பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: ¿Qué te parece?

0: SMOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Thangam.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper.

0: paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
0: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
0: Everyone.
1: Ever wonder where to recycle?
0: Everywhere.
1: No matter what,
0: where, who and why, just recycle. It's worth a try.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயா மாளவ கௌளராகம்.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: ஹாய், நான் உங்கள் சிவகார்த்திகேயன் பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்மளை கூப்பிட்டு சோசியல் சர்வீஸ் சோசியல் மெசேஜ் பேசுனாங்களா? யோசித்தேன், கண்டிப்பாக சொல்லணும். போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போ பொல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கண்டிப்பாக குப்பைகளை எங்கேயும் போடாதீங்க, குப்பை தொட்டியில் போடுங்க. ஆமாம், டைலாக் மறந்துடுச்சு, எடுத்து கொடுத்தாரு.
2: Welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்திலே ஐந்தாவது குறளை இன்று பார்ப்போம். தெய்வம் தொழால் கொழுனர் நற்தொழுதொழுவால் பெய்யென பெய்யும் மழை. இது சாதாரணமா நம்ம வந்து கேலியா பேசக்கூடிய ஒரு குறள். இது ஏனென்று சொன்னால், தெய்வம் தொழால், அதாவது இங்கே இரண்டு விதமா நம்ம பொருள் சொல்லலாம். தெய்வம் கடவுள், இறைவனை தொழாதவள், வேண்டாதவள், வணங்காதவள், தன் கணவனை இறைவனை வணங்க வேண்டும் என்பதில்லை, இறைவனை தொழ வேண்டும் என்பதில்லை, தன் கணவனை மட்டுமே தொழுது கொண்டிருந்தாள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட பெண் பெய் என்று சொன்ன உடனே மழை பெய்யும் என்று வள்ளுவரிங்க சொல்கின்றார். அப்போ இன்னைக்கு நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், இன்றைக்கு எத்தனை நிலத்தரசிகள் மழை பெய்யாத போது மழை பெய் என்று சொன்னால் உடனே மழை பெய்கின்றதா? அப்போ மழை பெய்யவில்லை. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து வள்ளுவர் சொன்னபடி வாழவில்லை, இதெல்லாம் பொய். இல்லை என்று சொன்னால் வள்ளுவர் சொன்னது பொய் என்று நம்ம ஆர்கியூ பண்ணால் நம்மளை மாதிரி மடையர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், வள்ளுவர் இங்கே எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தெய்வம் தொழால், திருமணத்துக்கு முன்னால நீ கடவுள் எல்லாம் தொய்து கொண்டு இருந்திருக்கலாம், இனிமேல் உனக்கு கணவன் தான் தெய்வம். ஏன்னா நம்முடைய தமிழ் பண்பாடு கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்கின்றோம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிலையில கணவனை கருதக்கூடிய, போற்றக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பண்பாடு நம்முடைய பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டிலே தோன்றியதுனால வள்ளுவர் சொல்லுகின்றார், இங்க தனக்கு வாழ்க்கை துணையாக அமைந்த கணவன் கண் போன்றவன், அப்ப அந்த கணவனை நாள்தோறும் தொழுது வரக்கூடிய ஒருவள், தொழுது வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெண் இருந்தாள் என்று சொன்னால், அவள் தெய்வ சக்தி பெற்றவளாகி விடுகின்றாள், தெய்வ பெண்ணாகி விடுகின்றாள் என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். அதனால தான் சொல்கின்றார், அவள் பெய் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பெருமழை பெய்துவிடும் என்று சொல்கின்றார். அப்ப இது வந்து ஒரு உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லலாம். அப்படி நடக்கும் என்பதில்லை. இப்ப நாம் ஒருத்தர் சொல்றோம், நீங்க அவர் ஹரிச்சந்திரன் மாதிரி என்று சொல்லுகின்றோம். அப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி தான், ஹரிச்சந்திரன் இல்லை. அப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி துன்பத்தை அவர் பெறவில்லை. இல்லை, நீங்கள் கடவுள் மாதிரி என்று சொல்கின்றோம். நமக்கு யாராவது உதவி செய்யும் போது அப்படியே நீங்க நேரில் கடவுள் மாதிரி வந்தீங்க என்று சொல்கின்றோம். நாம யாராவது கடவுளை பார்த்துருக்கோமா? கடவுள் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம வந்து கடவுளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவம் கொடுக்குறோம். சிவன் என்று சொன்னால் நாம் கொடுத்த உருவம், இப்படி பாம்பு இருக்கும், இப்படி இடையில மரவரி தடுத்திருப்பார், இப்படி மான் தோலை அடைந்திருப்பார் என்றெல்லாம் நாம் கொடுக்குறோம். இப்படி தலையில கங்கை வைத்திருப்பார் என்று சொல்கின்றோம். விஷ்ணு என்று சொன்னால் அப்படி பாம்பு படிக்கல படுத்துட்டு இருப்பாரு என்று நாம் சொல்கிறோம். யாராவது போய் நேரடியாக விஷ்ணுவை தரிசித்து வந்திருக்கின்றோமா? சிவனை பார்த்துட்டு வந்திருக்கோமா? இல்லை. காலம் காலமாக இப்படி ஒரு உருவம் சொல்லப்பட்டிருக்கு. முருகன்னா இப்படி இருப்பார், இயேசுனா இப்படி இருப்பார், அருகன்னா இப்படி இருப்பார் என்று நம்ம சொல்லுகின்றோம். அதனால தான் வந்து இஸ்லாமில் உருவமே இல்லாதவர் என்று சொல்லுகின்றோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கின்றோம், அந்த உருவங்கள் வந்து மனிதனால கொடுக்கப்பட்டவை. ஏன்னா கடவுள் வந்து சொல்லுவது, நாம் ஒவ்வொரு கடவுளை நம்ம படைத்திருக்கின்றோம். பிள்ளையார் இப்படி இருப்பார், யானை முகத்தன் என்று சொல்லுகின்றோம். அப்போ அந்த அவருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு வாகனம், ஒவ்வொரு கொடி என்றெல்லாம் நம்ம கொடுத்துருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கோவிலுக்கு போய் இப்போ நம்ம ஒரு உட்காந்த இடத்துல வணங்க முடியும். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சொன்னாலும் கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும். அதுக்கு அங்கே ஒரு சிலை, அங்கே ஒரு உருவம் இருக்கின்றது. அப்போ நம்ம அங்கே கான்சன்ட்ரேஷன் வரோம். அதனால தான் இந்த தீபாராதனம் போது கணத்தில் போட்டு சொல்கிறாங்க. எதுக்கு போட சொல்கிறாங்க? சட்டன்னு ஒரு சுளீர்னு ஒரு அடி வரும்போது நீங்கள் வேற ஏதாவது எண்ணாத எண்ணங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தா, அங்கே பாடிலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்டாக இருந்தீங்கன்னா சட்டன்ற சுய நினைவுக்கு வருவதற்காக. அப்போ நம்ம பார்க்கின்றோம், இது வந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்பட்டது. அப்போ ரொம்ப உயர்த்தி சொன்னால்
அதனுடைய உயர்வை நம்ம புரிந்து கொள்வோம். கடவுள் மாதிரி என்று சொல்லும் போது கடவுள் இல்ல, ஆனா கடவுள் மாதிரி. அப்ப கடவுளை நம்ம பார்க்கல, அப்ப அவர் கடவுளா? அவரால் என்ன செய்ய முடியுமா? இல்ல. நமக்கு உதவி செய்யும் போது நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல டக்குன்னு அவர் வரார், அவர் செய்கின்றார். இல்ல கடவுள்கிட்ட நம்ம டாக்டர் கிட்ட நாங்க சொல்றோம், தெய்வம் மாதிரி நீங்க தான் எங்களுக்கு தெய்வம். ஏன்னா டாக்டர் வந்து உயிரை காப்பாற்றக்கூடியவர். அதனால நம்ம வந்து கடவுளாக பாவிக்கின்றோம், கடவுளாக நினைக்கின்றோம். அந்த மாதிரி பொருள்ல தான் இங்க வள்ளுவர் சொல்கின்றார், தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தொழுது வாழக்கூடியவள், பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொன்னா அவளை வந்து பாராட்டி உயர்த்தி ஒரு உற்றாணி கொம்பில் கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறார், அவ்வளவுதான். அதனால உடனே அதை செய்வார் என்பது கிடையாது, அதை செய்ய முடியும் என்பது இல்லை. அவ்வளவு சிறப்பானவள், அவ்வளவு உயர்ந்தவள், அப்ப அவள் பெய் என்று சொன்னா பெய்யும் என்று சொல்லும் போது அவள் தெய்வத்திற்கு சமமானவள் என்று சொல்கின்றார். ஏன்னா நாம சொல்கின்றோம், ராமாயணத்துல பார்க்கும் போது கூட சீதையை ராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்த உடனே ஜனகன் தன்னுடைய மகளாகிய சீதை கிட்ட சொல்றான், இனிமே ராமன் தான் உனக்கு எல்லாம், நீ ராமனுக்கு பணிவிடை செய்து ராமனுடைய முகம் கோணாமல் ராமனுக்கு வேண்டியதை செய்வதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்கின்றார். அப்போ அந்த நம்முடைய பாரம்பரியம் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த தன்மையில அந்த கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என்ற தன்மையில வாழக்கூடிய அந்த பண்பாட்டை சொல்வதற்காக இங்கே அப்படி அந்த அவனையே தெய்வமாக நினைத்து வாழ்கின்றவள், பெய் என்று சொன்னால் மழை பெய்யும், அது இந்த கற்புடையவள் என்று சொல்லக்கூடிய நிலையில சொல்லுகின்றார், பாராட்டி உயர்த்தி சொல்லுகின்றார். அப்படி இல்லாம நாம வந்து இன்றைக்கு எந்த இல்லத்தரசி பெய் என்று சொன்னாலும் மழை பெய்யாது. அப்போ அவங்க எல்லாம் நல்ல இல்லத்தரசி இல்லை, நல்ல மனைவிமார்கள் இல்லை என்று நாம ஒரு டெஸ்ட் வைக்க முடியாது. இது வந்து ஒரு உயர்வு தன்மையில, உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில சொல்லப்பட்டது தானே தவிர இதுக்கு அப்படியே வேர்ட் மீனிங் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்ப அவர்கள் சொன்னால், அவர்கள் வாழ்த்தினால், நல்லவர் ஒருவர் நல்ல மனதோடு வாழ்த்தினால் அது நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த தன்மையில தான் உங்க வாயால சொல்லுங்க என்று சொல்லுகின்ற மாதிரி தான் இவர்கள் சொன்னால் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்கும், மழை மட்டும் இல்ல, அவர்கள் நல்ல வாழ்த்துக்கள் சொன்னால் கூட அது நடக்கும் என்கிற தன்மையில தான் இங்க பொருள் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களை எல்லாம் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தரையா நீங்க மழை பெய்ய சொல்லுங்க, மழையை நிறுத்த சொல்லுங்க என்று நம்ம வேடிக்கையாக கேலி சொல்வது நம்முடைய அறியாமை, நம்முடைய மூடத்தனத்தை தான் புலப்படுத்தும்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமுதாயம் நமது பெருமை.
1: செம்மையா சொல்லலாம்.
2: அது என்னன்னா, மரவெட்ட கூடாது நச்சி. ஏன்னா மரவெட்டினா காத்து வராது, காத்து வரலினா நமக்கு வேர்க்குள்ளையா. அதான் அப்படியே அப்படியே அப்படியே அப்படியே சொன்ன, யாருமே மரவெட்ட கூடாது நச்சி.
0: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றது தாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி.
3: ஹாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிஸனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் பிரைட்.
4: ஹாய், ஐ எம் பிரவீன். ஓகே, இப்போது ஃபிட்னஸை பற்றி பேச நான் வந்திருக்கேங்க. ஸோ சேஃப் ஃபிட். ஓகே, இப்போ ஃபிட்னஸ்ன்றது நார்மலாக ஒரு மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி யாரும் ஃபிட்னஸ்க்கு சில பேர் கொடுக்குறாங்க, சில பேர் கொடுக்கல முக்கியத்துவம். ஸோ பட் ஃபிட்னஸ்ன்றது நம்ம வாழ்க்கையில் அடிப்படையாக தேவை வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, பட் நம்ம படம் பார்க்குறோம், எல்லாத்துக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், பட் நம்ம பாடிக்குனுக்காக யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கேன். என் நேம் பிரவீன். ஓகே, நான் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர், பட் நான் சின்ன சின்ன ஆக்ட்ரஸ்க்கு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஜூனியர் நேஷனல் லெவன் பாக்ஸர் வேறு, அதுக்கப்புறம் FRF கோர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ ஏசி முடிச்சிருக்கேன். FRF மீன்ஸ் ஃபிட்னஸ் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் ஏசிஇ. ஓகே, அதுவும் முடிச்சிருக்கேன். அது அமெரிக்கன் கவுன்சிலிங் எக்ஸசைஸ். ஓகே, இப்போ நான் வெறும் ஃபிட்னஸ் ட்ரைனிங் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ ஃபிட்னஸை பற்றி பேச உங்களுக்கு நான் வந்திருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: சார், ஃபிட்னஸ் வந்து இப்போ எல்லாரும் ஃபிட்னஸ்க்காக யோகா போகிறாங்க, ஜிம்மு போகிறாங்க, நிறைய இடத்துக்கு போகிறாங்க ஃபிட்னஸை தேடி. ஆனால் நேச்சுரலாக லைக் வீட்டில் நம்ம எப்படி வந்து நிறைய பேருக்கு டைம் இருக்கிறது இல்லை ஜிம்முக்கு போகிறதுக்கோ இல்லை யோகா கிளாஸ் போகிறதுக்கோ, அவங்கெல்லாம் எப்படி ஃபிட்டாக இருக்கிறது?
1: ஃபிட்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, மார்னிங் நம்ம டைமுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த ஆக்டிவிட்டீஸ் ரெகுலராக பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இப்போ மார்னிங் சில பேர் 6 o'clock எழுந்திருப்பாங்க, 7 o'clock எழுந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஷெடியூலில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. இப்போ மார்னிங் நம்ம எழுந்திரிச்சுன்னா நார்மல் ஸ்ட்ரெச்சஸ், ஓகே 10 minutes நம்ம பாடிக்காக என்னென்னமோ நம்ம பண்ணிட்டுருக்கோம். ஸோ ஒரு 10 minutes நம்ம பாடிக்காக பண்ணலாம். மார்னிங் எழுந்திரிச்சு நார்மல் ஸ்ட்ரெச்சஸ், ஒரு கால், ஒரு கை, ஒரு ஷோல்டர், ஒரு நெக். ஸோ நார்மல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிவிட்டு நார்மல் நம்ம ஃபுட் எடுத்தாலே நார்மலாக உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். பட் மக்கள் வந்து நம்ம பாடிக்கு என்ன சொல்லுது, நம்ம அழகுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம பாடிக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது கொடுத்தாலே நார்மல் ஃபிட்னஸாகவே இருக்கும். ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் உங்கள் பாடிக்கு, 24 hours இருக்குது ஒரு நாளைக்கு பர் டேக்கு. ஸோ ஒரு ஹாஃப் அன் அவர் உங்கள் பாடிக்கு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நீங்கள் மேபி ஃபிட்டாகவே இருக்கலாம். அது என்னுடைய பாயிண்ட்.
0: பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதும் ஃபிட்னஸை ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா சார்?
1: பியூட்டிஃபுல்ன்றது சரி பார்த்தாலே தெரியும், ஓகேவா? பட் ஃபிட்ன்றது சில பேர் ஃபிட்டாக இருப்பாங்க பட் காஸ்டியூம்ஸில் தெரியாது. சில பேர் 6-pack. ஸோ நார்மலாக பார்க்குறச்சு ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க ஷர்ட் ரிமூவ் பண்ண பிறகு ஸோ ரிப்படாக இருப்பாங்க. ஸோ சில பேர் பார்க்கும்போது ரொம்ப ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கும்போது உள்ளே பார்க்கும்போது ஃபேட்டன் கண்டெய்னாக தான் இருப்பாங்க. ஸோ பியூட்டிஃபுல்ன்றது பாடியை சம்மந்தப்பட்டது, ஃபிட்டுன்றது நம்ம உள்ள உணர்வு சம்மந்தப்பட்டது. அழகு வந்து சில நேரத்தில் போயிடும் பட் ஃபிட்னஸ் இருந்தால் நம்ம அழகு போகாது. பட் எப்பயுமே ஸ்டே உள்ளே இருக்கும், நம்ம ரொம்ப நாள் நல்லா ஃபுல்லாக ஆக்டிவிட்டியாக இருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து.
0: ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் ட்ரெயினராக இருந்திருப்பீங்க. ஸோ ஃபிட்னஸ்ங்கிற பேரில் நிறைய பேர் பண்ணுற தப்பெல்லாம் என்ன சார்?
1: ஃபிட்னஸ்ன்ற பேரில் தப்பு, சில பேருக்கு மக்கள் என்னென்னா பொறுமை இருக்கிறதே இல்லை எல்லாருக்குமே. ஸோ நம்ம என்ன சொல்கிறது, நார்மலாக ஏதாவது ஒரு நார்மலாக ஒரு பயிர் போடுறோம், அது ஒரு 1 year ஆகுது விளையாடுறதுக்கு. பட் ஆனால் மக்கள் வந்து எல்லாத்தையுமே சீக்கிரமாக அது இருப்பாங்க. எனக்கு உடனே 6-pack வரணும், உடனே மசில் வரணும், அதுக்காக ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க, ப்ரீ ஒர்க் அவுட், போஸ்ட் ஒர்க் அவுட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. அது எடுக்கிறது தப்பு இல்லை, பட் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணணும். இப்போ பாடி பில்டர்ஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஃபெசிலிட்டி கொண்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில பேர் வந்து ஒரு பேஷனுக்காக, ஸோ என்ன சொல்கிறது, பார்க்கும்போது நம்ம பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும், கிளாமராக இருக்கணும், அதுக்காக பசங்க என்ன பண்ணுறானுங்க, இன்ஜெக்ஷன் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துறாங்க, சரியான ஃபாலோஸ் இல்லை, அதனால் நர்வ்ஸ் வீக் ஆகுது. ஸோ தேவையில்லாதெல்லாம் ஒரு 30-35 அவங்க 60 வர வேண்டியது எல்லாமே வந்துடுது. ஸோ அது தவிர்க்க வேண்டிய விஷயம்.
0: ஓகே சார், இப்போ நிறைய பேர் பண்ணுற தப்புலாம் சொன்னீங்க, கரெக்டாக எது பண்ணணும், இது ஃபிட்டாக இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும்னா இதெல்லாம்
1: நார்மல் ஒர்க் அவுட். ஓகே, மார்னிங் வந்துச்சு ஒரு 15 minutes ஒரு ஜாகிங், 15 minutes ஸ்ட்ரெச்சஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ஒரு 15 minutes பண்ணலாம். அப்படி ஒர்க் அவுட் தெரியல, கன்சல்டர் வேணும்னா நீங்கள் வச்சு பண்ணலாம். பட் எனக்கு தேவைன்னா நேச்சுரல் ஃபுட். ஓகே, உங்க பாடியை மெயின்டைன் பண்ணணும்னா 60% நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது உங்கள் கிச்சனில், 20% ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது ஜிம்மில், 20% ரெஸ்ட். ஸோ இந்த டோட்டல் 100% இருந்தால் மட்டுமே நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கலாம். பட் ஃபிட் இருப்பாங்க பட் ஹெல்த்தி இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பிஎம்ஐ இருக்காது. ஸோ சில பேர் 6-pack வச்சுருப்பாங்க பட் பிஎம்ஐ வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபிட்டாக இருக்கணும், லைஃப் லாங் ஃபிட்டாக இருக்கணும். 60% உங்கள் ஃபுட்டில் வந்து நேச்சுரல் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், 20% ஒர்க் அவுட், 20% ரெஸ்ட். இதுதான் ஹெல்த்தி ஃபிட்னஸ்.
0: நிறைய பேருக்கு ஃபிட்டாக இருக்கணும்னு ஆசை சார், ஆனால் அந்த நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த ப்ரோசஸ் செம்ம டயர்டாக இருக்கேன், இப்போ போய் வெளில போய் ஓடணுமா, இப்போ போய் ஸ்ட்ரெச் பண்ணணுமா அப்படின்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன்?
1: மோட்டிவேஷன் அது ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் நீங்கள் எப்பயுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா மார்னிங்கில் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க. பிகாஸ் மார்னிங் நீங்கள் உங்களுக்கு இருக்காது, ஸோ ஈவினிங் போகலான்னு பார்ப்பீங்க. ஸோ ஈவினிங் நீங்கள் அந்த ஒர்க்லேயே ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பீங்க. ஸோ ஈவினிங் 6 o'clock மேலே ஜிம்முக்கு போகலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தாட் இருக்கும். ஸோ 6 o'clock என்னும் போது, ஐயோ 6 o'clock ஜிம்முக்கு போகணுமே, ஜிம்முக்கு போகணும், சரி மார்னிங் ஒர்க் வந்து எதுவுமே உங்களுக்கு செட்டே ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு மார்னிங் ஒர்க் அவுட் முடிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. ஸோ மார்னிங் ஒர்க் அவுட் நல்லது, மார்னிங்கில் வந்து பிளான் பண்ணுங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறது. அப்படி அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour அது வீட்டில் டெரஸில், ஸோ காம்பவுண்டு சுற்றி, ஸோ அப்பார்ட்மெண்ட் இருந்தால் உள்ளுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு 1/2 hour மட்டும் உங்கள் உடம்புக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன்.
0: பியூட்டிஃபுல் கேம்பெயினுக்கு வந்திருக்கீங்க MOP வைஷ்ணவ் காலேஜுக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஆக்சுவலாக காலேஜுக்கு நான் போயிருக்கேன் பட் ஃபஸ்ட் டைம் லேடிஸ் காலேஜுக்கு வந்திருக்கேன். நைஸ், ஓகே வந்திருக்கேன். ஃப்ரெண்டு உபாஷ்னா சொல்லியிருந்தாங்க போகலாம், இது மாதிரி இருக்குது பண்ணுங்க அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எனக்கு ஐம் கம்ஃபர்டபுள் இங்கே. ஸோ நான் ஆல்ரெடி நிறைய காலேஜ் பண்ணியிருக்கேன், ஸோ IT பார்க்கலையும் பண்ணிட்டுருக்கோம். சீதே எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பட் புதுசாகவும் இருக்குது, ஐம் கம்ஃபர்ட். தேங்க்ஸ்.
2: Hi listeners, you are listening to MOP Community Radio 107.8. Our radio, our society, our pride.
3: I am GK Uttra Nigila Kumari, Advocate High Court. You are listening to MOP CRS 107.8. Our community, our radio, our pride. And this is students who are taking effective steps for bringing the awareness to the public. They want to know the best and worst for the women to be utilized in the society. All that, we have lots of laws to protect the women from the society. And the students got the pride, bring the women to awareness to the whole, they can use it all. We are for the nation, to rescue the nation from the whatever the harassment done by the opponent sex.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இதை தொடர்ந்து எல்லா
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
2: ஆஹா, என்ன கேக்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
3: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
2: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
3: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
4: இயற்கை உரமே சிறந்தது.
3: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: 37 புலியெட்டு
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: as important as using indicators. So do use indicators.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: வணக்கங்க, நான் தான் விஷால் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு 107.8 FM. நான் பொதுவாக யூஸ்வலாக ஒரு இன்டர்வியூனா படங்கள் பற்றி தான் பேசுவேன், பட் இந்த முறை படத்தை பற்றி இல்லை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே ஒரு மெசேஜ். ப்ளீஸ் டூ கம் அவுட் அண்ட் டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் என் குடும்பம் என் வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு யோசிக்காமல் நம்ம சொசைட்டி ஏதோ பண்ணணும்ட்டு ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் அண்ட் டூ சம்திங். ஏதோ ஒரு வகையில் தேர் ஆர் ஸோ மெனி இஷ்யூஸ். நீங்கள் கை கொடுத்தீங்கன்னா எத்தனையோ பொண்ணுங்களுக்கு வந்து எஜுகேஷன் கிடைக்கும், எத்தனையோ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு டீசென்ட் லிவிங் கிடைக்கும், ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். வி கேன் பிளான்ட் சாப்ளிங். நிறைய விஷயங்கள் இருக்குது. டூ எ பிட், ரெஜிஸ்டர் டுடே, இட்ஸ் நாட் டுமாரோ. இன்றைக்கே நீங்கள் வந்து எவ்ரி யங்ஸ்டர் ஷுட் கம் அவுட் அண்ட் ரெஜிஸ்டர் தேர் சப்போர்ட் இன் எனி வே டு த சொசைட்டி. காட் பிளஸ். தேங்க்யூ.
3: தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம், தெரிஞ்சும் தெரியாம நமக்கு குழப்பற எத்தனையோ விஷயங்களை நமக்காக தெளிவா சொல்றதுக்காக அடுத்து வர நிகழ்ச்சி தகவல் நேரம்.

0: நினைக்கிறது
1: ஸோ சென்னை அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் போகிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக போகிறது எக்ஸ்பெஷலி போகிறதுலாம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு.
0: ஆமாம், லாஸ்ட் வீக் கூட ஒரு பிரிட்ஜு கடையில் ஹெல்மெட் நொறுங்கிலாம் போய் ஒருத்தவங்க விழுந்தாங்க.
1: அது என்ன ஸ்பீடாக போகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பொசிஷனில் 1000 செல்ஃபிஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக வருது.
0: போஸ்ட் மாட்டாங்க.
1: ஆ, கரெக்டாக.
0: அதே மாதிரி ஆர்ஜே பண்ண தெரியாதவங்களும் ஆர்ஜே பண்றது அப்படின்றது ஒரு ட்ரெண்ட்.
1: யாரை பத்தி சொல்ல,
0: பொதுவான ஒரு உலகத்துக்கு ஒரு கருத்து சொல்லலான்னு
1: வந்தேன். சரி, ஷோட கண்டென்ட்க்கு வரலாம். அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பீடுன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு விஷயம் வருது. போன வாரம் பெசன் நகர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு
0: இருந்தேன்.
1: அப்போ வந்துட்டு என் பக்கத்துல ஒரு குரூப் ஆஃப் குட் லுக்கிங் கேர்ள்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க.
0: ஆக்சுவலி உங்களை மாதிரி
1: இல்லங்க, அந்த அந்த நக்கல் நையாண்டி தான்
0: வேணாங்க. ஐ சே ட்ரூத் ஒன்லி எப்பவுமே.
1: சரி, மறுபடியும் கண்டென்ட்க்கு வருவோம். அதாவது நான் நின்றுட்டு என்ன சொல்ல வந்ததுன்னா, நின்றுட்டு இருக்கும் போது எதிரில ஒரு வெள்ளை கலர் ஆர்டிஆர் பைக்கும் ஒருத்தன் வந்தான்.
0: ஓகே,
1: அவங்க வந்து அவர் லுக்கா பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அந்த கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் தான் பண்ண போறாரு. அதுக்குதான் ட்ரை பண்றாரு. அவர் கண்ணாடியை மாட்டுறதா இருக்கட்டும், ஜாக்கெட்டை சரி பண்றதா இருக்கட்டும், எப்பா அலப்பல் தாங்க முடியல. ஒரு 4-5 ரவுண்டுங்க அதே இடத்த சுத்தி வந்திருப்பாரு. நல்ல ஸ்பீடு. அப்புறம் 5வது ரவுண்டு பாத்தீங்கன்னா என்னாச்சுன்னா,
0: என்ன ஆயிருக்கும் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க.
1: அதுதான் இல்ல, அவர் வந்து 5வது ரவுண்ட்ல நான் எங்கட ஆளு காணோம்னு பாக்குறேன், அந்த சைட்ல கீழே கல் கல் நின்னு இருந்தாரு.
0: அதாவது அவர் ரோட்ல கீழே விழுந்துட்டாரு அப்படின்றத நீங்க மக்களுக்கு தெளிவா சொல்லிருங்க.
1: கீழே விழுந்துட்டாரு. அதாங்க, இப்போ ஸ்பீடா போறேன்ற பேர்ல போய் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல எண்டாவறாங்க. இது ஒரு பெரிய பாதிப்பா ஆயிட்டு
0: இருக்கு. எக்ஸாக்ட்லி அஷ்மிதா, இப்ப கூட பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா ஒரு செலிபிரிட்டியோட பையன் டியூ டு ரேஷ் டிரைவிங் அவர் வந்து கீழே விழுந்துட்டாரு. அது ஒரு பிரச்சனை இல்லாம அது வந்து வாட்ஸ்அப்ல செம்ம ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அது அப்படி பார்த்தா வாட்ஸ்அப் அந்த டெக்னாலஜி கூட ஒரு வகையான ஒரு நம்மளுக்கு கேடு விளைவிக்கிறது தான். அதை பத்தி நம்ம லேட்டா எல்லாருக்கும் அவங்க உயிருக்கும் சேர்த்து நீங்க ஆபத்து விளைவிக்காதீங்க அப்படின்ற மைய கருத்தை உங்க கருத்து மூலமா நான் சொல்ல வரேன்.
1: அவங்க அம்மா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கட்டும், அவங்க ஸ்பீடா போறாங்க ரோட்ல 7 ஸ்லோவா ஊர்ந்துட்டு போறவங்களுக்கு எல்லாமே இது பாதிப்பா தான் இருக்கு.
0: சின்ன சின்ன குழந்தையெல்லாம் வச்சுட்டு அவங்க எப்படி ஸ்பீடா ஓட்டுறாங்கன்றது தான் தெரியும்.
1: அது கொஞ்சம் இது நம்ம இத பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணலாம். அப்புறம் அதான் மக்களே, உங்களுக்கு

0: புரியற மாதிரி சொல்லணும்னா நீங்க ஜாலியா இருங்க, இருக்க வேணாம் சொல்ல, ஆனா ஜாலியா இருக்கன்ற பேர்ல உங்க உயிரை கோலி ஆக்கிக்காதீங்க.
1: ஜாலி கோலி நல்ல ரைவிங்க. இப்போ நல்ல டைமிங்லான ஒரு பிஎஸ்ஏ பிரேக் விடுறேன். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இது 10 டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து வித் மீ ஆர்ஜி கிருத்திகா அண்ட்
0: ஆர்ஜி அஸ்மிதா.
2: Hello, Dr. Ganesh?
3: Yes, speaking. How may I help you?
2: Sir, I'm calling from a corporation school in Kodungur. We are having a health camp at our school. So we would be really honored if you could come by and check our students tomorrow morning.
3: Yes, sure, madam. I'll be there. Is 9 a.m. fine?
2: Yes, sir. See you tomorrow at our premises.
4: Next day.
2: So, what do you think about the health checkup? Was everything fine?
3: I'm just curious to know, ma'am, why are the kids suffering from similar cough and skin allergies? What is that smell? Where is the garbage being burnt?
2: Doctor, all the garbage from the school are put together and burnt at the back. Easy disposal, you see.
3: Yeah, and it makes diseases easy too, you know. No wonder all the children have similar health issues. Garbage will contain synthetic, plastic, fiber and everything. All this, if burnt together, will emit harmful gases which can cause fatal health problems. Garbage needs to be segregated. Remember, green for biodegradable, red for hazardous, and blue for paper and cardboard. So I request you to buy colored bins and segregated garbage. Proper disposal is segregation. Segregation leads to recycle, and recycling results in a cleaner environment. So adapt today for a cleaner future. Produced and brought to you by MOPCRS 107.8.
1: வெல்கம் பேக். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இது 10 டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து. இப்ப வந்துட்டு நம்ம போன செக்மெண்ட்ல என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ட்ரெண்ட்,
0: ஸ்பீடு,
1: டேஞ்சரஸ். ஆனா இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மைண்ட் என்ன, நம்ம என்ன ஆபத்து வந்தாலும் சரி நம்ம ட்ரெண்ட் என்ஜாய் பண்ணணும், இதுதான் நம்மளுக்கு இருக்கிற லைஃப். நம்ம ஸ்டைலிஷா இருக்கணும், ஷூஸ் எல்லாம் வாங்கி போடுறமோ இல்லையோ வாங்கி வச்சிடணும். அந்த மாதிரி
0: விளைவுகள் பத்தி கவலையே படுறது இல்ல, அது அப்புறம் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம், வராதே அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்காங்க.
1: சோ இப்ப வந்து ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நம்ம முன்னாடி இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, ஸ்பீடு தான் இப்ப ட்ரெண்ட்னு பேசுற ஒரு குரூப், இல்ல இல்ல அதுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஒரு குரூப். அவங்க ரெண்டு பேரும் என்ன அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பாப்போம். வெல்கம் பேக். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. நம்ம வந்துட்டு பிரேக்குக்கு முன்னாடி ட்ரெண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டுடியோக்கு வந்து மூணு அழகான பியூட்டி லேடிஸ் வந்திருக்காங்க. நான் ட்ரெண்டை பத்தி தான் பேசுறேன், நான் டேஞ்சரை பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க.
0: ஒருத்தவங்களும் அப்படியே அவளா பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு இப்பவே தெரியுது.
1: எல்லாருமே வந்து ட்ரெண்டியா இருக்காங்க, பட் அவங்க டேஞ்சரஸை பத்தி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பூஜா வந்து மைக் வச்சுட்டு நான் தான் பேசுவேன் அப்படின்னு நின்றுட்டு இருக்காங்க.
5: ஹலோ,
1: அவங்களுக்கு ஒரு பிளஷர் மாதிரி நினைக்கிறாங்க.
5: பட் அது ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு வேணா அவங்களுக்கு ஒரு ஜாயா இருக்கலாம், பட் அதோட விளைவுகள் வந்து நிறையவே இருக்கு. அவங்க ஸ்பீடா போய் எங்கேயா ஆக்சிடென்ட் ஆகி ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது அவங்களுக்கு தெரியாம பேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க.
0: ஸோ அடுத்து நம்ம கூட வந்துட்டு ஸ்ருதி மோகன் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க.
1: சொல்லுங்க ஸ்ருதி, என்ன படிக்கிறீங்க?
6: பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா.
1: ஓகே, நீங்க சொல்லுங்க, நீங்க வந்துட்டு எப்படி ஹெவியான வெஹிக்கல்ஸ் சொல்லுங்க ஸ்ருதி, நீங்க வந்து எப்படி கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கல்ஸ் ஓட்டுவீங்களா
6: பிளஸ்
1: பண்றதுக்கா இல்ல எப்படி?
6: எனக்கு தெரிஞ்ச ஆனா நான் ட்ரெண்டி தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து
4: ரேசர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே வந்து நம்மளும் ஓட்டணும், அந்த மாதிரி சமகெத்தா ஓட்டணும், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கே தோணும்.
1: ஓகே, பட் அது நடு ரோட்ல ஓட்டும் போது கீழே விழுந்தா அது
4: ரேசர்ஸ்க்கு அதெல்லாம் தெரியுங்க. அவங்க
1: ரேசர்ஸ் சொல்லுங்க
4: நீங்க, இல்ல மத்தவங்களும் கத்துக்கணும்னா விழுந்து வாரிதானுங்க.
5: அதுக்கானுங்க ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு
4: அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க.
5: சரி, அவங்க வந்து ட்ரெண்டா தான் இருப்பேன் என்னானாலும் சரி அப்படின்ற அளவுக்கு பேசிட்டு
1: ஸ்டூல் மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு ரொம்ப.
5: சரி, அப்போ ஸ்ருதி மோகன், எனக்கு இன்னொரு டவுட். சோ இந்த மாதிரி பண்ணலாம், ட்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, டேஞ்சரஸா இருந்தாலும் பரவாயில்ல.
4: அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப லைக் அடி வாங்கினாதாங்க எல்லாருக்கும் தெரியும்.
5: சரி, நீங்க சொல்லுங்க, ஏதாவது பர்சனலா அந்த மாதிரி பத்தி இம்ப்ரெஸ் எல்லாம் ஆயிருக்கீங்களா?
1: இல்ல அப்படி இருக்கிறவங்கள யாராவது
5: இம்ப்ரெஸ்
1: இல்ல பண்ண விரும்புறீங்களா?
4: அந்த மாதிரிலாம் நான் எதுவும் இது வரைக்கும் என்கரேஜ் எல்லாம் பண்ணதில்லை. பட் ஆனா அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் தேவைப்படுதுன்னா வை நாட்.
1: ஓகே, அது அவங்களோட கருத்து. நெக்ஸ்ட் வந்துட்டு எப்பவுமே நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், புன்னகை அரசி அமிர்தா
5: வந்துட்டு கரெக்டா இருக்கு.
1: புன்னகை அரசி அமிர்தா வந்துட்டு அவங்க கருத்தை சொல்றதுக்கு இப்ப நம்ம ஸ்டுடியோல வந்திருக்காங்க.
6: ஹாய், ஹாய். எஸ், நான் வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா எம்ஓபி காலேஜ். ஸோ நான் வந்து நியூட்ரலாக தான் சப்போர்ட் பண்ணுறேன். ட்ரெண்டாக இருக்கிறதும் ஒரு விதத்தில் ஒரு ஜாய் தானே. ஒரு ஷேட்ஸ் போட்டு ஒரு ராயல் என்ஃபீல்ட்ல வந்து அப்படியே ஸ்வாகா.
1: அதனால நீங்க இப்ப கூட அந்த ஷமிதா ஷேட்ஸ் போட்டு வந்திருக்கீங்க.
6: இல்ல, நம்ம அதை பத்தி நம்ம வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு இல்ல டியூக்கோ இல்ல ஏதாவது ஒண்ணு வந்து அப்படியே ரோட்ல போய் பாக்கும்போது நம்மளே வாய் திறந்து ஆணு பாக்குற இதுல போயிடுச்சு.
5: அதாவது நீங்க சொன்னதுல இருந்து நீங்க ஏதோ இம்ப்ரெஸ் ஆயிருக்கீங்கன்னு மட்டும் இல்ல, அதான் ரோட்ல நிறைய பேர் அந்த மாதிரி தான் தீர்றாங்க.
6: சோ அதனால அவங்களை
1: பார்த்தா இம்ப்ரெஸ் ஆறவங்க மாதிரி தெரியல, இம்ப்ரெஸ் பண்றவங்க மாதிரி இருக்காங்க.
6: நோ, வேணாம். அதனால டேஞ்சரும் அதுல இருக்கு. இது மாதிரி ஷேஸ் எல்லாம் போட்டா என்ன போகுது, கீழே உள்ள போது அதெல்லாம் அப்படியே தூள் தூளா உடைய போகுது. சோ அதுலயும் கொஞ்சம் எல்லாம் இருக்குதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஒரு விதத்துல ஒரு பிளஷர், ஒரு விதத்துல டேஞ்சர், ரெண்டும் சமமா இருக்கு.
5: ஓகே, நீங்க சோ அது வந்துட்டு இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல, ரெண்டும் சமமா சொல்றீங்க.
6: நான் நியூட்ரல் சப்போர்ட்.
1: நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பப்ளி கியூட்டி சார்மிங் நந்தினி வந்துட்டு நம்ம
5: நியூ என்ட்ரி, அப்படியே ஒரு மாஸ் என்ட்ரில வந்திருக்காங்க. சொல்லுங்க நந்தினி.
7: ஆக்சுவலி அந்த மாசா இருக்கிறவங்க எல்லாரும் மாஸ் என்ட்ரி தானே கொடுப்பாங்க.
1: ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் மா.
7: சரி, ஓகே. நான் வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நீங்க பேரே சொல்லிட்டீங்க, சோ அதனால நான் சொல்றேன். என் பேர் வந்து நந்தினி. நான் வந்து அவங்க எல்லாரும் மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆக்சுவலி வந்து வந்து அமிர்தா சொன்ன மாதிரி வந்து அது வந்து புல்லெட்டு. நான் சொல்றதை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஒரு நிமிஷம். அந்த வந்து ராயல் என்ஃபீல்டு அப்படியே அந்த 3/4 பிளாக் ஷர்ட்டு 3/4 மடிச்சுட்டு கையில காப்பு கூலர்ஸு அந்த ஹேர் அப்படி காக்கி கலர் பேண்ட்டு ப்ரௌன் ஷூ அப்படியே டிப்பிக்கலாக போனீங்கன்னா வந்து யாரா இருந்தாலும் போ அப்படி இருக்காங்கடா அப்படின்வாங்க. பட் வந்து இதே மாதிரி என் வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்தது என்ன பாத்தீங்கன்னா, வந்து லாஸ்ட் வீக் இதே நான் சொன்ன கேட்டப்பல அப்படியே ஒருத்தர் போயிட்டு இருந்தேன். நான் பாத்துட்டே இருந்தேன், பாத்துட்டு போனா அவர் ஸ்பீடா போயிட்டு வந்து அந்த ஒரு முத்து சந்தில டர்ன் பண்றேன்ற பேர்ல அந்த வந்து இப்ப எல்லாம் வந்து டயர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா வருது, ஸ்மூத்தா வருது. ஸோ ஸ்கிட்டை இட்டு கீழே விழுந்து கை கால உடச்சிக்கிட்டாங்க. ஸோ என்னதான் வந்து ட்ரெண்டாக வந்து நீங்கள் வந்து அது எல்லா பொண்ணுங்களும் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்காக நீங்கள் பண்ணியிருந்தாலும் அது உங்கள் சேஃப்டி. ஏன்னா வந்து நீங்கள் சேஃபாக இருந்தால் தான் பின்னாடி உங்களை நம்பி வர பெண்கள் பெண்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம், அவங்க வந்து கொஞ்சம் உங்களை நம்பி வருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு என்னோட கருத்து.
1: ஸோ நீங்களும் வந்து நியூட்ரலாக சப்போர்ட் பண்ணுறீங்க?
7: நான் நியூட்ரல் சப்போர்ட் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கு. அவங்க ஆனால் அந்த அந்த டயர் நீங்க வந்து அழகா இருக்கணும்ன்றது வந்து முக்கியம் இல்லைங்க, நீங்க வந்து சேஃபா போகணும். நீங்க சேஃபா போனாலே நீங்க எத்தனை கடைசி வரைக்கும் அழகா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு என்னோட
1: கருத்து. உயிரோடு இருக்கணும் முதல்ல அனுபவிக்க அப்படின்னு
7: சொல்லுவீங்க, முதல்ல உயிரோடு இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க
5: உங்க மைய கருத்து என்னன்னா, உங்களுக்காக இல்லைனாலும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்காகவாது நல்லா போங்க.
7: சிம்பிளா சொல்லணும்னா உங்க ஜாலிக்கு நீங்க உங்க உயிரை கோலி ஆக்கிக்காதீங்கன்னா நான் வந்து சொல்ல விரும்பப்படுறேன்.
1: ஆமா, ஓகே. ஓகே, இப்போ வந்து நம்ம குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து ட்ரெண்டு தான் சப்போர்ட் பண்ணுவேன். புரியுதா அஸ்மிதா உனக்கு?
5: அந்த மாதிரி விரட்டுறீங்க
1: அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேசுவாங்க. இன்னொரு குரூப், நான் ரொம்ப சாந்தமானவங்க, இதெல்லாம் ரொம்ப ஆபத்து, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுருக்காங்க.
5: நம்ம யங்ஸ்டர்ஸ் இருந்தாலே சுட சுடதானே இருக்கும்.
1: இப்போ வந்து ஸ்டுடியோவே ஹாட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. இது டென் டேஞ்சரஸ், ஆசை ஆனா ஆபத்து.
8: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
9: என்னம்மா சுமாரான காய்கறிகளாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அச்சோ கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா, வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
3: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும், வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
9: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற, உன் சொதக்கார வீட்டுக்கா?
3: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
9: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல, புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
3: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
9: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
3: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
9: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
5: வெல்கம் பேக். இது உங்க எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. நம்ம இப்ப ட்ரெண்ட் டேஞ்சரஸ் ஷோல இருக்கோம். அதாவது ஒரு சுட சுட டிபேட், அதாவது விவாதத்துக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கோம். ஸ்பீடு தான் ஸ்டைலுன்னு ஒரு பக்கம் பேசினாலும் சேஃப்டி தான் முக்கியம்னு இன்னொரு குரூப் பேசினாங்க. ஒரு சுட சுட டிபேட்க்கு அப்புறம்
10: இப்போ என்னதான் டிபேட்லாம் வச்சாலும் நம்ம பர்சனலாக என்ன ஃபீல் பண்ணுறோன்னு வைங்களேன், உயிரோடு இருந்தால் தான் முதல்ல ட்ரெண்டே என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டைலிஷாக இருக்கிறதுக்கும் இல்லை இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் நம்ம ரசித்து வாழ்கிறதுக்கும் உயிர் ரொம்ப முக்கியம். அதனால வந்துட்டு நீங்கள் ஸ்பீடாக போகிறேன்ற பேரில் உங்களுக்கே நீங்கள் டேஞ்சர் ஆக்காதீங்க.
5: அதாவது நான் சொல்லணும்னு நினச்சது நீங்கள் சொல்லிட்டீங்க.
10: எஸ் சரி, ஆதங்கம்.
5: அதுவும் இப்போலாம் வர பைக்லாம் நீங்கள் பாருங்களேன், என்னதான் நம்ம பசங்க பாடி பில்ட்லாம் பண்ணி அப்படி இப்படி இருந்தாலும் பைக்கை தள்ள முடியலங்க.
10: உட்காந்துட்டு போகிறவங்க ரொம்ப ஹைட்டாக உட்காந்துட்டு போகிறாங்க.
5: விஷயங்களும் கருத்துங்களும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க.
11: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
12: நமது சமுதாயம்,
13: நமது வானொலி,
12: நமது பெருமை.
5: ஹலோ சென்னை, யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8 வித் மீ ஆர்ஜே அஸ்மிதா
10: அண்ட் ஆர்ஜே கிருத்திகா. இன் டென்டேஞ்சரஸ் ஆசை ஆனா ஆபத்து. உங்க கணிக்கு குள்ளநரி தெரியுதா?
5: என்னது
10: குள்ளநரி? திருடக் கூடாது குள்ளநரி, திருடக் கூடாது குள்ளநரி, திருடவே கூடாது.
5: என்ன கிருத்திகா, ஆர்ஜே விட்டு ஃபுல்லா அப்படியே கார்ட்டூன்ல இறங்கிட்ட?
10: அது ஒண்ணும் இல்ல, நீ காலையில வரும்போது எங்க எதிர் வீட்டு பையன் டோரா பூஜி பார்த்தான். எனக்கு ரிமோட் கிடைக்கல, அது அடுத்த விஷயம். அத பாத்துட்டு வந்து நான் அப்படியே பயங்கர தாக்கத்துடன் இப்ப இமிட்டேட் பண்ண
5: ஆரம்பிச்சேன். கார்ட்டூன்ஸ் பத்தியா சின்ன பசங்க பேசணும், நம்ம பேச கூடாது.
10: சரி, டாபிக் போலாம்.
5: ஓகே, ஃபைனலா இன்னைக்கு ஷோ டாபிக் என்னன்னா கார்ட்டூன்ஸ் அதானே?
10: எஸ். சரி, கார்ட்டூன்ஸ்ல இருக்கிற ஆபத்துகள்.
5: ஓகே, நானும் இப்படிதான். நீங்க கார்ட்டூன் சொன்னதான் அப்படியே எனக்கு என்னோட சின்ன வயசு மழலை ஞாபகம் எல்லாம் வருது.
10: மழலை?
5: எஸ் ஓ, தமிழ் வரல. இருந்தாலும் ஸ்கூல்ல விட்டு வந்தோடனே அப்படியே ஒரு இது, ஒரு எப்படா வந்து வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு ஒரு இதுல வந்துட்டு வந்து சாக்ஸ் கழட்டுறா, பேகை தூக்கி போடுறேன், இல்ல இல்ல டிவி முன்னாடி செட்டில் ஆயிருவேன். ஒரு எங்க அம்மா வந்து ஆபீஸ் போயிட்டு 7 மணி வரதுக்குள்ள வரைக்குமே நான் வந்துட்டு கார்ட்டூன்ஸ் தான் பாப்பேன். சரி, அதுல என்ன ஆபத்து இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க? இப்போ
10: அதுல நிறைய ஆபத்து இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்ப வந்துட்டு ஒரு நார்மல் வாய்ஸ் பார்த்தாலே இமிட்டேட் பண்றேன். அந்த பொண்ணு மாதிரி நடக்கிறதும், அந்த டோரா பூஜை மாதிரி நடக்கிறதும், அவங்களை மாதிரியே பேகை திருப்பி காட்டுறதும், அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேன். அதுக்கே அப்படின்னா அதுல சிரிப்பு வரவங்களுக்கு, அது நம்மளே அப்படி பண்ணும்போது இப்ப இருக்கிற கார்ட்டூன்ஸ் வயலன்ஸ் தான் வரும். ஹூ யா அப்படிலாம் அவங்க அவங்களே கட்டிக்கிறாங்க. சோ வந்துட்டு அப்படி பாக்கும்போது குழந்தைங்க அம்மா அப்பா கிட்ட அதை ட்ரையல் பண்றாங்க, அதை தப்புன்னு நான் சொல்லுவேன்.
5: அம்மா அப்பாவா அக்கா தங்கச்சிங்களும் தான் அடி வாங்குறது.
10: எஸ், அதை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி தடுக்கிறது அப்படின்றத

0: வெல்கம் பேக். இது உங்க MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே கிருத்திகா அண்ட் ஆர்ஜே அஸ்மி.
1: வெல்கம் பேக்.
0: சோ நம்மளோட டாபிக் ட்ரெண்டிங் ஜாஸ் 107.8.
1: சோ யா,
0: நம்ம போன செக்மெண்ட் என்ன பேசிட்டு இருந்தோம்,
1: ஒரு சூடான டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம்.
0: நீங்க மறப்பீங்க,
2: கார்ட்டூன்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் கார்ட்டூன்ஸ் பத்தி தான
1: பேசிட்டு இருந்தோம். ஆர்டிகல் வைஸ்,
2: ஐயோ எம் பையன் நம்ம வெச்சிட்டு முடியல.
0: நான் போன வாரம் சொன்ன மாதிரி இப்ப இருக்க சில்ட்ரன்ஸ் ஓட ஜெனரேஷன் ரொம்ப ஸ்பீடா இருக்கு.
1: வயலன்ஸ் ஏதோ
0: நம்ம லாட்ஸ் ஆஃப் லாட்ஸ்
1: பேசிட்டு இருந்தோம்.
2: நம்ம காலையில கூட நந்தினி ஒருத்தங்க
0: அப்படிங்கற மாதிரி
2: சைல்ட் மேனேஜ் பண்ணவே முடியல, அவங்க கம்ப்ளைன்ட் பண்ணாங்க.
0: சோ இப்போ சில்ட்ரன்ஸ் ஹேண்டில்
1: பண்றதுனால தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணி ஒரு
0: பாத்துட்டு
1: பயங்கரமா
0: அவங்களே ரொம்ப ஓகே. உங்க
3: பொண்ணு பொண்ணு பேர் அக்ருதி.
1: ஓ, என்ன
3: பண்றாங்க? ஆக்சுவலா வீடியோ கேம்ஸ் கார்ட்டூன்ஸ் அது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பசங்க ரொம்பவே அடிக்ட் ஆயிடுறாங்க. முன்னாடிலாம் சின்ன பசங்க போய் பிளே கிரவுண்ட்ல விளையாண்டு கிரிக்கெட் ஆடிட்டு அப்படி இருப்பாங்க.
1: நம்மளாம் அப்படித்தானே
3: நம்மளாம். ஆமா, பட் இப்போ வந்து வெறும் டிவி மட்டும்தான். எக்ஸாம்பிள் டோரா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அது எப்படி பேசுதோ அது மாதிரி இமிடேட் பண்றது. சோ அதுலயும் அவங்க இன்டெப்தா போயிடுறாங்க. ஸ்டடிஸ் வந்து தி ஆர் கான்சென்ட்ரேட்டிங், பட் இருந்தாலும் இது வந்து ஈக்குவலா நல்லா தான் பண்றாங்க. ஸ்டடிஸ் நல்லா பண்ணல நான் சொல்ல வரல, பட் இருந்தாலும் இதுல ரொம்ப அடிக்ட் ஆனதுனால அவங்க மைண்ட் வேற மாதிரி.
1: சோ யா, நீங்க இத டிவேட் பண்றதுக்கு நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க?
3: நான் வந்து ஈவினிங்ல கிரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போய் விளையாடுறது, அவுட்டோர்
1: கிளாஸ்லாம் சேர்த்து விடுறீங்களா?
0: சொல்லுங்க, உங்க பேர்
4: என்ன?
0: பொண்ணா பையனா?
4: எனக்கு பொண்ணு, அவ பேர் அஸ்மிதா.
0: என்ன படிச்சுட்டு இருக்காங்க அவங்க?
4: வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறான். சோ வந்து அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் லைட்டா அப்படியே டென்ஷன் ஏறும். ஏன்னா வந்து வீட்டுல இருக்கிற பொருள்லாம் நம்ம தானே காசு கொடுத்து வாங்குறோம். சோ அதான்
0: இல்ல, அஸ்மிதான் பேர் வச்சவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க நினைக்கிறேன். ஏதோ இந்த ஆர்ஜே
4: பேரும்
1: அந்த மாதிரி பண்ண நீங்க சொல்ல வேணாம்னு சொன்ன அப்படிதான் சொல்றீங்க.
4: அப்படின்றது பிளஸ் இந்த கார்ட்டூன்ஸ் சேனல்ஸ்க்குலாம் லாக் போடலாம் அதெல்லாம் வந்து இருக்கு. சோ வந்து அதுக்கு அந்த மாதிரி வந்து நான் என்னோட செட் ஆஃப் பாக்ஸை வந்து அந்த கார்ட்டூன் சேனல்ஸ்க்குலாம் மட்டும் லாக் போட்டிருக்கேன். ஸோ எப்போ பார்க்கணுமோ அந்த டைமில் மட்டும்தான் பார்க்கணும். அப்புறம் வந்து லைக் கண்டினியூஸாக பார்க்கறது அதெல்லாம் நான் அலோவ் பண்ணுறதில்ல.
0: ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஸ்டுடியோ வந்து உங்களோட சில்ட்ரன்ஸோட கருத்து அதெல்லாம் நீங்கள் தெரிவித்து அட்வைஸ் கொடுத்ததுக்கும்
1: சோயா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் மூணு பேரும் வந்து உங்களோட கருத்துக்கெல்லாம் பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம லிசனர்ஸ்க்குலாம். ஸோ இன்னும் ஸ்டார்டிங் நந்தா. சோ யா ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மூணு பேரும் இங்க வந்துட்டு இது பேர்னா ஒரு உங்களோட கருத்துக்கள்லாம் உங்க சில்ட்ரன்ஸ் பத்தி
0: ஒரு நல்ல அட்வைஸ் வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டு த ஸ்டுடியோ. ஸோ இன்னும் இந்த மாதிரி நல்ல எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் பை ஃப்ரம் ஆர்ஜே கிருத்திகா அண்ட்
1: ஆர்ஜே அஸ்மிதா. நீங்க
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
8: நமது பெருமை.
9: வெல்கம் பேக். நீங்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 வித் மீ ஆர்ஜே நந்தினி அண்ட்
3: ஆர்ஜே பூஜா.
9: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ப மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழணும், வாழ்ந்தான்ற மாதிரி வாழணும். ஆமாங்க, இப்ப வந்து வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு அரை மணி நேரமே நானும் பூஜா மட்டும் தான் மொக்க போட்டு
3: மொக்க போட்டுட்டு இருக்கோம்.
9: அமிர்தா,
10: நான் வந்து பெங்களூர்ல ஒரு எம்என்சி கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு 6 இயர்ஸா ஜாயின் பண்ணிருக்கேன். அப்பப்போ நம்ம ஊருக்கு வந்தனும்னு ஆசை வந்திருக்கு. சோ அதான்
9: பெங்களூர் சென்னை, நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம வந்து இது சென்னை தான், பெங்களூர் வந்து எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லல. பட் பெங்களூர்ல இருக்கிறது சென்னையில எது இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? சென்னையில இருக்கிறது பெங்களூர்ல என்ன இல்லைன்றது வந்து
10: ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, பெட்ரோபாலிட்டன் சிட்டி அது இதுன்னு சொல்றாங்க. பட் நம்ம ஊர் போல வருவாங்க, நம்ம அந்த ஃப்ரீடம், அதுக்கப்புறம் நம்ம மக்கள் எல்லாருமே அதே மாதிரி, நம்ம சாப்பாடு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. சோ நம்ம சாப்பாடு போல அங்க இல்லைங்க. சோ அதான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன்.
9: சூப்பருங்க, கரெக்டா சொன்னீங்க. அதுவும் முக்கியமா இந்த சோறு மேட்டர் எடுத்தது வந்து பூஜா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆயிட்டு சோர்வத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ அந்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான கேர்லி ஹேர் உடைய ஒரு அழகான லேடி இருக்காங்க. சொல்லுங்க உங்களை பத்தி, உங்க பேர் என்ன? அஸ்மிதா, என்ன என்ன பண்றீங்க அஸ்மிதா? நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நான் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் MOP. ஆக்சுவலி என்னோட ஊர் வந்து ஈரோடு பக்கத்துல வெள்ளாலகம் அப்படின்னு ஒரு ஊர்.
9: சூப்பர் அழகான ஊர், வயல் பச்சை பசேன்னு இருக்கும்.
3: ஆமாங்க, பேசுறதே ஒரு அமைதியா பேசுறாங்க பத்தியா, நம்மள மாதிரி
9: கிடையாது. அதுதான் ஊர், அந்த ஊர் பொண்ணுங்களுக்கு உண்டான அழகு. சாரி கேர்ள்ஸ், நான் வந்து சென்னை பொண்ணுங்க அப்படி கிடையாதுன்னு சொல்லல,
3: முறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இனி லிங்க் போ.
9: இப்ப வந்து அழகா அம்ருதா வந்து ரெட் லேடி அவங்களோட பதிவு, அவங்களோட கருத்தை நம்ம கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இன்னொரு கியூட் கர்லி ஹேர் உடைய ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்க. சொல்லுங்க உங்க பேர் என்ன?
11: ஹாய், என் பேர் அஸ்மிதா.
9: சூப்பர் அஸ்மிதா, எங்க இருந்து வரீங்க, என்ன பண்றீங்க?
11: நான் வந்து ஈரோடு பக்கத்துல வெள்ளால கவுண்டர்னு ஒரு ஊர்ல இருந்து வரேன். படிப்புக்காக இங்க வந்திருக்கேங்க.
9: சம அழகான வயல் பச்சை பசேன்னு இருக்கும். என்ன பண்ண
3: பேசுறதே பார்த்தா இவ்வளவு அமைதியா பேசுறாங்க, நம்மள மாதிரி கிடையாது. ரொம்ப
11: சென்னைக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேச தயங்குற அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி இதை விட நான் ரொம்ப அமைதியா தாங்க இருந்தேன் ஊர்ல. இப்ப வந்து கொஞ்சம் உங்க கூட எல்லாம் பழகி அப்படி இம்ப்ரூவ்
9: ஆயிட்டேன். இதை விட அமைதினா ஹலோ அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சுதான் நீங்க என்ன சொன்னீங்க.
11: பேசுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சென்னை கேண்டா வரும் தான் இருக்கும், கத்து கோச்சு கூடாது. பட் இருந்தாலும் சென்னைக்கு வந்துட்ட அப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மீன் அப்புறம் ரூடா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படிலாம் இல்ல, எல்லாருமே ஓரளவுக்கு என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாங்க.
10: ஒரு உமனுக்கு சேஃப்டியே இல்லாத ஒரு பிளேஸ் சொன்னா அது வந்து டெல்லி தான்.
4: சென்னையில வந்து நம்ம மக்கள் எங்க போனாலும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, பிளஸ் அந்த கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டெல்லியில பாத்தீங்கன்னா ஹிந்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாகும், அதுவும் இல்லாம அங்க ரொம்ப சேஃப்டினஸ்க்கு ஒரு இது கிடையாது.
9: ஓகே சுத்தி, பட் ஆனா வந்து நம்ம அப்படியே ஹோல் டெல்லியும் நமக்கு சேஃப்டி இல்லாத பிளேஸ்
4: அப்படி
9: வேணா மென்ஷன் பண்ணிருக்கலாம். பட் டெல்லி வந்து நம்ம வந்து அப்படி வெளிப்படையா சொல்ல முடியாது சுத்தி, வந்து டெல்லி வந்து சேஃப்டி இல்லாத ஒரு பிளேஸ்னு. அது மேபி ஒரு சில இடங்கள்ல அப்படி இருக்கலாம், ஒரு சில சம்பவங்கள் நடந்திருக்கிறதுனால நமக்கு அப்படி ஒரு எடிக்ட் ஆயிருக்கு. பட் வந்து டெல்லி ஒரு சேஃபான பிளேஸ் தான் வந்து நான் சொல்றேன். பட் அஃப்கோர்ஸ் சென்னை விட அது சேஃப் இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியாது, பட் டெல்லி இஸ் ஆல்சோ அ சேஃப்டி பிளேஸ். அண்ட் வந்து இப்ப வந்து இன்னொரு ஒருத்தவங்க வந்து அழகா ஹோம்லியா ட்ரெடிஷ்னல் லுக்கோட வந்திருக்காங்க, சொல்லுங்க.
7: ஹலோ
9: ஹலோ, உங்க பேர் என்ன, நீங்க கிருத்திகா வந்திருக்கீங்க?
7: நான் வந்துட்டு எம்ஓபில செகண்ட் இயர் எலக்ட்ரானிக் மீடியா படிக்கிறேன்.
9: சூப்பர்,
7: வளர்ந்ததெல்லாம் ஆந்திரால, இப்ப வந்துட்டு படிக்கிறதுக்காக சென்னை வந்திருக்கேன்.
9: ஓ, படிக்கிறதுக்காக 8000 மைல் தாண்டி வந்திருக்கீங்க.
7: படிச்சா தமிழ் கத்துக்கிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் தமிழ் தொட்டு கத்துக்கலாம்.
9: தமிழ் தொட்ட பெண்ணா மாறி வந்திருக்கீங்க,
7: அப்படி கத்துக்கலாம்.
9: எப்படி உங்களுக்கு சென்னை ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு?
7: அங்க வந்துட்டு பிறந்தாலும் கம்ஃபர்டபுளா இருந்தாலும் இங்க வந்துட்டு எதுவுமே ஃபீல் ஆகல. நான் வேற பிளேஸ்ல இருக்கேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் ஆகல. ஃபுட் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் ரொம்ப கம்ஃபர்டா இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவே வேணாம், எப்பவுமே ஜாலியா இருக்கிற டைப். அண்ட் வந்துட்டு எதுவும் டிஃபரன்ஸ் பெருசா இல்லை. சென்னை தான் இப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, அதை விட.
9: சூப்பர், உங்களுக்கு ஒரு ஹோம் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் வந்து முக்கியமா ஆந்திரானால எல்லாருக்கும் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி சாப்பாடு, சோ அந்த மாதிரி சாப்பாடு விஷயம் ஏதாவது உங்களுக்கு, ஏதாவது
7: சாப்பாடு விஷயம் இங்க இத பத்தி பேச சொல்றீங்க?
9: இங்க வந்து
7: இல்ல, அதை விட இதுதான் பெட்டர், சென்னை தான் பெட்டர்.
9: ஓ வாவ், சூப்பர். சென்னை எல்லா செஃப்ஸ்க்கு வந்து ஒரு சூப்பர். இந்த மாதிரி வந்து அவங்கள வந்து சென்னை எவ்வளவு அழகா மாற்றம் கொடுத்துருக்குன்னு வந்து ஒரு அழகான வரியில நீங்க வந்து ஒரே வரியில நச்சுன்னு சொல்லிட்டீங்க. சோ இதே மாதிரி இப்ப வந்து இவங்க வந்து நாலு பேர் அவங்களோட அழகான கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க. சென்னை அவங்களுக்கு என்னென்ன மாற்றம் கொடுத்துருக்கு, சென்னை விட்டு போனாங்க, அதாவது சென்னையில இருந்து வேற ஒரு வேலைக்காகவோ இல்ல படிப்புக்காகவோ வேற ஊருக்கு போனவங்களுக்கு அவங்க அந்த இடம் எப்படி அவங்களுக்கு சென்னையை விட ஒரு நல்ல இடமா இருந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் என்னதான் வந்து சும்மா ஓ அங்கிருந்து வந்திருக்கியா, ஓ இங்கிருந்து நீ அங்க போயிருக்கியாப்பா, அப்ராட் எல்லாம் போயிருக்கியாப்பா அப்படின்னு வந்து நம்ம சும்மா தான் சொல்றோம். பட் ஆனா போறவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரி கஷ்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, என்ன மாதிரி எல்லாம் அடாப்டிவ்ஸ் அவங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும், நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருந்தாலும் அது வந்து நம்ம அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. பட் அவங்களுக்கு அந்த மாற்றங்கள் கண்டிப்பா ஒரு பிளசன்ட் ஃபீலிங் அவங்களுக்குள்ள கொடுக்கும். அது முக்கியமா சென்னைக்கு வந்தவங்களுக்கு அந்த ஃபீலிங் கண்டிப்பா இருக்கும், அதுல வந்து நோ டவுட். அஸ் அ சென்னைக்கு போனா இது வந்து கண்டிப்பா நடக்கும். நீங்க உங்களோட சொல்லுங்க பூஜா.
3: திடீர்னு பயங்கர சீரியஸா பேச ஆரம்பிச்சு.
9: எஸ் ஸோ இந்த மாதிரி வேற ஒரு எபிசோடோட வேற ஒரு லிங்கோட நானும் பூஜாவும் வந்து உங்ககிட்ட பேசுறோம். அது அண்டில் தென் ஸ்டார்ட் பை பை ஃப்ரம் அஜய் நந்தினி. நீங்கள் யாரும் கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி ஆர் ரேடியோ ஆர் ப்ரைட்.
8: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார்.
12: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம் கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளோ அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
8: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
12: கிச்சன்லயா, என்னடி சொல்ற?
8: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
12: இயற்கை உரமே சிறந்தது.
8: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
13: Ever wonder what to recycle?
14: Bottles, cans, crayons, paper, foil and glass.
13: Ever wonder why recycle?
14: To help the world, of course.
13: Ever wonder who can recycle?
14: Everyone.
13: Ever wonder where to recycle?
14: Everywhere.
13: No matter what,
14: where, who and why,
15: just recycle, it's worth a try.
16: You're listening to MOP Community Radio 107.8.
9: கேட்டு MOP MOPCRS 107.8 with me, RJ Nandini.
3: And RJ Pooja.
9: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழணுன்ற மாதிரி வாழணும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பூஜா, நம்ம டேக் லைன் நம்ம மெட்ராஸுக்கு செம்மையா சூட்
3: ஆயிடுச்சு.
9: எக்ஸாக்ட்லி வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், வந்து இப்பெல்லாம் வந்து ஜென்ரலா ஒரு போறவனை போய் கூப்பிட்டு உனக்கு பிடிச்ச ஊர் எதுடா அப்படின்னு பாத்தீங்கன்னா
3: சென்னை தான் சொல்லுவாங்க கண்டிப்பா.
9: எஸ் அதே மாதிரி வந்து சென்னையில உனக்கு என்னடா பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு
3: பீச்.
9: சொல்லவே கூடாது.

0: Yes, Ningalara Kitikar, the MOPCRS 107.8 with me, RJ Nanthini
1: and RJ Pooja.
0: This is favorite show, Namma Madras. Varno, Samaya Vandandra Mari Varno. Actually, Pathina Pooja, we have a tagline number one, the Madras Kusuta Varadarge.
1: Yes, and then we have a
0: Yes, exactly. And then we have a Portamana Glitane, Inner Kinar and the Gatis
1: and the
0: கடல் ஜனதி எப்படிலாம் பொறுத்து பார்க்க வேண்டியதா இருக்கு பாருங்க. சரி ஓகே, அந்த சும்மா யாராவது ஒருத்தர் ரோட்ல போனாலே ரோட்ல போறவங்களை பார்த்து இங்க வாங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச ஊர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க?
1: கண்டிப்பா சென்னை தான் சொல்லுவாங்க. ஏன் சென்னையில இருக்கிறவங்களை கேக்குறீங்க? வெளில இருந்து வந்தவங்களை கேளுங்களேன், சென்னை தான் சொல்லுவாங்க.
0: அதே மாதிரிதாங்க, அதே வந்து யாரையாவது கூப்பிட்டு வச்சுட்டு உங்களுக்கு சென்னையில எதுங்க பிடிக்கும் அப்படின்னா அவன் என்னங்க பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே போடுவான்.
1: அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பீச், மால், பார்க், தியேட்டர், சங்கம், சத்தியம் என்னென்னமோ போகும்.
0: எனக்கே மூச்சு வாங்குது பாருங்களேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன் பூஜா.
1: கேளுங்க. ஐயோ கேள்வியா? சரி பரவாயில்ல கேளுங்க.
0: சரி ஓகே, வந்து நான் வந்து பெரிய அளவுலாம் கேட்க மாட்டேன், பெரிய அளவுக்கு கேள்வி கேட்கற
1: அளவுக்கு.
0: சரி விடுங்க, நம்ம வந்து கேள்வி பாத்தீங்கன்னா வந்து நம்ம சென்னை மெட்ராஸ் இருக்குல்ல, சென்னை மெட்ராஸோட அந்த மெட்ராஸ் மெரினா, மெரினா பீச், அந்த பீச்சோட லென்த் என்னன்றதா என் கேள்வி.
1: ஐயோ லென்தா?
0: சரி நீங்க டைம் எடுத்து நிதானமா பொறுமையா யோசிச்சு
1: பண்ணி சயின்டிபிக்கா கொஞ்சம் இப்படிதான் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிட்டு இருக்கிறது மிஸ் ஆகுதுல்ல,
0: அது ஓகே
1: ஃப்ளோவே புரியல இனி உங்களுக்கு.
0: ஐயோ So, நீங்க நல்லா யோசிச்சுட்டு இருங்க பூஜா, அதுக்குள்ள நம்ம ஒரு ஷார்ட் பேசே பிரேக் போயிட்டு வரலாம். So, you are listening to MOPCRS 107.8 with me, Ajay Nandini. இது உங்களோட ஃபேவரட் ஷோ, நம்ம மெட்ராஸ் வாழணும், செமையா வாழ்ந்தோன்ற மாதிரி வாழணும்.

0: வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டு பார்.
1: ஆஹா, என்ன கேட்கணும் பூவெல்லாம்? கேட்டா நல்லாதான் சொல்லும் போல, அவ்வளவு அழகழகா பெருசா இருக்கே, என்ன சீக்ரெட்?
0: சீக்ரெட் எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருந்துதான்.
1: கிச்சன்லயா? என்னடி சொல்ற?
0: கிச்சன்ல கிடைக்கிற வேஸ்ட் வச்சு செஞ்ச உரம் தான் சீக்ரெட். நீங்களும் உங்க கிச்சன் வேஸ்ட் எல்லாம் செடிக்கு உரமா போட்டு ரொம்ப அழகா வளர்க்க வைங்க.
2: இயற்கை உரமே சிறந்தது.
0: சமுதாய நலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: Welcome back. You're listening to MOPCRS 107.8 with me, RJ Nandini and RJ Pooja. இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாணும் செம்மையா வாணுன்ற மாதிரி வாழணுங்க. இன்னும் பூஜா பிரேக்குக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லாம மழுப்பிக்கிட்டே இருக்கீங்க.
1: ஆக்சுவலாக நான் இப்போ வெளில போனப்போ லைட்டாக கொஞ்சோண்டு காஃபி குடிச்சிட்டு வந்தேனா, அது குடிச்சோன்னே எனக்கு கேன்சர் தெரிஞ்சிருச்சு.
0: சூப்பர், சொல்லுங்க அப்போ வந்து என்ன க்வெஸ்சன். க்வெஸ்சன் ஆக்சுவலி வந்து என்ன க்வெஸ்சன் கேட்க பாருங்க. நீங்க காஃபினோட எனக்கு வந்து பிளாபர் ஆகுது ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஓகே ஃபைன், ஆக்சுவலி உங்ககிட்ட க்வெஸ்சன் என்ன கேட்டேன் அப்படின்னா, மெட்ராஸ் மெரினாவோட லென்த் என்னன்னு தான் கேள்வியை கேட்டேன் உங்ககிட்ட.
1: லென்த் எவ்வளோ தெரியுமா?
0: எவ்வளோ?
1: 13 கிலோமீட்டர்ஸ்.
0: சூப்பருங்க. அதாவது 13 கிலோமீட்டர்ஸ் ஒரு சின்ன குழந்தை கேட்டு அடுத்த நிமிஷமே சொல்லிக்க மாட்டீங்க. இத்தனை நேரம் எடுத்தது தான்
1: எனக்கு பிரேக் விட்டதுனால சொல்லல.
0: சரி ஓகே, நம்ம பிரச்சனையை அப்புறம் வச்சுப்போம். நீங்க வந்து சென்னை மெட்ரா மெரினான்னு நம்ம பேசுறது வந்து பார்த்தோம்னா, எனக்கு வந்து டக்கு ஒரு மாதிரி
1: இருக்காரு.
0: அதாவது அவர் வந்து பீகார்ல இருந்து வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த டெரரிஸ்ட், அந்த கடத்தல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் ஆனா வந்து அப்படி கிடையாது, நாங்களும் இருக்கோம், எங்களை மாதிரியும் இருக்காங்க நல்லவங்க. நீங்க வந்து அந்த மைண்ட் செட்டை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொன்னா நம்ப மாட்டாங்க. ஒரு மீடியா பர்சனா நீங்க வந்து வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் கன்வே பண்ணணும் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. நான் வந்து கண்டிப்பா சார், உங்களுக்காக என்னன்னாலும் உங்களை மாதிரி ஒரு நல்ல உள்ளம் உடையவங்களுக்காக நாங்க கண்டிப்பா தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்.
1: அப்போ வந்து ஒரு சண்டிகர் பையன், நீங்க சொன்ன பீகார் சண்டிகர் எல்லாம் கிட்ட கிட்ட இருக்கு பாத்தீங்களா, என்ன ஒரு சிங்கம். அந்த பையன் வந்து இங்க ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பாக்குறதுக்காக வந்திருந்தான். அவன் வந்து வந்த புதுசுல லாங்குவேஜ் பேரியர்ஸ் நிறைய இருந்தாலும் போக போக வந்து அவன் ரொம்ப அழகா தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டான். நம்மளெல்லாம் விட ப்ரொனவுன்சியேஷன் தமிழ் ரொம்ப முக்கியம். நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேருமே நிறைய தப்பு பண்ணுவோம், பாப்பாங்க திட்டுவாங்க கண்டுக்க மாட்டாங்க. அந்த பையன் கிளியர் கட்டா பேசுதானா பாத்துக்கோங்க, அவ்வளோ சூப்பரா இருந்தது.
0: செம்ம. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு அழகான ஒரு லாங்குவேஜ், அது வந்து எந்த ஊர்ல போனாலும் கத்துக்கலாம். பட் பேசிக்கலா நீங்க
1: சென்னை வந்துட்டீங்கன்னா சூப்பர்
0: சூப்பரா கத்துக்கலாம். பட் இருந்தாலும் வந்து எனக்கு சென்னை பசங்க மேல செம்ம கோவங்க.
1: சென்னை
0: பசங்க இல்ல, சென்னையில உள்ள ஒரு சில பசங்க வந்து அவங்க மேல செம கோவமா இருக்கேன் நானு. ஏன்னு மட்டும் இப்ப கேட்டுறாதீங்க வந்து.
1: சரி ஓகே, ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க. ஓகே,
0: ஸோ வந்து அந்த காரணம், அந்த கோவத்துக்கான ரீசன் வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், ஒரு

0: பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிதான் சொல்ல சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பிரேக்குக்கு அப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ யூஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8.
1: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் வீட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
2: என்னம்மா சுமாரான காய்கறிகளாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
3: அச்சோ, கடையில் பார்க்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ளே எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
2: ஏசி காற்றுக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
3: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
2: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
3: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
2: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
2: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்னு.
3: Therefore, adopt terrace gardening, which is more economical, reliable, and healthy. பொது நலம் கருதி வெளியிடுவோர் MOP FM 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: Listening to MOPCRS 107.8 with me, RJ Nandini
4: and RJ Pooja.
0: இது உங்களோட favorite show, நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழ்ந்தோன்ற மாதிரி வாழணும்.
4: ஆமா, இனி ஏதோ கோவம் இருக்குன்னு சொன்னீங்களே, என்ன கோவம்?
0: அது எங்க கேக்குறீங்க? நம்ம சென்னையில இல்லாதது என்ன சொல்லுங்க? எல்லாமே
4: இருக்கு.
0: ஆமாங்க, சத்யம், பிவியா, ஸ்கை வாக், மாயாஜால்,
4: பீச்.
0: பீச், எக்ஸாக்ட்லி பீச். இப்படிப்பட்ட இது மட்டும் இல்லாம நிறைய அண்ணா யூனிவர்சிட்டி, சோ மச் ஆஃப் காலேஜஸ் இருக்கு நிறைய. ஆனாலும் நம்ம பசங்க வந்து ஒரு சில பேர் வந்து இல்ல, நான் அந்த ஊர்ல இருக்கிற காலேஜ், அந்த காலேஜ், அந்த டிபார்ட்மெண்ட் அங்க படிச்சாதான் நான் படிப்பேன், இல்லைன்னா படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சென்னை விட்டு நிறைய பேர் வெளில போறாங்க. ஆக்சுவலி அதை கண்டாதான் எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு கோபமா வருது. ஏன் அப்படி போறீங்க? வந்து சென்னையில இல்லாதது ஏன், அங்க என்ன இருக்கு? நான் குத்த சொல்லல, பட் ஆனா சென்னையில தி பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ், தி பெஸ்ட் அகாடமிக்ஸ், பெஸ்ட் சிலபஸ் இருக்கும்போது நீங்க ஏன் அங்க போறீங்க அப்படின்றது.
4: நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. அது பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அவன் வந்து சென்னை தான், பார்ன் அண்ட் ப்ராட்டப் எல்லாமே சென்னை தான். பட் அவன் படிக்கணும்ன்றதுக்காக, எம்எஸ் பண்ணுன்றதுக்காக அப்ராட் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ் ஆகுது. அவன் வந்து ஹீஸ் ஒன்லி சைல்டு அவங்க அம்மா அப்பாக்கு. அவன் ஆசைப்பட்டு படிக்கணுன்றதுனால ஒரு 6 இயர்ஸ் கிட்ட ஆகுது. அவன் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை, அங்கேயே ஜாப் கிடைச்சி அங்கேயே செட்டில் ஆயிட்டான். பட் அவனுக்கு மேபி அங்கே செட் ஆகிருக்கலாம், பட் அவங்க அம்மா அப்பா சென்னை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்த்துக்கணும்ல.
0: எக்ஸாக்ட்லி. அதாவது நீங்க அங்க படிக்கிறதுக்காக போங்க, ஓகே ஃபைன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது வந்து நான் குத்தம் சொல்ல விரும்பல. பட் ஆனா அங்க போயிட்டு அங்கே செட்டில் ஆகுற அந்த மைண்ட் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் என்னோட இது. அண்ட் ஒன் மோர் திங், நான் வந்து என்னோட வாழ்க்கையில நடந்த இன்னொரு சம்பவம் இது
4: சொல்லுங்க.
0: என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட நெய்பர் ஒருத்தவங்க வந்து சென்னை தான், அவங்களுக்கு வந்து சென்னை தான் தி பெஸ்ட் அப்படின்னு இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ ஒரு ரீசெண்டா வந்து ஆப்வியஸா எம்என்சி கம்பெனினாலே சென்னைக்கு அடுத்தது பெங்களூர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் தான் வரும். ஸோ அவங்க வந்து ஒரு எம்என்சி கம்பெனிக்காக பெங்களூர் போயிருந்தாங்க. பெங்களூர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து அவங்களுக்கு வந்து அந்த லைஃப், அவங்க வந்து என்னெல்லாம் எதிர்பார்த்து போனாங்களோ அந்த எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆனதுனால அவங்க அதை விட்டு வெளில வர
4: அங்கே இருந்துட்டாங்க.
0: ஸோ பட் ஆனால் வந்து என்னாச்சுன்னா, ஒரு சில ஒரு டைம் லிமிட்டுக்கு மேலே அவங்களுக்கு வந்து சென்னையிலே இருந்திருக்கலாம்டா, சென்னை என்ன மாதிரி இருந்திருக்கும், ஐ மீன் லைக் என்ன, ஒரு தெரியாதவங்க கூட வந்து ஹலோ அப்படின்னு பேசினா அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிப்பான். பெங்களூர்ல பாஷை தெரியாத கன்னடத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பட் அப்போதான் வந்து எனக்கு ஒரு டக்குன்னு ஒரு இது ஞாபகம் வந்தது. பழமொழி சொல்லுவாங்களே, இக்கரைக்கு எக்கரை பச்சைன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கும் போது சென்னை இல்லைடா, சென்னையில் என்னடா இருக்கு, பெங்களூர்ரா அப்படி இப்படின்னு
4: சொல்லும்போது அதோட அருமை தெரியாது.
0: எக்ஸாக்ட்லி. ஸோ அங்கே பெங்களூர்ல வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் வந்து இப்போ அங்கே போயிட்டு தான் வந்து சென்னையே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் உடையவங்களும் இருக்காங்க. சென்னைக்கு வந்தாதான் நிறைய பேர் வாழ முடியுன்ற மைண்ட் செட்லையும் நிறைய பேர் இருக்காங்க. பட் வந்து இந்த மைண்ட் செட்ல தப்புன்னு சொல்லவில்லை, பட் இதுதான் மைண்ட் செட்டுன்னு சொல்லிட்டு இருக்காதிங்க. என்னடா ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னு பாக்குறீங்க, ஏன்னா அதாங்க வாழ்க்கை. ஸோ இதே மாதிரி வந்து ஏசிய பிரேக்குக்கு போயிட்டு வந்தலாம். ஸோ யூஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8 வித் மீ அஜய் நந்தினி
4: அண்ட் அஜய் பூஜா.
0: இது உங்களோட ஃபேவரட் ஷோ நம்ம மெட்ராஸ். வாழணும், செம்மையா வாழ்ந்தோன்ற மாதிரி வாழணும்.
1: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசலில் வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்லேருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
2: என்னம்மா சுமாரான காய்கறிகளாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
3: அச்சோ, கடையில் பார்க்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ளே எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
2: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
3: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்போ கிடைக்கிறதே இல்லைப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
2: இல்லை, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில் வளர்ந்தது.
3: என்னம்மா சொல்ற, ஒன்றும் புரியல, புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
2: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
3: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
2: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
3: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: MOPCR 107.8 ಇದು ಉಂಗ ಏರಿಯಾ FM.
1: ಎಲೆ ಹೆಲ್ಮೆಟ್ லெஃப்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ரைட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான், ஹெல்மெட் பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: கனகலட்சுமி, I am the proprietor of the Impractical Bakers. Just be you. Keep smiling. That's all. It's the purpose of human life. And you're listening to MOP Community Radio 107.8. A community, our radio, our pride.
2: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: இந்த மாதிரியான ஒரு ரேடியோ சிஸ்டத்திற்கு என்னை அழைத்ததற்கு நன்றி. அவள் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத விட என்ன பேசணுங்கிறத தான் இருக்கு இல்லையா. அதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அதில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்க ஒரு படத்துக்கு பின்னாடி. நீங்கள் கண்டிப்பாக திருட்டு விசிடியில் யாரும் பார்க்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் பிளட் டொனேட் பண்ணுங்கள், ஐ டொனேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிட்டு.
1: உடல் தானம் பண்ண முதல் இந்திய நடிகர் வந்து டாக்டர் கமலஹாசன், பத்மஸ்ரீ கமலஹாசன். ஸோ அவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் எல்லாருமே உடல் தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம்.
0: வெல், நன்றி.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டு

0: எம்முபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம்.
1: நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, மகாத்மா காந்தி அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஞாபகம் வர முதல் விஷயம் அஹிம்சை. அஹிம்சை வந்து நம்மளுடைய செயல்முறைகள் ஆக்ஷன்ல மட்டும் இல்லை, அது நம்ம மனசோட ஒட்டியிருக்க ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி நம்மளுக்காக சிஸ்டர் ரஞ்சினி அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்க போறாங்க.
2: வணக்கம் நேயர்களே. அஹிம்சை அப்படிங்கும் பொழுது ஹிம்சை இல்லாத உணர்வு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நான் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை இன்னும் பாசிட்டிவா நம்ம சொல்லணும் அப்படின்னா, அனைத்து உயிர்களையும் நேசிக்க வேண்டும். இது மிக உயர்ந்த பண்பு. பிறரை துன்புறுத்துவதை ஹிம்சைன்னு சொல்றோம். பிறருக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்கிறதே தான் நம்ம அஹிம்சைன்னு சொல்றோம். இதை பத்தி நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருவன் துன்பம் கொடுக்கறான் அப்படின்னா, அது எங்கிருந்து ஆரம்பமாகுது? அது எண்ணத்தில் தான் ஆரம்பமாகுது, ஒருவனுடைய மனதிலிருந்து தான் ஆரம்பமாகுது. சொல்லுவாங்க, ஒரு போர் ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து ஆரம்பமாகுது அப்படின்னா, அப்ப கட்டாயமா அமைதி அப்படிங்கறதும் ஒரு மனிதனுடைய மனதிலிருந்து தானே ஆரம்பமாகணும். ஆகவே ஹிம்சை அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம அதை எப்படி விளக்கமா ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னா, தீய எண்ணம்னு கூட அப்ப நம்ம சொல்லலாம். ஏன்னா மனசிலிருந்து ஆரம்பமாகிறதுனால. அதனால தன் மீது சில நேரத்துல வேண்டாத எண்ணம், தன்னை பற்றிய ஒரு நெகட்டிவான ஒரு தாட் கூட இருக்கும். நான் இப்படிதான், என்னால ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு தன் மேல கூட ஒரு தீய எண்ணம் வந்து உருவாகுது. இல்ல தன்னுடைய குடும்பம், தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுக்காக வேண்டாத எண்ணம் வந்து மனசுல வருது. அப்ப அதற்கு காரணம் என்னன்னா, ஒரு உள்ளார்ந்த ஒரு அன்பு இல்லைன்னு நம்ம வந்து சொல்லலாம். நல்ல உள்ளார்ந்த அன்பு இல்லை அப்படின்னா, கட்டாயமா ஏதாவது ஒரு ஹிம்சை தரக்கூடிய எண்ணம் அவசியம் வரும். ஹிம்சை தரக்கூடிய வார்த்தை செயல் அங்க வந்து நடக்கும். ஒரு விதத்துல பாருங்க, சில பேர் வந்து தன்னைத்தானே பழிச்சுக்குவாங்க, எதா இருந்தாலும் தன் மேல பழிய போட்டுப்பாங்க, அது கூட ஒரு ஹிம்சை தான். அதே நேரத்துல மற்றவங்க மேல ஒரு நம்பிக்கை வைக்கிறதுக்கு பதிலா அவர்கள் மேல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முத்திரை குத்திடுவாங்க. என்ன, இவங்களா, இவங்க இப்படிதான், இவங்க மாறவே மாட்டாங்க, இவன் திருந்தவே மாட்டான் அப்படின்னு மற்றவர்களை வெறுத்து ஒதுக்கி அவங்களுக்கு ஒரு பட்டம் கட்டுறது கூட ஒரு ஹிம்சை தான். அதாவது பிறரை தாழ்த்தி பேசுறது, அவங்கள கீழே இறக்குறது, பிறரை வந்து வேண்டுமென்றே அவங்கள வந்து கேலி செய்யறது, அவங்கள சிலரை வந்து அவங்கள வேணும்னே கண்டு கொள்ளாமல் இருப்பது, இதெல்லாம் கூட ஹிம்சையினுடைய ஒரு பல வடிவங்கள்னு சொல்லலாம். சரி, நாம அஹிம்சையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு வந்து ஒரு உண்மை நாம வந்து எல்லாருக்குமே நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே குறைபாடுகள் இருக்கலாம், ஆனா நாம் அவர்களுக்குள் என்ன ஒரு விஷயத்தை பார்க்கறோம், நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான். இப்ப பாருங்க, ஒரு ரோஸ் கார்டனுக்கு நீங்க போறீங்க. ஒரு ரோஸ் கார்டன்ல போனா நிறைய ரோஜா மலர்கள் வந்து இருக்கு, ஆனா அதை விட அதிகமா முட்கள் வந்து இருக்கு. ஆனா அந்த முட்களை நம்ம பாக்குறோமா? இல்ல, நம்ம ரோஜா மலரை தானே நம்ம பாக்குறோம். அதனால இந்த கண்களுக்கு அதிகாரி யாருன்னா, நாம தான். நம்ம எதிரில இருக்கிறவங்கள நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்னு நம்ம தீர்மானம் செய்யறதும் நாம தான். அதனால உண்மை என்னன்னா, மற்றவர்களுடைய பலவீனங்களை பார்த்து நம்ம சலிப்படைந்து நாம என்ன செய்யறோம், நம்மளுடைய ஒரு பெருமையை நம்ம வந்து குறைத்து கொள்றோம். நம்முடைய பலவீனங்களை பார்த்து நம்முடைய பெருமையை குறைச்சுக்கிறோம். பலவீனங்களை நினைச்சு வருத்தப்பட்டால் நாம

0: நம்முடைய நல்ல குணங்களே சப்ரஸ் பண்ற மாதிரி ஆகிடும். அதனால நாம அஹிம்சையை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா தன்மேலேயே அன்பு செலுத்தணும், பிறர் மீதும் நம்ம வந்து அன்பு செலுத்தணும். நம்மால் முடிந்த வரை பிறருக்கு சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும். அன்பான கனிவான வார்த்தைகள் நம்ம வந்து பேசணும். அதுதான் ஒரு சந்தோஷத்தை வந்து நமக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாகும்.
1: நிச்சயமா, எப்படி வந்து ஒரு அன்பால வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வெல்ல முடியுன்றதுக்கு இந்த கதை ஒரு பெரிய ஒரு உதாரணம். உங்களுக்கு கருத்து வந்து ஒரு பெரிய உதாரணமா இருக்கு. அன்பால இந்த உலகத்துல வெல்ல முடியாதது எதுவுமே இல்லை. அதை வந்து நம்ம மனசுல இருந்து ஆரம்பிக்கணும். இந்த ஆழ்ந்த கருத்தை எங்களோட பதிவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.
2: வாழ்க்கை வாழ்வதற்கே நிகழ்ச்சியில அடுத்தது தியானம்.
0: இப்போ ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியான பயிற்சியில இருப்போம். ஓம் சாந்தி. நான் என்னை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றேன். நான் இறைவனின் ஓர் இனிய குழந்தை. இந்த முழு உலகமும் இறைவனின் படைப்பு. இந்த உலகத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களும் இறைவனின் குழந்தைகள். என்னை நான் நேசிக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் நேசிக்கின்றேன். அவ்வாறே இந்த உலகத்தில் இருக்கும் அனைவர் மீதும் எனக்கு அன்பும் மரியாதையும் இருக்கின்றது. அனைவருக்கும் அன்பை வழங்கக்கூடிய அஹிம்சைவாதி நான். என்றென்றும் என்னுடைய பார்வையில் அன்பை வெளிப்படுத்துகின்றேன். என்னுடைய பேச்சில் மகிழ்ச்சியை அனைவருக்கும் வழங்குகின்றேன். நான் உண்மையான அஹிம்சைவாதி.

சிஸ்டர் ரஞ்சனியோட சேர்ந்து எல்லா நேயர்களும் தியானம் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த நிகழ்ச்சி வாழ்க்கை வாழ்வதற்கே உங்க MOP சமுதாய வானொலி 107.8 இணைந்து வழங்குபவர்கள் பிரம்மா குமாரிகள் இயக்கம். நாளைக்கு வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கலாமா? உங்க வாழ்க்கை உங்க கையில.

0: 97.8 MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: கணபதி

வீட்டுல இருந்து கிளம்புறோம், வேலைக்கு போறோம், திரும்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறோம். ஆனா இடைப்பட்ட இந்த நம்ம பயணப்படுற நேரத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. நம்ம சாலை விதிகளை மதிச்சு வண்டி ஓட்டுறோமோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க மதிச்சு ஓட்டலன்னு நம்ம உயிருக்கும் ஆபத்து இருக்கு. ஆனா குடும்பம் வரைக்கும் நாம அதை சரியா கடைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற உயிர்களுக்கு சேதம் இல்லாம நமக்கும் அந்த மாதிரியான அபாயங்கள் எதுவும் விளைக்காம நம்ம பாத்துக்கலாம். போக்குவரத்துல பொறுப்பா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஹெல்மெட் போட வேண்டியது மிக மிக கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் சொல்றாங்க, பெரும்பாலான தலையை சம்பந்தப்பட்ட காயங்கள் தான் உயிர் போக்குறதுக்கான முக்கியமான காரணமா இருக்கு. அந்த தலை காயங்களை தவிர்க்கணும்னா ஹெல்மெட் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயம். அதாவது கட்டாயமா இது அரசு சட்டமாகவே ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நியூரோ டாக்டர்ஸ் எல்லாம் சொல்ற முக்கியமான ஒரு காரணம். இங்க போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கலாம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல வந்திருக்காங்க. எஸ் புவனேஸ்வரி, எஸ் தரண்யா, ஹரிணி என் பல்லவி, எழில் நிலா, இவங்க எல்லாம் போக்குவரத்துல எப்படி பொறுப்பா நடந்துக்கணும்னு சொல்ல வந்திருக்காங்க. வில்லுப்பாட்டு மூலமா கேட்போமா.

0: கொஞ்சம் கேளு.
1: அப்படி என்னத்தான் நடக்குது ரோட்டுல?
2: ஆடு நடக்கும், மாடு நடக்கும், இல்ல மனுஷங்க நடப்பாங்க, வேற என்ன நடக்கும்?
1: ரோட்ல நடக்கிற பிரச்சனைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அதான் டிராபிக் பிரச்சனை.
2: அது என்ன டிராபிக் பிரச்சனை?
0: டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம்

0: இதனால விபத்துகளாம் நடக்கிறத பாருங்க. டிராபிக்னா என்னன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டியா? வேகத்தால விளைகின்ற பிரச்சனைய பாத்தியா?
1: இப்ப புரிஞ்சுதா டிராபிக் பிரச்சனைனா என்னன்னு?
2: ரோட்ல வண்டி ஓட்ட சில வழிமுறைகள் உண்டு, கடைபிடிக்க சில விதிமுறைகளும் உண்டு.
3: அது எத்தனை பேர் தான் இப்ப கடைபிடிக்கிறாங்க?
2: ஆமா, அதனால வரக்கூடிய டிராபிக் பிரச்சனைய பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம்.
4: இப்பெல்லாம் ரோட்ல வண்டிய வேகமா ஓட்டுறாங்கப்பா. ஆஹா, பறக்குறாங்க.
1: அதான் வேகத்தை ஒழுங்குபடுத்த ஸ்பீட் லிமிட்ஸ் போர்டு அங்கங்க வச்சிருக்காங்களே.
5: ஓ, அந்த ஸ்பீட் லிமிட்டுக்குள்ள போகணும், அதுக்கு மேல போகணும்னு நினைச்சேன்.
1: அப்படி ஓவர் ஸ்பீடா போனேன் என் ஃப்ரெண்டுக்கு.
6: அம்மா அம்மா, அப்பா எப்பமா வருவாரு?
1: இதோ வந்துருவாடா செல்லம். மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டிய ஓட்டிட்டு வரணும்ல.
6: அவர் எப்ப வந்து நாம எப்பமா ஜூக்கு போறது? கொஞ்சம் வேகமா வரலாம்ல. ஜூல காண்டாமிருகம் பாக்கணும், சிங்கம் பாக்கணும், புலி பாக்கணும்.
1: இப்படி அமைதியா சந்தோஷமா இருந்த குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க.
2: அம்மா அம்மா, உங்க கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு.
1: ஐயோ, என்னப்பா சொல்ற?
2: ஆமாமா, ஸ்பீட் லிமிட்ஸ் மதிக்காம ரொம்ப வேகமா ஓட்டிட்டாரு. எதிர ஒரு வந்த ஒரு தண்ணி லாரியில மோதி அதே இடத்துல இறந்துட்டாருமா.
1: ஐயோ கடவுளே, வேகம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்வேனே, இப்படி கேட்காம ஓட்டிட்டு தனியா அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு.
6: என்னமாச்சு சொல்லுமா அம்மா, என்னமாச்சு?
7: இப்படி தன் முடிவை தானே தேர்றவங்களை பார்த்து இப்படிதான் பாட முடியும்.

0: பாட்டு.
1: இப்படி தன் முடிவை தானே தேடிக்காம இருந்திருந்தா அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கும்?
2: அம்மா அம்மா, அப்பா எப்பவுமே வருவாரு.
3: இதோ வந்துருவாருடா செல்லம், மவுண்ட் ரோட் டிராபிக்ல வண்டியை ஓட்டிட்டு வரணும்ல.
2: இதோ அப்பாவோட வண்டி சத்தம் கேக்குது. அவரோட நான் பேசவே மாட்டேன், எவ்வளவு லேட்டா வராருப்பாரு.
3: நம்ம அவசரத்துக்கு வண்டிய வேகமா ஓட்டிட்டு வர முடியுமா? நிதானமா தானே வரணும்.
0: என்ன எல்லாரும் ரெடியா? ஜூக்கு போலாமா?

0: சரி, போறதுதான் ஓவர் ஸ்பீடா போறாங்க, அட்லீஸ்ட் ஹெல்மெட்டையாவது போட்டு போலாம்ல.
1: தலைக்கு வந்தது தலப்பாகோட போகும்.
0: நான் கூட என் ஹெல்மெட்ட வண்டியில மாட்டிட்டு போவேன்.
2: அடடா, ஹெல்மெட் வண்டிக்கு இல்ல, உன் தலைக்கு போடணும்.

0: நீயும் காத்துக்க.
1: அது சரி, இதை விட முக்கியமா ஒண்ணு இருக்கு, என்னன்னு தெரியுமா?
2: அது என்னன்னு நான் தான் சொல்லுவேன். அது செல்போன் வண்டி ஓட்டும் போது யூஸ் பண்றதுதான்.

0: வேண்டாம்.
1: இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா,
0: டிராபிக் விதிமுறைய மதிப்பது நமக்கும் நல்லது மத்தவங்களுக்கும் நல்லது.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் அபி சரவணன் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஹாய், இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாதவங்களே இல்லை. பிகாஸ் ப்ளீஸ் உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையும் வாட்ஸ்அப்பையும் அட்லீஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் இன்னையிலேருந்து கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலிகிட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பழைய மாதிரி இருங்க. பிகாஸ் இந்த சொசைட்டி நம்ம எல்லாம் தலை நிமிந்து நிற்கணும்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. பட் இந்த மொபைல் வந்து திருப்பி எல்லோரையும் தலை குனிய வச்சிருச்சு. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, கார் ஓட்டுறவங்க எல்லாருமே அவங்க மொபைலை மட்டும் தான் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், நம்மளை சுற்றி ரொம்ப அழகான ஒரு சமுதாயம் இருக்குது, அதை பாருங்கள். கூட இருக்கவங்கள லவ் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. அட்லீஸ்ட் இன்னிலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உங்களோட மொபைல் யூசேஜை குறைச்சி சுற்றி இருக்க அழகான சமுதாயத்தை பாருங்கள். நன்றி.
1: ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ரோட்டில் பார்த்து போகணும், விதிகளை மதிச்சு போகணும். மீறி விதிகளை மீறினா ஆபத்துகள் உங்களை நோக்கிடும். ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது. ஓரம்போ ஓரம்போ, ரோட்டில் வண்டி வருது.
2: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம்போ.
3: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
4: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ. நிறைய ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுங்க. அதை பத்தி என்னைக்காவது வந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, யாரால நடக்குது அப்படிலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்களை அதை பத்தி யோசிக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒளிச்சித்திரம் கேட்கலாங்க. இந்த லைவ் ரிப்போர்ட்டிங் பண்றதுக்காக நம்ம எம்ஓபி சிஆர்எஸ்ல இருந்து ரெண்டு ரிப்போர்டர்ஸ் இருக்காங்க நம்ம பிஸியான ரோட்ல. ஓவர் டு தீபா அண்ட் ஸ்ரேயா.
5: இப்ப நுங்கம்பாக்கம்ல ரொம்ப பிஸியான ரோட்ல நின்று இருக்கேன். எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் வெளியில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு வெளில வராங்க. எல்லாம் ஸ்கூட்டர்ல பாக்குறேன், ஒருத்தர் கூட ஹெல்மெட் போடலைங்க. ஹெல்மெட் போட்டு ஓட்டணும்னு ரூல் மட்டும் எல்லா இடத்துலயும் எழுதிருக்கு. யாராவது ஃபாலோ பண்றாங்களா? ஒருத்தர் கூட ஃபாலோ பண்ணல. அதோ பாரு, அங்க பாரு, அங்க பாரு. ஐயோ, அந்த பொண்ணு மாட்டினா, பைசா கொடுத்து எஸ்கேப் பண்ணிட்டாலா? என்னங்க இது, இது நம்ம நாட்டு எப்படி விருப்படும் இந்த மாதிரிலாம் பண்ணா?
6: நான் மவுண்ட் ரோட்ல நின்று இருக்கேன். இப்போ இப்பதான் ஒரு பஸ் கார இண்டிகேட்டர் போடாம ரைட் திரும்பதுனால பைக்ல போயிடுச்சு. ஒரு பொண்ணு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆம்புலன்ஸ் வரத்துக்கே 10 மினிட்ஸ் ஆச்சு. இவ்வளவு நேரம் எடுத்தா எங்க ஒரு உயிரும் காப்பாத்த முடியாது. யாருமே டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? தேர்ஸ் நோ சேஃப்டி எனிவேர்.
5: இப்பதான் அடையார் சைட்ல ஒரு ஆட்டோல போயிட்டு இருக்கேங்க. மந்தவெளிக்கு போக சொன்னேன். சுத்தி சுத்தி சுத்தினும் அடையாருக்கே வந்திருக்காங்க. திரும்ப இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, அப்பதான் தெரியறது குடிச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு. இந்த மாதிரிலாம் இருந்தா என்னங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரஸ்ட் பண்ணி எப்படிங்க ஏற முடியும்? நீங்களே சொல்லுங்க.
6: நான் இப்பதான் வேளாச்சேரி மெயின் ரோட்ல நின்றுட்டு இருந்தேன். ஜீப்ரா கிராசிங்ல நடக்காம வேற இடத்துல நடந்ததுனால ஒரு கார் வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க.
4: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க அஜய் ஸ்ரீ பேசுறேங்க. ஒரு நாளைக்கு நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது பைக்ல ஒருத்தர் வந்தவர் சிக்னல்ல நிக்காம போன போது எதிர்க்க வந்த ஒரு கார் வந்து அவங்களை இடிச்சிருச்சுங்க. அந்த ஆக்சிடென்ட்ட பார்த்த உடனே தான் எனக்கு தோணிச்சு, ஏன் இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். யோசிக்க ஆரம்பிச்சும் போதுதான் அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நான் கொஞ்சம் விவரங்கள் சேகரிக்கலாம் அப்படின்னு போனபோது நிறைய திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு கிடைச்சதுங்க. பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் பீப்புள் ரோட் ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க. அதுக்கு தோராயமா பாத்தீங்கன்னா 3,287 பேர் ஒரு நாளைக்கு செத்து போறாங்க. கிட்டத்தட்ட 20-50 மில்லியன் பேருக்கு வந்து அடிபடுது. நல்லா இருக்கிறவங்க கூட ஆக்சிடென்ட்னால மாற்றுத்திறனாளிகளா ஆயிடுறாங்க. தமிழ்நாட்டில் 2006-2011 வரைக்கும் புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 இறப்புகள் வந்து வருஷத்துக்கு அதிகமாகுதுங்க. இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி தீபா, ஸ்ரேயா ஆர், குஞ்சன், ஸ்ரேயா தாகா நிகழ்ச்சி பண்ண போகிறாங்க.

0: ஹாய் மச்சி, சொல்லுடி.
1: ஏய், இன்னைக்கு படம் போலாமா?
0: என்ன படம்? மரியானா?
1: இல்ல மச்சி, சுதுகாவும் போலாம்.
0: ஏய் இல்லடி, மரியான் போலாம் ப்ளீஸ். உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: வணக்கம் நேர்களே, நான் உங்க ஆர்ஜே தீபா பேசுறேன். இப்ப நம்ம மக்கள் கிட்ட வந்து ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு கேக்கலாம்.
4: உங்களுக்கு என்ன வயசு ஆகுது?
5: எனக்கு 20 வயசு ஆகுது.
4: என்ன வண்டி வச்சிருக்கீங்க நீங்க?
5: நான் கார் வச்சிருக்கேன்.
4: எப்பவுமே லைசன்ஸ் கூட கேரி பண்ணுவீங்களா?
5: எப்பவுமே இல்ல, சில நேரம் மறந்துடுவேன்.
4: சீட் பெல்ட் போட்டு ஓட்டுற பழக்கம் இருக்கா?
5: கண்டிப்பா இல்ல.
4: எதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது நீங்க நினைக்கிறீங்க?
5: நிறைய பேர் நல்லா குடிச்சிட்டு ஓட்டிருக்காங்க, அதுதான் ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப நடக்குது.
4: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
6: ஸ்விஃப்ட் டிசையர்.
4: லைசன்ஸ் இருக்கா?
6: ஆ, இருக்குங்க.
4: போலீஸ் எப்பாவது மாட்டிருக்கீங்களா?
6: இல்லைங்க.
4: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
6: நானும் நினைக்கிறேன்னா, அதாவது ரொம்ப பாரம் குடும்பத்துல இருக்கிற எல்லா பாரத்தையும் இவங்களே சுமந்துக்கிறாங்க. சுமந்துட்டு ரோட்ல வந்து செலுத்திடுறாங்க. செலுத்தினா நாங்க என்ன பண்றது? நாங்க எங்க பாரத்தை நாங்க எங்க போடுறது? அதனால எல்லாத்தையும் பண்ணி போடுறதுனால இந்த ரோட்ல ஆக்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி சென்னை மாற போகுதுன்னு தெரியலங்க.
4: ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
7: செல்போன் யூஸ் பண்ணுறதுனால நடக்கிற ஆக்சிடென்ட் தான் இது. கவனக்குறைவு ஒன்று, அந்த இதுனால ஆக்சிடென்ட் அதிகமாகுது. ரெண்டாவது இந்த டூ வீலர் வந்து ஸ்பீடாக போகிறதுனால ஆக்சிடென்ட் நிறைய ஆகுது.
4: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
8: டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணதுனால நடக்குது ரோட் ஆக்சிடென்ட்.
4: ரோட் ஆக்சிடென்ட் யாருனால ஜாஸ்தி நடக்குது?
8: ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம, இண்டிகேட் போடாம வராம, பிரேக் போடும்போது பிரேக் லைட் இல்லாம நிறைய வண்டி இருக்கு. டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர், எனி வெஹிக்கிள்ஸ் பிரேக் லைட் இருந்தா பின்னாடி வர வர வெஹிக்கிள்ஸுக்கு வண்டி பிரேக் பண்ணாங்கன்னா தெரியணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும் பிரேக் போட்டால் வண்டி நிற்கிறாங்கன்ட்டு. ஸோ இண்டிகேட்டர் போடாமல் ரைட்டில் திரும்புது, இண்டிகேட் போடாமல் லெஃப்டில் திரும்புது, சடனாக ஃபாஸ்ட்டாக எந்த இண்டிமேஷனும் தெரியாது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இண்டிகேட் போடாமல் திரும்ப ஆக்சிடென்ட் ஆகுது. போலீஸ் வந்ததும் வண்டி ஓரம் கட்ட சொல்லிட்டு ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணதான் பாக்குறாங்க. யாருனால நடந்தது, எதுக்காக நடந்தது, என்கொயர் பண்றது கிடையாது மோஸ்ட்லி.
4: வண்டி வச்சிருக்கீங்களா?
9: ஆ, வண்டி வச்சிருக்கேன்.
4: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
9: டூ வீலரும் இருக்கு, காரும் இருக்கு.
4: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
9: 40.
4: போலீஸ் எப்பாவது மாட்டிருக்கீங்களா?
9: ஆ, மாட்டிருக்கேன்.
4: எதுக்காக?
9: லைன் கிராஸ் பண்ணதுக்காக. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக எதுவும் கிடையாது.
4: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
9: பிகாஸ் ஆஃப் த பேட் ரோட்ஸ். ரோட்ஸ் எதுவும் நல்லா இல்லை. நிறைய இது என்ன சொல்கிறது, பாட் ஹோல்ஸ் நிறையா இருக்குது. மழை பெஞ்சிச்சுன்னா வந்து அது வந்து தெரிய வச்சியாது. ஈவன் நான் கூட ஒரு ஆக்சிடெண்டில் ஆகிட்டுருக்கேன். என்னோடய கை கூட ஃப்ராக்சர் ஆகிருக்குது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி மழை வந்து ஜாஸ்தி மழை பெய்யுது, ரோடு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. ஸோ அந்த அதாரிட்டிஸ் வந்து அது எதுக்கும் வந்து நம்ம கொடுக்குற அது எதுக்கு எதுக்கும் அவங்க இமீடியட்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதும் கிடையாது. ஸோ அது ஒரு ரீசன். அப்புறம் வெஹிக்கிள்ஸ் அதுவும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது நாளுக்கு நாள். அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு வைடன் பண்ணுறது கிடையாது, புது ரோட்ஸ் வர்றது கிடையாது. ஸோ தீஸ் ஆர் த மேஜர் ரீசன்ஸ் ஃபார் த ஆக்சிடென்ட்ஸ்.
4: உங்கள் ஆக்சிடென்ட்டில் நீங்கள் எப்படி பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள்.
9: இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு 2 months மேலே எனக்கு லாஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ ஐ வாஸ் ஹாஸ்பிட்டலைஸ்டு அண்ட் ஐ காட் ஐ மீன் ஃபிக்ஸ்ட் இன் மை ஹேண்ட் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து பெரிய இழப்பு தான். ஸோ இப்போ கூட எனக்கு வந்து இந்த கை வந்து எந்த லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது எனக்கு ஆக்சுவலாக.
4: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் யாருனால ஜாஸ்தி நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்?
9: அது டூ வீலர்னால கூட இருக்கலாம். டூ வீலர்ஸ் தான் வந்து அது ஜாஸ்தியாக வந்து ராஷ் டிரைவிங்னால. அப்புறம் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ்.
10: ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனால நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
11: யாருனால நடக்குதுன்னா, சரியாக ப்ராப்பராக ஓட்ட தெரியாதவங்க, டிராஃபிக் ரூல்ஸ் அதிக ப்ராப்பராக தெரிஞ்சுக்காம ஓட்டுருவாங்க.
10: வண்டி வச்சுருக்கீங்களா?
12: ஆ, வச்சுருக்கோம்.
10: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
12: நான் பல்சர்.
10: ரோட் ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
12: ரோட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டா ஃபோன் பேசுறது, தண்ணி அடிக்கிறது, வேற பைக்கில் போகிறது, ஸ்பீடாக போகிறது, இந்த மாதிரிலாம் போனால் தப்பு நடக்கு.
10: உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்களா?
12: ஆ இருக்கு, நிறைய பேர் ஆயிருக்கு.
10: அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அவங்களுக்கு?
12: அவன் ஃபோன் பேசிட்டு தண்ணி அடிச்சுட்டு போகிறதுனால ஆகிடுது.
10: வண்டி வச்சுருக்கீங்களா?
13: வண்டி ஊரில் வண்டி இருக்கு.
10: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
13: பைக்கரை கொண்ட பைக்கு.
10: ரோட் ஆக்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
13: ரொம்ப தண்ணி அடிச்சுட்டு மப்பளவே விட்டுறாங்க, வண்டியை விட்டுறாங்க, நல்லா வண்டி ஓட்ட முடியாங்க, இதனால் நடக்கு.
10: ரோட் ஆக்சிடென்ட்னால என்ன பாதிப்பு ஏற்பட்டுருக்கு?
13: ரோட் ஆக்சிடென்ட் பாதிப்புனா கீழே குழி கிடங்கு நிறையா இருக்குது, மழை வெஞ்சு அது அப்படி தேங்கிடுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த மாதிரி தண்ணியும் தெரிய மாட்டேங்குது, அப்படி உள்ளே விழுந்துடுறாங்க. இந்த மாதிரி
10: வண்டி வச்சுருக்கீங்களா?
13: ஆமாம்.
10: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
13: இப்போ பல்சர் வச்சுருக்கேன்.
10: நீங்கள் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கா உங்களுக்கு?
13: இந்த வழியில வந்து ஆக்சிடென்ட் கிடையாது, முன்னால் ஆக்சிடென்ட்
10: ஆயிருக்கு. என்ன அடிபட்டது உங்களுக்கு?
13: அப்படின்னா முட்டை அடிபட்டுருக்கு, கால் விட்டுருக்குல்ல.
10: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
13: தண்ணி அடிச்சிட்டு வண்டி ஓட்டு வந்துருக்கேன்.
10: வேற ஏதாவது
13: வேற நம்ம ஒழுங்காக போனாலும் மற்றவங்க தப்பாக வந்து நம்ம வேலை அடிச்சு விழுந்துருக்கேன்.
4: நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
14: மாருதி வேகனார்.
4: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
14: 25.
4: போலீஸ் ஸ்டாப்பால் மாட்டிருக்கீங்களா?
14: ம், மாட்டிருக்கேன்.
4: எதுக்காக?
14: லைசன்ஸ் செக்கிங்க்காக. லைசன்ஸ் இருந்தது, நான் மாட்டல.
4: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
14: ப்ரைமர்லி ட்ரங்க் அண்ட் ட்ரைவிங். கேர்லெஸ்ஸாக ஓட்டினா நிறைய நடக்கும். இந்த டேப் ரெக்கார்டர் சேஞ்ச் பண்ணுறது, ரோடை பார்க்காம வேறு இடத்துல எங்கேயாவது பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். இதில் வந்து ஆக்சுவலி ஃபேட்டாலிட்டிஸ் இருக்கிறது, சீட் பெல்ட் போட்டுக்காமல் இருக்கிறது, சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, லேன் ட்ரைவ் பண்ணாமல் இருக்கிறது.
4: யார் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க? யாருனால ஜாஸ்தி?
14: ரேஷ் டிரைவர்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி ரேஷ் டிரைவர்ஸ் வந்து யங் பீப்புள், நிறைய ரேஷ் டிரைவர்ஸ் இருக்காங்க என்னையும் சேர்த்து. ஸோ ஃபாஸ்ட்டாக ரேஷாக ஓட்டுறவங்கனால தான் ப்ரைமர்லி. இதை தவிர்த்து வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க ரெஸ்ட் இல்லாமல் ஓட்டுறதுனால ஹைவேஸில் தூங்கிடுறாங்க, அதனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது.
4: நீங்கள் எந்த வண்டி வச்சுருக்கீங்க?
15: ஸ்கூட்டி பெப்.
4: உங்களுக்கு என்ன வயசாகுது?
15: 16.
4: லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறீங்களே?
15: அதெல்லாம் யாரும் பார்க்குறாங்க.
4: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்கிறதுன்னு நினைக்கிறீங்க?
15: ஹெல்மெட் போடாமல் ஓட்டுறதுனால நடக்கிறது ஆக்சிடென்ட்ஸ்.
4: என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
15: கார்.
4: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
15: 16.
4: லைசன்ஸ் இருக்காது, எப்படி வண்டி ஓட்டுறீங்க?
15: அதெல்லாம் யார் பார்க்குறா?
4: போலீஸ்ட மாட்ட மாட்டீங்க?
15: அதெல்லாம் மாட்டுவேன், சமாளிச்சிடுவேன்.
4: சரி, தேங்க்யூ. நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க?
16: நான் வந்து வெண்டோ வச்சுருக்கேன்.
4: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
16: 20.
4: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றி தெரியுமா?
16: தெரியும்.
4: எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
16: ஒழுங்காக வண்டி ஓட்டாதனால. ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்.
17: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும், ஆனால் இந்த இன்சிடென்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ், அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிள்ஸ் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோட்டில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்க சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தனால ஆண்டி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணத்திற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல, பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை, ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி, ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
4: என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
18: ஸ்கூட்டி.
4: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
18: 16.
4: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
18: போடுவேன்.
4: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
18: தப்பா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
18: ஸ்கூட்டர் தான். ஏமா கேக்குறீங்க?
4: எவ்வளவு வயசாச்சு உங்களுக்கு?
18: 40.
4: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
18: ஓட்டுவேமா, ஹெல்மெட் இல்லாமலாம் ஓட்ட மாட்டேன், வீட்டில் பொண்டாடி திட்டோம்.
4: போலீஸ் ஸ்டேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
18: மாட்டிருக்கேம்மா, லைசன்ஸ் இல்லாத மாட்டிருக்கேன்.
4: என்ன பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
18: என்னம்மா 200 ரூபாய் தள்ளிட்டு நான் போயிடுவேம்மா.
4: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
18: எவம்மா எல்லாம் கண்ணு முடிந்தாலும் துஸ்தரமாக ஓட்டிட்டு இருக்காங்க, அதனால தான் வருது. ஒழுங்காக உள்ளனா எவனும் ஆயுதக்கு நான் கீழே வந்ததே இல்லம்மா.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
18: கார்.
4: உங்களுக்கு எவ்வளவு வயசாது?
18: 53.
4: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
18: கேர்லெஸ் டிரைவிங், ஓவர் ஸ்பீடிங்.
4: நீங்க ஓவர் ஸ்பீடிங் கேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
18: ஆமா.
4: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க? என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
18: 1000 ரூபீஸ் ஃபைன்.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
19: ஸ்கூட்டி.
4: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
19: 26.
4: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
19: ட்ரங்க் அண்ட் டிரைவிங்.
4: ஸ்கூட்டியில ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுவீங்களா?
19: போட மாட்டேன்.
4: போலீஸ் டெப்பாவது மாட்டிருக்கீங்களா?
19: நிறைய வாட்டி.
4: என்ன தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க?
19: என்ன விட்டுருவாங்க, நான் பொண்ணு சொன்ன உடனே விட்டுருவாங்க.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
20: வோக்ஸ்வாகன் வென்டோ.
4: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
20: 47.
4: ரோட் ஆக்சிடென்ட் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
20: சோறு திங்கறதை விட்டுட்டு வேற எதையோ சாப்பிடுறாங்க, அதனால நடக்குது. மத்தவங்க எப்படியோ போட்டு நம்ம வீடு போய் சேர்ந்தா போறோம்னு நினைக்கிறது, நம்ம வாழ்ந்தா போறோம் மத்தவங்க வாழலைனாலும் பரவாயில்ல சத்தா சாகட்டும்னு நினைக்கிறது, இதுதான் பிரச்சனை. அது மாறணும். இளைஞர்கள் வந்து நல்ல குடிமக்களா வாழ கத்துக்கணும், எல்லாம் சரியாகும்.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? லைசன்ஸ் இருக்கா?
21: எஸ்.
4: எப்போது போலீஸ் மாட்டிருக்கீங்களா?
21: நோ.
4: ஓகே, ரோட் சேஃப்டி பத்தி என்ன நினைக்கிறீங்க?
21: பீப்புள் ஷுட் வேர் ஹெல்மெட் அண்ட் ரைட், தே ஷுட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் அண்ட் தே ஷுட் நோ ரோட் மேனர்ஸ் அண்ட் ஆல் தட்.
4: ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
21: It's very bad. People who drink and drive, they have no focus about what they're doing, where they're going, put their own lives in danger and other people's life in danger too.
4: Enna punishment kudukkanum nenikringa drinking and driving?
21: They should be in jail for like several years.
22: பாய்ஸ் ஜென்ரலாக கேர்ள்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி பைக்கில் டெய்லி போயிட்டு வரும்போது ஆக்சிலேட்டரை ரேசி போகிறது, ரேஸ் பண்ணி போகிறது, அதுக்கப்புறம் துப்பட்டா விழுத்துன்னு போகிறது, இல்லைனா மண்டியில் அடிச்சுட்டு போகிறது, இதெல்லாம் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அட் ஆல் குட். ஏன்னா அது வந்து கேர்ள்ஸையும் ஹராஸ் பண்ணுறதில்ல, அவங்களும் போய் ஆக்சிடென்ட்ல போய் முடிகிறாங்க. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? இட்ஸ் ஆக்சுவலி நாட் சேஃப்.
4: என்ன மேடம், ஏன் மேடம் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க?
23: இப்போ ஏங்க கேட்குறீங்க? இப்போ தான் பஸ்லேருந்து இறங்கின ரெண்டு பசங்க என்ன தள்ளி விட்டு கீழே உழுந்து காலை உடச்சிட்டு வந்திருக்கு சார்.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
21: ஸ்கூட்டி.
4: உங்களுக்கு எவ்வளவு வயசாச்சு?
21: 18.
4: போலீஸ் ஸ்டேப்பாவது மாட்டிருக்கீங்களா?
21: இல்ல.
4: லைசன்ஸ் எப்பவுமே பேக்ல இருக்குமா?
21: இப்பதான் லைசன்ஸே வாங்கினேன்.
4: சரி, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நின்றுட்டு போறதவங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க?
21: ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் அது, பஸ்ல ஃபுட்போர்ட்ல நிக்கிறது. இப்பெல்லாம் இப்ப இருக்க கண்டக்டர்ஸ்லாம் அது கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் யார் வந்து நின்னாலும் ஓகே டிக்கெட் வாங்கிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு இருக்காங்க. முதல்ல கண்டக்டர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். அப்புறம் இந்த சில பஸ்ல தான் அந்த டோர் க்ளோஸ் ஓப்பன் அதெல்லாம் இருக்கு. மோஸ்ட்லி எல்லா பஸ்லயுமே வரணும், அது எல்லா எம்டிஸ்லயும் வரணும். அப்புறம் ஃபுட்போர்ட்ல நிக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஃபைன் வாங்கணும். இதெல்லாம் பண்ணா ஃபுட்போர்ட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் இது பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம்.
4: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
24: ரெனால்ட் பல்ஸ்.
4: உங்களுக்கு எவ்வளவு வயசாகுது?
24: 20.
0: போலீஸ் மாட்டி இருக்கீங்களா?
1: நிறைய வாட்டி.
0: எதுக்காக?
1: போன்ல பேசுறதுக்காக. And also because of no license and for breaking the traffic rules.
0: Road accidents பத்தி என்ன நினைக்கிறீங்க?
1: I think it's an unfortunate event. One should be careful while driving, and road accidents is like the major cause of deaths in our country. The deaths are enormous. Road accidents, unfortunate.
0: Footboard la nenna bus la poravanga pathi enna nenikireenga?
1: They should be more careful, and various accidents can happen. The hedge can get crushed under the wheel, and yes, death is pakka.
0: Have you ever been in an accident?
2: Yeah, I've been in one when I was like a kid, and it was when I was going to a restaurant, and the opposite side there are people coming in our path, and yeah, we hit them, and my mom got hospitalized, my dad got hospitalized, and I was safe. And yeah, my dad like injured his neck, my mom broke her hand, and yeah, now they just drive slower.
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
3: புண்டோ கார் வச்சிருக்கோம்.
0: உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது?
3: 22.
0: போலீஸ் டப்பாது மாட்டி இருக்கீங்க?
3: பல தடவை மாட்டி இருக்கேன், பட் அக்கேஷனலா சொல்லுங்க, உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்?
0: எதுக்காக மாட்டி இருக்கீங்க?
3: மோஸ்ட்லி குடிச்சு மாட்டி இருக்கேன், அதுக்கப்புறம் லைசன்ஸ் இல்லாம மாட்டி இருக்கேன், அப்புறம் ஒரு கேள்வி இடிச்சு மாட்டி இருக்கேன்.
0: ட்ரங்க் அண்ட் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க?
3: ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பத்தி நான் என்ன நினைக்கிறது, குடிக்காம ஓட்டா நல்லது, குடிச்சுட்டு ஓட்டினா ஓட்டுறவங்களுக்கு நல்லது. வேற என்ன சொல்லுங்க?

0: ட்ரங்கன் டிரைவிங்க்கு என்ன பனிஷ்மெண்ட் தராங்க போலீஸ்?
1: அது பார்த்தீங்கன்னா அது போலீஸ்க்கு போலீஸ் பொறுத்து இருக்கு. ஒரு சில பேர் மாமூல் வாங்குவாங்க, லைக் 200-300 உங்கள் பர்ஸ் எவ்வளோ வெயிட்டாக இருக்கோ அது அதில் ஒரு ஷேர் கேட்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்கள் லைசன்ஸில் வந்து ஒரு பிளாக் மார்க் போடுவாங்க.
0: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எதுனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
1: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக ஒன்று நடந்துச்சு. ஓட்ட தெரியாதவங்களால் மட்டுமா ஆக்சிடென்ட் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், எங்கள் ஃப்ளாட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க, கொண்டு போய் சும்மா இருந்த ஒரு கேள்வியை போய் டம்முன்னு இடிச்சு கையெல்லாம் உடிச்சு பாவம் அந்த பாட்டி. ஸோ அந்த மாதிரி அதை தெரியாத ஆளுங்களுக்குலாம் லைசன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகுது. போதுங்களா?
2: இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட காலேஜ் வந்து ஓஎம்ஆரில் இருக்கும். ஓஎம்ஆர் பற்றி உங்களுக்கு தெரியும், ஓல்டு மகாபலிபுரம் ரோடு. அங்கே வந்து டெய்லியும் நான் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஒரு ஆக்சிடென்ட் பார்ப்பேன். ஆனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் காலேஜ் பஸ்ஸே நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 100-120 வந்து சும்மா பயங்கர ஸ்பீடாக போவாங்க. ஆனால் ஸோ வந்து அவங்களே நிறைய ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஒன்று வந்து ஒரு லீகலாக அந்த ஆக்ஷன் எடுக்க முடியல, ஏன்னா வந்து அவங்களுக்கு பின்னாடி பெரிய சொசைட்டி இருக்குது. அவங்க வந்து காசு கொடுத்து வந்து எல்லாம் வந்து ஃபுல் கேஸையும் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் இந்த பஸ்ஸுலாம் வந்து இப்போ வந்து ஸ்பீட் ரெகுலேஷன் கண்ட்ரோல் ஸ்டார்ட் பண்ணலாம், அது பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா பஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 சும்மாவே டச் ஆகுது. அந்த மைத்த கைலாஷ் ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ 120-150 ஈஸிலி டச் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீடில் போகும்போது கண்ட்ரோல் பண்ண ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ வந்து திஸ் இஸ் ரேம் இன் டு அதர் கார். மோஸ்ட்லி வந்து அங்கே டெத் தான். ஸோ இதனால வந்து ஸ்பீடாக போகிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாதிரி மா அதில் வந்து விக்டமாக இருக்கவங்க தான் வந்து ப்ராப்ளம். ஸோ வந்து இந்த ரெகுலேஷன், ஸ்பீட் ரெகுலேஷன் வந்து இஃப் தே இம்போஸ் இட் வில் பி வெரி குட். ஓகே,
1: ஒரு தடவை என்ன ஆச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, என்ன தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்ன ஆச்சுன்னா, பசங்க நேராக ஒயின்ஷாப் போட்டானுங்க. ஒயின் ஷாப் தான், சரி விட்றானுங்க, சரி ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டு பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஸோ ஒரு குவாட்டர், ரெண்டு குவாட்டரில் ஒரு 2-3 ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு, அவன் தான் கார் ஓனர், ஒரு லொஸ்கோட லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் 2-3 தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருதுங்க, காலேஜ் பஸ்லாம் எல்லோரும் கூட்டின்னு போகுது. போயிட்டுருக்கிறோம், பையன் பார்த்தா கொஞ்சம் 2-3 பொண்ணுங்களை பார்த்து லைட்டாக செலுத்திட்டாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்குனோன்னு வண்டியை முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது. அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தாரு, பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி, நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்றைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ளே விழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையுது, இது வரைக்கும் வாழ்க்கைக்கு மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு 1 மினிட் தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க, அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா, நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமா யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டா வந்தானுங்க. ஒரு 4 பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த 40 பேர் 4 நல்லா வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனுங்க, பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய், எங்களை காப்பாற்றுங்கடா, என்ன திருடுறீங்கன்னா, எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான். குடி குடியை கெடுக்கும், நம்ம குடியை மட்டும் இல்லை மற்றவங்க குடியையும் கெடுக்கும், எல்லாரும் குடியும் கெடுக்கும். ஸோ பார்த்து குடிங்க, வீட்டில் குடிங்க, நல்லா குடிங்க. ஓகே,
0: உங்களுக்கு எவ்வளோ வயசாது?
3: 14 வயசா.
0: வண்டி வச்சிருக்கீங்களா?
3: நிறைய வண்டி இருக்கு, 2 வண்டி வச்சிருக்கேன்.
0: லைசன்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
3: அதான் எவன் கண்டுக்குவாங்க, நீங்க வேற.
0: ரோட் ஆக்சிடென்ட் எதுனால நடக்குதுன்னு நினைக்கிறேன்.
3: ஒரு முட்டா பைய குடிச்சிட்டு ஓட்டுவான், அதனால ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அதுக்கு பேர் தான் ரோட் ஆக்சிடென்ட். மெயினா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதே வந்து ஃபோன் பேசிட்டே ஓட்டுறாங்க. அது ஒரு ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறாங்க. அது ஒரு மெயின் ரீசனு. அதுதான் நேற்று கூட நான் பார்த்தேன், நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு அந்த மாதிரி. இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் கார் ஓட்டும் போது அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து இட் இஸ் அ மெயின் காஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ்.
0: உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது?
4: ஒரு 14.
0: வண்டி வச்சிருக்கீங்களா?
4: நிச்சயமா.
0: லைசன்ஸ் இருக்காது, எப்படி ஓட்டுறீங்க?
4: அதெல்லாம் எவன் கண்டுக்கிறான்?
0: போலீஸ்ட்ட மாட்டிருக்கீங்க?
4: யாருமே கண்டுக்கிறது இல்ல, நம்மளுக்கு நல்லது.
0: ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எதனால நடக்குதுன்னு நினைக்கிறீங்க?
4: வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேற, அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்க போறோன்றே பார்க்காம ஓட்டுறாங்க, ஓட்டுறது கூட சரியா தெரியாது. இதெல்லாம் தான் நம்மளாம் கொஞ்சம் அப்படி இடி குறுக்க முறுக்க எல்லாம் போய் ஷார்ட்கட்லாம் எடுத்துட்டு அது நல்லதானதாக்கும். நம்மளாம் எது கண்டுக்கணும், அடுத்தவங்க நடந்தா நம்மளுக்கு என்ன?
0: நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க?
5: நான் வந்து பல்சர் வச்சுருக்கேன்.
0: உங்களுக்கு என்ன வயசாச்சு?
5: 25.
0: ஹெல்மெட் போட்டு ஓட்டுவீங்களா?
5: ஹெல்மெட் அதான் போடுறதே கிடையாதுங்க.
0: ட்ரங்கன் டிரைவிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
5: குடிச்சிட்டு மேனேஜ் பண்ண தெரியும்னா ஒரு தப்பும் இல்லை, ஓட்டலாம் ஓட்டலாம்.
0: இதுக்கு முன்னாடி போலீஸ்ட மாட்டிருக்கீங்களா?
5: நிறைய வாட்டி, ஆனா துட்டு தான் இருக்குல்ல.
3: வண்டி வச்சிருக்கீங்களா?
6: வச்சிருக்கேன்.
3: என்ன வண்டி?
6: யூனிகார்.
3: எத்தனை வயசாகுது உங்களுக்கு?
6: 24.
3: ரோடு ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
6: என்ன நினைக்கிறதுன்னா ரோடெல்லாம் சரியில்லை.
3: ரோடு ஆக்சிடென்ட் மேக்ஸிமம் யாருனாலும் நடக்குது, எப்போ நடக்குது?
6: ரோடு ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ட்ரிங்க் சாப்பிடுவேன். அப்படும் போது எவ்வளாவது நிறைய சாப்பிட்டேன்னா இதில் சிக்னலில் நிறைய விட்டு விழுந்திருக்கேன். எல்லோ போட்டுருவாங்க, நான் அது கிராஸ் பண்ணி போகலான்ட்டு நிறைய இதில் கீழே விழுந்திருக்கேன்.
3: உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு நடந்திருக்கா? அதனால
6: நிறைய விட்டு விழுந்து காலெல்லாம் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு.
7: கேட்டீங்களா, சில மக்கள் இவ்வளோ அலட்சியமா பதில் கொடுக்குறாங்கன்னு. குடிச்சிட்டு ஓடலான்றாங்க, ஆனால் அவங்களால எவ்வளோ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு புரியறதில்ல.
8: மது சரக்கு நச்சுதான் இருக்கு கிட்ட வந்து.
9: Do not drink and drive.
7: உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
10: Emergency Helpline 100, Traffic Helpline 103.
7: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
11: Welcome back to MOP Community Radio Service 107.8. நான் உங்க ஆர்ஜே ஸ்ரேயா பேசுறேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்து மக்கள் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு டிராபிக் போலீஸ்டா அவர் கருத்தை கேட்கலாம்.
12: உங்களது பேர் சார்?
13: வி நடராஜன். உங்கம்பாக்கம் டிராபிக் சார். சிக்னலை சொல்லி நிப்பாட்டாம நம்ம போயிடலாம், அந்த அடுத்த பக்கம் போயிடலாங்கிற எண்ணத்துல வாகன ஓட்டிகள் போய் நாங்கள் சொல்லி கேட்கறதில்ல. கேட்கணும் உடனே நிற்கணும்ல, நிற்கிறதில்ல, அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அடுத்தது சிக்னல் வந்து ரெட்டு எரிஞ்சு அடுத்தது கவனிக்கிறதுக்காக எல்லோ கலரில் எரியும். அந்த எல்லோ கலரில் எரியும் போது இன்னைக்கு கவனித்து நிற்கணும்னு அர்த்தம். ஆனால் அந்த எல்லோ கலர் போட்டாலும் நம்ம அதுக்குள்ளே போயிடலாம், மறுதிருப்பி ரெட்டு உள்ளுறதுக்குள்ளே நம்ம போயிடலான்ட்டு மீறி போகிறது. அதனால தான் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஏற்படுது ரோட்டில், மெயின் ரோட்டில்.
12: சார், எல்லாம் ஹெல்மெட் போடுறாங்க?
13: மேக்ஸிமம் 100-95% போடுறாங்க, 1-2% தான் போடுறது இல்லை. அது எவ்வளோ தான் நாங்கள் வார்ன் பண்ணாலும் கேஸ் போட்டாலும் இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள், 4 பேர் 2 பேர் ஹெல்மெட் இல்லாமல் தான் வர்றாங்க.
12: ஹெல்மெட் போடலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
13: ஃபைன் அமௌண்ட் ஒரு தடவை போட்டால் 100, மறுதடவை போட்டால் 200, 300 அடுத்தது
12: ஃபைன்.
13: ஃபைன் இருக்கு. உடனே அந்த வண்டி ஆக்சிடென்ட் நாங்களை முதல் உதவி பண்ணி ஆம்புலன்ஸ் வரவழைச்சு அவங்கள ஏற்றி கன்சல்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் அடுத்தது வந்து அதுக்கு வந்து விசாரணை டீம் தனியாக இருக்குது, அவங்கள வர வச்சு அதுக்கு ஆக்சிடென்ட் நடந்த ஒரு முடிவு கொண்டு வந்துடுவோம். டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வருவாங்க, அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க. அதாவது ஒரு தொடர்ச்சியாக 4 மணி நேரம் ஒரு இடத்துல இந்த இடத்துல 4 மணி நேரம் நான் நிற்பேன். அடுத்தது என்னை வந்து மாற்றி வந்து அடுத்த 4 மணி நேரத்தில் வேற ஆள் வருவாங்க. அதாவது 24 hours 8-16 மணி நேரம் டிராஃபிக்கில் ஆள் இருந்துகிட்டே இருக்கும். நம்மளா பார்த்து இந்த ஓரம் நிற்கிற பிறகு அது மாதிரி ஓரம் நிற்க வேண்டியதான். முடிஞ்சப்போ போய் அங்கே டிராஃபிக் இறஞ்சாலும் கீழே வண்டி அங்கே போய் கிளீன் பண்ணிட்டு திருப்பி வந்து ஓரம் நிற்க
12: வேண்டியதான்.
14: எனது பேர் டாக்டர் எம் ரவி, ஐபிஎஸ், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ், ஃபார்மர் அடிஷனல் கமிஷனர் போலீஸ் டிராஃபிக் சென்னை, இப்பொழுது வந்து இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸ் அண்ட் சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர். எம்ஓபி கம்யூனிட்டிக்கு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டால், நீங்களும் பாதுகாப்பாக இருக்கணும், மற்றவங்களும் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால், சாலை விதிகளை மதியுங்கள், சாலை விதிகளை மிதிக்காதீர்கள்.
11: You're listening to MOP 107.8.
15: At least 22 people, including 5 women, were charged to death when a private bus overturned and caught fire at Avalur near Vellore in Tamil Nadu on Tuesday night. The bus fell into a ditch while trying to avoid a collision with a truck. The bus driver, Nagarajan, escaped the mishap by jumping out of his cabin.
16: There has been a bus accident in Vellore that has left 22 people dead. A private sleeper bus carrying 24 people caught fire in Avalur in Vellore district as it slipped off a bridge. Only the driver of the bus and one other passenger escaped with minor injuries.
17: A bus carrying about 24 passengers met with an accident, and 22 among the passengers were charged to death. In fact, this bus was coming from Chennai heading towards Pollachi at a high speed, swerved and hit a culvert over here and actually fell into a ditch, a 10-feet ditch over here. All the 22 passengers were charged to death. Two passengers had escaped, including the driver. The driver has surrendered at the Vellore police station, and another passenger has been admitted at the Kanchipuram Government Hospital. Well, the police are conducting investigations and are talking questioning, in fact, the driver. What we get to know is that the police have actually identified the bodies and will be given to the relatives later in the day today.
18: மொராக்கோவில் நடைபெற்ற கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் அஜித்குமார் நூலிழையில் உயிர் தப்பினார். இந்த விபத்தில் மூன்று கார்கள் ஒன்றோடொன்று மோதி நொறுங்கியதில் இரண்டு பேர் காயமடைந்தனர். ஃபார்முலா 2 கார் பந்தயம் மொராக்கோவில் நடைபெற்றது. இதில் பிரபல நடிகர் அஜித்குமார் கலந்து கொண்டார். பந்தயத்திற்கு முன்பாக நடைபெற்ற பயிற்சியின் போது பெரும் விபத்து ஏற்பட்டது. கார் பந்தய ஓடு பாதையில் கார்கள் வேகமாக சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மூன்று கார்கள் ஒன்றோடொன்று மோதின. மோதிய வேகத்தில் ஒரு கார் பல அடி உயரத்திற்கு மேலே தூக்கி வீசப்பட்டது. மற்றொரு கார் தீப்பிடித்து எரிந்தது.
16: நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே 100 பள்ளத்தில் மினி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட 25 பேர் படுகாயமடைந்தனர். கோத்தகிரியில் இருந்து தொட்டக்கம்பைக்கு நேற்று இரவு 7:30 மணிக்கு 52 பயணிகளுடன் மினி பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அரவேணு அருகே உள்ள கிடுகிடு பள்ளம் என்ற இடத்தில் அபாய வளைவு ஒன்றில் எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட முயற்சித்த போது எதிர்பாராத விதமாக 100 பள்ளத்தில் பேருந்து உருண்டு விழுந்தது. இதில் பேருந்தில் இருந்த பயணிகள் தூக்கி வீசப்பட்டனர்.
19: கடலூர் அருகே காரும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் தாயும் செய்யும் பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்தனர். கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த பால்ராஜ் இன்று காலை குடும்பத்தினருடன் காரில் உப்பு வேலூருக்கு சென்று கொண்டிருந்தார். கடலூர் பெரிய கங்கனாங்குப்பம் அருகே சென்று கொண்டிருந்த போது புதுவையில் இருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த காவேரியும் அவருடைய பச்சிலங்குழந்தை துர்வதர்ஷினியும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். 6 பேர் படுகாயமடைந்த நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து ரெட்டிசாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
20: சென்னையில் வேகமாக வந்த சொகுசு கார் கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடையில் ஏறியதில் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள மகப்பேறு மருத்துவமனை அருகே நேற்று நள்ளிரவில் சொகுசு கார் ஒன்று அதிவேகமாக வந்துள்ளது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் காவல்துறையினரின் ரோந்து வாகனம் மீது மோதியது. இதைத் தொடர்ந்து சாலையின் நடைமேடையில் ஏறியது. இதனால் சாலையில் தூங்கிக் கொண்டிருந்த 3 குழந்தைகள் மேல் ஏறியது. மேலும் பேருந்து நிறுத்தத்தில் விளம்பர தட்டிகளை மாட்டிக்கொண்டிருந்த 2 பேர் மற்றும் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் மீதும் அடுத்தடுத்து மோதியது.
21: சென்னை அருகே தனியார் பள்ளி பேருந்தில் சென்ற மாணவி பேருந்தில் இருந்த துடையில் விழுந்து இறந்த சம்பவம் தொடர்பாக பள்ளியின் தாளாளர், பேருந்து ஓட்டுநர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.

0: வெல்கம் பேக் நேர்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நேர்களே, சாலை விபத்துல பெரியவங்க எப்படி பாதிக்கப்படுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பள்ளிக்கூடம் போற குழந்தைகளும் சாலை விபத்துல பாதிக்கப்படுறாங்க. டெய்லி ஏதாவது ஒரு குழந்தை ஸ்கூல் பஸ்னால ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்கன்னு நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம். நிறைய குழந்தைங்க இப்பெல்லாம் இண்டிபெண்டா பிரைவேட் வேன்ஸ், ஸ்கூல் பஸ், ஆட்டோஸ், சைக்கிள்ஸ், டூ வீலர்ஸ் இந்த மாதிரி வாகனத்தை யூஸ் பண்ணி ஸ்கூல் போறாங்க. ஆனா அது சேஃபே கிடையாது. ஏன்னா அவ குடுக்குடுன்னு பஸ் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி ஏற ட்ரை பண்றாங்க, சைக்கிள்ல வேகமா போவாங்க, டூ வீலரை வேகமா ஓட்டுவாங்க. எவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது இதனால. இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை சாலை விபத்துகள்லேருந்து தடுக்க பெற்றோர்களும் பள்ளிக்கூடமும் சாலை விதிகள் எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க பத்தி பேசுறதுக்கு வித்யா ரத்னா பிடிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அடையார்லேருந்து திருமதி சுபலக்ஷ்மி ஆசிரியர் இன்னைக்கு நம்ம ஷோல ஜாயின் பண்றாங்க. ஹலோ மேம்.
2: வணக்கம்மா, சொல்லுங்க.
1: இன்னைக்கு நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, நீங்களும் ஒரு ஸ்கூல் டீச்சர், நீங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க உங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாலை விதிகளை தெரிய வைக்க?
2: இந்த சாலை விதிகளை குழந்தைகள் ஸ்கூல்ல மட்டும் கத்துட்டா போறாது, பேரண்ட்ஸும் அதுல இன்வால்வ் ஆகணும். ஆக்சுவலி குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே குழந்தை ரொம்ப அவசரமா வருது, டைம் ஐ மீன் லேட்டாக கிளம்புறது வீட்டை விட்டு, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் பேரண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டா. ஸோ பேரண்ட்ஸ் முதல்ல கொஞ்சம் ஏர்லியாக கிளம்ப குழந்தைய வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு என்ன வழி பார்க்கணும், பிகாஸ் அவங்க லேட்டாக அனுப்புறதுனால தான் இந்த குழந்தைகளும் அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் ரீச் பண்ணணும், ஸ்கூலுக்குள்ளே போகலனா கேட்டில் நிறுத்தி வைப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த பயத்தினால தான் குழந்தைகள்லாம் ரோட்டில் சிக்னல் கூட பார்க்காம அவசர அவசரமாக சைக்கிளில் போகிற குழந்தைகளோ, இல்லை ரோடு கிராஸ் பண்ணுற குழந்தைகளோ, இல்லை பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ்ஸில் ஏறுற குழந்தைகளோ பஸ்ஸு நிற்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே ஏறிடுறது. அது நின்னது மட்டுமல்ல உள்ளேயும் போகாது, அது ஃபுட் ஸ்டெப்ஸ்லேயே அந்த குழந்தை நின்றுட்டே இருக்கும். ஸ்கூல் இன்னொரு ஒன்று ரெண்டு ஸ்டாப்ஸில் வந்துடும், நம்ம உடனே இறங்கி ஓடணும். அது இறங்கினது கூட ரைட் லெஃப்ட் பார்க்காது அந்த குழந்தை, அவசரமாக ஓடி போய்டுறது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு நம்ம கொஞ்சம் வீட்லேயோ ஸ்கூல்லேயோ நம்மளே அவங்களுக்கு கொஞ்சம் அறிவுரைகள்லாம் கொடுத்து சொல்லி கொடுக்கலாம். அது எப்படின்னு கேட்டாக்க, குழந்தைங்க ஸ்கூலில் வந்து அதற்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எடுத்து ஒரு டிராஃபிக் போலீஸ்மேன் மாதிரி நிறுத்தி வச்சு எந்த பக்கம் லெஃப்ட் எப்படி போகணும், ரைட் எப்படி போகணும், எந்த சிக்னல்ஸ் ஃபாலோ பண்ணணும், ரெட் வந்தால் என்ன பண்ணணும், குழந்தைகள் க்ரீன் வந்தால் என்ன பண்ணணும், எல்லோ வந்தால் என்ன பண்ணணும், அதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனை நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துடணும். அந்த குழந்தைகளுக்கு அதை மைண்டில் ஏற்றி அவங்கள ஒரு ட்ராமா மாதிரி அதை பண்ண வைக்கணும் ஸ்கூல்லேயே. ஸோ வி கேன் நம்ம அவங்கள வந்து ட்ராமா மாதிரி ஸ்கூல்லேயே பண்ண வச்சா அது அவங்க மைண்டில் ஸ்ட்ராங்காக என்ட்ரி ஆகிடும். ஸோ அதை அந்த குழந்தைகள் மறக்கவே மறக்காது. இதே விஷயத்தை பேரண்ட்ஸும் வீட்டில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும், அப்பா ஓடாதே, மெதுவாப்போ, கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லை, டீச்சர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, அந்த மாதிரி பேரண்ட்ஸும் அடிக்கடி குழந்தைகளுக்கு வீட்டில் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ கூட ரெண்டு நாள் முன்னாடி கூட பார்த்தேன், குழந்தைகள் அந்த ஜன்ன வழியாக பஸ்ஸில் ஏறி ஜன்ன வழியாக எட்டி பார்த்து பக்கத்துலேருந்து இன்னொரு பஸ்ஸு போய் அந்த குழந்தையோட கழுத்தில் அடிச்சிருக்கு, இன்றைக்கி மார்னிங் தான் படித்தேன். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு பஸ் கண்டக்டர்ஸ் டிரைவர்ஸ் அவா தான் பார்த்துக்கணும். இதுக்கெல்லாம் சேஃப்டி என்னென்னா, ஸ்கூல் பஸ்ஸில் அனுப்புறது தான் மோர் சேஃப்டி. கொஞ்சம் கூட பைசா காசு ஆனால் கூட வீட்டு வாசல்லையே அந்த வண்டி வருது. ஸோ பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகள் அந்த ரைட் டைத்துக்கு கொண்டு போய் ஏற்றி விட்டுட்டு ரைட் டைத்துக்கு பிக்கப் பண்ணிருந்தாங்கன்னா ஆக்சிடென்ட்டை கட்டாயமாக அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
1: இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டீங்களா, ஜியான் ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் ஓட்டே இருந்ததுனால விழுந்துட்டா குழந்தைன்னு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்?
2: அது கேரளம் சார், ஸ்கூலோட தப்பு தான். அது பஸ்ஸோட சேஃப்டி, அந்த பஸ் எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன மாதிரி இந்த பஸ்ஸுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்களே கவர்மெண்ட்டில், அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலை, அந்த அதனால வந்து மிஸ்டேக்ஸு. ஸோ இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் இப்போ எல்லா ஸ்கூல்ஸும் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தே ஆர் கிவிங் ஆல் சேஃப்டி எய்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் பஸ்ஸில்.
1: ஆமாம், டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் பெட்டர் ஆக்குறாங்க. அப்புறம் ஸ்கூலில் யாராவது மானிட்டர் பண்ண வைப்பீங்களா நீங்கள், இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேஃபாக என்டர் பண்ணுறாங்களா, சேஃபாக லீவ் பண்ணுறாங்களா அப்படின்னு?
2: யா யா யா, அதை நாங்கள் கேட்லேயே நிறுத்தி வச்சுட்டு இந்த 11th பாய்ஸ் கேர்ள்ஸ் வி மேக் தம் ஸ்டாண்ட் நியர் கேட் பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுடுறோம்.

0: போட்டுறாங்க ஆட்டோல, அதனால விழுந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது. மினிமம் 3 பீப்புள் உட்காரணுங்கிற ரூல் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். அதை பத்தி என்ன நினைக்கிறேன்?
1: அந்த லெஃப்ட் சைட் குழந்தை ஏறது, லெஃப்ட் சைட்ல இருந்து உள்ள ஏறது, ரைட் சைட்ல ஆல்ரெடி ஒரு பார் போட்டிருப்பாங்க, பட் அந்த லெஃப்ட் சைட் பார் கூட இருக்காது. ஸோ இந்த ஆட்டோ டேர்ன் பண்ற இடத்துல குழந்தை ஆட்டோமேட்டிக்ல டேர்ன் ஆகிறது வெளியில் விழுறதுக்கு சான்சஸும் இருக்கு. பட் இது சேஃப்டி குழந்தைல ஸ்கூல் பஸ்ல அனுப்புறது தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிரைவேட் ஆட்டோஸோ பிரைவேட் பஸ்ஸஸ்ல போறத எவ்வளவு தூரம் முடியுமோ அவாய்ட் பண்ணலாம் நம்ம. அதுலயும் அந்த சைக்கிள்ல வர குழந்தைல பேரண்ட்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாவே போக சொல்றது, சைக்கிள்ல போறவங்களுக்கும் ஹெல்மெட் இருக்கு இப்போ, ஸோ லெட் அவங்க ஹெல்மெட் போட்டு வரலாம். டூ வீலர்ஸ்ல போறவங்கள கொஞ்சம் சேஃபா போறதுக்கு கொஞ்சம் எர்லியா விட்டு விட்டு போக சொல்லலாம் குழந்தைல. அந்த மாதிரி நம்மளே ப்ரிகாஷன் எடுத்துருந்தோம்னா அவாய்ட் ஆக்சிடென்ட்ஸ் கட்டாயம் அவாய்ட் பண்ணலாம் நம்ம.
0: வேறதான் மெசேஜ் உங்களுக்கு சொல்லணுமா ஜென்ரலா ரோட் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி?
1: குழந்தைகள் கேர்ஃபுல்லாக போகணும் அவ்வளோதான். அவசரப்பட்டு ஓடக்கூடாது, நிதானமாக கிராஸ் பண்ணால் போகிறோம். அவங்க மோர் இம்பார்ட்டன்ஸ் டு சிக்னல் கொடுக்கணும். எப்போவுமே லெஃப்ட் சைட் ஆஃப் த ரோட் நடக்க கற்றுக்கணும். ஃபுட்பாத் இல்லையா, தே ஷுட் வாக் ஆன் த ரைட் சைட். எதிர்க்க வர வண்டியை பார்த்துட்டே நடந்த ஆக்சிடென்ட்ஸை கட்டாயம் அவாய்ட் பண்ணணும் குழந்தைகள். பட் ஒன் திங், கேர்லெஸ்னஸ்ஸை அவாய்ட் பண்ணணும், மோர் கான்ஷியஸாக இருக்கணும். கேர்ஃபுல்லாக போனால் ஆக்சிடென்ட்டை கட்டாயம் நம்மளே தவிர்க்கலை, நம்ம கையில் தான் இருக்குது.
0: ரொம்ப தேங்க்யூ மேம், உங்கள் டிப்ஸ் எல்லாம் எல்லாரும் ஞாபகம் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறோம்.
1: நன்றி.
0: என்ன நேர்களே, கேட்டீங்களா? இனிமேலேருந்து ரோடு கிராஸ் பண்ணுறச்சே, டூ வீலர் ஓட்டுறச்சே, கார் ஓட்டுறச்சே, எல்லாம் பத்திரமா பார்த்து கிராஸ் பண்ணோம், பார்த்து ஓட்டணும். ஏ, ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர், எஸ். அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
2: டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்ற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியா இருந்திருக்கும்ல. இனிமே டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகி விடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: இப்போ நம்ம ஸ்கூல் டீச்சர்ட்டேந்து ரோட் சேஃப்டி மெஷர்ஸை எப்படி இம்ப்ரூவ் பண்ணோன்னு கேட்டோம். ஆனால் இந்த நிறையா மெஷர்ஸ் இம்ப்ளிமெண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நிறையா பேரோட லைஃப்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சில பேரோட இன்சிடென்ட்ஸ் நம்ம இப்போ கேட்கலாம்.
4: என்னோட பர்த்டே அன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே என்னோட பேரண்ட்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி ஒரே நாளுக்கு. ஸோ நாங்கள் வந்து ECR போயிருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா ரெண்டு காரில் போனோம். ஒன்று எங்கள் அப்பா அம்மாவோட கார், இன்னொன்று என்னோட கார். நான் வந்து முதல்ல போயிட்டு வாங்க, அப்புறம் திரும்பி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால என்னோட சித்தப்பா ஓட்டிட்டு இருந்தாரு. அண்ட் பின்னாடிலேருந்து எங்கள் அப்பா வந்துட்டு இருந்தாரு. அப்போது என்னாச்சுன்னா வந்து எங்க என்னோட கார் ஃப்ரண்ட்ல இருந்தது, எங்கள் அப்பா அம்மா கார் பின்னாடி. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ஒரு நானோ போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த ஆல்கோஹால் டிடெக்டிங் இது இருக்குல்ல, அந்த பேரியர்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நானோ கூட சடன் பிரேக். அப்போது வந்து இன்னொரு வந்து ஒரு பைக்கை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தான். அண்ட் யூஸ் கோயிங் ட்ரிபிள்ஸ். ட்ரிபிள்ஸ் போகும்போது அவன் வந்து நானோட சைடில் கட் பண்ணி போக ட்ரை பண்ணான். பட் வந்து பேலன்ஸ் லூஸ் ஆகிடுச்சு, ஏன்னா ட்ரிபிள் போகிறதுனால. ஸோ சடன் பிரேக் போட்டான். ஸோ என்னோட கார் சடன் பிரேக் போட்டும்போது என்னோட அப்பா ரியலைஸ் பண்ண சடன் பிரேக் போட்டானே. ஸோ ஃபுல் ஸ்பீடில் வந்து பேக்லேருந்து ரேம் ஆகிட்டேன் என் கார்க்குள்ளே. ஸோ அண்ணிலேருந்து எனக்கு ஏற்கனவே நெக்கில் வீக்னஸ் இருந்தது. ஸோ இடித்ததுலேருந்து இந்த வீக்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகி இப்போ வந்து பெர்மனெண்ட்லி இட்ஸ் பிகம் வீக். என்னால் வந்து ஃபிஃப்த் ஃப்ளோர் வரைக்கும் படி கூட ஏற முடியாது. காலேஜ்லலாம் பெர்மிஷன் வாங்கி இப்போ லிஃப்ட் லிஃப்ட்டில் தான் என்ன இருக்க, ஒன் ஃப்ளோர் கூட ஏற முடியாது என்னால்.
5: சரி கொஞ்சம் சைடு போடலாமே அப்படின்ட்டு 60 போயிட்டு இருந்த வண்டியை

0: வண்டி நேரா நிக்குது. அப்புறம் எங்க மாமா ஸ்டேரிங் ஃபுல்லா திருப்பி லெஃப்ட் சைடு திருப்பினாங்க. அப்புறமா வண்டி திரும்பி நின்னுது. வேன் கரன் லைட்டா சைட்ல
1: உரசிட்டா
0: ரைட் சைடு ஃபுல்லா கிராஷ் ஆயிடுச்சு. பேக் டோர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. சாத்தவே முடியல. அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க. அதுக்கப்புறம் வண்டியே எனக்கு கொடுக்குறதுல ரொம்ப பயப்படுறாங்க வீட்டுல.
1: ஒரே
0: ஏன்னா ஒரே பையன் சொல்றாங்க. எல்லா வீட்லயும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க.
1: நிறைய பேர்
0: வீட்டுல ஒரே பையன் ஒரே பொண்ணு வச்சிருப்பாங்க.
1: அவங்க
0: பார்த்து ஓடிக்கணும். அவங்கன்னு இல்ல, எல்லாருமே பொதுவா பார்த்து ஓடிட்டு
1: போகணும்.
0: இப்ப நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மெயின் ரோட்ல எல்லாம் அந்த மாதிரி ஓட்டும் போது மேஜரா ஆக்சிடென்ட் ஆகுது.
1: என்ன பாதிப்பு ஏற்படுது?
2: This is some 4 years back when I was getting back from school. I was trying to cross the road and the signal was off and I was walking on the zebra crossing. Suddenly there was this bike which just came and it went past me and I got bruised on my left part of my shoulder and my hip. And I actually, there were people there who kind of helped me and they made note of the number too. And in spite of reporting the case, nothing happened. So I think it's really wrong. This shouldn't be happening. People should know that, you know, they should obey the traffic rules and everything. And people should seize their licenses.
3: நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட ரெண்டு அக்காவோட ஒரு நாளைக்கு ஸ்கூல்லேருந்து திரும்ப வீட்டுக்கு போகும்போது காரில் போயிட்டு இருந்தோம். ஒரு இடத்துல டேர்ன் பண்ணும்போது ஒரு ஸ்கூட்டர் காரை பார்க்காம அப்படியே வந்து காரில் இடித்து மேலே வந்து விழுந்துட்டான். அந்த எஃபெக்டில் என்னோட டிரைவர் முன்னாடி கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எங்கள் அக்காவும் கிளாஸில் போயிடுச்சு, மண்டையில் அடிபட்டுருது. எனக்கும் என்னோட இன்னொரு அக்காவுக்கும் சீட்டுக்கு பின்னாடி கால் போய் ஜாம் ஆயிடுது. அம்மா வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுது எனக்கு இனிமேல் நிறைய ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. கால் ஜாம் ஆனதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட வீங்கிடும். அதனால நிறைய ஓட முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. காலில் கொஞ்சம் அடிபட்டா கூட ரொம்ப வீங்கிடும்.
4: என் கல்யாணத்து கூட என்னால் மறக்க முடியும். ஆனால் இந்த இன்சிடெண்ட் என் வாழ்க்கை பூரா மறக்கவே முடியாது. என்னோட வயசு அப்போ 17 நினைக்கிறேன். நான் வந்துட்டு சைக்கிளில் தான் போயிருந்தேன் ஸ்கூலுக்கு. சைக்கிளிங்காக எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அக்காவை பர்த்டேக்காக ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. இங்கே வீட்டிலேருந்து ஸ்கூல் அபவுட் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இட் டேக்ஸ் அது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஸ்கூல் போகிறதுக்கு. அதனால என்னாச்சு, ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, ஐ ஆஸ் யூஷுவல் த சைக்கிளிஸ்ட் தே டேக் த லெஃப்ட் சைட். நானும் லெஃப்ட் சைட்லேயே ஓரமாக போயிருந்தேன். அண்ட் ஜஸ்ட் அந்த ஓரமாக தேர் இஸ் ஒன் எக்ஸ்க்ளூசிவ் லேன் ஃபார் சைக்கிளிஸ்ட் இன் தட் பர்டிகுலர் ரோட். அந்த ரோடில் தனியாக சைக்கிளிஸ்ட்காக ஒரு லேன் இருக்கிறதுனால நான் லெஃப்ட் சைடில் மட்டும் போயிட்டே இருந்தேன். என்ன ஆச்சுன்னா, தெர் வாஸ் ஒரு லாரி. அந்த லாரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருந்தான். அவன் எவ்வளோ ஸ்பீடாக வந்தானா, எனக்கு முன்னாடி இருக்கிற ஆண்டி அடிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆண்டி பண்ணதும் தப்பு, ஏன்னா அவங்களும் சைக்கிளிஸ்ட் லேனில் தான் வாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சைக்கிளிஸ்ட் லேனில் வர ஆண்டியை கூட அந்த லாரி சைக்கிளிஸ்ட் லேனில் வந்து அடிச்சுட்டு போயிருந்தாலும் ஆண்டி ஆன் த ஸ்பாட் இறந்துட்டாங்க. என் கண்ணத்திற்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னி வரைக்கும் அதை மறக்க முடியல. எனக்கு வந்து அப்புறம் அந்த ஆண்டியை தூக்கிட்டு கூட போக முடியல. பிகாஸ் ஆம்புலன்ஸ் நம்பருக்கு என்கிட்ட செல்ஃபோன் கூட இல்லை. ஐ வாஸ் இன் ஸ்கூல், ஸோ செல்ஃபோன் கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ ஃபீல் எவ்ரி ஒன் ஷுட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலர்லி அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி, ஸோ தட் ஆக்சிடென்ட்ஸ் கேன் பி அவாய்டட் இன் ஃபியூச்சர்.
5: காஞ்சிபுரம் தாண்டி வந்துட்டு அந்த காஞ்சிபுரம் தாண்டி இல்லை பாலாஜி போகணும் ஒன்று ஹோட்டல் இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு லாரிக்காரன் முன்னாடி போயிட்டு இருக்கிறான். லெஃப்டில் ஒருத்தன் போகிறான், ரைட்டில் ஒருத்தன் போகிறான். லெஃப்டில் போகிறவனுக்கு ஹார்ன் அடித்து லைட் டிம் பண்ணி காட்டுறான் வெளியே வரணும் அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணால், சண்டை பின்னாடி முன்னாடி லாரியை விட்டுட்டு ரைட்டில் போகிற லாரி அவனுக்கு முன்னாடி விட்டு அவன் லெஃப்ட்டில் ரைட் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகிறான். சரி ரைட்டில் போகிறான், நாம் லெஃப்ட் நம்ம சைடில் நம்ம போயிடலான்னு போகும்போது ரைட்டில் போகிறான், திரும்பி லெஃப்டில் வந்து அணைச்சி விட்டான். அணைச்சி விட்டும் போது அந்த பாலத்தில் போய் வண்டி எடுத்துட்டு
6: அப்படியே கேபிஎன் பஸ் was coming from Chennai towards Pollachi, so near Avalur in Vellore district limits. This bus met with accident and it fell down into a ditch. Because of that got fire, and all the passengers who were traveling in the bus, 24 persons except two remaining 22 died. Bus was coming near Avalur. Two lorries loaded lorries moving before the bus, one by another. So one lorry which was coming behind another lorry hit the lorry from back side. The bus driver who was coming behind all these two lorries, after witnessing these two lorries, he took the bus extremely towards the left side to avoid the accident. So when he took the bus extremely left side, he lost control over it. Due to that, the bus fell down into a ditch. Because of it, the fire broke out and it burned.
7: ஒரு தடவை என்னாச்சு, காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கல, பாதியில் இருந்தது. அதுக்கப்புறம் டக்குன்னு நான் கேன்டீன் வந்தேன். அந்த டைம் என்னாச்சு, என்னை தள்ளிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரி, அவங்க கூட இப்போ எங்கே வெளில தான் போகிறானுங்க, போயிட்டு தம் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது என்னாச்சுன்னா, பசங்க நேராக ஒயின் ஷாப் விட்டானுங்க. ஒயின் ஷாப் தான் சரி விட்றானுங்க, சரி தான் தண்ணி பாட்டில் வாங்கன்னு பார்த்தா கோட்டு பாட்டில் வாங்கிட்டானுங்க. ஒரு குவாட்டர் ரெண்டு குவாட்டரில் ஒரு ரெண்டு மூணு ஃபுல்லு. நான் மணின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட், அவன் தான் கார் ஓனர், ஒரு ஸ்கோடா லாரா ஓட்டிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து போலீஸ்காரன் பையன் ஒருத்தான், அப்புறம் ரெண்டு மூணு தத்த புத்தெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நல்லா குடிச்சிட்டே ஓட்டினோம், நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கரெக்டாக சாயந்தர நேரம் பஸ்ஸெலாம் வருது, காலேஜ் பஸ்லாம் எல்லோரும் கூட்டின்னு போகுது. போயிட்டு இருக்கிறோம், பையன் பார்த்தா கொஞ்சம் ரெண்டு மூணு பொண்ணுங்களை பார்த்து லைட்டாக செலுத்தாப்புல. ஸோ என்ன ஆயிடுச்சு, அவருக்கு உடம்புலாம் முறுக்குனோன்னு வண்டியும் முறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. முறுக்குனாரு முறுக்குனாரு. எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேக் இருக்குது, அந்த லேக் பக்கத்தில் நிறையா லேன்லாம் இருக்கும், ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அந்த இடத்துல பையன் வந்து முறுக்க ஆரம்பித்தார், பயங்கர ஃபாஸ்ட்டு. சரி நல்லா ஓட்டுவான் பையன், எப்பவுமே நல்லா தான் ஓட்டுவான், அன்றைக்கும் நல்லா தான் ஓட்டினான். சரி ஓட்டிடுவான்னு பார்த்தா போயிட்டு ஒரு ட்ரிஃப்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் லேக்கில் கவுத்து விழுந்துட்டான். நான் தான் உள்ளே விழுந்தேன். கார் பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுந்து கிடையாது, இது வரைக்கும் வாழ்க்கை இருக்க மாதிரி நாங்கள் விழுந்ததே கிடையாது. சரின்னு ஒரு டக்குன்னு ஒரு 1 minute தான் அப்படியே ஒரு மாதிரி அன்கான்சியஸாக இருந்துச்சு. அப்புறம் எந்திரிச்சிட்டோம், எந்திரிச்சு பார்த்தா சுற்றி கூட்டம், பாலிடெக்னிக் பசங்க அவங்கவுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஹா, நம்மளை காப்பாற்ற இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக, யாராவது வாங்க அப்படின்ற ஒரு மாதிரி கையில் வெளியில் சீன் போட்டா வந்தானுங்க. ஒரு 4 பேர் வந்தானுங்க, அதுலேயே அந்த 40 பேர் 4 நல்லா வந்தாங்க. வந்து என்னாச்சு, கண்ணாடியெல்லாம் காலால் அடித்து உதச்சி உடச்சிட்டானுங்க. உள்ளே இருக்க எங்களை காப்பாற்ற போனுங்க, பார்த்தா வந்து அங்கே இருக்கிற டேப் ரெக்கார்டர் திருடிட்டு இருக்கானுங்க. டேய், எங்களை காப்பாற்றுங்கடா, என்ன திருடுறீங்கன்னா எங்களுக்கு இதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு பாடு எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் கிரேன் வந்துச்சு, தூக்குச்சு, கவுத்து போட்டு போயிட்டு இருந்துச்சு, அவ்வளோதான்.
8: என்ன நேர்களே, இந்த சம்பவங்களை கேட்ட பிறகும் அல்ப சந்தோஷத்துக்காக உங்கள் வாழ்க்கையை ஆபத்திலையா தொலைக்க போறீங்க? Prevention is better than cure. அதனால ஹெல்மெட் போட்டு 2-wheeler ஓட்டுங்க, கார்ல சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க, மது அருந்திட்டு ஓட்டாதீங்க, மனசை ஃப்ரீயா வச்சுட்டு வண்டி ஓட்டுங்க, ஓட்டும் போது செல்போன் உபயோகப்படுத்த கூடாது, பஸ்ல ஃபுட் போர்ட்ல தொங்காதீங்க, அலட்சியமா இருக்காதீங்க.
9: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இப்ப நம்ம பொதுமக்கள் கிட்ட அவங்க வாழ்க்கையில ஆக்சிடென்ட்ஸ்னால நடந்த பாதிப்புகளை கேட்டோம். நம்ம ஸ்டுடியோக்கு இப்போ சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு மிஸ்டர் எம் ரவி வந்து கூட்டிட்டு வந்திருக்கோங்க. அவர் வந்து 2010 இருந்து 2011 வரைக்கும் டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம இப்போ ரோட் சேஃப்டியை எப்படியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
10: ஹலோ சார், இட்ஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஹியர். இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை சிட்டிக்கு டிராபிக் டிபார்ட்மெண்ட்ல அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிற உயர்ந்த பதவியில இருந்திருக்கீங்க. இன்னைக்கு சிட்டியோட லிமிட்ஸ் ஜாஸ்தி ஆயிண்டே போறது, வெளியூர்ல இருந்தும் சென்னை நோக்கி வந்துட்டே இருக்காங்க நிறைய பேர், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்கெல்லாம். ஸோ வாகனங்கள் ஆப்வியஸ்லி ஜாஸ்தி ஆகுது. உங்க தலைமையில வாகன நெரிசலை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன முயற்சிகள்லாம் எடுத்தீங்க?
11: நான் வந்து அடிஷனல் கமிஷனர் டிராபிக் போலீஸா இருந்தப்போ சென்னையில பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம். முதல்ல வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 28 லட்சம் வாகனங்கள் இருக்குது, டோட்டலி 28 lakhs வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து டூ வீலர்ஸ் மோட்டரைஸ்டு வெஹிக்கிள்ஸ் 28 lakhs, சைக்கிள்ஸ் அரௌண்ட் 17 lakhs இருக்கு. ஆனால் சென்னையை பொறுத்தவரை மொத்தம் இருக்கிறதே 2800 kilometers ரோட் ஸ்பேஸ் தான் இருக்கு. அப்புறம் சொன்ன மாதிரி வெளியூர்லேருந்து வர்ற வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் இங்கே கிட்டத்தட்ட 3.5 lakh வாகனங்கள் வெளி மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்து சென்னைக்கு வருது. இந்த சிச்சுவேஷனில் பார்த்தா ரொம்ப வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டே டு டேயில் வந்து மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். இதுக்கு வந்து வி ஹவ் டேக்கன் மெனி ஸ்டெப்ஸ். அது வந்து ஒன்று இன்கமிங் வெஹிக்கிள்ஸ், வந்து அவுட் கோயிங் வெஹிக்கிள்ஸ். சென்னை சிட்டியிலிருந்து பார்த்தா சென்னை சிட்டியிலிருந்து வெளியே நோக்கி வெளியே ஊர்களுக்கு நோக்கி போகின்ற வாகனங்கள், வெளியூர்லேருந்து உள்ளே வர்ற வாகனங்கள், அப்புறம் உள்ள சென்னை சிட்டிக்குள்ளே இருக்கிற வாகனங்கள், இந்த மூணையும் வந்து மேனேஜ் பண்ணோம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஹேவ் ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ். நான் இருந்தப்போ வந்து மொத்தம் 210 ஆட்டோமேட்டிக் சிக்னல்ஸ் இருந்துச்சு, ரோட் டிராஃபிக் சிக்னல்ஸ். அது வந்து மேன்டு சிக்னல்ஸ். அன்மேன்டு சிக்னல்ஸ் வந்து அனதர் 500 அன்மேன்டு சிக்னல்ஸ் இருந்துச்சு. இந்த சிக்னலில் வந்து ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட், சிக்னல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருந்துச்சுன்னு சொன்னால் டிராஃபிக் வாகனங்கள், டிராஃபிக்கில் போகிற அந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்லோ மூமெண்ட்டில் போகும், அதே மாதிரி ஸ்டேக்னேஷன் இல்லாமல் போகும். திஸ் இஸ் ஓ டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ். தென் அடுத்து வந்து பார்த்தா ப்ரிவென்ஷன் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ். ஒரு மிகப்பெரிய விபத்துக்கள் நிறைய டெய்லி வந்து பார்த்தா ஒரு 4 பேர் மரணமடைகிறாங்க சாலை விபத்தில். இதுக்காக வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட், தென் எஜுகேஷன், அதாவது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக பல்வேறு விதமான கேம்பெயின்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து நடத்தினோம். ஈவன் காலேஜ் உங்கள் அது மாதிரி உங்கள் எம்ஓபி வைஷ்ணவா இந்த மாதிரி காலேஜ் எல்லாம் சேர்ந்து அப்போ நடத்தியிருக்கோம் பல்வேறு ப்ரோக்ராம்ஸ், ரோட் டிராஃபிக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நடத்திருக்கோம். தென் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ், ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தா ரோட் குறுகலாக இருக்கும், அதனால் வந்து வாகனங்கள் வந்து ஸ்லோவாக போகும், அந்த மாதிரி இடங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ஸ், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லி அதை வந்து ரோடை வந்து சரி பண்ணணும். அதே போல் பிளாட்ஃபார்மில் வந்து கடைகள் நிறையா இருந்துச்சு. அந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். இந்த பிஎஸ்என்எல் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அடுத்து எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இது வந்து அந்த மூமெண்ட்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிச்சு. பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்மில் போவாங்க, போகிறதுக்கு பதிலாக அங்கே வந்து பண்ணுவாங்க, ரோட் ஸ்பேஸில் போவாங்க. அப்போ ஏற்கனவே ரோட் ஸ்பேஸ் வந்து சிறுசாக இருக்குது, அதில் இருக்கிற ரோட் ஸ்பேஸை வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் ஆக்குபை பண்ணுறப்ப நேரோவாயிருது. இது மாதிரி பல்வேறு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்தளவில் இது ஈச்சலான் அப்படிங்கிறத ஒன்று, இப்போது டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்தா ஒரு நோட் புக் எடுத்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ வந்து வயலேட் பண்ணுறவங்கலாம் என்ன நினச்சாங்கன்னா இது மாதிரி போலீஸ் ஏதோ ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு தேர் மேக்கிங் மணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஹெல்டு கம்ப்யூட்டர் கொடுத்தோம், அது பேர் ஈச்சலானிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே வந்து எல்லா டேட்டா இருக்கும், ஜஸ்ட் அவங்க வந்து எலக்ட்ரானிக்கலி ஜென்ரேட்டட் டேட்டா, அதை கொடுத்துட்டோம்னா அவங்க ரெசிப்ட் வாங்கிக்கலாம், ஆன்லைனில் பே பண்ணலாம், கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணலாம். அதனால் அலிகேஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் அபவுட் போலீஸ் கரப்ஷன், ஹராஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸும் மறைஞ்சிருந்தது. அப்புறம் தனியாக ஒரு ஃபேஸ்புக் நான் இருக்கிறப்ப க்ரியேட் பண்ணேன் டிராஃபிக் போலீஸ்க்கு, சென்னையில் டிராஃபிக் போலீஸ் ஃபேஸ்புக். அதில் வந்து இப்போது பப்ளிக் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்லலாம், வயலேட் பண்ணுற வெஹிக்கிள்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபேஸ்புக் இதில் போடலாம், அதை வச்சுட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம்.
10: இப்போது உங்கள் கண்ணோட்டத்தில் ஏன் சாலை விபத்துகள் ஜாஸ்தி ஆகுது, மக்களோட அலட்சியத்தினாலையா இல்லைனா தட் இஸ் இப்போ ஹெல்மெட் போடணும்னு ரூல் இருக்கு, பாதி பேர் போடாமல் ஓட்டுறாங்க, போய் கேட்டானா இல்லை போலீஸ் பைசா கொடுத்தனா விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு கேர்லெஸ்னஸ்னால இருக்கலாமா, இல்லட்டா ஒழுங்காக ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுனாலையும் இருக்கலாமா அப்படி?
11: யா, சாலை விபத்துக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ அனலைஸ் பண்ணதில் வந்து டேட்டா வந்து தமிழ்நாடு இல்லை சென்னையில் வந்து அனலைஸ் பண்ணதில் சாலை விபத்துக்கான காரணங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்பீடிங், ஒன்று ஓவர் ஸ்பீடிங், ரெண்டாவது வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவிங், அதை குடித்து விட்டு வாகனங்களை ஓட்டுவது, அடுத்து வந்து பெடஸ்ட்ரியன்ஸ், அதாவது வந்து பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சரியான ஒரு அந்த பேமெண்ட் இல்லாதனால அவங்க வந்து சடனாக திடீர் திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது, அதனால் வந்து விபத்துக்கள் அதிகமாகச்சு. அதே போல் அந்த சைக்கிளிஸ்ட் அவங்களுக்கு வந்து எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, அது மோட்டரைஸ்ட் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் வந்து டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் சைக்கிளை வந்து இப்போ ஒன்வேயில் போனாலும் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரூல் இல்லை. அதனால் வந்து அன்ரெகுலேட்டட் பெடஸ்ட்ரியன் அஸ் வெல் அஸ் சைக்கிளிஸ்ட் மூவ்மெண்ட், அது வந்து ஒரு மேஜர் ரீசன் ஃபார் ஆக்சிடென்ட்ஸு. போலீஸ் வந்து மிஷினரி இப்போ அவங்க வந்து இன்எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது, பிகாஸ் நீங்களாம் பார்த்துக்கலாம் ரோடில் வந்து எப்பவும் போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. சிக்னல் ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருந்தால் கூட அங்கே போலீஸ் மேன் இல்லைன்னு சொன்னால் ரெட் சிக்னலையும் ஜம்ப் பண்ணக்கூடிய ஆட்டிடியூட் இருக்குது மக்கள் மத்தியில், அது மாறணும். ஆட்டிடியூட் ஆஃப் தி பப்ளிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ரீசன்ஸு. அதே போல் இப்போ இன்னொரு ஃபேக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா 18 to 35 ஏஜ் குரூப்பில் தான் அதிகமான நபர்கள் சாலை விபத்தில் மரணமடைகின்றார்கள்.
2: சார்,
12: முன்னாடி எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் ரேடியஸ் சர்டன் லொக்கேஷன்ஸில் தான் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போது தூர தூரத்துலலாம் ஸ்கூல்ஸ் தே ஆர் செட்டிங் அப் ஸ்கூல்ஸ். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டு ட்ராவல், பஸ்ஸில் போகிறாங்க, ஃபுட் போர்டில் நிற்கிறாங்க, சைக்கிள்ஸில் ஜாஸ்தி ஆக்சிடென்ட் ஆகுறது. அதனால் ஸ்கூல்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எஜுகேஷன் கொடுக்குறீங்க, அங்கே எப்படி அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்?
11: ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தவரை ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்குறோம். ஆர்எஸ்பின்னு சொல்லுவாங்க, ரோட் சேஃப்டி பெட்ரோல். அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கிட்டத்தட்ட சென்னையில் வந்து 12,000 ஆர்எஸ்பி இருக்காங்க, ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அங்கே இருக்கிற ஒரு 2-3 டீச்சர்ஸை ட்ரெயின் பண்ணுவோம் டிராஃபிக்கில், அந்த பிடி மாஸ்டர்ஸ் இது மாதிரி ஒரு சில மினிமம் ஒரு 2-3 பர்சன்ஸை வந்து ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க ட்ரெயினிங் கொடுப்பாங்க. அதனால் அவங்க வந்து அந்த ஸ்கூல் ஜோனில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் பண்ணுறது வந்து ஸ்டூடெண்ட்ஸே ரெகுலேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 12,000 ஆர்எஸ்பிஸ் ரோட் சேஃப்டி வாலண்டியர்ஸ் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு ரோட் டிராஃபிக் சென்ஸ் அண்ட் நாலேஜ் எல்லாம் அவங்க கெயின் பண்ணுறதுனால அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கே அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இதனால் வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து குறையுது. இவங்க வந்து எங்கே சொன்னது வந்து டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறீங்க, கம்யூட் பண்ணுறதுக்கு, அதாவது பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸுக்கும் பிளேஸ் ஆஃப் ஸ்கூலுக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது, அதனால் ஃபுட்பால் ட்ராவலிங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. அது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்டேகர் டைமிங்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்டேகர் டைமிங்ஸ் இருக்குது. அப்புறம் நாங்கள் கார் பூலிங் அட்வைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஒவ்வொரு காரில் போகிறதுக்கு பதிலாக அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கார் பூலிங் சிஸ்டத்தில் ஒரு 5 குழந்தைகள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆட்டோவில் வந்து அதிகமான குழந்தைகள் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், அதனால் விபத்துகள் ஏற்படுதுன்ட்டு. அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேன்ஸ் எல்லாம் ஒரு எல்லோ கலர் மட்டும் அடிச்சிருப்பாங்க, அதில் வந்து ஸ்பீட் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இது மாதிரி அந்த குறிப்பிடும்படியாக மாணவர்கள் வந்து விபத்துக்குள் மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறைய மெஷர்ஸ் ஸ்டெப்ஸ் நடவடிக்கைகள்லாம் வந்து அரசாங்கம் சொல்லி காவல்துறை டிராஃபிக் போலீஸும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டுருக்காங்க.
8: சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா நிறைய மக்கள் வந்து பயந்து போய் ஐயோ போலீஸ் வந்துட்டாங்க ஏதாவது கேஸ் ஏதாவது போட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறவங்க இருக்காங்க. நிறையா பேர் நின்று கம்ப்ளைண்ட் பண்ணி ஐ விட்னஸாக இருந்து போய் சொல்கிறதுக்கு நிறையா பேர் இல்லை. அது நம்ம சுச்சுவேஷனே எவ்வளோ கொடூரமாக போயிருக்கு. ஏன்னா மிச்ச கண்ட்ரீஸ்லாம் பார்க்குறோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, ஏதாவது ரோட்ல ஆக்சிடென்ட் நடந்தால் ஐ விட்னஸஸ்னால் உடனே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் அந்த ஆர்டர்லினஸ் ஏன் இல்லை?
11: இது வந்து ரொம்ப காலமாக இந்த மாதிரி ஒரு குறை இருக்குது. இதை வந்து நம்ம போலீஸ்லேருந்து நம்ம பப்ளிக் நிறைய தடவை சொல்லியாச்சு. அதாவது ஒரு விபத்து நடந்துன்னு சொன்னால் இம்மீடியட்டாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இல்லைன்னு சொன்னால் நீங்களே ஒரு வாகனத்தில் வந்து எடுத்துகிட்டு அருகில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதனால் அவங்கள வந்து ஒரு விட்னஸாவோ அல்லது ஹராஸ் பண்ணுறதோ பண்ண மாட்டான் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு திரும்ப திரும்ப காவல்துறை சொல்லியாச்சு. அதனால் பொதுமக்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நான் தனியாக இருப்பான் ரோடில், ஒரு ஆக்சிடென்ட் இரவு நேரங்கள் இருக்கும், அந்த நேரத்தில் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் நம்ம தான் ஹிட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஃபியரே தேவையில்லை. நடந்ததுன்னு சொன்னால் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம், 108 இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் நோ ஆக்ஷன் பி டேக்கன் அகேன்ஸ்ட் தோஸ் பர்சன்ஸ் இன்ஃபார்மிங் அபவுட் தி ஆக்சிடென்ட்ஸ்.
12: அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் பற்றி சொல்ல முடியுமா சார் ப்ராப்பர்?
11: ஆமாம், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்குது. டிராஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 103 இருக்குது, 100 இருக்குது. இந்த நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணால் இமீடியட்டாக வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் ரூம், அவங்க அந்த ஹைவே பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, ரோட் பெட்ரோலிங் வெஹிக்கிள்ஸ் சென்னையில் இருக்குது, அதுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்பாட்டுக்கு போக சொல்லுவாங்க.
8: இப்போ ரோட் ஆக்சிடென்ட் நடந்தால் உடனே இமீடியட் ரெமெடிஸ் என்னது என்ன எடுப்பாங்க டிராஃபிக் போலீஸ் ஜெனரலி?
11: ரோட் ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு சொன்னால் இமீடியட்டாக அந்த சப்போஸ் எனி இன்ஜுரி இஸ் தேர், ஃபஸ்ட் 2 சிச்சுவேஷன் இருக்குது. ஒன்று ரோட் ஆக்சிடென்ட்ஸில் வாகனங்கள் 2 மோதிக்கிறது, அதனால் இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து இந்த நாட் பெடஸ்ட்ரியன்ஸ் அந்த டிரைவர்ஸ் அல்லது ஓட்டுறவங்க வந்து 2 பேரும் வெளியே நின்று ஆர்கியூ பண்ணுவோம், அப்போ வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் ஆகும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த விபத்துக்குள்ளான வாகனங்களை ஓரமாக நம்ம எடுத்து வச்சுட்டு டிராஃபிக்கை போக வச்சுட்டு இவங்கள வந்து மீடியேஷன் அல்லது பண்ணுவோம், யார் டேமேஜ் ஆன வெஹிக்கிள் யார் காரன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுத்து அல்லது ரிப்பேர் பண்ண சொல்கிறது, இல்லைனா இன்சூரன்ஸில் கிளைம் பண்ண சொல்கிறது பண்ணுவோம். இன்கேஸ் வந்து இன்ஜூர்டுனா இம்மீடியட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்கள வந்து சேவ் தி லைஃப், அவ்வளோதான். அதாவது சீரியஸாக இருந்துச்சாங்கன்னா இமீடியட்டாக எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து கோல்டன் அவர்னு சொல்லுவாங்க, தி ஃபஸ்ட் 1 hour தி ஆக்சிடென்ட் இஸ் கால்டு கோல்டன் அவர். அந்த கோல்டன் அவருக்குள்ளே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதான் போலீஸ் போய் அங்கெல்லாம் பாடியை மட்டும் வச்சுட்டு விசாரணைலாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் பார்த்த உடனே இன்ஜூர்ட் பர்சனை அப்படியே எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவாங்க. ஆம்புலன்ஸுக்கு சொல்லுவாங்க, போலீஸ் ஆம்புலன்ஸ் இருக்குது, 108 இருக்குது, மற்ற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க.
12: சார், இப்போது மக்களோட ஜென்ரல் ஆட்டிடியூட், இப்போது எங்கேயாவது ஆக்சிடெண்ட் ஆச்சு, யாருக்காவது எதாவது ஆச்சுன்னா சர்வசாதாரணமாக எடுத்துக்காங்க. இட்ஸ் அ பிகம் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அந்த ஆட்டிடியூட் பற்றி என்ன நினைக்கிறீங்க?
11: ஆமாம், அந்த ஆட்டிடியூட் வந்து மரணம். சரி, இப்போ வந்து ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் வந்து நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அதனால் வந்து அவங்க ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணணும். டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எல்லாருமே வந்து வயலேட் பண்ணணும். இது நம்முடைய சேஃப்டி அண்ட் ஆல்சோ சேஃப்டி ஆஃப் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரணும். நீங்கள் வந்து சென்னையில் மட்டும் வருஷத்துக்கு 1200 ஆக்சிடென்ட்ஸு, தமிழ்நாட்டில் வந்து வருடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,000, இந்தியாவில் வந்து 1.2 lakhs வருஷத்துக்கு, வேர்ல்டில் வந்து 1.3 million, 13 lakhs பீப்புள் ஆர் கெட்டிங் கில்ட் இன் ரோட் ஆக்சிடென்ட்ஸ் எவ்ரி இயர். தமிழ்நாட்டில் 12,000 பேர் சார் அங்கே, 12 to 14,000 வருஷத்துக்கு. இதை வந்து சைலண்ட் டெத். அதுலேயும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 18 to 35 அந்த யூத், அதனால் வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து டேலண்டட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர் வேஸ்டட். அதனால் வந்து நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆட்டிடியூட் வந்து மாறணும், மைண்ட் செட் வந்து மாறணும். ஒரு 5 minutes லேட்டாக போனால் கூட பரவாயில்ல, ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ், தென் குட் ஆஃபீஸ் ஆர் ஸ்டார்ட் ஏர்லி ஃப்ரம் தி ஹோம் இன்ஸ்டெட் ஆஃப் ரஷ்ஷிங் தி லாஸ்ட் அவர்.
12: So, any remedies that you would like to give the general public to prevent themselves from getting into road accidents, to improve the present situation of road accidents?
11: என்னுடைய அட்வைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யூ ஹவ் டு ஒபே தி டிராஃபிக் ரூல்ஸ். நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ், அதே போல் 2-wheelers எல்லாமே ஹெல்மெட் கம்பல்சரியாக போகணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட் ஆக்சிடென்ட்ஸில் இந்த 12,000 persons வந்து கெட்டிங் கில்ட் இன் தமிழ்நாடு எவ்ரி இயர். அதில் வந்து 40% ஆர் 2-wheelers, 2-wheeler ரைடர்ஸ். மற்ற 30% வந்து பெடஸ்ட்ரியன்ஸ். ஸோ பெடஸ்ட்ரியன்ஸ் அண்ட் 2-wheelers ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். ஏன்னா அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ரோடை வந்து எங்கெங்கே வந்து பெடஸ்ட்ரியன், அதுக்கு பேர் தட் இஸ் எ பெலிக்கன் பேர், தட் இஸ் எ பெடஸ்ட்ரியன் பெலிக்கன் சிக்னல் இருக்கும், அந்த இடத்துல கிராஸ் பண்ணணும். இல்லைனா டெசிக்னேட்டட் பிளாஸில் கிராஸ் பண்ணணும். திடீர்னு வந்து கிராஸ் பண்ணுறது கூடாது. அதே போல் மோட்டரிஸ்ட் வந்து என்ன என்னுடைய அட்வைஸ் கேட்டிங்கன்னா, பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து ஹேவ் தி ரைட் ப்ரையாரிட்டி, ரைட் டு ப்ரையாரிட்டி வந்து ஒன்லி லைஸ் வித் பெடஸ்ட்ரியன்ஸ். மற்ற நாடுலெலாம் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன்ஸ் நின்னால் எல்லா வாகனங்களும் நின்றுட்டு பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் பண்ண பின்னாடி தான் வண்டி மூவ் ஆகும். ஆனால் நம்முடைய ஊரில் நீங்கள் சொன்ன மாதிரி மைண்ட் செட் அண்ட் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து அவங்க தன்னுடைய காலால் நடந்து போகிறாங்க, நீங்கள் வாகனங்களை போகிறப்ப அந்த வாகனத்தை நிறுத்தி பெடஸ்ட்ரியன்ஸுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கள போக வைக்கணும். அடுத்து ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணணும். குழந்தைகள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸை வந்து அட்வைஸ் பண்ணி ரோடை எப்படி கிராஸ் பண்ணுறது, ஸ்கூலுக்கு போகிறப்ப வந்து திடீர்னு வந்து ஓடக்கூடாது, ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சில்ட்ரனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். அதே போல் போலீஸ் வந்து ஒரு டு சேஃப்கார்ட் தி சிட்டிசன்ஸ் தான் போலீஸ் இருக்கிறோம், நாட் டு ஹராஸ் தி பப்ளிக். அதனால் வந்து போலீஸை வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ட்ரீட் பண்ணணும். இஃப் எனி ஹராஸ்மெண்ட் இருந்து நான் போலீஸில் இருக்கலாம், ஒரு சிலர் வந்து தே வில் ஹராஸ் தி இன்னசென்ட் பர்சன்ஸ். அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதையும் நீங்கள் தைரியமாக வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ்க்கு அல்லது கண்ட்ரோல் ரூம் 103 இதுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். இந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்க இது இருக்கும், அவங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு இருக்கும், இல்லைன்னா நேம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, அதை வச்சுட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த மாதிரி நபர் இப்படி ஹராஸ் பண்ணுறாங்கன்ட்டு, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நிறைய இன்டெகிரேட் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் சொல்லி கேமராஸ் எல்லா இடத்துலையும் போடுறாங்க. நிறைய வயலேட்டர்ஸை வந்து கண்ட்ரோல் ரூமில் இருந்தே கேமராவில் பார்க்க முடியும். அதனால் அதனுடைய நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து சம்மன் அனுப்புகிறாங்க இப்போல்லாம். அதனால் பப்ளிக் வந்து ரொம்ப தே ஷுட் பி கேர்ஃபுல் ஆல்சோ. நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து இந்த மாதிரி 5,000 rupees, 1,500 rupeesன்னு கட்டுறதை விட நீங்கள் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மதித்து நடக்கணும். நடந்தீங்கன்னா உங்களையும் காப்பாத்திக்கலாம், மற்றவங்களையும் காப்பாற்ற முடியும், பஸ்ஸும் காப்பாத்திக்கலாம்.
12: ரொம்ப தேங்க்யூ சார், யுவர் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பின் வெரி யூஸ்ஃபுல். யூ கிவன் லாட் ஆஃப் இன்ஃபர்மேட்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற. ஐ ஹோப் மக்கள் இதுலேருந்து எதாவது புரிஞ்சுப்பாங்க, நல்லதை மட்டும் எடுத்துட்டு ஒழுங்கா இது பண்ணுவேன். ரொம்ப நன்றி சார்.

0: செம ஃபிகரா.
1: தவணி போட்ட தீபாவளி வந்துடு என் வீட்டுக்கு.
2: சீப்போ
0: சாரி, ஹீஸ் நோ மோ.
3: கவனத்தை சிதற விடாதீர்.
0: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
4: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
5: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: சென்ட்ரல் கவர்மெண்ட் ரோட் சேஃப்டிக்காக என்னெல்லாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்கன்னு இப்போ நம்ம கேட்கலாம்.
5: சாலை பாதுகாப்பை பலப்படுத்த மாநில அளவில் எடுத்த விதிமுறைகள். சாலை பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்த ரோட் ஃபர்னிச்சர், ரோட் மார்க்கிங்ஸ், ரோட் சைன்ஸ் இவை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இத்துடன் ஹைவே டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இன்டெலிஜென்ட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துடன் அறிமுக செய்திருக்கிறார்கள். அங்கீகரிக்கப்படாத ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டுநர்களுக்கு ரிஃப்ரெஷர்ஸ் ட்ரெய்னிங்கும் கொடுக்கிறார்கள். மாநில அளவில் அதிகமான ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கார்களில் பாதுகாப்பை, அதாவது சீட் பெல்ட்ஸ், பவர் ஸ்டியரிங், ரியர்வியூ மிரர்ஸ் இவை அனைத்தையும் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சாலை விபத்து மூலமா விதி விளையாடுது அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா சாலை விதியை மதிக்காததுனாலதான் இந்த நிலை அப்படின்னு மக்கள் உணர்றதே கிடையாதுங்க. அந்த உணர்வை நாங்க இப்ப ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம். அந்த நம்பிக்கையோட விடை பெறுகிறோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது ஸ்ரேயாராம், தீபா, குஞ்சன் மற்றும் ஸ்ரேயா தாகா. இவ்வளவு நேரம் நீங்க கேட்டுட்டு இருந்தது MOP சமுதாய வானொலி 107.8.
0: உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
4: எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் 100, டிராபிக் ஹெல்ப்லைன் 103.
5: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: MOPCR 107.8. இது உங்க ஏரியா FM.
1: சிட்டி வந்து நம்ம கிளீன் அண்ட் கிரீனா வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காத்து, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்க போய் எவ்வளவு அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. சோ தயவுசெய்து குப்பை அங்கங்க போடாம நீட்டா வச்சுக்கலாம், கிளீனா வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் ஹாப்பியர் சென்னை. அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அட இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல. ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கை.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது வீட்டு நிர்வாகம் குறித்த நேரலை நிகழ்ச்சி. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்காக நிகழ்ச்சியில என்ன தலைப்பு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு அலசி ஆராயலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, யோகா, பிராணிக் ஹீலிங் இதை பத்தி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நான் சித்ரா எங்க ஸ்டுடியோல இருக்கேன், என் கூட கங்கோத்ரி மற்றும் மிஸ்ஸஸ் அருணா இருக்காங்க. ஸ்டுடியோவுக்கு கெஸ்டா இன்னைக்கு டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் வந்திருக்காங்க. ஹலோ மேம், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ வந்து யோகா, மெடிடேஷன், அப்புறம் வந்து இந்த பிராணாயணம், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து அடிக்கடி நம்ம காதில் நிறைய விழுகுது. பேப்பர் திறந்தீங்க அப்படின்னாக்க சம்மர் கேம்ப்ல குழந்தைங்களுக்கு யோகா பத்தி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ்ஸா யோகா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க, ஃபிட்னஸ்க்காக யோகா பண்ணுங்கிறாங்க. யோகானால பிராணாயணத்தினால எல்லா விதமான வியாதிகளையும் நம்மளால தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அந்த பேச்சு வந்து நிறைய ஜாஸ்தி அடிப்படுது. பட் யோகா அப்படிங்கிற வந்து ஒரு பழைய கலை இல்லைங்களா? நம்ம காலத்து அந்த காலத்துல வந்து முனிவர்களும் அந்த சித்தர்களும் வந்து இது பண்ண கலை. இப்ப இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு இந்த யோகா, பிராணாயணம், இந்த விழிப்புணர்ச்சி வந்து எவ்வளவு தூரம் இருக்கு மக்கள் கிட்ட? மக்கள் அதை சரியா புரிஞ்சுக்கிறாங்களா? அது வந்து அதோடைய யூசேஜ் என்னென்ன இருக்கும் நம்மளுக்கு, இதை பத்திலாம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆர்வமா வந்திருக்கோம் நாங்க. முதல்ல யோகா, யோகா ஆசனங்கள், அதோட நன்மைகள், பிராணாயத்தோடைய நன்மைகள் இதெல்லாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: வணக்கம். ஸோ யோகாங்கிறது வந்து பாடி அண்ட் த மைண்ட் இது ரெண்டும் சேர்ந்து செய்ய வேண்டியது ஒன்று. ஸோ நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் மிஸ்ஸஸ் அருணா சொன்ன மாதிரி நிறையா இருக்கிறதுனால இப்போ வேலைக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க, குழந்தைகள் எல்லாருக்கும் எல்லா லெவல்லையும் அது இருக்குது. அதனால வந்து உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வருது, அதனாலே டிசீஸ் வருது. அதனால் அதை எது அதை சரி பண்ணுறதுக்கு யோகா தான் மெயின். பேசிக்காக யோகா இஸ் எசென்ஷியல். ஏன்னா நம்ம வந்து ப்ரீதிங் வந்து சரியாக பண்ணுறது இல்லை. செஸ்ட் ப்ரீதிங் பண்ணுறோம் சம்டைம்ஸ், தட் இன் எ ஹரி. வேகமாக பண்ணும்போது செஸ்ட் ப்ரீதிங் பண்ணுறதுனால நம்ம வந்து அப்டாமினல் ப்ரீதிங் பண்ணாததுனால ஃபுல்லாக எல்லா ஆர்கன்ஸுக்கும் வேண்டிய எனர்ஜி கிடைக்கிறது இல்லை. அந்த எனர்ஜி கிடைக்கிறதுனால நீங்கள் என்ன செய்றீங்க, கடைசியில் யூ எண்ட் அப் ஹேவிங் சம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அதனால அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யோகா. பேசிக்கலி யோகாவில் வந்து என்ன, பிராணாயாம். பிராணாயாமா இஸ் த வே ஆஃப் ப்ரீதிங். ஹவு யூ ப்ரீத் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை ப்ரீதிங் என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாக்க மற்றதெல்லாம் கரெக்டாக வரும். அது ஆக்சுவலி யோகா தான் வே ஆஃப் லைஃப்னு இப்போ சொல்லியிருக்காங்க. பாடி அண்ட் மைண்ட் சேர்ந்து பண்ணும்போது தான் யோகான்னு வருது. நீங்கள் காலை தூக்குறதும் கையை தூக்குறதும் ஒன்று ஒரு ஆக்ஷன் பண்ணும்போதும் ப்ரீதிங்கோட கண்ட்ரோலோடு நீங்கள் பண்ணீங்கனாக்க யோகா ஆசன் ஆசன் நம்ம சொல்கிறோம். அது ஆக்சுவலி அந்த ப்ரீதிங் கண்ட்ரோலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த அந்த சப்ஜெக்டில். ஆக்சுவலி இதை ஆக்சுவலி யோகா பண்ணி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்கள் உடம்புல நீங்களே ஃபீல் பண்ணியால் உங்கள் எனர்ஜி லெவல் இஸ் வேறு என்ன இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலி அதனால திங் கான்சன்ட்ரேஷன் லெவல் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் வித் யோகா. ப்ரீதிங்னால ஏன்னா உங்களுக்கு பாடியில் வந்து நம்மளுக்கு பாடியில் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்களா, மேலேருந்து கீழே வரைக்கும் சக்ராஸ் இருக்கு. அந்த சக்ராஸ் ரிலேட்டட் ஆர்கன்ஸ் பக்கத்தில் இருக்கு. அந்த சக்ராவை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணீங்கன்னாக்க பக்கத்தில் கார்டல் எனர்ஜைஸ் ஆகும். நீங்கள் என்ன சொல்ல, பிரெயின் பவர் கம்மியாக இருக்கு. நம்ம சில்ட்ரனுக்குலாம் எஸ்பெஷலி சொல்கிறாங்க, சின்ன குழந்தைகளுக்குலாம் எதுனாலன்னாக்க ப்ரீதிங் ஃபஸ்ட்டு இல்லை, ப்ராப்பர் ப்ரீதிங் இல்லை. அந்த ப்ராப்பர் ப்ரீதிங் அந்த குழந்தை பண்ணும்போது சி யோகாங்கிறது 5 வயசுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பிராணாயமெல்லாம் 5 வயசுலேருந்து பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அது பண்ணும்போது நீங்கள் சக்ரா தொட்டு மேலே போகிற வரைக்கும் பிரெயின் ஆக்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. இது ஆசனா வைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது உங்களுக்கு. அதனால தான் குழந்தைகளோட பிரெயின் பவர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது யோகா வழியில் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் இருக்குது. அதில் யோகா வழியில் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் இருக்குது.
1: எக்ஸசைஸ்க்கும் யோகாக்கும் என்ன வித்தியாசம்?
2: எக்ஸசைஸில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டாம். நீங்கள் ஓடும்போது நீங்கள் பேசலாம், நீங்கள் எதனை கேட்டுட்டு போகலாம், எல்லாம் பண்ணலாம், யார்ட்டையான்னு இன்னும் சி எந்த வேணாலும் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வரணும்னு நெசசிட்டி கிடையாது. ஆனால் நல்லது, நீங்கள் நடக்கும்போது கூட கான்சன்ட்ரேட் பண்ணி நடந்தேன்னாக்கா நல்லது. பண்ண முடியல சம்டைம் நம்ம ரோடை கிராஸ் பண்ணுறோம், ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே எங்கேயும் ஓடும்போது இப்படி பார்த்துன்னு பார்த்துன்னு ஓடுறதும் வேதஸ் யோகாவில் அப்படி கிடையாது. ஒரு இடத்துல நின்று நம்ம பண்ணுவோம், அதை பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். அதை பார்த்துட்டு பண்ணுறோம், இப்படி நான் பண்ணும்போது இந்த போஸ்டர் வருது, நான் இப்படி பண்ணும்போது இந்த போஸ்டர், இப்படி நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிட்டு போகிறோம். ஆக்சுவலி அதுதான் யோகாவில், யோகாவுக்கும் எக்ஸசைஸுக்கும் வெரி வித்தியாசம். இதெல்லாம் மசில் டோன் ரொம்ப நல்லா நடக்கும் உங்களுக்கு யோகாவில்.
3: ஓகே மேம், இப்போ ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து யோகா ப்ராக்டிஸ் பண்ணலாமா?
2: எஸ் இங்க பண்ணலாங்க. பட் ஆனால் எந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கவனிக்கணும். அதாவது அவளுக்கு அவளுக்கு வந்து ரொம்ப அக்யூட் ப்ராப்ளம் வந்தால் சி ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பிகினிங்லேருந்து எந்த ப்ராப்ளம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆசனாஸ் இருக்கு. சி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து வெறும் வஜ்ராசனா ஒண்டி வந்தால் கரெக்டாக இருக்கும். சில பேர் பிராணாயம் பண்ணாலே அவளுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் தானே இறங்கிடும். அந்த பிராணாயமாங்கிறது வந்து என்னங்கிறது டூரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை நீங்க பண்ணினீங்கனாக்க அதுல வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறது. ஆக்சுவலி அதுவே அவங்க பண்ணி அதுல அவங்க கியூர் பண்ணிடுவாங்க. அந்த ஆக்சுவலி நிறைய நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் நிறைய நடந்திருக்கு. ஹார்ட் டிசீஸ் எல்லாம் இதை தீர்த்துக்கிறதுக்கே பிராணாயமா யூஸ் படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசனா, சில ஆசனா பண்ணக்கூடாது அவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னு வச்சுங்கோ, அவங்க பண்ணக்கூடாது. தைக் சர்வாங்க ஆசனம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனா சி ஒண்ணுமே இல்ல, வெறும் ப்ராப்ளம் கொஞ்சம் மினிமம் ப்ராப்ளம்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆசனா பண்ணி பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி அப்புறம் ஆசனா பண்ணுவாங்க அவங்க. அது பண்ணலாம். பட் அக்யூட் ப்ராப்ளம் இருக்கா பண்ண மாட்டா. ஆனா பிராணாயமா பண்ணலாம். பிராணாயம் பண்ணி பண்ணி அவ வந்து அந்த ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணலாம்.
3: ஓகே, இப்ப யோகா அண்ட் மெடிடேஷன் ரெண்டுமே வந்து சேர்ந்தாப்புல போகணுமா, இல்ல யோகா வந்து இட் பிளேஸ் வித் பாடி அண்ட் மெடிடேஷன் வித் மைண்டா?
2: போத் ஆர் சேம். ஆக்சுவலி பாடி அண்ட் த மைண்ட் ரெண்டுமே சேம் இன் யோகா அண்ட் இன் மெடிடேஷன். மெடிடேஷன் வேர் பை யூ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யோர் செல்ஃப், யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி. ரிலாக்ஸேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஏன்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதே கிடையாது, வி ஆர் இன் ஹரி ஃபார் எவ்ரி திங். அதனால என்ன இருந்ததுனாக்கா உங்களுக்கு நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களால நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, பட் கான்சென்ட் எங்கேயோ நினைச்சுட்டு படிச்சுட்டு இருக்கீங்க முன்னாடி இருக்க சப்ஜெக்ட். அதனாலதான் உங்களும் இல்ல மெடிடேஷனுங்கும்போது ஒரே இடத்துல கான்சென்ட்ரேஷன் வரும், ஒரே ஆப்ஜெக்ட் நினைச்சு நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. அப்ப அதனாலதான் மெடிடேஷன் என்ன வரும். யோகா பண்ணினதுக்கு அப்புறம் யோகாலையும் நீங்க ஞாபகம் வச்சுங்கோ, யூ ஆர் ஆக்டிவேட்டிங் த சக்ராஸ். மெடிடேஷன்லயும் ஒரு ஆக்டிவேட்டிங் சக்ராஸ், வேர் பி யூ கெட் காஸ்மிக் எனர்ஜி. அது நல்லா எனர்ஜிஸ் பண்றது பாடியை, எல்லா சக்ராஸும் ஆக்டிவேட் பண்றது, எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப நல்லா வேலை பண்றது. அது வந்து மெடிடேஷன் கம் யோகா. யோகா பண்ணின உடனே நீங்க மெடிடேஷன் பண்ண முடியும்.
1: ஓகே, இந்த யோகா மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு குரு, அதாவது வந்து ஒரு ஆசிரியர் கிட்டதான் போய் நம்ம கத்துக்கணும் இல்லைங்களா? இல்லன்னா இப்ப நிறைய புக்ஸ் வருது, டிவில காமிக்கிறாங்க,
0: சிடிஸ்லாம் கூட ரிலீஸ்
1: பண்றாங்க.
2: இல்லங்க சி உங்களுக்கு முடியும்னாக்க நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா குரு ஏன் சொல்றாங்க, குரு செக் பண்ணுவாங்க உங்க போஸ்டர். இப்ப நீங்க பண்றீங்க ஒரு ஆசனாக்க அந்த போஸ்டரை செக் பண்ணுவா. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்க பிரீதிங் கரெக்டா பண்ணிருக்கீங்களா பாப்பா. எப்ப பிரீதிங் பண்ணணும், பிரீத் இன் பிரீத் அவுட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யோகா. இல்ல அது இல்லாதனால தான் அது வந்து உங்களுக்கு புத்தகத்துல சொல்றான், பிரீத் இன் வென் யூ கெட் அப், பிரீத் அவுட் வென் யூ கெட் டவுன். அது தப்பு. நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன அதை பாத்துக்கிற வழியே நீங்க அதை ஃபாலோ பண்றது கிடையாது. பை மிஸ்டேக் யூ மே மேக் எ மிஸ்டேக் ஆல்சோ. அதனால எங்க என்ன செய்வோம், குருனாக்க உடனே கரெக்ட் பண்ணிடுவோம். இப்ப நீங்க பண்ண தப்பு, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் அந்த போர்ஷன். உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு ஆசனாத்திலும் ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனாலதான் நம்ம யோகாசனம் வந்து நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்றது பாடியன்னு சொல்றோம். அதனால நீங்க குரு தான் செக் பண்ண முடியும். அதை உட்காந்துட்டு நீங்க புத்தகத்தை பார்த்து நீ பண்ணிட்டு நீங்க பேசாம போயிட்டு இருக்கலாம். பட் ஆனா நீ கரெக்டா பிரீதிங் பண்ணல, கரெக்டா அந்த போஸ்டர் பண்ணலான்னு உங்களுக்கே அது தெரியாது. ஒருத்தர் வாட்ச் பண்ணாக்க தேர் பி எபிள் டு டெல் யூ.
1: இதுல தவறா பண்ணா எதிர விளைவுகள் வருமா மேடம்?
2: யோகால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது. பலன் இருக்கு. அதாவது நீங்க சொல்ல நான் தினத்துக்கும் பண்றேன், எனக்கு நான் ஒன்னும் இழைக்கலையே அப்படின்னு நீங்க சொல்லலாம். சி அதுல அடுத்த சப்ஜெக்ட் என்னோடது, ஐம் டீலிங் வித் டயட். யோகா வித் டயட் டெஃபினட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் இல்லைன்னு கிடையாது எதுலையுமே. அதை நீங்க என்ன பண்ணும், ப்ராப்பர் டயட் எல்லாம் வித் ப்ராப்பர் யோகா அது பண்ணாங்க. உண்டு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு, நீ தப்பா பண்ணலனாக்க. யோகா எக்ஸசைஸ் மாதிரி பண்ணக்கூடாது, வேகமா பண்ணக்கூடாது, நிறுத்தி நிதானம் பண்ணா. அதுக்கு தான் முன்னாடியே பிராணாயம் பண்ணி பாடியை க்ரூம் பண்ணிடுறோம், எனர்ஜி கொடுத்துறோம் பாடிக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசனா மெதுவா பண்ணணும். அந்த போஸ்டர் வந்தோன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். அந்த இடத்துல வெயிட் பண்ணினீங்கனாக்க உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் எனக்கு இந்த போஸ்டர் அட்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஸோ யூ வில் ஃபீல் ஹாப்பி ஐ ஹவ் டன் இட். அப்படிதான்.
3: ஓகே மேம், இப்போ யோகாக்கும் பவர் யோகாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்?
2: பவரையா கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சி இதாது இது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் யோகாலேயே கொஞ்சம் ஃபாஸ்டாக பண்ணலாம் சொல்லியிருக்கு. சி டான்சிங் ஃபார்ம்ல பண்ணலாம், எல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஆனா இனிஷியலா பண்றவா வந்து கத்துக்கிறவா வந்து பேசிக்கா கத்துண்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் போகணும். அப்பதான் சொல்றது யோகாவே மோஸ்ட் இம்பார்ட்டன் திங். நான் சொன்னேன் பேசிக்காவே நீங்க வந்து நம்ம செட் ஆஃப் யோகா பதஞ்சலி யோகா ஃபர்ஸ்ட் கத்துக்கணும்னா. அதை கத்துட்டீங்கன்னா மத்த இதெல்லாம் தானே வராது. நீங்க அப்புறம் உங்க போஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நீங்க என்ன பண்ணிக்கலாம் உங்க பாடி. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆசன அஸ்தம் அதுல, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணாலும் உங்க இன்ஜரியும் வராது, ப்ராப்ளமும் வராது.
0: மேம், இப்போ அந்த யோகாலாம் பண்ணும்போது நிறைய இந்த ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, கொஞ்சம் குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வளைவாங்க. ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் பெரியவங்க கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது,
2: கிடையாது.
0: ஸோ அந்த மாதிரி டைம்ல அந்த மாதிரி ஆசனாஸ்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்க?
2: அவங்களுக்கு ஆரம்பிக்கிற ஆசனாவே தனியாக ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. எப்போதுமே எல்லாருக்குமே அது உண்டு. குழந்தைகளுக்கே நீங்கள் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது டக்கான்னு உலக ஒன்றே இடுப்பு வளையாது, உடனே ஃபார்வர்ட் பெண்டிங் வராது, பேக் பெண்டிங் வராது. அது என்ன செய்யணும்னாக்க, முதல்ல அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் சில ஆசனாஸ் நீங்க ஆரம்பிக்கணும். அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி ஆசனாவை எடுத்துன்னு போகணும். நீங்க இப்ப எல்டர்லி பீப்புளும் இருக்காங்களே, சி யோகா இன்னும் ஞாபகம் வச்சுங்கோ, 80ல கூட நீங்க கத்துக்கலாம். ஓகே, அதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது யோகாவுக்கு உண்டு. நீங்க அப்ப வேற ஆசனா டிஃப்ரெண்டா இருக்கும், சிம்பிள் ஆசனா இருக்கும். அட் த சேம் டைம் இன்னும் ஞாபகம் வச்சுங்கோ, அதுல வந்து நீங்க டிசீஸ் எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும் ஆசனா. அந்த மாதிரி ஆசனாஸ் வரும், ஏன்னா பிராணாயம் நம்ம பண்றோம் அதுல. அதனால
1: இப்ப தேவைக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் வந்து தனக்கு தேவையான ஆசனங்களை தேர்ந்தெடுத்து தன்னால எனக்கு தங்களுக்கு தேவையான வியாதி எல்லாம் இல்லாம அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு ஏற்கனவே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தா அது அந்த பிரச்சனையை விட்டுட்டு அதுக்கு சூட்டார மாதிரி ஆசனங்கள் பண்ண முடியும். அது வந்து 3 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு வரைக்கும் பண்ணலாம். இந்த யோகா பண்றதுனால நம்ம வந்து ஏஜிங்க தள்ளி போட முடியுமா?
2: எஸ், யூ லுக் ஆல்வேஸ் யங். அதுதான் யோகாவோட முதல் பேசிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா யோகால நீங்க ஆல்வேஸ் லுக் யங். உங்களை சொல்லவே முடியாது யூ கெட் ஓல்ட். ஏன்னா நான் சொன்னேன்னே, நீங்க பிரீதிங் கரெக்டா இருக்கு உங்களுக்கு. லைஃப்ங்கிறது வந்து ஏஜ் இல்லைங்க, பிரீதிங். பிரீதிங் எவ்வளவுன்னு கொடுத்துருக்கோம் நம்ம. அது பிரீதிங் கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு இவ்வளவு பிரீதிங் பண்ணிட்டு போகும்போது அந்த பிராணாயத்தை பண்ணி பண்ணி அழகா பண்ணும்போது எல்லா சக்கரம் ஆக்டிவ் ஆகும், எல்லா ஆர்கன்ஸும் ரொம்ப எனர்ஜிஸ்டா இருக்கும்போது நீங்க நன்னாவே எல்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப யூ ஆல்வேஸ் ஃபீல் யங். ஜெசன் யூ ஃபீல் யங் அட் ஹார்ட். அதுலதான் வருது, யோகால தான் அது கரெக்டா வருது. அதனால இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேக் பெயின் இருக்குன்னு சொல்றா வச்சுங்க, அவ பேக் பெயின் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும், எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த முதுகு ஆசனா பண்ணும். அதுக்கு
1: எடுக்கிறதையும் ஆசனாமலே
2: எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்த ஆசனா பண்ணணும். ஏன்னா அதுக்கு பேக் பெயின் ஆசனா தான் லைஃப் முழுங்கன்னு பண்ண அவசியம் இல்லை. தே கேன் கண்டினியூ வித் அதர் ஆசனாஸ் ஆல்சோ.
1: இந்த பிராணம், பிராணாயணம் அப்படிங்கறது அதுதான் அந்த காலத்துல வந்து பிராணன் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. வந்து பிரீத்திங் தான் மூச்சு அப்படிங்கிறப்போ அந்த வார்த்தையை கனெக்ட் பண்ணிதான் அந்த காலத்துல அந்த வேர்டே காயின் பண்ணிருக்காங்களோ என்னமோ. ஓகே மேடம், இப்ப வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய நம்மளுக்கு வருது, ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தி இருக்கு. அதனால இப்போ இன்னைக்கு ஒரு வேலைக்கு போகணும்னாலே இந்த கம்யூட்டிங், அதாவது வந்து 8 மணிக்கு நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் டைம்னா நம்ம வந்து காலையில 6:30. இன்ஃபேக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 8 மணிக்கு வந்து 6 மணிக்கு காலேஜ் பஸ்ல போய் தூரம் தள்ளி போறாங்க. அப்போ எந்த டயத்துல அவங்களால வந்து பண்ண முடியும் யோகா, இந்த நீங்க சொல்ற பிரீத்திங் எல்லாம் எவ்வளவு நேரம் அவங்களால பண்ணலாம், பண்ணினா பலன் கிடைக்கும்?
2: இப்ப பாருங்களேன், 20 மினிட்ஸ் உங்களுக்கோசரம் நீங்க எடுத்துங்க ஒரு நாளைக்கு. வி ஹாவ் ஹோல் டே இருக்கு, 24 hours இல்ல, 20 மினிட்ஸ் யூ ஸ்பெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட பாடி கரெக்டா இருந்ததுனாக்க 20 மினிட்ஸ்ல நீங்க எல்லா ப்ராப்ளத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு நீங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். சி, டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சி, யோகா ஸ்டார்ட்ஸ் இன் ஆஸ் ஏர்லி அஸ் 3:30 இந்த மார்னிங், உஷா கால். அப்போ நீங்கள் எடுத்து ப்ரீதிங் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. இட்ஸ் நாட் நெசசரி நீங்கள் அந்த 3:30 வந்துன்னு நீங்கள் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்கள் 4-5 o'clock எழுந்திருங்கோ, ஒரு 1/2 hour ஜஸ்ட் ரிலாக்ஸ் யுவர் பாடி, பிராணாயம் பண்ணுங்கோ. 2-3 ஆசனம் எல்லா ஆசனா பண்ணணும் நெசசிட்டி கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆசனா பண்ணுங்கோ. அதே ஆசனா ஃபார் 1 week ரிப்பீட் பண்ணுங்கோ. அப்புறம் 2 ஆசனா சேர்த்துங்க அதோட. ஆனால் பேசிக்கலி இதெல்லாம் வந்து பீப்புள் வித் குட் ஹெல்த். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் சம் வீசிங் இருக்கு, ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம்னா அந்த மாதிரி ஆசனம் செலக்ட் பண்ணி கொடுங்க. அந்த ஆசனம் நீங்க பண்ணுங்க, ஒரு வித்தின் 2-3 weeks உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும். அது இல்லையே நீங்களே தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு. ஸோ இதை பண்ணிட்டு நீங்க ஆரம்பிச்சாலும் உங்க ஹோல் டே இன்னும் நன்னாவே இருக்கும். இது அதனால உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது, எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
1: ஒரு ஹெல்த்தி பர்சன் வந்து சிம்பிளா ஒரு லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம நல்ல வேலை செஞ்சு மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணி எந்த விதமான நோய், அதாவது கோல்டோ காஃபோ அடிக்கடி வர்ற அந்த தொற்று நோய்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஆசனங்களை நீங்க சஜஸ்ட் பண்றீங்க?
2: அது பேசிக்காவே நான் பேசிக்காவே சொல்றேன்னே உங்களுக்கு, பிராணாயம், வஜ்ராசனா, பத்மாசனா, ஒரு 12 ஆசனா இருக்கு. ஒண்ணு எல்லா ஆசனா ஒரே இதுல நீ கம்பைன் பண்ண, சூரிய நமஸ்காரம். அதை பண்ணிட்டு உங்க டே நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, டே பிரமாதமா இருக்கும். அது ஒண்டியே போதும் உங்களுக்கு. ஏன்னா அது மோஸ்ட் அதுலயே ஒரு 12 ஆசனா வந்து கொடுத்தோம். ஹாலாசனா, சாரி, அந்த புஜங்காசனா வருது அதுலயே. ஸோ அதனாலே அதுலயே பருவத்தாசனா வருது. அதனால நீங்க இதெல்லாம் பண்ணலாம் போதும். உங்க ஒரு உங்களுக்கு கோல்டு வராது, காஃபும் வராது. என்னன்னாலும் நீங்க வந்து யோகா பண்ணலாம், இது ரெண்டும் வராது, பிராணாயத்திலே வராது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கின் டிசீஸ், இப்ப என்னோட கிளைண்ட் ஒருத்தருக்கு ஸ்கின் டிசீஸ் இருந்தது, வெறும் பிராணாயத்திலே கியூர் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அதனால பிராணாயத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு இப்போ அப்படின்னு காமிச்சுட்டு இருக்கா. இது ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளத்தையே அவ வந்து இதை கியூர் பண்ண முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சி இதெல்லாம் நீங்க
3: ஓகே மேம். இப்போ நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. ஹலோ சொல்லுங்க.
2: ஹலோ
3: ஹலோ
2: ஹலோ
4: ஹலோ மேடம்.
2: எஸ்
3: சொல்லுங்க, பேசுங்க.
4: சந்திரா பேசுறீங்களா?
2: ஆமாங்க.
4: ஹலோ மேடம்
2: சொல்லுங்க.
4: நான் ராணி பேசுறேன் திருவான்மியூர்ல இருந்து.
2: சொல்லுங்க.
4: கண்டினியூஸா நின்னுட்டே இருந்தா கால் ரொம்ப வலிக்குது.
2: ஆமா.
4: முழங்கால் வலி இருக்கு, அதுக்கு என்ன செய்யலாம்?
2: முழங்கால் வலிக்கு வேண்டிய ஆசனம் இருக்குங்க. கொஞ்சம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பிராணாயம் பண்ணணும், அதுக்கப்புறம் இது வஜ்ராசனம் கொஞ்சம் பண்ணணும், அப்புறம் வந்து கொஞ்சம் சவாசனம் பண்ணணும், மர்க்கட் ஆசனம் பண்ணணும். இத மாதிரி நாலஞ்சு ஆசனம் இருக்கு, சிம்பிள் ஆசனாஸ் இருக்கு. அதை நீங்க பண்ணீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் பண்ணிருந்தீங்கன்னாக்க நீங்க உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களை விட்டு போயிடும்.
4: ஓ சரி சரி சரி சரி. உங்களை எங்க தொடர்பு கொள்ளலாம்?
2: எங்க தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து
3: உங்களோட நம்பர் நீங்க சொல்லுங்க.
2: 2441
4: ஓகே
2: 6068
4: ஓகே மேடம்.
2: ஓகே
4: ஓகே.
3: தேங்க்யூ மிஸ் ராணி. ஸோ மேம், இப்போ வந்து இந்த மாதிரி உமன் வந்து ஒரு 45 வயசு போயிட்ட பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ்,
1: மெனோபாஸ்
3: டைம்ல வந்து நிறைய இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி
2: என்கவுண்டர் பண்ற நிறைய சி மெயினா அவளுக்கு டென்ஷன் டிப்ரெஷன் வந்துடுறது. அந்த ரெண்டுத்தையும் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கு பேசிக்கா யோகா தான் ஹெல்ப் பண்றது. எந்த பங்கோ எந்த மெடிசனும் ஒர்க் பண்றது இல்ல. அப்ப நீங்க வேணா ஆன்டி டிப்ரெஷன் நிறைய போட்டுக்கலாம், ஆனா வந்து அந்த சமயத்துல அது ஒர்க் பண்றது இல்ல. நீங்க இதுக்கு வந்து யோகா பண்ணிட்டே இருந்தேன்னா ஆசனாஸ் இருக்கு அதுக்கு இல்ல. அவ பண்ணி பண்ணானா சில பேர் பண்ணிக்கிறா கியூர் பண்ணிக்கிறா, இம்மிடியா கியூர் ஆறுது. ஆசனால 10% கியூர் இந்த மெனோபோஸ் ஸ்டேஜுக்கு அவங்களுக்கு வந்து. ஏன்னா அவளுக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் வருதுங்க. நீங்க சொல்ற மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆறதுனால அவ வந்து இது என்கவுண்டர் இரிட்டேஷன் வருது.
3: ஆமா,
2: அவளுக்கு பாடியில பாடி இரிட்டேஷன் வரதுனால இந்த வந்து வைப்ரேஷன் ஜாஸ்தியாது பாடியில, டென்ஷன் நிறைய ஆகுது, டிப்ரெஷன் நிறைய ஆகுது, எக்கச்சக்கமா சாப்பிடுறாங்க, வெயிட் போடுறாங்க. சோ இதெல்லாத்தையும் நிறுத்தணும்னாக்க நீங்க வந்து யோகா தாங்க. யோகா தான் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றது உங்களுக்கு. எங்க ஸ்டாப் பண்ணணும்னு சொல்றது யோகா தான் உங்களுக்கு.
1: மேடம், இப்போ இந்த லேடிஸ்க்கு நீங்க சொன்ன மாதிரி மெனோபாஸ் அது ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னொரு முக்கிய பிரச்சனை வந்து என்னன்னா கால்சியம் இன்டெஃபிஷியன்சினால அடிக்கடி அவங்களுக்கு அந்த 40 வயசுக்கு மேல வந்து இந்த கை கால் மூட்டு தேயறது, இடுப்பு எலும்பு தேயறது, அப்புறம் கழுத்து ஏற்பு, இந்த ஸ்பான்டலைட்டிஸ் அப்படிங்கிற அந்த இதுவும் இருக்கு, அப்புறம் தலை சுத்தல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றது? யோகாவோட அவங்களுக்கு வந்து கால்சியம் இன்டேக்கு அந்த டயட்டிங்கையும் நீங்க கம்பைன் பண்ணி சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
2: நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது, பட் எக்ஸஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் will also cause problem.
1: ஓகே, எக்ஸஸ் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ்.
2: ஆமா, உங்களுக்கு தெரியாது எவ்வளவு உங்களுக்கு பாடி கால்சியம். அதுக்கு நீங்க வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் இருக்கே அந்த வெஜிடபிள்ஸே சாப்பிடுங்களேன் கரெக்டா, அது உங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி தான்
1: தேவையில்லை. அப்ப சப்ளிமெண்ட்ஸ்
2: நீங்க யோகா பண்ணி இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், கீரை வகை, கறிகா, ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிட்டேன்னாக்க உங்களுக்கு எப்படி வரும் ப்ராப்ளம்?
1: மேடம், இப்போ
2: மெனோபாஸ் நீங்க சொன்னீங்களே அவங்களுக்கு ஆக்சுவலி ப்ராப்பர் டயட் இல்ல அவங்களுக்கு, அதனாலதான் அவங்க வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க.
1: இல்ல, இப்ப 35 வயசுக்கு மேல டாக்டர்ஸே வந்து என்னன்னா கால்சியம் மாத்திரைகளை வந்து உபரி மாத்திரைகளை வந்து போட்டுக்கோங்க அப்படின்னு.
3: ஓகே, இப்போ மேம் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ
5: ஹலோ
3: சொல்லுங்க மேம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 சொல்லுங்க.
5: மேம், இந்த லைவா ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு இல்லையா?
3: ஆமா,
5: திருவான்மியூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு ஆஸ்மெட்டிக் ஃபுல்லா வந்து கியூர் ஆனது யோகானால.
3: ஓகே,
5: ரெகுலரா வந்து 2 இயர்ஸா இப்போ யோகா பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி பிராணாயம் பண்ணிட்டு இருக்கேன்.
3: சரி,
5: அதுல வந்து இப்போ டோட்டலா வந்து நல்லா கியூர் ஆகி இப்போ எனக்கு வந்து நான் மருந்து மாத்திரையே நான் சாப்பிடுறது இல்ல.
3: ஓகே,
5: அது வந்து மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு.
3: கண்டிப்பா.
5: அண்ட் இப்போ என் பையனுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு.
3: ஓகே சொல்லுங்க என்ன.
5: அதுக்கு கொஞ்சம் டயட் எனக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் வேணும்.
3: ஓகே மேம்.
5: ஆக்சுவலி அவனுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டா இருக்கா அவன்.
3: ஓகே.
5: அண்ட் அவன் வந்து ஒரு இடத்துல அவனால உட்கார முடியாது, ரொம்ப வந்து ஹைப்பரா இருக்கிறதுனால அவனுக்கு வந்து யோகானால இந்த கான்சென்ட்ரேஷன் எல்லாம் டெவலப் ஆகுமா, அவனால அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் குறைய முடியுமா, அதுக்கு என்ன டயட் எல்லாம் கொடுக்கணும்?
3: ஓகே மேம், இப்போ வந்து காலர் கேட்குறாங்க அவங்க குழந்தைகளுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்கு, ஸோ என்ன மாதிரி டயட் வந்து அவங்க கொடுக்கலாம் அவங்க குழந்தைக்கு?
2: அவங்களுக்கு சாத்விக் ஃபுட் கொடுக்கணும்.
3: ஓகே.
2: ரொம்ப ஸ்வீட்டு கொடுக்கக்கூடாது, ரொம்ப சில்லிஸ் கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்கணும். அந்த அனதர் திங், அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் எய்ட் ஐஸ் நாங்கள் சொன்னேன் இல்லையா, பிராணாயம் பண்ணி அந்த ஹைப்பர் இறக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த பையன் வந்து நன்னா மெடிடேஷன் பண்ண உடம்பு சரியாயிடும்.
5: மெடிடேஷனுக்கு நீங்க எல்லாம் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றீங்களா மேம்?
2: ஆ பண்றேன், மெடிடேஷன் நான் சொல்லி தரேன், யோகாவும் சொல்லி தரேன். அந்த மெடிடேஷன் பண்ண அந்த பையன் வந்து அந்த கூல் டவுன் ஆகும். சிஸ்டம் வந்து என்னன்னாக்க டென்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்ல. இது நிறைய கேஸ் இருக்கு, இது மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா நிறைய பேர். ஏன்னா அவ வந்து தே கெட் எக்ஸைட்டட் ஃபார் எவ்ரி திங். சாப்பாடு விஷயத்துல தட் இஸ் ஃபுட் தட் நீங்க கறிகா கீரை வகைகள் நிறைய கிரீன்ஸ் அது விட்டமின்ஸ் எல்லாம் அதை தவிர நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும் அந்த பையனுக்கு.
5: குறையும்
2: பட் ஆனா நீங்க பாருங்க ஸ்போர்ட்ஸ்ல பண்ணும் போது அந்த குழந்தை வந்து எவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க டயட் ப்ரோக்ராம் கொடுக்கணும். ஏன்னா பசங்க எல்லாம்

0: எக்ஸஸ் ஆஃப் சுகர்,
1: ஓகே,
0: சிம்பிள் சுகர் நிறைய கொடுக்காதீங்க. அது மாதிரி ரொம்ப டூ மச் ஸ்பைசி திங்ஸ் கொடுக்காதீங்க. அதனால வித் வாட்டர் ரிட்டென்ஷன் வராம பாத்துங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: வாட்டர் டிப்ளீஷன் குடிக்கலாமா?
0: ஆமா, வாட்டர் டிப்ளீஷன் வரக்கூடாது. ஏன்னாக்கா குழந்தைகள் இப்ப வந்து நிறைய விளையாடுறதுனால ஸ்வெட்டிங் நிறைய இருக்கு. அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ் வரும்போது சீ டு தட் வாட்டர் பேலன்ஸ் உள்ளுக்குள்ள கரெக்டா இருக்கான்னு பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரூட் ஜூஸ் கொடுங்க, மிராண்டா அந்த மாதிரி வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கொடுக்காதீங்க.
1: மேம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்கு, கேக்கலாமா?
0: கேளுங்க.
1: என்னோட சிஸ்டர் பையனுக்கு வந்து ஆக்சுவலி ஹி இஸ் மென்டலி ரிட்டார்டு. அதாவது மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்லாம டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னு சொல்றாங்க.
0: அட்டென்ஷன் டெஃபிசிட் அகைன்,
1: அவனுக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னாக்கா ப்ராப்ளம்னா எதுவுமே வந்து அவனால புரிஞ்சுக்க முடியாது. யார் நிக்கிறா எதிர்க்க, யார்கிட்ட பேசுவோம், பேச்சு கூட வரல. ஹி இஸ் 17 இயர்ஸ் ஓல்ட்,
0: ஹி இஸ் டவுன்,
1: ஹி இஸ் நாட் ஏபிள் டு டு எனிதிங், பட் ஸ்டில் டாக்டர் சே ஹி இஸ் அட்டென்ஷன் டெஃபிசிட்.
0: அட்டென்ஷன் டெஃபிசிட்
1: அதுக்கு வந்து ஏதாவது கியூர் பண்றதுக்கு ஏதாவது உங்க பிராணிக் ஹீலிங்ல யோகால ஏதாவது பெட்டர்மென்ட் பண்ண முடியுமா?
0: பெட்டர்மென்ட் பண்ண முடியும், யோகாலையும் இருக்கு, பிராணிக் ஹீலிங்லயும் இருக்கு, ரெண்டுத்திலயும் இருக்கு. அந்த பையன் எகேன் பேசிக்காவே வந்து கொஞ்சம் பிராணாயம் சொல்லி கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். பிரெயின் பவர் இம்ப்ரூவ் பண்றது பிராணாயம். அது பண்ணினானா அக்னா சக்கரா இஸ் த சக்கரா விச் இஸ் ரிலேட்டட் டு பிரெயின், உடனே இம்ப்ரூவ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா. யூ வில் சீ த இம்ப்ரூவ்மென்ட் இன் த பாய்.
1: குழந்தையிலே வந்து அந்த மாதிரி தான். இப்போ வந்து இப்போ திடீர்னு ஹீலிங் கரெக்ஷன் வந்தா தெரியாததுக்கு சான்சஸ் இருக்கா?
0: திடீர்னு வந்து ஹீலிங் நடக்கும் போது கொஞ்சம் ஹீலிங் வில் டெஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ஹீலிங் வந்து இட் டேக்ஸ் பை 2-3 சிட்டிங் நடக்கும், இல்ல 10 சிட்டிங்ஸ் நடக்கும். பிராணி ஹீலிங் இஸ் அ ஃபெய்த் ஹீலிங். அந்த ஃபெய்த் இருந்ததுன்னா அவளுக்கு கேன்சர் இமீடியட்டா கிடைக்கும். அலாங் வித் பிராணி ஹீலிங் அதோட நீங்க வந்து யூ ஹவ் டு கோ ஃபார் யோகா ஆல்சோ, அண்ட் எகெயின் சேம் திங் டயட் ஆல்சோ. அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சாப்பிட்டு ஏன் வெயிட்டும் போடக்கூடாது, ஏன்னா வெயிட்டு போட்டா வந்து பிரெயின் பவர் வந்து குறைச்சா. ஏன்னா வெயிட் ஒபீஸ்னு வந்துட்டு குழந்தையெல்லாம் நடக்க முடியாது.
1: இல்ல ஒபீஸ் கிடையாது,
0: அதான் இதெல்லாம் நடக்கும். நான் எல்லாமே எல்லாமே ஆல் டுகெதர் ஐ அம் சேயிங். சி, யோகா பிளஸ் டயட் பிராணி ஹீலிங் ஆல் டுகெதர் ஹீல் கெட் மார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்.
1: ஓகே ஓகே
0: ஓகே, நைஸ் டாக்கிங் டு யூ. பை.
1: ஓகே மேடம், பை. ஐல் கெட் பேக் டு யூ.
0: யா ஷூர், பை.
1: தேங்க் யூ சோ மச்.
0: யா, பை.
2: ரொம்ப நன்றி வித்யா. வித்யா கேட்ட கேள்விக்கு வந்து டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் இவ்வளவு நேரம் வந்து பதில் அளிச்சுட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது வீட்டு நிர்வாகம் குறித்த நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில வந்து நாம இன்னைக்கு டயட், யோகா, பிராணி ஹீலிங் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: ஓகே மேம், இப்போ ஆசனாஸ்ன்றீங்க, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆசனாஸ் இருக்கு?
0: சரி, ஆசனாஸுங்கிறது பேசிக்காவே ஆக்சுவலி குறைச்சல் தான், 12-18. அது அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் இம்ப்ரூவ், எந்த எந்த போஸ்டர் நீங்க போனா ஒரு ஆசனா தான், அது போற 1000ஸ்ல போறது.
3: ஓகே,
0: சி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தெரப்பட்டிக் ஆசனாஸ் இருக்க, சில பேருக்கு வந்து சில ஆசனாலாம் பண்ண முடியாது. நீங்க சொன்னீங்கல்ல இந்த மெனோபாஸ் சைட்ல இருக்கவர்களுக்கு பேக் பெயின், லெக் பெயின், வெர்டிகோ ப்ராப்ளம், ஸ்பாண்டிலிட்டிஸ் அவளுக்கும் சில ஆசனா வராது. அதுக்கு வேண்டிய ஆசனாலாம் போட்டுட்டு அப்புறம் அவங்க அந்த ஆசனா பண்ண முடியும். திருப்பி தே கேன் கோ பேக் டு த மெயின் ஆசனாஸ் ஆல்சோ. அதுக்கெல்லாம் சில சிம்பிள் சிம்பிள் ஆசனாஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி நீங்க ஆசனம் எல்லாராலையும் பண்ண முடியும், எல்லா ஆசனாவும் எல்லாராலையும் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ண பண்ணி பண்ணி நீங்க சொன்னீங்களா ஃபிளெக்சிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது 5 வயசுக்கும் வரும், 50 வயசுக்கும் வரும், 80 வயசுக்கும் வரும். 80 வயசு 85 கூட இப்ப வந்து சர்வாங்க ஆசனா பண்ண முடியும்லாம் சொல்றாங்க. எல்லாராலையும் பண்ண முடியுங்க ஆசனம். நீங்க 80ல கூட கத்துக்க ஆரம்பிக்கலாம் ஆசனம். அதெல்லாம் உள்ளதே உங்களுக்கு ஒன்றும் வியாதி இது ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் எதுக்கு பயப்பட வேணாம். அதில் பிராணாயம் பண்ணி அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எத்துக்க மாதிரி ஆசனம் கொடுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி.
4: திருமதி வித்யா இப்போ சொன்னாங்க அவங்க குழந்தைக்கு வந்து இந்த ஞாபக சக்தி கான்சன்ட்ரேஷன் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஞாபக சக்தி இன்க்ரீஸ் பண்ணுறேன், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மார்க்கெட், அதாவது எந்த ஊக்க பானம் அந்த மாதிரி வந்து இந்த காஃபிக்கு பதிலாக வர்ற ஊக்க பானத்தை வந்து இப்போ ரொம்ப டிவியில் பார்க்க முடியுது. இதை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு மூளை இது வந்து நல்லா பானங்களை வாங்கி தான் கொடுக்கணுமா, இல்ல யோகா ஆசனங்கள் மூலமாவே அந்த கான்சன்ட்ரேஷன் மெமரி இன்க்ரீஸ் பண்றதோட ப்ராப்பரா, ஏன்னா எல்லாராலையும் இந்த மாதிரி அதிக விலை கொடுத்து இதை வாங்கி கொடுக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற டயட்டிங்க வச்சு இந்த கான்சன்ட்ரேஷன் மெமரி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன உணவு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குமே
0: எல்லாருக்குமே உண்டு. அது ஆக்சுவலி as you said இது வந்து காஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்

0: மஸ் அதுல ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதான்னு தெரியாது நம்மளுக்கு யாருக்குமே. அட் த சேம் டைம் நீங்க என்ன செய்யலாம்னாக்க டயட் பிரகாரம் போலாம்.
1: ஓகே,
0: யோகா பண்ணிட்டு டயட் பிரகாரம் நட்ஸ் எல்லா
1: பாதாம்
0: பிஸ்தா வால்நட் எல்லாம் முடிஞ்சா என்ன வாங்க நீங்க எல்லா நட்ஸையும் ஒரு 5 கிராம் 10 கிராம் அந்த குழந்தைய குடுத்தீங்கன்னா இஸ் எனஃப்.
1: கடலை குடுக்கலாமா
0: மேடம்? கடலை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அத மாதிரி வந்து டேட்ஸ் அது வந்து அயன் டிஃபிஷியன்சி இருக்கிறவர்களுக்கு பெரியவாலும் கொடுப்பாருனா சர்க்கரை இருக்க ஒன்றிய சாப்பிடக்கூடாது. அதே அதை சாப்பிட்டானா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது, பிரெயின் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அவளுக்கு. ஸோ இது மாதிரி டயட்லயே நீங்க இருக்கு உங்களுக்கு எல்லாமே கீரை வகைகள் எல்லா கிரீன்ஸும் இருக்கு, சீரியல்ஸ் இருக்கு, லெக்யூமியஸ் பல்சஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு எல்லாம் வரும். அது மாதிரி கார்த்தாலே எழுந்துனே நீங்க வந்து குழந்தைக்கு வந்து ப்ரௌன் பிரெட், இந்த சீரியல் பிரெட், ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் கொடுக்கலாம். நீங்க எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் எல்லா வந்து எல்லா எசென்சியல் இதெல்லாம் இருக்கு, நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதை நீங்க எடுத்து கொடுக்கலாம்.
1: இப்போ இந்த ஜங்க் ஃபுட்ஸ் தான் அதிகமா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுறாங்க, அதை தவிர்க்க முடியாத.
0: இது வந்து ஜங்க் ஃபுட்ஸ்ங்கிறது பிராக்டிஸ் பண்ணது யாருன்னு யோசிங்க ஃபர்ஸ்ட். அந்த குழந்தை பிறக்கும் போது ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் ஆசைப்படல, அது பிறக்கும் போது வாயில சர்க்கரை வைக்கிறதே நம்ம தான் இல்லையா, அதுக்கு டேஸ்டே தெரியாது. ஸோ நீங்க டெவலப் பண்ணலாம் அந்த ஹேபிட்ட. பேரண்டிங் இஸ் சீரியஸ் பிசினஸ் ஆக்சுவலி. இயர்ல நீங்க தான் டிசைட் பண்ணும் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கணும், அம்மா தான் டிசைட் பண்ணணும். என் குழந்தைக்கு இன்னைக்கு காத்தால சீரியல்ஸ் கொடுக்கணும், என் குழந்தைக்கு இன்னைக்கு ப்ரௌன் பிரெட் கொடுக்கணும், ஓட்ஸ் கொடுக்கணும், இவங்க தான் டிசைட் பண்ணணும். ப்ரௌன் பிரெட் இந்த மாதிரி நீ கொடுத்துன்னு போலாம். ஜங்க் ஃபுட் வேணாம்னு சொல்ல வேண்டியது இவங்க தான். அந்த டேஸ்ட் நீ கொடுக்கறதே நீங்க தான். டேஸ்ட் கொடுக்காம இருந்தா கேக்கவே கேட்காது அந்த குழந்தை.
1: கொடுத்து பழகிட்ட
0: குழந்தைகளுக்கு தான் கஷ்டம். அது எடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. நீங்க அம்மாங்கிற வந்து வீட்டுல வந்து ஏதாவது நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க டெலிஷியஸா இருந்தா அதுக்கு டெஃபினட்டா குழந்தை சாப்பிடும். அதே பீஸா நீங்க வீட்டுல பண்ணலாமே, நீங்க வெளியதான் வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை அந்த பீஸா. ஏன்னா வந்து நீங்க பண்ண உங்களுக்கு பீஸா பண்றதுக்கு என்ன ஒரு 1/2 hour ஆக போறது, அவ்வளவுதான். நீங்க அதை வீட்டுல பண்ணி அந்த குழந்தை கொடுக்கலாம், ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். அது சேம் டைம் அது அந்த குழந்தை டெஃபினட்டா என்ஜாய் பண்ணும்.
1: மேடம் இப்போ இந்த சத்துள்ள சின்ன சின்ன அந்த ஸ்நாக்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எளிய முறையில தயாரிக்கிற அந்த மாதிரி காஸ்ட்லி ரொம்ப செலவு ஆகாத சில உணவுகளை சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: எல்லா உணவும் நீங்க என்ன நீங்க இப்ப இந்த சீரியல் போட்டு நீங்க அந்த பட்டடா வடை பண்ணலாம், சின்ன சின்னதா வடை பண்ணலாம். அப்புறம் வந்து பிராக்டிஸ் சின்ன சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு. இந்த பீஸாவே நீங்க பண்ணலாம் வீட்டுல, ஒன்றும் கிரேட் இல்லை, இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் இருக்கு. ஸ்வீட்ஸை நீங்க பண்ணலாம், நீங்க வந்து அதுக்கு பதிலாக வெள்ளத்தை யூஸ் படுத்தி பண்ணலாம். ஸோ
1: எல்லாம்
0: சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளத்தை போட்டு போகலாம். ஸோ எல்லாத்துலயும் நீங்க ஒன்னொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது குழந்தைகளுக்கு வந்து
1: கடலை
0: பண்ணலாம். ஸோ அதான் நம்ம கடலை மிட்டாய் கொடுக்கலாம், என்ன நீங்க நீங்களே எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கலாம். அதான் சொன்னேன் வீட்டுல வந்து எல்லாம் அதே மாதிரி இந்த சப்பாத்தி விதவிதமா பண்ணி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. நிறைய சப்பாத்தி விதவிதமா இருக்கு, நல்ல பரோட்டாஸ் இன்னும் நீங்க வாழைத்தண்டு பரோட்டா இருக்கு, நீங்க ஓட்ஸ் போட்டு பரோட்டா பண்ணலாம், நீங்க வந்து புதினா போட்டு பரோட்டா பண்ணலாம், முள்ளங்கி போட்டு பரோட்டா பண்ணலாம். அந்த குழந்தைக்கு டெஃபினட் டேஸ்டா இருக்கு சாப்பிடறது. இது வெளில போய் எப்படி சாப்பிடும், அதுக்கப்புறம் வெளியில போய் சாப்பிடணுங்கிற ஆசையை அந்த குழந்தைக்கு வராம நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அம்மாங்கிற இதெல்லாம் என்ன சி பொட்டேட்டோவையும் கேபேஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டிஸ் மாதிரி போய் நீங்களே பண்ணலாம். அதுல எண்ணெயும் கமுத்தி பேட்டிஸ் ரொம்ப நல்லா வரும் ஆக்சுவலி, கட்லெட் மாதிரி அது பண்ணி கொடுக்கலாம். நீங்க சூப்ஸ் பண்ணி கொடுக்கலாம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த குழந்தை ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே த பெஸ்ட் திங் இஸ் டு கிவ் ஹிம் சம் சூப். ஈவினிங்ல கொடுக்கலாம் லிட்டில் கட்லெட்ஸ் பண்ணி அதோட கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் சாப்பிடும். நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேட்டிஸ் பண்ணி அதை கொடுக்கலாம். நீங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி அது பண்ண சி நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை டெஃபினட்டா வெளில போய் அந்த மாதிரி இதை ஜங்க் ஃபுட் சாப்பிடணும் ஆசைப்படாது.
1: மேடம் இப்போ குழந்தைகள் அப்படிங்கிறப்போ வந்து இன்னொன்று வந்து என்னன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிருக்கோம், இப்போ பிறக்கிறப்பயே பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கே என்னென்ன வந்து டெஃபிஷியன்சி இருக்கு, இதெல்லாம் சாப்பிடலாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மித் இருக்கு, ட்ரூத் நிறைய இருக்கு. அயன் சாப்பிட்டா குழந்தை கருப்பாயிடும்னு சொல்லிட்டு அயன் கீரைகளை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சில மித் இருக்கு, அதை எதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் கர்ப்பிணிகளுக்கு முக்கியமா வந்து
0: எல்லாத்துலயும் மித் இருக்கு. ஆக்சுவலி நீங்க எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடணும். மெயின்லி இந்த கர்ப்பிணி பெண்கள் என்ன பண்றாங்கன்னாக்க பிரீதிங் சரியா பண்றது இல்ல. அவங்க பிரீதிங் செஸ்ட் பிரீதிங் பண்றதுனால குழந்தைக்கு டிஃபிஷியன்சி வருது.
1: என்னென்ன டிஃபிஷியன்சி?
0: இப்ப எல்லா டிஃபிஷியன்சி வரும். நீங்க என்ன கேக்குறீங்களா என்னென்ன வரும், இந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் காது கேட்காம வருது, கொஞ்சம் கத்த மாட்டேங்குது, டவுன் சிண்ட்ரோம், பிரெயின் பவர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் வூம்ஸ்ல இருக்கும்போது நடக்கிறது. அந்த குழந்தை அம்மா வந்து சரியா பிரீத் பண்ணாதனால குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம். அதனாலதான் பிரெக்னன்ட் லேடி எல்லாம் நல்லா பிரீதிங் ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். அவங்க எல்லாம் அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணாங்கனாலே அவங்க பிரீத் பண்றது இந்த குழந்தைக்கு போகும். அவங்களோட வெயிட் வந்து நார்மல் வெயிட்டோட ஒரு 5-10 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். அவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். அவங்க இது ரெண்டும் பண்ணினாங்கனாக்க குழந்தை ஹெல்த்தியரா இருக்கும் ஆக்சுவலி. அது அன்னொருத்தையும் கால்சியம் டிஃபிஷியன்ஸ் வராமல் பாத்துக்கணும் அவங்க. அயன் டிஃபிஷியன்ஸ் வரக்கூடாது, அவங்களுக்கு விட்டமின்ஸ் டிஃபிஷியன்ஸ் வரக்கூடாது. எல்லாத்தையும் எல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடணும். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
1: இன்னொன்று என்னன்னா, அந்த ஒரு 7வது மாசம் 8வது மாசம் ஆனதுக்கு அப்புறம் ஒருவேளை வந்து அந்த கால்சியம் மருந்து சாப்பிட்டாலோ இல்லை நல்ல வந்து ஒரு சத்தான உணவுகளை சாப்பிட்டா குழந்தைக்கு வெயிட் ஏறிடும், அதனால பிரசவம் சிக்கலாயிடும்.
0: பேலன்ஸ் பாடி வித் எக்ஸசைஸ் சொல்லியிருக்காது. நீங்க வெயிட்டும் இவ்வளவுதான் இருக்கணும், நீங்க எக்ஸஸ் வெயிட்டும் போடக்கூடாது. ஏன்னா
1: குழந்தை
0: சாப்பிடணும், நீங்க நியூட்ரிஷியஸ் ஃபுட் தான் சொல்லியிருக்கு. நீங்க அது உங்களுக்கு பிடிக்கும் சொல்லிட்டு நீங்க மட்டும் இன்னைக்கு ஒரே ஸ்வீட்டாக சாப்பிடக்கூடாது, இல்ல நாளைக்கு பிடிக்கும் ஒரே பட்னியும் போடக்கூடாது. ஏன்னா அந்த குழந்தைக்கு எனர்ஜி வேணும், அது பிரீத் பண்ணணும் ஃபர்ஸ்ட். நீங்க அதுக்கும் எனர்ஜி கொடுக்கும், நீங்க சாப்பிடல அது அது சாப்பிடுறது. அதனால இவங்க நல்லா சாப்பிடும், அந்த குழந்தை நல்லா சாப்பிடுறது, இதை இல்லாம புரிஞ்சுக்கணும். அதுவே லாக்டேஷன்லயும் இவங்க வந்து நல்லா சாப்பிடணும், ஏன்னா குழந்தைக்கு புரோட்டீன் எல்லாம் வேணும்
1: கண்டிப்பா.
0: சில பேர் அது லாக்டேஷன் பீரியட்ல அம்மாக்கு எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுவா பாடி, ஏன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடுறது சில சமயத்துல. அதனால லாக்டேஷன் பீரியட்ல அவங்க நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க, அதனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுது. உடனே வந்து பாட்டில் ஃபீடிங் கொடுத்துறாங்க.
2: இப்போ மேம், இப்போ டயட் பற்றி பேசணும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு. இப்போ யோகாலே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய லேடிஸ் வந்து சிசேரியன் ஆப்ரேஷன்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க இல்லையா?
0: ஒரு
3: ஹாஸ்பிடல்ல போய் நம்ம பார்த்தோம்னா சிசேரியன் தான் அதிகமா
2: இருக்கு. யோகா பண்றதால வந்து நார்மல் டெலிவரி
3: பாசிபிள்?
0: எஸ் பாசிபிள்.
1: உங்களுடைய கிளைண்ட் யாராவது அந்த மாதிரி?
0: எஸ், இருக்காங்க, ஒருத்தர் பண்ணிருக்காங்க.
1: வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
0: அவங்க நிஜமா ரெண்டு குழந்தை சிசேரியன், டாக்டர் சொன்னதை ஆர்டினரி டெலிவரி ஆத்திருக்காங்க. அவங்களுக்கு
3: எத்தனை நாள் அந்த மாதிரி பிராக்டிஸ் எடுத்துக்கணும்?
0: அவங்க பிராக்டிஸ் முன்னாடி இனிஷியலா கொஞ்சம் யோகா பண்ணியிருந்தாங்க, ஆசனாஸ். அதுக்கப்புறம் பிரீத்திங் நல்லா பண்ணாங்க. இந்த 2 வர்ஸ் 9th month எல்லாம் கொஞ்சம் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணி பிரீத்திங் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. இனி யூ ஓன்ட் பிலீவ் இட், அவங்க காத்தால அட்மிட் பண்ணாங்க. 11 மணிக்கு குழந்தை பிறந்து கொடுத்து.
3: ஓகே ஓகே, நம்ம ப்ரோக்ராம்ல தொடர்ந்து வந்து யோகாவும் இதை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
0: பிராணி ஹீலிங் இஸ் த நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்.
3: பிராணி ஹீலிங் அது எங்களுக்கு அவ்வளோவா தெரியாது, அதனால நாங்கள் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ண வரல. பிராணி ஹீலிங் பத்தி சொல்லுங்க.
0: பிராணி ஹீலிங் வந்து பார்க்கலாம், யோகா இஸ் ப்ரிவென்ஷன்.
3: ஓகே,
0: டயட் எல்லாம் வித் யோகா இஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் த பாடி டிசீஸ். அப்படியே வந்து கொடுத்துனாக்க பிராணி ஹீலிங், அதுதான் பிராணி ஹீலிங் இஸ் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி ஃபார் எனி டிசீஸ். லைக் நீங்க உங்களுக்கு பேக் பெயின் இருக்கு, நீங்க நிறைய பெயின் கில்லர் சாப்பிட்டோம், அது திப்பியும் போகலைன்னாக்க பிராணி ஹீலிங். பிராணி ஹீலிங் அகெயின் இஸ் அ வே ஆஃப் யூனோ ரிமூவிங் த டாக்ஸிக் ஃப்ரம் யுவர் பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீலிங் ப்ராசஸ் வேர் பை வி டோன்ட் டச் த பர்சன். அதில் வந்து கலரில் சில அட்வான்ஸ் ஹீலர்லாம் இருக்காங்க. அட்வான்ஸ் ஹீலிங்கில் வந்து நல்ல கலர் கிறிஸ்டல்லாம் இருக்கு, கிறிஸ்டல்லாம் போட்டு எடுக்கலாம். ஸோ ஐம் எ வெல் அட்வான்ஸ் ஹீலர், ஸோ கிறிஸ்டல் யூஸ் படுத்தலாம். இல்ல ஆர்டினரி ஹீலிங்லயே அந்த பேக் பெயின் போயிடும், ஸ்பாண்டிலைட்டி, எல்லா டிசீஸுக்கும் பிராணி ஹீலிங்ல ஆன்சர் இருக்கு. ஸோ அதுல வந்து என்னன்னாக்க, இது என்னன்னாக்க பிராணி ஹீலிங் இஸ் கோயிங் டு ரூட் ஆஃப் த ப்ராப்ளம். நீங்க பெயின் கில்லர் சாப்பிட்றது வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணல பிரெயின் கில்லர். ஸோ நீங்க சாப்பிட்டு நீங்க நினைச்சுக்கலாம், தலைவலி போயிடுத்து நீங்க நினைச்சுக்கலாம், திருப்பி ரெண்டு நாள் கழிஞ்சு தலைவலி திருப்பி வந்ததுனாக்க அதே ப்ராப்ளம் தான் உங்களுக்கு திருப்பி வரும். ஸோ நீங்க என்ன செய்யுங்க, அதே மாத்திரை தூக்கி தூக்கி போட்டுக்கிறேன், ரெண்டு மணி கழிச்சு அந்த மாத்திரைக்கே நீங்க வந்து அதுக்கு எஃபெக்ட் இல்லாம போயிடுத்து, நான் சேஞ்ச் பண்ண போற மாத்திரையே அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அதனால தான் இது பிராணி ஹீலிங்கில் ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு போறதுனால ப்ராப்ளமே எலிமினேட் பண்றது. ஏன்னா சக்ரா வைஸ் ஹீலிங் இஸ் டேக்கிங் பிளேஸ். சக்ரா இஸ் ரிலேட்டட் டு, நான் சொன்னேன் இல்லையா, சக்ரா வைஸ் கோயிங் டு த ஆர்கன். அதுல வந்து ரிமூவ் த டிசீஸ்ட் எனர்ஜி, தட் இஸ் யூஸ்ட் ஆஃப் எனர்ஜி, டாக்ஸிக் நெகட்டிவ் எனர்ஜி ஃப்ரம் த பாடி, எனர்ஜிஸ் தம் வித் த குட் பிராணா, தட் இஸ் வித் கலர் வைஸ். சில ஏரியாவுக்கு என்னென்ன கலர் போகணும், என்னென்ன கலர் போகக்கூடாது, பெயினுக்குலாம் சில கலர் இருக்கு, அது எடுக்கிறது வேகமாக எடுக்கிறதுக்கு. ஆர்டினரி ஹீலிங்லேயும் அந்த பெயின் போகும், ஆனால் இப்போ இந்த அட்வான்ஸில் பண்ணும்போது வேகமாக உங்களுக்கு அந்த பெயின் எடுக்கணும்னாக்க வி யூஸ் த கலர். கலர்ல கொஞ்சம் வேகமா நடக்கும், அவ்வளவுதான். இந்த இன்கே 20 மினிட்ஸ் நடக்கிறது, 10 நிமிஷத்துல நடக்கும், அவ்வளவுதான்.
1: இந்த கலை வந்து இந்த பிராணிக் ஹீலிங் கலை வந்து நம்மளுடைய கலையாது,
0: நம்மளோட கலை தான். இது வந்து வெளியில போயிட்டு திருப்பி இங்க வந்திருக்கு. லைக் யோகா எப்படி உலகம் முழுக்க இப்படி ஃபேமஸ் ஆயிருக்கோ அதே மாதிரி பிராணி ஹீலிங் இந்தியாவில் தான் ஆரம்பிச்சது. இது வெளியில் போயிட்டு இப்போ அங்கேயிருந்து எல்லாம் இங்கே வந்திருக்கனால இப்போ எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் வந்து, பீப்புள் வந்து கொஞ்சம் ரொம்ப மருந்து சாப்பிட வேண்டாம், அப்படின்னு பார்க்கறேன். ஏன்னா மருந்துல வந்து சைடு எஃபெக்ட்ஸ், தட் மீன் வெயிட்டு போகணும் சில இடத்துல, இவங்க எஸ்பெஷல் லேடிஸ்க்கு ஈஸியாக வெயிட்டு போட்டுறதுன்னு சொல்லிட்டு பயத்தில் அவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் தெரப்பிக்கு போகிறாங்க. ஸோ இதான் இதில் பண்ணால் எனக்கு கிடைக்கும் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோகா அண்ட் பிராணிகிலையும் கம்பைன்ட், இதுலேயும் சக்கரா அதுலேயும் சக்கரஸ், ஸோ ரெண்டுத்திலும் உங்களுக்கு ஆன்சரை கிடைக்கிறது. ஸோ ரூட் ஆஃப் த ப்ராப்ளத்துக்கு போகிறதுனால ப்ராப்ளம் இஸ் எலிமினேட்டட் இந்த பிராணிகிலையும்.
2: ஓகே,
0: அது வராமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் மெடிடேஷன் அதோட வருது. பிராணிகிலையும் மெடிடேஷன் பின்னாடி இருக்கு அதோடைய.
2: ஓகே மேம், இப்போ ரெண்டுத்துலேயும் சக்கராஸ் இருக்குன்றீங்க, இப்போ யோகாலேயே நீங்கள் வந்து டிசீசஸ் ஹீல் பண்ணுறதுக்கு
0: உங்கள்கிட்ட அந்த பவர் இருக்கு.
2: ஓகே,
0: அவளுக்கு எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கு, நம்மளுக்கு பொறுமை இல்லை, என்ன என்ன அதை பொறுத்துக்கிற சக்தி இல்லை. இப்ப நீங்க ஆர்டினரியா கோல்டுன்னு வந்து வச்சுங்க, நீங்க மருந்து சாப்பிட்டுட்டு உடனே அது இறங்கணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஆனா அதே கோல்டை வந்து விட்டுடுங்க, அதை தானே ஃபைட் பண்ணி வெளில போறதுக்கு 2-3 நாள் ஆகும், அது எலிமினேட் போயிடும். சர்ப்ரஸ் பண்றது மாதிரி பாடியிலேருந்து எலிமினேட் ஆகிடும். அது வந்து அது நீங்க பிராணாயம் பண்ணி நீங்க எனர்ஜிஸ் பண்ணும்போது சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ணும்போது ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது உங்களுக்கு கெப்பாசிட்டி நிறைய இருக்கும். அதனால தான் மோஸ்ட்லி யோகா பண்ணும்போது உங்களுக்கு கோல்டன் காஃப் வராது, மோஸ்ட்லி வராது.
2: ஸோ என்ன மாதிரி டிசீஸாக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணலான்றீங்க?
0: கண்ட்ரோல் பண்ணோம்னா எலிமினேட் பண்ணலாம்.
2: ஓகே,
0: இப்போ ரெண்டு கேஸ் ஸ்டடி எனக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒருத்தர் டியூமர் கியூர் பண்ணியிருக்கா ஒன்லி பிராணாயத்தில், இந்தியாவில் தான். அப்புறம் ஒருத்தர் வந்து பிளட் கேன்சரையும் வந்து ஒன்லி ஆனால் டியூரேஷன் ஆஃப் பிராணாயம் இஸ் 1 hour. அவள் ஆசனா கூட பண்ணலை, வெறும் ஏன்னா இட்ஸ் எனர்ஜி கிடையாது. ஸோ அதனால பிராணாயம் பண்ணி அவள் வந்து ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்ணியிருக்காங்க.
2: ஓகே,
0: இப்போ ஒன் ஆஃப் மை கிளைண்ட் பாடி முழுக்க அவருக்கு ரேஷஸ் வந்துருக்கு, ஸ்கின் டிசீஸ் ஃபுல்லாக, அபவுட் 2.5 years பேக். இன்னைக்கு அவர் பர்ஃபெக்டாக இருக்கார், இ டஸ் ஒன்லி பிராணாயம். பிராணாயத்தில் உங்களுக்கு 100% இருக்கு. அது மாதிரி லோவர் பேக் பெயின் எல்லாத்தையும் ஒன்று உங்களால் எல்லாத்தையும் எடுக்கிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கு, அது உங்களால் பண்ணவும் முடியும். யோகா பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு இப்போ ப்ராப்ளத்துக்கோசம் பண்ணிட்டு விடவும் கூடாது யோகாவை. அதை பண்ண பண்ண தான் உங்களுக்கே எனர்ஜி நிறையா வரும், உங்களுக்கு அதான் ஏஜ்லெஸ் ப்ராசஸ் தானே இதெல்லாம். அதனால தான் வந்து நீங்கள் சொன்னீங்களே எப்படி எங்கே இருக்க முடியும்னு, அதில் தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் தினத்துங்க தான் பண்ணி உங்கள் பாடியை பிராணாயம் பண்ணி க்ரூம் பண்ணுறதுனால ஸ்கின் எல்லாம் க்ளோயிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராணாயத்தில் ஸ்கின் க்ளோயிங் ஆக்சுவலி.
2: ஓகே,
0: பிராணாயம் வித் ப்ராப்பர் டயட். டயட்டுன்னு எப்படி வருதுன்னாக்க, நீங்கள் சொல்லிங்க எல்லாம் நம்ம எப்படி அவேர்னஸ் கொடுக்காம சாப்பிட்றோம். ஏன்னா நீங்கள் வந்து 8 மணிக்கு எங்கள் காலேஜில் இருக்கணும், சி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஈட் சம்திங் வேகம் சாப்பிட்டுட்டு இங்கே வரும்போது வாட் ஹேப்பன்ஸ், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியறது இல்லை. ஸோ இங்கே வந்து திருப்பி உங்களுக்கு யூ ஃபீல் ஹங்க்ரி, ஸோ யூ ஸ்டார்ட் ஈட்டிங் அகெயின். ஸோ இப்படி எல்லாம் போகும்போது வெயிட் ஆட் பண்ணுறது உங்களுக்கு. பிராணாயம் பண்ணி யோகா பண்ணும்போது ஸ்டாப் பண்ணுற இவ்வளோதான் உங்களால் சாப்பிட முடியும். அதில் தான் நீங்கள் பிராணாயம் யோகா பண்ணும்போதுங்க குவாலிட்டி ஸ்லீப் குவாலிட்டி ஈட்டிங் தான் வரும் அதில். இஃப் யூ டூ பர்ஃபெக்ட்லி, ஸ்லீப் ஆல்சோ குவாலிட்டி ஸ்லீப் தான் வரும் உங்களுக்கு. இஃப் யூ ஹாவ் அ சவுண்ட் ஸ்லீப் 5 hours, தட்ஸ் எனஃப் ஃபார் யுவர் பாடி. சவுண்ட் ஸ்லீப் வெளியே நல்லா இருக்கும் பாடி. அதே 3:30, 4 o'clock இந்த மார்னிங் இன்றைக்கி தினத்துக்கு அலாமே வேண்டாம் உங்களுக்கு, உங்கள் மைண்டே ப்ரோக்ராம் ஆகிடும் அதுக்குள்ளே. அதே மாதிரி தான் டயட்டுங்கிறது, அந்த நீங்கள் தான் சாப்பிட முடியும். ஐ கேனாட் ஈட் மோர் தென் 2 chapatis, ஆர் ஐ கேனாட் ஹவ் மோர் தென் திஸ் மச் ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே யோகாவில். உங்கள் பாடி இஸ் க்ரூம் ஆகிடும். அதே மாதிரி கபால பருத்திங்கிற பிராணாயம் நீங்க பண்ணும்போது ஈவன் பீப்புள் எக்ஸஸ் வெயிட் கேன் ரெடியூஸ்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. என்னோட கிளைண்ட் ப்ரூவ் பண்ணிடுறாங்க, எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யோகால வெயிட் ரிடக்ஷன் இருக்கு, பாடியை நல்லா நீங்க மெயின்டைன் பண்ண முடியும் வித் ப்ராப்பர் டயட். அதோட டயட் கரெக்டா போகும். அதோட சாப்பிட முடியாது, நீங்க நினைச்சாலும் உங்களால சாப்பிட முடியாது. இந்த கிரீடு வர்றது பத்தல அதெல்லாம் ஸ்டாப் பண்றதுதான் யோகா. எதுவுமே கிரீடு எதுவுமே வராது உங்களுக்கு. சி அஜிடேட் ஆகாது பாடி, வைப்ரேட் ஆகாது, யுவான்ட் அந்த மாதிரி ஒன்றுமே அவர் நடக்கிறது இல்லை யோகா பண்ணும்போது, சாந்தமாக இருக்கும். அதனால தான் யோகா நீங்கள் பண்ண டென்ஷன் குறையிறது, எப்படி ஸ்ட்ரெஸ் குறையிறது, எப்படி பிளட் ப்ரெஷர் குறையுதுங்கிற இதுன்னு இப்படி தான் குறையிறது ஆக்சுவலி.
1: மேடம், இப்போ இந்த வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஆசனங்களும் அதோட சேர்ந்த உணவு முறைகளையும் சொல்லுங்கள்.
0: பண்ண வேண்டிய ஆசனாசன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு பிராணாயம், 7 pranayas இருக்குது. அதை ஒழுங்காக நீங்கள் பண்ணீங்கன்னா 20 minutes அதில் கொஞ்சம் ஆன்சர் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி சில ஆசனாஸ் இருக்குது. ஸோ சில ஆசனாஸ் இருக்குது, அந்த ஆசனாஸ் நீங்கள் பண்ணேன்னு அது சொல்லி தரும்போது தான் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன ஆசனா உங்களுக்கு கரெக்டாக. ஃபஸ்ட்டு பாடி எல்லாருமே திடீர்னு வெயிட் ஏறி கொடுத்து நான் இந்த ஆசனா பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்கலாம், பட் ஆனால் டக்குன்னு அவங்க சொன்னாங்க பாருங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா யூ ஒன்ட் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் அதை மாதிரி குரூம் பண்ணிட்டு போங்க பாடியை. நவுக்கட் ஆசனா பண்ணலாம், பவன் முக்தாசனா பண்ணலாம், இது என்ன ஆகுனாக்க தைராய்டு ப்ராப்ளத்தை இம்ப்ரூவ் பண்றது. ஓகே, பவன் முக்தாசனா
1: தைராய்டு ப்ராப்ளம் அப்புறம்
0: வந்து பேங்க்ரியாஸ் ஆக்டிவேட் பண்றது, லிவர் ஆக்டிவேட் பண்றது, டம்மியை ரெடியூஸ் பண்றது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை எலிமினேட் பண்றது. ஸோ பவன் முக்தாசனா இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆசனா, வேர் பை பிஎம்ஆர் ரேட், பேசல் மெட்டபாலிக் ரேட், தட் இஸ் கன்வர்ஷன் ஆஃப் ஃபுட் இன்ட் எனர்ஜி கரெக்டா நடக்கும். உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆஃப் டாக்ஸிக்கே இருக்காது பாடியில, அதனாலதான் எனர்ஜெட்டிக்கா இருக்கு. இந்த மாதிரி ஆசனாஸ் இருக்கு. சர்வாங் ஆசனா, சர்வாங் ஆல் த பார்ட்ஸ், ரொம்ப எனர்ஜெட்டிக் அந்த ஆசனா பண்ணீங்கன்னாக்கா. ஹாலாசனா இன்னும் பிரமாதம், ரெண்டு முட்டு வலியும் வராது, கால் வலியும் வராது, பேக் பெயினும் வராது நீ கேட்டா கூட. புஜங்காசனா, ரெண்டு ஷோல்டர்ஸ் ஸ்ட்ரெங்தனா இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிரமாதமா ஒர்க் பண்ணும், எஸ்பெஷலி யூட்ரஸ் அண்ட் ஓவரிஸ் பிரமாதமா இருக்கும். அதுதான் லேடிஸ்க்கெல்லாம் இந்த ஆசனம் ரொம்ப
1: இம்பார்ட்டன்ட்.
0: அதே மாதிரி சுலபாசனா, சுலபாசனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிபடி. இதெல்லாம் இந்த மாதிரி சில சில ஆசனாசெல்லாம் நீங்க பண்ண பண்ண பண்ண உங்களுக்கு டம்மியும் குறையும், ஹிப்பும் குறையும், அட் த சேம் டைம் உங்களுக்கு இன்டேக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வந்து இன்னும் ஞாபகம் வச்சுக்கணும், ரெடியூஸ் ஆகவா ரெடியூஸ் ஆகவா ரெடி வெயிட் கரெக்டா இருக்கும், வெயிட்டையும் மெயின்டைன் பண்றதுதான் யோகா. இதே பிராணாயம் அதுதான் பாத்துக்கிறது உங்க உடம்ப, என்ன நீங்க சாப்பிடணும், உங்களை நீங்க நீங்க நினைச்சு
1: ஒரு ரெகுலேட் ஆயிடும், உங்க
0: பாடியை ரெகுலேட் பண்ணிக்கும், ரெகுலேட் பண்ணி நீங்க இந்த சாப்பிடணும் உங்களுக்கே தோணும், இதை சாப்பிட்டா நீங்க அப்ப என்ன சாப்பிட்டுருக்கீங்க, வேற டிஃப்ரெண்ட் ஃபுட் இருக்கும், நீங்க அவசரமா சாப்பிட்டுருப்பீங்க, இப்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. சோ அதனால எனர்ஜி நிறைய இருக்கும், பாடியும் வந்து வேணுங்க அளவுக்கு அதுக்குன்னு ஓவரா வெயிட்டும் ஆக மாட்டீங்க. கரெக்டா இருக்கும் உங்க வெயிட், பாடி ஹைட் அண்ட் வெயிட் கரெக்டா இருக்கும். அது மாதிரி பண்றதுதான் யோகா அண்ட் ஆசனாஸ்,
1: ஓகே,
0: பிராணாயம் and diet of course along with that. So anal enna solranga small meals, 5 small meals meals chumma periya ore ide saapittu nindu paadi neram and vayatha kaaya porradhukku small small meals saapidunga. Breakfast skip pannadinga ena body kaarthala vande carbohydrate level romba low a irukku ellarkume ena raathri thoongum bodhu energy porradhu adanal you must have heavy carbohydrate in the morning. அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க, அதனால தான் சொல்றாங்க. அதுவே உங்களுக்கு ப்ராப்ளம் அப்புறம் வரும், உங்களுக்கு டென்ஷன் வரதே அதனாலயே. நீங்க ரொம்ப நேரம் 2 மணி வரைக்கும் வயிற்ற காய போட்டுட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்க திடீர்னு அந்த வயிற்று தாங்காது, அதனாலதான் உங்களுக்கு உங்களால் ஒத்துக்க முடியல. உடனே நீங்க சொல்லுங்க எனக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்துட்டு, அசிடிட்டி ப்ராப்ளம் வந்துடுத்துன்னு நீங்க சொல்றது அதனாலதான் உட்காந்துட்டேன். இன்ஸ்டன்ட் ஹாவ் சம்திங் இன் த மார்னிங், பட் கார்போஹைட்ரேட் இருக்கணும் அதுல, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட், சிம்பிள் சுகர் இருக்கக்கூடாது. நீங்க தட் இஸ் கார்போஹைட்ரேட் வந்து சிம்பிள் சுகர் லைக் சுகர் ஃபார்ம்ல எடுத்துக்கூடாது, ஸ்வீட்டா எடுத்துக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் ஃப்ரூட்ஸ் சீரியல்ஸ் அதே மாதிரி நீங்க எடுத்துக்கணும். அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்க எனர்ஜி நிறைய இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் எனர்ஜி ஜாஸ்தி, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு, வியாதியும் வராது உங்களுக்கு அதை சாப்பிட்டீங்கன்னாக்க. அதை சாப்பிட்டுட்டு நீங்க மதிய நல்ல எனர்ஜி இருக்கும், யூ கேன் கேரி ஆன் யுவர் ஒர்க். ஸோ மத்தியானம் நீங்க வந்து பாதி சாப்பிடுங்க, ஈவினிங் கொஞ்சம் குறைச்சிதான் சாப்பிடுவீங்க நீங்க, ஏன்னா ஈவினிங் அப்புறம் வந்து நீங்க ரெஸ்ட் எடுத்து போறது பாடி, அப்புறம் ஆக்டிவிட்டி லெவலே கிடையாது உங்களால. அந்த டுவர்ட்ஸ் ஈவினிங் எஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் நிறைய கொஞ்சம் ப்ரோட்டீன் சாப்பிட்டு இருக்கணும், பில்டிங் த மசில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கோசரம் அவள் நிறைய ப்ரோட்டீன்லாம் டுவர்ட்ஸ் ஈவினிங் சாப்பிடணும், நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கிறதுக்கு. கான்சன்ட்ரேஷன் வேணுமே உங்களுக்கு, எல்லாமே கம்பைன் பண்ணணும், பாடியும் பார்த்துக்கணும், கான்சன்ட்ரேஷனும் பார்த்துக்கணும், உங்களை எனர்ஜியில் வேணும் நீங்கள் பார்த்துக்கணும். இன்னைக்கு இருக்க எனர்ஜி நீங்க அதை உட்காந்து பண்ணக்கூடாது, அந்த எனர்ஜியில எவ்வளவு பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் என்ன, அதுக்கேற்ற மாதிரி யோகா என்ன, இதெல்லாம் நானா நீங்க பிராணாய யோகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி ஜாஸ்தியாக கிடைக்கிறது உங்களுக்கு. அதை வச்சு நீங்க யூ கேன் இன்னும் த்ரூ அவுட் த டே நீங்க சஸ்டெயின் பண்ணலாம். ஆக்சுவலி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் அவ்வளவுதான் இருக்கும்.
1: குழந்தைகளுக்கு சொன்னோம், வயசானவங்களுக்கு சொன்னோம், அந்த மெனோபாஸ் லேடிஸ்க்கு சொன்னோம். இப்போ வந்து அந்த அடாலசன்ஸ் அந்த ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம், எஸ்பெஷலி முகத்துல பரு, அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகிற அந்த டயத்துல. அப்போ இன்னொன்னு வந்து அந்த 18-19 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா அவங்க வெயிட் போட்டுருன்னு சொல்லிட்டு சரியா சாப்பிடாம ஃபோலிக் ஆசிடோடைய அந்த அது இன்டேக் இல்லாததுனால அவங்க திருமணம் ஆன உடனே அவங்களுக்கு வந்து இந்த குழந்தை பிறக்கிறது அதுல எல்லாம் கூட அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வருது, யங் லேடிஸ்க்கு, யங் விமென்க்கு. அதே மாதிரி இந்த அடாலசன்ஸ் ஏஜ்ல அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால அவங்க சரியா சாப்பிடுறது இல்லை, அவங்களுடைய பிஹேவியர் எல்லாமே மாறுது இல்லைங்களா, அந்த கோவப்படுறது அந்த இதெல்லாம் வந்து எப்படி அதை ஸ்ட்ரீம்லைன் பண்றது,
0: ஸ்ட்ரீம்லைன் பண்றது எகெயின் யோகா அண்ட் டயட்டு தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கல்யாணம் பண்ணின்றவன் அந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆகும்போது, இப்போ பாருங்கள் ஆக்சுவலி கொலஸ்ட்ரால்லாம் வந்து சின்ன வயசுக்கு வர ஆரம்பிச்சுடுது. இந்த நாட்டு வந்து ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கிடையாது, கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆகுறது இவ்வளோ ஹை கொலஸ்ட்ரால் அதெல்லாம் கிடையாது. இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் வரா, ஏன்னா அந்த அடலசன்ட் ஏஜில் வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க தெரியாமல் சாப்பிட்றாங்க. அது வந்து சி கொலஸ்ட்ரால் நீங்கள் ஃபுட் அலோன் இஸ் நாட் எ கல்பரேட், அதனாகவும் வச்சுங்க எல்லாத்துக்கும். ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன் இஸ் ஆல்சோ எ கல்பரேட். இவ்வளோ ஸ்டடீஸ் நிறையா இருக்கும், டென்ஷன் நிறையா இருக்கும், அதனால் ஸ்ட்ரெஸ்

0: ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த பசங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் என்ன சாப்பிட்டாலும் உடனே அது இதுவாயிடுறது. கண்ணாப்பிலும் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனாலதான் ஃபேட் இன்டேக் ஜாஸ்தி ஆயிருது அப்போ உடனே, அதனால தான் அவளுக்கு ப்ராப்ளம் வருது. இந்த லேடிஸுக்கும் அதே மாதிரி தான். சி, அவங்க கன்சீவ் ஆன உடனே அவங்க டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஒரு விதமான டிப்ரெஷன் செட்டின் பிரெக்னன்சியில், அந்த டிப்ரெஷன்ல அவங்களுக்கு என்னன்னு தெரியாம சாப்பிட்டுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு எண்ட் ஆஃப் ஹேவிங் சம் ப்ராப்ளம். ஆஃப்டர் த டெலிவரி ஆல்சோ தே கெட் இன் டு டிப்ரெஷன். அதனால இது ரெண்டுத்தையும் நீ கம்பைன் பண்ணணும்னாக்க, ஃபர்ஸ்ட் பிராணாயத்தை நல்லா அவங்க பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டயட்டை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு, கார்த்தால் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம், லஞ்ச், ஈவினிங் ஆல்சோ தே மஸ்ட் ஹவ் சம்திங் ஸ்மால் மீல் இன் பிட்வீன், தட் இஸ் மிட் மார்னிங் அண்ட் மிட் ஆஃப்டர்நூன். இது ரெண்டும் அவங்க சாப்பிட்டான்னாக்க டெஃபினட்டா ஹெல்தி ஃபுட், இவ்வளவு கேலரி சாப்பிடணும்னு அவங்களுக்குன்னு இருக்கு. அவங்களுக்கு அந்த அனதர் திங் அப்பார்ட் வந்து தே ஹவ் டு கோ ஃபார் அட்லீஸ்ட் மினிமம் 15 to 20 minutes வாக் பர் டே. ஈஸியா போன டென்ஷன் இல்லாமல் வாக் பண்ணணும், வாக் பண்ணா வேகமா பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நீங்க ரிலாக்ஸ்டா போங்க, பாடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க, நீ வந்து பாருங்க, அப்புறம் அதாவது வாக் போயிட்டு வந்துட்டு நீங்க வந்து அந்த ஒரு மிராண்டா சாப்பிட்டீங்கன்னா நீங்க போன வாக்குக்கு மதிப்பே கிடையாது. ஏன்னா இதுவும் 300 calories தான் நீங்க பர்ன் பண்ணீங்க ஒரு ஹவர்ல, அதே ஒரு ஹவர் நீங்க வந்துட்டு அதை சாப்பிட்டதுக்கு எல்லாம் சேர்ந்த இடத்த அப்புறம் நீங்க எப்படி இழைக்கணும்னு ஆசைப்பட முடியும். சோ எகைன் அந்த வெயிட் இறங்காம இருக்கு. அதனால அவங்க சில பேர் சொல்றாங்க நான் வாக் போறேன் இது பண்றேன் ஸ்டில் ஐ எம் நாட் ரெடியூசிங், ஏன் சொல்றாங்க, இதனால தான் சொல்றாங்க. சோ அந்த டயட் இஸ் நாட் ப்ராப்பர் ஃபார் தம். அந்த டயட் நீங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி சே டுவர்ட்ஸ் ஈவினிங் வந்து கொஞ்சம் ரைஸ் அவாய்ட் பண்ணிட்டு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை சாப்பிடலாம், லைக் என்ன சப்பாத்தி சார் சம்திங் லைக் தட் சம்திங் எல்ஸ் சார், இது நீங்க இட்லி சாப்பிடலாம், ஸ்டீம்ட் குக் அதெல்லாம் அது மாதிரி அவங்க மாத்திக்கலாம் கொஞ்சம். அது இல்லைன்னா சி கார்த்தால சாப்பிட்றது மத்தியானம் ரைஸ் சாப்பிட்டுக்குது அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் வரணும்னாக்க கொஞ்சம் ரைஸை குறைச்சுட்டும் தே கேன் கான்சன்ட்ரேட் ஆன் மோர் ஆஃப் சப்பாத்திஸ் அண்ட் எல்லாத்தையும். ஏன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ரோட்டீன் இருக்கு. நீங்க ரைஸ் வந்து பாலிஷ் ரைஸ் சாப்பிட்றீங்க, அதுல ஒண்ணுமே இல்லை, ஹங்கர் சேவிங் ஸ்டார்ச்னு பேர் அதுக்கு, அதனால அதுல ஒண்ணுமே இல்லாதனால திருப்பி பசி வந்துடுறது. அவங்க திருப்பி வேற ஏதாவது சாப்பிடலாமான்னு தோன்றது அவங்களுக்கு. அவங்க சாப்பிட்றது என்ன, அப்புறம் திடீர்னு ஃப்ரைட் ஃபுட் போய் சாப்பிட்றாங்க, சிப்ஸ் அதை மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் வெயிட் ஏறுறது. இட் இஸ் நாட் கிரேவிங். அதை நீங்கள் வந்து நிறுத்தணும்னாக்க யோகா தான், யோகா தான் நிறுத்துறது. அது உங்களுக்கு இங்கே தான் ஸ்டாப் சொல்கிறது, அதுதான் இந்த கிரீட் அண்ட் கிரேவிங். எனி திங் எக்ஸஸாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதே யோகா தான். உங்களுக்கு யோகா ப்ரிவென்ட் பண்ணும் உங்களுக்கு. ஆக்சுவலி
1: மேடம் நான் ஒரு நாள் பீச்சுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஒரு நிறைய ஒரு 10 பேர் சேர்ந்து வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. என்ன பண்ணுறீங்க, என்ன ஏதோ ஜோக் பண்ணுறாங்க, இல்லை நாங்கள் வந்து ஒரு ஆசனம் பண்ணிட்டுருக்கோம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க. அவங்களாம் ஒரு அப்படியே ஒரு வாய் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க, ஆசனம் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எனக்கு சரி அதை பார்த்துட்டு நான் சிரிச்சிட்டு நான் வந்துட்டேன். அது என்ன, நீங்க என்ன ஒரு யோகால இவ்வளோ இதுவா இருக்கிறதுனால நான் உங்ககிட்ட அந்த கேட்கிறேன், அது என்ன ஆசனம், அதனால என்ன நன்மை?
0: ஆசை ஆசனாங்கிறது ஸ்ட்ரெஸ் எடுக்கிறது உடம்புல இருந்து. உங்களுக்கு வெயிட் வந்து ஃபுட் அலோன் இஸ் நாட் எ கல்பரேட். நீங்க ஸ்ட்ரெஸ்ல ஒரு ஜாஸ்தி அடிச்சுன்னு வச்சுங்க, அதுலும் வெயிட் போடும். உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கிற பாருங்க, திடீர்னு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ரெண்டுதான் பண்ணுவாங்க, ஒண்ணு சாப்பிடாம இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் நீங்க ப்ரிவென்ட் பண்ணோம்னாக்க இந்த மாதிரி ஹாசிய ஆசனம், அதுலயும் சிரிக்கணும், வாய் விட்டு சிரிக்கணும். சொல்றாங்களே வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லிட்டு, அதை வாய் விட்டு அவங்க சிரிக்கணும். நல்லா சிரிச்சிட்டாங்கனாக்க அவங்களை பாதி வியாதி போயிடும். அதுல ஆசனாலே அது வந்திருக்கு, சிங்க ஆசனம், ஹாசிய ஆசனம், அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் லெவல் எடுக்கிறது. வாயில இருந்து உடம்புல இருந்து எடுக்கிற ஸ்ட்ரெஸ் வெளில எடுத்தீங்கன்னா, அதுவும் இந்த ஓப்பன் ஏர்ல பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இறங்கி எடுத்துனாக்க உங்களுக்கு உடம்பு கலகலன்னு இருக்கும். திருப்பி உங்களால பிராணாயம் பண்ணிட்டு ஆசனா பண்ண உங்களுக்கு அது, தட்ஸ் வாட் யூஸ் ஆஃப் இந்த பீச். அதனால இது ஒரு அதுவா ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆசனா தான்
1: மேம். அப்புறம் அந்த மாதிரி வந்து அந்த தலை முடி வந்து இப்போ வந்து ரொம்ப கொட்டுது பொல்யூஷனால. 20 to 18 years பார்த்தீங்கன்னாக்க நரி முடி எல்லாம் வந்துடுது. இதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன காம்பினேஷன் ஆஃப் யோகா அண்ட் டயட்டிங் இருக்கு?
0: இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தலைமுடி கொட்டுறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று இருக்கு. ஒன்று ஹார்மோன் டெஃபிஷியன்சி தான் இருக்கும் பாடியில், ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் ஏகே. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துன்னு வச்சுங்கோ, நீங்கள் வந்து உங்களை அறியாம உடம்புல ஹீட்டு ஜாஸ்தியாக ஏறுறது. அந்த ஹீட்டை நீங்கள் இறக்கிறதே கிடையாது. பிராணாயத்தில் இறக்கலாம், வஜ்ராசனம்
1: ஓகே
0: பெஸ்ட் ஆசனம். நீங்கள் யோகா பண்ணுறவங்க பாருங்க தலைமுடி கொட்டவே கொட்டாது. இன்ஃபேக்ட் வந்து நிறைய வந்து அவங்களுக்கு உடம்புடைய இது இன்க்ரீஸ் ஆகிட்டு ஆக்சுவலி அதுதான். ஏன்னா இல்லை நான் சொன்னேன்னே உங்களுக்கு உடம்பு முழுக்க எனர்ஜி போகும்போது உங்களுக்கு எப்படி அது வரும், இந்த கிளான்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எனர்ஜி நிறையா இருக்கிறதுனால தலைமுடியை கொட்டுறதை நிறுத்திடுறது. ஆனால் வஜ்ராசனால் உட்காந்திங்கன்னா ஒன்றும் இல்லை. வஜ்ராசனா இஸ் ஒரு ஆசனா, நீங்கள் எனி டைம் ஆஃப் த டே நீங்கள் பண்ணலாம். பாக்கி சில ஆசனாலாம் ஸ்டம்மி எம்டியாக இருக்கணும், கார்த்தால சாயங்காலம் எப்படிலாம் பண்ணணும். எல்லா ஆசனம் எல்லா டைமும் பண்ணக்கூடாது. அப்படி எம்ஏசே. பட் ஆனால் வயிறு ஃபுல்லாக இருக்கும்போது சில பிராணாயம் பண்ணக்கூடாது. வயிறு கொஞ்சம் எம்டி இருந்தால் தான் சில பிராணாயம் நல்லா வரும் உங்களுக்கு. கபாலபுரத்தி எல்லாம் சாப்பிட்டுட்டு 5 மணி நேரம் கழிச்சுதான் நீ கபாலபுரத்தி சாயங்காலம் பண்ணுறதா பண்ணலாம். ஈவினிங் பண்ணுறதுக்கு காத்தால பண்ணுறதா எம்டி ஸ்டமக்கு நீங்கள் பண்ணலாம். இந்த கபாலபுரத்தி அல்லோம இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னாலும் உங்கள் தலைமுடி வந்து நிறைக்கிறதை கூட ப்ரிவென்ட் பண்ணுங்க. வஜ்ராசனம் வாசம் ப்ரிவென்ட்ஸ் ஆக்சுவலி. வஜ்ராசனம் நல்லா ப்ரிவென்ட் பண்ணும். இது பெஸ்ட் ஆசனம் ஆக்சுவலி. இஸ் த ஆசனாலே பெஸ்ட் ஆசனம் வஜ்ராசனம்.
2: உங்களுக்கு ஆசனாஸ் இதெல்லாம் பத்தி இந்த பிராண ஹீலிங் பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா ஒரு டாக்டர்னாலே நமக்கு வந்து கையை பிடிச்சி நாடியை பார்த்தோ இல்ல ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு பார்த்தோ உனக்கு இப்படி இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி மெடிசன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஒரு திருப்தியே வரும். நீங்க சொல்றது பார்த்தா பிராண ஹீலிங்ல நீங்க ட்ரீட் பண்றதே ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்ததா உங்களுக்கு?
0: ஆமா, டிஸ்டன்ஸ் பண்ணா நீங்க டிஸ்டன்ட் ஹீலிங்னு இருக்கு. டிஸ்டன்ஸ் பண்ணா டிஸ்டன்ட், யூ டோன்ட் ஹவ் டு பீ இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ ஆல்சோ. நீங்க எங்கயான வெளிநாட்டுல எங்க வேணாலும் இருக்கலாம்.
2: ஓகே, இப்போ நான் வீட்ல இருந்து
0: நீங்க டெலிஃபோன் பண்ணிட்டு நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஓகே நீங்க சித்ரா சித்ரான்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு ஹீலிங் நடக்கும் இங்க இருந்து.
2: ஓகே,
0: ஆமா, நீங்க ஆனா சித்ராக்கு தான் அது போங்க, அதான் பேர் எடுத்துப்போம். இல்ல நீ இப்ப சித்ரா மூஞ்சிய கொண்டு மேடு வச்சுட்டு அந்த ஹீலிங் பண்ணும்போது சித்ராக்கு பேக் பெயின், சித்ரா கை வலி, சித்ரா கால் வலி எடுத்து எடுத்துனா நாங்க பண்ணுவோம். இப்ப அவங்க பேர் எடுக்கிறதுனால அவங்களுக்கு அங்கு அந்த இடத்துக்கு தான் அந்த போகும் இந்த ஹீலிங் ஆக்சுவலி. இஃப் யூ நீங்க இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ இருந்தீங்கனாக்க நன்னாவும் தெரியும், நீங்க அங்க இருந்தீங்கன்னா நன்னா தெரியும். நீங்க டெலிபோன்ல என்ன கேட்டீங்கன்னா கூட நீங்க பேசிட்டு இருக்கும் போதே உங்க கை வலி இறக்க முடியும் எங்களால.
2: ஓகே, ஹவு டஸ் இட் வர்க்?
0: இட் வர்க்ஸ், இட் வர்க்ஸ். தட்ஸ் வாட் இஸ் பிராண ஹீலிங் ஆல், பிகாஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் டு தி சக்ரா. We are speaking to the all the chakra. When I say remove the disease from this body, this area, naka, அது அங்கதான் போகும். பெஸ்ட் பர்டிகுலர் பர்சன் சொன்னா இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் போகும் ஆக்சுவலி. உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், டெலிபோன் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம்னாக்க, பிகாஸ் ஐ ஹவ் சம் கிளைண்ட்ஸ், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ எ ஹீலர். நான் பிராணி ஹீலிங் நான் ஃபுல்லா எடுத்துக்கிறேன். எனக்கு எங்கே ஒண்டி இல்லை, எனக்கு ஸ்டேட்ஸ்ல இருக்காங்க. த்ரூ யாஹூ ஸ்கைப் வழியா வராங்க, என்கிட்ட கேமரா இருக்கு, அவங்கள்ட்ட கேமரா இருக்கு. சம்டைம்ஸ் கேமரால பாப்போங்க. அங்க பாக்கும்போது அவங்க இந்த ப்ராப்ளம் சந்திரா, எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்கு, எனக்கு லோவர் பேக் பெயின், ஐ ஹாவ் பெயினோ ஸ்பாண்டிலிட்டிஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பின்னாடி அவங்க பின்னாடி திரும்பி உட்காரணும் அவசியம் இல்லை. இப்ப என்ன என்னக்கு முன்னாடி அவங்க நிற்கும்போது நாங்க பின்னாடி போய் பண்ணுவோம். அவங்க இப்ப நீங்க எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கும்போது ஸ்கைப்ல கேமரால வரும்போது நாங்க உங்க பின்னாடி விஜுவலைஸ் பண்ணிட்டு அதை வச்சுன்னு எடுப்போம். இல்ல உங்க பேர் எடுத்துன்னு உங்க பேக்குன்னு அடிச்சுன்னு கண்ணை மட்டும் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தான் அது போகும். பேக்னு சொல்லிட்டா போதும், அந்த இடத்துக்கு பிராணாக்கு பவுன்ஸ் கிடையாது, எங்க வேணாலும் போகும். அதுதான் ஹீலிங், பிராணி ஹீலிங். இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்க நன்னா தெரியும் உங்களுக்கு எப்படின்னு இருக்கு. பிராணி ஹீலிங் முன்னாடியும் பண்ண, பிகாஸ் யூ டோன்ட் டச் எ பர்சன் இன் பிராணி ஹீலிங். அதனாலதான் இட் இஸ் ஈஸி வேர் பை யூ ஸ்பீக் டு த சக்ராஸ் பாடி ஆர்கன்ஸ். அதை நீங்களே பண்ணிக்கலாம் செல்ஃப் ஹீலிங்ல. ஆமா, நான் பிகாஸ் ஐ டீச் யூ செல்ஃப் ஹீலிங். நீங்க வரும்போது யூ கேன் ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் சே ரிமூவ் த டிசீஸ் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் திஸ் ஏரியான்னு சொன்னா தானே எடுக்கும் ஒரு 5 நிமிஷத்துல. அதை எப்படி பண்ணிக்கணுங்கிற உடம்ப நீங்க பக்குவம் பண்ணிடணும். ஒரு 2 தடவை எங்கள்கிட்ட வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் அது எப்படி நடக்கிறது. செல்ஃப் ஹீலிங் பேரு.
2: ஓகே,
0: அது நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க மெடிடேஷன் பண்ணி அந்த இடத்துல எடுக்கலாம் அந்த ப்ராப்ளத்தை. ஹீலிங் வைஸ் நாங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து உங்க நீங்க முன்னாடி இருக்கும்போதும் பார்க்கணும். நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பண்ண முடியும், நீங்க டெலிஃபோன்ல கேட்டாலும் பண்ண முடியும், நீங்க டெலிஃபோன்ல பண்ணிட்டு ட்ராப் பண்ணாலும் நாங்கள் பண்ண முடியும். டெலிஃபோன்ல நீங்க இருந்தீங்கனாக்க ஆன்லைன்ல திருப்பி நாங்கள் பண்ணுவோம். இல்லை நீங்க டெலிஃபோன்ல இல்லைன்னா கூட நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட இந்த நீங்க சொல்லலாம், 9:30 இந்த நைட் எனக்கு ஹீலிங் வேணும்னாக்க 9:30 இந்த நைட் யூ வில் கெட் த ஹீலிங். அப்படி பண்ணாலும் திருப்பி உங்களுக்கு தான் பண்ணுவோம். ஒன்லி பிராணி ஹீலிங்ல ஹீலிங் நடக்கும்போது மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது.
2: ஓகே,
0: அது உடனே ஐ அம் ஸ்பீக்கிங் டு த ஆர்கன்ஸ் அண்ட் ஐ அம் ஸ்பீக்கிங் டு யுவர் பாடி.
2: ஓகே, அது உடனே ரிகவர் ஆகுமா?
0: அவங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களே பாப்பி சொல்லுவீங்க. எனக்கு தலைவலி இறங்கி விடுத்து, எனக்கு கைவலி போயிடுது, அது மாதிரி கப்பல் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு எல்லாருக்கும். ஒரு லேடி வந்து பிராணி ஹீலிங்ல அவங்க பேக் பெயின்லாம் இறங்கிவிடுங்க, அவங்க ஃபீலிங் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு இருக்க சில ஓவர்சீஸ் பீப்புள்லாம் அந்த அதுலதான் பேக் ஹீலிங் எடுத்திருக்கேன். நான் அவங்கள பார்த்தது இல்லை, அவங்க பேர் தான். அவங்கள கேமராவில் அவங்க மூஞ்சிய பார்க்குறேன், அவங்க ஃபுல் பாடியை கூட பார்க்க முடியாது சம்டைம்ஸ் எனக்கு. ஸோ அதனால அதை எடுத்து சம்டைம்ஸ் கேமரா ஒர்க் பண்ணல கூட அவங்க பேர் எடுத்துன்றோம். அதுதான் பேர் எடுத்துக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஏன்னா இது காஸ்மிக் எனர்ஜி, வேற யாருக்கும் போக கூடாது. இல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் இந்த லேடிக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதை நாங்க அதான் விஷயம். சி அதான் மோஸ்ட்லி வி டேக் தட் நேம் இன் சச் எ வே தட் இவாளுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஷி ஹஸ் ஸ்போக்கன் டு மீ ஜஸ்ட் நவ.
2: ஓகே,
0: அதை வச்சு டக்குன்னு எடுப்போம், அது அந்த இடத்துக்கு தான் போகும்.
2: நீங்க அந்த மனசுல அந்த பர்சனை வந்து
0: அப்படியே நினைச்சுப்போம் நாங்க மனசுல. அதுதான் பிராணி ஹீலிங் பண்றவங்களும் எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்.
2: ஓகே,
0: இப்ப யூ ஹாவ் ப்ராப்ளம், யூ ஹாவ் டென்ஷன்னா நீங்க பண்ண முடியாது ஹீலிங். நீங்கள் ஹீலிங் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பேட் மூட்ல இருந்தீங்க, இன்னைக்கு ரொம்ப கோபமாக இருந்தீங்கனாக்க நீங்கள் எப்படியே பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க அவங்களுக்கு.
2: ஓகே,
0: ஸோ இன்ஸ்டா யூ பி பாசிட்டிவ், சந்தோஷமா இருங்க. பிராணி ஹீலரே சிரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, நல்லா சந்தோஷமா பேசினீங்கனாக்க சந்தோஷமா நடக்கும் பிராணி ஹீலிங். அதனால தான் ஓவர்சீஸ்ல அவங்ககிட்ட சொல்லுவோம் டைமிங்ஸ், சரி 9:30, 10:30 இந்த மாதிரி டைம் சொன்னாங்கனாக்க அந்த 10:30 அந்த ஹீலிங் அங்கே நடக்கும் அவங்களுக்கு. அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, எஸ் ஐம் ஃபீலிங் ஆல் ரைட். எல்லாம் நீங்கள் பிராணி ஹீலிங்கில் இது ஆல்டர்னேட்டிவ் தெரப்பினால இது ஒன்று ஒன்று நாகும் வச்சுங்க. பிராணி ஹீலிங்ஸ் ஃபெய்த் ஹீலிங், உங்களுக்கு உங்களுக்கு ஃபெய்த் இல்லை, எனக்கு நான் எல்லா இதுவும் சொல்யூஷனும் பார்த்துட்டேன் கிடைக்கல, எனக்கு சார் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் போயாச்சும் எனக்கு கிடைக்கல, இதுலையா கிடைக்க போகிறது எனக்கு. நீங்கள் வந்தீங்கன்னாக்க ஹீலர் கண்டுபிடிச்சிருவாங்க.
2: ஓகே,
0: தட் மீன்ஸ் நீங்கள் வந்து ரிசிப்டிவாக இல்லை, தட் மீன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து சந்தோஷத்தில் நீங்கள் வரல, எல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் ரெண்டு இருக்குங்க, இப்போ நீ ஒன்று நாங்கள் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணுனாக்க, இப்போ உங்களுக்கு நல்ல அவேர்னஸ் இருக்குன்னா உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டுனா ஹீலுங்க. நான் இவன் ஹீலர் தான் சொல்லணும், ஐ ஷுட் நாட் சே தட், பட் உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா எங்கள்கிட்ட வந்தீங்கன்னாக்க ஹீலிங் நடக்கும், டெஃபினட்டாக ஆன்சர் கிடைக்கணும், அந்த கான்ஃபிடென்ஸை நான் கிரியேட் பண்ணணும். அப்படி ஓல்டு பீப்புள் இருக்காங்க இல்லையா, படுக்கையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பர்மிஷன் வாங்க மாட்டோம், குழந்தைகிட்ட பர்மிஷன் வாங்க மாட்டோம். இப்போ அந்த ஏஜ் ஆஃப் 7 கலர் ஹீலிங் ஆரம்பிக்கலாம், அதில் அவங்களுக்கு ஆன்சர் உடனே கிடைக்கும். இப்போ நீங்கள் ரிசிப்டிவாக இல்லைன்னு வச்சுங்கோ, சப்ஜெக்ட் ஷுட் பி ரிசிப்டிவ். இப்போ ரிசிப்டிவாக இல்லைன்னீங்கனாக்க உங்களுக்கு ஆன்சர் இருக்க, நீங்கள் 10 தடவை ஹீலிங் நடந்தாலும் அதில் என்கிட்ட கேட்பாங்க எல்லாரும் எத்தனை சிட்டிங்லேயும் எனக்கு அந்த பேக் பெயின் சரியாகும். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் சிட்டிங்லேயும் போகலாம், செகண்ட் சிட்டிங்லாம் 10 சிட்டிங்லேயும் போகலாம், எங்களுக்கே தெரியாது.
2: ஓகே,
0: பட் ஆனால் நான் அஷூரன்ஸ் கொடுக்குறது 2 சிட்டிங் தான், எப்போ சார் 2 சிட்டிங்ல இங்கே போய் ஆல்ரைட் அப்படின்றேன், அந்த கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டுருவேன் அவளுக்கு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் சி இது நான் என்ன செய்யறேன்னாக்க பிராணி ஹீலிங் எல்லாம் வித் யோகா போட்டுருவோம் உடனே பின்னாடி. யோகா கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை லோவர் பேக் பெயின், இல்லை சக்கரை வியாதி, சக்கரை வியாதிக்கெல்லாம் ஹீலிங் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் ஹீலிங் இருக்குது, இதெல்லாம் பண்ணி முடிச்ச உடனே நாங்கள் சொல்லி இந்த மாதிரி ஆசனாலே நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னி வச்சுங்க, அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீலிங் முடிச்சதுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ த ஹீலிங் யூ கேன் கண்டினியூ த ஹீலிங். லைக் வந்து சில எல்லாத்துக்கும் பிராணி ஹீலிங்கில் ஆன்சர் இருக்கு, மேபி டியூரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். சில சிம்பிள் திங் லைக் நீங்கள் வந்து தலைவலி கைவெளி கால் வெளினா டக்கு டக்குன்னு எடுத்துரும், சில இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ப்ரொவைடட் யூ ஹேவ் த ஃபெய்த், திஸ் அ ஃபெய்த் ஹீலிங் பேசிக்காகவே. அது அது இருந்துட்டுனாக்க அதுதான் நீங்கள் சொன்னீங்க டிஸ்டன் ஹீலிங் எப்படி ஒர்க் பண்ணுறதுனாக்க அவங்களுக்கு ஃபெய்த் இருக்கு, வெந்தேசே ஹீலர்ட்டு எனக்கு ஃபெய்த் இருக்கு தட் ஐல் கெட் கியூர் அப்படின்னு அவங்க வரும்போது ஆன்சர் கிடைச்சிருது அவங்களுக்கு. அதுலேயே அவங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், அவங்க என்ன பார்க்க வேண்டாம், நான் அவங்கள பார்க்க வேண்டாம், டெலிஃபோனில் நான் பாதி பேரை பார்க்கறது கிடையாது. அதனால தான் பிராணி ஹீலிங் நல்லா ஒர்க் பண்ணுற பாதி பேருக்கு, எனக்கு எல்லாருக்கும் ஒர்க் பண்ணுறது ஆல்மோஸ்ட். அதனால் நீங்கள் இதில் ஃபெய்த் இருந்ததுனாக்க நீங்கள் பிராணி ஹீலிங்க்கு போகணும், ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி தான். ஏன்னா உங்கள் இதுலேயும் டாக்ஸிக் தான் வெளில வருது, யோகாலையும் டாக்ஸிக் தான் வெளில வருது, ஏன்னா உங்கள் தாட்ஸே டாக்ஸிக் தானே. நம்ம கேட்கறது சில இதெல்லாம் வேணுங்கிறத கேட்குறோமா, வேண்டாதையும் கேட்குறோமே, அதுவும் டாக்ஸிக். பார்க்கறது எல்லாத்தையும் நல்லா பார்க்குறோமா, வேண்டாத பார்க்குறோம், கேட்கறது நினைக்கிறது நம்ம எப்போதுமே என்ன டக்கு நல்லதாக பாசிட்டிவாக நினைக்கிறோம், சம்டைம்ஸ் வேண்டாதான்னு நினச்சிட்டு இருக்கோமே, அது அதனால தான் இது இந்த ப்ராப்ளம் வருது எல்லாருக்கும். ஸோ அதனால என்னன்னா இந்த டாக்ஸிக் எடுக்கணும், இதை கருமான்னு நாங்கள் சொல்கிறது.
1: இதை நீங்கள் நினைக்கிறதுங்கிற சொல்கிறப்போ ஒரு விஷயம் வந்து எப்பவுமே நம்ம ஏதாவது ஒன்று செய்கிறப்போ நம்ம இமீடியட்டாக வந்து நமக்கு நெகட்டிவ் திங்கிங் தான் வருது, அது வந்து நெகட்டிவ் திங்கிங் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஐயோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் நாக்கு கடிச்சுக்கிறோம், ஐயோ நம்ம தப்பா யோசிக்கிறோமே, ஏன் இப்படி நம்ம மனசு குதர்க்கமா யோசிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம்,
0: சக்கரம் அப்படி ஆக்டிவேட் பண்ணி விடுறது உங்களை. அதனால தான் நாங்க சீங்க இப்ப குடிகாரம் தெரிஞ்சு அவ குடிக்கிறது இல்ல, அவ ஹார்ட் சக்கரா வந்து இப்படி ஸ்ட்ரிங் ஆயிட்டிருக்கும், அந்த அந்த இது வந்து அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த திங்கிங் வருது. நீங்க தான் சொல்றீங்க அவ அப்படி வந்து குடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றேன், அந்த இதை எடுக்க முடியுங்கிறது பிராணி ஹீலிங்ல இருக்கு, சைக்கோ தெரப்பி. அவ சக்கராசை பத்தி அதான் சொல்ல, சக்கராவீஸ் நாங்க பண்றதுனால ஃபர்ஸ்ட் அது ஆரா செக் பண்ணுவோம், ஆரா இஸ் நத்திங், நீங்க அலோபத்தில வந்து உங்களுக்கு ஸ்கேனிங் மாதிரி பிராணி ஹீலிங்ல ஸ்கேனிங் இருக்கு, அந்த பெராமீட்டர்ஸ் வந்து உங்க ஷோல்டர்ஸ், அதை வச்சுன்னு எல்லா சக்கரம் ஸ்கேனிங் பண்ணி நீங்க சொல்லலாம் வயிற்று வெளியும் சொல்லிட்டு அந்த ஏரியா வண்டி கிளீன் பண்ணா தெரியும் போயிடும் சொல்லிட்டு, பட் எல்லா சக்கரம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். பாதி ப்ராப்ளம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ், நீங்க சொல்றது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ங்கிற அது வயிற்றுல, எல்லா ப்ராப்ளமும் வயிற்றுல தாங்க ஆரம்பிக்கிறது எல்லாருக்கும், பாதி ப்ராப்ளம் வந்து வயிற்றுல தான் ஆரம்பிக்கிறது. சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் 50%, ஆக்சுவல் ப்ராப்ளம் 50%. நீங்க வந்து சக்கரை வேதனை சக்கரையை பிளேம் பண்ணாதீங்க, உங்களையும் ஃபர்ஸ்ட் பிளேம் பண்ணுங்க, உங்க திங்கிங்ஸ் நெகட்டிவ் திங்கிங்ஸ் நீங்க நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல, தட் அன்னதிங் ஸ்ட்ரெஸ் லெவல் அதோட இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. அதனால் இதெல்லாம் கம்பைன் டுகெதர் யூ எண்ட் அப் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அந்த டைமில் நீ அந்த ஃபுட்டை போய் சாப்பிட்றேன், புரியுதா? இது கம்பைன் டு அவள் இது இது மாதிரி தான் வருது உங்களுக்கு ப்ரோக்ராம்ல. ஐ மீன் பாடியில் வந்து இது மாதிரி ஆறுறதுனால தான் நீங்கள் வந்து எண்ட் அப் ஹேவிங் த ப்ராப்ளம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு நாங்கள் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எடுத்துருவோம் எல்லாத்துக்குமே, அதுதான் ஃபஸ்ட்டு. அதை எடுத்துட்டோம் அப்புறம் ஆக்சுவல் ப்ராப்ளத்துக்கு போவாங்க ஹீலிங்கில். ஹீலிங் நடக்கும்போது அப்படி பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆக்சுவலி. அதனால ஸ்கேனிங் ஆஃப் ஆல் தி சக்ராஸ் இஸ் எசென்ஷியல் இன் பிராணி ஹீலிங், லைக் அலோபதி ஸ்கேனிங் பண்ணணும் எல்லா சக்கரம் கல்மா சக்கர பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் ஆக்டிவேட். சி இப்போ டவுட்ஃபுல்லாக இருந்ததுனாக்க நீங்கள் சொல்கிறீங்க எதாவது சிலையாருனாக்க சில இடத்துல பேங்க்ரியாஸை க்ளீன் பண்ணணும், லிவரை க்ளீன் பண்ணணும், அப்போ சக்கரம் க்ளீன் பண்ணணும், அந்த ஆர்கனையும் க்ளீன் பண்ணணும். ஆமாம், அதனால் இன்னும் நீங்கள் சொல்கிறீங்க இது கரெக்டாக நீங்கள் பார்க்க முடியுவேன்னு கேட்காதீங்க. அது வந்து நாங்கள் பேங்க்ரியாஸ்னால் அது பேங்க்ரியாஸ்க்கு தான் போகும், நீங்கள் கிட்ட கொண்டு போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, அவங்க தொடரணும் அவசியம் இல்லை பிராணி ஹீலிங்கில். அதனால தான் டிஸ்டன்ட் ஹீலிங் ஒர்க்ஸ். அது சொன்னாலும் அந்த இடத்துக்கு தான் போகும், வேற எங்கேயும் போகாது. நான் அவங்க மூஞ்சி பத்துனுக்கலாம் பட் என்ன கீழே பத்துனோம், ஆனால் பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு தான் கரெக்டாக போகும் ஹீலிங். அது கரெக்டாக ஒர்க் பண்ணும், அது உங்களுக்கு கேன்சர் இம்மிடியேட்டாக கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரிசெப்டிவாக இருக்கல் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கு, தட் இஸ் எனக்கு இந்த இதில் வந்து க்யூர் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டேன்னா இம்மிடியேட்டி க்யூர் வரும். மோஸ்ட்லி ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் இப்படி தான் நினச்சிட்டு வருவாங்க, பிகாஸ் ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் வந்து பிராணி ஹீலிங்கில் கொஞ்சம் நல்ல ஆன்சர் கிடைக்கும் அவங்களுக்கு. எனக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க பேக் ப்ராப்ளம், லோவர் பேக் ப்ராப்ளம், ஸ்பாண்டிலைட்டிஸ், அல்சர் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்.
3: ஓகே நேர்களே, இது வரைக்கும் நீங்கள் கேட்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது வரைக்கும் டாக்டர் சந்திரா சுவாமிநாதன் யோகா பிராணிக் ஹீலிங் பற்றி நிறைய சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. டாக்டர், இப்போ நம்ம ஸ்டுடியோஸ்க்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க கேள்விகளோட.
4: உங்களை பிரஞ்சினி,
0: ஹாய்.
4: இப்போ என்னோட ஃப்ரெண்டோட ஒருத்தரோட குழந்தை வந்து ஓவர் என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு வீசிங்கா கோல்டா, அதுக்கு என்ன வகையான ப்ராப்ளம்னே சொல்ல முடியாது இப்படி இருக்கு. அவங்க வந்து ஹோமியோபதி பார்த்தாங்க, கோட்டைக்கல் பார்த்தாங்க, ரெகுலராக அந்த குழந்தை பிறந்தாண்ணிலேருந்து மற்றபடி நார்மல் இங்கிலீஷ் வைத்தியங்களும் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லா வகையான டாக்டர்ஸும் பார்த்துருக்காங்க. அவங்க ரொம்ப ஏழையானவங்கன்றதுக்காக பெரிய டாக்டர்ஸ் தான் கூட அவங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக பண்ணுறேன்றதுக்காக ஃபீஸ் எல்லாம் வாங்கிக்காமல் அவங்களுக்கு நிறைய தடவை பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த குழந்தை மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது. இதை வந்து நீங்கள் ப்ரானிக் கிளினிக்கில் சரியாக முடியும்னு நினைக்கிறீங்களா?
0: எஸ் நீங்கள் சொன்னே இந்த குழந்தை இப்போ தான் நான் இந்த 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், அம்மா வந்து கன்சீவ் பண்ணோன்னே ப்ரீத்திங் சரியாக பண்ணலாம் குழந்தைக்கு ஒரு டிஃபிஷியன்சி வரும்னு. சரியாக ப்ரீத்திங் பண்ணலன்னா அந்த குழந்தை தான் அஃபெக்ட் ஆகுது, சரியாக சாப்பாடு தான் அந்த குழந்தை. நீங்கள் சொன்னீங்கல்ல குழந்தைக்கு டிஃபிஷியன்சிலாம் எதனால் வருதுன்னாக்கா அம்மா ப்ரீத்திங் ஃபஸ்ட்டு பண்ணணும், நேவல்லேருந்து ப்ரீத்திங் பண்ணணுங்க. நம்மளாம் செஸ்ட் ப்ரீதிங் பண்ணுறோம், அம்மாவும் டென்ஷன் வரா இல்லையா கன்சியூவ் ஆனால் அந்த இதில் இந்த குழந்தை கொஞ்சம் வந்து ஏதோ அஃபெக்ட் ஆயிருக்கு அவ்வளோதான். இந்த குழந்தைக்கு வந்து லங்ஸை செக் பண்ணணும், லங்ஸ்னால் இதே ஸ்கேனிங் இன் பிராணி ஹீலிங்கில் வரும். அது பண்ணினாக்க குழந்தையில தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது, எவ்வளோ என்ன ப்ராப்ளம் இருக்குது, லங் கன்ஜெஷனான்னு தெரியும். சரி, ரெண்டு இருக்க பிராணி ஹீலிங்கில் கன்ஜெஷன் ஆஃப் த பிராணா, டிப்ரெஷன் ஆஃப் பிராணா, இது ரெண்டு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹீலிங் நடக்கும். அந்த ஹீலிங் பண்ணால் அந்த குழந்தைக்கு டெஃபினட்டாக. இப்போ தான் இவங்க ஒருத்தர் டெலிஃபோனில் சொன்னாங்க, அவங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம் 21 இயர்ஸ் அவங்க வந்து ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தாங்க போல இருக்கு. அவங்க சொன்னாங்க இஸ் நவ் ஷீ இஸ் ஃப்ரீ ஆஃப் ஆல் திஸ், ஏன்னா அவங்க என்கிட்ட வந்திருக்காங்க பிராணி ஹீலிங் கம்பைன் யோகா பண்ணி இன்னைக்கு ஒரு மாத்திரை கூட சாப்பிடாம வச்சிருக்கேன் அவங்கள. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு எடுக்கிறது ஈஸி தான்,
4: 13 வயசு
0: ஆகுது ஈஸிங்கா இதுவான்னு வந்து நம்ம நாங்கள் கண்டுபிடிப்போம். பிராணி ஹீலிங்ல கண்டுபிடி ஸ்கேனிங் பண்ணி பார்ப்போம் என்ன ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராசஸ் தான். அதுல வந்து அந்த குழந்தைக்கு ஹீலிங் பண்ணிவிட்டு எனர்ஜிஸ் பண்ணணும், எனர்ஜி பண்ண குழந்தை இருக்கு. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து யோகா பண்ணினா லைஃப் முழுக்க அந்த குழந்தை நல்லா இருக்கும்.
1: மேடம், இப்போ அந்த குழந்தைய வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த சர்டிஃபிகேட்ஸோ அதெல்லாம் அந்த டாக்டர் கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ் அதெல்லாம் தேவைப்படுமா?
0: என்ன எனக்கிட்ட ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் ப்ராப்ளத்தை சொல்லுங்க நான் ஹீலிங் பண்ணுறேன் அவ்வளோ. நீங்கள் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி கோல்டு காஃபி வீசிங் ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம்னா எங்களுக்கு என்ன சக்கரான்னு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி ஹீலிங் நடக்கும். உங்களுக்கு முன்னாடி தான் ஹீலிங் நடக்கும், உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தான் ஹீலிங்கும் பண்ணுவோம்.
4: அப்போ
0: ஏன்னா அவேர்னஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்றோம்னு சொல்லிட்டுன்னு. அதனால உங்களுக்கு முன்னாடி தான் ஹீலிங் நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே நீங்களே பார்ப்பீங்க உங்க பாடியில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னு. எஸ்பெஷலி இந்த ஹெவி காஃப் எல்லாம் இருக்கும்போது அவங்க வரும்போது நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. இப்போ மோஸ்ட்லி லேடிஸ்க்குலாம் நிறைய ப்ராப்ளம் வருது, இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன், நோ மென்ஸ்ட்ரேஷன், இதெல்லாம் ஹீலிங்லாம் 2 சிட்டிங் 3 சிட்டிங்ல சரி பண்ண முடியும். நீங்க மருந்து சாப்பிட்டுக்கணும், சைக்கிளில் ஃபார்ம் பண்ணணும், இதெல்லாம் வந்து ஏன்னாக்க ஓவர் ஆக்டிவேட்டிங் சர்டி சக்ராஸ். அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறது பிராணி ஹீலிங். அதை சொன்னேன்னா சக்கரா வைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், நீங்களே அதை கவனிப்பீங்க. ஏன்னா நீங்கள் எஸ்பெஷலி எனக்கு முன்னாடி இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்க்கலாம் அது என்ன நடக்கிறதுன்னு. ஸோ அது மாதிரி அந்த குழந்தைக்கு

0: எப்படி இல்லை, அது ப்ராப்ளம் சரியாயிடுங்க, டெஃபினட்டா சரியாயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வராம தடுக்கணும், இதுக்கப்புறம் ப்ராப்ளம் வரும், அது வராம தடுக்கிறதுக்கு யோகா பிராணாயம். அது பண்ணிட்டே இருந்தா லைஃப் முழுக்க அந்த குழந்தை மருந்துலாம் சாப்பிட வேண்டாம், நல்ல ஹெல்த்தியா இருப்ப அந்த குழந்தை, கவலையப்பட வேண்டாம்.
1: இன்னொரு கொஸ்டின்னு, இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் லேடி, ஓவர் ஒயிட் பிளீட்ஸ், எந்த நேரமும் ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு சுகர் எல்லாம் இருக்குது, பட் அவங்க டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் தர்மசங்கலமாக இருக்குது, போனாலும் மெடிசன் எடுத்தாலும் அவ்வளோ பெனிஃபிட் இல்லை. இது வந்து உங்களுக்கு இதில் சரியாகும்,
0: இவங்க வந்து யோகாவில் சரி பண்ணிக்க முடியும்,
1: யோகாவில் சரி,
0: யோகாவில் கரெக்டாக பிராணாயத்துலேயே சரி பண்ணிக்கலாம். அவங்க இவங்க ஃபஸ்ட்டு ஒன்றாகவும் வச்சுங்க, எக்ஸஸ் ப்ரீதிங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரியுதுனாக்கா ஹீட் இந்த பாடி, அவங்கள வெயிட்டும் கொஞ்சம் கவனிக்கணும் ஃபஸ்ட்டு, அவங்க ஹீப் ப்ரொபோர்ஷனை பார்க்கணும், புரிஞ்சது, அது ஹீட் ஜென்ரேட் லாட், அந்த ஹீட்டுனால அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அப்புறம் நெக்ஸ்ட் 40 போது ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, அப்போ அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் வரும். இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பிராணாயம் தான் வே ஆஃப் லைஃப், அதை பண்ணினாங்கனாக்க அவங்க டெஃபினட்டாக க்யூர் எடுத்துக்கலாம், கியூர் ஆயிடுங்க, அது நான் சொல்கிறேன். ஆமாம், அவங்களே ஷீல் பி ஆல் ரைட். அதனால் நீங்கள் தர்ம சங்கடம்லாம் வேண்டவே வேண்டாம், அதில் அவங்க நல்லாவே ஹெல்தியர் லைஃப்பில் லீட் பண்ணலாம், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராது. பட் யூ ஷுட் சி ஒன்லி செக் த யூட்ரஸ், இட்ஸ் இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, சிஸ்ட் இருக்கா, இதெல்லாம் தான் பார்ப்பாங்க அவங்க டாக்டர் பார்க்க. இது நல்லது பார்த்துண்டா தெரிஞ்சேனாக்க, பட் இது மாதிரி இருந்தால பிராணி ஹீலிங்கில் நாங்கள் வந்து ஹீலிங் பண்ணுறோம். சிஸ்ட்டுக்கு ஹீலிங் இருக்குது, ஃபைப்ராய்ட்ஸ் ஹீலிங் இருக்குது, எல்லாத்துக்கும் ஹீலிங். யூட்ரஸ்க்கு என்ன யூட்ரஸ் பெயின் இருந்தால் அதுக்கு ஒரு ஹீலிங் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஹீலிங் வச்சு, எல்லாத்துக்கும் ஹீலிங் இருக்குது பிராணி ஹீலிங்கில். பட் ஆஸ் ஐ சைடு ஏர்லியர், டியூரேஷன் எங்களுக்கு தெரியாது. ஃபெய்த் ஹீலிங்னால அவங்க ரொம்ப ரிசிப்ட் வரதுனால மேபி அவங்க இம்மிடியட்டாக ஆன்சர் கிடச்சிடும் அவங்களுக்கு, ஒரு சில இதெல்லாம் எங்களுக்கே தெரியாமல் வேகமாக ஆன்சரை கிடச்சிடும். அதனால் நீங்கள் அது கவலையே பட வேண்டாம். ஸோ அவங்கள யூ கேன் டெல்ல ஜஸ்ட் டு டூ பிராணாயம், பிராணாயத்தில் அவங்க நல்ல ஆன்சரை கிடைக்கும், அது தானே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலிமினேட்டட் பாடியை விட்டு அப்புறம் அவங்க நல்லா ஃபீல் பண்ணுங்கள். இந்த ஆக்சுவலி இந்த பிராணாயம் பண்ணால் பண்ண அவங்களுக்கு வந்து சர்க்கரையும் நார்மல் ஆகிடும், அதையும் சொல்லிவிடுங்க அவங்கள்ட்ட. அது சர்க்கரை நல்லா நார்மல் ஆகிடும் அவங்களுக்கு, அது பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னாக்க. ஏன்னா பிராணாயத்துக்கு அந்த மதிப்பு இருக்குது. வஜ்ராசனத்தில் உட்காரணும், வஜ்ராசனம் இஸ் பெஸ்ட் ஆசனம், சர்க்கரையும் குறைச்சும் அவங்களுக்கு அந்த இந்த இந்த எக்ஸஸ் ப்ளீடிங் கொஞ்சம் நிறுத்தும், கொஞ்சம் அவங்களுக்கு ஹீட்டை கொஞ்சம் குறைக்கும்.
1: வணக்கம் மேடம், வணக்கம். என் பேர் கண்டம்மாள், நான் ஃபிசிக்கல் டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு சந்தேகம், இப்போ வந்து எங்கள் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா கேர்ள்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அந்த பாடி பில்டிங் எக்ஸசைஸ் வந்து மஸ்ட்டு, ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு செய்துட்டு தான் எல்லாம் செய்வோம். இப்போ யோகா வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து உதவியாக இருக்குன்றத கொஞ்சம் எடுத்து சொல்ல முடியுங்களா?
0: யோகா வந்து எல்லா விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க ஃபஸ்ட்டு வார்மிங் அப் பண்ணணும், நீங்கள் எக்ஸசைஸில் பண்ணலாம், பட் எக்ஸசைஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் என்னான்னு
1: விளையாடுறீங்க,
0: சில இது சில இடத்துல வந்து சில இடத்துல நீங்கள் த்ரோ பண்ணுவீங்க, பால் த்ரோ பண்ணுறது எதாண்ட ரன்னிங் வாக்கிங் எதுவாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண அவசியம் இல்லை. யோகாவில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நீங்கள் இதை பண்ணீங்கன்னு வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆசனா பண்ணீங்கன்னா எகெயின் தட் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவிங் த மசில் ஸ்ட்ரக்சர். ஆமாம், அதை பண்ணிட்டு அவங்க பண்ணாலும் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு எனர்ஜியும் நிறையா வரும், யோகா வந்து எனர்ஜி கொடுக்கறது உங்களுக்கு. இங்கே எனர்ஜி வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க.
1: இப்போ அதை எந்த நேரத்தில் அவங்க எடுத்துக்கலாம் அந்த யோகா?
0: கரெக்டாக காலை ஈவினிங், சாரி காலை ஏர்லி மார்னிங் இஃப் தே டூ இட் இஸ் வெரி குட். ஈவினிங் கூட பண்ணலாம். சி தெர் ஆர் சம் பீப்புள் ஈவினிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க, பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் கரெக்டால யோகா பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் இன்னும் ஸ்போர்ட்ஸ்க்கெலாம் போனீங்கன்னு வச்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் பாடி உங்களுக்கு.
1: நன்றி மேடம்.
2: மேடம், இந்த யோகா பண்ணணும்னா குளிச்சுட்டு தான் பண்ணணும்னு சொல்றாங்களே, அது கரெக்ட்?
0: அது நல்லது, ஏன்னா வந்து நீங்க வந்து யுவர் ட்ராயிங் காஸ்மிக் எனர்ஜி உடம்புக்கு, அதனால வந்து சக்ராஸ் எல்லாம் கொஞ்சம் ஓப்பன் ஆகி நீங்க கரெக்டால் தூங்கி என்னன்னா ப்ரீதிங் பண்ணோன்னா கொஞ்சம் ரெண்டு நாஸ்ட்ரல்ஸும் ஒர்க் பண்றது இல்லைங்க, ரெண்டு நாஸ்ட்ரல்ஸும் சன்ரைஸ்ல சன்செட்ல தான் ஒர்க் பண்றது. நீங்க செக் பண்ணீங்கன்னாக்க த்ரோ அவுட் த டே ஒர்க் பண்றது இல்லை, ஏதாவது ஒரு நாஸ்ட்ரல் ஜாஸ்தியா இருக்கும், ஒன்னும் கம்மியா இருக்கும். அதனால நீங்க கரெக்டால் குளிச்சுட்டு பண்ணீங்கனாக்க நல்லா உங்களால் பண்ண முடியும், அவேர்னஸ் இருக்கும் பாடிக்கு உங்களுக்கு, உங்களுக்கு நீங்களே தூங்கிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி திடீர்னு எடுத்து பிராணாயம் பண்ணாக்க இன்னைக்கு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இன்ஸ்டெட் நீங்கள் நல்லா குளிச்சிங்க, ஒரு அவேர்னஸ் இருக்கும் பாடிக்கு, நல்லா பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா கலகலான் இருக்கும். அதனால பிராணாயம் பண்ணிட்டு யோகா பண்ணிட்டு குளிக்கக்கூடாது, நீங்க எனர்ஜி தான் வாங்கிட்டு இருக்கீங்க, அது கீழே அப்படியே போயிடும் இல்லையா உடம்பு விட்டு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். இன்ஃபேக்ட் யோகாலாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் குளிக்கணும். ஆக்சுவலி
2: இப்போ காலையில
0: இருக்கிறது இல்லையா, அதனால பாடி
2: காலையில எழுந்துச்சு நம்ம வந்து காஃபி சாப்பிடுற பழக்கம் உண்டு. இப்ப காஃபி சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு அந்த காஃபி சாப்பிட்டுட்டு யோகா பண்ணலாமா, இல்ல அதுக்கு எவ்வளவு இன்டர்வல் டைம் இருக்கு?
0: ஃபர்ஸ்ட் நீங்க எனி திங்ஸ் தட் இஸ் எந்த நேரமே யோகா பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க காத்தால ஆரம்பிக்கும் வாட்டர் தெரப்பி, தண்ணியை குடிங்க. 3 glasses of water, 4 glasses of water, empty stomach, let the toxic come out of your system. அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு காஃபியோ டீயோ குடிங்க. குடிச்சிட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கன்னா ஒரு 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் யோகா ஆரம்பிக்கணும். பிராணாயம் கூட வராது உடனே. ஹாட் காஃபியை குடிச்சிட்டு பிராணாயம் பண்ண முடியும், உங்களுக்கு வயத்தை வலிக்கும். ஸோ அதனால ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் செல்லாம் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ஆசன ஆசெல்லாம் இருக்குது, சில கொஞ்சம் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து பத்மாசனில் உட்காந்துட்டு பிராணாயம் ஆரம்பிக்கலாம். அதனால தான் பிராணாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓம்கார் சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்கன்னாக்கா பாடி வந்து நல்ல ரீஜினுவேட் ஆகுது. அதுக்கப்புறம் நீங்கள் பிராணாயம் நல்லா பண்ணுவீங்க. அதுதான் ஓம்கார் சொல்லிவிட்டு எப்போதும் பிராணாயத்தை ஆரம்பிக்கும். தக்கார்னு நீங்கள் போய் பண்ண முடியாது. எல்லா பிராணாயம் ஃபஸ்ட்டு பிராணாயம் நிறையா பிராணாயம் இருக்குது. 7 பிராணாயம் இருக்குது. பசிரிக்கா இருக்குது, கபாலபுரத்தி இருக்குது, சீத்தலா இருக்குது, அனுரோம விலோமா இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு பிராணாயம் எல்லா பிராணாயம் பண்ணுறது வந்து ஓம்கார் சொன்னீங்கன்னாக்கா ஓம் இஸ் த கிளீனிங் ஏஜென்ட். அதை பண்ணிவிட்டு நீங்கள் பிராணாயம் ஆரம்பிச்சிங்கனாக்கா பாடி நல்லா ஸ்ட்ராங்கராக இருக்கும். அதுக்கப்புறம் பிராணாயம் நல்லா வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆசனாஸ் வரும். பிராணாயம் வந்ததுக்கப்புறம் எனர்ஜி, அதுக்கப்புறம் ஆசனாஸ் வரும் உங்களுக்கு. நல்லா நீங்கள் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இவ்வளோ பண்ணியிருங்க பசி இருக்கான்னு நீங்கள் கேட்க. சில யாருக்கு பசிக்கு வர இனிஷியலாக அந்த ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் சில ஆசனம் கொஞ்சம் ரொம்ப நேரம் பண்ணாமல் டக்கு டக்குன்னு பண்ணிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் பசி வரும். போகப்போ நீங்கள் நல்லா அந்த ஆசனாவில் இது பண்ணி இந்த போஸ்டரை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்க பசியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி இவ்வளோ தான் நீங்கள் சாப்பிடணுங்க. அதுதான் சொன்னேன்னா கண்ட்ரோல் பண்ணும். ஃபுட் இன்டேக்கையும் கண்ட்ரோல் பண்ணுறது சில ஆசனாஸ். அதில் தான் வெயிட் எப்படி ரிடக்ஷன் ஆகுது ஆசனால எனக்கு. அப்புறம் போகப்போ பாடி நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகும். நீங்கள் உங்களுக்கு என்ன கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராது, பேக் பெயின் வராது, வெட்டிக்கோ ப்ராப்ளம் வராது. இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் சி யோகா இஸ் வே ஆஃப் லைஃப். நீங்கள் காத்தாலே ஏந்து நம்ம எப்படி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வேலை செய்கிறோமோ அதுமாதிரி யோகா இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் யர் லைஃப். நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுங்கோ, தட் வில் ஹெல்ப் யூ ட்ரிமெண்டஸ்லி இந்த பாடி.
1: இப்போ எங்களோட கேம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஸ்பீட் மூமெண்ட்ஸ் தான் எல்லாமே எங்களுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே. பட் வந்து யோகா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புமே அது ஸ்லோ மூமெண்ட்ல எடுத்துட்டு போகும்.
0: அது ஸ்ட்ரெங்த் ஜாஸ்திங்க, ஸ்ட்ரெங்த் ரொம்ப.
1: இப்ப எங்களுக்கு எப்படி அது
0: வார்மிங் அப்? சி நான் என்ன சொன்னேன், நீங்க யோகா வந்து வார்மிங் அப். சி ஃபர்ஸ்ட் யோகா பண்ணி நீங்க பண்ண இன்னும் நல்லா பண்ணுவீங்க. இதுல நீங்க டக்குன்னு காலை வச்சுன்னா மேபி இன்ஜுரி இருக்கும். இதுல பண்ணிட்டு பண்ணுங்க வராது உங்களுக்கு. இது ஸ்ட்ரெங்தனிங், யோகா இஸ் ஸ்ட்ரெங்தனிங் த மசில்ஸ். ஆக்சுவலி இதுலேயும் பாருங்க மசில் பில்டிங்லாம் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும் மசில்ஸ்லாம். அதுதான் ஃப்ராக்சர் யோகா பண்ணுறோம்னா அவ்வளோ ஃப்ராக்சர்லாம் ஆகாது, கீழே வந்து ஏந்திருக்கலாம். அதனால அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வர பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கெல்லாம். இப்போ எல்லாருமே யோகா பண்ணுறாங்களே, 80-90 பண்ணுறாங்க. ஸோ அதனால் யோகா இஸ் நாட் ஃபார் ஒன்லி ஃபார் சில்ட்ரன் ஆர் இன்னும் ப்ராப்ளம் ரிலேட்டட் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் ரிலேட்டட் ஆசனாஸ் இருக்குது, தட் இஸ் ஃபார் த பீப்புள் ஓ காட் ப்ராப்ளம்ஸ். அந்த பீப்புள் இன்னும் நார்மலாக எல்லாம் நல்ல லைஃப்பை லீட் பண்ணணுன்னாக்க இனிஷியலாகவே நீங்கள் பீனிங்லேருந்தே ஆசனாசை போட்டுகிட்டே போனீங்கனாக்கா பண்ணிகிட்டே போனீங்கன்னா யோகா பண்ணிட்டே பண்ணாங்கன்னா இல் நாட் என்கவுண்டர் எனி ப்ராப்ளம்.
1: இப்போ ஈவினிங் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அவங்க பண்ணிக்கலாம் இல்லைங்களா?
0: பண்ணலாம். பிராணாயம் பண்ணிட்டு யோகா பண்ணணும், 2-3 ஆசனம். சில பிராணாயம் சாயங்காலம் பண்ணக்கூடாது. சி ஸ்டமக் வந்து சில ஸ்டமக் ஏதாவது சாப்பிட்டுட்டு பண்ணா பிராணாயம் நல்லா வராது. அதனால சாப்பிட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் கழிச்சு பிராணாயம் பண்ணணும். பண்ணிட்டு அப்புறம் அவங்க பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா பண்ணுவாங்க. அப்ப நல்லா இன்னும் ஸ்ட்ரென்த்தா அவங்க ராத்திரி அவங்க டயர்ட் ஆகாது, உடம்பு நல்லா இருக்கும், கலகலன்னு இருக்கும் உடம்பு.
2: மேடம் இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் டயட்ஸ்,
0: அவங்க கார்போஹைட்ரேட் ரிச், கார்போஹைட்ரேட் நிறையா சாப்பிடணும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய சாப்பிடணும். ஏன்னா எனர்ஜி லெவல் நிறையா இருக்கணும் அவங்களுக்கு.
2: இப்போ செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அத்லெட்டிக்ஸ், அதாவது வந்து இந்த ஓடுறாங்க இல்லையா, 100 மீட்டர், 200 மீட்டர், 1000 மீட்டர், அப்போல்லாம் வந்து ஊக்க மருந்து அந்த அந்த அந்த அந்த மாதிரி போட்டுட்டா நல்ல ஸ்ட்ரென்த் வரும், இமீடியட்டாக வரும். பட் அது அது அப்படி போட்டாதான் அது ஒரு மித்து.
0: அது சாப்பிட நெசசிட்டி இல்லைங்க, உங்க கையிலேயே எல்லாம் இருக்கு.
2: ஓகே,
0: நீங்களே நிறைய வந்து எதை சொன்னேன்னா உங்க வெஜிடபிள்ஸ் நட்ஸ்ல எல்லாத்துலயும் நிறைய இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கனாக்க இதெல்லாம் நிறைய சாப்பிடும். அது ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எஸ்பெஷலி தே ஹவ் டு ஈட் பேலன்ஸ் டயட், ரிச் இன் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி ஹெவியா இருக்கணும். கலரிஃபிக் இன்டேக் ஷுட் பி மோர் ஆல்சோ ஃபார் தம். இப்போ இந்த ஹெவி ஸ்போர்ட்ஸ்னால் 2000 கூட இருக்கலாம். இப்போ ஹெவி ஒர்க்கிங் பண்ணுறவெல்லாம் இந்த லேபர்லாம் இருக்கல, அவர் 2500 இருக்கும். லாக்டேக்டிங் உமன்லாம் வந்து கொஞ்சம் கூட எடுத்துக்கணும். இது மாதிரி சரி டயட் பிரகாரம் போகணும். நீங்கள் உங்களுக்கு 600 ஒன்றுமே வேலை இல்லைன்னா 800 கலோரிஸ் தான் இருக்கும். இவர் ஒரு ஒரு சைன் பண்ண போகிறீங்க செடென்ட்ரி ஒர்க்குனாக்க உங்கள் கலோரி ஏற்கனவே நீங்கள் ஃபேட்டுனாக்க அப்போ எப்படி இழைக்கணும்னா இப்படி இழைக்கணும். சரி ஒன் ஹவர் நீங்கள் வாக் பண்ணிங்கனாக்க ஒரு பிரிஸ்க் வாக்கு 300 கலோரிஸ் போகிறது. அதை நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மிரண்டை சாப்பிட்டு அதே 300 போய் வந்துடும் திருப்பி. ஸோ அதனால தான் நீங்கள் சொல்லிங்க நான் இவ்வளோ வாக் போய் நான் இழைக்கிறது இல்லைன்னு சொல்கிறது அதனால தான்.
2: ஸோ இன்ஸ்ட் இப்போ நம்ம வந்து நீங்கள் சொல்கிறீங்க உணவு வந்து கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னு.
0: தட் இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு ரெடியூஸ் ரெடியூஸ் ஃபீல் தே ஆர் எக்ஸஸ் வெயிட் பிளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்கலாம் அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்க.
2: இப்போ அந்த சமயத்தில் வந்து இந்த ரெடியூஸ் பண்ணுற சமயத்தில் வந்து பசிக்கிறப்போ என்ன மாதிரி அதாவது
0: சாப்பிடலாம், சம்திங் ஃபைபரா இருக்கணும். தட் மீன்ஸ் லைக் நீங்க பாருங்க பசிக்கிறதுனாக்க நீங்க
2: லோ கேலரி ஃபுட்
0: சாப்பிடணும். அந்த சுண்டல் இதெல்லாம் இருக்குல்ல அது மாதிரி சார் ப்ரோட்டீன். சி டுவர்ட்ஸ் ஈவினிங் ப்ரோட்டீன் நல்லது உடம்புக்கு ஆக்சுவலி, அப்படி சாப்பிடணும். எஸ்பெஷலி பீப்புள் இன்னும் வார் இன்னும் ஒர்க்கிங் அவங்க சாப்பிடணும். ராத்திரி பாடி இஸ் கோயிங் டு பி ரெஸ்ட், அப்போ போய் நீங்க நிறைய சாப்பிடக்கூடாது, அதுதான் வெயிட் ஆட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் குறைச்சலாக சாப்பிடணும். அப்புறம் சப்பாத்தி அது மாதிரி சாப்பிட்ணும். ரெண்டு இது ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. ஸோ மத்தியானம் 2 பிஸ்கெட் வித் டீ அது மாதிரி சாப்பிட்லாம். ஸோ அதெல்லாம் அதான் சோ மெனி திங்ஸ் இஸ் தேர். சொன்னேன்ல ஃபேட் இல்லாமல் கட்லெட்ஸ் எல்லாம் பண்ணலாம். அது மாதிரிலாம் நீங்கள் கிரில் பண்ணி சாப்பிட்லாம் சாப்பாடை. இதெல்லாம் சோ மெனி சூப் சாப்பிட்லாம்.
1: இப்போ எங்களுக்கு ஈவினிங் மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கிங்க, அந்த டைம்ல மத்தியானம் லஞ்ச் வந்து கொஞ்சம் ஹெவியா எடுக்க விட மாட்டோம்.
0: ஆமா,
1: அப்ப அந்த மாதிரி அந்த மாதிரி டைம்ல இவங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்?
0: அவங்க வந்து அவங்க மோஸ்ட்லி அவங்க மத்தியானம் தூக்கம் வரக்கூடாது. ரைஸ்
1: அதுதான் தூக்கம் வர
0: ரைஸ் சாப்பிட தூங்கிடுவாங்க உடனே, ஏன்னா அது வந்து ஹங்கர் சேவிங் ஸ்டார்ச்னு பேர். அதுக்கு பேர் ஏன்னா பாலிஷ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கு பவர் ரொம்ப குறைச்சல இருக்கு. அதனால என்ன உடனே பசி வரும், உடனே அவங்க திருப்பி சி நீங்க சொல்ற மாதிரி அட்டென்டிவா இருக்க மாட்டா. அதனால சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் ஃபைபர் அதுல இருக்கு, வீட்டில் கொஞ்சம் ஃபைபர் ஜாஸ்தி இருக்கு, அது மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும். 2-3 வெஜிடபிள்ஸ் எடுக்கணும். அது மாதிரி தால், அது மாதிரி சூப்பு, தால், 2 வெஜிடபிள்ஸ், சாலட்ஸ், கர்ட். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்சைம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு சாப்பிட்டாங்கன்னாக்க தூக்கம் வராது அவங்களுக்கு, கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுக்கு. அட் த சேம் டைம் எனர்ஜியும் இருக்கும், சப்பாத்தியெல்லாம் நல்லா எனர்ஜி கொடுக்கும். சப்பாத்தி நீங்க வந்து புரோக்கன் வீட்டில் வந்து நீங்க ரைஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு.
1: அதே மாதிரி இப்போ குளுக்கோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க பாருங்களேன்.
0: தட் இஸ் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் ஃபீலிங் வெரி டயர்டுனா. இப்போ இந்த சீசனில் வந்து அவங்க ப்ராப்ளமே இல்லைன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட தான் தப்பு இல்லை. ஸ்வெட்டிங் நிறையா இருக்கு இல்லையா, அதனால வாட்டர் டிப்ளீஷன் நடக்கக்கூடாது இல்லையா. நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கணும், அதெல்லாம் அவங்க டயர்டாகிறாங்க, குளுக்கோஸ் தண்ணி தச்சு விட்றாங்க. அதுக்கு நீங்கள் லைம் ஜூஸ் குடிச்சிடலாம், விட்டமின் சி.
1: இல்லை இது வந்து இந்த இப்போ குளுக்கோஸ் எல்லாம் எடுக்கிறதுலாம் வந்துட்டு பிஃபோர் அவங்க வந்து 1 hour பிஃபோர் எடுக்கணுங்களா? இல்லை சம்டைம்ஸ் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓடுவாங்க, ஓடினோடனே அப்படியே குளுக்கோஸ் கூட குளுக்கோஸ் கூட அப்படின்னு குளுக்கோஸ்
0: போட்டுப்பாங்க. பிகாஸ் சுகர் கண்ணர் ஒரே தடவை குறைஞ்சிருக்கும் அவளுக்கு, அப்போ நீ கொடுக்கணும். இதுக்கு நீங்க டிப்ரெஷன் வராம முன்னாடியே பார்த்துங்களேன் சாப்பாடு.
1: 1 hour பிஃபோர்
0: விளையாடுறது சாப்பிட்றது மாதிரி கொடுத்துருங்க எல்லாத்தையும். அதான் இன்னொன்னு சொல்றேன், ஃப்ரூட்ஸோட சாப்பிட்டாங்கன்னு வச்சுங்க, அது குளுக்கோஸே வேணாம் அவளுக்கு. அதுலயே இருக்கே உங்களுக்கு ஃபைபர், அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஒண்ணு நல்லதாச்சு. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருங்க, ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருங்க. நீங்க இந்த குளுக்கோஸ் போல ஃப்ரூட் ஜூஸ் கொடுத்துருங்க. ஆரஞ்ச் ஜூஸ் இஸ் வெரி குட், லைம் ஜூஸ் இஸ் வெரி குட். அவங்க ஃபெயிண்ட் ஆகமாட்டா, இந்த வாட்டர் டிப்ளீஷன் வராது. இது ரெண்டும் கூடாது அவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு டெஃபினட்டா கூடாது.
1: ஏன்னா ஸ்ட்ரெயிலா எடுத்துக்கிட்டு எல்லாம் போறாங்க.
0: அது என்னங்க, அது சி எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு எல்லாம் சாப்பிடலாம் பண்ண முடியாது. சில பேருக்கு அது ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்கிறது இல்லை. அதுவே அவங்களுக்கு ப்ராப்ளம் வருது, அசிடிட்டி ஃபார்ம் ஆகுது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வருது.
1: அது வந்து பிகினர்ஸ் ரொம்ப பண்றாங்க.
0: நீங்க வெயில் வெளியில வந்து இப்ப வந்து டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க, ஹியூமிடிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்ப போய் நீங்க ஹெவியா எது சாப்பிட்டாலும் வயிற்றுல இத்துணும் போட்டாலும் கூட வயிறு ஹெவியா இருக்குமே உங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னாக்கா ஹியூமிடிட்டி ஜாஸ்தியா இருக்கு வெளியில. அதனால என்னாச்சு, நீங்க ஃபர்ஸ்ட் தண்ணி நிறங்க, லிக்விட் நிறைய இருக்கணும். இந்த ஃபார்ம் ஆஃப் சூப்ஸ் உடனே டயட்டை மாத்திடுங்க. சூப்பு அது மாதிரி சாப்பிடுங்க, ஸ்டியூ சூப்ஸ் அது மாதிரி சாப்பிடுங்க. நீங்க இதுதான் சாப்பிடணும், ட்ரெடிஷ்னலாக சாப்பிட வேண்டாம். காத்தால் ஸ்டீம் ஃபுட் சாப்பிடுங்க. மத்தியானம் வந்து சூப்பு சப்பாத்தி அடிச்சுங்க. ஈவினிங் வேற தான் உப்புமா இந்த சுண்டல் இது மாதிரி இந்த மாதிரி நீங்க மாத்தின்றே போடலாம். மத்தியானம் தயிர் சாஞ்சு சாப்பிடுங்க, ராத்திரி வேண்டாம். அது
2: மேடம் ரவை வந்து உடம்புக்கு நல்லதா கெடுதலாம்,
0: நல்லதுதான், ஃபைபர் இருக்கு.
2: எங்க வாக்கிங் போறது, எங்க எப்ப தூங்குறது, மீன் அப்போ அந்த அந்த சிஸ்டமே

0: அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி அப்ப என்ன முதல்ல நீங்க அட்டாக் பண்றது ஸ்வீட்டு தான், அது சாப்பிட்ட உடனே கிரேவிங் இன்க்ரீஸ் ஆயிருது, உடனே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலான், உடனே அடுத்த பக்கத்துல சிப்ஸ் அதையும் எடுத்து சாப்பிட்டுடுங்க, ஸ்டில் யூ ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட், இன்னும் கூட சாப்பிடலாம். ஏன்னா இந்த கிரேவிங் வந்து நான் ஸ்டாப் இந்த ஸ்வீட்னால ஆரம்பிச்சிருக்கு, ஸ்வீட் டங்குன்னு சொல்றால அதுதான். சி வாட் இஸ் பேலட்டபிள் டு த மவுத் இஸ் நாட் பேலட்டபிள் டு த ஸ்டமக். ஒரு பிரவுன் பிரெட் ரெண்டு சாலட் சாப்பிடுங்க, அதை பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் தான் ஃபர்ஸ்ட் வரும். இதே நம்மளுக்கு அல்வாவோ இதுவோ இருந்தா டக்குன்னு எடுத்து அடிக்கலாம், அது சாப்பிடணும் ஒரு ஆசை வரும். ஏன் அது உங்க மைண்டை நீங்க செட் பண்ணிடுறீங்க, அதுல வந்து உங்களுக்கு ஆசை ஜாஸ்தி வரும்போது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இதை யோகா பண்ணி பண்ணி பாருங்க, கொஞ்ச நேரம் சரி இருக்கா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு தான் போவீங்க. பிரெட் இருக்க ப்ரௌன் பிரெட் வித் சாலட் ஐ ஹாவ் இட்.
1: இந்த 35-45 இயர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வெயிட் போயிட்டே இருக்கு.
0: பேலன்ஸ் ஆகும்போது அவங்க டிப்ரெஷன்ல ஆறாங்க, அந்த டிப்ரெஷன்ல வந்து அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு எனக்கு எங்க அம்மாக்கு இருந்து எனக்கும் வந்து கொடுத்து அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாது. நீங்க அதை ப்ரிவென்ட் பண்ணலாம், நீங்க கொஞ்சம் வாக் போகலாம், தைராய்டு கிளான் இப்ப சொன்ன பவன் முக்தாசனா பண்ணலீனாங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும், பிராணாயம் பண்ணீங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் பண்றது இல்ல அவங்க போக போய் அதை சொன்னேன்னா ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் எனர்ஜி ஒண்ணும் இல்லையா, நீங்க எனர்ஜி குறைச்சல குறைச்சல கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பிராணாயம் கொடுக்காம நீங்க ஒன்னே சேர்ந்து சாப்பிடுறீங்க அவ்வளவுதான். ஏன்னா டிப்ரெஷன் வந்து டென்ஷன் வந்துடுறது, ஃபர்ஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவே இல்லை உடம்புல உள்ளுக்குள்ள ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸே வரமாட்டேங்கிறது, இதைதான் கோவம் வரும் ஃபர்ஸ்ட். அது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் வராது. இதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் உங்க கையில இருக்கு, பிராணாயம். இதை நீங்க பண்ணீங்கன்னா திருப்பி அதே மாதிரி இந்த வெயிட்டை இறக்கிண்டு அதே மாதிரி நீங்க சாப்பிட்டு நீங்க உங்களால மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது இதுல ஒண்ணுதான் சொல்லி தந்துருக்க. நீங்க பவன் முக்தாசனா பண்ணீங்கன்னா தைராய்டு கிளான்ஸ் சரியா போயிடும், அதை நீங்க பண்ண மாட்டேன்.
2: சந்திராமன், உங்ககிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தது ரொம்ப கலகலன்னு இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்தது. இப்ப நிகழ்ச்சியை ஏறக்குறைய முடிகிற தருவாய் வந்துட்டோம் நம்ம. இப்போ எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக், எந்த நேரத்திலயோ இரவோ இல்ல காலையிலயோ பண்ற மாதிரி எல்லா குரூப்ஸுமே ஒரு சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக் மட்டும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நாங்க அதுல இருந்து நீங்க சொன்ன அட்வைசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம்.
0: மெடிடேஷன்ங்கிறது என்னன்னாக்க சாப்பிட்டு மெடிடேஷன் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபுல் வயிற்று நீங்க தூங்குவீங்க, நீங்க சாப்பிட்டு மெடிடேஷன் பண்ண மாட்டீங்க. சி ஆல்வேஸ் யூ ஹவ் டு திங்க் ஆஃப் காட், ஏ ரொம்ப தெரியும் அது சைல்ட் ஆஃப் காட், அதை ஞாபகம் வச்சுங்க எப்போதுமே. இந்த மனசுல நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா கரெக்டா ஏர்லி மார்னிங் ஏந்திருந்த உடனே பெட் இல்லையே ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கோசரம் விதுவுங்க, நீங்க பாருங்க இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ் ஆன் யுவர் பாடி. ஈவினிங் ஆல்சோ பிஃபோர் யூ கோ டு பெட், ஈவினிங் ஆல்சோ க்ளோஸ் யுவர் ரிலாக்ஸ் யுவர் பாடி ஃபர்ஸ்ட். ரிலாக்ஸேஷன் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிலாக்ஸேஷனுங்க நீங்கள் மனசில் நினச்சிட்டா போதும், வாயில் ஒன்றுமே சொல்ல வேண்டாம். யூ ஹவ் டு சே ரிலாக்ஸேஷன் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஹெட் கம்மிங் டவுன் டு த ஹோல் பாடி, மை ஹோல் பாடி இஸ் ரிலாக்ஸ்னு நினச்சிங்க, நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் ஃபுல் ஆஃப் லைஃப், இந்த 4 சென்டென்ஸ் தான் நீங்கள் மனசில் நினச்சிக்கணும்.
2: மேடம் இன்னும் ஒரு தடவை சொல்லிக்காமீங்க மேடம்.
0: ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட், ஐ ஆம் ஹெல்தி, ஐ ஆம் ஹாப்பி, ஐ எம் ஃபுல் ஆஃப் லைஃப், எல்லாமே அதில் கம்பைன் பண்ணிட்டு நீங்கள்.
2: இது ஆங்கிலத்தில் தான் சொல்லணுமா தமிழ்லையும் சொல்லலாமா?
0: எங்கே எங்கே எதுலாலும் நீங்கள் சொல்லிக்கலாம், உங்களுக்கு இஷ்டம். நீங்கள் எதாவது சின்ன தமிழ் ஹிந்தி மராட்டி எதுலாலும் சொல்லிக்கலாம், பட் இது ஈஸியாக வருது உங்களுக்கு டக்குன்னு வரும். எனக்கு என் பாடி சுஸ்தமாக இருக்குது நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஏன் இதுனாக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உள்ளுக்குள்ள நடக்கிறது, அதுதான் இந்த மெடிடேஷனோட மெயின் எய்ம் இஸ். உள்ளுக்குள்ள நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் நடக்கும். நீங்க சொன்னீங்களே நெகட்டிவா திங்க் பண்ணாதான் தோன்றது, நெகட்டிவா திங்க் பண்ண தோணாது. அப்ப சி இன்னைக்கு எனக்கு நன்னா நாள் கடந்தது அப்படின்னு நீங்க எப்ப நினைச்சுப்பீங்க, உங்களுக்கு நன்னா எல்லாம் நடந்தாதான் நினைச்சுப்பீங்க, நடக்கலைன்னாக்கி இன்னைக்கு இது ஹோல் டே இஸ் வேஸ்ட் தான் நீங்க நினைச்சுப்பீங்க. அந்த நெகட்டிவ் தாட்ஸே மெடிடேஷன்ல வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கோசனா எகைன் நாளைக்கு வரும்போது நன்னா வரணும், எனக்கு எல்லாம் நன்னா நடக்க போறது நீங்க பாசிட்டிவா திங்க் பண்றதுக்கு இந்த மெடிடேஷன் ஒர்க் பண்ணும். இப்படி நீங்க திங்க் பண்ண எல்லா ஆர்கன்ஸும் அவேக்கனிங் கொடுக்கும், பிரெயின் ஒன்னும் ஆர்டர் பண்ணும். அதுதான்

0: chakra is a commanding chakra. Or next, the thinking, when it becomes positive, the whole body starts working according to your wish. அதை நீங்கள் நினைக்க சம்டைம்ஸ் சொல்ல நான் நினச்சது நடந்ததுன்னு எப்படி சொல்கிறீங்க? பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது பாசிட்டிவாக நடக்கும். நீங்கள் நெகட்டிவாக திங்க் பண்ணால் அதுவும் நெகட்டிவாக தான் நடக்கும். அதுதான் பிராணி ஹீலிங்கில் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு தலைவலி வெகுத்தாப்புல உட்காருங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு தலைவலி இருக்குது. நீங்கள் சொல்லிங்க உடனே, எஸ் ஐ எம் ஆல்சோ ஃபீலிங் லிட்டில் இன்னும் கொஞ்சம் வரும் போல இருக்குது எனக்கு, சொல்லிங்க உடனே பாஸ் ஆகிடும். இது நெகட்டிவ் இருந்துச்சு, ஏன்னா திங்க் பண்ண நெகட்டிவ் தானே, ராமக் போன்ஸ் கிடையாது. அதுதான் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே எங்கள் அம்மாவுக்கு டிப்ரெஷன் எனக்கு வந்துடுது. இதுதான் நீ பாஸ் பண்ணுறது எப்படின்னாக்கா, உங்களுக்கு இது நீங்கள் நீங்கள் நீங்கள் நினைக்கிறது உள்ளுக்குள்ள நடக்கிறது. அப்போ நீங்கள் எப்போ நினைக்கிறது என்ன, பாசிட்டிவாக நினச்சி பாருங்கோ, பாசிட்டிவாக உடம்புல நினைக்கும். பாசிட்டிவாக நினைக்கிறதுக்கு யோகா வித் ப்ராப்பர் ஃபுட், ஃபுல் டயட் வித் கம்பைன்ட் வித் யோகா வில் கீப் யூ இன் குட் ஹெல்த்.
1: மேடம், இரவு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்புக்கு ஏதாவது ஒரு மெடிடேஷன் டெக்னிக் என்ன, ஒரு விளக்க பார்த்துட்டு தூங்குங்க அப்படிம்பாங்க, கண்ணை மூடிட்டு
0: இந்த மெடிடேஷனை பண்ணிட்டு தூங்க, நீங்க நல்லாவே தூங்குவீங்க,
1: ரிலாக்ஸ் பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அந்த நாலு வரி அந்த
0: பாடி நல்லா ரிலாக்ஸ் ஆகும். உடனே நீங்க அதை சொல்லிட்டே இருங்க, ஒரு 20-10 நிமிஷம் சொல்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஆக்சுவலி அதான் சொன்னேன், நீங்க நல்லா தூங்குவீங்க. சாப்பிட்ட உடனே பண்ணாதான் ப்ராப்ளம், சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க பண்ணி பாருங்க, நல்லா பண்ணுவீங்க, பாடி நல்லா கலகலன்னு இருக்கும். கரெக்டாக எழுந்திருக்கும் போது நீங்க நினைச்சுங்க, சரி நான் நாளைக்கு கரத்தில் 5:30 எந்திருக்க போகிறேன், 5:00 எழுந்திரிச்சு அதை கூட நடக்க போகிறது இல்லை. நீங்களே உங்களோட பாடியை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஹோ எலிமினேட் ஆல் த ப்ராப்ளம்ஸ் மே பாடி. நான் சொன்னேன்னே செல்ஃப் ஹீலிங்னு, அப்படி தான் நடக்கிறது. அதில் நீங்கள் ஒன்று திங்க் பண்ணுறது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், பிராணி ஹீலிங் வைஸ் மெடிடேஷன் வைஸ் யூ வில் ஹாவ் த க்யூரின் ஆஸ் வெல் அஸ் வித் யோகா ஆல்சோ வித் பிராணாயம் ஆல் டுகெதர் கம்பைன் எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி போட்டீங்கனாக்கா யூல் ஃபீல் ஹெல்தியர். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் நேச்சுரலி உங்கள் லைஃப் நல்லா தானே இருக்கும். இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? யூ கேனாட் ஆஸ்க் எனி திங் மோர் தென் தட் இல்லையா?
1: நன்றி மேடம், இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கும் எங்களுடைய நேயர்களோட கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக யோகா மெடிடேஷன் பிராணாயனம் அப்புறம் பிராணி ஹீலிங் பற்றி பல சந்தேகங்களை தீர்த்து வச்சுருக்கீங்க, பல டெக்னிக் பல யாசனங்களையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது இந்த தகவல்கள் எல்லாமே எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் இனிமேல் யோகா பண்ணிட்டு அவங்க உடம்பையும் அவங்க மனசையும் ரிலாக்ஸ் பண்ணி நிச்சயமாக அவங்களையும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். நேர் சார்பாகவும் எங்களுடைய கம்யூனிட்டி எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாகவும் எங்களுக்கு உங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம்.
2: ஓகே, நேர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: ஹலோ லிசனர்ஸ், வந்து யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. திஸ் இஸ் மீ யுவர் ஆர்ஜே விலாசினி. இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷன் வீட்டுல என்ன நடந்தாலும் கவலைப்படுறது இல்ல. அம்மா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, அவங்களுக்கு ஏதாவது நல்லதா ஏதாவது ஒரு சூப்பர் ரெசிபி பண்ணிவை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பண்றது, என்ன செஞ்சா அவங்க இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் நிறைய அம்மாங்க ஸ்பெஷலா யோசிப்பாங்க. அவங்களுக்குன்னே ஒரு 2 ஈஸியான ஒரு ஸ்நாக் அண்ட் ட்ரிங்க் எப்படி சொல்ற செய்யறதுன்னு சொல்றேன் கேளுங்க. பிரெட் கட்லட், பேர் கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, அதோட டேஸ்ட் அது ஆசமா இருக்கும். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பிரெட், கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஸ்மாஷ்ட் பொட்டேட்டோ, ஆனியன், கிரீன் சில்லிஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட் அண்ட் பெப்பர். ஃபர்ஸ்ட் இந்த பிரெட்ல இருக்க சைட்ஸை கட் பண்ணிட்டு பிரெட்டை ஜஸ்ட் வாட்டர்ல டிப் பண்ணி எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து அதுல ஆயில், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கிரீன் சில்லி, ஆனியன், கேபேஜ், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா சாட்டே பண்ண உடனே நீங்க அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இந்த சோக் பண்ண பிரெட் எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை ரிமூவ் பண்ற, நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாவு மாதிரி கன்சிஸ்டன்சில வரும். அந்த பிரெட்டை நீங்க செஞ்சு வச்சு அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா ஒரு மொத்தமா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சிங்கிள் மிக்சர் சிங்கிள் மாவு மாதிரி மாத்தி வச்சுக்கோங்க. அதை நீங்க நல்லா உருட்டி தட்டி பிரெட் கிரம்ஸ் இல்லைனா ஓட்ஸ் அதுல நீங்க பெரட்டி டீப் ஃப்ரை பண்ணா அது பிரெட் கட்லெட். ஷாலோ ஃப்ரை பண்ணீங்கன்னா டீப் வடை. என்னங்க ஈஸியா இருக்குல்ல, ஈஸியா பிரெட் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு சொன்னேன். அடுத்து ஒரு சூப்பரான ட்ரிங்க், அது பேரு கோகோ மோக்கா. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இதோட மொத்த எக்ஸ்பென்ஸ் 120 முடிஞ்சிடும். ஆனா இதோட குவாலிட்டி குவான்டிட்டி 4-5% சாப்பிடலாங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர், சாக்லேட் சிரப், ஃப்ரெஷ் கிரீம் அண்ட் நல்லா திக்கா காசி வச்ச பால். ஃபர்ஸ்ட் இந்த திக்கா காசின பாலில் ஃப்ரெஷ் கிரீம், சாக்லேட் சிரப், கோகோ பவுடர், மில்க் பவுடர், பவுடர்ட் சுகர் இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மிக்சரை திக்கா காசின சுண்டின பாலில் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா இதை விட சூப்பரான வேற ட்ரிங்க் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு வேற எதுவுமே வேண்டாங்க. இது ஒண்ணு இருந்தா போதும், அவங்க அதை வச்சே ஒரு ஃபுல் டே ஓட்டிடுவாங்க. இந்த 120 ஸ்பெண்ட் பண்ணா நம்ம சூப்பரான குவாலிட்டி குவான்டிட்டியோட அபவுட் 4-5 மெம்பர்ஸ் குடிக்கலாங்க. ஆனா இப்ப இருக்க ட்ரெண்ட்ல எல்லாரும் இந்த 120 வெளியில ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கப் ஒரு ஆளுக்கு தாங்க. அந்த 120 நம்ப செஞ்சா 4-5 மெம்பர்ஸ் சூப்பரா என்ஜாய் பண்ணி குடிக்கலாம். ஓகேங்க, கண்டிப்பா இத நீங்க உங்க
4: வீட்டுல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கேன். என்னன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாரும் வெளியில சாக்லேட் ஸ்மூத்தி, மேங்கோ ஸ்மூத்தி எல்லாம் ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு கேரட் ஸ்மூத்தி எப்படி இருக்கும்னு வீட்டுல ட்ரை பண்ணி பாக்கலாமா? இருங்க சொல்றேன், ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க போல. இதுக்கு வெறும் 4 இன்கிரீடியன்ஸ் தாங்க. கிரேட்டட் கேரட், மில்க், டேட்ஸ் அண்ட் பாதாம். பாலை அடுப்புல வச்சு நல்லா சுண்ட காசி எடுத்துக்கோங்க. நல்லா பால் நல்லா திக்கா இருக்கணுங்க. அது கூட கிரேட்டட் கேரட், டேட்ஸ், பாதாம் இது நாலத்தையும் நீங்க மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தியா கிடைக்கும். ஒரு பேஸ்ட் மாதிரி, அந்த பேஸ்ட் ஃபார்மே நல்லா லிக்விடா இருக்கிற மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சில இருக்கும். இது தாங்க கேரட் ஸ்மூத்தி. வெரி ஈஸி. நிறைய பேரு கேரட் ஜூஸ் நிறைய பசங்க குடிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு இது என்னன்னே சொல்லாம நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா குடிப்பாங்க. கேரட் ஸ்மெல், கேரட் டேஸ்ட் எதுவுமே வராது. நீங்க டேட்ஸ் அண்ட் பாதாம் போடுறதுனால அதோட ஃபிளேவர் என்டையரா டிஃப்ரெண்டா தெரியும். குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேணும்னா நீங்க சொல்லுங்க நீங்க குடிச்சது கேரட் ஸ்மூத்தின்னு. என்ன லிசனர்ஸ், கேட்கும் போதே அவ்வளோ ஈஸியா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனே சட்டுன்னு போங்க, கிச்சன்ல இருக்கிறத எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஈஸியா அதை நீங்க பண்ணலாம். முக்கியமா குட்டி பசங்களுக்கு கொடுக்கும் போது சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் பியூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும்.
1: காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் பியூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
2: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
3: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
2: கையெல்லாம் ஒன்னும் கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
3: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
2: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
4: ஏ ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
3: சரி மேம்,
2: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
4: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
3: ஓகே மேம்.
1: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு?
1: டாக்டர், நேத்திலிருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர், ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
0: நேத்து என்ன சாப்பிட்ட?
1: தோசை சாப்பிட்டேன்.
0: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
1: இல்ல டாக்டர்.
0: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
1: ஓகே டாக்டர்.
0: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
1: ஓகே டாக்டர்.
0: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
1: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
0: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா ரத்தம் வரும்ல. அதுக்கப்புறமா ரத்தம் வந்துதான் நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிடல் போனும். அங்க டாக்டர் டிடி இன்ஜெக்ஷன் போடுவாரு. அதுக்கும் வலிக்கும் உங்களுக்கு?
3: ஆமாமா, நாங்க இனிமேல இருந்து போகும்போது ஸ்லிப்பர் ஒழுங்கா போட்டு போறோம்.
0: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
1: டேய், கொஞ்சம் எர்ரா கௌதம், எனக்கு அர்ஜென்டா பாத்ரூம் வருது. அந்த மரத்தட்டுல போய் போயிட்டு வந்துடுறா.
3: அங்கெல்லாம் போக கூடாது சரியா? அங்க நிறைய கிருமிகள்லாம் இருக்குது. அங்க போனா உனக்கு தானே பரவும். அதுவும் அங்க நிறைய பேர் நின்னு இருக்காங்க. எல்லாரும் உன்னதானே பாப்பாங்க.
1: அங்க பாரு, பெரியவங்களே போயிட்டு இருக்காங்கடா.
3: அவங்க போட்டோம். அம்மா சொன்னாங்க அங்கெல்லாம் பாத்ரூம் போக கூடாதுன்னு சொன்னாங்கல்ல?
1: ஆமாண்டா.
3: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வாடா.
1: சரிடா.
4: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்ல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம் தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி, கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, என்ன கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சிட்டு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா, குடிங்க குடிங்க சொல்லி மேலேயே கொட்டிட்டு ஜூஸ.
1: நான்
0: தான் அப்பவே வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா. கழுத்து விட்டோமே, அந்த அம்மா கரெக்டா எந்திரிக்கும் போது செயின் கீழே விழுந்துட்டு தூக்கிட்டு போயிடலாம்.
0: பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி, நான் தொடச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? அப்பாடா பொண்ணு வந்துட்டு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். அப்பாடா எந்திரிச்சிட்டாங்க, கீழே விழுந்துருக்கும், இந்நேரம் எடுத்துட்டு போக வேண்டியதான்.
0: போகலாம் கண்ணு. என்னம்மா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water. Mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடிச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டுல அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரதுக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு

இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் எம்ஓபி வாக்கு.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஇ பட்டம் பெற்று, ஐஐடி மெட்ராஸில் எம்டெக் மற்றும் பிஹெச்டி பட்டம் பெற்று, சிங்கப்பூரில் உள்ள நான்சேங் பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேட் ஃபெலோஷிப் பட்டம் பெற்று, தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக பணிபுரியும் ப்ரொஃபசர் எஸ் கௌரி எம்ஓபி வைணவ கல்லூரிக்கு வருகை தந்த வேளையில் நமது எம்ஓபி சமுதாய வானொலிக்கு அளித்த சிறிய நேர்காணலை கேட்போம் நேயர்களே.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா.
2: எம்ஓபி சமுதாய வானொலி வந்து 2005 பணிபுரிந்து வந்துட்டு இருக்கோம் சார். பெண்கள் குழந்தைகள் இவங்களுடைய நலம் சார்ந்த எல்லா விஷயங்களும் ப்ரோக்ராம்ஸ் மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம் சார். நீங்க சிஆர்எஸ்ல இதுக்கு முன்னாடியே இணைந்திருக்கீங்க, பணிபுரிந்திருக்கீங்க, அதாவது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றதா சொல்லியிருந்தீங்க சார்.
3: வணக்கம்மா. இந்த எம்ஓபிஸ் கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வாயிலாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ அண்ணாசியார் இயக்குனராக ஏறக்குறைய 7 இருந்திருக்கேன். நான் பேசிக்கலாக மெக்கானிக்கல் ப்ரொஃபஸர், இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது என்னோடய பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் அங்கே இருந்ததாக தெரிஞ்சது. அதனால் அந்த அண்ணாசியார் 90.4 மெகாஹெட்ஸ் மூலமாக பல நிகழ்ச்சிகளை அங்கிருந்த சுற்றி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவையாக செஞ்சோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அங்கே பக்கத்தில் இருக்க அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எப்படி தடுப்பது, புற்றுநோய் வராமல் தடுப்பது என்பதற்காக நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதை கேட்டுட்டு மறைந்த டாக்டர் சாந்தா அவர்களே அந்த இயக்குனர் பேராசிரியரை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான், மேடம் நீங்கள் வர வேணாம், நானே நேராக வரேன்னு சொல்லி அவங்க நேராக போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அடுத்து நான் இந்த டவுன் ட்ராடன், அதாவது சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி ரேடியோட ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கோட்டூரில் ஜிப்சி காலனின்னு இருக்குது, அதாவது குருவிக்காரன்னு சொல்லுவாங்க, நறுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி. அவங்கள அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. ஆனால் அது எப்படி போராடுறது என்னங்கிறது தெரியாத ஒரு சூழலை தான் இன்னமும் இருக்காங்க. அவங்கள நேராக சந்தித்து அங்கே உள்ள இளைஞர்களையும் அந்த இளம்பெண்களையும் கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும், என்ன பண்ணணும் சொல்லி அவங்களோட நேரடியாக பேசணும். அதில் அந்த இளம்பெண் அந்த பெண்களும் சரி, சில தாய்மார்களும் சரி, நாங்கள் வரோன்னு சொல்லி வந்து அவங்களோட பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூ, மற்றபடி படிப்பு எப்படி படிக்க, என்ன எந்த அளவுக்கு படிக்கணும், என்னென்ன கேட்கணுங்கிறதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமை பண்ணோம். அதில் 2 நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஆர்ஜே ரேடியோ ஜாக்கியாக பண்ணி அவங்க ரேடியோ ஜாக்கி மூலமாக பேசும்போது சொல்லிட்டோம், முதல்ல உங்கள் அவங்கவுங்க அந்த காலனியில் இருக்கவங்களுக்கு ரேடியோவில் ட்யூன் பண்ணுவேன். ஏன்னா அந்த குறிக்காரங்க எப்பவுமே டிரான்ஸ்டர் வச்சுருப்பாங்க. அதாவது குறிக்கார ஒரு அடையாளம் வந்து ஒரு காலத்தில் டிரான்சிஸ்டர் தான். அதை கேட்டு கேட்கும்போது அவங்க இவங்களோட குரலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். எப்படி நீ அங்கேருந்து பேசுகிற எங்களுக்கு கேட்குற பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெருமிதமாக இருந்தது அப்படி சொன்னோம். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அடுத்து நாங்கள் பண்ணது இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதாவது பைனரி கம்யூனிட்டி அப்படிங்கிறது, அவர் 10 தானே பைனரி, அதை வச்சு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள், அந்த திருநம்பிகள் சொல்லக்கூடியவங்களை கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க எப்படி சமுதாயத்தில் பிறந்த வீட்டிலேயே அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க, இந்த சமுதாயம் எப்படி அவங்களை ஏற்றுக்கிட்டது, அதெல்லாம் பேசி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது எதிர்பாராத விதமாக அந்த ப்ரோக்ராமை நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அனுப்பிச்சு கொடுத்ததில் அதுதான் எங்களுக்கு ஒரு முதல் பரிசு கிடைச்சது. அதே போல் அடுத்தது மகளிர் நேரம் நலம்பெருவாய் தோழி, அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது 2 முதல் பரிசு கிடைச்சது. அதே போல் அடுத்தது மகளிர் நேரம் நலம்பெருவாய் தோழி, அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது 2 வருஷமும் அது மாதிரியாக மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங்கில் ஒரு பரிசு கிடைச்சது. பரிசுக்காக பண்ணலை, அது தோணாக வந்தது. அந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பல நல்ல வழிகளில் இந்த சமுதாய வானொலி ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். அந்த வகையில் இந்த எம்ஓபி கல்லூரியில் உள்ள இந்த கம்யூனிட்டி ரேடியோ 107.8

0: நல்ல முறையில் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் உங்கள் சுற்றி இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரு நல்ல சேவை செய்து அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாணவர்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, முதியோர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன் வந்திருக்கு. அது பேர் நோமோஃபோபியா, அதாவது நோ மொபைல் ஃபோபியா. இந்த மொபைல் இல்லைன்னா என்ன ஆகுது, வாழ்க்கை இல்லாத மாதிரி ஆயிடுது. நோமோஃபோபியாங்கிறது காலையில் எழுந்திரிச்சோன்னே அது பார்க்கலைன்னா வேலையே ஓடாத மாதிரி சில பேருக்கு, ராத்திரி படுக்கும்போதும் வச்சுட்டே படுக்கிறாங்க, தூக்கம் இல்லை, உடல்நலம் போகுது. அதாவது ஃபோனை கண்டுபிடிச்சதே பேசுகிறதுக்காக, ஆனால் இன்றைக்கி ஃபோனை வச்சுட்டு யாருமே யாரும் பேசிக்கிறது இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அனௌன்ஸில் இருக்கும்போது சொல்லுவேன், இந்த அனௌன்ஸ் சைட் கேட்டு கோட்டுப்புறத்துலேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, கேர்ள்ஸு ஆட்டோவிலே பஸ்ஸில் நடந்து போகும்போது ஃபோனை பார்த்துட்டே போவாங்க. நான் சொல்ல இப்போ தான் அந்த பொண்ணுங்க குடிஞ்சதால நிமிராமல் போகுது அப்படிங்கிற மாதிரியே. ஸோ அந்த வகையில் இது வந்து எங்கே போய் முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி இதுக்கு டி அடிக்ஷன் பண்ணுறதுக்கு சைக்காலஜிஸ்ட் வந்து நிறையா சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நோமோஃபோபியா குறையணும், அப்போ தான் அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் இளைய சமுதாயம் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புடை சமுதாயமாக வளரும். ஏன்னா இன்றைக்கி இது தவிர்க்க முடியாத ஒன்று, நல்ல விஷயங்கள் வருது, இந்த உள்ளங்கையிலே உலகம் இருக்குது இல்லைங்களா. பட் அது எந்த வகையில் அதை முறையாக பயன்படுத்துங்கிறத முறையாக சொல்லணும், அது பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த வானொலி பலதரப்பட்ட இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கணும். அதுதான் என்னுடைய
1: உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் அளித்ததற்காக MOP சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்க RJ கேத்ரின். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
1: நமது பெருமை.
3: உங்க வீட்டுல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. Produced and brought to you by MOP Samudaya Vanoli 107.8.

0: என் புருஷன் செத்துட்டாங்க, எனக்கு வாழறதுக்கு ஒரு வழியே தெரியல, நானும் சாகலான்னு இருக்கேன்.
1: நீ எதுக்கு இப்ப கவலைப்படுற? கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் வந்து நீ நல்லா டெய்லரிங் பண்ணுவல, என்கிட்ட ஒரு டெய்லர் மிஷின் இருக்கு, உன்கிட்ட இல்லைன்னு தெரியும். சோ என்கிட்ட இருந்து நீ வாங்கிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண.
2: சில மாதங்களுக்கு பிறகு
0: இல்ல மேடம், இதுக்கு மேல என்ன ஆர்டர்ஸ்லாம் இருக்க முடியாது, ஆல்ரெடி நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு.
1: உன்னோட பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. நான் ஒரு புதுசா பொட்டிக் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெய்லரா இருந்த என்ன இவ்வளவு பெரிய பொட்டிக் ஆரம்பிச்சு நீங்க ஒரு பெரிய ஊக்கமே கொடுத்துருக்கீங்க எனக்கு. என்னோட சுய முயற்சினாலையும் உங்க ஊக்கத்தினாலையும் நான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்திருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. வாழவே தெரியாது என்ன இவ்வளோ பெரிய இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப சந்தோஷம்.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டுன்னு நம்ம யோசனை பண்ணி நம்ம எந்த அந்த ரூம் விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்ல ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம். When we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமா நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பா இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி. வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பாருங்கள்.

Gabriel Pugliete. ஹாய் லிசனர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOPCRS 107.8 ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் ப்ரைட். சரி ஓகே, நம்ம போகும்போது கார்ல போகும்போது பாத்திருப்போம், ஏதாச்சும் ஒரு குட்டி பாப்பா வந்து பூ வித்துட்டு இருந்திருப்பாங்க, இல்ல ஒரு சின்ன பையன் போய் ஒரு டீ குடுத்துட்டு இருப்பான் ஏதாச்சும் ஒரு அவங்க ஓனர் கிட்ட. அப்போலாம் அந்த பசங்களுக்குள்ள என்ன போயிட்டு இருந்திருக்கலாம், அந்த கார்ல பூ குடுக்கும் போது இந்த மாதிரி நம்மளும் கார்ல போலாம், ஆனா எப்போ படிச்சாதான் போக முடியும். அதே மாதிரி அந்த பையனும் நம்மளுக்கும் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி குடுப்பாங்க, நம்மளையும் இப்படி பாத்துப்பாங்க, எப்போ நம்ம படிச்சாதான் அப்படின்னு அந்த பையனுக்கும் தோணிருக்கலாம். சோ கண்டிப்பா அந்த சின்ன சின்ன கிட்ஸ் மனசுக்குள்ள எஜுகேஷன் ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அவங்க என்ன அவங்களுக்கு படிக்கணும்னு இஷ்டம் இருந்திருக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்கன்னு இல்ல, அவங்களால பண்ண முடியல போல, அதனாலதான் அவங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ், சைல்ட் லேபர், அதெல்லாமே எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு.

0: அந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம், நான் பண்ணியே ஆகணும்ன்ற குழந்தைங்களுக்கு நிறைய என்ஜிஓஸ் இங்க இருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு என்ஜிஓஸ்னா என்னன்னே தெரியாது, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட என்ஜிஓஸ் பத்தி, அப்படிப்பட்ட என்ஜிஓஸ், ஒரு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற என்ஜிஓஸ் பத்தி இன்னைக்கு பேச போறோம். பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து, எஜுகேஷனுக்காக ரன் பண்ற ஒரு என்ஜிஓல இருந்து அபிநயான்ற ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு டீடைல்டான ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிஎஸ்ஏ பிரேக் போயிட்டு வந்துடலாம். அண்டில் தென் ஸ்டே டியூன் டு எம்ஓபிசிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைம்.
1: பால், பழங்கள், கீரை இவை அனைத்தும் அத்தியாவசியம், ஆனால் பீட்சா, பர்கர், கோக் இவை அனைத்தும் ஆடம்பரம்.
2: Junk foods are meant to be in the junk.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
0: ஹாய் லிசனர்ஸ், த அன்எஜுகேட்டட் ஹாவ் லிட்டில் யூஸ் ஃபார் ஃப்ரீடம். ஸோ எஜுகேஷன்றது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா போயிட்டு இருக்கு. அந்த எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ற நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அதாச்சும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இது நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுக்காக இன்னைக்கு பிரயாக் அப்படின்ற ஒரு என்ஜிஓல இருந்து ஒரு வாலண்டியர் வந்திருக்காங்க. அவங்க நேம் அபிநயா. ஹாய் அபி.
3: ஹாய்.
0: ஸோ நீங்க சொல்லுங்க, எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்றதுனால தான் நீங்க வந்து அந்த சில்ட்ரனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்க. உங்களோட என்ஜிஓ பேர் என்ன, அதோட டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா இங்கே இருக்க கம்யூனிட்டி பீப்புள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க.
3: ஓகே, எங்களோட என்ஜிஓ பேர் வந்து பிரயாக். ஸோ இதோட மெயின் எய்ம் வந்து சில்ட்ரன் புவர், அதாவது இந்த பேக்வர்ட் கிளாஸில் இருக்க சில்ட்ரன் எல்லாம் வந்து எஜுகேட் பண்ணுறது தான் எங்களோட மெயின் எய்ம். ஸோ அதுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவலி ஐ வில் டெல் ஹவு இட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட். இப்போ காலேஜ் படிக்கும் போது எல்லாரும் வந்து போகிறோம், படிக்கிறோம், வேலையை செஞ்சுட்டு வரோம். பட் ஆனால் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்ந்து தான் இந்த என்ஜிஓ ஆரம்பித்தாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தவங்க சொல்றது ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால தான் அது இந்த அளவுக்கு வந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க அவங்க ஏரியா பக்கத்தில் இருக்க ஆர்ஃபனேஜ் அணைக்கும் கரங்கள், ஸோ அந்த ஆர்ஃபனேஜுக்கு வந்து தீபாவளி அப்போ இவங்கெல்லாம் குரூப்பாக போயிட்டு, ஸோ அங்கே போய் அவங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணி, ஸோ அந்த மாதிரியே அவங்க 2-3 இயர்ஸ் வந்து அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தே தாட் ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், நம்மனால அவங்களுக்கு வந்து ஏதாவது எஜுகேஷன் வைஸ் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சு தான் அவங்க வந்து இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணாங்க.
0: ஸோ காலேஜில் நிறைய பேர் பார்ட்டிஸ் அப்படிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெரி குட், சொல்லுங்க அபி.
3: ஸோ அதான் அப்போ வந்து பிளேஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இப்போ அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராசஸாக இருக்கு. இட்ஸ் நாட் லைக் நாங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பித்தோம் பண்ணுறோம் அப்படின்றது கிடையாது. அவங்க வந்து அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு வாலண்டியர் அந்த ப்ரயாக்குள்ளே வராங்கன்னா அவங்களுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ப்ரயாகை பற்றி அவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு எல்லாமே அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சதுக்கப்புறம் அது இப்போ நம்ம அங்கே போனோன்னே நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீல் வந்துருது. ஸோ அவங்க அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்களே அந்த வாலண்டியர்ஸை.
0: ஸோ நீங்கள் வந்து இப்போ எப்படி பிரயாக்குள்ள நீங்கள் சொன்னீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி இது இருக்கும்னு, ஆனால் எந்த எந்த ப்ரொசீஜரில் தே கேன் உள்ள வர முடியும் பிரயாகோட என்ஜிஓ ஆர்கனைசேஷனுக்குள்ள வரணும்னா?
3: ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ நான் எப்படி உள்ளே போனேன்றதை பார்த்தீங்கன்னா, எனக்கு காலேஜில் ஒருத்தங்க மெயின் மெம்பராக இருந்திருக்காங்க பிரயாகில். ஸோ அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க மூலமாக தான் நான் போனேன். எனக்கு பேசிக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே இருந்தது. பட் ஆனால் அது எந்த வழியில் எப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லை அந்த டைமில். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு,
0: பிரயாக் இருக்கு,
3: பிரயாக் இருக்கு, ஸோ அப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் நீ வந்து போய் இந்த ஓரியன்டேஷனில் கலந்துக்கோ, தென் யூ வில் பிகம் அ வாலண்டியர். அதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து நீங்கள் இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு தே வில் நாட் ரெஸ்ட்ரிக்ட். அவங்களுக்கும் நிறையா இருக்குது. இப்போ நீ சிலபஸில் யூ ஹாவ் டு ஹெல்ப் அப்படின்னா நீ அந்த அந்த இதில் மட்டும் இருக்கலாம். இப்போ டீச்சிங்கில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீ டீச்சிங்கில் போகலாம்.
0: ஸோ ஸோ அபி, பிரயாக் வந்து சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் எந்த வழியில் மணி கொடுக்குறீங்களா, இல்லை எப்படி வந்து அவங்களோட எஜுகேஷனுக்கு நீங்கள் ஒரு பாத் கிரியேட் பண்ணுறீங்க?
3: ரெண்டுமே இருக்குது. ஸோ தேர் ஆர் த்ரீ ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, மெயின்லி அதில் வந்து ஆக்கம் ஒன்று, அடுத்தது ட்ரீம், அடுத்தது லீப். ஆக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மோரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல. இப்ப பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்ப வந்து இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு கூட ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணி அங்க வந்து விண்டோஸ் டோர்ஸ் இதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடு இருக்கிற அந்த ஹாப்பினஸ் தான் வந்து
0: சக்சஸ் ஆஃப் பிரயர். சோ ஃபர்ஸ்ட் ஆக்கம்ன்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, சில்ட்ரனோட படிக்கிற இடமும் அவங்களுக்கு அந்த ஒரு ஹைஜீனா கிளென்லினஸா இருக்கணும்ன்றதுக்காக ஆக்கம் இருக்கு. சோ அடுத்து ஒரு பேர் சொன்னீங்க
3: ட்ரீம். ட்ரீம் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் லைக் ஆர்ஃபனேஜஸ் எல்லாம் போய் வி ஆர் டேக்கிங் கிளாஸஸ். சோ அங்க வந்து நிறைய என்ன நிறைய படிக்கிற பசங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் மணி வைஸ், அதனால அவங்க வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு.
0: படிக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க முடியாத இருக்கவங்களுக்கு,
3: அவங்களுக்குலாம் வந்து இப்ப வந்து சில பேர் ஸ்பான்சர் பண்ண ரெடியா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு வி ஜஸ்ட் இந்த கிட்டுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அப்படின்லாம் இல்ல. நாங்க வந்து அவங்க அந்த கிட்ட பத்தி ஒரு ஃபுல்
0: டீடைல்ஸ்
3: கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த அவங்க ஸ்பான்சர் பண்றவங்களுக்கு வி இது
0: பண்ணுவீங்க.
3: ஆமா, அதுக்கப்புறமா வந்து லைக் அவங்களோட ரெகுலரான கரிக்குலம் எல்லாத்தையுமே வந்து வில் அப்டேட் தி ஸ்பான்சர்ஸ்.
0: ஓகே ஃபைன். ஸோ அதனால அவங்களால நம்பிக்கை, ஓகே இது ஒரு ரைட் பர்சனுக்கு தான் போகுது, ஒரு ரைட் ஸ்டூடெண்ட்க்கு தான் போகுதுன்ற ஒரு நம்பிக்கையில எவ்ரிபடி கேன் ஸ்பான்சர் தேம். ஸோ தேர்ட் ஒன்னு சொன்னீங்க அபிநயா,
3: இட்ஸ் லீப். லீப் வந்து என்னன்னா அதான் மோர் ஆஃப் இதுல வாலண்டியர் ஒர்க் தான் இதுல ஜாஸ்தி. ஸோ சென்டர் நாங்க மூணு சென்டர்ஸ் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ இப்போ இப்போ கரண்டா. ஒன்னு வந்து அணைக்கும் கரங்கள், இன்னொன்னு ராமகிருஷ்ணா மிஷன், அப்புறம் அவ்வைஹோம்.
0: சோ இந்த மூணு ஆர்ஃபனேஜஸ் இப்ப பிரசன்ட்டா நீங்க பண்ணிட்டு இருக்க வரது.
3: சோ இப்ப இந்த ஓரியன்டேஷன் வழியா வர வாலண்டியர்ஸ்க்கு தே லாஸ்ட் நீங்க டீச்சிங்ல இருக்கணுமா, சிலபஸ் ஹெட்டா இருக்கணுமா, இல்ல வேற ஏதாச்சும். சோ
0: சோ வாலண்டியர்ஸ்க்கு வந்து இது ஒரு பிடிச்ச ஒரு சர்வீஸா மாத்துறதுக்காக யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ்.
3: யா, அதனால சோ இப்ப நாங்க வந்து வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் போய் கிட்ஸுக்கு எடுப்போம். நாங்க ஒரு 2 hours தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா அதுல கிடைக்கிற சாட்டிஸ்பாக்சன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் அந்த 2 மணி நேரம். நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம என்ன சொல்லி தரோன்றது மட்டும்தான் நம்ம மனசுலயோ எல்லாத்துலயும் இருக்கும்.
0: ஐ திங்க் இட்ஸ் ஜாய். நம்ம ஒரு வெளியில போய் ஒரு ஹாப்பியா பார்ட்டிஸ் ஃப்ரெண்ட்ஸோட போறது மைட் பி ஒரு பிளஷரா இருக்கலாம், அப்போ ஒரு ஜாலியா என்ஜாய் பண்றதா இருக்கலாம். பட் எஜுகேட்டிங் நம்மளுக்கு முடிஞ்சதை ஹெல்ப் பண்றது இஸ் பிரில்லியன்ட் ஒரு வே ஆஃப் கெட்டிங் ஜாய், ஒரு இன்னர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வெல் செட். ஸோ நீங்க இப்போ அதுல இருக்க என்னென்ன கேட்டகரிஸ்ன்னு சொல்லியிருக்கீங்க, என்னென்ன விதமா நீங்க இதை வந்து ரீச் பண்றீங்க, எப்படியெல்லாம் நீங்க என்ஜிஓ பிரயாக கொண்டு வந்திருக்கீங்க வெளியில?
3: நாங்க நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் லைக் ஈவெண்ட்ஸ் வந்து
0: கண்டக்ட் பண்ணுவோம் டு ப்ரோமோட்
3: பிளஸ் ஃபண்ட் ரைசிங்கும் கூட. ஸோ இப்போ நாங்க வந்து இப்போ ஆக்கம் எல்லாம் பண்றோம்னா வி நீட் மணி. ஸோ அதுக்காக வருஷம் வருஷம் ஃபண்ட் ரைசிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணதுல வந்து கான்செர்ட் ஒரு வருஷம் பண்ணோம் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் நாங்க மாரத்தான் பண்ணோம். சோ அதெல்லாம்
0: கான்சர்ட் மாரத்தான்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. சோ கண்டிப்பா அந்த ஒரு வாலண்டியர்ஸ் அதுல இருக்க ஒரு சீரியஸா அதை பண்ணணும்னு நினைச்ச வாலண்டியர்ஸ் இருந்தனாலதான் பிரயாக்ல
3: இருக்க வாலண்டியர்ஸ் தான் வந்து அதோட என்ன பண்ணாலுமே வாலண்டியர்ஸ் சப்போர்ட் வந்து அங்க ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருமே ரொம்ப இன்வால்வ்டா இருப்பாங்க, யாருமே நீ செய் நான் செய்யின்னு இல்ல, எல்லாருமே சேர்ந்து அவங்க ஹெட்டும் அந்த அளவுக்கு வந்து எவ்ரி திங் தே பிளான் நீங்க இதுக்கு. சோ நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணணும்ன்றதுக்கு நம்ம முழிக்க வேணாம், அவங்களே வந்து தே கைட் எவ்ரிதிங் இஸ் பிளான்ட்
0: அண்ட் டன். சோ நீங்க வந்து இப்போ கான்சர்ட் மாரத்தான் சொன்னீங்க, ஆனா உங்களோட நேம் பிரயாக்ன்றது பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆர்கனைஸ் பண்ணீங்க. அதெல்லாம் வந்து ஒரு ரைட் கான்டெக்ஸ்ட் ரைட் விதமா யூஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். சோ அது சொல்லுங்க, ஹவு டிட் இட் ஹேப்பன், எதுக்காக, அதுவும் ஒரு ரீச்காகவா?
3: ஆமா, ஆக்சுவலி இது வந்து அது வந்து பிஹைண்ட் வுட்ஸோட சேர்ந்து அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் இயர் இந்த
0: ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பண்ண ஒரு விஷயம்
3: பண்ணாங்க. ஸோ அப்ப வந்து லைக் பிரயாக் சம்
0: வி காட் நீடட் ப்ரமோஷன், ஒரு தேவை
3: கான்டாக்ட்ஸ் வந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் நாங்க பேசி ஸோ வி வேர் லைக் அவங்க ஷோவையும் நாங்க வாலண்டியர் பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அது ஒரு புது விஷயம் தான், பட் ஆனா சேர்ந்து பிகம்
0: ஸோ அட்லாஸ்ட் ஒரு புவர் அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு எஜுகேஷன் பிளஸ் அவங்களுக்கான ஸ்பான்சர்ஷிப் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம்.
3: ஸோ அந்த பிஹைண்ட் வழியா வந்த நான் எங்களுக்குன்னு சர்டன் பர்சன்டேஜ் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து வி காட் டேப்ஸ் ஃபார் த சில்ட்ரன்ஸ். நாங்கள் போய் படிக்கிற போய் சொல்லித்தர பசங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் போய் சொல்லித்தரோம்னா வந்து லைக் நோட் புக்ஸ் அதெல்லாம் வச்சு தான் வில் டீச். ஸோ வில் என்ன ப்ராப்ளம்ஸ் போட்டு கொடுத்துட்டு அவங்கள சால்வ் பண்ண சொல்ற அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கிட்ஸ்க்கு சின்ன கிட்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப என்ன சொல்றது தேல் பி போர்ட். ஒரு பாயிண்ட்ல அவங்க போர் ஆகி அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இந்த டேப்ஸ். இப்ப எல்லா பெரியவங்களே வந்து அந்த ஆப்பை வந்து அவ்வளோ இதுவா யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி கிட்ஸ் அது இன்னும்
0: பாசிட்டிவா
3: யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நாங்க டேப்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நாங்க வீக்லி போற கிளாஸஸ்ல நாங்க டேப்ஸ் தான் யூஸ் பண்றோம். அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி
0: ஸோ அவங்க அப்டேட்டடா இருப்பாங்க இந்த ஜென்ரேஷனுக்கு. சும்மா போய் சொன்னோம் இல்லாம ஒரு நியூ மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல வெரி குட். நீங்க இப்போ கிளாஸஸ் போறீங்க, சில்ட்ரன் எல்லாம் பாக்குறீங்க, எப்படி அவங்க ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அதை சப்போர்ட் பண்றாங்களா, இல்ல அவங்களுக்கு மணி இல்லன்றது? ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அவங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம். சோ எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறாங்களா, அவங்களுக்கு அது அவசியம் புரியுதா?
3: குடுக்கறாங்க எல்லா, இப்ப நாங்க போற எல்லா இதுலயுமே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போனாலுமே வந்து அந்த ஏஜ்க்கான அந்த இப்போ ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 50, 100 வரைக்குமாவது தே நோ டு ரைட். ஆனா சில பேருக்கு அது இருக்கிறது இல்ல. ஸோ எல்லாத்துக்கும் அந்த ஈக்குவலா அட்டென்ஷன் கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் வந்து இப்போ ஒவ்வொரு கிட்டா வில் மானிட்டர். ஸோ பண்ணிட்டு இப்ப இந்த கிட்டுக்கு இவ்வளவுதான் தெரியும்னா அதுக்கேத்த மாதிரி வி ஹாவ் லெவல்ஸ். ஸோ அதுக்கேத்த மாதிரி வாலண்டியர்ஸ் நாங்க வந்து மேப் பண்ணி ஸோ அவங்களுக்கு பேசிக்கான எஜுகேஷன் ப்ராப்பரா கிடைக்கணும் அப்படின்றதுதான் வந்து.
0: ஸோ எல்லா எஜுகேட்டட் பீப்புள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யும் போது அந்த ஒரு பிரில்லியன்ட் வேல தான் அவங்க மூவ் பண்ணிருப்பாங்க. அதோட ப்ராசஸ் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அபி, நீங்க ஸ்பெண்டிங் பத்தி பேசுறீங்க, ஆனா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணும் நினைப்பாங்க நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா அவங்களோட ஃபேமிலியுமே ஃபினான்ஷியலா இன்னும் செட்டில் ஆயிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனா கண்டிப்பா எனக்கு இருக்க எஜுகேஷன் மற்றவங்களுக்கு தரணும்னு விருப்பப்படுவாங்க, அவங்களால ப்ராக் ஜாயின் பண்ண முடியுமா?
3: கண்டிப்பா. இப்ப வந்து நான் சொன்னது ஃபினான்ஷியலா மட்டும் ஐ டிட் மீன், முக்கியமா எங்களுக்கு வந்து வாலண்டியர் சேர்ந்துட்டாலே இது ஒரு பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போலான்ற இது இருக்கு. ஸோ இப்ப வந்து அவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டட்னா தே ஹாவ் டு அட்டெண்ட் ஆர் ஓரியன்டேஷன். அவங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இப்போ சில பேர் வந்து வில் பி டீச்சிங்ல கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க, சில பேர் சிலபஸ் இப்படி இப்படி சொல்லி தரலான்ற ஐடியாஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா அவங்களுக்கு என்ன விருப்பமோ அது பிரகாரம் தான்.
0: ஒரு
3: சில்ட்ரன் அவங்கனால எஜுகேட் ஆகுறாங்க, அவங்கனால பெரிய ஆள் ஆறாங்கனாலே வந்து அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தான். இன்னைக்கு போய் நான் இதை சொல்லி கொடுத்தா அவனுக்கு இது புரிஞ்சுது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம்,
0: ஒரு சாட்டிஸ்பாக்டரியான ஒரு விஷயம். சோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ஜிஓஸ் பிரயாக் இங்க இருக்க பீப்புளுக்கு, இங்க இருக்க கம்யூனிட்டிக்கு? இங்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் இருப்பாங்க, அந்த வழி தெரியாது. ஸோ பிரயாக் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா சொன்னீங்கன்னா தே வில் பி வெரி யூஸ்ஃபுல்.
3: ஸோ இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து எவ்வளவோ வகையில அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, பட் ஆனா அவங்களுக்கு இதுல கிடைக்கிற ஹாப்பினஸ் வேற எதுலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து தே ஷுட் ஹெல்ப். இந்த மாதிரி நடக்கிறதா அவங்களுக்கு தெரியணும், இந்த மாதிரி இருக்காங்க, அவங்களால பண்ண முடியலனாலும் வீக்லி ஒன்ஸ் அவங்க ஒரு 2 hours இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா இன்னொரு சைட் ஆஃப் லைஃப் என்ன நடந்துட்டு இருக்கு, சொசைட்டில என்ன நடந்துட்டு இருக்குன்றது அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம அபிநயாவை இன்ட்ரோ கொடுக்கும் போது என்ஜிஓ பிரயாக்னு சொன்னோம், ஏன்னா அது ஒரு ப்ரைட் நினைக்கிறேன். பட் அபிநயா பிஆர்க் முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அவங்க முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் என்ஜிஓக்காக ஒர்க் பண்றது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஒரு என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அபிநயா தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் கமிங். கண்டிப்பா இங்க இருக்க பீப்புள் கண்டிப்பா பிரயாக் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிரயாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங்.
3: ஓகே, தேங்க்யூ. இப்போ யாராச்சும் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் விசிட் www.joinprayag.com.
0: தேங்க்யூ அபிநயா, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ அபிநயா, தேங்க்யூ சோ மச். இப்போ இந்த ஒரு சேயிங் சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன், இஃப் அ பர்சன் இஸ் அன்எஜுகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப் வுட் பி யூஸ்லெஸ். இப்போ நம்ம என்ஜிஓ பத்தி இந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கண்டிப்பா. அந்த கம்யூனிட்டி பீப்புள் இத அந்த சில்ட்ரனுக்கு எடுத்துட்டு போறது நம்மளோட ஜாப் தான். அந்த சில்ட்ரன் ஒவ்வொருத்தருக்கும் என்ஜிஓ அப்படின்னு தெரிய வைக்கிறது இப்ப நம்ம கையில தான் இருக்கு. கம்யூனிட்டிக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு எம்ஓபி மூலமா. நானும் அந்த ஒரு பார்ட் ஆஃப் என்ஜிஓ, பார்ட் ஆஃப் குழந்தைங்களை எஜுகேட் பண்றதுல நானும் இன்வால்வ் ஆயிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ தேங்க்யூ அபிநயா, இன்னைக்கு ஒரு வாலண்டியர் வந்து பேசினதுல இந்த கம்யூனிட்டி இஸ் யூஸ்ஃபுல் நவ். அகெயின் தேங்க்யூ சோ மச் அபிநயா. இந்த ஒரு ஹாப்பி நோட்ல, இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்ல இன்னைக்கு பேசியிருக்கோன்ற ஒரு ஹாப்பி நோட்ல, திஸ் இஸ் ஆர்ஜே ஹனிஷா சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். ஸ்டே டியூன் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ரேடியோ, ஆர் பிரைட்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிடி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவதானா போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னாச்சு டாக்டர்? நேற்றுல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல இரும்பும் போது கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சீஃப் வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சீஃப் அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
1: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோம்ல, முள்ளு எல்லாம் குத்துக்குச்சுன்னா

0: போயிட்டு வாடா.
1: சரிடா.
2: சோ நேயர்களே, இவ்ளோ நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா, ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன, ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளம் போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டணம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: என்னம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாமா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னம்மா குடிங்க குடின்னு சொல்லி மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தான் அப்பவும் வேண்டாம்னு சொன்ன, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடச்சு விட்டுறேன்மா.
0: என்னமா என் புது நகை எப்படி இருக்கு, சொல்லவே மாட்டேங்கிற.
1: எந்த நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குடிக்கிறதுக்கு மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்லா ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கடைசி வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: ஹாய் எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம் விவாதம்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM. டெய்லி உங்களுக்கு புது புது ப்ரோக்ராம வழங்கிட்டு இருக்கிறது தான் எம்ஓபியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இன்னைக்கு வாதம் விவாதம்னு ஒரு புது ப்ரோக்ராமோட நாங்க வந்திருக்கோம். இந்த ப்ரோக்ராமோட ப்ரொடியூசர் பிரியங்கா ஆர். அது தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே அஸ்வினி, ஆர்ஜே பிரியங்கா மற்றும் ஆர்ஜே ஸ்ராவணி. இப்போ நம்ம மீரா மற்றும் கவிதா வீடுங்கள்ல நடக்கிற விஷயத்த நாடகமா பாக்கலாமா?
3: அம்மா, அம்மா, லஞ்ச் ரெடியா?
4: ஏங்க, அந்த குக்கர்ல இருந்து கொஞ்சம் சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போடுங்க.
5: நான் ஷூ பாலிஷ் போட்டுட்டு இருக்கேன் மீரா, நீயே போய் ஆக்கு.
4: எனக்கும் தானே வேலைக்கு டைம் ஆச்சு, நானும் ஆபீஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா?
3: யாராவது ஆக்குங்களேன், கிளாஸுக்கு லேட்டா போனா மிஸ் வெளியே நிறுத்திடுவாங்க.
4: இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இன்னும் ஒரு ரூபாய் வாங்கிக்கோமா, மூணு இட்லி கூட முழுசா சாப்பிடல.
3: அம்மா போதும்மா, வாட்டர் பாட்டில தண்ணி போட்டாச்சா?
4: ஆக்கிட்டேன்.
3: லஞ்ச்
4: ஆக்கிட்டேன். புக் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா?
3: வச்சிட்டேம்மா.
4: சரி, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம்.
3: விட்டு வந்த உடனே எனக்கு சுட சுட பஜ்ஜி செஞ்சு தரீங்களா?
4: செஞ்சு குடுக்கறேன், வா போலாம்.

0: இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் நம்ம எத்தனை வீட்டுல பாக்குறோம். ஒரு வீட்டுல என்னடானா பையனுக்கு டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் நீ ஆக்கு நான் ஆக்குன்னு போட்டி. இன்னொரு வீட்டுல என்னடானா பாசத்து பொழியற அம்மா. காசு மட்டுமே வாழ்க்கை ஆயிட்ட இந்த காலத்துல பாசத்துக்கு ஏங்கி அம்மா ஆபீஸ் விட்டு வர வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம்னா, குழந்தைகளுக்கு ஒன்லி த பெஸ்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுற வேலைக்கு போகிற அம்மாங்க ஒரு பக்கம், கெரியர் முக்கியம் இல்ல பிள்ளையோட வளர்ப்பு தான் முக்கியம்னு நினைக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஒரு பக்கம்னா, என்னதான் பாசத்து புள்ளியற அம்மா வீட்டுல இருந்தாலும் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கற காசு இல்ல அம்மாக்கு நினைக்கிற குழந்தைங்க ஒரு பக்கம். இப்படி நான்கு கோணங்கள், நான்கு வெவ்வேறு ஆசைகள். இன்னைக்கு சொசைட்டில அம்மாங்களும் குழந்தைகளும் எதுதான் கரெக்ட்னு நினைக்கிறாங்க? வேலைக்கு போற அம்மாங்களா இல்லனா ஹோம் மேக்கர்ஸா?
1: இன்னைக்கு இந்த வாதம் விவாதம் ஷோல வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இன்னைக்கு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த கருத்து பரிமாற்றத்தை நடத்த போறது நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. கம் ஆன் லெட்ஸ் கோ டு தி ஷோ. ஒரு பக்கம் வேலைக்கு போற அம்மாங்க தான் பெஸ்ட்னு பேசுறதுக்காக வந்திருக்கிறது
2: கீர்த்தனா ஷரண்.
1: ஆனா இன்னொரு பக்கம் ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு பேசுறது வந்திருக்கிறது
3: வைஷ்ணவி
4: ஐஸ்வர்யா.
1: ஹாய் ஹாய்
5: ஹாய்.
1: ஓகே சரி, ஷோவை ஒரு சில்லி க்வெஸ்டனோட தொடங்க போறேன் நான். உங்க அம்மா வீட்டுல சராசரியா என்னென்ன டிஃபன் செய்வாங்க காலையில? ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் மேக்கர்ஸ் கிட்ட கேட்கலாம்.
6: இட்லி, தோசை, இடியாப்பம், புட்டு,
7: பொங்கல், பூரி, சப்பாத்தி, மசாலா தோசை.
1: சரி சரி சரி, அப்பா எவ்வளவு பெரிய லிஸ்டா போடுறீங்க. சரி நீங்க சொல்லுங்க, ஒர்க்கிங் விமன்.
7: இட்லி, சப்பாத்தி, அவ்வளவுதான்.
8: என்னோட அம்மா ஒண்ணுமே செய்ய
1: மாட்டாங்க.
8: இல்ல இல்ல, வேலைக்கு போறாங்களே. How can she do? You can't expect her to do.
1: அப்போ நீங்க எப்படி சொல்றீங்க?
8: My maid will make everything.
1: Okay, சரி. அப்போ உங்க வீட்ல மேய்ட் இருக்காங்களா?
8: ஆமா.
1: Okay, what about கீர்த்தனா?
9: எங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்க, ஆனா சமைக்கிறதுக்கு வந்து எங்க அம்மா தான் சமைப்பாங்க.
1: இங்க ஹோம் மேக்கர் சைடுல உங்க வீட்டுல மேய்ட் இருக்காங்களா ரெண்டு வீட்லயும்?
10: இல்ல இல்ல இல்ல.
1: ஓ, ரெண்டு வீட்லயும் மேய்ட் இல்லையா?
10: இல்ல.
1: வெரி குட், வெரி குட். சரி, வேலைக்கு போற அம்மாங்க கிட்ட கேக்கலாம், அம்மாங்களோட பசங்க கிட்ட கேக்கலாம். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு திரும்ப வருவாங்க அம்மா வேலை முடிச்சு?
9: 5:30.
8: ஓகே, சேம் டைம் 5:30 ஒரு 4:30.
1: ஓகே, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருந்துச்சுன்னா லேட் ஆகுமா?
9: இல்ல, எக்ஸ்ட்ரா வேலை எல்லாம் இருக்காது. எக்ஸ்ட்ரா வேலை அது மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துன்னு வந்து பண்ணிடுவாங்க.
8: சேம், அதே மாதிரி.
1: அப்போ நீங்க வீட்ல வந்து அம்மா வேலை செய்யறது நிறைய நாள் பாத்துருப்பீங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேக்கலாம். உங்க வீட்டுல சராசரியா அம்மா என்னென்ன வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்க என்னென்ன வேலை செய்யறத பாத்துருக்கீங்க?
6: மெயினா குக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் அம்மா கார்டனிங் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த துணி துவைக்க, துணி வாஷிங் மிஷின் அப்படி அது துடைக்க, ஐ மீன்
11: போட முடியாத துணி எல்லாம் அவங்க செப்பரேட்டா வாஷ் பண்ணுவாங்க.
6: அது அது அதை எடுத்து போடுறதெல்லாம் அம்மா தான் பண்ணுவாங்க.
1: வேற என்ன வேலைங்க செய்வாங்க?
11: டிஷஸ் எல்லாம் வாஷ் பண்றது, அந்த மாதிரி வேலை எல்லாம் கூட பண்ணுவாங்க.
1: ஓ ஆமா, நீங்க சொன்னீங்க எல்லாம் வீட்ல மேய்ட்
6: இல்லன்னு.
1: வீட்டுல இருக்க எல்லா வேலையும் அம்மா தான்.
6: ஆமா,
1: அதை தவிர சமைக்கிறது, நீங்க வந்தீங்கனா பரிமாறுறது,
11: மந்த்லி ஒன்ஸ் வீக்கெண்ட்ஸ்ல வந்து வீட ஃபுல்லா க்ளீன் பண்றதெல்லாம் கூட
1: அம்மா தான் செய்வாங்க எல்லா வேலையும்.
11: இல்ல, நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம், சோ ஃபேமிலியா சேர்ந்து.
1: ஓகே, வெரி வெரி குட். இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் ஃபோன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க ஃபோன் பண்ண வேண்டிய நம்பர் 6512131333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 6512133333. நீங்க ஃபோன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
12: என்ன பண்ணுவாங்க?
13: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து

0: வீட்ல இருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆபீஸ்ல தான் ஹோம்வொர்க் பண்ணுவாங்க.
1: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. நான் உங்க ஆர்ஜி பிரியங்கா. இன்னைக்கு நாங்க பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. நம்ம கூட இன்னைக்கு 4 பேர் இருக்காங்க. 2 பேர் வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் தான் பெட்டர், எங்க அம்மாங்க வந்து ஒர்க் பண்றாங்க ஆனாலும் அவங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் 2 பேர் வந்து எங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, எங்க அம்மா எங்க மேல பாசத்து பொழியறாங்க அப்படி இப்படின்னு பேசுறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ற நம்ம 2 பேர்கிட்ட கேட்க போறோம். உங்க அம்மா வீட்டுல இருந்தா உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சந்தோஷம்? உங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ்
3: நினைக்கிறீங்க? அந்த வகையில பார்த்தோன்னா, இப்போ பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த இப்போ பவர் கட்னால நான் வீட்டுக்கு போன உடனே பவர் கட், அந்த டைமிங் எங்களுக்கு. இப்போ அப்போ நான் வந்து அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா ஏசி போட்டு வை, இல்லைன்னா இப்போ ஏதாச்சும் கலந்து வை, ஜூஸோ ஏதோ கலந்து வை.
2: யூஸ் பண்றீங்க உங்க அம்மா
3: அப்படியெல்லாம் சொல்லி. அப்போ அம்மா வீட்டுக்கு போகும்போது அது ஒரு இது, கரண்ட் போனாலும் அந்த கூல் லெஸ் இருக்கும் கொஞ்சம். ஸோ அதுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு அப்படி குடிச்சு சந்தோஷம்.
2: அம்மாவை பாக்குற சந்தோஷத்தோட சந்தோஷம் அதிகமா? சரி சொல்லுங்க வைஷ்ணவி, நீங்க என்ன?
4: ஜூஸ் ஏசி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, வீட்டுக்கு போர்ச்சே இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலியில தான் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு போர்ச்சே வீட்டுல யாரும் இல்ல, நம்ம தான் கதவை திறந்துட்டு போனோன்றச்சே அதே ரொம்ப ஒரு மாதிரி போரா இருக்கும். இதே நான் வீட்டுக்கு போறேன், என் அம்மா வந்து எனக்கு கதவை திறந்து விட்டு வா காலேஜ்ல என்ன பண்ண அப்படிலாம் கேட்டு நான் ரொம்ப டயர்டா இருக்கச்சே கூட எனக்கு வந்து உற்சாகம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அம்மா இருந்தாங்கன்னா.
2: அருமையா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க வைஷ்ணவி. ஓகே, இப்ப நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற ஷேரன் கிட்டையும் கீர்த்தனா கிட்டயும் என்ன கேட்க போறேன்னு பாத்தீங்கன்னா, உங்க அம்மா உங்க 2 பேரோட அம்மாவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஒரு ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் உங்க அம்மாக்கு லீவ்னா என்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் உங்களுக்கு? வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவீங்க வீட்டுல?
5: ஆக்சுவலா இட்ஸ் ஐ எம் சோ யூஸ்ட் டு மை மாம் நாட் பீங் தேர் அட் ஹோம். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும், மியூசிக் கேட்கலாம், லவுடா படம் பாக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடலாம், வீட்டுல
2: வெளியெல்லாம் போவீங்களா?
5: வெளியில போவேன் அது எல்லாம். சப்போஸ் அம்மா வீட்டுல இருந்தாங்கன்னா நான் அவங்க கூட வெளியில போவேன். ஆனா 1 வீக் மேல இருந்துச்சுன்னா எனக்கு போற I like to see her work because she won't have to be dependent on my dad for money. She didn't ask my dad gas ku kaas kudukno, telephone bill ku kaas kudukno adhu ella.
2: Solunga Keerthana, neenga enna solreenga? Unga amma veetla irukkadhula ungalku enna oru sandosham? Unga amma veetla irundanga na ungalku enna oru enjoyment, enna oru happiness?
6: Enga ammaoda sendu padam paakkuradhu அதெல்லாம் இருக்கு. சினிமா கூட்டிட்டு போவாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் போவோம், ஹோட்டல்லாம் போவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் வந்து குக் பண்ணி அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும், ஹாப்பியா இருப்பேன்.
2: ஓகே ஓகே. சரி, உங்க 2 பேர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நானு. எப்பயாவது உங்க அம்மா வந்து உங்க பர்த்டேவை மிஸ் பண்ணிருக்காங்களா ஆபீஸ்க்கு போயிட்டு?
5: ஆஹா, சான்ஸே இல்ல.
6: ஆஹா, இல்ல, எதுவும் இல்ல. அவங்க ஏதாவது ஸ்பெஷல்லா வந்து பண்ணுவாங்க. லைக் ஒரு தடவை வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போனோன்னே அவங்க வந்து லைக் எல்லாம் வந்து ஹவுஸ் எல்லாம் அப்படியே டெக்கரேட் பண்ணி எல்லாம் கேண்டில் எல்லாம் ஏத்தி அப்படியே ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி எல்லாம் பண்ணாங்க.
2: வெரி குட், வெரி குட். சரி, நம்ம தொடர்ந்து இந்த வாதம் விவாதம்ன்ற நிகழ்ச்சியில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் எடுத்துக்கலாம்.
7: ஹலோ மேடம், இது MOPCRS 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல ஒர்க்கிங் விமனா மேடம்?
8: ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
7: ஓகே ஓகே ஓகே. ஒரு இப்போ ஷோ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இன்னைக்கு கேக்குற கேள்வி வந்து வேலைக்கு போற அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? உங்க ஒப்பீனியன் பிரகாரம் எது பெட்டர் மேடம்?
8: ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கறதுக்கு பெட்டர்னு சொல்றேன்.
7: ஏன் மேடம்?
8: ஏன்னாக்க நல்ல பசங்களை புருஷனை எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கலாம். அவங்க வேலையை விட்டு வரும்போது நம்ம வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேண்டியதை ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க டென்ஷன் ஆவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் வேணும், பிள்ளைங்களை கவனிக்க முடியாது.
7: அது சரி மேடம். ஆனா இன்னைக்கு இருக்க சொசைட்டில வந்து ஒரு ஆள் சம்பாத்தியம் போதும் நினைக்கிறீங்களா மேடம் நீங்க? ஆர்ஜே பிரியங்கா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நம்ம மிஸ்ஸஸ் நிர்மலா கிட்ட பேசினோம். அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க சொன்னாங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் அங்க பெஸ்ட். ஏன்னா வீட்டுல நம்ம இருக்கும் போது பசங்க வீட்டுக்கு வந்த உடனே பாசத்தை பொழியறது, பசங்களுக்கு வந்து கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறது, பசங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ வீட்டுல சமைச்சு போடுறது, ஹஸ்பண்ட்க்கும் பசங்களுக்கும் டென் டு தெம், அதுதான் முக்கியம்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க. அடுத்து நம்ம வந்து நம்ம ஹோம் மேக்கர்ஸ் டீம் கிட்ட என்ன கேட்க போறோம்னா, இப்ப உங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, ஒரு 10 நாள் உங்க அம்மாக்கு வந்து ஏதாவது ஊருக்கு போக வேண்டிய வேலை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்கேயாவது போறாங்கன்னா, அந்த 10 நாள் எப்படி இருக்கும் உங்க வீடு?
3: அந்த வகையில எனக்கு வந்து அம்மா ஒரு 10 டேஸ் கேரளா போயிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்போவுமே ப்ராஜெக்ட் ஏதாச்சும் பண்ணுவேன், இந்த நெட்ல ஏறிட்டா நான் வெளியில வந்து சாப்பிடுறது அதெல்லாம் அம்மா கூப்பிட்டு அது இல்லைன்னா அம்மாவே எடுத்துட்டு வந்து தருவாங்க. அந்த ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு பசி வந்தாலும் அதை விட்டுட்டு அது அந்த கண்டினியூட்டி போயிடும் சொல்லிட்டு சில நாள் நான் சாப்பிடாமலாம் இருந்து அதுக்கப்புறம் போய் நான் அதை எடுத்து வச்சு சோம்பேறித்தனப்பட்டு அப்படியெல்லாம் ரொம்ப அதுதான் மேலே சாப்பாடே ஒரே குழப்பமா போச்சு.
7: வாழ்க்கையில முக்கியமே சாப்பாடு தான், அதுவே போச்சுன்னு சொல்றேன். ரொம்ப அருமையா சொன்னீங்க. அடுத்து நம்ம வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம்.
4: சத்தியமா சொல்றேன், அம்மா 10 நாள்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்னாலே நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு 2-3 நாள் இது வரைக்கும் 2-3 நாள்லாம் போயிருக்காங்க ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம். அப்பெல்லாமே நான் ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி நான் ஃபோன் பண்ணுவேன், ஒரு 5-6 வாட்டி அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிட்டியா, அது பண்ணியா, இது பண்ணியா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் கேட்டுட்டே இருப்பேன். ஸோ 2-3 நாளுக்கு மேலே என்னால இருக்க முடியாது.
7: சரி, இப்ப அம்மா வந்து எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னா யார் சமைப்பீங்க? நீங்க ரெண்டு பேரும் சமைப்பீங்களா?
3: நான் ஏதோ கத்து கொடுத்துருக்காங்க.
7: சாப்பிட முடியுமா ஐஸ்வர்யா?
3: இல்ல, எங்க அண்ணா அண்ணாவும் அப்பாவும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் கேண்டீன்ல சாப்பிடுவாங்க.
7: சுவாரஸ்யமா போயிட்டு இருக்க வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 6512131333. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றேன், 6512133333. நீங்க போன் பண்ணி உங்க ஒபினியன் சொல்லலாம். உங்க ஒபினியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. இப்ப நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். See you right after the break.
9: காலை 5 மணிக்கு
10: அம்மா பால்,
9: காலை 8 மணிக்கு
10: அம்மு பேக்ல books எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
11: பை மா.
10: பை.
9: காலை 10 மணிக்கு
11: மிஸ் உஷா, can I have you in the cabin?
10: Yes sir, coming.
9: மாலை 6 மணிக்கு
10: ஸ்கூல்லாம் எப்படி போச்சு? ஹோம்வொர்க்லாம் கொடுத்துருக்காங்களா? பண்ணுங்க கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோனா.
9: இரவு 8 மணிக்கு
10: சரி, தோசை சுடட்டா? நான்
9: வேணா தோசை மாவு வாங்கிட்டேன்.
10: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
9: இரவு 10:30 மணிக்கு
10: சரி சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
12: குட் நைட் மா.
13: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரிசமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
7: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் MOP கம்யூனிட்டி FM 107.8. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இதை தொகுத்து வழங்குறதுனா உங்க ஆர்ஜே பிரியங்கா. இப்ப நம்ம வந்து ஹோம் மேக்கர் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்டோம், ஒரு 10 நாள் உங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே எங்கேயாவது எமர்ஜென்சியா போனாங்கன்னா என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும் வீட்டுல அப்படின்னு கேட்டோம். ஒரு சின்ன சேஞ்ச் அந்த க்வெஸ்சன்ல. இப்போ நம்ம ஒர்க்கிங் மாம் சப்போர்ட் பண்ற டீம் கிட்ட கேட்க போறோம். உங்களுக்கு வந்து இப்போ மாம் வந்து வீட்டுல இல்லாமே பழக்கம் ஆயிருச்சு, நீங்க வந்து இதனால உங்களுக்கு இண்டிபெண்டன்சி கிடைச்சிருக்குன்னு கண்டிப்பா நீங்க நினைப்பீங்க. எந்த வகையில எல்லாம் நீங்க வந்து யூஆர் இண்டிபெண்ட், எங்க அம்மா வேலைக்கு போறதுனால நான் இதெல்லாம் கத்துண்டேன், வீட்டுல இதெல்லாம் நான் செய்யணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: சாப்பாடுல ஐ டூ மை ஓன், ஐ மேக் மை ஓன் ரைஸ்.
7: நீங்க சமைப்பீங்களா?
5: ஆமா.
7: வெரி குட், வெரி குட்.
5: எல்லாமே பண்ணுவேன் ஆக்சுவலா. பருப்பு சாதம் பண்ணுவேன், ரசம் பண்ணுவேன், அப்புறம் கேக் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அம்மா வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் கேக் கொடுப்பேன், ஸ்வீட் கொடுப்பேன், பால்கோவா கொடுப்பேன், அந்த மாதிரி.
7: வெரி நைஸ், வெரி நைஸ். இது இது ஒரு புது சேஞ்சா இருக்கு. எந்த அம்மாக்கா இருந்தாலும் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்.
5: ஆமா, கட்டாயமா. என் அம்மாக்கு ஆக்சுவலா சந்தோஷம், ஏன்னா நான் இண்டிபெண்டா இருக்கேன். ஃபியூச்சர்ல நான் மத்தவங்க எல்லாம் நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன், நான் ஜஸ்ட் அப்படியே பண்ணுவேன்.
7: ஓகே, வெரி நைஸ் ஷரண். கீர்த்தனா நீங்க என்ன சொல்றீங்க? கீர்த்தனா,
6: நான் ஷரண் மாதிரி அவ்வளோலாம் குக் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்கா நான் வந்து ஆரம்பிச்சு வைப்பேன், சாப்பாடு வைப்பேன், சாதம் வைப்பேன், அவ்வளோதான். எங்க அம்மா வந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க வந்து குக்கிங்க.
5: சில நேரத்துல எல்லாம் அம்மா வேலைக்கு போன அப்புறம் நான் வீட்டு துடைப்பேன். சப்போஸ் மேட் வரலன்னா நான் வீட்டு துடைப்பேன், ஸ்வீப் பண்ணுவேன், பாத்திரம் தேய்ப்பேன்.
7: வெரி குட், வெரி குட்.
6: சோ பேசிக்கா நாங்க வந்து எங்க அம்மா மேல டிபெண்டா இருக்க மாட்டோம், கொஞ்சம் இண்டிபெண்டா இருப்போம்.
7: அதே மாதிரி உங்க அம்மாக்கு ஒரு சப்போர்ட்டும் பண்ணலாம். வெரி நைஸ், ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்து நம்மளுக்கு ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, காலர் எடுக்கலாம்.
12: ஹலோ, இது MOPFM 107.8
14: FM.
12: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
14: நல்லா இருக்கமா.
12: உங்க பேர் சொல்லுங்க.
14: என் பேர் பிரேமா.
12: ஓகே, நீங்க வர்க்கிங் உமனா?

0: ஹோம்மேக்கரா?
1: ஒர்க்கிங் ஒர்க்கிங் உமன் மா.
0: ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒரு ஒர்க்கிங் விமன் இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் நினைக்கிறீங்க மேடம்?
1: ஒர்க்கிங் உமனா இருக்கிறதுல வந்து மெயின் என்ன, ஏர்னிங். ரெண்டு பேரும் சம்பாதிச்சனா வீட்டுக்கு நல்ல இன்கம் இருக்கு, பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், அப்புறம் பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஆள் சம்பளம் வச்சுட்டு இந்த காலத்துல முடியாது இல்லையா, அதனால ரெண்டு பேரும் சம்பாதிச்சா பசங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கலாம்.
0: ஆனா நீங்க வர்க்கிங் விமனா வந்து ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கலையா மேடம் நீங்க?
1: இல்ல, கொஞ்சம் பிள்ளைங்க கொஞ்சம் வளர்ற வரைக்கும் வேலை செய்யாம இருந்துட்டு குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்த பிறகுதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
0: அது கரெக்ட் மேடம்.
1: கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்மளுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா.
0: எஸ் மேடம்.
1: பசங்க ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
0: ஓகே ஓகே ஓகே. உங்க பசங்க எத்தனை வயசு ஆகுற வரைக்கும் நீங்க வீட்டுல இருந்தீங்க மேடம்?
1: என் பசங்க ஒரு அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி யூகேஜி போக ஆரம்பிச்ச உடனேதான் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன்.
0: ஓகே மேடம், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். கீப் லிஸ்னிங் மேடம்.
1: தேங்க் யூ தேங்க் யூ.
0: வெல்கம் பேக். இது வாதம் விவாதம் இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம இப்ப வந்து ஒரு காலர் கிட்ட பேசினோம், மிஸ்ஸஸ் பிரேமா ரவி, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு மதர் வந்து ஒர்க் பண்றது ரொம்ப முக்கியம், அப்பதான் வந்து ஃபேமிலியில ஒரு பேலன்ஸ் இருக்கும், அப்பதான் பசங்களுக்கு வந்து வேண்டியதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும், அப்பதான் வந்து ஃபினான்ஷியலா ஃபேமிலியில ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ரொம்ப நல்லா பேசினாங்க மிஸ்ஸஸ் பிரேமா ரவி. அடுத்து வந்து இப்போ ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி பத்தி மிஸ்ஸஸ் பிரேமா பேசினதுனால நான் அடுத்தது அதையே கேள்வியா கேட்கலான்னு நினைச்சேன். உங்க அம்மாங்க ஒர்க் பண்றதுனால உங்க வீட்டுல வந்து என்ன அளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க நீங்க ஷேரன் அண்ட் கீர்த்தனா?
2: பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், மை ஐ மீன் வி கேன் ஸ்பெண்ட் மோர், வி கேன் என்ஜாய் சர்டன் ஃபெசிலிட்டிஸ் லைக் ஐஸ்வர்யா செட், ஷீல் டெல் ஹர் மதர் டு ஸ்விட்ச் ஆன் த ஏசி வென் த கரண்ட் இஸ் நாட் தேர், இட் பி த ரூம் வில் பி அ பிட் மோர் கூல். பட் பிகாஸ் போத் மை மாம் அண்ட் டேட் ஆர் ஒர்க்கிங், we are able to afford the AC which has the remote control, I mean which has a phone facility where you can just text your AC and then it switches on its own.
0: Semanga kalakitinga,
2: so adnala we are able to afford that and we are able to enjoy that that
0: hold on Sharon, Aishwarya enna sollanuma
3: இந்த இதுக்கு பதிலா நீங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓவர், ஏசி வந்து ரிமோட்ல
2: என்ன
3: ரிமோட் கண்ட்ரோல் ஏசி வந்து அது வந்து இன்னும் செகண்ட் ஹேண்ட் வாங்கினா அது நாங்க கூட வாங்க முடியும்.
2: ஆனா நீங்க வாங்கலையே, யூ ஆர் ஆஸ்கிங் யுவர் மதர் டு கெட் டு ஸ்விட்ச் ஆன் தி ஏசி. நோ, நீ ஜாலியா டெக்ஸ்ட் பண்ணிட்டு ஏசி அண்ட் ஸ்விட்ச் ஆன் இட் வில் பீ ரெடி ஒன்ஸ் யூ கோ பேக் ஹோம்.
4: ஹோம் மேக்கர்ஸா அம்மா இருக்கிறதுனால வந்து ஏசி வாங்க முடியல அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா எனக்கு தோணவே இல்லை. ஏன்னா அப்பா வந்து ஈக்குவலா அதாவது அந்த ஏசி நீங்க சொல்ற ஏசி அஃபோர்ட் பண்ற அளவுக்கு அப்பாவால சம்பாதிக்க முடியும்னா அம்மா வீட்டுல இருந்தா என்ன தப்புன்னு
2: நான் கேட்கறேன். இல்ல வைஷ்ணவி, பாரு, ஐ மீன் யுவர் ஃபாதர் கேனாட் டு ஆல் தி வர்க், கேனாட் பி வர்க்கிங் ஆல் தி டைம், திஸ் டெஃபினெட்லி ஹி வில் வாண்ட் டு ரிட்டையர் ஆஃப்டர் எ பாயிண்ட். And
3: yeah, that point நீங்க இப்ப பாருங்க, இப்ப உங்க அம்மா அப்பா வேலை செய்யறாங்க, சோ யூ மிஸ், நீங்க உங்க அம்மா அப்பா சி மணி வந்து இருக்கணும் தேவை நம்மளுக்கு, ஐ மீன் இதுக்கு லைஃபுக்கு தேவை. பட் அந்த எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு ஒரு பாச லைக் உங்க அம்மாக்கு நீங்க என்ன பண்றீங்க? இப்ப எங்க அம்மா எடுத்தீங்கன்னா நான் ஒரு மூட் நான் என்ன பண்ணுவேன் எல்லாம் அம்மாக்கு தெரியும்.
0: இல்ல ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவியும் என்ன சொல்ல வராங்கன்னா, பினான்சியல் பேர்டனை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. ஆனா வீட்டுல வந்து நீங்க காசு இருந்தாலும் வீட்டுல வந்து அவங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வீட்டுல வேணும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க?
2: See, Amma will come after her work and she spends time with us. There's a lot of bonding time that we have after she finishes her work also. Yeppome, we'll watch TV together. I mean, me, my mom, my dad, my sister, we'll sit in front of the TV at the end of the day and we'll be talking. And every night we somehow have this thing of playing cards, Ludo, adiyala. So all that passes is definitely there.
4: இப்போ எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும் போது உங்க அம்மா வந்து வேலையை வீட்டுக்கு கொண்டு வந்து செய்வான்னு சொல்றீங்க, அப்போ எப்படி நீங்க டிவி பாப்பீங்க? உங்க அம்மா வந்து நீங்க கேட்க மாட்டீங்களா, என்னம்மா வீட்டுல வந்தும் ஆபீஸ் வேலை பாக்குறியே அப்படின்னு உங்களுக்கு தோணாதா?
2: கட்டாயமா கேப்பேன், கட்டாயமா கேப்பேன்.
4: அதுல இருந்து நீங்க எவ்வளவு உங்க அம்மாவை மிஸ் பண்றீங்க அப்படின்னு? ஏன்னா உங்க அம்மா ஆபீஸ்ல இருக்கச்சு ஆபீஸ் வேலை பார்த்துதான் ஆகணும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஆபீஸ் வேலை பாக்குறீங்களேன்னு நீங்களே கேட்டீங்கன்னா அதுலயே தெரியுது நீங்க உங்க அம்மாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு.
0: இல்ல, எங்க அம்மா வந்து கரெக்டா ஷேர் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து நான் தூங்கின அப்புறம் வேலை பார்ப்பாங்க அவங்க ஆபீஸ் ஒர்க்கு. ஸோ வந்து அப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. ஸோ என் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் அண்ட் ஒர்க் பார்த்தா மாதிரியும்.
4: ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் ஹோல்ட் தட் தாட். அதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, காலர் எடுத்துட்டு அப்புறமா பேசலாம். திஸ் இஸ் எம்ஓபி 107.8 FM. ஹலோ, இது எம்ஓபி 107.8 FM. ஹலோ, நீங்க பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா, எம்ஓபி 107.8 FM. உங்க பேர் சொல்லுங்க மேடம்.
5: ஹலோ மேடம், ஸ்ரீஜாங்க என் பேரு.
4: ஷோ கேட்டுட்டு இருக்கீங்களா மேடம்?
5: கேட்டுட்டு இருக்கேங்க.
4: ஓகே, நீங்க வந்து வர்க்கிங் விமனா இல்ல ஹோம் மேக்கரா மேடம்?
5: இல்ல, நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
4: ஓகே, நீங்க வந்து வர்க்கிங் விமன் பெஸ்டா இல்ல ஹோம் மேக்கர் பெஸ்டா நினைக்கிறீங்க?
5: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட்.
4: ஏன் மேடம்?
5: ஹோம் மேக்கர் தான் பெஸ்ட். அதாவது குழந்தைங்க நினைச்சுன்னா குழந்தைங்களை பாக்குறதுக்கு வீட்டுல இருந்துதான் ஆகணும்.
4: நீங்க வேலைக்கு போறீங்க ஆனா ஹோம் மேக்கர் பெஸ்ட் ஏன் மேடம் சொல்றீங்க?
5: அதனாலதான் சொல்றேன், போயிட்டு வர கஷ்டம் தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். இப்ப நான் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்க, அவங்க ஹோம் ஒர்க் யோசனைகளா இல்லையான்னு தெரியல.
4: ஓ சரி சரி,
5: இப்ப வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த கவலை இருக்காது பாத்தீங்களா?
4: அது சரி. ஆனா
5: அது இல்லாம எந்த குழந்தைகளும் வீடு பூட்டி இருக்குன்னா அவங்களுக்கு பிடிக்காது ஸ்கூல் விட்டு வரும்போது.
4: ரொம்ப கரெக்ட்டா சொன்னீங்க மேம்.
5: போது அம்மா வீட்ல இருக்கோம்.
4: அது சரி மேம், கரெக்ட்டா சொன்னீங்க,
5: அதுக்காக தான் சொல்றேன்.
4: பட் இப்போ காசு வீட்ல பணம் மேனேஜ்மென்ட் அதெல்லாம் மேம்,
5: அது அத்தியாவசியம்னா போய் தான் மேடம் ஆவணும். ரொம்ப ஆடம்பரத்துக்காகலாம் போக கூடாது. அத்தியாவசியம்னா மேனேஜ் பண்ண முடிஞ்சா எவ்வளவுக்கு மேனேஜ் பண்ணா, அது வந்து அந்த உமனோட டாலன்ட் பொறுத்தது. இல்லத்து அரசின்னு சொல்லி பெண்களை தான் சொல்ல முடியும்.
4: அது சரி,
5: அதனால இல்லத்தரசி இல்லத்தரசியா தான் இருக்கணும்.
4: ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம். லைன்ல இருக்கீங்களா மேடம்?
5: லைன்ல இருக்கேன் மேடம்.
4: இப்ப சின்ன வயசுல இருக்கும் போது பசங்க வந்து வீட்டுக்கு வந்தா வீடு பூட்டி இருந்ததுதான் கஷ்டப்படுவாங்க. ஆனா வயசு ஆக ஆக இப்ப வந்து ஹோம் மேக்கரா இருக்கனால அம்மாக்கு வந்து சம்பளம் இல்ல, அதனால வந்து அடுத்தவங்க அம்மா வந்து பசங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் போது நம்ம அம்மா வேலை செய்யாதனால நம்மளுக்கு இது வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏங்க மாட்டாங்களா?
5: அது ஏற்கிற பசங்க இருக்கிறாங்க. ஆனா சில பசங்க பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல இருக்கிறாங்க, நான் போகும்போது பசங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல போனா பஸ்ல அம்மா இருக்காங்க நீங்க மட்டும் இல்லையே ஏன் ஆபீஸ் போறீங்கன்னு கேக்குற பசங்களும் இருக்கு. அதாவது சில ஏஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்களுக்கு அம்மா ரொம்ப தேவை, பக்கத்துல இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க.
4: அந்த
5: ஏஜ் நம்ம கம்பல்சரி அது குடுத்துதான் ஆகணும்.
4: அப்ப வந்து நீங்க ஒரு ஹோம் நீங்க ஒரு ஒர்க்கிங் விமனா இருந்துட்டு ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்ன்னு சொல்றீங்க மேடம்?
5: எஸ்
4: Very good, ma'am.
5: Thank you for home maker is the best.
4: Very good, madam. Thank you so much for calling, madam. Keep listening.
5: Thank you, madam. Thank you.
4: Okay.
0: வெல்கம் பேக் இது வாதம் விவாதம் ஷோ இன் எம்ஓபி கம்யூனிட்டி எஃப்எம் 107.8. நான் உங்க அஜய் பிரியங்கா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட டாபிக் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இப்ப நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா கிட்ட பேசணும். மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்னதான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் அவங்க வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. ரொம்பவே சென்சிபிளா பேசினாங்க மிஸ்ஸஸ் ஸ்ரீஜா, ஒரு யங் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்கணும்னா, அவங்க சொன்னாங்க என்னதான் நான் ஒர்க் பண்ணாலும் என் பசங்க வந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது நான் இல்லைனா ஏங்குறாங்க, வீடு பூட்டி இருக்க வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படியே ஹையோ அப்படின்னு சொல்றாங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னதான் நான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வேணும் ஃபேமிலிக்கு, என்னதான் ஃபினான்ஷியல் பர்டன் வந்து நான் வந்து என் ஹஸ்பண்டோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சாலும் என் பசங்களுக்கு வந்து அந்த பாசமும் என் பசங்க வீட்டுக்கு வரும்போது நான் அங்கே இருக்கேன்ற அந்த ஒரு ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்பவே நல்லா பேசினாங்க.
4: பேக் டு ஆர் கேர்ள்ஸ். இங்கே நம்ம காலருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனா ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சைடு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் அம்மா என்னதான் ஒர்க் பண்ணாலும் எங்கள் அம்மா வந்து வீட்டில் வந்து ஒர்க்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. வீட்டில் இருக்க ஒர்க்கையும் வேலையில் இருக்க ஒர்க்கையும் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்ல பாயிண்ட் அதுவும். அதுக்கு வந்து என்ன கான்ட்ரடிக்ட் பண்ண விரும்புகிறீங்க வைஷ்ணவி அண்ட் ஐஸ்வர்யா ஃப்ரம்
3: டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பத்தி பேசினாங்க. பட் மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, இப்போ சி கேம்ஸ் பீரியட் அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா ஸ்கூல் பசங்க, அப்போ என்ன ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா ஒரு கால் பண்ணா இப்போ எங்க அம்மா அப்படியெல்லாம் வந்துருவாங்க. அவங்க நான் ஒரு பெர்மிஷன் போடணும், ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வர முடியாது. அப்படியே எடுத்தோமா அப்படியே வந்து வந்துட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு பெர்மிஷன் எப்படி இருந்தாலும் பெர்மிஷன் கேட்கணும். அதெல்லாம் அது இப்போ என் ஃப்ரெண்ட் எடுத்துன்னா அவ மேல ஒரு ஷார்ட் புட் விழுந்தது. ஸோ அந்த டைமுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அவங்க 1 hour அப்புறம் தான் வந்தாங்க. அது வரைக்கும் நான் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவங்க தான் இருந்தாங்க அந்த ஒரு இதுக்கெல்லாம். ஸோ அவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் சொன்னா கூட அந்த ஒரு டைமுக்கு வந்து என்னோட அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 1 hour அப்புறம் தான் வந்தது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ
4: ஓகே, நம்ம ஐஸ்வர்யா ஹோமேக்கர் சைட்லேருந்து ரொம்ப அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் வந்து என்னதான் உங்கள் ஒர்க்கிங் மாம் காசு சம்பாதிச்சாலும் ஒரு எமர்ஜென்சி ஸ்கூலில் வந்து குழந்தைக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு வீட்டில் இருந்தால் தான் உடனே கிளம்பி வர முடியும். ஆஃபீஸில் இருந்தால் பெர்மிஷன் கேட்கணும், அது இதுன்னு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட். அதுக்கு ஷேரன் என்னமோ நம்ம சைடு நம்ம ஒர்க்கிங் விமன்ஸ் சைட்லேருந்து பேசணும்னு சொல்கிறாங்க. என்னென்னு கேட்கலாம் ஷேரன் சொல்லுங்கள்.
2: சி ஐஸ்வர்யா, நான் ஐஸ்வர்யாவோட பாயிண்ட் அவ்வளோ ஒத்துக்கல. ஏன்னா நான் ஒரு ஆக்சிடென்ட்ல ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட் இன் ஆன் ஃபெப் 14 திஸ் இயர். ஓகே, அண்ட் மை மாம் ஒர்க்ஸ் இன் அ ஸ்கூல், மை டேட் ஒர்க்ஸ் இன் ஹேஸ் இஸ் ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி. அதனால ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இட் டசன்ட் மீன் தட் ஷீ குடன் கம். இம்மீடியட்லி அஸ் சூன் அஸ் ஷீ காட் த கால் தட் ஐ வாஸ் சென்ட் டு தி எமர்ஜென்சி வார்ட், இம்மீடியட்டா வந்தாங்க. என் அம்மா அப்படியே சீக்கிரமா வந்துட்டாங்க. நான் ஜஸ்ட் ஒரு ஹாஃப்னா தனியா இருந்தேன். நான் மயிலாப்பூர்ல இருந்தேன், ஸ்கூல் பெஸ் நகர்ல இருக்கு, அப்பாவோட ஆபீஸ் திருவாமியூர்ல இருக்கு. ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க வந்தாங்க.
4: ஓகே, இப்ப ஐஸ்வர்யா என்னமோ சொல்லணும்ன்றாங்க நம்ம ஹோம்மேக்கர் சைட்ல இருந்து. சொல்லுங்க ஐஸ்வர்யா.
3: சரி, அது வந்து இப்ப அவங்க டீச்சர் இருக்காங்க. சோ அது அவங்க ஸ்கூல் பொறுத்து இருக்கு. பட் இதே வந்து இப்போ நிறைய பேர் இப்போ நிறைய ஐடி ஃபீல்ட் அது மாதிரி நிறைய ஃபீல்ட் எடுக்கிறாங்க. சோ அவங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு பெர்மிஷன் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். என் ஃப்ரெண்டோட இது பார்த்தாலும் அவங்க அம்மா ஐடி ஃபீல்ட்ல இருந்தாங்க, அவங்களுக்கு 1 hour முடிஞ்சு அப்புறம் தான் வர முடிஞ்சது. அவங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இல்லைன்னா அவங்க என்ன சொல்றது, அவங்களுக்கு ஜாப் போயிடும், திருப்பி பொண்ண பாத்துட்டு வந்தா ஜாப் போயிடும்.
4: ஓகே, கீர்த்தனா சொல்லுங்க.
6: அவங்க இப்போ இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா, லைக் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அவங்களால ஹாஸ்பிட்டல் வர முடியாத
4: நேரத்துல
6: அந்த நேரத்துல வேற யாராவது வந்து அமுச்சு விடுவாங்க.
4: இது வாதம் விவாதமா இல்ல கொழையடி சண்டையா நிஜமா எனக்கு தெரியலங்க. பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ரெண்டு டீமும். இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி எல்லாம் கொடுத்து அப்படியே ஆப்பிள் ஜூஸ் மேங்கோ ஜூஸ் எல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஒரு பிரேக்குக்கு போயிட்டு வந்துருங்க. இது வாதம் விவாதம் அட் MOP FM 107.8. நான் உங்க RJ பிரியங்கா.

0: இப்ப வாதம் விவாதம் நிகழ்ச்சியில நாங்க இங்க மட்டும் பேசிட்டு இல்லங்க, நாங்க இப்ப காலர்ஸும் எடுக்கிறோம். அம்மாங்க வீட்டுல இருந்து நீங்களும் போன் பண்ணி எங்க கிட்ட பேசலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 651-2-1-3-3-3. இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்றாங்க, 651-2-1-3-3-3. நீங்க போன் பண்ணி உங்க ஒப்பீனியன் சொல்லலாம். உங்க ஒப்பீனியன் பிரகாரம் ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம்.
1: ஹலோ மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பத்மா.
1: எங்க இருந்து பேசுறீங்க மேடம்?
2: ராய்பேட்டல இருந்து.
1: சரி, நிகழ்ச்சி பாத்துட்டு இருக்கீங்களா மேடம்?
2: அப்பப்ப பார்த்தா சொல்லுங்க.
1: இப்போ இன்னைக்கு நம்ம ஷோட கேள்வி வந்து, வேலைக்கு போயிட்டு இருக்க அம்மாங்க பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர் பெட்டரா? நீங்க வந்து ஒரு ஹோம் மேக்கரா இல்ல வேலைக்கு போறீங்களா மேடம்?
2: நான் வேலைக்கு போறேன்.
1: ஓகே, நீங்க யார் பெட்டர் நினைக்கிறீங்க?
2: யார் பெட்டர்ன்றது வரல, ஐ திங்க் ரெண்டு பக்கத்துல இருக்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஐ வுடன்ட் சே ஹோம் மேக்கர் இஸ் பெட்டர் ஆர் மேட் ஒர்க்கிங்.
1: அப்ப நீங்க ஹோம் ஒர்க்கிங் விமனா நீங்க என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்?
2: பிஃபோர் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் பாசிட்டிவா சொல்லணும்னா, யூ வில் ஹேவ் சம் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட். நெகட்டிவ் சொல்லணும்னா, யூஆர் ஆல்வேஸ் நம்ம வந்து இந்த டைமோட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கோம், பிகாஸ் யூஆர் கம்பீட்டிங் வித் யுவர் ஃபேமிலி டைம் அஸ் வெல் அஸ் ஒர்க் டைம்.
1: ஓகே மேம்.
2: சோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவுமே ஒரு சேலஞ்ச் இருக்கும். நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு எப்பவுமே வந்து அதுவே ஒரு பெரிய பிளான் போட வேண்டியதா
1: இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்களா?
0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது MOPCRS 107.8 FM அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா? பிரேக்குக்கு முன்னாடி நம்ம ரொம்ப காரசாரமா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர்கிட்டயும். ஐஸ்வர்யா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அம்மாங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் மாம்ஸா இருந்தாங்கன்னா உடனே அவங்க கிளம்பி வர்றது, பெர்மிஷன் கேட்கறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க, முக்கியமா ஐடி ஃபீல்ட்ஸ்ல. ஆன் தி அதர் ஹேண்ட், ஷேரன் என்னன்னா, அவங்களுக்கு பர்சனலா நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொன்னாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ உடனே கிளம்பி அவங்க அம்மா வந்ததை சொன்னாங்க, தோ அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு இந்த ஷோ. அடுத்து என்ன கேள்வினா, உங்க அம்மா ஒர்க் பண்ணணுமா வேண்டாமா, உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒர்க்கிங் மாம்ஸ் சைட்ல கேட்கலாம், உங்க அம்மா ஒர்க் பண்றதுல உங்க அப்பாவோட ஒப்பீனியன் என்ன?
3: ஏன் என்னோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா, ஏன்னா ஃபினான்ஷியலா என்னோட அம்மா அப்பா மேல அவ்வளோ டிபெண்டா இல்லை. அப்புறம் அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, நீ ஏதோ உருப்படியா, நீ இப்போதான் ஏதோ பண்ற, இவ்வளோ வருஷம் நீ ஷேரனும் சேரா என்னோட தங்கச்சியும் பாத்துருந்தாங்க. அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க, இப்போதான் ஏதோ பண்ற,
0: ப்ரொடக்டிவா பண்றேன். ஓகே, வெரி நைஸ். இப்ப நம்ம ஹோம் மேக்கர் சைட்ல வைஷ்ணவி கிட்ட கேட்கலாம். வைஷ்ணவி என்ன சொல்றீங்க?
4: என் அப்பா வந்து அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரு, போக வேண்டாம்னு சொல்லுவாரு. அம்மாவுக்கு வந்து நல்லா ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு அப்பா. ஸோ அதனால அம்மாவே வந்து சூஸ் பண்ணாங்க நான் வேலைக்கு போக போறது இல்லை அப்படின்னு.
0: ஓகே ஓகே ஓகே. ஐஸ்வர்யா நீங்க என்ன சொல்றீங்க?
5: எங்க அம்மா ஆக்சுவலா வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்க அண்ணா பிறந்து, அண்ணாக்கும் எனக்கும் 9 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அண்ணா பிறந்துட்ட பிறகு அவனுக்கு வந்து டெய்லி அந்த கோல்ட் அதெல்லாம் இருந்து ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் அம்மா வீட்டிலே இருந்தாங்க, அம்மாவே எடுத்து. ஸோ அதுக்கப்புறம் அம்மா டிசைட் பண்ணிட்டாங்க, சரி நான் வீட்டிலே இருக்கேன், அது அப்பா ஓகேன்ட்டாரு, உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஓகே ஓகே. என்னங்க இவங்க நாலு பேரும் என்ன கேள்வியே கேட்க விட மாட்டாங்க. இந்த பக்கம் ஹோம் மேக்கர் சைட்ல இருந்து ஐஸ்வர்யாவும் வைஷ்ணவும் நாங்க ஒரு கேள்வி கேட்கறோம், நாங்க ஒரு கேள்வி கேட்கணும்னு ரொம்ப நேரமா என்கிட்ட கத்திட்டு இருக்காங்க. அதனால அவங்க கிட்டே கேட்கலாம். அப்படி என்னதாங்க உங்க கேள்வி?
4: ஷாரன் கிட்டயும் கீர்த்தனா கிட்டயும் நான் என்ன கேட்கணும்னா, சப்போஸ் ஒரு வீக் டேல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, உங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், நாட் ஓன்லி ஃபேமிலி ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் வருது, உங்க அம்மாவால ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியல, அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க? ஃபங்க்ஷன்
3: போக மாட்டோம், சிம்பிளான ஒரு ஆன்சர்.
5: ஆமா, அதுல இருந்தே தெரியுது அவங்க எவ்வளவு, அவங்க நாலு பேரு இல்ல அஞ்சு பேரு தான், அவங்க நாலோ அஞ்சோ பேரு தான். சோ அவங்க எப்படி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போனா இப்ப மோஸ்டா சில பேர் கோச்சுப்பாங்க, என்ன நீ வரல அப்படி இப்படி சொல்லுவாங்க, ஃபேமிலிக்குள்ள அது வரும். சோ அவங்க பாரு நான் சிம்பிளா அவங்க சொல்லிட்டாங்க போகலன்னு, ஆனா அதுக்கு விளைவுகள் ரொம்ப இருக்கு. அவங்க வந்து கேட்பாங்க ஏன் நீங்க, அவங்க அப்ப பாருங்க எவ்வளவு ஒத்துமையா இருக்காங்க.
3: தம்பியோட கல்யாணம் இல்லைன்னா தம்பியோட புள்ளக்கு பர்த்டே அப்படி ஒன் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஓல்ட் பர்த்டே ஒன் இயர் ஓல்ட் பர்த்டே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அம்மா அப்பா கட்டாயமா போவாங்க. அட்லீஸ்ட் அம்மாவோட சைடு இருந்துச்சுன்னா அம்மா போவாங்க, அப்பாவோட சைடு இருந்துச்சுன்னா அப்பாவும் போவாங்க. ஆனா ஜென்ரலாவே நான் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் தேர் இன் த நைட் ஒன்லி, சோ இட்ஸ் ஈஸியர் ஃபார் அஸ் டு கோ.
5: இப்ப கிரக பிரவேசம்னா நைட்ல எங்க வேணா வைக்கணும், காலையிலதான் வைக்கிறாங்க.
4: கிரக பிரவேசம் காத்தால இருக்கும், கிரக பிரவேசம்லாம்
5: இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம், ஐ மீன் நிறைய டைமிங் வர்றது வந்து 10 o'clock, அது 11 o'clock, இதுல எப்படி வர முடியும் நீங்க பாருங்க.
3: போக மாட்டோம்
5: கட்டாயமா போலல, எப்படி
1: இல்ல ஷாரன் அண்ட் கீர்த்தனா. இப்ப வந்து உங்க ஒரு செகண்ட் கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம்னா உங்க அம்மாக்கு ஒர்க் இருக்குன்றதுனால நீங்க போக மாட்டேன்னா இட்ஸ் நாட் சிம்பிள், உங்க ஃபேமிலி ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க.
3: செகண்ட் கசின் கட்டாயமா போவாங்க, கட்டாயமா அது போவாங்க.
5: அதுதான் நாங்க எங்க கேள்வி

0: அம்மா அப்பா கட்டாம அதுக்கெல்லாம் லீவ் எடுப்பாங்க. எந்த ஆபீஸ் லீவ் கொடுக்க மாட்டாங்க,
1: காலேஜ் லீவ் கொடுப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல ஈவன் பிரெக்னன்ட் விமன்ஸ் அவங்களுக்கு படி ஏற முடியலன்னா கூட அவங்க லீவ் கொடுக்காத நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. எங்க ஃபேமிலில நிறைய சிச்சுவேஷன்ஸ் அப்படி இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும்.
0: அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஆபீஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, புரியுதா? மெட்டர்னிட்டி லீவ் எல்லாம் இருக்கு.
1: மெட்டர்னிட்டி லீவ் அது டுவர்ட்ஸ் டெலிவரி டைம் தான் வரும். ஆனா முன்னாடி
0: என்ன
2: பேசிட்டு இருந்தோம்னா, வீட்டில் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா உங்கள் அம்மாவுக்கு லீவ் கிடைக்கலனா நீங்கள் போக முடியுமா போக முடியாதா? நீங்கள் அப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்கள் அம்மாவுக்கு லீவ் கிடைக்காதனால உங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே போகலனா இசன்ட் தட் அ ப்ராப்ளம்? அதை பற்றி
3: இப்போ வந்து பெர்மிஷன் கிடைக்கலனா எங்கள் அம்மாலாம் போக முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஃபேமிலியிலேருந்து யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி போவாங்க.
2: ஓகே, ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க கீர்த்தனா. கீர்த்தனா என்ன சொன்னாங்கன்னா அம்மாவால் வர முடியலனா வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போவாங்க. ரிலேட்டிவ்ஸ் வந்து அம்மா ஒர்க் பண்றாங்க லீவ் கிடைக்கலன்னு தே ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட்.
4: அப்போ அந்த இடத்துல வந்து உங்க அம்மா வந்து அந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்றாங்கல்ல, ஷி இஸ் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சோஷியலைசிங்.
1: போக முடியல அப்பா போறாங்கன்னா அம்மா மிங்கிள் பண்ற ஒரு லெவல் இருக்கு இல்லையா, அப்பாங்க வந்து அவங்க ஒரு லெவல் கீப் அப் பண்ணுவாங்க, அம்மா மிங்கிள் பண்ற லெவல் ஒரு இருக்கும். சோ அவங்க எப்படி இருந்தாலும் அம்மா அப்பா போறாங்கன்னா அவங்க அதை மிஸ் பண்றாங்க இல்லையா, அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸும் ஏதாச்சும் சொல்லுவாங்க.
0: ஓகே ஐஸ்வர்யா, see I mean functions ella won't come so often,
3: yeah.
0: Then at least or once in 6 months illa
4: once in 12 months.
0: So if you're talking about functions like that, then definitely my mom and dad will go. It's not like they have
3: the permission kadikum,
0: because yeah permission kadikum
3: 6 months ku namba oru tharava dhaan kekkrom, so easier permission kadikum
1: illa 6 months ku oru tharava function varum, 6 months ku eppovaachu odam seriyillama varalam, so appa leave potrupinga, so and the leave inda leave அது கம்பன்சேட் ஆகாது இல்லையா. அவங்க சில டைம் இப்போ அர்ஜென்டா ஏதாச்சும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம் அப்படி ஏதாவதுன்னா அவங்க ஆபீஸோட ரெபியூஷன் போயிடும்.
0: ஷூரா லீவ் கிடைக்குங்க. நீங்க எந்த ஆபீஸ் பத்தி பேசுறீங்க?
3: ஷூரா அது எப்படி கிடைக்காத இருக்கும்?
2: வாதம் விவாதம் at MOP CRS 107.8. நான் உங்க RJ பிரியங்கா. பிரேக் முடிச்சு பாக்கலாங்க, ஸ்டே டியூன்.

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வாதம் விவாதம் நிகழ்ச்சி அட் MOPCRS 107.8 FM. அண்ட் நான் உங்க ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான டாபிக் எடுத்து பேசிட்டு இருக்கோம். டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒர்க்கிங் மாம்ஸ் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரா. இன்னைக்கு நம்ம கூட நாலு பேர் இருக்காங்க. ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க்கிங் மாம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பயங்கரமா சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். இத்தனைக்கும் இவங்களை மாம்ஸ் கூட இல்ல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்துட்டு இப்படி சண்டை போடுறாங்க. ஃபியூச்சர்ல என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நம்ம வாதத்தை தொடர்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காலர் கிட்ட பேசிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மேம், இது MOPCRS 107.8 பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பிரியங்கா. உங்க பேர் சொல்லுங்க மேம்.
1: பிரியங்கா, நான் வந்து தீபா பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் வந்து சைதாப்பேட்ல இருந்து பேசுறேன் தீபான்னு.
0: ஓகே, நீங்க வந்து ஒர்க்கிங் விமனா ஹவுஸ் ஒய்ஃபா மேம்?
1: நான் வந்து ஒர்க்கிங் விமன் தான். நான் உங்களுடைய டிபேட் வாதம் விவாதம் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுல வந்து நான் வந்து ரெண்டு விஷயம் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, அதாவது வந்து கில்ட்டி கான்சியஸ் ரெண்டு பக்கமும் வந்து இருக்கும், ஒர்க்கிங் விமன் அஸ் வெல் அஸ் ஹோம் மேக்கர். ஆனால் அஸ் அ ஒர்க்கிங் விமனா இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட படிச்ச பசங்க கூட வந்து அவங்க அம்மா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, உனக்குலாம் வீட்டுக்கு போனா காஃபி உங்க கையில கிடைக்கும், ஆனால் நான் போய் எங்க அம்மாக்கு காஃபி போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது வந்து நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது, ஓகே பத்தியா, நம்ம ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருக்கும்போது, டாக்டராக இருக்கும்போது, டீச்சராக இருக்கும்போது, அவங்க பார்க்குற விஷனில் வந்து அவங்க பசங்க வந்து இன்னும் கூட ரொம்ப எக்ஸல் ஆவாங்க. அதாவது வந்து இன்னும் அவங்க அவுட் சைட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து, அதாவது வந்து கெரியராக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குரோத்தில் வந்து அவங்களுடைய விஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய பசங்களை வந்து ஷேப் பண்ணுறப்போ வந்து ரொம்ப தைரியமாக அனுப்புவாங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹோம் மேக்கராக அவங்க அம்மா இருக்கும்போது சிலது வந்து எங்களுக்கு மிஸ் ஆச்சு. ஸோ இந்த அதனால நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து, இப்போ நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட பசங்களுக்கு வந்து நான் வெளியில் பார்க்குறேன், எத்தனையோ அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த அனுபவத்தை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம். வெறும் வந்து ஒரு வந்து வெறும் ஃபுட்டில் மட்டும் குழந்தை வீட்டுக்கு வந்தா சாப்பாடு பண்ணி கொடுக்கணும், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது ரொம்ப உண்மைதான். ஆனால் அதையும் மீறி உலகத்தில் எத்தனையோ நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ குழந்தைங்களுடைய கேரக்டர் பர்சனாலிட்டியை ப்ராடன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய விஷன் வந்து கொஞ்சம் விலாசமாகறதுக்கு அம்மா வந்து நிறைய வந்து வெளியில் போய் அனுபவம் நிறைய அவங்களுக்கு கிடைச்சிதுன்னா அது வந்து நிச்சயமாக அந்த குழந்தைய வந்து ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். பட் இருந்தாலும் ஆஸ் அ ஒர்க்கிங் விமனா எங்களுக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க, வந்து அவங்க அம்மா அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க்கிங் விமனுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க அம்மாவால் வர முடியாமல் போகும்போது அந்த குழந்தைங்க எவ்வளோ தவிச்சு போகிறாங்கன்னு இப்போ அந்த டிபேட்டில் பேசினாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதை பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து இந்த காலில் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: ஷால் ஐ கோ அஹெட்?
0: எஸ் மேம், சொல்லுங்கள் மேம்.
1: ஓகே. ஸோ வந்து பிரியங்கா, நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடந்தது. ஸோ அதனால தான் இந்த இன்சிடெண்ட்டை வந்து நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் வேலையில் இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு வந்து எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காலையில் கிளம்ப வேண்டியதாக போச்சு. ஸோ நான் என் பையனை வந்து எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுனாக்க, அவன் வந்து திடீர்னு வந்து ஹீ வாண்ட்ஸ், அவன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவன் சாதப்பாடு லஞ்ச் வந்து எனக்கு வந்து ரொட்டீனில் லஞ்ச் வேண்டாம், அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண அந்த லஞ்ச் வேண்டாம்னு சொல்லிட்டான். ஸோ வந்து எனக்கு வந்து இட்லி சாப்பிட்டா ஓகேயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணதுனால அவன் வெறும்னு எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான், அது ரைஸ் எடுத்துகிட்டு போனான் அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வந்து அப்போ வந்து இட்லி வந்து இமீடியட்டாக பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஒரு இதுக்காக போய் ஒரு ஹோட்டலில் போய் வாங்கி பேக் பண்ணி சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு அமுச்சிருக்காங்க. ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த இட்லி வந்து லஞ்ச் டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது ஃபுல்லும் ஃபங்கஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ லக்கிலி வந்து அன்னைக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து டீச்சர் வந்து அதை திறந்து பார்க்கறதையும் ஸ்மெல் பண்ணுறதை பார்க்கறதையும் எப்படி நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அதை கொட்டிட்டு அப்புறம் திருப்பி அவங்க ஆஃபீஸ் ரூமில் போய் நல்லா வந்து ஒரு வேற நல்ல ஹோட்டல்லேருந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து அவங்களுக்கு ஸ்கூலில் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வந்து என் பையன் வந்து வீட்டில் வந்து சொல்லும் போதும் எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. என்னால் அன்னைக்கு நைட்டு சாப்பிட முடியல. பட் வென்எவர் வந்து எனக்கும் என்ன எனக்கு கில்ட்டி ஆனதோட எங்கள் அம்மாவுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிடுச்சு. பிகாஸ் இந்த மாதிரி அவங்க பண்ணதுனால அந்த அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஃபீல் வெரி அஷேம், பிகாஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சாப்பாடு வந்து சரியில்லை அப்படிங்கும் போது அந்த அந்த பையனுடைய ஆட்டிடியூட்ல அவன் அன்னைக்கு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பான், ஒரு கூட படிக்கிற பசங்கள்லாம் வந்து எப்படி அவங்க வந்து டீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இப்படி அமைச்சிருக்காங்க பாரு அப்படின்னு ரெண்டு மூணு ஆயாஸ் வந்து சொன்னா கூட இட் மே ஹர்ட் த சைல்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து இட் அஃபெக்ட்ஸ். ஆக்சுவலி இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடக்கும், இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துடலாம், பட் ஆஸ் அ மதர் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிற அம்மாக்கள் வந்து எவ்வளவோ வலிகளை வந்து மனசுல தாங்கிட்டு தான் போறாங்க, அதை வந்து தே த சில்ட்ரன் ஆல்சோ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பட் ஈவன் தோ இட் இஸ் ஆல் மோர் பெயின்ஃபுல் சம் விசிட்டிங் தி அதர் வந்து இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு விஷயம் பாதிக்கப்படும் போது அம்மா ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி குழந்தைக்கு அன்எக்ஸ்பெக்டடா ஸ்கூல்ல ஏற்படுற சில உடல் ரீதியான பிரச்சனை வரும்போது கூட ஒர்க்கிங் விமனுக்கு வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் ஆகிடும். அதே மாதிரி த நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ட் யூனோ, எனக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்து. நான் வந்து ஒரு ஒரு நான் அன்அவாய்டபிள் ஒரு ஒர்க்கில் இருக்கும்போது நான் ஃபோனை அட்டன் பண்ண முடியல. ஸோ நான் அந்த ஒரு ஃபோனை வந்து வேற ஒரு இடத்துல வச்சுட்டு போயிட்டேன். ஸோ நான் வந்து ஒரு 1.5 hours கழிச்சு தான் அந்த ஃபோன் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13 கால்ஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு, மிஸ்டு கால்ஸ். ஸோ நான் பதறி அடிச்சுட்டு எதுக்கு கால்ஸ் இவ்வளோ கால்ஸ் வந்திருக்குன்னு கேட்கும்போது ஒரு பையனோட இன்னொரு பையன் புஷ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஒரு பெஞ்சோடைய கார்னரில் போய் தலையில மோதி அந்த தலையில ஹெட் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து அதனால என்ன டிசிஷன், அவங்க தலை வலிக்குது என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால எனக்கு கால் பண்ணி உடனே வந்து கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட 11:30. நான் போனை திருப்பி பார்த்துட்டு அவங்களை கூப்பிடும்போது 2:30. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா. இன்னும் நீங்க வரீங்களான்னு கேட்கும்போது ஸ்கூலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கும், நீங்க வந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து அதை கூலா சொன்னா கூட என்ன ஒரு பொறுப்பு இல்லாத ஒரு அம்மான்னு அவங்க நினைச்சிருந்திருக்கலாம் மனசுல. ஸோ ஈவன் தோ வி ஆர் அ சின்சியர் ஒர்க்கர், ஒர்க்ல பொறுத்து நம்ம பண்ணா கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் வந்து இட்ஸ் வெரி பெயின்ஃபுல். அண்ட் பையன் வந்து சாயந்தரம் வரும்போது வந்து அழுதுட்டே வந்துட்டு நீ வந்து போனே எடுக்கலையம்மா, எங்க ஸ்கூல்லேருந்து உனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, நீ ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்கும்போது வி ஃபீல் வெரி வெரி கில்ட்டி. அஸ் வெல் அஸ் வந்து அந்த 4 hours வந்து வித் பெயின் த சைல்டு இருக்கும்போது it's very painful for us actually. So it will இந்த மாதிரி வந்து நிறைய அம்மாக்களுக்கு வந்து நடக்கும். ஐ நோ சோ மெனி மதர்ஸ் ஆக்சுவலி கிரெச்சில் வந்து 3 மாசம் குழந்தை 4 மாசம் குழந்தை எல்லாம் விட்டுட்டு போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒரு டைமும் வந்து ஆக்சுவலி எஸ்பெஷலி வந்து இன்ஃபேண்ட்டை விடும்போது இட்ஸ் வெரி பெயின்ஃபுல் ஃபார் அ மதர். யூனோ அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற சில பேரண்ட்ஸ் மதரெல்லாம் வந்து என்னென்னா அதுக்கு இப்போ மிஷின்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்க வந்து மில்க்கை வந்து அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு போக முடியும். பட் ஈவன் தோ ஈச் எவ்ரி டைம் யூனோ லைக் ஐ நோ மதர் வித் ஃபுல் ஆஃப் பெயின் ஆக்சுவலி. ஸோ ஆனால் அதெல்லாமும் மீறி வந்து விமென் ஆர் கம்மிங் ஃபார் த ஒர்க் யூனோ, பட் தே வாண்ட் டு கிவ் த குவாலிட்டி டைமோட குவான்டிட்டி டைமை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷன் வந்து மாறி இருக்கு. ஸோ வேலைக்கு போகிறாங்களோ நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னு, ஆனால் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தைகளோட பேசுகிற டைம் செலவழிக்கிற டைம் ரொம்ப வந்து குவான்டிட்டி டைமை வந்து குவாலிட்டி டைமாக மாற்றுறாங்களா அப்படின்னா அது எல்லா ஹோம் மேக்கர்ஸும் கொடுக்குறாங்களாங்கிறது டவுட்டு. ஆனால் அதே ஒர்க்கிங் பண்ணுற விமன் கூட அவங்க வந்து ஷேரிங் வித் த டைம் வித் த சில்ட்ரனோட அவங்க ஷேர் பண்ணுற டைம் வந்து ஒரு ஏன்னா அது கிடைக்கிறது அந்த 1 hour தான், அந்த 1 hour வந்து அவங்க வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப வந்து அவங்களுக்கு கேப் இல்லாமல் ஃபில் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அதனால வந்து இந்த எபிசோட்ல வந்து பெயின்ஃபுல் அண்ட் கில்ட்டி கான்சியஸ் ஃபார் த ஒர்க்கிங் விமன் இஸ் ஆல்சோ மோர் தென் அ ஹோம் மேக்கர். ஒருவேளை வீட்டில் இருந்ததுதான் உடனே அந்த ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க போயிருக்க முடியும், சாப்பாடு கேட்டிருந்தா கூட உடனே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஸோ இதெல்லாம் அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் தான், இதெல்லாம் குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டா கூட புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா கூட அது இது நம்மளா நமக்கு வந்து ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஃபார் அ மாம் இஸ் ரியலி இட்ஸ் வெரி ஹை அண்ட் பெயின்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நிறைய இட்ஸ் அ சாம்பிள் தான் நான் சொல்கிறது, எத்தனையோ அம்மாவுக்கு எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வலிகள் இருக்கும் வேதனை இருக்கும். பட் மை சின்சியர் அட்வைசஸ் லைக் குவான்டிட்டி டைம் அண்ட் குவாலிட்டி டைமை வந்து நம்ம வந்து பாகுபாடு படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க கற்றுக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்றைக்கி இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா குழந்தைங்களும் வந்து என்னோடய பசங்கள்லாம் சொல்லுவாங்க அவங்க அம்மா எங்கே ஒர்க் பண்ணுற அம்மா, இனி உங்கள் அம்மா எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தான் எல்கேஜியிலேருந்தே ஒரு க்வெஸ்டினாக இருக்குது. ஸோ உங்கள் அம்மா ஹோம் மேக்கரா அப்படின்னா அப்படியா அப்படின்னு கேட்குற ஆட்டிடியூடு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழித்து உங்கள் அம்மா ஹோம் மேக்கர்னு வெளியில் சொல்லிக்கிறதுக்கு கூட எந்த குழந்தையும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா உலகம் அப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் திஸ் ப்ரோக்ராம்.
0: ரொம்ப அழகா பேசுனீங்க மிஸ்ஸஸ் தீபா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ப்ரோக்ராம் பார்த்து கேட்டுட்டே இருங்க.
1: ஓகே, தேங்க்ஸ் டு ஈவன் ஷேர் மை ஓன் கில்ட்டி டு அதர்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியனை சொல்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு. ஐ தேங்க்யூ பிரியங்கா ஃபார் யுவர் ஷோ வாதம் அண்ட் விவாதம், அண்ட் ஹோப் யூ ஆல்சோ வில் கிவ் சோ மோர் திஸ் கைண்ட் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸ்.
0: தேங்க்யூ மேம். இப்போ நம்ம கிட்ட பேசின காலர் சைதாப்பேட்லேருந்து மிஸ்ஸஸ் தீபா, ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளாக அழகாக நிறைய விஷயங்கள்

0: நீங்க இப்போ வந்து எவ்வளவுதான் வந்து ஹோம் மேக்கர்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் இப்போ ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து வேலை செய்யாத இருப்பீங்களா? இவ்வளோ படிப்பு படிச்ச அப்புறம் கூட நீங்க வந்து எதுவும் ஒர்க் பண்ணாத இருப்பீங்களா சொல்லுங்க.
1: அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றீங்க ஹோம் மேக்கர்ஸ் தான் பெஸ்ட்னு, ஆனா தனக்குன்னு வரும்போது இவ்வளவு படிச்சுட்டு உங்களால ஒர்க் பண்ணாம இருக்க முடியுமா? கணவனே கண் கண்ட தெய்வம், புருஷனே முக்கியம் அப்படி எல்லாம் சொல்லிட்டு குழந்தைங்களே முக்கியம், நீங்க வீட்லயே இருப்பீங்களா? அப்படி இல்லனா நீங்க படிச்ச படிப்புக்கு யூ வில் கோ அவுட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் தி வேர்ல்ட்.
2: சொல்லுங்க சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போவேன், பட் ஒன்ஸ் ஐ கிவ் பர்த் டு அ சைல்டு, அந்த குழந்தைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 வயசு 4 வயசு ஆகுற வரைக்குமாவது நான் கண்டிப்பா வேலைக்கு போக
0: மாட்டேன். சொல்றீங்க
2: அப்போ ஐ சூஸ் சச் அ ஒர்க் தட் இட் வில் நாட் அஃபெக்ட் மை சைல்டு ஆல்சோ.
0: உங்க குழந்தை வந்து 4-5 வயசு ஆன அப்புறம் நீங்க வந்து ஒர்க் பண்ணுவீங்க
1: என்ன சொல்ல வரேன்னா, அதாவது என் குழந்தை நான் 3 or 4 இயர்ஸ் வரைக்கும் பாப்பேன். சி இன்னும் என் குழந்தைய பாக்கணும்னு எனக்கு அவசியம் இருந்ததுன்னா நான் கண்டிப்பா பாப்பேன். ஐ வில் லூஸ் மை ஜாப், நான் வேற எப்பாச்சும் பிராக்டிஸ் பண்ணிப்பேன். என்னோட எஜுகேஷன் என்கிட்ட இருக்கும், ஆனா குழந்தையோட ஏஜ் என்கிட்ட இருக்காது. அது அவ பாட்டு வளர்ந்து அவனும் அவ்வளோ பாட்டு வளர்ந்து போயிடுவாங்க, ஆனா என் எஜுகேஷன் நான் படிச்சது என்கிட்ட இருக்கும். ஐ கேன் பிராக்டிஸ், அவ வளர்ந்துட்ட பிறகு கூட நான் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்றேன்.
3: ஓகே, ஒரு ஒரு சின்ன கேள்வி, நம்ம மிஸ்ஸஸ் தீபா காலர் பேசினது கேட்டோம், அவங்க குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி டைம் பத்தி பேசினாங்க. ஹோம் மேக்கர்ஸ் வீட்டில் இருந்தாலும் குவான்டிட்டி டைம், அவங்க குவான்டிட்டி பிரகாரம் அவங்க கிட்ட நிறைய டைம் இருந்தாலும் குவாலிட்டி டைம் அவங்க பசங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்களா?
2: என்ன பண்றாங்க எங்களால சூப்பர்வைஸ் பண்ண முடியும். குழந்தைங்க டிவி பாக்குறாங்கன்னா அப்படியே விட்டுட்டு
4: போயிடுவோம்.
2: அந்த சேனல் வந்து குழந்தைக்கு ப்ரொடக்டிவா இருக்குமா இல்லையா, இல்ல ஏதாவது சும்மா சினிமா அது இதுன்னு பாத்துட்டு இருக்கா, இதெல்லாம் நாங்க சூப்பர்வைஸ்
4: பண்ணுவோம். I mean, even though your child watches TV and all that stuff, you will definitely want to watch your serial and everything. That's how velvety you all will become.
1: See, adilla ipo nari ipo ipo adu maadhi kedaiyadhu. Okay, na enoda kolandhe illa yaarachu paakavum mudiyum. In fact, naanga nariya per vanda andha nariya even veetle irundhe job pandra maadhi avanga kuda pandranga.
0: Seri, ana ipo
4: adukku job venum.
0: Seri, ரெண்டு பேரும் கூட சேர்ந்து வீட்டுல இருக்கீங்க, உங்க அம்மா வந்து நினைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே போலாம். லைக் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்றது வீட்டுல தானே ரெண்டு பேரும் இருக்கீங்க.
1: அப்படி இசி, அதாவது எங்க அம்மா இந்த இப்ப என்னோட சிச்சுவேஷனே, எங்க அம்மா நான் வெளியில ஐ மீன் வீட்டுக்கு போனதுலேருந்தே ஷி நோஸ் நான் என்ன மூட்ல இருக்கேன், எப்படி ஏதாச்சும் இப்போ ஏதாச்சும் என்ன மூட் சரியில்லைன்னா ஷி லாஸ்க் என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படி. ஸோ அது இருக்கும் வீட்டுலதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டெல்லாம்
4: பேசாம அப்படி இருக்கா. ஓகே, சி ஐஸ்வர்யா, லைக் யூ சேட், ஐஸ்வர்யா அண்ட் வைஷ்ணவி, லைக் யூ சேட், மை மாம் வென் ஷீஸ் அட் ஹோம் ஹோம் மேக்கர் நால ஷீஸ் ஏபிள் டு வாட்ச் வாட் ஐம் ஐ மீன் செக் வாட் ஐம் வாட்சிங், ஷீஸ் ஏபிள் டு மானிட்டர் வெதர் த டிவி ஷோ ப்ரொடக்டிவா இருக்கா இல்லையா.

0: அப்படி பார்த்தா ஐ மீன் ஈவன் தோ அ பிரசன்ஸ் இஸ் தேர், ஏதாச்சும் பாண்டிங் பாண்டிங் டைம் ஏதாச்சும் இருக்கா? ஐ மீன் டு யூ ஷேர் ஸ்டாஃப்? ஐ மீன் பிகாஸ் சம்டைம்ஸ் த சைல்ட் வோன்ட் ரியலைஸ் பிகாஸ் ஐ மீன் சின்ஸ் த மாம் இஸ் தேர் ஆல் த டைம், த சைல்ட் ஹீ ஓர் ஷீ வில் நாட் ரியலைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹர் பீங் தேர்.
1: கரெக்ட் பாயிண்ட் ஷேரன். ஷேரன் என்ன சொல்ல வராங்கன்னா, அம்மா வீட்டில் தானே இருக்காங்க, இப்போ இல்லைன்னா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூட் வந்திருக்கும். அதேமாதிரி அந்த அம்மாவுக்கும் வந்து நம்ம குழந்தை கூட எப்பயுமே இருக்குமே, அதனால இப்போ ஒர்க்கிங் விமன்ஸ் ஒர்க்கிங் விமன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சு வந்த உடனே 1 ஹவரோ 2 ஹவரோ தான் டூ ஹவர்ஸோ தான் டைம் இருக்கும் வீட்டில் பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அந்த 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ வந்து குழந்தைங்க கூட பேசணும், குழந்தைங்களோட ஸ்கூலில் காலேஜில் என்ன நடந்ததுன்னு கேட்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுறாங்க. அதே நிலைமை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கிட்ட இருக்கா?
2: அது அது அதுதான் நான் அதுதான் சொல்ல வரேன். இப்போ அது அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் எல்லாம். இப்போ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து சில குடும்பத்தில் நடக்கலாம், நடக்காதுன்னு எல்லாம் சொல்லலை. பட் மோஸ்ட்டாக இப்போ எல்லாரும் எஜுகேட்டட் அம்மா, அப்போ அவங்க அம்மாவும் ஒரு பொண்ணோடய இல்லை பையனோடைய ரேப்பு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ வந்ததுலேருந்து எல்லாமே என்ன நடந்தது, யார் என்ன பண்ணாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது சில குடும்பம் ரேர் கேசஸ் தான் அந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம். கேசஸ்
0: இல்ல ஐஸ்வர்யா, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நோ த சில்ட்ரன் வோன்ட் இவன் கிவ் ரெஸ்பெக்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட். ரொம்ப செல்லமா இருந்தேனா ஃபார் ஷூர் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் ஆல் ஆஃப் தம் ஆர் செல் தே ரொம்ப
2: பாசமா.
0: தென் த சைல்ட் டசன்ட் இவன் லேர்ன் டு ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ்.
1: குழந்தைங்களோட எக்ஸ்போஷரை எவ்வளவு அஃபெக்ட் பண்றாங்க, அது ரொம்ப முக்கியமான கேள்வி. குழந்தைங்க எவ்வளவு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது ஒர்க்கிங் மாம்ஸும் ஹோம் மேக்கர்ஸும் எவ்வளவு அளவுக்கு அஃபெக்ட் பண்றாங்க
3: சொல்லுங்க. ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், வெளியில வெளி உலகத்துல வந்து என்ன நடக்குதுன்னு. ஒர்க்கிங் மாம் வில் நோ பெட்டர் தேன் அ ஹவுஸ் மேக்கர்.
2: யா அதுதான் நான் சொல்றேன். 1 மினிட் ஷரண் கீர்த்தனா, அதுதான் நான் சொல்றேன். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஆனா அது எவ்வளவு தூரம் அவங்க குழந்தையோட பகிர்ந்திருக்காங்க அது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் தே ஹாவ் ஒர்க் ஸ்ட்ரெஸ், அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இருக்கே தவிர குழந்தைக்கு எக்ஸ்போஷர் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஹோம்
0: மேக்கர் ஐஸ்வர்யா, ஒன்ஸ் அகேன், இஃப் யூ சீ யுவர் பேரண்ட்ஸ் ஒர்க்கிங், நீங்க கட்டாயமா யூ ஆல்சோ வாண்ட் டு ஒர்க் லைக் யுவர் பேரண்ட்ஸ். இஃப் யூ சீ யுவர் மாம் குக்கிங், சீ சைல்ட்ஹுட் சின்ன வயசுல வாட் எவர் அ மாம் டஸ் வி காப்பி. அவங்க இஃப் ஷீஸ் குக்கிங் இன் த கிச்சன், வீல் டேக் வெசல்ஸ் ஃப்ரம் த கிச்சன் அண்ட் சிட் இன் அவர் பெட்ரூம் அண்ட் ஆக்ட் லைக் வி ஆர் குக்கிங். அப்படிதான் பண்ணுவோம். ஆனா இஃப் யூ சீ அ மதர் கோயிங் டு ஒர்க், நாங்க ஹேண்ட் பேக் தூக்கிட்டு சும்மா வீட்லயே
3: சின்ன குழந்தைங்களோட ஃபேவரட் விளையாட்டு டீச்சர் விளையாட்டு விளையாடுறது தான். அவங்களும் ஹேண்ட் பேக் மாட்டிட்டு,
0: யா ஜஸ்ட் பிகாஸ் தி பேரண்ட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் தே see இஃப் தே see தி பேரண்ட்ஸ் வர்க்கிங், இட் will இன்ஸ்டில் something in them that they should also work and they should also work hard.
2: நல்லா
3: நான் சொல்றேன், நல்லா டீச்சர் விளையாட்டு விளையாடுறச்சே அவங்க வந்து அவங்களே ஒரு டீச்சரா தான் கற்பனை பண்ணிக்கிறாங்க. டீச்சர் வந்து நீங்க ஒரு ப்ரொஃபஷன் இல்லன்னு சொல்ல முடியாது,
0: கட்டாயமா ப்ரொஃபஷன் தான்.
3: சோ அவங்க அம்மா ஹோம் மேக்கரா இருந்தா கூட அந்த குழந்தைக்கு வந்து தன்ன ஒரு டீச்சரா இமேஜின் பண்ணிட்டு she is able to connect to that.
0: See, a homemaker in the, in the end, when the mother is a homemaker, the child will only look at, if it's a girl, she'll look at herself only being like her mother. She will not look at herself.
2: அந்த ஒரு example, நாங்களே எடுத்துக்கலாம். நாங்களே எடுத்தது மீடியா. எங்க அம்மா வந்து housewife.
0: Anna, you're saying that you're planning to work, right? After your child goes up to one
2: particular age. I told you the answer for that, right? என்னோட குழந்தையோட இது எப்படி இருக்கோ, அப்படி அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் மாறிடுவேன். அதுதான் நான் சொல்ல வந்தேன்.
1: சொல்லுங்க வைஷ்ணவி.
3: நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, ஒரு குழந்தை வந்து அம்மாவை மட்டும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆறது கிடையாது, அப்பா வேலைக்கு போறாரு அதை பார்த்து கூட குழந்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
2: கேரக்டரும் இருக்கு, சோ அப்பா அண்ணா இருக்கு, எல்லாரும் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ், அண்ணா அம்மாவை மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டாங்க.
3: எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. Girls will look only at their moms.
2: No, girls will look at their dad. அப்பனா பையனா வீட்ல இருக்கான்னு சொல்ல வரீங்களா?
0: So, if appa is going to do some lift carry, carrying a weight business, you also carry or what?
2: No, it's not like that. If he makes you look study,
0: generally, you look at generally your mother. Generally, it's always like
2: Abba,
0: that.
2: You mean to say, like, you mean everyone is a homemaker? Unga veetla ellarum amma pathu varangna, சோ எல்லாம் இப்போ உங்க அம்மா டீச்சர், அப்ப நீங்களும் டீச்சர் போவீங்களா? அததான் நான் கேக்க
0: வந்தேன். ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி இஷ்டம் இருந்துச்சு டு பிகம் அ டீச்சர். அண்ட் பிகாஸ் மை மாம் இஸ் ஒர்க்கிங், ஐ ஹேவ் தட் திங் இன் மீ டுடே தட் ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ ஷுட் பிரிங் அப் மை ஓன் ஃபேமிலி.
1: ஓகே ஓகே.
3: அப்ப மத்தவங்களுக்கு இல்லன்னு சொல்ல வரீங்களா?
0: ஆமா.
1: ஓகே.
2: அது எப்படி இப்ப நான் எல்லாம் இருக்கோமே?
1: நாங்கெல்லாம் இருக்கோமே. ஓகே ஓகே ஓகே. ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் கேக்கணும்னு நினைச்சேன் எல்லார்கிட்டயும். நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா இந்த மாதிரி வந்து நீங்க படிச்ச படிப்பு வீணாக கூடாதுன்னு?
2: ஆமா.
1: நீங்க நாலு பேரும் ஒத்துக்கிறீங்களா பசங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்?
2: ஆமா.
1: நீங்க நாலு பேருமே வந்து ஃபியூச்சர்ல வந்து எனக்கு நான் படிச்ச படிப்பு வீணாக கூடாது, நான் வந்து என் சொந்த கால நிக்கணும்னு நாலு பேரும் நினைக்கிறீங்களா?
2: ஆமா.
1: ஆமா. இப்ப இதுக்கு என்ன ஒரே சொல்யூஷன்?
2: ஆமா,
0: வேலை செய்யணும்.
2: வீட்டுல இருக்கணும்.
0: என்ன வீட்டுல இருந்து வெட்டியா இருப்பீங்களா?
2: வீட்டுல இருந்தா வெட்டியா?
1: இதுக்கு வந்து
2: வீட்டுல இருந்தா
1: வெட்டியா?
0: நிறைய ஜாப் ஆப்பர்சூனிட்டி ஆப்பர்சூனிட்டி பட் தட் இஸ் நாட் ஹோம் யூ ஆர் நாட் ஹோம் மேக்கர் யூ ஆர் வொர்க்கிங்
1: ஓகே. இதுக்கு இதுக்கு இருக்க ஒரே இதுக்கு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் this is a problem that especially our country has been facing for the past decade. நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, working படிச்ச படிப்பை வந்து வீணாக்க கூடாது. Everybody needs money at the end of the day. ஒரு ஆள் வந்து வீட்டை பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்டன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ஒர்க்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆன் தி அதர் ஹேண்ட், பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இஸ் வெரி வெரி எசென்சியல். அதனால வந்து எந்த ஒரு மதரா இருந்தாலும், அப்பா நம்ம கூட இருக்காங்களோ இல்லையோன்றது பசங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆனா அம்மா வந்து எப்பயுமே நம்ம கூடயே இருக்கணும்ன்றது பசங்க ஆசைப்படுறது. அதனால வந்து பசங்க குழந்தை பிறந்து ஒரு 2-3 வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பா மாம்ஸ் ஷுட் ஸ்டே அட் ஹோம். So thank you so much for joining us, Aishwarya and Vaishnavi.
3: Thank you.
1: And thank you for joining us, Sharon and Keerthana.
0: Thank you.
3: இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசணும். வேலைக்கு போற அம்மாக்கள் பெட்டரா இல்ல ஹோம் மேக்கர்ஸ் பெட்டரான்னு ஒரு பெரிய டிபேட் முடிவுல ரெண்டு டீம்ஸும் ஃபேமிலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக அம்மாஸ் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட டைம் ஸ்பெண்டதும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. குழந்தை ஒரு 2-3 வயசு ஆகிற வரைக்கும் குழந்தை கூடவே இருக்கணும்னு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒருங்கே இருக்கிற ஆசை. ஆனா இப்போ இருக்கிற சொசைட்டில இது சாத்தியமா? இதே போல அம்மாக்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் குழந்தைங்களோட டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்றது முக்கியம். படிச்ச படிப்பை வீணாக்க யாரும் தயாரா இல்லை. அதே சமயம் குழந்தைங்களோட வளர்ப்புலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுதாங்க இன்னைக்கு நம்ம வாதம் விவாதம் நிகழ்ச்சியோட முடிவு. இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் இஸ் யோர் ஆர்ஜே ஷ்ராவ்னி ஃப்ரம் MOPCRS 107.8 FM. கீப் லிஸ்னிங்.

0: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: Do you still want to risk your life by traveling on a foot board? Think again.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி 107.8 பண்பலை வரிசை.
1: வணக்கம். ரத்த தானத்தை பத்தி என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சுமார் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னால் எனது அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு டெல்லியிலேருந்து அப்பல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. பைபாஸ் சர்ஜரிக்காக அவர் இங்கே சேர்த்து இருக்கும்போது அவருக்கு ரத்தம் கொடுக்கறதுக்காக எனது அலுவலகத்திலேருந்து ஒரு 7-8 பேர் நாங்கள் போனோம். நாங்கள் எல்லாரும் ரத்தம் கொடுத்து அவர் நல்லபடியாக ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு அவர் டெல்லிக்கு போயிட்டார். அதன் பிறகு நான் ஒரு 10 வருடங்கள் கழித்து அலுவலக வேலைக்காக டெல்லிக்கு சென்றேன். அப்போ போகும்போது அவர் பேர் வந்து ஷர்மா, கே ஷர்மான்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னை ரயில்வே ஸ்டேஷன்லேயே என்னை ரிசீவ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கூட்டும் போனார். கூட்டும் போனவர் எல்லாருக்குலேயும் என்னை கட்டி பிடிச்சி பிளட் பிரதரு பிளட் பிரதர்னு எல்லாருக்குலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதாவது நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பிறக்கும்போது சொல்லுவாங்க இது ஒரே வயிற்றில் பிறந்தினாங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே சகோதரர்கள்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாக அவர் என்னை கட்டி பிடித்து என்னுடைய பிளட் பிரதர் வந்திருக்காரு எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணும்போது அந்த ரத்த தானம் கொடுத்து நான் ரொம்ப வாழ்க்கையில் பெரிய சந்தோஷம் நான் பட்டேன். நம்ம எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கோம், சிறிய காரியம்னு நினச்சோம், அது எவ்வளோ பெரிய காரியம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால் நான் அதுக்கப்புறமா அந்த 10 வருஷமாக நான் வேறு யாருக்கும் ரத்த தானமே பண்ணலை. அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக மறுபடியும் திரும்பி நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு தேவைப்படும் போதெல்லாம் சொந்தக்காரங்க நண்பர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச ரத்தத்தையும் மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள ரத்தம் கொடுக்க வச்சு கூட்டின்னு வந்ததுலாம் நிறைய விட்டுருக்கேன். நிறைய பேர் உயிர் பழிச்சிருக்காங்க. அவங்க அதாவது அவங்க மட்டும் வாழ்த்தில் அந்த உயிர் பழிச்சவங்களுடைய சந்ததிகளும் காலங்காலமாக மனதார நம்மளை வாழ்த்தும் போது நம்ம குழந்தை குட்டிங்களோட நம்ம ரொம்ப மனைவி மக்களோட ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இது கடவுள் வந்து அந்த ரத்தம் கொடுத்து மற்ற உயிரை காப்பாற்றுறவங்கள கடவுள் வந்து நல்லபடியாக காப்பாற்றுவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாரும் ரத்தம் கொடுங்க, உயிர்களை வாழ வைங்க, கடவுள் வந்து நம்மளுக்கு என்றைக்கும் அருள் புரிவார். இதுதான்.

0: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seatbelt. And please adhere to road etiquettes. This is Ujjaini, and you're listening to MOP Community Radio at 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தரும் முனைவராக போறீங்க? உங்க கிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.

0: வணக்கம் நேயர்களே, காசுமேல காசு வந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்னால கடந்த 25 வாரமா தொடர்ந்து வெற்றிகரமா இந்த நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து பல நேயர்கள் பல சந்தேகங்களை கேக்குறீங்க, பலர் வந்து புதுசா எப்படி தொழில் தொடங்குறது அப்படிங்கிற வந்து ஆலோசனை கேக்குறீங்க. அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து கவர்மெண்ட் சைட்லயும் சரி, ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் என்டர்பிரினர்ஸ் கிட்டையும் அது வழிமுறைகள் எல்லாம் நாங்க கேட்டுட்டு உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துறோம். சோ இது நிறைய பேருக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்குது. தொடர்ந்து அவங்க வந்து அந்த முயற்சி தொழில் முயற்சியில இறங்கி நாங்க வந்து அந்த அவங்க சொன்ன நார்ம்ஸ் எல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட்ல அப்ரோச் பண்றோம் இல்ல வீட்லயே தொடங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்றது கேக்குறப்போ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுடைய கடுமையான உழைப்புனாலையும் மன உறுதினாலையும் நிச்சயமா நீங்களும் ஒரு பெண் தொழில் முனைவோரா மாறி பலருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அந்த தன்னம்பிக்கையோட நீங்க ஏதாவது ஒரு முயற்சியில இறங்கியிருப்பீங்க, இறங்காதவங்க சீக்கிரமாவே இறங்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வார நிகழ்ச்சியை தொடங்குறோம். நம்மளுக்கு வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. அவங்க வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு அவங்களுடைய பேஷன், அதாவது வந்து உங்களுடைய பொழுதுபோக்கு, அந்த பொழுதுபோக்கே நான் வந்து ஒரு தொழிலா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. அந்த கடிதத்தை நாங்க வாசிக்கிறோம். அந்த கடிதத்துக்கான பதில, அதே துறையில வெற்றிகரமா கடந்த 20 வருடமா தொழில் முனைவோரா இருக்கிற ஒரு லேடி என்டர்பிரினர் தான் நம்ம இன்னைக்கு ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். உங்களுடைய ஆவலை நாங்க ரொம்ப சோதிக்க விரும்பல, இந்த கேள்வி நாங்க படிக்கிறோம், கேளுங்க.
1: ஹலோ மேம், வணக்கம். எங்களுக்கு இப்ப வந்து எனக்கு ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா இந்த டிரைவிங் அப்புறம் இந்த வண்டி ஓட்டுறது இதனாலே ரொம்ப பிடிச்ச விஷயம். இதை வந்து ஒரு பிசினஸாவும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா வந்து அதுக்கு என்ன செய்யணும், இல்ல அதுக்கு யார் அப்ரோச் பண்ணணும், இல்ல செய்யறதுக்கு என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஸோ ப்ரோக்ராம் நான் வந்து இந்த ப்ரோக்ராம் இந்த காசு மேல காசு வந்து ப்ரோக்ராம் வந்து நான் ஜென்ரலா கேட்பேன், ஒரு ஒரு திங்கக்கிழமையும் கேட்பேன். அதுல வந்து ஒரு ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆவல் இருக்கு அப்படின்றத வந்து தெரிவிச்சிருப்பாரு. என்னை இன்னைக்கு கூப்பிட்டு உங்களுக்காக நாங்க ஒரு கெஸ்டையும் வந்து கூப்பிட்டுருக்கோம், அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில எனக்கு இதன் மூலமா வந்துட்டு ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
0: நன்றி நேரா. உங்களுக்கு இப்ப இவங்களுடைய பொழுதுபோக்கு வந்து வண்டி ஓட்டுறது. சோ இதை வந்து எப்படி தொழிலா பண்ண முடியும்? சோ ஒரு வண்டி ஓட்டுறது வந்து பொழுதுபோக்கா தான் இருந்திருக்கு, ஆனா இந்த நிகழ்ச்சி கேட்டதுக்கு அப்புறம் அதையே அவங்க வந்து ஒரு பிசினஸா மாத்த முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை அவங்களுக்கு வந்திருக்கு. இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சக்சஸ். அதுவும் உங்களாலதான், அதாவது நீங்க தொடர்ந்து எங்களுக்கு வந்து கொடுக்கற ஆதரவுனாலையும் தொடர்ந்து நீங்க கேட்கற கேள்விகள்னாலையும் எங்களுக்கு வந்து எழுதுறதுனாலையும் தான் எங்களுக்கு இவ்வளவு தூரம் நாங்களும் வந்து புதுசு புதுசா என்டர்பிரினர்ஸ கூப்பிட்டுட்டு உங்களுக்கு உதவுறதுக்கு எங்களோட உங்களுடைய கம்யூனிட்டி ரேடியோ காத்திருக்கு. சோ இப்ப நேயருடைய கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு வந்திருக்கிற என்டர்பிரினர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க திருமதி துர்கா. இவங்க வந்து முதல் பெண் தொழில் முனைவோர், இதுல ஒரு இது ஆரம்பிச்சதுல, இது டூ வீலர் கத்து கொடுக்கறதுக்கு, பெண்களுக்கு டூ வீலர் கத்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச முதல் பெண்மணின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூட் அந்த சமயத்துல கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் பெண்கள் வந்து அதிகமா வண்டி ஓட்டுறதும் கிடையாது அந்த காலகட்டத்துல. ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு தெரியாது பல பேருக்கு. சோ அவங்க வந்து எதர் வந்து ஜென்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்கணும், அதாவது கணவரை டிபெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல அப்பாவை டிபெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல கூச்சமா இருக்கும் அவங்களுக்கு ரோட்ல போடி கத்துக்கிறதுக்கு. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து இதையே வந்து நம்ம வந்து ஒரு பெண்மணியா இருந்து பல பெண்களுக்கு வந்து ஏன் வந்து இதை கத்துக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற சிந்தனையில இவங்க இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு டூ வீலர்ல ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு போர் வீலர் கத்துக் கொடுக்கறாங்க. பெண்களுக்காக பெண்களே சொல்லி கொடுக்கற அளவுக்கு இந்த நிறுவனம் முன்னேறி இருக்கு. பல பேர் இதனால பயனடைஞ்சிருக்காங்க, பல பேருக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால பல நன்மைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனிமே கெஸ்ட் பேசுவாங்க, அவங்க எப்படி இப்படி ஆரம்பிச்சாங்க, எப்படி என்னென்ன மாதிரியான சக்சஸ் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்க கிட்ட கேக்குறோம். நேயரோட கேள்விக்கும் இதுல நிச்சயமா பதில் இருக்கும். இதுல வந்து இந்த கேள்வி வந்து பலருக்கும் பதிலா இருக்கும் அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்
0: மேடம். இந்த நிறுவனம் வந்து எப்போ ஆரம்பிச்சீங்க, இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, யார் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணா?
2: வணக்கம். எனக்கு வந்து சின்ன வயசு முதலே ஒரு இண்டிபெண்டா இருக்கணுங்கிற தாட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்துல பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் நிறைய இருக்கு, பிசிக்கல் டிபெண்டன்ஸ் இன்னும் இருக்கு. இப்ப யாராவது இப்போ 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஒரு காலேஜுக்கு போறதாகட்டும், ஒரு வேலைக்கு போறதாகட்டும், ஆப்டர் மேரேஜ் ஆகட்டும், எல்லாருக்குமே பெண்களோட தேவைகள் இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப இவங்க வந்து சைக்கிள் ஓட்டி இருக்க மாட்டாங்க, சின்ன வயசுல ஒரே டாக்டரா இருந்திருப்பாங்க, கீழே விழுந்துருவோம், அடிபட்டுருவோம், ஏதாவது அவங்க வீட்டுல பயமுறுத்திருப்பாங்க. இந்த பயம் கூட நிறைய பேருக்கு ஒரு தயக்கமா கூட இருந்திருக்கலாம். அதனால ஒரு டிரைவிங் ஸ்கூல் யாராவது வச்சிருக்க மாட்டாங்களா, அவங்கள்ட்ட போய் ஒரு முறைப்படி கத்துக்க மாட்டோமோ அப்படின்னு எதிர்பார்த்த சூழ்நிலையில நான் ஆரம்பிச்சேன். இது வந்து 1995 வந்து நான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், March 12 ஆரம்பிச்சேன். இது ஆரம்பிக்கும் போது எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, நிறைய பேர் வருவாங்களா கத்துப்பாங்களா, இவங்களுக்கு எப்படி நம்ம இந்த ஐடியாவோட சொல்லித்தரது அப்படின்னு நிறைய யோசிச்சேன். யோசிச்ச போது ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க முதல்ல, அப்புறம் ஒரு நாளிதழ், வார இதழ், மாத இதழ் அப்படின்னு ஒவ்வொரு மீடியாஸ்லயும் என்னை வந்து இன்டர்வியூ பண்ணி போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர், ஒரு நாளைக்கு 60 பேர் 70 பேர் அப்படின்னு நிறைய பேர் கத்துக்க முன் வந்தாங்க. எல்லாருக்கும் முதல்ல வந்து அச்சம், தயக்கம். அச்சம் அப்படிங்கிறது பயத்தினோட முதல் வெளிப்பாடு. என்ன, எப்படி நம்ம வண்டி ஓட்ட போறோம், நம்ம வந்து கல்யாணத்துக்கு முன்னால சைக்கிள் கத்துட்டு இருக்கலாம் போல இருக்கு, எனக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் ரொம்ப வெயிட்டா இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்க்கு ரொம்ப தயக்கம் இருந்தது. இப்ப நான் வந்து சொல்லி கொடுக்கறதுனால பீங் எ லேடி அவங்களுக்கு வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணணும், எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களை இண்டிவிஜுவலா ஆக்கணும் அப்படிங்கறது வந்து நான் அதை ரொம்ப யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் சொல்லித்தர ஆரம்பிச்சேன். இதுல வந்து ரோட் சேஃப்டி பத்தியும் ரோட் ரூல்ஸ் பத்தியும் ஒரு தன்னம்பிக்கை பரிச்சியா தான் இதை முதல்ல ஆரம்பிச்சேன். இப்ப அவங்களுக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சா பாத்தீங்கன்னா எல்லா தேவைகளும் தாங்களே பூர்த்தி செஞ்சுக்கலாம். இப்ப வண்டி ஓட்டுறது எப்படி அப்படிங்கறது முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால ஓரளவுக்கு நாலேஜ் ரோடை பத்தி அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு வந்து ரோட்ல வந்து ஜெண்டர் கிடையாது, டிரைவருக்கு ஜெண்டர் கிடையாது. இப்ப லேடி டிரைவர், மேல் டிரைவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த டிரைவருங்கிற பட்சத்துல நம்ம பாத்தீங்கன்னா எல்லாரும் காமனா தான் வண்டி ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டும் போது நம்ம என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சேஃப்டி. நீங்க ஒவ்வொருத்தரும் வண்டி கத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க இண்டிபெண்டா இருக்கலாம், உங்க தேவைகளை நீங்களே பாத்துக்கலாம்.
0: நீங்க சொன்னது நிச்சயமா கரெக்ட் மேடம். தயக்கமும் பயமும் தான் வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல, எல்லா விதத்திலயும் ஏதாவது நம்ம ஆரம்பிக்கிற முயற்சிகளுக்கெல்லாம் முதல் எதிரி அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து உங்களுக்கு யார் மோட்டிவேட் பண்ண, உங்களுக்கு யார் வண்டி கத்து கொடுத்தா?
2: நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ரொம்ப ஆசை, கனவு. இந்த கனவு எப்படி நிறைவேறுங்கிறது எனக்கு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. எனக்கும் குழந்தைங்க ஸ்கூல், ரெண்டு சன்ஸ் இருந்தாங்க, அவங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதுல இருந்து ஆரம்பிக்குது தேவைகள். இப்ப தேவைன்னு பாத்தீங்கன்னா பசங்களை காலையில 8 மணிக்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணி சாப்பாடு போட்டு குழந்தைங்களே பஸ் ஸ்கூல் பஸ் வந்து கூட்டிட்டு போனோம்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் முதல்ல ட்ரிப்ல ஏத்திடுவாங்க. வரும்போது பாத்தீங்கன்னா கடைசி ட்ரிப்ல குழந்தைய கொண்டு விடுவாங்க. என் குழந்தை பாத்தீங்கன்னா கடைசி சீட்ல ஓரமா அப்படியே தொங்கி தோண்டு போயிருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையா இருந்தது, ஏன் நம்ம வண்டி கத்துக்க கூடாது அப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா யாருமே வண்டி சொல்லி கொடுக்கறவங்க ஆள் இல்ல, ரோட்ல லேடிஸா வண்டி ஓட்டல, ஒருத்தர் ரெண்டு பேர் கூட ஓட்டல. அப்ப எனக்கு தயக்கமாவும் இருந்தது, நம்ம எப்படி வண்டி ஓட்டுவோம், நம்ம எப்படி யாரோட துணையும் இல்லாம. அப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வண்டி வாங்கிட்டு கொடுத்தாங்க, அதுல வந்து மெல்ல மெல்ல கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு நான் கொஞ்சம் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சோடனே எங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் பரவாயில்ல நீ ஓட்டுற எனக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன மாதிரியே அடுத்தவங்களுக்கும் தேவை இருக்கு. இந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போறதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. அப்படி அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். நான் ஒரு 3 வருஷம் லைசன்ஸ் இல்லாம ஓட்டினேன். எனக்கு லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, யார்கிட்ட போய் கேட்கறது, ஒரு தயக்கம் தான். இப்ப ஜென்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா நீ அங்க போங்க இங்க போங்க, யாருமே ப்ராப்பரா ஒரு லேடிஸ்க்கு கைட் பண்றதே இல்லை. அப்போ நான் வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து, மாமி உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கா அப்படி கேட்டாங்க. எனக்கு இல்லைன்னா அவரே கூட்டிட்டு போய் எனக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தாரு. நாங்க 3-4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல எல்லாருமே லைசன்ஸ் வாங்கணும். இது வந்து லேடிஸ்க்கு ஒரு தயக்கமாவே இருந்ததுனாலதான் முதல்ல நான் என்னோட மெயின் ஐடியா என்னன்னா லேடிஸ் வந்து ரொம்ப இண்டிபெண்ட் ஆகணும். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்க யாராவது நம்பி இருக்கணும், துணைக்கு கூப்பிடணும், இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்ப வண்டி ஓட்ட கத்துட்டாங்கன்னா ரொம்பவே ஃப்ரீடம் ஆன் வீல்ஸ் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். எங்க வேணா போகலாம், பாயிண்ட் பாயிண்ட் கிடைக்கும், ரெண்டு பேர் போகலாம், நல்ல டைம் மெயின்டைன் பண்ணலாம், நிறைய வசதிகள் இருக்கு டூ வீலர் கத்துக்கிறதுலயும் கார் கத்துக்கிறதுலயும்.
0: மேடம் இப்போ ஒரு நிறுவனமா தொடங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து தனியா கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கணுமா, அதுக்கு வந்து என்ன முதலீடு தேவைப்படும், எவ்வளவு வண்டி ஆரம்பத்துல வச்சுக்கணும், அவங்களுக்கு என்ன தியரி கிளாஸ் இருக்குமா இல்ல பிராக்டிக்கல் கிளாஸ் எப்படி, அத மாதிரி எல்லாம் அதை எப்படி ஃபார்மட் பண்ணிட்டீங்க? ஏன்னா அதுவும் ஒரு வகையில இன்ஸ்டிடியூட் தான் இல்லீங்களா, அது எப்படி நீங்க வந்து கவர்மெண்ட் சைட்ல போய் இந்த மாதிரி எல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் இருக்கணும்னு நினைச்சுட்டீங்களா, இல்ல வந்து நீங்களா டிசைன் பண்ணிட்டீங்களா?
2: இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு டிரைவிங் ஸ்கூல் கான்செப்டே தெரியாது. என்னை யாரும் சொல்லி தரல. நான் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஏதோ அக்கம் பக்கத்துல இருக்க லேடிஸ்க்கு வந்து சொல்லி தரலாம் அப்படி, அவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிட்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். இப்ப டிரைவிங் ஸ்கூல்ல வேற ஒரு டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, என்ன வந்து போட்டு கொடுத்தாரு ஆர்டிஓ ஆபீஸ்ல. இந்த மாதிரி இவங்க வந்து எந்த அப்ரூவலும் இல்லாம டிரைவிங் ஸ்கூலுங்கிறது எதுவுமே இல்லாம இவங்க பாட்டுக்கு தன்னிச்சையா சொல்லித்தராங்க அப்படின்னு எனக்கு அப்பதான் தெரியும். டிரைவிங் ஸ்கூலுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னு அப்புறம் போய் ஆர்டிஓ ஆபீஸ்ல போய் கேட்டேன், சார் இந்த மாதிரி லேடிஸ் கேட்கறாங்க அதனால சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க வந்து முறைப்படியா நீங்க லைசன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு ஒரு ஷாப் எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறமா வண்டிக்கு முதலீடு பண்ணணும்னு சொன்னாங்க. இத்தனை குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க தான் படிச்சவங்க தான் இந்த இன்ஸ்ட்ரக்டரா மாற முடியும்னு சொன்னாங்க. அப்புறம் ஐஆர்டி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் தெரிஞ்சு அப்புறமா தான் நான் லைசன்ஸ் வாங்கினேன். எனக்கு வந்து இப்ப முறைப்படி கவர்மெண்ட் அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் நான் என்ன வந்து லிம்கா புக்ல எழுதும் போது கூட எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்தது. ஏன்னா வந்து டிரைவிங் ஸ்கூல் அப்படிங்கிற கான்செப்ட்ல லேடிஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க, விரல் விட்டு எண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா இது ஆணாதிக்கம் நிறைந்த ஒரு இடம்.
0: மேடம், லிம்கா புக் அப்படின்னு சொன்னீங்க, அது வந்து சாதனையாளர்களுக்கு குடிக்கிற ஒரு புத்தகம். அப்ப நீங்க அந்த சாதனையாளர்கள் பட்டியல வந்திருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது உண்மை, சாதனையாளர்கள் பட்டியல். நானும் வந்து எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ பறந்து இப்படி ஒரு சென்னையில கலக்க போறோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் சுத்தாத இடமே சென்னையில இல்ல அப்படின்னு சொல்லலாம். எனக்கு கிராமத்துல இருந்து வரும்போது எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது. எனக்கு ரொம்ப நான் எனக்கு 17 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப 18 வயசுக்கு மேலதான். ஆனா எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்கிறவங்க வீட்டுல பொண்ணு இருந்தா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நான் ஒரு 1 இயர் காலேஜ் படிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை வந்த போது எல்லாத்துக்கும் ஒரு யாரையாவது போய் எதிர்பார்க்க வேண்டியிருக்கு, இல்ல யாரையாவது துணை கூப்பிட வேண்டியிருக்கு. எனக்கு ஒரு இடமும் தெரியாது. எங்க ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படி போ ஒரு வண்டி தெரிஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க, அதை பார்த்து அதை வச்சுட்டு நான் எல்லா இடமும் போவேன். அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இன்னைக்கு வந்து எல்லா வார இதழ் மாத இதழ் சொன்னேன் இல்லையா, மீடியாஸ்ல எல்லாத்துலயும் என்னை அப்ரோச் பண்ணிருக்காங்க. லிம்கா புக்ல வந்து பாத்தீங்கன்னா சாதனையாளர்கள் பட்டியல நாங்க எழுதி போட்டோம் இந்த மாதிரி வர முடியுமான்னு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2002, 2003, 2004 நான் தான் நம்பர் 1 எழுதிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான தகவலா இருந்தது. அதனாலதான் பெண்கள் எவ்வளவு பின்னடைவுல இருக்கிறாங்க அப்படிங்கறத நான் அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாதனையாளர்கள் பட்டியலன்னா ஒரு பெருமிதம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். எங்க குடும்பத்துல யாருமே 2-வீலர் ஓட்டினதுக்காக காரணம் ஓட்டுறது கிடையாது. எங்க அம்மா வீட்லயும் சரி, எங்க ஹஸ்பண்ட் வீட்லயும் சரி, நான் மட்டும்தான் இவ்வளவு தூரம் வந்து ஒரு மீடியால பிபிசில சிஎன்என்ல எல்லாமே என்னோட இன்டர்வியூ வந்துச்சு. அன்னைக்கு வந்தன்னைக்கு கூட நான் கிளாஸ் எடுத்துட்டே இருந்தேன் தர என்னால இன்டர்வியூ பார்க்கவே முடியல. பார்த்தவங்க வந்து சொன்னாங்க, மேடம் உங்களை பிபிசில பார்த்து அந்த ஹோல் டே போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. நம்மளால கூட எதனாவது சாதிக்க முடியுங்கிற ஒரு இது வந்து எனக்கு அளவில்லாத சந்தோஷம்.
0: நிச்சயமா மேடம், உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா பெண்களுக்குமே இது வந்து ஒரு சாதனையான இதுதான். நீங்க பாத்தீங்கன்னாக்க லிம்கால வந்தது அப்படின்னு சொல்றீங்க, பல மீடியால சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஆரம்பத்துல எத்தனை வண்டி வச்சுட்டு ஆரம்பிச்சீங்க? இப்போ ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க டிவிஎஸ்ஸோ அந்த மாதிரி, அதாவது அந்த வாகனங்கள்லயே வந்து ஒரு லைட் வெயிட் ஹெவி வெயிட் இப்படி இருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரி எதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்? இல்ல வந்து சைக்கிளே தெரியாதவங்க வந்து ஆரம்பத்துல சைக்கிள் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நீங்க வண்டி சொல்லி கொடுப்பீங்களா, இல்ல வந்து டைரக்டா அவங்க வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்களா? அந்த பிராக்டிகல்ஸா எங்க போய் அவங்களுக்கு பயிற்சி, பீச்ல போய் கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுப்பீங்களா, இல்ல எங்க அந்த மாதிரி? சோ ஒரு மினிமமா வந்து நம்ம நேயர் கேட்ட மாதிரி அவங்க பயிற்சி நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா அவங்க எங்க கொண்டு போய் எங்க போய் சர்டிபிகேட்ஸ் வாங்கணும், எவ்வளவு வண்டி வச்சுக்கலாம் ஆரம்பத்துல, அந்த தகவல்கள் சொல்லுங்க. இதாவது ஏதாவது குறிப்பிட்ட நேரம் இருக்கா, காலையில மாலை இப்படிதான் கத்து இருக்கும் கார்ல அந்த மாதிரி வண்டிக்கு எல்போர்டு இருக்கா, அது எவ்வளவு நாளைக்கு அவங்க அந்த போர்டு போட்டுட்டு ஓட்டணும், என்னென்ன காஷன்ஸா இருக்கணும், இது மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க.
2: நீங்க கேக்குறது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். ஏன்னா எல்போர்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மந்த்ஸ் எல்எல்ஆர் வேலிட் டைம் கொடுக்குறாங்க. இப்போ எல்எல்ஆருக்கு வந்து உங்க அட்ரஸ் ப்ரூஃப், நாங்கள் அப்ரூவ்டு டிரைவிங் ஸ்கூல் இருக்கிறதுனால தயவு செஞ்சு யாரும் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்றேன் நான். ஏன்னா எல்லா ஊர்ல எந்த ஏரியாவில் இருந்தாலும் எங்கள் டிரைவிங் ஸ்கூல் மொழியாக வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வேணும், உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வேணும், ஒரு 6 போட்டோ வேணும். இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிடுச்சு, முன்ன மாதிரி இல்லை. இப்போ மேனுவல் கிடையாது. இப்ப அங்கேயே ஒரு ஃபுட் எடுத்து எல்எல்ஆர் கொடுக்குறாங்க. எல்எல்ஆர் வந்து 6 மந்த்ஸ். இந்த 1 மந்த்க்கு அப்புறம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 8 போட சொல்லி தருவாங்க. 8 போடுறது நிறைய பேர் கேலியா கூட சொல்லுவாங்க. 8 போறது வந்து 7.5 போட்டா தருவாங்களா, 11 போட்டா தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 8 போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டேர்னிங்ல நீங்க ஸ்பீடா க்ளோஸ் பண்ணி போவீங்க. அப்படி க்ளோஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஃபியூல் மிச்சமாகும், உங்களுக்கு சரியான பேலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறதுனால தான் 8 போட சொல்லி சொல்றாங்க. இந்த 8 போட்டுட்டு அப்புறமா உங்களுக்கு சொல்லிடுவோம் என்னைக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் வரணும்னு. அன்னைக்கு வந்தீங்கன்னா இப்பெல்லாம் இந்த ஸ்மார்ட் கார்டு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதுல வந்து உங்களோட ஃபுல் டீட்டெயில், நீங்க உங்க அப்பா பேரு, உங்க வீட்டினோட அட்ரஸ், உங்களோட பிளட், எந்த குரூப்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த வேலிட் வந்து 20 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 20 வருஷத்துக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. 30 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50 வயசுக்கு டார்கெட் வச்சு கொடுக்குறாங்க. 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 5 வருஷமும், 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 3 வருஷமும் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால லைசன்ஸ் பத்தி, லைசன்ஸ் இல்லாம ஓட்டினாதான் பயம், லைசன்ஸ் எடுக்கிற பயப்பட தேவையே இல்லை. நீங்க லைசன்ஸ் இல்லாம போய் இங்கயா இடிச்சு கீழே விழுந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. இப்ப இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஓட்டுநர் உரிமம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம நீங்க யாரும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஆகட்டும், உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள் ஆகட்டும், எல்லாரையும் லைசன்ஸ் வாங்கிட்டு வண்டி ஓட்ட சொல்லுங்க.
1: இப்ப அந்த இவங்க கேட்ட மாதிரி எந்த மாதிரி வாகனங்களை வந்து முதல்ல கத்துக்கணும், இப்ப ஒரு இன்கேஸ் இப்ப என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க, இல்ல எனக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கே வந்து சைக்கிள் ஓட்டத்தில் அவங்க நேரா வண்டி ஓட்டணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது பாசிபிளுங்களா?
2: கண்டிப்பா பாசிபிளுங்க. சைக்கிள் ஓட்ட தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சைக்கிள் ஓட்டினாதான் 2-வீலர் ஓட்ட முடியும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்கன்னு. சைக்கிள்ல தான் உழறதுக்கான அபாயம் அதிகமா இருக்குது. ஏன்னா ஹைட் அதிகம், நீங்க மேனுவலா பெடல் பண்ணணும். அப்படிலாம் இது மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வண்டிங்கெல்லாம் இப்ப வர்றதில்ல. நான் எங்கிட்ட நாங்க வச்சிட்டு இருக்கிறோம் பழைய வண்டிங்க, சன்னி ஸ்கூட்டி அந்த மாதிரி கனெக்டிங் கொண்டா அந்த மாதிரிலாம் வச்சிருக்கோம், கியர்லெஸ் வெஹிக்கிள் வச்சிருக்கோம். முதல்ல வந்து உங்களுக்கு பயத்தை போக்குறதுக்கா எப்படி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவேன், ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் என்ன, பிரேக்கிங் சிஸ்டம் என்ன, ஃப்ரண்ட் பிரேக் அவேர்னஸ் என்ன, ஃபியூல் எப்படி போடணும், ஏர் எப்படி செக் பண்ணணும், எல்லாமே முறைப்படி சொல்லித்தரோம். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க அப்புறமா ஓட்ட சொல்லித்தரோம். ஓட்ட சொல்லி கொடுக்கும் போதுக்கு அப்புறம் ரவுண்ட்ஸ் கூட்டிட்டு போறோம். இது மாதிரி ஒவ்வொரு பர்டிகுலர் பாயிண்ட்லயும் நாங்க ஸ்பெஷல் கேர் எடுத்து சொல்லித்தரோம். விமன் வந்து பேக் போன் ஆஃப் த ஃபேமிலி. விமனுக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, மறுநாள் இருந்து வண்டி கூட ஓட்ட விட மாட்டாங்க, திட்டுவாங்க நல்லா. எனக்கு அப்பவே தெரியும் நீ கீழே விழுந்துருவோம், அடிபட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. டிஸ்கரேஜ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பயப்படுவாங்க, ஐயோ எப்படிதான் இது ஓட்ட போறோமோன்னு. இன்னைக்கு கூட காலையில ஒரு லேடிக்கு கிளாஸ் எடுத்தேன், அவங்க வந்து ஐயோ இத்தனை பயமா இருக்கு, நான் எப்படி ஓட்டுவேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து பயப்படுறது எல்லாருக்குமே மனுஷனோட இயல்பு. அந்த பயத்தை போக்கி அவங்களுக்கு தன்னம்பிக்கையை உண்டு பண்ணி எப்படி உங்களால நிச்சயமா இண்டிபெண்டா இருக்க முடியுங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களே தனியா வண்டி ஓட்ட சொல்லித்தரோம். அதுதான் அவங்களுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னா வாழ்க்கையில எத்தனை பேர் முன்னுக்கு வர முடியும். ஒரு ப்ராப்பர் என்கரேஜ்மெண்ட் வீட்லயே ஆகட்டும் வெளியே ஆகட்டும், எங்க வீட்டுல எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஒரு தொழில் முனைவராக வர்றதுக்கு பாத்தீங்கன்னா எல்லாரோட உதவியும் தேவைப்படுது. ஆர்டிஓ ஆபீஸ்ல உதவி பண்ணாங்க, பப்ளிக் நிறைய உதவி பண்ணாங்க, மீடியா நிறைய உதவி பண்ணாங்க. எல்லாரோட சப்போர்ட் இருந்தாதான் ஒரு தனியால ஜெயிக்க முடியாது. விமன் ஆண்டர்பிரினர்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்களையும் பண தேவைகளையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் கண்டிப்பா இருக்கணும், இல்லைன்னா முடியவே முடியாது. இப்ப ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பணம் தேவை, 2-வீலர் வாங்கணும்னா பணம் தேவை, கடை எடுக்கணும்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம வந்து பினான்சியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம நம்மளால எந்த தொழிலையும் ஆரம்பிக்க முடியாது. நம்மள நம்பி யார் கடன் கொடுப்பாங்க? லேடிஸ் கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க நல்லா ஸ்டெபிலைஸ் ஆகும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணம் மேரேஜ் பண்ணிடுவாங்க. மேரேஜ் பண்ணணும் இந்த பிசினஸ் யார் பாத்துக்குவாங்க? அதனால பேங்க்ல லோன் கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க லோனை யார் அடைப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால ஒரு வண்டி வாங்குறது கூட ஒரு டிரைவிங் ஸ்கூல்னா லோன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீங்க போய் வண்டி இடிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ல பாத்தீங்கன்னா விமனுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து சமாளிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பா வேணும்.

0: ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த சிரமங்கள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா நமக்கு நிகழ்ச்சிக்கு வர்ற பேங்க் மேனேஜர்ஸ் ஆகட்டும், அந்த மைக்ரோ ஸ்டேட் டைரக்டராக இருக்கட்டும், நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, நிறைய பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய சுய உதவி குழுக்களுக்கு நிறைய ஒரே நாள்ல லோன் எல்லாம் நம்ம நிகழ்ச்சி மூலமாவே கூட நிறைய பேருக்கு அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு போன் பண்ணி சொல்றாங்க. சோ அதனால அந்த சினோரியோ கொஞ்சம் மாறி இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கு தேவை தேடுதல் முயற்சியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே தான். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கால ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து உங்களுக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல வாங்கணும்னு சொல்லி ஒரு கைட் பண்ணாரு. அந்த மாதிரி கைடன்ஸ் இன்னைக்கு நிறைய கிடைக்குது. சோ எப்படியுமே நமக்கு வந்து ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா உதவி செய்யறதுக்கு பல பேர் நிச்சயமா காத்திருப்பாங்க. அந்த அந்த முயற்சி அந்த ஹெல்ப் பண்றதை வந்து நம்ம கரெக்டா பயன்படுத்திட்டு நம்ம முன்னேறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்களும் அதே தான் ஆமோதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ஏதாவது செய்யணும் அப்படிங்கறதுல. அவங்களுக்கு தேவை நீங்க சொன்ன மாதிரி முயற்சி, தன்னம்பிக்கை, உங்களை மாதிரி வெற்றி பெற்ற என்டர்பிரினர்ஸோடைய கைடன்ஸ்.
1: இப்ப நீங்க சொன்னது ரொம்ப வாஸ்தவம். ஏன்னா நிறைய வந்து இப்ப ஹைலி குவாலிஃபைடு பீப்புள் வர்றாங்க, இப்ப ஃபாரின் போறாங்க, எதனாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, வந்துட்டு பண்றாங்க, இப்ப பேங்க்ல சப்போர்ட் பண்றாங்க. நான் சொன்னது என்னோட காலகட்டத்துல, இப்ப நான் வந்து ஒரு 15 வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் எத்தனை கஷ்டங்கள் பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன்னா வேற யாரும் நான் போய் பார்த்ததே இல்லை. நானே என்ன செல்ஃப் மேட் பர்சனாலிட்டி, அதனால யாருமே எனக்கு சொல்லித்தரல, யாரு போய் என்ன எங்க கிடைக்கும் யாருக்குமே தெரியல. அதனால கைட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்ப பேங்க்ல வந்து முன்னுக்கு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெண்களுக்கு வந்து எப்பயும் ஒரு நிச்சயமற்ற பாதுகாப்பு தன்மை இருக்கு. இப்ப இவங்க வந்து ஹஸ்பண்ட் டைவோர்ஸ் ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன? இப்ப வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு யாருக்குமே சொல்ல முடியல. இன்னைக்கு வந்து எல்லாமே ஹைஃபை குவாலிஃபைட் பீப்புளா இருக்கிறாங்க, நல்ல எம்ப்ளாய்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய யோசிக்குமாங்க. நிச்சயமா பேங்க்ல இருந்து லோன் கொடுக்கறதும் சரி, இவங்க லோன் போட்டு இவங்க வாங்கும் போதும் சரி, அது நிறைய யோசனைகள். நீங்க சொல்ற மாதிரி பேங்க்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க. அந்த தேவை உதவிக்காரம் நீட்டுறது பேங்க்ங்கிற பட்சத்துல ரொம்ப சந்தோஷமான விஷயம், வரவேற்கத்தக்க விஷயம்.
0: மேம், இப்போ வந்து ஒரு டிரைவிங் ஸ்கூல் தொடங்கணும்னா வண்டி தேவை, இடம் தேவை, லைசன்ஸ் தேவை, ஒரு குவாலிஃபைடு இன்ஸ்ட்ரக்டர் தேவை இல்லைங்களா? அவங்களுக்கு என்ன மாதிரியான அதுக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூட் தொடங்குறப்ப இவங்களெல்லாம் நம்ம வந்து வேலைக்கு வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த இன்ஸ்ட்ரக்டருக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கணும்? அவங்க அவங்களுக்கு வந்து ஃபுல்லா வந்து அதுவும் பெண்களா இருக்கலாமா, இல்லாத ஆண்களா தான் இருக்கணுமா? அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்.
1: இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, டிரைவிங் ஸ்கூல் தொடங்குறதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்டர்னு? இப்ப ஐடிஐ படிச்சிருக்கணும், 5 வருஷத்துக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ், கார் லைசன்ஸ் வச்சிருக்கணும், பேட்ஜ்னு இது வச்சிருக்கணும். இந்த மாதிரி வச்சிருக்கவங்க வந்து இன்ஸ்ட்ரக்டரை போட்டு தொடங்கலாம். ஓனர் யார் வேணாலும் இருக்கலாம், இன்ஸ்ட்ரக்டர் இந்த மாதிரி இருக்கணும். தவிர வந்து வண்டி வந்து டிரைவிங் ஸ்கூல் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும், அது மாதிரி வைக்கணும். டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், ஒரு டிரைவிங் ஸ்கூல் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணலாம். இது வந்து கமர்ஷியல், அதனால இது வந்து கமர்ஷியல் டாக்ஸ் கட்டி பண்ணணும். இப்போ வண்டிங்க வந்து டூ வீலர் ஆகட்டும், கார் ஆகட்டும், முதல்ல வந்து அதனோட மெக்கானிசம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு அளவுக்காவது. அப்பதான் நம்ம ஆளுங்க யாரும் நம்மளை ஏமாத்தாம இருக்கிறதுக்கு பார்க்கணும். அது நம்ம அதை ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு தான் நம்ம நல்லது. அப்புறம் பப்ளிக் கான்டாக்ட்ஸ் வேணும், மீடியாஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அப்புறம் சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம முறையான பயிற்சி கொடுக்கணும். நமக்கே சரியா தெரியாத இன்னொருத்தர் போய் கைட் பண்ண முடியாது. நான்லாம் வந்து ரொம்ப வருஷம், நான் வந்து ஒரு 15-20 வருஷம் வண்டி ஓட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த டிரைவிங் ஸ்கூல்ல ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு வந்து ரோட்ல என்ன நடக்குது, என்ன செய்யறாங்க, என்னென்ன தப்பு செய்யறாங்க அப்படிங்கறத நம்மளால விஷுவலைஸ் பண்ணி அதை நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லணும். இப்படி எல்லாம் போகக்கூடாது, இப்படிலாம் செய்யக்கூடாது, இப்படிலாம் செஞ்சா போய் அடிபட்டு கையை கால் உடஞ்சு அப்புறம் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகி அப்படி போய் சங்கடப்படுறத விட ஒரு முறையான பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ரொபஷனரி பீரியட்ல போய் ஒருத்தர் போய் கத்துக்கிறாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு வேலையை அவங்க வந்து அந்த இன்சென்டிவ் மாதிரி ஏதாவது ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ப்ரொபஷனரி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயின் ஜாபே பத்தி சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வாரமோ 10 நாளோ இது டூ வீலர் கத்துக்கிறாங்க, ஒரு 21 நாள் வந்து டெய்லி 5 கிலோமீட்டர் மாதிரிக்கு வந்து கார் கத்துக்கிறாங்க. கார் கத்துட்டு முறையான பயிற்சியோட போனாங்கன்னு வச்சுங்க, ரோடு ஓட்டும் போது ஆக்சிடென்ட்டை தவிர்க்க முடியும், விபத்துகளை தடுக்க. இப்ப எப்ப பார்த்தாலும் மீடியால சொல்ல பாத்தீங்கன்னா, பேப்பர்ல பாத்தீங்கன்னா, அங்க ஆக்சிடென்ட், இங்க டூ வீலர் ஆக்சிடென்ட் அப்படிம்பாங்க. டூ வீலர் ஹெல்மெட் போட்டு போயே மாட்டாங்க, ஆனா ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெல்மெட் போறது வந்து டூ வீலருக்கு ரொம்ப கம்பல்சரியான விஷயம். இந்த மாதிரி பப்ளிக் அவேர்னஸ் நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து சொல்ற மனப்பக்குவமும் எடுத்து சொல்ற அந்த முதிர்ச்சியும் தேவை. சும்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொன்னா, கஸ்டமர் என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு நம்ம தக்கன எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சிட்டோன்னதான் நம்ம கஸ்டமர் கேர் பார்க்க முடியும். நாங்க வந்து கஸ்டமர் ஓரியன்ட் பர்சன், அதனால பணம் இன்னைக்கு வர நாளைக்கு போயிடும், ஆனா பணத்தை நம்பி நம்ம வேலை செய்ய முடியாது. ஏன்னா கஸ்டமர் வந்து ஒருத்தர் போய் இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க மூலியமா ஒரு 4 பேர் வருவாங்க. அதனால கஸ்டமரை வந்து நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், அவங்களுக்கு தைரியம் சொல்லி தரணும். அவங்களுக்கு எப்பெல்லாம் ரோட்ல ஓட்டுறோம் அவங்களுக்கே பயந்து பயந்து வருவாங்க. விமன் எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப இன்னைக்கு எப்பளோ இவ்வளவு மாறி இருக்குது, ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வயசுக்காரவங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது. விமனுக்கு வந்து நீ வேணாம் வேணாம்னு சொல்லி தடுத்துருவாங்க எதா இருந்தாலும். இப்ப அப்படி இல்லை, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பெண்களை வந்து ரொம்ப முன்மாதிரியா வளர்க்கணும், ரொம்ப தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா வளர்க்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, எங்களுக்குலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. அதனால இந்த தேவைகளும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம பயன்படுத்தி நல்ல முறையில நல்ல பிசினஸ் பண்ணலாம். இந்த டிரைவிங் ஸ்கூல் இல்லாம இப்ப வந்து அப்ரூவல் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அடுத்தது எப்ப அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு காத்திருந்தா அந்த அப்ரூவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆர்டிஓ ஆபீஸ்ல பணம் கட்டி அவங்கள்ட்டே ஃபார்ம் எல்லாம் இருக்கதெல்லாம் கேட்டு நம்ம பண்ண முடியும்.
0: மேடம், நீங்க டூ வீலர்ல ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கார் டிரைவிங்கும் கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சீங்க. இப்ப டூ வீலர் டிரைவிங்கும் கார் டிரைவிங்கும் என்டையர்லி டிஃபரெண்டா, இல்ல வந்து இதுவும் ஏறக்குறைய அதுவும் ரெண்டும் ஒரே பேட்டர்ன்டா?
1: கார் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அடிபட்டதுன்னு வச்சுங்க, ஆளுக்கு அடிபட்டாலோ வண்டிக்கு அடிபட்டாலோ செலவுகள் ரொம்ப அதிகம். அதை நம்ம வந்து நான் முதல் முதல்ல ஒரு கார் வாங்கி சொல்லி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா, சரியான ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்பதான் வந்திருந்தாரு, அவர்கிட்ட போய் காரை கொடுத்து ஒரு 2 கிளாஸ் தான் அடிச்சு நேரம் கொண்டு போய் மரத்துல மோதிட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளவு எஃபிஷியன்ட் இல்ல, வண்டிக்கு நிறைய செலவு, கிட்டத்தட்ட 40,000-50,000 வரைக்கும் செலவு ஆயிடுச்சு, புது வண்டி வாங்கி போட்டேன். அது மாதிரி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப டஃப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப அடிபட்டுருச்சு, ஆனா பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து வண்டி கிளாஸ் எடுக்கல, என்ன இவ்வளவு நாள் டிலே பண்றீங்கன்னு. அதுக்கு அடுத்தது என்ன, வாட் நெக்ஸ்ட்னு சொல்லி யோசிச்சு அடுத்தது 100 வண்டி வாங்க, அந்த வண்டியில பிராக்டிஸ் கொடுத்து இதை வண்டி ரிப்பேர் பண்ணி இதை ரெண்டாக்கி எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கேன், ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கே இல்லை. அதனால நம்ம வந்து அந்த பேஷன்ஸோட இருக்கணும், அந்த ஒரு சின்ன கவனக்குறைவு கூட நம்மளை ஒரு பெரிய ஆபத்துல கொண்டு போய் மாட்டிடும். அதனால எப்பவுமே தொழில் முனைவர் வந்து ரொம்பவே கவனமா இருக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கிற விஷயத்த நம்ம பாத்துக்கணும். ஏன்னா லேடிஸ் ரொம்ப சீக்கிரமா ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கால்குலேஷன், எதை பாக்குறது எதை விடுறது எப்படி நம்ம இதை அனலைஸ் பண்றதுங்கிறத அந்த டைம் கேப்பே இருக்காது, அதுக்குள்ளே அடுத்தடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால நம்ம வந்து செல்ஃப் கண்டென்டா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா முடியும். எல்லா விஷயத்திலயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்கும், சமாளிக்கிறவங்க தான் சக்சஸர் அப்படிங்க ஃபார்முலாவே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் தான். ஒரே நாள்ல வந்து சக்சஸ் வந்துடாது, நம்மளோட ஃப்ரீடம்க்கு எத்தனையோ பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரீடமா எல்லா விஷயத்திலயும் இருக்கிறோம், எவ்வளவோ ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கு, அதனால இதுக்கு எத்தனையோ பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நமக்கு வந்து சுய தொழில் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய சாக்ரிஃபைஸ்க்கு தயாரா இருக்கணும், இழப்புகளை சமாளிச்சாதான் நாளைக்கு வந்து லாபத்தை பார்க்க முடியும்.
0: மேடம், இப்போ 4-வீலர் இது பண்றப்போ இல்ல 2-வீலரா இருக்கப்பையும் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்குறது பெஸ்ட் இல்லையா, ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தொடங்குறப்ப, இல்ல புதுசுலயே வாங்கி சொல்லி கொடுக்கலாமா?
1: புதுசு பாத்தீங்கன்னா புதுசு நல்லா இருக்கும், ஆனா அடிபட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். நான் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் வாங்குறேன், ஏன்னா இப்ப வந்து இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க கட்டியிருப்பாங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா நல்ல ஒரு மெக்கானிக் வச்சு தரவா செக் பண்ணிட்டு தான் நாங்க வாங்குறோம். எங்களுக்கு நோன் பர்சன், நோன் ஏரியாஸ் இருக்கு. இப்போ ஒரு வியாபாரத்தை தெரியறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ரொம்ப பயம் இருக்கும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முன்னோருவாங்க, இது எனக்கு தெரியும், இது நான் ஹெல்ப் பண்றேன். ஒரு கஸ்டமர் வந்து ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கஸ்டமர் வந்து, சோ நமக்கு வந்து இப்ப நல்ல பல வாய்ப்புகள் நமக்கு வரும். அதனால நிச்சயமா ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வந்து வாங்கி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இழப்பு மோசமா இல்லைனாலும் ஒரு அளவுக்கு நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும்.
0: ஆனா அதுல வந்து அந்த மாதிரி எதுவும் சட்டம் கிடையாது இல்லையா, ஃபர்ஸ்ட் புது வண்டி வச்சுதான் கத்துக் கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எது வேணா நம்ம வந்து இது பண்ணலாம், பட் ஒழுங்கா அந்த இது கத்துக்கணும் அவ்வளவுதான். இது வந்து மினிமம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ல தொடங்கலாம் மேடம், இதுல ஒரு புதுசா அந்த மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா மந்த்லி அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு சார்ஜஸ் எவ்வளவு வைக்கலாம் அந்த ஏரியாவை பொறுத்து.
1: இன்னைக்கு வந்து இது இது நிரந்தரம் இல்லாத தொழில். இன்னைக்கு வந்து டூ வீலர் பெட்ரோல் பெட்ரோல் வந்து ஏறிட்டே போகுது. முன்னாடி டூ வீலர் போனவங்க இப்பெல்லாம் காருக்கு வந்து புதுசு புதுசா காருங்க வர தொடங்கிருச்சு. அதனால புது காருங்க வந்தோன்னா புது கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, டூ வீலர் போறது ரிஸ்க்னு நினைப்பாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் தான், இது அஃபோர்டபிலிட்டிங்கிறது ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் தான். நீங்க வந்து பணம் நிறைய வச்சிருந்தீங்கன்னா புது புது காரை தூக்கி ஆர்டி ஆபீஸ்ல போட்டு தில்லா தொழில் தொடங்க முடியும். இல்ல நான் எனக்கு வந்து கையை கடிக்கிற அளவுக்கு என்னால வருமானம் பார்க்க முடியாது, ஒரு அளவுக்கு நான் என்னால என்ன பேலன்ஸ் பண்ண முடியும்னு நினைச்சா அந்த மாதிரி யோசிக்கலாம். இது வந்து டிபெண்ட்ஸ், அந்த டைம், அந்த மணி, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட், உங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் பொறுத்து தான் நம்ம செய்ய முடியும்.
0: மந்த்லி ஒரு ஒருத்தருக்கு எத்தனை நாள் அதை கத்துக்கணும், இதாவது இவ்வளவு டியூரேஷன் இருக்கு அந்த கோர்ஸ் டியூரேஷன், மினிமம் எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் நம்ம?
1: சார்ஜ் பத்தி நிரந்தரமா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா வீட்டுல பார்த்தா ஒரு கரண்டி தோசைன்னு சொல்லுவாங்க, ஆனா ஒவ்வொரு ஹோட்டலுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல இந்த ரேட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொரு ஹோட்டல்ல சொல்லுவாங்க.
0: அதாவது ஒரு அதான் ஒரு ஒருத்தருக்கு டிஃபர் ஆகும், பட் இவ்வளவு இவ்வளவுல இருந்து இவ்வளவு வரைக்கும் அது அந்த ஏரியாவை பொறுத்து, அதை இதை அவங்க சொல்லி கொடுக்கறத பொறுத்து இருக்கு இல்லையா. ஒரு ஒரு தெரியாதவங்க வந்து இந்த ஒரு ஐடியாக்காக கேட்கணும், நம்ம நம்ம நேரு வந்து இவ்வளவு வைக்கலாம் அது என்ன அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது இல்லையா. அவங்க அதுக்காக ஒரு சீனியர் என்டர்பிரினர் அப்படிங்கிற முறையில நாங்க இதை கேக்குறோம். இன்னொன்னு வந்து என்னன்னா அதுக்கு டியூரேஷன் கோர்ஸ் எவ்வளவு நாளைக்கு அது கத்து கொடுக்கலாம்
1: அது சொல்றேன் நானு. 21 நாள் கண்டிப்பா சைன் பண்ணணும் அந்த ரெஜிஸ்டர்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், இப்ப தோசைக்கு சொன்னேன், ஹாஸ்பிட்டலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் ஒவ்வொரு ரேட் இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கு வந்து ஒருத்தரோட இது எப்படி இருக்கு, ஒரு ஏரியா இருக்கு. வெப்சல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். சிட்டி டிரைவிங்ல பாத்தீங்கன்னா டிராபிக்ல ஓட்டும் போது நமக்கு அவ்வளவா மைலேஜ் எல்லாம் கிடைக்காது. அதனால எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு எக்கனாமிக்கல் ரிப்போர்ட் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கணும். அதை போட்டுட்டு லேபர் எவ்வளவு, அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு, கடையோட ரெண்ட் இவ்வளவு, இவ்வளவு கஸ்டமர்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல இவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி என்ன போட்டாதான் நம்ம கஸ்டமர்கிட்ட எந்த அமௌண்ட்டும் சொல்ல முடியும். இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் ஏறிச்சுன்னா அமௌண்ட் கூட்டுவாங்க சரிங்களா. அதனால லேபர் சார்ஜ் ஏஜி போச்சுன்னா கூட்டுவாங்க, ஆர்டிஓ ஆபீஸ்ல ஃபீஸ் சேர்த்துனா கூட்டுவாங்க. அதனால இவ்வளவு அமௌண்ட் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால அது வந்து ஒவ்வொருத்தரும் அதுக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போட்டு இவ்வளவு வந்தா இவ்வளவு ப்ராஃபிட் வச்சிருந்தா இவ்வளவு பிசினஸ் பண்ணலாம்னு ஒரு இண்டிவிஜுவலா தான் திங்க் பண்ணணும்.
0: மேம் அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி டூ வீலர் ஃபோர் வீலர் தொடங்கி வேற ஏதாவது வந்து டைவர்சிபிகேஷன் பண்ணீங்களா பிசினஸ்ல, வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணீங்களா பிசினஸ், இல்ல இது மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களா?
1: எனக்கு பக்கத்துல ஒரு ஷாப் ஆரம்பிச்சு சாரி ஷாப் ஆரம்பிச்சேன், சாரி ஷாப் ஆரம்பிச்சு. இது திருப்பியும் லேபர் ப்ராப்ளம் தான், நமக்கு வந்து சரியான ஆளுங்க வந்து பக்குவமா நமக்கு கிடைச்சாதான் எந்த இதுவும் லாபகரமா வியாபாரத்தை லாபகரமா பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தன்னம்பிக்கை வேணும். எனக்கு வந்து எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் வந்துருச்சு, என்ன அந்த டென்ஷன் இருந்தது எப்பவுமே, அதனால நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனா நிச்சயமா வந்து ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டோட நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த பிசினஸும் பண்ணலாம், சக்சஸ்ஃபுல்லா வரலாம். ஹார்ட் ஒர்க் பிஹைண்ட்ஸ் தட், அது முக்கியம். எந்த பிசினஸ்க்கு பணம் போட்டுட்டு சும்மா உட்காந்துருந்தா எதுவுமே வராது. இந்த மார்னிங்ல இருந்து நீ நைட்டு போற வரைக்கும் சிந்தனை ஃபுல்லா அப்படியே தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும், ஏன்னா காம்படிஷன் வேர்ல்டு இது.
0: மேம் இங்க நீங்க வந்து பல வருஷமா வந்து வண்டி ஓட்ட கத்து கொடுக்கறீங்க, சோ இப்ப நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. நீங்களே சொன்னீங்க ஹெல்மெட் போடாத மாதிரி, இந்த மாதிரி வந்து கவனக்குறைவுனாலதான் பல நடக்குது. சோ ஒரு பொதுவா ஒரு வண்டி ஓட்டிட்டு போறப்ப கவனம் கொள்றது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாங்க, இந்த ஏரியா தான் நான் மெயினா ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ரோட் சேஃப்டி பத்தி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும். இப்ப வந்து அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப கொண்டு வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு சைட் ஸ்டாண்ட் எடுக்காம எத்தனையோ பேர் போவாங்க, ஜென்ஸ் போயிட்டே இருப்பாங்க, ஐயோ எனக்கு பதைக்கும் அப்படியே என்ன இப்படி போறாங்க சார் சார் சைட் ஸ்டாண்ட் சைட் ஸ்டாண்ட்னு ஓடி போய் சொல்லுவேன். அந்த மாதிரி சைட் ஸ்டாண்ட் எடுக்காதனால

0: மாய உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் வரும். அதனால கண்டிப்பா சாப்பிட்டு தான் வண்டி ஓட்டணும். அதே மாதிரி கண்ணாடி தூசிக்கா கண்ணாடி போடணும். இன்னைக்கு ரோடு வந்து ஒரு மேம்பாலம்ங்கிறாங்க, ரோட் டைவர்டிகேஷனுக்கு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போங்கங்கிறாங்க. ஸோ அதை பற்றின ப்ராப்பராக அவேர்னஸ் இருந்துன்னா கண்டிப்பாக ஓட்டலாம். எல்லாரும் சேஃப்டியாக ஓட்டலாம். சாரி கட்டியிருக்கவங்க நம்ம நல்லா டக் பண்ணிட்டு ஓட்டணும். அது மாதிரி ரெண்டு பேரை பின்னால் இருக்கிறவங்க முதல்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்க இறங்கணும். பில்லியன் ரைடருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பில்லியன் ரைடரும் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும். ஏன்னா உயிரை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் கொண்டு வரது இல்லை, உடனே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மெயின் ரோடில் கவனமாக இருக்கணும். யார் லெஃப்டில் வராங்க, யார் ரைட்டில் வராங்க, மினிமம் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போகணும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த அவேர்னஸ் இல்லாமல் வண்டி போட்டு ஆபத்தை வர வைக்க கூடவே கூடாது. அதனால் ஒவ்வொருத்தரும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்துக்கிறதோட போகணும். விட்டு கொடுக்க ரோட்ல எல்லாரும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி வரணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் மெரிடியனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சென்ட்ரல் மெரிடியன் கான் பண்ணி எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அப்புறம் இங்கே இருக்கிறவங்க, அதனால தான் டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. ஃப்ரண்ட் பிரேக் அவேர்னஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் வண்டி ஓட்டும் போது. இதெல்லாம் நமக்கு டோன்ட்ஸ் அண்ட் டூஸ் தெரிஞ்சுதான் வண்டி ஓட்டணும். இதனால நம்ம சாலை பாதுகாப்பை பார்க்க முடியும், ரோட் சேஃப்டி இப்போ ரூல்ஸ் பார்க்க முடியும், சேஃப்டியாகவும் வண்டி ஓட்டலாம்.
1: மேம், உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன?
0: விபத்தில்லாத இந்தியாவை உருவாக்கணும் தான் என்னோட. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் வந்து பைக்ல ஓட்டுறாங்க, எல்லாமே ஸ்பீடு பைக், ஒருத்தர் கூட போறதில்ல. ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போகும்போது அந்த ஃபேமிலியோட ஒரு ஒட்டுமொத்த கனவும் பறி போயிடுது. ஒரு 25 வயசு மகன் இறந்து போயிட்டானா அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய சோகம். அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பையனோட கனவுக்கா கனவு வாங்கி பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி வேலை பார்த்து சந்தோஷமா பிள்ளைய கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கனவோட இருந்திருப்பாங்க.
1: கனவு மட்டும் இல்ல, ஒரு எதிர்காலத்துல வந்து அவரு வந்து பல சாதனைகளை இந்தியாக்காக கொடுத்திருந்திருக்கலாம். அந்த ஒரு சாதனையாளரையும் நம்ம இழந்திருக்கலாம் இல்லையா?
0: அந்த மாதிரி இருக்கும். ஒரு 40 வயசுல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்க, அந்த மனைவிக்கு எவ்வளவு பெரிய சோகம். குழந்தைங்களை பாக்கணும், ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 55 வயசுல ஒரு தகப்பனார் இறந்து போயிட்டாரு. பாத்துங்க, இந்த பிள்ளைங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும், பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கும், அப்படியா எல்லாருக்கும் இந்த லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க, ஹஸ்பண்ட் தான் வந்து பிரதானமா இருந்திருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு, அதே மாதிரி டிராபிக் அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். இதை வந்து கொண்டு போகணும், ஒவ்வொருத்தர்ட்டையும் சொல்லணும். நான் சொல்வேன், என்னை எங்கேயா கூட்டு போய் நிறைய பேர் ரோட் சேஃப்டி கிளாஸ் எடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவேன். மனித உயிர் வந்து அவ்வளவு முக்கியமானது, விலை மதிக்க முடியாது. ஒரு தங்கத்துக்கு விலை சொல்லலாம், ஒரு வைரத்துக்கு விலை சொல்லலாம், ஒரு உயிருக்கு மதிப்பு சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் இந்த ஆள் ஒர்த் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு உயிர் நம்மளோடது. அதனால கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தர் சேஃப்டியோட ஓட்டினா விபத்தை நிறைய தடுக்க முடியும், தவிர்க்கவும் முடியும்.
1: கண்டிப்பா மேடம், நீங்க சொன்னது வந்து நிச்சயமா 100க்கு 100 உண்மை. விலை மதிப்பு இல்லாத ஒரு உயிர் வந்து நம்மளுடைய கவனக்குறைவுனால போகுது அப்படின்னா அது நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவருக்கும் நாட்டுக்கும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்கூல் குழந்தைங்க கூட வண்டியில போறாங்க, அது அட்வைசபிளா?
0: அட்வைசபிள் இல்ல. ஏன்னா ஒரு 18 வயசுக்கு மேலதான் ஆர்டிஓ ஆபீஸ்ல லைசன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு என்ன தெரியுமா, நடக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இருக்கிறவங்க எங்க ஜென்ரேஷன் வந்து நடக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கிளாஸ்க்கு போகணும், இந்த கிளாஸ் போகணும்னு ஒரு சின்ன ஒரு டீனேஜர் கேட்டு பாருங்களேன், எவ்வளவு கிளாஸ்க்கு போறாங்கன்னு காலேந்து சொல்லுவாங்க. லீவ் வர்றதுக்கு முன்னால சாப்பிடறத விட இந்த மாதிரி சம்மர் கேம்ப்ஸ் அட்டன் பண்றது, அந்த மாதிரி ஒரு விளையாடுற நேரத்துல விளையாடணும். இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுல்லா கம்ப்யூட்டர்லயே இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்கு அந்த விளையாடுற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸே கம்மி ஆயிடுது. இப்ப இந்த மைண்டுக்கு வந்து ஸ்டோரேஜ் அதிகமாயிடுது. அதனால இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயம்ங்கிறதே இல்லாம போயிருச்சுன்னு கூட சொல்றாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு வண்டி தானே எடுத்து இப்படி ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கலாம். சில பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்றாங்க, சில பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 18 வயசு வந்து ஒரு முறையான பயிற்சி எடுத்து அவங்களுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னா எங்கேயா போய் இடிச்சு கீழே விழுந்து அடிபட்டு அதனால ஒரு வேதனைகளை நம்ம பாக்குறத விட முறையான பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம்.
1: கண்டிப்பா மேடம், நீங்க சொன்னீங்க பல இடங்கள்ல வந்து டிராபிக் சேஃப்டி பத்தி கிளாஸ் எடுக்க சொன்னா கூட நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய சேவைன்னு நான் நம்புறேன். அதோட நீங்க ஒரு லிம்கா புக்ல வந்த ஒரு விமன் என்டர்பிரினர், உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா நேயர்களுக்கு வந்து இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா இருக்கும். இது வந்து ஒரு விமன் என்டர்பிரினரா மட்டும் இல்ல, அவங்க வந்து நீங்க வந்து இந்த வண்டி எப்படி ஓட்டுறது அப்படிங்கறதெல்லாம் பத்தி கூட நீங்க சொன்னீங்க. அதை நிச்சயமா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மொரோர் எனக்கு வண்டி வந்து தேவையில்லாம அதை பயப்படவும்

0: கூடாது. அது தேவைக்கு அதிகமாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அந்த கரெக்டாக அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நிறைய நேரத்தை குறைக்குது. பெண்கள் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி ஃபிசிக்கல் டிபெண்ட் ஆகாம பஸ் கூட்ட நெரிசலில் வந்து நம்ம வந்து சிக்கி தவிக்காம அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இல்லாம ஒரு முழு தன்னம்பிக்கையோட இண்டிபெண்டன்ஸ் ஆன் வீல்ஸ் சொன்னீங்க, அது வந்து ஃப்ரீடம் ஆன் வீல்ஸ், அது வந்து ஒரு முழு பெண்ணுக்கு வந்து அது வந்து அது நிச்சயமா ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நாங்க நிச்சயமா நம்புறோம். எங்க ஸ்டுடியோவுக்கு வந்து பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு உமன் என்டர்பிரினரா நீங்க இவ்வளவு காலம் சக்சஸ் ஆனதுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் மேலும் மேலும் பல சாதனைகளை நீங்க செய்யறதுக்கும் நாங்க எங்க எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 சார்பா எங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். எங்க நேர் சார்பாவும் உங்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். நேர்களை நீங்க திருமதி துர்கா அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்க நல்லா கேட்டிருப்பீங்க. நம்ம நேர் கேட்ட கேள்விக்கு அவங்க அழகா பதில் சொன்னாங்க. கூடிய சீக்கிரம் அதே நேயர் நம்ம ஸ்டுடியோக்கு வண்டியில ஒரு என்டர்பிரினரா வந்து அவங்களோட இன்டர்வியூவும் நாங்க ஒளிபரப்புவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த வார நிகழ்ச்சியை நம்ம முடிவுக்கு கொண்டு வரோம். அடுத்த வாரம் காசு மேல காசு வந்த நிகழ்ச்சியில வேற ஒரு என்டர்பிரினரோட சந்திக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து எழுதுங்க, தொடர்ந்து கேளுங்க. என்ன சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கு என்ன தகவல்கள் வேணும்னாலும் உங்களுக்கு உதவுறதுக்கு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ காத்திருக்கு. 107.8 காசு மேல காசு வந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கறதுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான். என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில என்ன ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகவும் MOP சமுதாய வானொலி வழங்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி தான் MOP வாக்.
5: இன்னைக்கு வந்து ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கண்டென்ட் மாதிரி கொடுத்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப லைவா நடக்க புதுச்சோ எப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்படி 3 வேளை சாப்பாடு காத்துன்னு இருக்கோமோ அதே மாதிரி சந்தோஷம், சிரிப்பு, கோபம், சோகம் இது எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கும். இப்போ சந்தோஷம்னு சொன்னா சந்தோஷத்துக்கு விளக்கமே தேவையில்லைங்க. எதுக்கெடுத்தாலும் சிரிக்கலாம். நிறைய சந்தோஷமான தருணங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். சோ சந்தோஷத்துக்கு விளக்கம் சொல்ல தேவையில்லை. சோகத்துக்கு விளக்கம் சொல்லணும்னா நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது, இல்ல நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம துரோகம் பண்ணும் போது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்மளுக்கு ரொம்ப சோகமா இருக்கும். இப்ப சந்தோஷத்துக்கும் சோகத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதாங்க கோபம். இந்த கோபத்தை வச்சுதான் இன்னைக்கு ஷோ நம்ம நடத்த போறோம். இந்த ஷோக்கு பேரு சினமும் சிரிப்பும். எப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கோவப்படுறாங்க, அவங்க எந்த விஷயத்துக்கு கோவப்படுவாங்க, கோவப்பட்டா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்கள அவங்கள எப்படி சமாதானப்படுத்திப்பாங்க, இதன் மூணு தன்னை சார்ந்த கேள்விகள். இன்னொன்னு அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கோபமா இருந்தா அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள வந்து நம்ம ஸ்டுடியோக்குள்ள எந்த கெஸ்டையும் வச்சு கேட்காம நேரம் அவங்க கிட்டே போயிட்டு அவங்க இருக்கிற இடத்தை அதை பத்தி கேட்கும். சோ நான் இங்க வந்து நுங்கம்பாக்கம்ல இருக்கேன். இங்க நிறைய பேர் என் கண்ணுமா நின்றுட்டு இருக்காங்க. இங்க எல்லாக்கிட்டையும் போயிட்டு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க கேட்கலாம் வாங்க. வணக்கம் மேம், உங்க பேரு?
6: என் பேர் மிருதுலா.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நான் DHL ஒர்க் பண்றேன்.
5: ஓகே மேம், நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு வந்திருக்கோம். உங்களுக்கு கோவம் நிறைய வருமா?
6: நிறைய வரும்.
5: எந்தெந்த விஷயத்துக்குலாம் கோவப்படுவீங்க?
6: எனக்கு தெரிஞ்சு இப்படி நடக்கணும்னு நான் நினைக்கிற விஷயம் அப்படி நடக்காட்டா கோவப்படுவேன்.
5: அப்படி கோவப்படும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? யார் மேல காட்டுவீங்க?
6: ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா தத்திடுவேன், இல்லாட்டா அப்படியே பெசாம உக்காந்துருவேன். கோவத்தை காமிக்க முடியலன்னா அப்படியே பெசாம வாய் முடித்து உக்காந்துருவேன்.
5: இந்த பொருளை போட்டு உடைக்கிறது, பெட்ஷீட் போட்டு கிழிக்கிறது, அந்த மாதிரி பழக்கம் எல்லாம்
6: அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஆனா பெசாம உட்காருந்தா கோவம் இல்லன்னு அர்த்தம் இல்ல, உள்ள அப்படியே கபகபகன்னு எரிஞ்சுட்டே இருக்கும், எரியும் அப்படியே.
5: சரி, இப்போ இது உங்களை சார்ந்த கேள்வி. உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தவங்க, இல்ல தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்க சமாதானப்படுத்தணும், அவளை கூல் டவுன் பண்ணாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. சோ எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
6: ஐ திங்க் பேசணும் அவங்க கிட்ட. ஆபியஸா அவங்களுக்கு கோபமா இருக்கிறபோது போய் பேசணும், அவங்க கத்துதான் செய்வாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி தீக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு கோபமா இருந்தாலும் பேசி தீத்துணும்.
5: கோபமா இருக்கும் போது பேசினா எரியற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரில இருக்கும்.
6: அது நம்மளுக்கு தெரியும் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு. நான் பேச போய் அவங்க ஜாஸ்தி கோவப்படுவாங்க. பட் அப்படியே விட்டாலும் சில பேருக்கு ஜாஸ்தி கோவம் வரும். அவங்க வந்து நம்ம கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நாங்க ஏன் கோபமா இருக்கோம், அதனால என்ன பண்ணா கோபம் தெரியும் தெரியறதுக்கு நம்மளுக்கு பேசதான் செய்யணும்.
5: பேசாம இருக்கும்போது கோவம் வரும்னா தப்பு பண்ண ஆள் வந்து தங்கிட்ட அதை கேட்கலனால கோவம் வரும். போற வரவங்க எல்லாம் வந்து கேட்கலாம் எப்படி கோவம் வரும், அது லாஜிக்கே கிடையாது.
6: சரி, ஆனா சப்போஸ் நான் தப்பு பண்ணல, ஆனா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கோவமா இருக்குன்னா நான் போய் என்னன்னு கேட்டா அது அவ என்கிட்ட பேசுறதுனால அவளுக்கு உள்ள இருக்க கோவமா அது அடங்கு செய்யும். ஒரு அவுட்லெட் மாதிரி அவங்க பேசுறதுனால கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் வந்து இல்ல பரவாயில்ல இப்படி பாரு அப்படி பாருன்னு சொல்றதுனால கொஞ்சம் கம்மி ஆகலாம்.
5: ஓகே மேம், தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் சார், உங்க பேரு?
7: வெங்கட். என் பேரு வெங்கட்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
7: நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே சார், உங்களுக்கு கோவம் வருமா?
7: வருமே, எல்லாருக்கும் கோவம் வரும்.
5: ரொம்ப கோவப்படுவீங்களா?
7: கோவப்படுவே.
5: கோவம் என்ன பண்ணுவீங்க?
7: கோவம் தான் கையில கருத்து எடுத்து அடிச்சிடுவேன்.
5: சரி, அப்ப உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கணும்னா என்ன பண்ணுவீங்க?
7: ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா இருந்தா கூல் ஆயிடுவேன்.
5: உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தவங்க கோவமா இருந்தா அவங்களை எப்படி நீங்க சமாதானப்படுத்துவீங்க?
7: அவங்க கூல் பண்றதுக்கு என்ன விஷயம் பண்ணுமோ அது
5: பண்ணுவேன். எப்படி போயிட்டு கொஞ்சிறது அந்த மாதிரி ஏதாவது செய்வீங்களா?
7: டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலுமே கூல் ஆயிடுவாங்க.
5: ஓ ஓகே சார், ஃபைன், தேங்க் யூ. வணக்கம் மேம், உங்க பேரு?
8: என் பேரு வர்ஷா.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: நான் மியூசிஷியனா இருக்கேன்.
5: உங்களுக்கு கோவம் வருமா? எதுக்கு ரொம்ப கோவப்படுவீங்க?
8: நல்லாவே வரும். ஏன்னா சாப்பிடும் போது யாராச்சும் சொல்ல பண்ணாங்கன்னா பிடிக்காது. அதே சமயத்துல யாராச்சும் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு அப்படி இருந்ததுன்னா எனக்கு பிடிக்காது. அப்படி இருந்ததுன்னா எனக்கு
5: கோவம். கோவத்தை எப்படி வெளிப்படுத்துவீங்க? என்ன பண்ணுவீங்க?
8: என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும் கோவமா தான் இருக்கேன். யார் மேல கோவமா இருக்கா அவங்க கிட்ட பேச மாட்டேன். ஜென்ரலா சுத்தி இருக்கணும் கிட்ட பேச மாட்டேன். எனக்கு ரொம்ப இரிட்டேட்டடா இருக்கும். அது வந்து அந்த கோவம் தள்ளியா இருக்கும். கொஞ்ச நாள் நான் சைலண்டா இருப்பேன், பேச மாட்டேன்.
5: இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களை சிரிக்க வைக்க என்ன பண்ணுவீங்க?
8: கிட்ட போய் கேட்பேன் என்ன பிரச்சனை அப்படின்னு, கோவமா இருக்காங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து நான் என்ன எனக்கு தெரிஞ்ச அவங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு பண்ணியா அவங்களுக்கு தெரிஞ்ச பண்ணியான ஈவெண்ட் ஏதாவது ஒன்று ரிமைண்ட் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி ஏதாவது சிரிக்க ட்ரை பண்ணுவேன். அப்போ அவங்க சிரிக்கலன்னா சரிதான் போ அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களாம். ஒரு வாட்டி பேசி பார்ப்பேன், ரெண்டு வாட்டி பேசி பார்ப்பேன். அதுக்கப்புறம் வலு வலன்னு சும்மா 99 பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நான் வந்து சரிதான் போ அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருப்பேன்.
5: வணக்கம் சார், உங்க பேரு?
7: அதே பொருளை வந்து கெட்ட வேலை சம்பாதிச்சுட்டு அது போச்சுன்னா பிரச்சனை இல்ல. அதே நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு போச்சுன்னா நம்மள மீறி போச்சுன்னா கஷ்டம் வராது. நம்மளுக்கு தெரிஞ்ச எடுத்துட்டா கோவம் அதிகமா வந்து.
5: நீங்க கோவப்பட்டா என்ன பண்ணுவீங்க? திட்டணும்னா என்ன வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லி திட்டுவீங்க? அப்படி ஏதாவது அடிக்கிறதா என்ன செய்வீங்க?
7: மெட்ராஸ்ல போறோம் எல்லாமே சொல்லிடலாங்களா? அதிகமா வளர்த்து போச்சுன்னா அது ரொம்ப வல்கரா வரும். அதை நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது.
5: ரேடியோல என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் உங்களை நீங்க சமாதானப்படுத்துவீங்களா? எப்படி சமாதானப்படுத்துவீங்க?
7: அது வந்து சுச்சுவேஷன் பொறுத்து தாங்க செய்ய முடியும். ஏன்னா ஒரு மனுஷன் கொலை பண்றான்னு வச்சுக்கோங்க, அவன் தானா போய் செய்யறது இல்லை. அவனோட பிரெயின் வந்து ஆஃப் ஆன டைம்ல தான் வந்து கொலையே பண்ணுவான். புரியுதுங்களா? ரோட்ல போயிட்டே இருக்கும், நம்மள தெரியாதாம இடிச்சிடுறாங்க, அதுதான் சாரி ஜஸ்ட் போயிடும். இதே பஸ்ல போறானுங்க, பொண்ணுங்களை கை போடுறானுங்க, அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோவம் வரும்? அது வந்து அந்த பொண்ணுக்கு வெளியே காட்ட முடியாது. அது தனியா சொன்ன ரொம்ப தொந்தரவு போனாலும் அந்த பொண்ணு என்ன பொண்ணு அடிக்கும். அந்த மாதிரி தான் ஆம்பளை பசங்களும் எல்லாருமே அதே இதுதான் இருப்பாங்க.
5: சரி, உங்களை நீங்களே எப்படி சமாதானப்படுத்திட்டீங்க கோவப்பட்டா?
7: கோவப்படுறது நம்மளுக்குள்ளேயே ஒரு மனசு இருக்குங்க. சரி, தேவையில்லை, பிரச்சனையே இல்லை, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம், நம்மளுக்கும் ஃபேமிலி இருக்கு, நம்மளுக்கு வர கோவம் அவங்களுக்கும் வரும், நம்ம மேல தப்புறம் நம்மளும் போயிட வேண்டியது, அவ்வளவுதான்.
5: இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவீங்க, எப்படி சிரிக்க வைப்பீங்க?
7: அது ரொம்ப ஈஸிங்க. அவன் கோவப்படுறான் வச்சுங்களேன், அந்த டைம் அவன் விட்டு அவனை போய் நம்ம தடுத்தான் வச்சுங்களேன், ரொம்ப கோபமா அவனை கூப்பிட்டு வந்து உடனே அடிக்கலாண்டா, அவன் அடிக்க தானே போற, இங்க வா, அவன் என்ன செஞ்சான், அந்த ஃபர்ஸ்ட் அவனுடைய தப்பு நம்ம கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்ட பிறகுதான் இப்ப அடிக்காத நம்ம அப்புறமா பண்ணலாம். இது அவங்ககிட்ட கூப்பிட்டு பேசணும், ரெண்டு பேரும் கூப்பிட்டு பேசலாம், ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும். எடுத்தவனே போயிட்டு நம்ம கோவப்பட்டு அடிடா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னான்னு அவன் அந்த நிமிஷத்துலயுமே மறந்துடுவான் அந்த கோவத்தை, அவனும் சலாயிரும், அவங்க பிரச்சனையே நடக்காது, அவனும் சாரி சொல்லிட்டு போயிடும், இவனும் சாரி போயிடும் சொல்லிடுவான், அவ்வளவுதான்.
5: தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்க பேரு?
9: சுந்தர பண்ணிருமா?
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
9: ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன்.
5: ஓகே சார், உங்களுக்கு கோவம் வருமா? எப்பெல்லாம் கோவப்படுவீங்க?
9: கோவம் அடிக்கடி எல்லாம் கோவம் எல்லாம் வராது. ஏதாவது எப்பாவது யாராவது தவறு செய்யும் போதுதான் கோவம் வரும். சரி, நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருப்போம், பிடிசிக்கார நிக்காத போயிட்டே இருப்போம், நம்ம வந்து நிக்க வைப்போம் போலீஸ்காரன் பக்கத்துலயே போயிருந்தா கூட பிடிசிக்காரன் சிக்னல் மதிக்காத போனா அவனை கேட்க மாட்டான். ஆனா நம்ம வந்து சிக்னல் மதிக்காத அந்த பஸ் பின்னால மறைஞ்சு போயிருக்கும் போது அந்த பஸ் ஒட்டி போயிருக்கும் போது பஸ் மறைக்குது தெரியாது. ஆனால ஏ ஆட்டோ நில்லு அப்படின்னு இந்த ஒரு கோவம் சொல்றதுன்னு வரும். இருந்தாலும் ஒரு அதிகாரின்றதுனால அந்த நேரத்துல அந்த கோவம் வந்து இதுவா போயிடும். அதே மாதிரி யாராவது பைக்ல போயினே இருப்போம், லெப்ட் சைடு நம்ம மிடில் போயினே இருக்கும் போது லெப்ட்ல வந்து போறவங்க லெப்ட்ல பின்னாடி வந்து போகணும் லெப்ட் திரும்பத்துக்கு. ஆனா நம்ம முன்னாடி போனக்கு போது நம்மள ஓவர்டேக் பண்ணி அப்படியே லெப்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல அப்படின்னு குரல் கொடுக்கும் போது அவனும் வந்து ஒரு பொறுக்கிதனமான ஒரு ஆளா இருந்தாக்க நம்ம அந்த நேரத்துல வந்து குருவிழப்பட்டதான் நம்ம ஒரு குரல் கொடுக்குறோம். ஆனா அந்த ஆளு வந்து ஒரு பொறுக்கிதனமா ஒரு இது அப்படியே நம்ம வந்து அவனை வந்து சட்டை பண்ண ஒரு இதுவா வேலைக்கு போயிட்டே இருப்போம்.
5: கோவம் வந்து அவங்களை நீங்களே மாறப்படுத்திட்டீங்க.
9: அதான் கோவம் வந்து யாரையும் நம்ம வந்து ஏச்சு எதெல்லாம் பண்ண முடியாது. இருக்கிற கோவத்தை வெளிப்படையா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே வாக்குவாதம் பண்ணும்போது என்ன நீ பண்ணதுதான் தவறு அப்படின்ற மாதிரி புரிய வைப்போம். ஒரு சில நேரத்துல அவங்க புரியாத பட்சத்துல நம்ம சரி இந்த நடு ரோட்ல நம்ம ஏன் அவங்க கிட்ட வீணான எதுவா பண்ணிக்கணும் புரிஞ்சு இந்த அவ்வளவுதான்றதுனால நம்ம விலகி போவோம்.
5: வணக்கம் சார், உங்க பேரு?
10: சுரேஷ்குமார். சுரேஷ்குமார் சுரேஷ்குமார்.
5: உங்க பேரு?
10: வினோத்.
5: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: புரிஞ்சிக்காம கேள்வி கேட்டா அது ஒரு கோவம் வரும். ரெண்டாவது சடனா எதிர்பார்க்காத விஷயம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்ப வண்டி ஓட்ட போறோம் அலட்சியமா வருவாங்க நடுவுல அவங்க ஒன்னு எந்திரிச்சு போயிட்டே இருந்துருவாங்க சாரி ஒரே ஒரு வார்த்தை
5: கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்.

0: கிடையாது. அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் வந்து நடுல வந்து இன்டரப்ட் பண்றது பர்மிஷன் இல்லாம ரீசெண்டா, இதெல்லாம் மெயின் அவ்வளவுதான். மற்றபடிலாம் உள்ள
1: உங்களுக்கு கோபம் வந்தா நீ என்ன பண்ணுவீங்க?
0: என்ன பண்ணுவோம்னா முறைச்சு பாத்துட்டு போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். வேற என்ன செய்வோம், சண்டெல்லாம் போட மாட்டேன்.
1: செய்தியில எதுவும் காட்ட மாட்டீங்களா?
0: செய்தியில எல்லாம் நான் காட்ட மாட்டேன், வெதர் காட்டுவாங்க பட் நான் காட்ட மாட்டேன்.
1: சோ பேசிக்கலா நீங்க ரொம்ப அமைதியான பர்சனா?
0: அமைதியெல்லாம் கிடையாது, கோவம் வரும். பட் வெளியே யாரோ தேர்ட் பர்சன் அவங்ககிட்ட கோவத்தை கம்மிச்சதுனால தேவையில்லாத பிரச்சனை தானே அது, இருக்காது அன்வான்டெட்ல.
1: சொல்ல முடியுமா?
0: அந்த மாதிரிலாம்
1: இல்லையே.
0: என்ன இப்போ மேல ஏதாவது வந்து டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆஸ் யூஷுவல் வர மாதிரி ஒரு ரெகுலர் இன்டர்வெல்ல கீழே வருவோம். அது இல்லாம இமீடியட்டா கீழே வந்துடும். அந்த இடத்துல அந்த இடத்துல பாட்டுல ரியாக்ஷன் காமிக்காங்க, கொஞ்சம் கூல் ஆடும், அதுக்கு வந்துடும்.
1: அவ்வளவுதான். தேங்க்யூ சார். வணக்கம், உங்க பேரு?
2: சங்கரி.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பேஷன் சர்ஜரி.
1: உங்களுக்கு கோவம் வருமா? எந்த அளவுக்கு கோவம் வரும்?
2: தேவையில்லாததுக்கு கோவம் வராது, ஏதாச்சும் காரணம் இருந்தா கோவம் வரும்.
1: அதான் காரணங்கள்னா எந்த மாதிரி காரணங்கள்
2: எப்படி சொல்றது? ஹியூமன் பீயும் மதிக்கணும், மனுஷனா மதிக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு மீறி போனாங்கன்னா தான் கோவம் வரும். நார்மலா இருந்தா ஒன்னும் கோவப்பட மாட்டேன்.
1: ஓகே, நீங்க கோவப்பட்டா நீங்க என்ன செய்ய, செயல் எப்படி காட்டுவீங்களா இல்ல உங்களோட பேச்சுல எப்படி காட்டுவீங்க?
2: சைலண்டா இருந்துடும், கோவம் தான் கத்த மாட்டேன். ஏதாச்சும் ரிலேஷன் அந்த மாதிரி இருந்தா சத்தமா திட்டுவேன், போங்க அப்படின்னு
1: சொல்லுவாங்கதான். எப்படி திட்டுவீங்க?
2: முன்னாடி நிக்காதீங்க, போங்க அப்படின்னு சொல்லுவாங்கதான்.
1: செயல் எதுவும் காட்ட மாட்டீங்க?
2: எதுவும் காட்ட மாட்டேன்.
1: இப்போ கோவப்பட்டு உங்களை நீங்களே எப்படி சமாதானப்படுத்திட்டீங்க?
2: சைலண்டா பண்ண முடியும், மெடிடேஷன்ல உட்காந்துருவேன். பிகாஸ் மை ஹஸ்பண்ட் யோகா மாஸ்டர்.
1: மெடிடேட் பண்ணா உங்களுக்கு அந்த கோவம் குறைஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க, அவங்களை போய் நீங்க எப்படி சமாதானம் படுத்துவீங்க?
2: ஜஸ்ட் 5 நிமிஷம் தண்ண மொழி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவேன். இல்லைனாலும் அவங்க விட்டு அவ்வளவு அமைதியை விட்டுட்டு அந்த கோவம் சரியாயிடும்.
1: கோவமா இருக்கவங்க கிட்ட பேர் கண்ண மூடி உட்காருங்க, அமைதியா இருங்கன்னா அவங்க இன்னும் கோவம்
2: எடுக்க மாட்டாங்கதான். அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பாக்கலாம். இல்ல அவங்க அமைதியா தனியா விட்டோம்னா நம்ம வந்துடலாம். ஜஸ்ட் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே தூரம் வந்துடலாம்.
1: தனிமையை வந்து கோவத்தை போக்கிடும் சொல்லிடும்.
2: அமைதியா அந்த இடத்த விட்டு வந்தோம்னா பிரச்சனை சொல்லிடும். நம்ம இன்னும் சொல்ல சொல்லதான் அதிகமா கோவம் வரும்.
1: பெரியவங்க கிட்ட அப்படி இப்ப வந்துட்டு உங்களுக்கு குழந்தைங்க
2: இருந்துச்சாங்க, கண்டிப்பா அதை செய்யும் கத்தும். அது ஒண்ணும் பண்ண நேச்சர்ல, அத மாட்ட முடியாது.
1: தேங்க்யூ. ஹாய், உங்க பேரு?
3: பௌர்ணா.
1: சுனிதா.
3: கிருத்திகா.
4: சௌமியா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்?
3: ஜேர்னலிசம். எல்லாமே ஜேர்னலிசம். நாங்க எல்லாருமே ஜேர்னலிசம் தான் படிக்கிறோம்.
1: சோ எல்லா யங் கேர்ள்ஸ் உங்களுக்கெல்லாம் கோவம் நிறைய வருமா?
3: ரொம்ப நிறைய, ரொம்பவே நிறைய.
1: சோ கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க?
3: ரிமோட்டை தூக்கி போடுவேன், கையில என்ன இருக்கா அது ஓடியும். கத்து கத்துன்னு கத்துவேன் நல்லா. நான் அதுவும் பண்ண மாட்டேன், அந்த பௌர்ணன்ற பொண்ணு கிண்டல் பண்ணா எனக்கு கோவம் போயிடும். இல்ல பார்த்தாலே போதும், கொஞ்சம் சிரிப்பு வந்துடும். அதனால வந்து கோவம் போயிடும்.
1: நான் தான் அவளோட குழி
3: எம்பி. ஷி இஸ் தி எம்பி ஆஃப் தி காலேஜ். ஓவர் வெட்டி
1: ரிமோட்ட தூக்கி போடுவேன்,
3: கையில என்ன இருக்கோ அது ஓடியும்.
1: உங்களுக்கு கோவம் வந்தா அதை உடனே எப்படி வெளிப்படுத்துறீங்க? வீட்லயா இருக்கட்டும், வெளியா இருக்கட்டும், இப்ப அண்ணன் தங்க தம்பி கூட சண்டை போடுறத உடனே எப்படி வெளிப்படுத்துவீங்க?
3: என் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே தெரிஞ்சிடும். கத்துவேன் ஆப்வியஸ்லி, தம்பி தான் கத்துவேன், அம்மா ஒண்ணு சொல்ல முடியாது. அம்மா தான் கதவு மட்டும் ஓடியும், கதவு போயிட்டு அப்படி சாத்தான். வேற எதுவும் பெருசா பண்ண முடியும். கோவம் வந்தா கொஞ்சம் கத்த வேண்டிட்டு மிஞ்சி போனா அழுதுருவேன்.
1: திட்ட வாய் எடுத்தா என்ன வார்த்தை முதல்ல வரும் வாயில இருந்து?
3: அது ஃபேமிலினா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய வரும். Friends, you know how. Family, na, yeah, ஏன் இப்படி படுத்துறீங்க அந்த மாதிரி ஏதாவது நிறைய வேர்ட் சென்சர் பண்ண வேண்டி இருக்கும், அதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாது.
1: நான் என் தம்பி எடுத்தவனே அறிவு இருக்கா உனக்கு தான் கேட்பேன். அது கிட்ட போறது ஃபர்ஸ்ட் அதான் சென்ஸ்னா என்ன அது சென்ஸ்னா என்ன
3: அவசியமே அறிவுல ஆரம்பிச்சேன் பொறுமையா, அதுக்கப்புறம் அதை எங்கேயாவது போய் நிற்கும். நான் பேரண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலினா அனிமல்ஸ் எல்லாம் யூஸ்வலா வரும், எருமை மாடு நிறைய பேர் ஆசை. ஃப்ரெண்ட்ஸ்னா கொஞ்சம் சென்சர் பண்ண வேண்டிய பீன் பீன் பீன் பீன் போயிட்டே இருக்கும். பட் போர்னா கொஞ்சம் ஸ்பெஷலா
1: எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ கோவப்பட்டாச்சு, உங்களை நீங்க சமாதானப்படுத்திக்கணும். எப்படி படுத்துட்டீங்க?
2: நான் வந்து என்கிட்ட பேசுவேன், பிகாஸ் ஐ கான்ட், நான் அதை பத்தி புலம்பணும், அப்பதான் ஐ கேன் ரெட் அவர் எவ்ரிதிங். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவேன், இல்லை அதை இவருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி மொக்க போடுவேன், அவர் அப்படியே போயிடும், வெளியே போயிடும். நான் ஒரு 10 minutes சைலண்ட் ஆகுவேன். மத்தவங்க யாராவது வந்து பேசுனா அது டிபெண்ட்ஸ், ரொம்ப கடுப்புல இருந்தாலும் அவங்களையும் போட்டு காசு காசு காசு எடுத்து இல்லனா சைலண்டா போயிடுவேன், இல்ல வேற ஏதாவது வேலை பண்ணிடுவேன். நான் பாட்டு கேட்பேன், இல்லனா வேற யாராவது மாட்டினாங்கன்னா அவங்கள பிடிச்சி நல்லா கட்டி
3: விட்டுருவேன். என் ஃபேமிலியில எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி கோவம் வந்தா என்ன யாரும் கண்டுக்காம போயிடுவாங்க, சோ நானே எல்லாத்தையும் கண்டுக்கிறேன். அப்படி யாரும் கண்டுக்கலாம், நானா போய் கொஞ்சம் கண்ணாடியை பார்ப்பேன், மூஞ்சியை பார்த்தானா சிரிப்பு வந்துடும்.
1: என்ன பார்த்தா சிரிப்பு வந்துடும். இப்ப நீங்க 4 பேர் இருக்கீங்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க, மத்த 3 பேரும் பயங்கர காண்ட்ல இருக்கீங்க, விட்டா விட்டா விட்டா அடிச்சுருங்க, அந்த அளவுக்கு காண்ட்ல இருக்கீங்க. இப்போ உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே பேசுறது தீயா பறக்கணும், அப்படி இருக்கணும்.
3: அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுமா இல்ல பாய் ஃப்ரெண்டோட சுத்தணுமா, எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு உனக்கு அறிவே இல்ல. நான் நேத்து போன் பண்ணப்போ நீ என்ன சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு சொன்ன, பாய் ஃப்ரெண்டோட சுத்தி இருக்கியா?
1: மாதிரி அவங்கவுங்க அம்மா எப்படி கோவப்படுவாங்க அத அப்படியே நீங்க இமிடேட் பண்ணி காட்டுங்க. பேச்சு வந்து எல்லாம் அப்படியே அம்மா மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் யார ஆரம்பிக்கிறேன்?
3: கொஞ்சம் கூட பொறுப்பு, 10 மணி ஆகுது, இப்ப கூட வீட்டுக்கு வரணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணி சொல்லணும் உனக்கு அவசியம். அறிவு இல்லையா? இல்லையா? கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. ஒருத்தி போன் எடுக்கலன்னா தட் மீன்ஸ் அவன் எங்கேயோ இருக்கா, இல்ல வண்டிக்குள்ள எங்கேயாவது இருக்கும், அந்த கூட காமன் சென்ஸ் இருக்காத உனக்கு. நீ காமன் சென்ஸ் பத்தி பேச வேண்டாம், உனக்கு பொறுப்புங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. பொன் குழந்தையா இருக்கணும்னா அதுக்கேற்ற படி இருக்கணும். சும்மா இந்த ஜேர்னலிசம் ஜாயின் பண்ணிட்டேங்கிறதுக்கோசம் ஊர்மை வேண்டியது, அப்பா பாரு கேட்டா இந்த வேலை அந்த வேலை லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு ஊர்த்து தான் வேண்டியது. அதான் பாக்குற வரைக்கும் ஒண்ணும் நடக்கிறது இல்ல பெருசா, ஓவரா பேசாதம்மா, அதுக்கப்புறம் நான் வேற பேச வேண்டியது இருக்கும்.
2: ஓகே ஃபைன், என்னோட ட்ரெஸ் செல்ஃப் வந்து இட் ஆல்வேஸ் பீன் அ மெஸ், எனக்கு அப்படியே நீட்டா வைக்கிறது பிடிக்காது, எனக்கு அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எவ்ரி டைம் லைக் அதை பார்க்கும்போது அம்மா அடிக்கி வைப்பாங்க, வச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப நான் தலைச்சி விட்டுருவேன், அப்புறம் திரும்ப கத்துவாங்க உனக்கு அறிவே இருக்காதா, லைக் ஏன் இப்படி வச்சிருக்க, எல்லாரும் வந்து நீட்டா இருக்க, ஒன்னு ஒன்று மட்டும் அப்படி அக்கி கேட்டா இப்படிதான் இருக்கணும்னு வேற சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மட்டும் தான் கத்துவாங்க, மற்றபடி வேற கத்த மாட்டாங்க.
3: எங்க அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் கேட்ட வார்த்தையில யூஸ் பண்ணுவாங்க, அதுங்க சொல்ல முடியாது. ஏதாவது பண்ணலன்னா இல்ல ஏதாவது கத்தி கேட்டா மத்த வீட்டுல போய் பாரு, பொன் குழந்தைங்கலாம் எவ்வளவு அழகொடுக்கமா இருக்கு, நீ எல்லாம் ஒண்ணும் இருக்கே, நீ எல்லாம் ஒரு பொன் குழந்தைன்னு சொல்லி கத்துக்கிற வெக்கமா இருக்கு, பக்கத்து வீட்டு பொண்ணு எல்லாம் எவ்வளவு நல்லா மார்க் எடுக்கிறா, படிச்சுட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் ஊசுத்துறதுதான் லைக் வேற, ஒன்னுத்துக்கும் லைக்கே கிடையாது, போய் எப்படியோ போய் ஒழி அப்படின்னு சொல்லி
1: விட்டுருவாங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க அம்மா மாதிரி. இப்போ வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா இருக்காங்க, நீங்க போய் சமாதானப்படுத்தணும், எப்படி சமாதானப்படுத்துவீங்க? கோவமா இருக்காங்க, அது வந்து ஏதோ ஒரு ரீசன், ஆனா கோவமா இருக்காங்க, ஆனா உங்க மேல கோவமா இல்ல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக கோவமா இருக்காங்க, நீங்க போய் சமாதானப்படுத்தணும், எப்படி போய் சமாதானப்படுத்துவீங்க?
3: அது ஃபர்ஸ்ட் ரீசன் தெரியணும்ல எதனால கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இல்ல ரீசன், சப்போஸ் அஸ் அ ரீசன் நான் தப்பு பண்ணேன்னு சொன்னா நான் சாரி கேட்பேன், உடனே கேட்டுவேன். அவன் மேல தப்பு இட்ஸ் யோர் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு. சோ ரிலேஷன்ஷிப்பை விட முடியாது. எனிவே யூ ஹேவ் டு பாஸ் இஃப் இன் கேஸ் வேற யாராவது மேல கோவமா இருந்தா முதல்ல கோவம் எதனால கோவம் அப்படின்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் it happens as usual dialogue we did in dialogue it happens thanks nagada ella daraviyum nadakkirathu vidu avu kadakara avukella eduk mariyada avulla gavanicha nammala vaakila urupra mudiyuma so son appra mudinja alavukku samadha padutom kulila na sari mana poittu varen vandite irukka vendi avladha na am best friend usually I make fun of her அதுலயே அவ சிரிச்சிடுவா, அவளால தாங்க முடியாது. அப்புறம் அப்படியே டாபிக் டைவர்ட் பண்ணிடுறது, அது அப்படியே ஷீல்காம். எல்லாருக்கும் ஒவ்வொரு வீக் பாயிண்ட் இருக்கும். சப்போஸ் ஒரு பொண்ணுக்கு ஐ மீன் பெஸ்ட் வீக் பாயிண்ட் பெர்சன்ஸ் கோவப்படும் போது சில இது பண்ணா டக்குன்னு சிரிச்சிருவாங்க. இப்ப கவுர்னாக்கு எப்படின்னா கோவப்படும் போது அவள மாதிரி இமிடேட் பண்ணி காமிச்சா டக்குன்னு சிரிச்சிருவா. அதனால அவ வாய்ஸ் அண்ட் பேரை சொன்னா அப்படியே மயங்கிடுவா. சோ அந்த மாதிரி சில வீக் பாயிண்ட் இருக்கும். அப்புறம் சௌமிசுத்திக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவ அவ வாக் பண்ற மாதிரி நடந்து காமிச்சு அவள்
1: இமிடேட்
3: ஹைப்பர் ஆற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இல்லைன்னா எங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மாறி மாதிரி ஏதாவது காமெடி பண்ணா அதை பார்த்துட்டு தே சேஞ்ச் த மூட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். சோ
1: அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
3: ஆமா அறிவு கட்ட எருமையர் கண்ணுல என்ன போன கண்ண என்ன வீட்டுல விட்டுட்டு வந்தியா உன்னால விழுந்துட்டேன்னு செட்ட அப்படின்னு நான் கத்திட்டே இருந்தேன். அவன் அதை நின்று கேட்டுட்டு போயிட்டான். பின்னாடி ஒருத்தர் வந்திருந்தவரு நான் அவரைதான் நான் இப்படி பாஸ் பண்ணாரு நான் திட்ட திட்ட திட்ட நான் அவரை திட்டுறேன் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் கூட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து நிறுத்திட்டு ஏமா என்ன திட்ட நான் அவன் என்ன பண்ணேன்னு கேட்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருந்தது. நிறைய தான் இந்த மாதிரி நான் கத்தி டென்ஷன் ஆகி கத்துக்கிட்டேன். என்னோட ஸ்கூல்ல ஒரு வாட்டி நான் கேப்டனா இருந்த போது என்னோட பார்ட்னர் வாஸ் ஆப்சென்ட். அதனால புல் திட்டு எனக்கு தான் விழுந்தது. சோ ஸ்கூல் முடிஞ்ச அப்புறமா வந்தபோது நட்ட நாடு ரோட்ல நல்லா பிடிச்சி அசிங்க அசிங்கமா கத்தினால அங்க இருந்த எல்லா அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. சோ லிட்டரலி ஃபுல் ஸ்கூல் பார்த்து அவங்க தப்பா நினைச்சு எங்க ரெண்டு பேரும் நல்லா அங்க இருந்த எல்லா அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சிருக்கு. சோ லிட்டரலி ஃபுல் ஸ்கூல் பார்த்து அவங்க தப்பா நினைச்சு எங்க ரெண்டு பேரோட மானமும் கடைசியில போயிடுச்சு. நான் யூஸ்வலி யார்கிட்டயும் கத்த மாட்டேன், அதுவும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட கத்தவே மாட்டேன்.
1: ஓகே ஃபைன், இட் வாஸ் நைஸ் டாக்கிங் வித் யூ கைஸ் அண்ட் செம ஃபன்னா இருந்துச்சு. ஓகே ஃபைன், இப்ப ரோட்ல இருக்க எல்லாத்தையும் கேட்டாச்சு. என் கண்ணோட கும்பலா ஒரு நாலு பொண்ணு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு அவங்க எந்த சமயத்துலாம் கோவப்பட்டிருக்காங்க, எதுலாம் கோவப்பட்டிருக்காங்க, எப்படிலாம் திட்டிருக்காங்க அப்படிங்கறத கேட்டா வாங்க. வணக்கம், உங்க பேரு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்க கிட்ட கேட்டதாங்க நிஜமா ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. சோ இதுல இருந்து எனக்கும் உங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வாழ்க்கையில எப்படி இன்பம் துன்பம் ரெண்டுமே கலந்து வருமோ அதே மாதிரிதாங்க கோபமும் வரும். இன்பத்தை வந்து மத்தவங்க கிட்ட பகிர்ந்துட்டா அது ரெண்டு மடங்கு ஆகும், துன்பத்தை பகிர்ந்துகிட்டா அது வந்து பாதியா குறைஞ்சிடும் சொல்லுவாங்க. ஆனா நீங்க கோபத்தை பகிர்ந்துகிட்டா நிச்சயமா பகை மட்டுமே உண்டாகும். ஏன்னா நீங்க கோபத்துல போய் பேசும்போது எதை கீழே கொட்டினாலும் அள்ளிடலாம், ஆனா வார்த்தையை கொட்டினா அள்ளவே முடியாது. அது வந்து தீராத காயத்தை வந்து மனசுல ஏற்படுத்தும். சோ நீங்க கோபமா இருக்கும் போது உங்களை நீங்க அமைதிப்படுத்திக்கணும்னு சொல்ல முடியாது. அதாவது கோபமா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா கோபமா இருக்கவங்கள்ட்ட போயிட்டு வாய் விட்டு சிரின்னு சொன்னா நான் என்னோட கஷ்டம் உனக்கு வந்து சந்தோஷமா இருக்கான்னு எல்லாருமே கேட்பாங்க. சோ நான் அப்படி சொல்லல, கோபமா இருக்கும் போது நீங்க வந்து இப்போ ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதுக்கப்புறமா என்ன அந்த பிரச்சனை யாருனால உருவாச்சோ அவங்க கிட்ட போயிட்டு மனசை விட்டு பேசி அந்த பிரச்சனை சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அந்த உலகத்துல பேசி தீர்க்க முடியாத விஷயங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா விஷயமும் பேசினா தீர்ந்துடும். அப்படியே கோவம் தீரல, அப்படியே ஆக்ரோஷமா எரிமலை மாதிரி கோவம் இருக்கா, நேரம் வீட்டுக்குள்ள போங்க, பிடிச்சு தொடங்க, வாட்டர் பாட்டில் எடுங்க, மடக்க மடக்க மடக்க தண்ணியை குடிங்க, தண்ணியோட சில்ட்ரன்ஸ் மாதிரி தண்ணி உள்ள போகும்போது உங்களோட கோவமும் அப்படியே தீர்ந்து போயிடும்.

0: எதிர்காலத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் அதனால தீர்க்கப்படும். நம்ம கோமா இருக்கும் போது மெடிடேஷன் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. காலையில எந்திரிச்சோன்னா 2 நிமிஷம் கண்ணை மூடி கடவுளையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் நினைச்சு தியானிச்சீங்கன்னா கோபத்தை என்பது கட்டுப்படுத்தலாம். இன்னொரு எளிமையான விஷயம் என்னன்னா, கோவப்படும் போது கண்ணா முன்னிட்டு 1, 2, 3 என்னன்னீங்கன்னா கோபம் அப்படியே வந்த வேகத்திலேயே போயிடும். இதுவும் ஒரு சைக்கலாஜிக்கலான தீர்வு. அது மட்டும் இல்லாம நம்ம யார்கிட்ட ரொம்ப அதிகமா கோவப்படுவோம், பிடிச்சவங்க கிட்டதான் கோவப்படுவோம். சோ பிடிச்சவங்க கிட்ட போயிட்டு உங்க மேல ஏதாவது கோவப்பட்டா அவங்க மேல திருப்பி கோவப்படாதீங்க. ஏன்னா கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும், கோவம் இருக்கிற இடத்துலதான் பாசமும் இருக்கும். சோ உங்க மேல ஏதாவது கோவப்பட்டா சந்தோஷமா நீங்க உங்களை கட்டி கொடுத்து சொல்லுங்க. அப்பாடா என்ன, இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, என் மேல உரிமை எடுத்து கோவப்படுற அளவுக்கு ஒருத்தர் என் மேல பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சோ இந்த ஒரு விஷயத்தோட உங்ககிட்ட இருந்து நான் கிளம்புறேன். உங்க சக்தி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வாங்கி 107.8.
1: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
1: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
0: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் வில் பி நைஸ், அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: இந்த சென்னையில் சென்னை மாநகரில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பல கல்லூரிகள் மிக சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு கல்வியை போதித்து தரமான ஒரு கல்வியை வழங்கி அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வழியை காட்டுகின்ற கல்லூரிகளாக பல இருக்கின்றன. அவற்றில் பல கல்லூரிகளை குறிப்பிட்டு சொல்லலாம், சிலவற்றை மேம்பாடாக சொல்லலாம், அந்த சிலவற்றிலும் ஒன்றிரண்டை நான் உறுதியாக சொல்லுவேன் இது சிறந்த கல்லூரி என்று. அந்த ஒன்றிரண்டு கல்லூரிகளிலே இந்த எம்ஓபி வைஷ்ணவா மகளிர் கல்லூரி ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த இங்குள்ள அமைப்பு, கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கிளாஸ் ரூம், இந்த வகுப்பறைகள் மற்றும் இங்கு ஒரு ஈடுபாடும் ஒரு தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள ஆசிரியைகள், ஆசிரிய பெருமக்கள், இந்த கல்லூரி முதல்வர், இதனுடைய நிர்வாகம், அவருடைய குறிக்கோள், இந்த கல்லூரியில் இதன் மூலம் வருகின்ற அந்த ஃபினான்ஸ், அந்த ஃபண்ட், அந்த பணத்தை எவ்வாறு மறுபடியும் இந்த கல்லூரிக்கே செலவழிக்க வேண்டும், இந்த கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பல வகையிலே இந்த கல்லூரி நிர்வாகம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கல்லூரி முதல்வர் பேராசிரியர் லலிதா பாலகிருஷ்ணன் இந்த சிண்டிகேட் மெம்பர், அதாவது ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பல இயங்கும் முறைகளுக்கும் பலவிதமான கருத்துக்களுக்கும் பல விஷயங்களுக்கும் அவர் அந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக தன்னால் இயன்ற நல்ல கருத்துக்களையும் பணிகளையும் செய்து வருகிறார். எனவே நான் அவரை எப்பொழுதும் பாராட்ட தயங்குவதில்லை. அந்த வகையில் இந்த கல்லூரியை நான் முதன்முதலாக பார்த்த பொழுது வியந்து போனேன். அப்பொழுதே சொன்னேன், நான் ஜெர்மனியிலே பணிபுரிந்த பொழுது அங்கிருந்த வகுப்பறைகள், அங்கிருந்த அந்த பிளாக் போர்டு, அதாவது அந்த கிரீன் போர்டு, பிளாக் போர்டு, மற்ற கிளாஸ் ரூம், இந்த டிசிப்ளின், கிளீன்னஸ், இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த கல்லூரியில் தான் நான் பார்க்குறேங்கிறத ஒரு மகிழ்வான ஒரு முறையில் நான்

0: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8
1: வெல்கம் டு MOPCRS 107.8. இன்னைக்கு நம்ம ஷோல ரஷ்மிகா, சப்னா, அப்புறம் நான் பவானி வந்திருக்கோம். நாங்க இன்னைக்கு குளோபல் வார்மிங் பத்தி பேச போறோம். உங்களுக்கு குளோபல் வார்மிங்னா என்னன்னு தெரியுமா? இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறதுனால, குப்பையெல்லாம் கண்டபடி போடுறதுனால, அதுக்கப்புறம் மரத்தை வெட்டுறதுனால, அதுவும் இல்லாம தண்ணீர் நிறைய வேஸ்ட் பண்றதுனால இந்த குளோபல் வார்மிங்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த குளோபல் வார்மிங்னால நம்ம பூமி சூடாயிட்டே போறது, அதனால மலைகள்ல இருக்கிற பனிக்கட்டி எல்லாம் வெள்ளமாகி நம்ம வீட்டை அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வண்டியிலேருந்து வர புகைகள்னால, எஸ்பெஷலி இந்த புகையில வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸ் இருக்கு. இந்த கேஸ் தான் குளோபல் வார்மிங்க்கு முதல் காரணமா இருக்கிறதா ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஸ்டே டியூன்டு MOPCRS 107.8. குளோபல் வார்மிங் பத்தி சில பேர் பேச போறாங்க நம்ம ஷோல. முதல்ல கிருபாகரன் என்ன சொல்றாருன்னு கேக்கலாம். இவர் ஒரு வெப் டிசைனர். குளோபல் வார்மிங்னால என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: குளோபல் வார்மிங்னால பாத்தீங்கன்னா சராசரி பூமியின் வெப்பநிலை வந்து அதிகமாகுது. சோ இதனால பாத்தீங்கன்னா பருவநிலை வந்து மாற்றங்கள் அடையுது. சோ பாத்தீங்கன்னா சரியான நேரத்துல மழை பெய்யறது இல்ல. அதுக்கு அடுத்து ஈஸியா வந்து ஐஸ் கியூப்ஸ், அதாவது பனிமலை எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உருகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து கடல் நீர் மட்டும் அதிகமாகறதுனால இதனால வந்து
1: கொடைக்கானல்.
3: ஹலோ சார், குளோபல் வார்மிங் பத்தி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி தெரியப்படுத்தலாம்?
4: குளோபல் வார்மிங்கை பற்றி எங்களுடைய பள்ளிக்கூடத்துல வந்து கிரீன் சர்க்கிள்னு ஒரு சர்க்கிள் உருவாக்கியிருக்கோம். அந்த கிரீன் சர்க்கிள் மூலமா தொழிற்சாலையில் கூட்டிட்டு போய் அதனுடைய புகையையும் அதனுடைய நச்சுத்தன்மையும் அதனுடைய விளைவுகளையும் நாங்க எடுத்து சொல்றோம். அடுத்தது கார்களுடைய வரக்கூடிய புகைகளுடைய அதனுடைய நச்சுத்தன்மை, கார்பன் மோனாக்சைடை பற்றி, அதனுடைய விளைவுகளை பற்றி, அதனால வரக்கூடிய வியாதிகளை பற்றி எடுத்து சொல்றோம். அதற்கு அடுத்ததாக அதுக்கு விழிப்புணர்வு தரம்படியாக பிள்ளைகளுக்கு நிறைய உதாரணங்கள் எடுத்து காட்டுறோம். எத்தனை விதமான வியாதிகள் குளோபல் வார்மிங்னால வந்துட்டு இருக்குது. ஐநா சபை வந்து 100 கோடி மரம் வருஷம் முழுக்க, வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 100 கோடி மரம் உலகம் முழுசும் நடணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அதுபடி இந்தியாவில் வந்து 96 லட்சம் மரங்களை வந்து நம்ம நட்டுட்டோம். அதற்கு காரணம் வந்து இந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு தான். அப்படி வந்து மாணவர்களுக்கு நிறைய மரங்கள் நடுறதுக்கும் மரங்கள் மூலமா வரக்கூடிய லாபத்தையும் கற்றுத்தர்றோம். ஒரு மரத்து மூலமாக 36 லட்சம் ரூபாய் அளவிற்கு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தங்களுடைய வீடுகளிலேயும் தோட்டங்கள்லயும் மற்ற இடங்கள்லயும் மரங்கள் நடுறதுக்கு உதவி செய்யறாங்க. அதே நேரத்துல மரங்கள் வெட்டாம இருக்கிறதுக்கும் அவங்க வந்து அவேர்னஸ் ஊர்வலம் நடத்துறோம், பலவிதமான நோட்டீஸ் அடிச்சு ஊர் மக்கள் கொடுக்கறோம். இந்த விதமாக பல விதத்திலயும் இந்த மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து உலகத்துல இந்தியாவில் உள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா இந்தியாவில் நாட்டில் வந்து 96 லட்சம் இல்ல கிட்டத்தட்ட பல கோடி மரங்கள் நம்ம நட்டோம்னா நம்முடைய நாடு வந்து இந்த ஓசான் லேயர்ல இருந்து தப்பிக்க முடியும். ஓசான் லேயர் மூலமா தான் நமக்கு ஸ்கின் கேன்சர் எல்லாம் வந்துட்டு இருக்குது. அதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்க வந்து விழிப்புணர்வு கொடுக்கும்படி நிறைய எஜுகேஷன் கொடுத்துருக்கோம்.
1: இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் மிஸ்ஸஸ் கற்பகம் பேச போறாங்க. இவங்க வந்து மீனாட்சி காலேஜ்ல பேராசிரியரா இருக்காங்க. இவங்க ஹேண்டில் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ். கவர்மெண்ட் வந்து இது வரைக்கும் குளோபல் வார்மிங்க்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு, இன்னும் மேற்கொண்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
5: புவிவெப்பம் கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய ஆக்ஷன் எடுக்கலாம். அதுல முக்கியமான ஆக்ஷன்ஸ் நான் இப்போ ஹைலைட் பண்றேன். ஒண்ணு வந்து ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து ஒரு தனி லா கொண்டு வரணும். இதுதான் பரவலா இப்போ எல்லா சிஸ்டங்களையும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கான். ரினியூவபிள் எனர்ஜி அப்படிங்கிறது அழியா சக்தி இல்ல புது கொள்ளும் சக்தி அப்படின்னு சொல்லலாம். இதோட உபயோகத்தை மேம்படுத்துமாறு ஒரு தனி சட்டம் கொண்டு வர வேண்டும். அது தவிர இப்பவே இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸுக்கு கவர்மெண்ட் நிறைய இன்சென்டிவ் சலுகைகள் கொடுத்துருக்கா, அது பத்தாது. இன்னும் மேலும் பல சலுகைகள் கொடுத்தால் இந்த ரினியூவபிள் எனர்ஜி யூஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாகும். அதனால குளோபல் வார்மிங்கோட பொட்டென்சியல் உள்ள வாயுக்களின் எமிஷன்ஸ் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குளோபல் வார்மிங் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து டீஃபாரஸ்டேஷன். காடுகள்ல இருக்கிற மரங்கள் வந்து எப்போதுமே ஆக்சிஜனை வந்து வெளியில தள்ளிட்டு கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழித்துக் கொள்ளும் சக்தி வாய்ந்தது. எந்த மரத்துக்குமே அந்த ஒரு தனி சக்தி உண்டு. மக்கள் சுவாசிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு ஆக்சிஜனை உள்ளிழித்துக் கொள்கிறோம். மக்கள் தொகை அதிகமாகும் காலகட்டங்களில் கார்பன் டை ஆக்சைடு ஜாஸ்தி ஆகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் உள்ளிழித்துக் கொள்வதால் ஓரளவுக்கு இந்த புக்கம் அதிகமாகாமல் நம்ம பார்த்துக் கொள்ள முடியுது. ஆனால் காடுகள் இப்பொழுது வேகமாக அழிந்து வருகின்றால் இந்த கார்பன் டை ஆக்சைடு கொள்ளும் ப்ராப்பர்ட்டி குறைந்து வருகின்றது. அதனால குளோபல் வார்மிங் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால கவர்மெண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராம் நிறைய இன்னும் நிறைய ஆல்ரெடி இருக்கு, இன்னும் நிறைய வரணும். அந்த டீஃபாரஸ்டேஷனை தடுக்கிறதுக்கு இன்னும் பல நடவடிக்கைகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா நிறைய எடுக்கணும். இதை பத்தின விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம், அந்த காலத்துல வந்து போர்க்காலத்துல வந்து வீட்டுக்கு ஒரு மகன் அப்படின்னு ராஜா காலத்துல எல்லாம் அறிவிச்சிருந்தா, அந்த மாதிரி இப்ப நம்ம போர் அடிப்படைங்கிற மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு ஒரு மரம் நட வேண்டும்ங்கிற ஒரு ரூலாவே அதை கொண்டு வரணும். அதை அப்புறம் மனிதனுடைய அன்றாட வாழ்வின் லைஃப் ஸ்டைல்ல வந்து நிறைய இந்த புவி வெப்பம் அதிகரிக்கும் நடவடிக்கைகள் நிறைய உள்ளன. அந்த வந்து தடுக்கிறதுக்கான அதை எப்படி எல்லாம் குறைக்கலாம், எப்படி லைஃப் ஸ்டைல மாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். வேளாண்மையாலும் தொழில் வளர்ச்சியாலும் நாட்டுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை அளிவிக்கும் பல திட்டங்களை கவர்மெண்ட் யோசிச்சு அந்த சுற்றுச்சூழல் வல்லுநர்களுடன் யோசிச்சு கலந்தாலோசித்து அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.
1: இப்ப ஸ்ரவந்தி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஸ்ரவந்தி வந்து எம்ஓபி வைஷ்ணவ்ல ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட்.
6: ஹாய் ஸ்ரவந்தி. ஓகே, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல கிளீனா எப்படி வச்சுக்கிறது?
7: சரி, சுத்தி வர இருக்க லாட் ஆஃப் குப்பை தொட்டிஸ் எல்லாம் இருக்கும், அதுல வந்து போடணும். அண்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசைக்ளிங் பண்ண முடிஞ்ச மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ரோட்ல வந்து குப்பை எல்லாம் போடக்கூடாது. அதுக்கு எங்கெல்லாம் இடம் இருக்கோ அதுலதான் போடணும். கலர் கலரா குப்பை தொட்டி இருக்கும், அந்த கலர் குப்பை தொட்டிக்கு ஏத்த மாதிரி டிஸ்போஸ் லைக் ஒன் வில் பி ஃபார் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், ஒன் வில் பி ஃபார் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட். அதுக்கு ஏத்த மாதிரி செப்பரேட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணணும். அண்ட் அங்கங்க சைன் போர்ட் வச்சு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்.
1: அடுத்ததாக மிஸ்ஸஸ் கீதா பேச போறாங்க. இவங்க வந்துட்டு மீனாட்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா இருக்காங்க. அவங்க தியோசாபிக்கல் சொசைட்டில ஒரு ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். பெட்ரோல்ல ஓடுற வண்டிகள் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணமா இருக்கு, ஆனா இதை விட ஏதாவது பெரிய காரணம் இருக்கா?
8: மோட்டார் வெஹிக்கிள் வர கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் விட கூட லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்ல இருந்து வர மீத்தேன் கேஸ் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து 18% அதிகமா இருக்கு. கால்நடைகள் உண்ட உணவை செரிக்கும் போது அது வாயிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு மீத்தேன் கேஸ் வெளியேறுகிறது. அது தவிர மாமிச உற்பத்தி செய்யறதுக்கும் கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கும் காடுகளை அழிக்கிறார்கள். மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து ஆக்சிஜனை வெளியேறுகிறது. இதனால் காடுகளை அழித்தால் புவி வெப்பம் அதிகரிக்கும். அதனால மாமிச உணவை உண்பதை குறித்து சுற்றுச்சூழல் அடிப்படையிலும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கு நல்லது.
1: ஓகே, தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
1: இப்ப நம்ம கூட ராஜேஷ்னு ஒரு என்வாயன்மெண்டல் இன்ஜினியர் பேச போறாங்க. குளோபல் வார்மிங் இப்படியே நீடிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருஷத்துல என்ன மாதிரி விளைவுகள் வரும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்லிருக்காங்க.
9: குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போச்சுன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் சொல்லக்கூடிய பனிப்பாறைகள், அதுதான் நம்முடைய வாட்டர் சேவிங்ஸ் பிளேஸ், அது ரிசோர்ஸ், அது அதெல்லாம் உருகிரும். உருகி அது வந்து கடல்ல கலந்து கடலுடைய மட்டம் உயர்ந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பல மைல் அளவுள்ள சிட்டிகள் எல்லாம் மூழ்கிரும். அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் விளைவு. இரண்டாவது விளைவு என்னன்னா உலகம் முழுவதும் மக்களுக்கு தோல் வியாதிகள் பெருகி தோல் கேன்சர்ஸ் எங்க பார்த்தாலும் வரும். மூன்றாவது, ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காது, அதனால நம்முடைய நாடு உலகம் முழுதுமே ஒரு பெரிய கலாமிட்டி உருவாக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அடுத்ததாக குளோபல் வார்மிங் மூலமா நமக்கு வேண்டிய மழையும் வராம போயிருக்க சான்சஸ் இருக்குது. ஆகையால் பருவமழை பருவ காலங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப மாறிட்டே இருக்குது பருவ காலங்கள், மழை வர காலங்கள்ல மழை வர மாட்டேங்குது. அதற்கு காரணம் மரங்கள் இல்லாதனால, குளோபல் வார்மிங்னால. அதனால உலகம் முழுதுமே பஞ்சம் வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு. இப்ப இந்தியா முழுசும் பஞ்சம் வந்திருக்கு. சில நாட்கள்ல சில நார்த் இந்தியாவில மழை பெய்யும், சவுத் இந்தியாவில மழை பெய்யாது. சவுத் இந்தியாவில நார்த் இந்தியா மழை பெய்யாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரேதான் இந்தியா முழுசுமே மழை பெய்யாம இருக்கிற காரணம் குளோபல் ஒரு ரீசன் சொல்றாங்க. இதே நிலம் மாறிட்டே போச்சுன்னா, நம்ம கவலீனமா நம்முடைய உலக மக்கள் இருந்தாங்கன்னா, நம்முடைய நாடு உலகம் முழுவதுமே பலவிதமான வியாதிகள்னால, புரிந்து கொள்ள முடியாத வைரஸ்னால நாம் பாதிக்கப்படுவதற்கு பல காரணங்கள், இதன் மூலமா வரக்கூடிய விளைவுகள் வருவதற்கு சாத்தியம் உண்டு.
1: Thank you, sir.
9: Okay, bye.

0: பெட்ரோலிய எண்ணெய் எரிக்கிறது, இதெல்லாம் வச்சுதான் நம்ம மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி பயன்படுத்துறோம். அல்லது கார்ல, பஸ்ல, ஏரோப்ளேன்ல எல்லாம் போகிறோம். அது இல்லாம நாம நம்முடைய மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்ற ஒரு ஒரு பாட்டமுறையே நம்ம வச்சுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம செய்யறதுனால, இது எரிக்கிறதுனால கரிமல வாயு மேல போகிறது, அந்த கரிமல வாயு மேல போக போக குளோபல் வார்மிங் அதிகமாகிறது.
1: ஓகே ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், ஓசோன் லேயர் டிப்ளீஷனுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன வித்தியாசம்?
0: ஓசோன் லேயர்ங்கிறது அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு பிரச்சனை. அது அது வந்து நம்ம குளோபல் வார்மிங்ன்றது அட்மாஸ்பியர்ன்ற நமக்கு இதுக்கு மேல பூமிக்கு மேல இருக்க ஒரு 7-8 மைல் தூரத்துல இருக்க காற்று மண்டலத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடுனால ஏற்படுறது. ஆனா ஓசோன் துளைங்கிறது அதுக்கு மேல இருக்க ஸ்ட்ராட்டாஸ்பியர். ஸ்ட்ராட்டாஸ்பியர்ல இருக்க ஓசோன்ல அது வந்து சூரிய ஒளியில இருந்து வர அல்ட்ரா வயலட் ரேவினுடைய வீச்சை நமக்கு காப்பாத்துது. அது அந்த ஓசோன் லேயரை நாம வந்து அதை அழிச்சுன்னு வரோம். அதுக்கு காரணம் இந்த கரிமல வாயு போன்ற வாயுக்கள் கிடையாது. குளோரோஃபுளோரோ கார்பன்ஸ் ஒரு பர்டிகுலர் சில கெமிக்கல் வாயுஸ் தான் அது செய்யறது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வரோம். ஆகினாலும் அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது.
1: ஓகே சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், இப்படி நம்மளோட ஒரு செயலும் ஒரு செயலும் எப்படி குளோபல் வார்மிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்றது, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் பேச முடியுமா?
0: ஆமா, ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட்ன்றது நாம வந்து இந்த பூமியினுடைய தாங்கும் சக்தின்னு சொல்லலாம். அந்த பூமியினுடைய தாங்கும் சக்தியை தாண்டி அதுக்கு மேல நாம அத இது பண்றோம், சுரண்டிட்டு வரோம். அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம எடுத்துட்டு வந்தோம்னாக்கா அந்த விஷயம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கிட்டுதான் நம்ம மறுபடியும் கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் இருக்குன்னு நம்ம எடுக்கடுக்கு அது குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா காணாம போயிடும். அதே மாதிரிதான் இப்போ ஃபிஷிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, மீன் பிடிக்கிறோம். அந்த மீன் உற்பத்தி ஆகிற அளவுக்கு தான் நம்ம மீன் பிடிச்சோம்னா நம்ம கண்டினியூஸா நம்ம மீன் சாப்பிடலாம். ஆனா அந்த அதுக்கு அது உற்பத்தி ஆகிற அளவை விட அதிகமா நம்ம சுரண்டனம்னா ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அங்க இருக்க மீனே கிடைக்காது, நம்ம யாருக்குமே மீனே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி பூமி வந்து தானா தாங்கும் சக்தினா அது தானா ரீஜெனரேட் பண்றது. அந்த சக்தியை விட இப்ப நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு பேர் தான் ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு ஏக்கர் ஃபுட் பிரிண்ட் இருக்குன்னு கணக்கு போடுவாங்க. அவங்க கேட்டிருக்க அந்த ஏக்கர் வந்து பூமியில இருக்க மொத்த ஏக்கரை விட அதிகமான ஏக்கரை நம்ம பூமி கிட்ட வந்து நாம டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, குளோபல் வார்மிங் பொய்ன்னு சில பேர் சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு ஐ மீன் வேலிட், இது இது இது எப்படி நம்ம உண்மை உண்மை இல்லைன்னு சொல்றாங்க, ஆனா இதுக்கு என்ன சொல்லலாம் நம்ம?
0: அதாவது குளோபல் வார்மிங் நிஜமாவே நடக்கல, அது எல்லாம் சும்மா புரளி அப்படின்னு சில பேர் ப்ரோபகண்டா செய்யறாங்க. இது செய்யறவங்க யாருனாக்கா பெட்ரோலிய கம்பெனிகள், பெரிய பெரிய கார் கம்பெனிகள், அந்த மாதிரி அமெரிக்காவில ஐரோப்பியில இருக்க இந்த கம்பெனிகள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு புரளிய கலப்பி குளோபல் வார்மிங் பத்தி நடவடிக்கை எடுக்கிட்ட தடுத்துக்கிட்டு வராங்க.
1: ஏன்னா
0: அவங்க லாபத்தை நோக்க அப்படி செய்யறாங்க. ஆனா உலகத்துல இருக்க விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து குளோபல் வார்மிங் நடக்குது, ரொம்ப டேஞ்சரஸ், இது இதுக்கு மேல நடக்காம நம்ம தடுக்கணும் அப்படின்னு விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஒருமித்த கணக்கு கருத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ நம்ம விஞ்ஞானிகள் சொல்றதான் கேட்கணுமே தவிர இந்த மாதிரி ப்ராபகண்டா புரளி எல்லாம் நாம கேட்க கூடாது.
1: ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இதே இதே நிலையில இது மாதிரியே நீடிச்சு இருந்ததுன்னா இன்னும் சில வருஷத்துல எந்த இடத்துல கொண்டு விடும்? இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ், இந்த 30 வருஷம் கடந்து என்ன மாதிரி நிலையில் நம்ம நம்ம நம்மளை எதிர்பார்க்கலாம்?
0: குளோபல் வார்மிங்னால முக்கியமான விளைவுகள் என்னன்னா, இப்போ நமக்கு மழை பெய்யறது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, அல்லது சூறாவளி மூலமா சேதம் ஏற்படுறது, இந்த மாதிரி சேதங்கள் ரொம்ப அதிகமாகும்.
1: ஓகே,
0: அது ஒன்று. இன்னொன்னு, கடல் மட்டம் உயர்ந்துகிட்டே வரும். ஆக்சுவலா இப்ப நாம வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ள இதுக்கு விகராசம் நடவடிக்கை எடுக்க
1: முட்டிட்டோம்னாக்க
0: கடல் மட்டம் இன்னும் ஒரு 100-200 வருடத்துக்குள்ள 80 அடி உயர்ந்து போயிடும். 80 அடி உயர்ந்து பார்த்தா என்ன ஆகும், சென்னை எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும். ஆகினால அந்த அளவுக்கு கடல் மட்டம்

0: உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா மலையில இருக்க ஐஸ் வடதுருவம் தென்துருவத்துல இருக்க ஐஸ் கட்டி எல்லாம் உருகி எல்லாமே கடல்ல போயிடும். அது இன்னொரு இது. மூன்றாவது, அது வந்து இன்னும் ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே நம்ம பெரிய தாக்குதலை ஏற்படுத்த
1: என்னன்னாக்க,
0: உணவு உற்பத்தி குறைஞ்சு போயிடும்.
1: ஓகே,
0: பயிர்கள் நிறைய பூச்சிகள் வரும். அது இல்லாம மழை பருவங்கள் மாறி வரும், மாறி மாறி வரும். எப்ப மழை எதிர்பார்க்குமோ அப்ப பெய்யாது. நம்ம எதிர்பார்க்கறத மழை பெஞ்சு நட்ட பயிரை அழிச்சிடுறோம். அந்த மாதிரி மாறி மாறி வர்றதுனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி நம்ம நாட்டுல பஞ்சம் பெருக்கெடுக்கும். இந்த மாதிரியான பலவிதமான அழிவுகள் இருக்கு. அதனாலதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நம்ம உடனடியா நடவடிக்கை எடுத்து குறைக்கலனாக்க இன்னும் ஒரு 100-200 வருஷத்துக்குள்ள நாம இருக்க மனித இனமே அழிஞ்சு போயிடும். விஞ்ஞானிகள் ஒரு இது சொல்லிருக்கிறது, இந்த இன்னும் ஒரு 70-80 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்க உயிரினங்கள்ல கால் பகுதி உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்.
1: ஓகே
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் இந்த இன்டர்வியூல கலந்துட்டதுக்கு, உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஓகே சார், பாய் பாய்.
0: பாய்.
1: இப்ப சப்னா நமக்கு சில டிப்ஸ் கொடுக்க போறாங்க, குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம் இவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: ஃபர்ஸ்ட் டிப் வந்து மின்சாரம் எப்படி சேமிக்கணும் சொல்றேன். ஃபேன், லைட், டிவி எல்லாம் நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்க அப்போ நேரத்துல, சுவிட்ச் ஆஃப் பண்ணா குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: இப்போ ரெண்டாவது டிப் பவானி சொல்ல போறாங்க. குளோபல் வார்மிங்கை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் நான் சொல்றேன். இப்போ நம்ம குப்பையை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி குப்பைகளை வந்து மக்கி போகக்கூடிய பொருட்கள், மக்கி போகாத பொருட்களா தனித்தனியா பிரிச்சிடலாம். மக்கி போகாத பொருட்கள் வந்துட்டு அவங்க ரீசைக்கிள் பண்ணி திருப்பி நமக்கு அதையே கொண்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. மக்கி போகக்கூடிய பொருட்கள் வந்து பூமிக்குள்ளே போய் மக்கி போயிடும். ஸோ இந்த விதத்தில் வந்து இந்த ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். அந்த விதத்தில் குளோபல் வார்மிங்கையும் கட்டுப்படுத்தலாம்.

0: இப்ப ரஷ்மி என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
1: தண்ணியே சேமிங்க, பைப்ப திறந்தா மூட மறந்துடாதீங்க, பாத்ரூம் கழுவுற நேரம், துணி துவைக்கிற நேரமும் சிக்கனமா தண்ணியே செலவு பண்ணுங்க.

0: இப்ப சப்னா என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாம்.
1: உங்க கார் பைக் எல்லாம் அடிக்கடி சர்வீஸ்க்கு கொடுங்க, அப்போ புகைய குறைக்கலாம். இதுவும் குளோபல் வார்மிங் குறைக்கிறதுக்கு ஒரு முயற்சி.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. Check your car tires each month to ensure they are properly inflated. Underinflated tires waste gasoline and leads to faster wear and tear of tires. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு டிப் சொல்ல வராங்க. ஏசி அப்புறம் இந்த எலக்ட்ரிக் ஹீட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்க. அப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் கம்மியாக செலவாகும், மின்சாரம் சேமிக்கலாம். அப்புறம் ஏசி யூஸ் பண்ணுறதுல இன்னொன்று இருக்குது, இந்த ஃபில்டர்ஸை அடிக்கடி செக் பண்ணோம், அதுக்குள்ளே தூசி அப்பப்போ வந்து மாட்டிக்கும். அப்போ அந்த ஏசி வந்து இன்னும் கரண்ட் இழுக்கும். ஸோ அந்த ஃபில்டர்ஸ் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சா ஏசி கொஞ்சம் பெட்டராக யூஸ் ஆகும். அது அப்போ வந்து மின்சாரம் சேமிக்க முடியும்.

0: of us use air conditioners in our daily lives. Did you know that the usage of air conditioner releases harmful chlorofluorocarbons into the environment? This CFC leads to global warming and in turn gives faster melting of glaciers, more severe floods, prolonged drought, and even UV rays to enter the earth, causing skin cancer, mutation, genetic disorders, and whatnot. Oof, do you still think AC is cool? Well, here's the eco tip of the day to help stop global warming. Minimize the usage of air conditioners, and even if you do, do not set the temperature below 24 degrees Celsius. So here's your chance, make a change.
1: இப்போ ரஷ்மி ஏதோ ஒரு டிப் கொடுக்க போறாங்களாமே, என்னன்னு கேட்கலாம்.
2: மரத்தை வெட்டாதீங்க, அப்படியே வெட்டினாலும் ஒரு மரத்துக்கு ரெண்டு மரத்தை வளங்க. இந்த மாதிரி செய்தா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.

0: Do you want to help stop global warming? Here's the eco tip of the day. What a better way to go green than planting a tree? Trees help suck up the carbon dioxide, provide cleaner air, and save 2,000 pounds of carbon dioxide a year. So here's your chance. Make a change.
1: இப்போ பவானி இன்னொரு மூணு டிப்ஸ் சொல்ல போறாங்க.
2: இப்போ மரத்தை நடுறதை பத்தி பேசறச்ச நமக்கு சில சமயம் நேரம் இருக்காது, இல்லைன்னா மறந்துடுவோம். அதனால இந்த மாதிரி வேணா நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம். நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு, இல்லைன்னா நம்மளோட கல்யாண நாள் அன்னைக்கு வருஷம் ஒரு மரம் இல்லைனா ரெண்டு மரம் வளர்க்குறதா ஒரு முடிவு எடுத்தாக்க குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் பிளாஸ்டிக் எரிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். பிளாஸ்டிக் மட்டும் இல்லை, எந்த பொருளையும் எரிச்சாக்க கண்டிப்பாக உடம்புக்கு கெடுதலாக இருக்கிற கேஸஸ்லாம் அது வெளியில் வருது. நம்ம அதை மூச்சு எடுக்கச்ச அதுவும் நம்ம உடலுக்குள்ளே போய் கண்டிப்பாக நமக்கு நிறைய நோய்கள் வருது. குளோபல் வார்மிங்க்கு கண்டிப்பாக இது ஒரு பெரிய காரணம். இந்த மாதிரி ரோடில் பிளாஸ்டிக் எரிக்கிறது, அப்புறம் குப்பையை எரிக்கிறது, பேப்பர் எரிக்கிறது. இப்போ போகியை கூட இப்போ குப்பை எரிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அதனால் கொஞ்சம் பண்ணாக்க கண்டிப்பாக குளோபல் வார்மிங் குறைக்கலாம்.
0: ஹே.

0: பூமி வெப்பமாகிறது எப்படின்றத ரஷ்மி, சப்னா அப்புறம் பவானி நாங்கள் சொன்னோம். அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில் என்ன வருதுன்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனவுன்ஸ்மெண்ட் வெளியிடுவோர். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்னப்பா இவ்வளவு புகை எங்கேருந்து வருது திடீர்னு?
1: இது போகி அன்னைக்கு தானே பண்றாங்க.
0: ஆனா அதுவுமே தப்பாச்சே, அரசாங்கமே போகி அன்னைக்கு குப்பை எரிக்கிறத தடை செஞ்சிருக்கே. இவங்க என்னடா சாதாரண நாள்லயே இவ்வளவு குப்பையை எரிக்கிறாங்க?
1: இந்த மாதிரி குப்பை எல்லாம் எரிக்கிறதுனால தான் பூமி சூடாயிட்டு வருது. இதுதான் குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க.
2: அப்படியா? இதனால என்ன ஆகுது?
0: இதனால மலைகள்ல இருக்கிற பனியெல்லாம் உருகி வெள்ளம் ஆகிட்டு வருது. அப்புறம் நம்மள சுத்தி இருக்கிற புகையினால மூச்சு சம்பந்தப்பட்டு நோய்கள் வரும்.
3: This is a public service announcement brought to you by MOPCRS 107.8.
1: இப்போ குளோபல் வார்மிங் பத்தி ஒரு அழகான ஜிங்கிள் கேட்கலாமா?
0: ஒரு பாடலா? ஆமா கேட்கலாமே.

0: என்ன நேர்களே, பாட்டை ரசிச்சீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். அடுத்தது வந்து இந்த பூமி உஷ்ணம் ஆகிறத பத்தி ஒரு நாடக வடிவத்துல சொல்ல போறோம். கமலா கிளாஸ்லயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவங்க டீச்சர் கிட்ட சொல்றாங்களாம், டீச்சர் டீச்சர் நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன், என்னன்னு கேக்குறீங்களா?
1: ஓகே, என்னென்ன கேட்போ.
0: கமலா ஒரு சாக் பீஸ் எடுத்து போர்டில் ஒரு மரம் வரைஞ்சாங்க. வரைஞ்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை எடுக்கிறதுக்கு ஒரு மெஷின் பற்றி பேசினீங்களா? இது ஏற்கனவே நம் பூமியில் இருக்கிறது தான். செடி கொடி புல் எல்லாம் இதே வேலையை தான் செய்யுது. ஆனால் உலகத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை இழுக்க மரம் வளர்க்கணும்னா சுத்தமாக இடமே இல்லை. ஏன்னா நம்ம மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துல நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கோம்.
1: டீச்சர் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, வெளியே போய் ஆழமா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு அவங்க கிட்டேயே சொல்லிக்கிட்டாங்க, இதே மாதிரி அடுத்த தலைமுறை எவ்வளோ நாள் தான் சுவாசமான காற்றே உணர போறாங்களோ. மரத்தெல்லாம் வெட்டிக்கிட்டே போறதுனால வர தலைமுறைகள் மிஞ்ச போறது என்னன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புறோம், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த ப்ரோக்ராமில் சொன்னதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சுற்றுப்புற சூழலை காப்பாற்றலாம், குளோபல் வார்மிங்கையும் சீக்கிரமாக குறைக்கலாம். இப்படிக்கு ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் சப்னா, பவானி அண்ட் ராஷ்மிகா ஃபார் எம்ஓபி சிஆர்எஸ் 107.8. என்ன நேர்களே, நாடகத்தை கேட்டிங்களா? இந்த மாதிரி ஒரு ஒரு பள்ளிக்கூட மாணவர்கள் மாணவிகளும் இந்த மாதிரி அவங்க பர்த்டே அன்னைக்கு பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டாங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம பூமியிலேருந்து அது வெப்பமடைகிறத ரொம்ப சுலபமாக நம்ம காப்பாற்றலாம்.
2: அடுத்தது வருது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட், கேட்கலாமா?
0: ஆ, கேட்கலாமே.

0: அடடா, என்ன பஸ் சிக்னல்லே நிற்குது, ஆனால் என்ஜின் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுவும் புகையை வெளியே ஏற்றுது. அதனால் சிக்னலில் நிற்கிற கொஞ்ச நேரமாவது என்ஜினை ஆஃப் பண்ணி வைக்கணும். இப்படி செஞ்சா குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன இந்த பஸ்லேருந்து வர புகை ஒரே கருப்பாக இருக்கு?
0: ஆமாப்பா, லெட்டட் பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுனால தான் புகை குறிப்பாக வருது. இதை குறைக்க தான் இப்போலாம் எல்பிஜி அன்லெட்டட் பெட்ரோல் உபயோகிக்க வண்டி எல்லாம் வந்திருக்கு.
1: இதை தவிர்த்து ஜனங்க பக்கத்தில் எங்கேயாச்சும் போகணும்னா நடந்து இல்லாட்டி சைக்கிளில் போனாங்கன்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் சுற்றுப்புற சூழலுக்கும் ரொம்ப நல்லது.
0: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
1: இப்போ மிஸ்டர் கருணாகரன் பேசுறத கேட்டேங்க இல்லையா, இவர் வந்து ஒரு பெரிய நிர்வாகத்துல ஒரு சேர்மனா இருக்காரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு இந்த குளோபல் வார்மிங் பத்தி எவ்வளவு விவரமா தெரியும்ன்றத நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வந்துடலாமா?
0: போயிட்டு வந்துடலாமே.
2: இப்போ நம்ம வந்துட்டு ஓலிக்ஸ் அப்படின்ற கம்பெனில இருந்து இந்த குப்பை எடுக்கிற உங்ககிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேக்கலாம். ஹலோ, உங்க பேர்
3: என்ன?
2: சரி, இப்ப வந்து எக்ஸ்னோரால அப்புறம் இங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா குப்பையெல்லாம் தனித்தனியா அள்ளி போடணும்னு. மக்கி போற குப்பை மக்காத குப்பைய எப்படி நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, எது மக்கி போகும் எது மக்கி போகாது
3: அப்படின்னு? ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, இது மக்கு இது மக்காதுன்னு
2: சொல்லி. பிளாஸ்டிக் அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி நீங்க தனித்தனியா பிரிக்கிறீங்க, மக்கி போறது மக்கி போகாதத?
3: பிளாஸ்டிக் மட்டும் அது பிளாஸ்டிக் பூமியில போட்டா மக்காது, அதனால அதை வந்து தனியா பிரிச்சிருவோம். மக்குற பொருளை அப்படியே குப்பை தொட்டில போட்டுருவோம்.
2: அதுக்கப்புறம்
3: இப்போ
2: நம்ம ஒரு ஆட்டோக்காரர் கிட்ட பேசலாம். ஹலோ.

0: உங்க பேர் என்ன?
1: என் பேர் ராஜம்மா.
0: சரி சார், நீங்க என்ன பண்றீங்க?
1: நான் ஆட்டோ டிரைவரா இருக்கேன்.
0: சரி, ஆட்டோ டிரைவரா இருக்கீங்க. சோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது இல்லனா மேக்ஸிமம் எவ்வளவு பெட்ரோல் செல்லுவாங்க?
1: வந்து 4 குள்ள போடுவோம். அதுக்கு அதிகபட்சமான ஓட்டமா இருந்தா ஒரு 5 லிட்டர் போடுவோம்.
0: ஓகே சார், இப்ப சில வண்டில எல்லாம் நம்ம ரோட்ல போறச்சு பாக்குறோம், சில வண்டில எல்லாம் ரொம்ப அதிகமா புகை வருது. இது எதனால நினைக்கிறீங்க?
1: புகை வர்றதுன்னு வண்டியை பொறுத்த இருக்குதுமா. இன்ஜின் பழுது அடைஞ்சதுன்னா அது நம்ம மெக்கானிசம் வச்சு நம்ம புகை வராத அளவுக்கு நம்ம பழுது பாத்துக்க முடியும். அதுக்காக கம்பெனில இருந்து வர ப்ராஜெக்ட் எல்லாம் வந்து அதெல்லாம் சரி பார்த்து தான் வர்றது. அது ஓடுற மோட்டார் வெஹிக்கிள் எல்லாம் வந்து நம்ம சொல்லி ரிப்பேர் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால பொல்யூஷன் வரலாம், அதை நம்ம சரியும் பண்ணலாம்.
0: ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் எங்களோட கலந்துக்கிட்டதுக்கு.
1: வாங்க.
0: ஹலோ, உங்க பேர் என்ன?
2: என் பேர் கலா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
2: ஹிஸ்பானில ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
0: ஓகே மேடம், இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பூமிக்குள்ள போய் புதைஞ்சிடுறது. நம்ம நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றதுனால பூமிக்குள்ள போய் புதைஞ்சிடுறது. ஆனால் இதனால என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
2: தெரியாதுங்களா?
0: நீங்க பிளாஸ்டிக் கவர்ஸ் வாங்குவீங்களா இல்ல வீட்டுல இருந்து ஏதாவது கரிகா அந்த மாதிரி எடுத்துட்டு வாங்கும் போது ஏதாவது துணி பை இல்ல பேப்பர் பை எடுத்துட்டு போற பழக்கம் உண்டா, இல்ல நீங்க அங்க
2: குடுக்கறதுல வாங்கிட்டு வருவோம்?
0: அங்க குடுக்கற பிளாஸ்டிக் கவரையே நீங்க வாங்கிட்டு வருவோம்.
2: ஆமா,
0: வீட்டுல இருந்து துணி பை
2: இல்ல கூட எடுத்துட்டு போவோம், லஞ்ச் கூட இல்லன்னா அங்க குடுக்கறதுல வாங்கிட்டு வருவோம்.
0: சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்.
2: தேங்க்ஸ்.
0: ஹலோ, உங்க பேர் என்ன?
3: சௌந்தரராஜன்.
0: நீங்க என்ன பண்றீங்க?
3: ஆட்டோ ஓட்டுறேங்க.
0: சரி, இப்போ நம்ம மரத்தெல்லாம் வெட்டுறதுனால பூமி சூடாயிட்டே வருது, இது பத்தி உங்களுக்கு தெரியுமா?
3: உண்மைதான், அது மரம் வெட்ட வெட்டினா குளுமை வந்து ஆக்சுவலா வந்து கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம நிழல் இது இருக்கோ அதுக்குள்ள இந்த மழைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரம் வெட்டிட்டோம்னா மழை வராது.
0: அப்புறம் இவ்வளவு புகை வருது எல்லாம் வண்டியில இருந்து, இதுவும் பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
3: உண்மை, அது உண்மைதான், அது புகை அதிகமா வரதுல உங்களுக்கு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் எது அதிகமாக ஆகும்னா கேட்டீங்கன்னா இன்னும் வெயில் அதிகமா தான் வரும் ஆக்சுவலா.
0: சரி, உங்களுக்கு மரம் வளர்க்குற பழக்கம் உண்டா?
3: உண்டு, செடி எல்லாம் வளர்க்கறது உண்டு என் பழக்கம்.
0: நீங்க செடி எதனா வீட்டு பக்கத்துல வச்சிருக்கீங்களா?
3: வச்சிருக்கேன், சின்ன ஆலமரம் வந்து ஒரு சின்னதா ஒரு போனிஸ் மாதிரி வச்சு கட் பண்ணி சின்னதா வளர்க்கறது ஆக்சுவலா. அது என்னுடைய இது.
0: இந்த மாதிரி மரம் வளர்க்கறதுக்கு ஏதாவது பர்டிகுலர் காரணம் ஏதாவது இருக்கா?
3: அதாவது கேட்டா எனக்கு கொஞ்சம் அழகுக்கு, வீட்டுக்கோசம் கொஞ்சம் அழகுக்கோசரம் நான் வச்சு பண்ணிருக்கிறேன், வேற எதுவும் இல்லை. அதாவது இன்னொரு செடிங்கெல்லாம் வளர்க்கறது வந்து அந்த பூ இந்த முள்ளுங்கள்ல வந்து சில பொடி பூவெல்லாம் வரும், அதுவும் வளர்க்கறேன் நான்.
0: ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ.
3: தேங்க்யூ மேடம்.
0: ஹலோ மேடம், உங்க பேர் என்ன?
4: கஸ்தூரி.
0: நீங்க என்ன பண்றீங்க?
4: வீட்டு வேலை செய்யுங்க.
0: சரி, இப்ப வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் நீங்க குப்பை போடுறதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் அது மக்கி போகாத பொருள், மக்கி போகிறத பொருள் அப்படி நீங்க பிரிச்சு போடுற பழக்கம் உண்டா?
4: அப்படி பிரிச்சு போட மாட்டான், அந்த பேப்பர் கடையில கொண்டு போய் போட்டுரும், சேர்த்து வச்சுட்டு பேப்பர் கடையில.
0: அதுக்கப்புறம் நீங்க மரம் வளர்க்குறீங்களா? அதான் மரம் வளர்க்குற
4: பழக்கிறது எல்லாம் கிடையாது, மரம் வளர்க்க மாட்டோம், இடம் கிடையாது, அவசியம் பொருள் இருக்கிறோம்.
0: நீங்க அப்படின்னா மொட்டை மாடியில இல்லன்னா பால்கனில வளர்க்கலாம் இல்லையா?
4: அதை வளர்க்கலாம், சும்மா ஒரு மணி பிளான் செடி ஒரு பல்புல போட்டு வாசப்படியில வச்சுக்கிறோம் அவ்வளவுதான்.
0: அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த மரம் வெட்டுறதுனால அதுக்கப்புறம் இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால பூமி சூடாயிட்டே வருது, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா?
4: அது தெரியாது, நாங்க கேஸ் வச்சிருக்கோம், கேஸ் அடுப்புல வைக்க முடியாதாங்க.
0: சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். இப்ப தெரியுதா நம்ம குளோபல் வார்மிங் பத்தி இவ்வளவு பேசுறோம், ஆனா கூட இத பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. இவங்க பேசுறத வச்சு நமக்கு என்ன தெரியுது? குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம அப்படியே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்குமே வழிய நிறைய பேருக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாததுனாலதான் அவங்க பிளாஸ்டிக் எல்லாம் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் மரம் வெட்டுறது இல்லையா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதனால என்ன ஆகுதுன்னு கூட தெரியறதே இல்ல. இவங்களை பத்தி தெரியப்படுத்தினா கண்டிப்பா அவங்களும் எதனா முயற்சி எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். இப்ப வந்து நம்ம எவ்வளவோ பேருக்கு குளோபல் வார்மிங்கே தெரியல, அதை நம்ம பார்த்தோம். நிறைய பேர் பிளாஸ்டிக் நிறைய வாங்குறாங்க, அவங்களுக்கு பிளாஸ்டிக் செலவு பண்றதுனால என்ன ஆகுதுன்னே தெரியுதுல. மரம் வளர்க்கறதோட ஒரு இம்பார்ட்டன்ஸே தெரியாம போயிடுச்சு, அதோட முக்கியத்துவமே தெரியாம போயிடுச்சு. ஆனா எல்லாரும் அப்படி இல்லைங்க. இப்போ எஜுகேட்டட் பீப்புள்னா வேலைக்கு போறவங்களை கேட்டா கண்டிப்பா அவங்களுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு நாலெட்ஜ் இருக்கு, இதை பத்தி ஓரளவுக்கான அவங்க தெரிஞ்சிட்டு இருக்காங்க.
5: மக்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாம இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேட்ட பிறகு அட்லீஸ்ட் இப்ப மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பப்ளிக் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்.
6: அண்ணாச்சி, 1 kg வெண்டைக்காய் போடுங்க.
5: அப்புறம் எனக்கு 1.5 kg தக்காளி கவர்ல பேக் பண்ணி தரீங்களா?
6: ஏன், வீட்டுல அந்த கவர் இல்ல, துணி பை எடுத்துட்டு வரலையா நீங்க?
5: அதெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு யாருக்கு ஞாபகம் இருக்கும்?
6: இல்ல பொறுமைதான் இருக்குமா?
7: இந்த மாதிரி அலட்சியமா இருக்கிறதுனால தான் நம்ம என்விரான்மெண்ட் 4 மோசமாயிட்டு வருது.
5: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
6: பின்ன என்னங்க, நம்ம தெருவிலேயே பாத்துக்கோங்க, எவ்வளவு பிளாஸ்டிக் குப்பை பக்கம் பக்கமா கிடக்குது. அப்படி செய்யறதுனால செடிகள் ஊட்டச்சத்து கிடைக்காம போகுது.
5: இதனால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது?
0: முதல்ல பிளாஸ்டிக் கவர்ல கரிகா வாங்கினா ரொம்ப நேரம் வச்சா புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவதா, பிளாஸ்டிக் ஒரு மக்கி போகாத பொருள், அதனால அது பூமியில பொதிஞ்சு செடிகளை வளர விடாம பண்ணுது. அது மட்டும் இல்ல, நாய் மாடு அப்புறம் மற்ற ஜந்துகள் தெரியாம அதை சாப்பிட்டு செத்து போயிடுது.
5: இவ்வளோ நாள் எனக்கு இது தெரியாம போச்சு.
0: இனிமே நாங்க பிளாஸ்டிக் கவர் அப்புறம் மற்ற பிளாஸ்டிக் பொருளை வாங்குறத ஒரேடியா நிறுத்த போறோம்.
5: This is a public service announcement brought to you by MOP CRS 107.8.
0: இப்ப பூமி வெப்பமடையறத பத்தி ஒரு வர்க்கிங் உமன் கிட்ட இருந்து அவங்களுக்கு இத பத்தி தெரியுமான்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் உமன் கிட்டேருந்து குளோபல் வார்மிங் எப்படி கட்டுப்படுத்தலாம், இல்லை குளோபல் வார்மிங் எதனால வருது, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேடம், உங்கள் பேர் என்ன?
8: ஹலோ, என் பேர் தேவிகா.
0: ஓகே, குளோபல் வார்மிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா?
8: குளோபல் வார்மிங் பத்தி தெரியும், ஏன்னா இப்போ நிறைய வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து மீடியால, எஸ்பெஷலி வந்து டெலிவிஷன்ல, நியூஸ் பேப்பர்ல, ரேடியோல, அப்புறம் நிறைய வந்து இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எக்ஸ்னோரா மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இப்போ குளோபல் வார்மிங் பத்தி, அதாவது நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த பூமியில ஏற்படுற சுகாதார கேடுகள், அதனால நமக்கு வந்து நடக்கிற வந்து தீமைகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்து விழிப்புணர்வு எல்லாம் பண்றாங்க. அதனால குளோபல் வார்மிங் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்.
0: அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸ் பத்தி தானே சொல்றீங்களா?
8: ஆமா, இப்போ பிளாஸ்டிக்ஸ் பத்தி என்ன சொல்றது, இப்ப நீங்க கேட்டீங்க முதல்ல குளோபல் வார்மிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. குளோபல் வார்மிங்ல வந்து மெயினா வந்து இப்ப நம்ம வந்து இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப வந்து நம்ம மிட் அக்டோபர்ல இருக்கோம். இப்ப மிட் அக்டோபர்ல நமக்கு வந்து நல்ல வந்து ஒரு ரெய்னி சீசன் இருக்கணும். ஆனா இப்ப வந்து சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு மேல வந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஹீட் வந்து நம்ம இப்ப வந்து நம்ம அந்த சம்மர் அந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதெல்லாம் எதோடைய பாதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து குளோபல் வார்மிங், அதாவது வந்து பூமி வந்து ரொம்ப உஷ்ணமாயிடுது. நம்ம வந்து அதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மெயின் காரணம் வந்து என்னன்னா, அந்த காலத்துல நிறைய வந்து மரம் நடுவாங்க, அதனால வந்து என்ன ஆகும், நிறைய வந்து கட்டடங்கள்லாம் வந்து கம்மியா இருந்து மரம் ஒரு இவ்வளவு ஒரு பூமின்னு எடுத்துக்கிட்டா இத்தனை இடங்கள்ல தான் வந்து இவ்வளவு மரம் இருக்கணும், இவ்வளவு ஃபாரஸ்ட் இருக்கணும், இவ்வளவு லேண்ட் ஏரியா இருக்கணும், இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்கா சென்னை மாதிரி சிட்டியும் சரி, சென்னை மட்டும் இல்ல இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மக்கள் வந்து தொழிற்சாலைகள் ஜாஸ்தி ஆகுது, அதனால வந்து நிறைய கட்டடங்கள் தான் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, அதனால எல்லா மரங்களையுமே வந்து அவங்க வந்து அழிச்சிடுறாங்க. எந்த வீட்லயாவது வந்து இப்ப எங்கேயாவது வந்து தோட்டம் எல்லாம் இருக்கா? எதுவுமே கிடையாது. எங்க பார்த்தாலும் பிளாட்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து ஒரே கட்டடம் கட்டடமா இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு காலத்துல நம்ம வந்து அசோகர் மரம் நட்டார், அசோகர் மரம் நட்டார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரலாற்றுல படிச்சுட்டு இருக்கோம். அசோகர் மரம் நட்டார்ன்னு வரலாற்றை மட்டும்தான் படிச்சுட்டு இருக்கோமே தவிர இப்போ வந்து யாராவது மரம் நடுறாங்களா? இன்னும் ஒரு கற்பனை கதையெல்லாம் கூட சொல்றாங்க, 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு வந்து நம்ம ட்ரீ, விதவிதமான ட்ரீ எல்லாம் வந்து எல்லா ரோட் சைட்ல எல்லாம் ரெண்டு பக்கமும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததியினர் வந்து புக்ஸ்லயும் சரி, இல்லைன்னா வந்து அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அவங்க வந்து கதை சொல்ற மாதிரி ஆயிட போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிட போகுது அப்படிங்கறதுனாலதான் இப்போ வந்து இந்த ட்ரீ மரம் நடுறது வந்து ஜாஸ்தி வந்து அவேர்னஸ் வந்து இப்போ பப்ளிக் கிட்ட வந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பா வந்து என்னன்னா நிறைய இந்த ட்ரீ சாப்ளிங்ஸ், அதாவது மரக்கன்றுகளை வந்து ஒரு கிஃப்டா கொடுக்கறது, சின்ன சின்ன ஸ்கூல் சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஹேபிச்சுவல் ஆக்குறதுக்காக அது அவங்களுக்கு வந்து மரக்கன்றுகள் எல்லாம் நட வைக்கிறது, அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து மினிஸ்டர்ஸோட பிறந்த நாளோ இல்லை அவங்க வந்து ஒரு பெரிய தேச தலைவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் வந்து ஒரு மரம் நடுறத வந்து ஒரு ஃபங்க்ஷனா வந்து வச்சு வந்து கொண்டாடுறாங்க. இப்போ வந்து நிறைய வந்து கோயில் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய வந்து அவங்கவுங்களோட நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அங்கெல்லாம் மரம் வந்து நட்டு அந்த மரத்தை அவங்களே பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விழிப்புணர்வுகள்லாம் வந்து ஜாஸ்தியா வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இன்னும் பெரிய பெரிய ஒரு பிளாட் சிஸ்டம்ஸ்ல எல்லாம் கூட வந்து ஒரு அசோசியேஷனா சேர்ந்து அந்த அவங்க இருக்கிற ஏரியால வந்து 100 மரம் நட்டேன், 200 மரம் நட்டேன் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு செய்தியா மட்டும் இல்லாம வெறும் வந்து ஒரு விழிப்புணர்வு முகாமா மட்டும் இல்லாம ஒரு ஒரு காமன் மேனும் வந்து அந்த மரத்தினால ஏற்படுற நன்மைகள் வந்து நிச்சயமா வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு மரத்தை அழிக்காம அதே சமயம் மரத்தை வந்து நடுற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்ம வந்து ஒரு அதை வந்து தடுக்கலாம். மரம் வந்து நிழலோட அருமை வெயில போனாதான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து மரத்தோட அருமை இப்பதான் நம்ம உணர்ந்துட்டு இருக்கோம். ஒரு அந்த காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிந்து ரிலிஜன்ல ஒரு ஒரு கோயிலையும் வந்து ஒரு ஒரு மரத்தை வந்து ஸ்தல விஷயமா கொண்டாடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மரத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ அந்த அந்த அளவுக்கு வந்து இப்போ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற அந்த மரத்தை வந்து நிச்சயமா நம்ம வந்து அழிக்க கூடாது. அதனால தான் நமக்கு வந்து நல்ல மழை வரும், நிறைய வந்து செடி கொடிகள் இல்லை இருந்தாதான் நம்ம வந்து பூமி வந்து ஆரோக்கியமா இருக்கும், பசுமையா இருக்கும். மரம் நடுறது வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம்தான். அப்புறம் நீங்க அடுத்தது கேட்டீங்க பிளாஸ்டிக் பத்தி கேட்டீங்க. குளோபல் வார்மிங்க்கு வந்து அடுத்தது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் தான். அதாவது பிளாஸ்டிக் வந்து என்னன்னா நம்ம நிலத்தை வந்து மாசுபடுத்துது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா பிளாஸ்டிக் இப்போ நம்ம நம்ம பூமி கடையில போடுற குப்பைகள் வந்து மண்ணோட மண்ணா மக்கி சிலது வந்து மக்கி அது உரமா போயிடுது, சிலது வந்து அது வந்து மக்காத தன்மை உடையது. அந்த பிளாஸ்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்கவே மக்காது, அது மக்கறதுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து பூமி வந்து நம்ம நல்லா விளைஞ்சிருந்தா நல்லா இருந்தாதான் நமக்கு நல்லா வந்து நெல்லெல்லாம் நம்ம நல்லா வந்து நல்லா நம்ம பயிர் நம்மளால நல்லா செழித்து வளரும். அப்பதான் நம்ம வந்து நிறைய வந்து உணவுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாம இருக்கும். நம்ம வந்து நம்ம நாடு எஸ்பெஷலி வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. நம்ம வந்து இப்பயே வந்து அந்த அப்பைக்கிப்போ இப்ப நம்மளுடைய இது வந்து மகசூல் எல்லாம் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா விவசாயிகள்லாம் பட்டினி எல்லாம் இருந்து தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்போ அதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சோ நம்ம வந்து வருங்காலத்துல வந்து நம்ம உணவு வந்து வேற்று நாட்டுல வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணி நம்ம அந்த சாப்பிடுற நிலைமை வந்து நமக்கு வந்துடவே கூடாது. எப்பயுமே நம்மளே பயிர் செஞ்சு நமக்கு அது சன் சஃபிஷியண்டா இருக்கணும். விவசாயிகள் வந்து எஸ்பெஷலி வந்து அவங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும். இப்பயே பாத்தீங்கன்னாக்கா அரிசி எல்லாம் எவ்வளவு விளைவிக்குது, ஜாஸ்தி விளைவிக்குது, விலைவாசிகள் காய்கறிகள் எல்லாமே எதுக்குதுன்னா விளைச்சலோட பற்றாக்குறையினாலதான். சோ அதெல்லாம் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பூமியை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும். இந்த குப்பை வந்து போடுறது வந்து பிரிச்சு போடுறதுக்கு வந்து மக்களுக்கும் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கணும். மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கறத அதான் நம்ம சொன்னோம். அந்த பிளாஸ்டிக் எவ்வளவு கெடுதல் ஆடுதுன்னு அந்த பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து நிறைய வந்து ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. குறிப்பா வந்து கார்பரேஷன்ல கூட பாத்தீங்கன்னாக்கா செய்தி நம்ம மெரினா கடற்கரையில கூட நிறைய வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இப்ப பேன். அது வந்து பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணவும் கூடாது. அங்க இருக்கிற ஷாப் கீப்பர்ஸும் அதாவது அந்த கடைக்காரர்களும் பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயம். கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. சோ பப்ளிக்குக்கும் அந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு 3 ரூபாய் பிஸ்கெட் நீங்க வாங்குறதுக்காக கடைக்காரர்கிட்ட ஒரு 50 பைசா பிளாஸ்டிக் பேக் கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வாங்குற மென்டாலிட்டி தான் பப்ளிக்கு ஜாஸ்தி இருக்கு. சோ அந்த மாதிரி எதனால அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாங்கினா இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு மக்களுக்கு தெரிய வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களும் வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த பிளாஸ்டிக்னால என்னென்ன கெடுதல் வருது அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் மாதிரி நிறைய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் ஜாஸ்தி இருந்தாதான் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க வந்து துணிப்பை யூஸ் பண்ணுவாங்க, ஜூடு யூஸ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்ப திருப்பி இப்ப பிக்கப் ஆயிட்டு இருக்கு. பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ரீயூசபிள் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஜூட் பேக்ஸ் யூஸ் பண்றாங்க, காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் ஜூட் பேக் யூஸ் பண்றாங்க. சோ பிளாஸ்டிக்ஸ் டெஃபினட்டா வந்து அது கம்ப்ளீட்டா வந்து அது பேன் பண்ணிட்டு அந்த ரீயூசபிள் ரீயூஸ் பண்ண முடியாத இதை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மூணாவது வந்து குளோபல் வார்மிங்க்கு முக்கியமா வந்து இருக்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க பொல்யூஷன். அந்த பொல்யூஷன் வந்து எப்படி ஜாஸ்தி வந்து இப்ப வந்து முதல்லலாம் வந்து நம்ம வந்து மக்கள் நிறைய நடந்து போவாங்க, சைக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கம்யூட்டிங்க்கு வந்து எல்லாருமே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் வந்து கார் அப்புறம் வந்து வேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் வீட்லயும் வந்து ஒரு டெஃபினட்டா வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு சன் இருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு 2 பைக் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு கார், ஒரு ஒய்ஃப் ஒரு கார், ஒரு மேல் தட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில கூட அப்படிதான் இருக்கு. ஸோ அப்படி வந்து ஏன் அதையே நம்ம வந்து ஒரே ஃபேமிலியில ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஒரே கார்ல யூஸ் பண்ணலாம். நிச்சயமா வந்து நாங்க நடந்து போங்க சைக்கிள்ல போங்க அப்படின்னு சொன்னா அது வந்து இப்ப சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ அதனால அந்த யூஸ் பண்ற காரையே வந்து நம்ம வந்து எப்படி சயின்டிபிக்கா வந்து இன்னும் அதை வந்து யூசேஜை குறைச்சி நம்ம வந்து எப்படி அது பொல்யூஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறத யோசிக்கலாம். ஒரு அபார்ட்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஒரு 20 பேர் வந்து இருந்தாங்க, ஒரே ஏரியாக்கு போனாங்கன்னா எல்லாரும் தனித்தனியா ஒரு வண்டியோ இல்ல ஒரு காரோ யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு காமனா ஒரு வேன் எடுத்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ண, அதாவது போக்குவரத்துக்கு யூஸ் பண்ணோம்னா நிறைய வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆறதோட இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த பெட்ரோலும் வந்து நமக்கு வந்து கன்சம்ஷன் வந்து ரொம்பவே குறைச்சலா இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு கூட வந்து பெற்றோர்கள் வந்து ஸ்கூல்ல ஆப்ரேட் பண்ற வேன் இல்ல பஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால வந்து ஒரே இடத்துல வந்து நிறைய வந்து அதே வழியா வர்றவங்க வந்து ஈஸியா வந்து அந்த டிராவலிங்க்கு டிராபிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பொல்யூஷனுக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பெட்ரோலும் நமக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். தேவையில்லாம ஏன் நம்ம வந்து காசை வந்து பெட்ரோல்ல வந்து அன்னெசரியா யூஸ் பண்ணணும். அப்புறம் பக்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஒரு நடை தூரத்துல இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி யூஸ் பண்ணாம சைக்கிள் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நடந்தே போகலாம். எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ் ஆச்சு, நமக்கு வந்து பெட்ரோலுக்கு வந்து காசும் வந்து நமக்கு வந்து மிச்சமாகும். ஸோ இதை வந்து பப்ளிக் வந்து கொஞ்சம் வந்து யூஸ் பண்ணலாம். இருக்கவே இருக்க நம்மளுடைய வந்து கவர்மெண்ட் விட்டுருக்கிற வந்து பஸ்ஸஸ் இப்போ நிறைய சொகுசு பேருந்துகள்லாம் பஸ்ஸஸ் நம்ம வரோம். இன்ஃபேக்ட் ஏசி பஸ் எல்லாம் கூட வந்து நம்ம நிறைய விட்டுட்டாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு காரு இல்லை கால் டாக்ஸி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு சென்ட்ரல்லேருந்து ஒரு ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நமக்கு 200 ரூபாய் ஆகும். பட் இதே இப்போ அந்த ஏசி பஸ் சென்ட்ரல்லேருந்து எல்லா இடத்துக்கு விட்டுருக்காங்க, ஒரு அது ஒரு 25 ரூபாய் 20 ரூபாயிலே முடிஞ்சிருது. ஒரு ஒரு அட் டைம்ல எத்தனை பேர் அதனால பெனிஃபிட் ஆறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய நல்ல நிறைய டிலக்ஸ் பஸ் எல்லாம் இப்போ நிறைய வசதிகளோட இருக்குங்க, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் கௌரவ குறைச்சல் கிடையாது. ஸோ இதனால நம்ம நிறைய சொசைட்டிக்கு நம்ம வந்து நன்மை பண்றோம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் வந்து நம்ம வந்து ரொம்ப யோசிக்கணும். இப்போ பொதுவாக வந்து நம்ம வீட்லேயே அதிகமா யூஸ் பண்றோம், எல்லாமே வந்து எலக்ட்ரிக் மயமா ஆயிடுச்சு. ஸோ அதனால பவர் வந்து நம்ம வந்து நிறைய சேவ் பண்றதுல வந்து நம்ம நிறைய வந்து இது பண்ணணும். ஸோ ஒரு ரூம்ல இருக்கும் இன்னொரு ரூம்ல வந்து தேவையில்லாம ஃபேன் ஓடிட்டு இருந்ததுன்னா போய் வந்து அதை ஆஃப் பண்ற மென்டாலிட்டி நம்ம வந்து கத்துக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் கத்துக் கொடுக்கணும். ஸோ வந்து தேவையில்லாம எங்கெங்க வந்து கரண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணினாலே நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தி வரும். ஸோ வந்து தேவை இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கணும், தேவையில்லாதப்ப வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம கத்துக்கிட்டோம்னாலே நம்ம நிறைய காசு மிச்சம் பண்ணலாம். கவர்மெண்ட்க்கு நம்ம வந்து நிறைய யூஸ் நம்ம சேவ் பண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாம இந்த குளோபல் வார்மிங் அப்படிங்கறது வந்து ஒரு அலாரம் வந்து யாருக்கோ கிடையாது, நம்மளே நம்ம எல்லாமே இந்த பூமியில இருக்கோம். எவ்வளவோ பாக்குறோம் நம்ம வந்து அதர் கண்ட்ரில வந்து பூமி அதிர்ச்சி வருதுன்னு சொல்றோம், சுனாமி வர எங்கேயோ வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கட்சியில. நம்ம நாட்டுல வந்து நம்ம சகோதரர்கள் பல பேர் வந்து வாழ்க்கை இழந்தாங்க. ஸோ வந்து பூகம்பம் வருது, கட்டடம் வந்து இடிஞ்சு கீழே விழுது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நிலநடுக்கங்கள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து பூமிக்கு வந்து நம்ம பண்ற அநீதினால நமக்கு வந்து கிடைக்கிற பாதிப்புகள். பூமி வந்து எப்படி அநீதிகள், நம்ம தான் அதுக்கு அநீதிகள் இழைக்கிறோம். அதனால அதை நம்ம தடுத்துக்கு கட்டுக்கிட்டாலே நம்ம பூமியில பீஸ்ஃபுல்லா வாழலாம். அதனால நிச்சயமா வந்து இந்த பவர் கன்சம்ஷன் வந்து நம்ம ரொம்ப செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேர்ல்டு எல்லாத்துலயுமே உலகத்துல எல்லாமே பவர் ஆஃப் கேம்பெயின் எல்லாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அது ஒரு இவெண்ட் மாதிரி இல்லாம அன்றாட நம்ம லைஃப்ல வந்து நம்ம வந்து எங்கெங்க எலக்ட்ரிசிட்டி தேவையோ அப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாதப்ப ஆஃப் பண்ணி வச்சுக்கிற மென்டாலிட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தண்ணி, அதை கூட நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்றோம். தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எஸ்பெஷலி சென்னை மாதிரி ஊர்லாம் பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து சம்மர்ல எத்தனையோ பேர் ஒரு குடத்துக்கு வந்து எத்தனையோ கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நம்ம கண் கூட பாக்குறோம். பாலை விட தண்ணி வந்து இப்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு, மினரல் வாட்டரோட பாட்டில் வந்து நீங்க பால் விலையோட ஜாஸ்தி அவிக்கிறாங்க. ஸோ அப்போ அவ்வளோ தண்ணி தட்டுப்பாடு இருக்கிறப்ப தண்ணியை வந்து எஸ்பெஷலி நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அது அந்த மாதிரி இந்த வேஸ்டேஜை வந்து நம்ம குறைச்சிட்டோம்னாலே நம்ம வந்து நிறைய வந்து கன்சம்ஷன் பொல்யூஷன் எல்லாமே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு வந்து மீடியா எஸ்பெஷலி மீடியாவோட கையில் தான் இருக்கு. உங்களை மாதிரி வந்து வானொலி, அப்புறம் வந்து தொலைக்காட்சி, அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸும் சரி மேகசின்ஸும் சரி எல்லாரும் வந்து மக்களுக்கு நிறைய இதனால இந்த மாதிரியெல்லாம் செய்திகளை நிறைய வந்து நம்ம மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அதனால நம்ம வந்து பூமிக்கு வந்து பூமி தாய்க்கு நம்ம வந்து கொடுக்குற வந்து ஒரு பெரிய நம்ம அம்மாவுக்கு ரொம்ப பேர்டன் கொடுப்போம்மா, பூமியை தாய்னு தானே சொல்றோம். அப்போ நம்ம அம்மா வந்து உடம்பு கஷ்டப்பட்டோம்னா நம்ம எவ்வளோ போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறோம், எவ்வளோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்றோம். ஸோ இந்த பூமியை நம்ம நம்ம அந்த தாய் மாதிரி நம்மளை தாங்கிட்டு இருக்கு. அந்த அப்போ நம்ம அந்த தாய்க்கு வந்து எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால அந்த பூமியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம கையில நம்ம தான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயத்த நம்ம இன்னொருத்தருக்கு சொல்லணும். பிளாஸ்டிக் யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா தயவு தாட்சியமே இல்லாம போய் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்து எஜுகேட் பண்றதுக்கு வந்து கத்துக்கணும். ஸோ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நிறைய நீங்களா எஜுகேட் பண்ணுங்க, அவங்களோட சர்வீஸ் வந்து சொசைட்டிக்கு ரொம்பவே தேவை. ஸோ இது என்ன என்ன இந்த MOP சமுதாய வானொலி மூலமா நீங்க வந்து நிறைய இந்த என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய நீங்க அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் பப்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் யங் ஜெனரேஷன், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ வெரி மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ரிகார்டிங் குளோபல் வார்மிங்.
0: தேங்க்யூ மேம். இப்ப பாத்தீங்களா இவங்க எவ்வளவு விஷயம் சொன்னாங்க. குளோபல் வார்மிங் இப்ப எந்த அளவுக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நாங்க நம்புறோம். ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம எல்லாம் சேர்ந்து

0: தடுக்கிறதுக்கு முயற்சி இப்பவே பண்ண ஆரம்பிச்சாதான் ஓரளவுக்கான நம்ம பூமி கொஞ்ச நாளான வாழும். இல்லைன்னா ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளேயே நம்ம பூமியோட கதி என்ன ஆகும்ன்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. வணக்கம் நேயர்களே, MOPCRS 107.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம குளோபல் வார்மிங் பத்தி பார்த்தோம். குளோபல் வார்மிங்னால என்னெல்லாம் வருதுன்றதை கேட்டோம். நம்ம கூட இப்போ மூணு பேர் இருக்காங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: என் பேர் பத்மாசினி, நான் ஒரு இல்லத்தரசி. இந்த பூமி உஷ்ணம் பற்றி பேசுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் நான். இந்த பூமி உஷ்ணம்ங்கிறது ரொம்ப நாளாக எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இதை பற்றி நிறைய பேசிட்டு தான் இருக்கோம். ஏன்னா இதனுடைய விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளாக இருக்கும். நம்மளுடைய இப்போ இருக்கிற ஜெனரேஷன் நம்ம எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்துகிறோமோ அப்போதான் நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியாக இந்த பூமியில் வாழ முடியும். அதுக்காக இந்த பூமி உஷ்ணம் பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கணும். அதுக்கு என்னென்ன விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி எப்படி சரிப்படுத்தலாங்கிறத ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
0: வணக்கம்மா, உங்கள் பேர் என்ன?
2: என் பேர் சந்திரா, நானும் இல்லத்தரசி. இந்த குளோபல் வார்மிங்கிறது கட்டாயமாக எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் பல விஷயம் இதை பற்றி இப்போ நடந்துட்டும் இருக்குது, நம்ம பார்க்குற நடந்துட்டுருக்கு. எனக்கு முக்கியமாக படுறது என்னென்னா, இப்போ எல்லாம் கிளைமேட் சேஞ்செல்லாம் வந்து நிச்சயமாக தெரியுது. மழை வர வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்கிறது, வெயில் திடீர்னு வெயில் இப்போ அடிக்கிறதே மழை சடனாக வந்துடுது. அதனால நிச்சயமாக அந்த பாதிப்பே குளோபல் வார்மிங்கோட பாதிப்பாக தான் இது இருக்குங்கிறது நிச்சயமாக தெரியுது.
0: பூமி வெப்பம்க்கு இதுதான் ஒரு இது பாதிப்புகள் இப்படி நம்ம பார்க்குறோம்.
2: நிச்சயமாக இது இருக்கும்னு பார்த்தாலே இப்போ தெரியுது, இப்போ நடக்கிற இந்த மாற்றத்தினால தெரியுது.
0: வணக்கம்மா, உங்க கருத்துக்கள் என்ன?
3: உங்க பேர் மிஸ்ஸஸ் மீனாட்சி, நான் ஒரு இல்லத்தரசி. எனக்கும் இதை பத்தி நிறைய நம்ம நிறைய படிக்கிறோம், இதை பத்தி அவேர்னஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம நிறைய அதை வந்து இன்னும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் என்னவோ அது கண்டிப்பா நம்ம பண்ணியே ஆகணும். அது ஃபர்ஸ்ட் மெயினா வந்து நிறைய உயிர்கள் செத்து போறது. நம்ம ஒரு நாளைக்கே நிறைய இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய செத்து போறது. அதனால நமக்கு நிறைய இதுலயே நமக்கு நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் எல்லாம் வரும். இது நிறைய இன்னும் இதோட எஃபெக்ட்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போக போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம இம்மிடியட்டாக பண்ணுறது பெட்டர். இப்போ டிவியில் மீடியாலெல்லாம் எல்லா தள்ளுபடி இதெல்லாம் ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இதையும் நம்ம ரொம்ப எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பேசணும் அதை பற்றி. அப்போ தான் எல்லா மீடியாலும் தெரிய வரணும். அப்போ தான் அதுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
1: அவங்க சொன்னது ரொம்ப நல்ல பாயிண்ட்டு. இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எத்தனையோ நம்ம வந்து ரேடியோலையும் டிவியிலையும் நிஜமாக இந்த தள்ளுபடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா வருது குழந்தைகளுக்காக பெரியவர்களுக்கான. ஆனா முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா இது உலகத்தையே பாதிக்க கூடிய ஒரு விஷயம். பூமி உஷ்ணங்கிறது உலகத்தையே பாதிக்கக்கூடியது. இது யாரோ தனிப்பட்ட ஒரு கண்ட்ரியோ தனிப்பட்ட ஒரு நகரமோ இதனால பாதிக்கப்படுறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மரங்கள் எல்லாம் வெட்டி ரோடை பெருசு பண்றோம், வீடுகள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தரிசா இருக்குன்னு சொல்லிட்டு, இப்போ ரியல் எஸ்டேட்டில் நிறைய வேல்யூ இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நல்ல அக்ரிகல்ச்சர் லேண்டையே வித்துடுறாங்க. எல்லா இடத்துலையும் கட்டடங்கள் வந்துடுறது. இந்த கட்டடங்கள் பெருக பெருக கண்டிப்பாக உங்களுக்கு வெப்பம் ஜாஸ்தியாக தான் பரவும். அதனால முதல்ல இந்த மரங்கள் வெட்டுறதையும் செடி கொடிகள் வளர்க்கறது நிறுத்துறதையும் இதெல்லாத்தையும் நம்ம முதல்ல நிறுத்தணும். அதாவது நிறைய செடி கொடிகள் வளர்த்தணும். இப்போ நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு எங்க இடம் இருக்கு செடியெல்லாம் வளர்க்கறதுக்குன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா இப்ப புது விதமா டெரஸ்ல எல்லாம் நம்ம பெரிய பெரிய மரங்கள் கூட வளர்த்துறாங்க. சில அக்ரிகல்ச்சரிஸ்ட் எல்லாம் போய் நம்ம பார்த்தோம்னா அவங்க எல்லாம் இதை பிராக்டிக்கலா பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. அவங்களோட டெரஸ்லயே விதவிதமான மரங்கள் முதல் கொண்டு வளர்த்து எந்த அளவுக்கு அவங்களோட அந்த கிரீன் வந்து அந்த ஏரியால ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இப்ப எங்களுக்கு இடம் இல்லைங்கிறது எக்ஸ்கியூஸ் கிடையாது. இதே போல தனி வீடுகள் இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்க வீட்டை சுத்தி மரங்கள் நட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.
2: எனக்கு என்ன தோணுதுன்னு பார்த்தா, வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் அதனால ரொம்ப பொல்யூஷன் ஏற்படுறது, அதுவும் பாதிப்பு. அதனால இந்த குளோபல் வார்மிங் இது தெரியுதுன்னு சொல்றாங்க. ஒரு வீட்டுல ஒரு வாகனங்கிறது போய் இப்ப எல்லாம் 2, 3, 4 சக்கர வாகனமே 2 வச்சுக்கிறாங்க. அவங்கவுங்க எடுத்துட்டு போய் இதனால வந்து ரொம்ப சிட்டியில பாத்தீங்கன்னா பொல்யூஷன் ஜாஸ்தியா இருக்கு. அது அதுவும் ஒரு பாதிப்பு நிச்சயமா இருக்கும் தான் எனக்கு தெரியுது.
3: அதுக்கு ஒரு சொல்யூஷனா இந்த கார் பூலிங் மாதிரி பண்ணலாம். அது வந்து நடைமுறையில் அது எவ்வளவு தூரம் சாத்தியம்னு தெரியல. பட் இது நம்ம முதல்ல முயற்சியே நம்ம எடுக்காம அது முடியாது முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு கார் பூலிங் பண்ணி பார்க்கலாம். அது எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆறுது, ஸ்கூலுக்கு ஒரே அந்த ஏரியால போற பசங்களெல்லாம் ஒரே ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் டேர்ன் போட்டு ஐஷீட் போறது அந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் ஒன் மோர், அந்த ஏர் ஃபிளையிங்லாம் நிறைய அது இருக்கிறதுலே மேக்சிமம் பொல்யூஷன் வந்து அந்த ஏர் இதோட அது எமனேட் பண்ற அந்த ஏர்ல தான் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் டைம் சேவ் பண்றோம் நிறைய, ஆனால் சீக்கிரம் போறோம்னு. பட் நம்ம அந்த எண்டில் எண்ட் ஆஃப் தி டே பார்த்தோம்னா நம்மளோட ஹெல்த் ரொம்ப பெரிய பாதிப்புக்கு உள்ளாருது. அதனால நம்ம கூடுமானவர்களும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது, இந்த ட்ராவலிங் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி எல்லாருமே யூனிட்டியோட கொஞ்சம் பண்ணினோம்னா அட்லீஸ்ட் நம்ம அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்து வெஹிக்கிள்ஸ் எடுத்துன்னு போகிறத வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். தட் வே நம்ம இந்த இது ப்ரிவென்ட் பண்ணலாம்.
2: நீங்கள் சொல்கிற மாதிரி உடம்பும் பாதிப்பு நிறையா ஏற்படுறது அதனால.
1: ஆமாம், இதை தவிர்க்கிறதுக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தோம்னா சைக்கிளுக்குன்னு ஒரு லேனே இருக்கும். எந்த ரோட்ல போனாலும் எக்ஸப்ட் மெயின் ரோட்ஸ் அதுல இருக்காது, மற்றபடி எந்த ரோட்ல பார்த்தாலும் எல்லா ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸுகளை கனெக்ட் பண்ற மாதிரி இல்லை சைக்கிளுக்குன்னு சில லேன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்கள்லயும் ஆரம்பிச்சோம்னா சைக்கிளிங் இஸ் அ வெரி குட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் ஒன்று, ரெண்டாவது பொல்யூஷன் இல்லாம இருக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டியது தானே, பொல்யூஷன் இல்லாம இருக்கும் அதே சமயம் எக்ஸசைஸும் முடிஞ்சிடுறது உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சைக்கிள்.
3: சைக்கிள் இப்போ ஹைபிரிட் கார்ஸ்ன்னு இந்த டொயோட்டா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஹைபிரிட் கார்ஸ்னு. பட் இப்போ ஸ்லோவா அதெல்லாம் வந்து இப்போ பெட்ரோல் இல்லாம இந்த காய்கறிகள் அதுல இருந்து வர எனர்ஜி எல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி யூஸ் பெட்ரோலுக்கு எல்லாம் ஃபியூயலா யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு இது வந்திருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் நமக்கு நிறைய அவேர்னஸ் வரல, வெளியில நிறைய டைம் அதெல்லாம் ஸ்லோவா நம்ம ஒரு ஸ்கிராச் எதுவுமே ஸ்கிராச்ல இருந்தா ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஒரு அதுக்கு ஒரு ஸ்பிரிட் யாராவது வந்து கொடுத்துட்டாங்கன்னா ஒன்ஸ் அது நல்லா டெஃபினட்டா அது மேல நல்லா க்ரோ ஆகும், அதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது
2: இயற்கையா கிடைக்கிற பொருள் எல்லாமே இப்ப குறைஞ்சிட்டு வருது, எல்லாத்துலயுமே கெமிக்கல்ஸ் கலந்து அதுவும் ஒரு பெரிய
3: பாதிப்பு தான்.
1: ஆமா, இந்த அக்ரிகல்ச்சர்ல எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால உரங்கள் எல்லாம் கெமிக்கல் உரங்கள் யூஸ் பண்றதுனால என்ன இருந்தா அங்கேயும் தட் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ஸ் திஸ் குளோபல் வார்மிங். அதனால நம்ம வந்து செயற்கை உரங்கள்னு இப்ப நிறைய அவேர்னஸ் ஜாஸ்தியாயிருக்கு, அது எப்படி பண்ணலாங்கிறதுக்கெல்லாம் நிறைய கிளாஸஸ் எல்லாம் நடக்கிறது. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி கிளாஸுகள் அட்டன் பண்ணி எஸ்பெஷலி அந்த ஃபார்மர்ஸ் அவங்க அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு வந்து இயற்கை உரங்கள் எப்படி தயாரிக்கலாம், இயற்கையில மண்புழுக்களை எந்த அளவுக்கு வளர்த்து அதை எப்படி நம்ம வயல்களில் விட்டு எந்த அளவுக்கு நம்ம உரத்தை
0: பயன்படுத்தலாம்
1: அப்படிங்கறதெல்லாமும் நிறைய கிளாஸஸ் நடக்கிறது இல்லைன்னு இல்ல, நிறைய அவேர்னஸ் இருக்கு.
3: அதே மாதிரி
1: ஆனா அதை பயன்படுத்திக்க தெரியணும்.
3: அதே மாதிரி இ வேஸ்ட் சொல்லி இப்ப நிறைய எலக்ட்ரானிக் வேஸ்ட் எல்லாம் நிறைய பண்றாங்க, யூஸ் அண்ட் த்ரோங்கிற கான்செப்ட் வந்து எடுத்தது. அது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல அப்படி இருக்குங்கனால நம்மளும் அதை இமிட்டேட் பண்ணி பண்றோம். ஆனா அவ்வளவு தூரம் நம்ம வந்து த்ரோ பண்றதுல இருந்து வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு. அதுக்கு கூடுமானவர்களும் இருக்கிற பொருளையே நம்ம மேக்சிமம் யூஸ் பண்ண பார்க்கணும். தூக்கி தூக்கி திரும்பி ஒன்று பண்ணால் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம சோம்பல் தரப்பட்டு அடுத்தது டக்கு டக்குன்னு வாங்கிடுறோம். இப்போ வேற நிறைய சேல ஆஃபர்ல போடுறாங்க, டக்குன்னு வாங்கிடுறோம்.
2: அதை மாதிரி பண்ணாமல் வந்துடுது, அந்த மாதிரி எல்லாத்தையும் வெளியில போட்டுடலாம், புதுசு வாங்கிக்கலாங்கிறது. அதனால கார்பேஜ் தான் சேருறது, இதனாலையும் பாதிப்பு நிறைய இருக்கு,
3: அதனால நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வருது. ஸோ அதுலேருந்து வர எமனேட் ஆகிற அந்த கேசஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். கூடுமான ரீசைக்ளிங் பண்றது ரொம்ப நல்லது, அதுவும் ஒரு மெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் ஃபீல் பண்றேன்.
1: ஆமா, முக்கியமா இந்த பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, பாலித்தீன் கவர்ஸ் இதெல்லாம். இப்போ ரீசெண்டா எங்க வீட்டுல நம்ம சென்னை
0: நகராட்சியில
1: இருந்து முனிசிபாலிட்டில இருந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு பேக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பேக்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மக்காத ஐட்டம்ஸ், அதாவது பிளாஸ்டிக்ஸ், உடஞ்சு போன பிளாஸ்டிக், மத்த ஐட்டம்கள், கிளாஸ் இல்ல பிளாஸ்டிக்ஸ், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு ஒரே குப்பையா கொண்டு போய் எரிஞ்சு விடுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து அழிக்கவே முடியாது, இட் டேக்ஸ் லாங் லாங்
0: 1000 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க
1: ரொம்ப. அதனால என்ன ஆகுது நம்மளுக்கு இந்த பொல்யூஷன் எல்லாம் உண்டாருது. அதனால நான் அவங்க வந்து பிரிச்சு இந்த கவர்ல போட்டு வைங்க, எவ்ரி 15 டேஸ்ல நாங்க வந்து அதை எடுத்துன்னு போறோம். அதுக்கு கூட என்னன்னா நம்ம நல்லபடியா கவர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்க வே பண்ணி அதுக்கு உண்டான காசு கூட கொடுக்குறோம்னு சொல்றாங்க. வெதர் வி டேக் இட் ஆர் நாட் தட் இஸ் அனதர் திங். பட் அந்த அளவுக்கு இப்போ அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. பட் பீப்புள் ஷுட் கோஆபரேட் வித் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். அதனால அந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மக்கர ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய இப்போ வழிமுறைகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. அதனால எல்லாரும் தயவு செய்து இந்த பிளாஸ்டிக்கு அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் தனியா, மக்கர் ஐட்டம்ஸ் தனியா, நம்ம வீடுகளே தனித்தனி கவர்ல போட்டு வந்தா அந்த யார் குப்பை எடுத்துன்னு போறாங்களோ அவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அதை எந்த அளவுக்கு ரீசைக்கிள் பண்ணலாங்கிறது கவர்மெண்ட்ல தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராசஸ் கோயிங் ஆன். அதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்.
0: அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட் தூக்கி போடுறத பத்தி சொன்னீங்க. நமக்கு செல்போன் ஏதாவது கெட்டு போயிடுச்சுன்னா உடனே ரோட்ல கொண்டு தூக்கி போட்டுடுறோம், இல்லை அப்படியே அப்படியே வெளியில எங்கேயா போட்டுடுறோம். இதுக்கு பதிலாக அதை கொண்டு அந்த கடையில் இதுக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இந்த பழைய கெட்டு போன இது மாதிரி உடஞ்சி போன செல்ஃபோன்லாம் அவங்களே சேர்த்து வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸை வந்து திருப்பி அதை யூஸ் பண்ணி புது செல்ஃபோனுக்கு பயன்படுத்துவாங்க. அது அந்த மாதிரி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் ஃபீல் பண்றேன் இல்லையா?
3: எதுவுமே மேக்ஸிமம் யூஸ் பண்றதுதான் நம்ம நம்மளோட பூமிக்கு செய்யற பெரிய கை மாதிரி அதுதான்.
2: இந்த விஷயங்கள்லாம் பாதி மக்களுக்கு தெரியாத போயிடுறது, அதை தெரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது இந்த ரேடியோ இதெல்லாம் பேசி கேட்டு இருந்தாதான் மக்களுக்கும் தெரியும், இதை பத்தி தெரிய வரும்.
1: இதுக்குதான் நீங்க உங்க மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கெல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது எங்களை சுத்தி இருந்த எங்க ஏரியாவை சுத்தி இருந்த கிராமங்கள்லாம் எங்க காலேஜ்ல அடாப்ட் பண்ணிப்போம். அடாப்ட் பண்ணிட்டு அங்கே போய் இந்த மாதிரி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் சொல்லி கொடுத்து எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அல்ல ஸ்லம்ஸ் எல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு அங்கே போய் இந்த மாதிரி விவரங்கள்லாம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ரொம்ப நீட்டாக அந்த இடத்த வச்சுக்க முடியும், என்னென்ன மாதிரியான தொழில்கள் பண்ணலாம், இந்த மாதிரி சாமானங்களை வச்சிருந்து இன்னும் ரீசைக்கிள் பண்ணி எப்படி எப்படி தொழில்கள் பண்ணலாம், கை தொழில்கள், பேப்பர் எல்லாம் அரைச்சு கூழ் பண்ணி அதுல பொம்மைகள் பண்ணலாம், அதுல பேப்பர் பேப்பர் பிளேட்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஏஜ்லயே நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
3: இது தவிர இப்ப நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்பும் பண்றாங்க. சோ அந்த மாதிரி குரூப் அந்த மாதிரி இவாள எல்லாம் அவங்களுக்கும் இது ஒரு பெரிய இன்கம் ஆகும். இந்த மாதிரி நிறைய கைவினைகள் கைவினை பொருட்கள் எல்லாம் பண்றதுக்கு அவங்களுக்கு அது ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுல இருந்து அவங்க ஒரு இன்கம் அவங்க கெயின் பண்றாங்க. ரீசைக்கிளிங்க்குன்னு எக்ஸ்க்ளூசிவா ஒரு யூனிட்டோ ஏதோ வச்சு அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி அதை ஏற்பாடு பண்ணி விடலாம்.
0: அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களே உங்களுள்ள அதுல நீங்க சொன்னீங்க ஒரு நாளைக்கு நிறைய ஸ்பீஷிஸ் அனிமல்ஸ் விலங்குகள் செத்து போயிட்டு இருக்கு.
2: ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 மினிமம் ஒரு 50 ஸ்பீஷிஸ் ஆகுது நிச்சயமா அது
0: செத்து போயிடுறதுன்னு. இதுக்கே எப்படின்னா கண்டிப்பா இது நம்மளையும் ஒரு 100 வருஷத்துல பாதிக்கும்.
1: போக போக நிறைய பாதிப்புகள் உண்டாகும். இப்போ இந்த குளோபல் வார்மிங்னால ஆக்சுவலா என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஆர்டிக் சர்க்கிள் எல்லாம் உங்களுக்கு எல்லா ஐஸ் எல்லாம் உருகின் இருக்கு. அப்படி உருகிறதுனால நம்மளுக்கு நிறைய கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ உங்களுக்கு இந்த கடலோட மட்டம் வந்து ஜாஸ்தி ஆகின்னு போறது. ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த குளோபல் வார்மிங்னால இங்க எமினேட் ஆற இந்த வெஹிக்கல்னால எமினேட் ஆற மீத்தேன், அப்புறம் கார்போஹைட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் தென் ஆல் திஸ் வாயுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதுல அட்மாஸ்பியர்ல தங்கி போயிடுறது. அது தங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு நம்மளுடைய சர்ஃபேஸ் ஸ்பேஸ் சர்ஃபேஸ் வந்து ரொம்பவே பாய்சன் ஆயிடுது. அந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆகுது சரியான கிளவுட் ஃபார்மேஷன் இருக்க மாட்டேங்கிறது. அதனால என்ன ஆகுதுன்னா உனக்கு கடல் வந்து எப்பவுமே சூடாயிடுறது. சூடாக என்ன ஆகுதுன்னா கடல்ல வாழக்கூடிய நிறைய ஸ்பீஷிஸ் டெய்லி செத்து போயிட்டு இருக்கு. கோரல்ஸ் எல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு கடல்ல. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குறுக்கு ரோடுகள்லாம் நம்ம வீடுகள் எங்க ஜாஸ்தி இருக்கு அந்த இடங்கள்ல நிறைய ரோடுகள்ல மரங்கள் இல்ல. மிந்தியெல்லாம் அவென்யூன்னு சொல்லுவாங்க. அவென்யூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ரோடுகளை தான் நம்ம அவென்யூன்னு சொல்லுவோம். அப்படி நிறைய அவென்யூக்கள் இருந்தது மிந்தி, ஆனா இப்ப எதுவுமே இல்ல. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ஆயிட்டுங்கிறதுனால ஒரு காரணம்னு சொல்றோம். ஆனா இதுலயும் வந்து எப்படி மொட்டை மாடியிலேயே நம்ம செடிகள் வளர்த்தலாம், பால்கனியில வளர்த்தலாமே, பால்கனியில நம்ம நிறைய செடிகள் வளர்த்தலாம். இது அவங்கவுங்களை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நம்மளை சுத்தி கிரீன் பண்ணிருந்தோம்னா இது ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதனுடைய இஃபெக்ட் வந்து ரொம்ப நிறைய இஃபெக்டா இருக்கும்.
3: இது தவிர ஒரு இது வந்து இப்போ நம்ம வந்து எலக்ட்ரானிக் இது கரண்ட் எல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை கொஞ்சம் ஓரளவு கன்சர்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். மெயினா அன்பிளக், நம்ம சொருகிட்டு நம்ம ஸ்விட்ச் போட்டாதான் நமக்கு கரண்ட் வருதுன்னு நம்ம சொல்றோம், நம்ம அதை அன்பிளக் பண்றது வந்து

0: லாட் ஆஃப் ஹீட் அந்த பல்பு. அதனால அது நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம டியூப் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது.
1: அப்புறம் இவ்வளோ பேசியிருக்கோம் நம்ம, இப்போ நம்ம நேயர்களுக்கு நீங்க ஒரு ஒருத்தரா என்ன சொல்ல விரும்புங்கிறீங்க?
0: நான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம ஒரு ஆம் ஜனதா லெவல்ல, நம்ம சாதாரண ஒரு மனுஷன்ற லெவல்ல நம்ம என்ன பண்ண முடியும் டே டு டே லைஃப்ல அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற குப்பைகளை பிரித்து, மக்கிற குப்பை மக்காத குப்பைன்னு பிரிக்கணும் ஃபஸ்ட் திங் இன்சைட் த ஹவுஸ். அவுட் சைட் த ஹவுஸ் நீங்கள் வரும்பொழுது செடி மரம் கொடிகள் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். உங்கள் வீட்டை சுற்றி மரங்கள் செடிகள் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இதனால் நம்ம வீட்டை சுற்றி நம்ம ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறச்சே, அது ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கும்போது அந்த ஏரியாவே நல்லா இருக்கும். ஸோ நம்ம ரோடுகள்லையும் குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம அசோசியேஷன்லாம் ஃபார்ம் பண்ணலாம். நம்ம ஆனால் ஆக்டிவாக வேலை பண்ணணும். நம்ம ரோட்ல குப்பை இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய செடி மரங்கள் ரோட்லையும் வளர்க்கறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதே மாதிரி வீட்டில் இந்த குண்டு பல்ப் யூஸ் பண்ணது போல நம்ம டியூப் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆம் ஜனதா லெவலில் ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய விஷயம்.
1: பத்மாசினி வந்துடும், பத்மாசினி மேடம் ரொம்ப அழகாக நம்மளுக்கு கருத்துக்கள் சொன்னாங்க. இப்போ மீனா மேடம் என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கலாம்.
2: அகெயின் நான் இதில் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுறது இந்த யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் தான். அதை கொஞ்சம் மேக்ஸிமம் நம்ம குறைக்க பார்க்க பார்க்க நமக்கு டெஃபினட்டாக நிறைய அந்த பொல்யூஷன்லேருந்து நம்ம காப்பாற்றிக்க முடியும். மெயினாக அந்த ஹெல்த் ஹசார்ட்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் இந்த வீசிங் ட்ரபிள் வருது, நிறைய ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருது. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம வந்து கொஞ்சம் இந்த வெஹிக்கிள்ஸை வந்து ஆட்டோமொபைல் இது வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. கூல் பண்ணி பண்ணணும், அதுதான் என்னோட கருத்து.
1: தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மீனாட்சி மேடம், ரொம்ப அழகாக நமக்கு சில கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. சந்திரா மேடம், நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க நம்ம பொதுமக்களுக்கு?
3: எனக்கு முக்கியமாக படுறது இந்த வாகனங்கள் வந்து நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் ஏற்பட்டுதுன்னா இப்போ மெயினாக தெருக்களில் பார்த்தா வாகனங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்து அதுக்கு ஒன்று நிச்சயமாக நடைமுறையில் கொண்டு வந்து பண்ணினா அது ஒரு சாத்தியமாகும்னு தோணுது. இந்த பொல்யூஷன்னால தண்ணியில் மெயினாக இதனால வந்து அந்த செத்து போகிறதெல்லாமும் கொஞ்சம் அதுவும் நம்ம பாதிப்பு ஏற்படாத இருக்கும். உடம்புக்கும் இது வந்து நிறையா நல்ல இது விஷயம், வியாதிகள் குறைய ஆரம்பிக்கலாம். அதனால எனக்கு அதுதான் தோணுது.
1: நீங்க நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, நான் என்ன கருத்துக்கு சொல்ல விரும்புறேன்னா, ஒரு ஆர்ஜேவா இருந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, பக்கத்துல எங்கேயா போகச்ச எதுக்கு நம்ம ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு போனோம்? பக்கத்து கடை பக்கத்து கரிகா கிடைக்கலாம், நம்ம நடந்தே போகலாம், இல்ல சைக்கிள் கூட யூஸ் பண்ணலாமே. நம்ம
0: ஒரு எக்ஸசைஸாவும் இருக்கும் நமக்கு.
1: தேங்க்யூ நம்ம ஷோக்கு வந்து நீங்க உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு.
2: தேங்க்யூ,
0: தேங்க்யூமா.
1: ஓகே, இப்போ நம்ம நேயர்கள்கிட்டேன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேங்க குளோபல் வார்மிங் பத்தி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்கள் நம்புறோம். இனிமேல் அது குளோபல் வார்மிங்கை தடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்போம். இந்த நல்ல கருத்துடன் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் பவானி,
4: ராஷ்மிகா,
5: சப்னா
1: ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எம்ஏ ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன்.
5: பாய்.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வீட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளை வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடைக்காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல் ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொது நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக
4: மாற்ற எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. உன்னதமான ஒரு சமுதாயத்தை படைக்கணும்னா பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட பெண்களுக்காக இந்த பெண்ணே உனக்காக நிகழ்ச்சியை வழங்குறோம். உங்களுடன் இருப்பது உங்கள் ஆர்ஜே சௌமியா,
5: ஆர்ஜே சாய் பிரியா,
6: ஆர்ஜே ஐஸ்வர்யா,
7: ஆர்ஜே பவித்ரா.
4: பெண்களை பற்றி ஆர்ஜே சாய் பிரியா சில வரிகள்.
5: பெண்ணே, நீ வேலைக்கு சென்றாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, நீ உன் குடும்பத்திற்காக மட்டுமே எப்போதும் யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்காக நீ யோசிப்பதே இல்லை. இந்நிகழ்ச்சி உனக்கு ஒரு சமர்ப்பணம். இது பெண்ணே உனக்காக.
4: பெண்கள் காலை எழுந்திருச்சு கோலம் போடுறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஓடி ஓடி வேலை செய்யறாங்க. அவங்கள பத்தி கேர் பண்றதே இல்ல. அதனால அவங்களுக்காக சில ஹெல்த் டிப்ஸ் கொடுக்க வராங்க ஆஜி சாய் பிரியா. சரி சொல்லுங்க சாய் பிரியா, இப்பெல்லாம் பெண்கள் ரொம்ப வேலை செய்யறாங்க, சோ சீக்கிரமாவே டயர்ட் ஆறாங்க. அவங்கள டயர்ட்னஸ் போக்க ஏதாவது வழி இருக்கா?
5: அளவுக்கு அதிகமா உழைக்கிறதுனாலயும் பசினாலையும் ஹீமோக்ளோபின் குறைவா இருக்கிறதுனாலயும் களைப்பு ஏற்படுது. ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு மேல உழைப்பவர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு நடுநடுல ஓய்வு எடுக்கிறது ரொம்பவே அவசியம். நாம சாப்பிடுற உணவு 5 மணி நேரத்திலேயே ஜீரணம் ஆறதா சொல்றாங்க. பிளட் சர்க்குலேஷன், அதாவது ரத்த ஓட்டத்திற்கு தேவையான ஊட்டச்சத்து குறைந்து போனா கூட நம்ம உடம்புல ஒரு விதமான களைப்பு ஏற்படும். அந்த நேரத்துல ஒரு காஃபியோ டீயோ குடிச்சா நல்லா இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெட்டதுங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து வயிறு நிறைய சாப்பிடுறது வெயிட் அதிகமா ஏற வாய்ப்பு இருக்கு. நம்ம நல்லா பசிக்கிற நேரத்துல ஒரு கப் பச்சை காய்கறியோ கீரையோ ஒரு கப் சாதமோ ரசமோ மோரோ இது ஏதாவது சாப்பிட்டோம்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வேலை செஞ்சுட்டு நடுவுல பிரேக் கிடைக்கும் பொழுது மோரோ பாலோ இல்ல லெமன் ஜூஸ் குடிச்சா கூட நம்ம உடம்பு ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கும். குளிக்கிறதுக்கு எப்பவுமே கோல்ட் வாட்டர் யூஸ் பண்ணுங்க. இதனால பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்.
4: சரி சாய்பியா, நீங்க டயர்ட்னஸ் எப்படி போக்கலாம் நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நிறைய பேர் அடிக்கடி காஃபி குடிக்கிறாங்க. காலையில எழுந்தவுடன் ஒரு காஃபி, 8 மணிக்கு ஒன்னு, வேலை செய்வதற்கு தெம்பு வேணும்னு ஒண்ணு குடிக்கிறாங்க, 11 மணிக்கு ஒரு காஃபி குடிக்கிறாங்க. இப்படி எல்லாம் காஃபி குடிக்கிறது சரியா? அப்படி காஃபி குடித்தா என்ன ஆகும் கொஞ்சம் சொல்லுங்க.
5: நீங்க சொல்றது ரொம்பவே கரெக்ட் சௌமியா. இப்ப நிறைய பேர் வந்து டீ காஃபி எல்லாம் அடிக்கடி குடிக்கிறாங்க. சுமார் 1 டம்ளர் காஃபி குடிச்சா அதன் மூலமா நமக்கு 150 மில்லிகிராம் கெஃபைன் என்ற பொருள், அதாவது கிட்டத்தட்ட தேவையில்லாத விஷப்பொருள்னு சொல்லுவாங்க. இப்படி காலையில மத்தியானம் சாயங்காலம்னு இஷ்டத்துக்கும் காஃபி குடிக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா சுமார் 500 மில்லிகிராம் கெஃபைன் உள்ளே போகுது. இதனால நமக்கு நரம்பு தளர்ச்சி, மயக்கம் இதெல்லாம் வருது. மேலும் காஃபி குடிக்கிறதுனால நமக்கு வெள்ளை முடி ஏற்படுறதா சொல்றாங்க. அதனால பசிக்கிற போதெல்லாம் காஃபி குடிக்கிற பழக்கம் வேண்டவே வேண்டாங்க. இன்ஸ்டன்ட் காஃபில கூட கூடுதல் கெஃபைன் இருக்கதாம். நிறைய பசங்க எக்ஸாமுக்கு படிக்கிறதுனால நைட் நிறைய நேரம் கண்முழிச்சு படிக்கிறதுக்காக டீ குடிக்கிறாங்க. அதனால பித்தம் ஃபார்ம் ஆகும். நிறைய டீ காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க. அதனால கிரீன் டீ, லெமன் டீ சாப்பிடுங்க. இது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
4: சாய் பிரியா, நீங்க காஃபி குடிக்கிறதுனால என்னென்ன தீமைகள் ஏற்படுதுன்னு சொல்லிருக்கீங்க. சோ இனிமேலாச்சும் நம்மளோட லிசனர்ஸ் எல்லாருமே காஃபி குடிக்கிறத முற்றிலுமா தவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி சாய் பிரியா, நீங்க இப்ப டயர்ட்னஸ், காஃபி குடிக்கிறதுனால ஏற்பட நிறைய தீமைகள் நன்மைகள்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இப்ப நிறைய பெண்கள் வந்து அடிக்கடி விரதம் இருக்காங்க, அது நன்மையா இல்ல தீமையா? அத அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
5: விரதம் இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதுதான். விரதம் இருக்கிறதுனால நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி, தினமும் கிரைண்டர் மாதிரி அரைச்சுக்கிட்டே இருக்க நம்ம வயிறுக்கு கொஞ்சமாச்சும் ஓய்வு கொடுக்க வேண்டாமா? நம்ம வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க தான் விரதங்கிறதே ஏற்பட்டது. விரதம் இருக்கிறது 15 நாளைக்கு ஒரு முறை விரதம் இருக்கலாம். ஒரு சில பேர் முழு நேரம் விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு பொழுது விரதம் இருப்பாங்க. அவங்க சாப்பாடு சாப்பிடாவிட்டாலும் கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறத ரொம்பவே முக்கியம். நல்லா காய்ச்சி வடிகட்டிய நீருடன் கொஞ்சம் தேன் இல்லனா லெமன் ஜூஸ் கலந்து சாப்பிட்டா நல்ல புத்துணர்ச்சி ஏற்படும். நமக்கு இருக்க டயர்ட்னஸும் போயிடும். விரதம் இருக்கவங்களுக்கு பசி இருந்தா 2-3 பழங்க சாப்பிடலாம். மாதத்திற்கு 4 முறையாவது விரதம் இருந்தா வயிற்று தொல்லைகள்லாம் இருக்காது. நம்ம உடம்புல இருக்க ஊளை சதைகள் குறையும். நம்ம உடம்புல இருக்க கெட்ட நீர்லாம் அகன்று நம்ம உடம்பு ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். நம்ம விரதம் இருக்கிறதுனால தீர்க்க முடியாத நிறைய வியாதிகள் எல்லாமும் திறந்து போகும். விரதம் முடிந்த மறுநாள் பொரியல் வறுவல்னு நல்ல தடபுடலா சாப்பிடாதீங்க. காலையில எழுந்தவனே தண்ணீர் குடிங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பழம் சாப்பிட்டு காரம் இல்லாத எண்ணெய் சேர்க்காத சாப்பாட்டை அவசரப்படாம சாப்பிடுங்க.
4: சரி சாய்ப்ரியா, நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்மளோட லிசனர்ஸ் ரொம்ப பயனடைஞ்சிருப்பாங்க. என்ன லிசனர்ஸ், ஆஜே சாய்ப்ரியா சொன்ன ஹெல்த் டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ ஸ்மால் பிரேக் ஆன் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8.
6: We are singing song, homemaker song, sari pa, working woman song. காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், 10 நிமிஷத்துல காஃபி குடிக்கும், அவசர கூலியல் அறுசுவை சமையல், மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பார்த்துக்கணும் ஒருவர், பசங்களோட ஸ்கூல், கணவரோட ஆபீஸ், மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம், சுடு சுடு சமையல் டிஃபன் பாக்ஸ், விடுக

0: குழந்தைகளை படி படின்னு வறுத்தெடுத்தா திரு திரு திருன்னு முடிப்பாங்க. மல மல மலன்னு வேலைய முடிக்க விறு விறு விறுன்னு ஓட்டம்.
1: ஷபாடா
2: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பெண்ணை உனக்காக. தொகுத்து கொண்டிருப்பது உங்கள் அஜய் சௌமியா. அழகுக்கு அழகு சேர்ப்பவள் பெண், அவளை இன்னும் அழகாக ஆக்க பியூட்டி டிப்ஸ் சொல்ல வராங்க ஆஜய் ஐஸ்வர்யா.
4: பொதுவா பெண்கள் ரொம்பவே ஃபீல் பண்ண ஒரே விஷயம், அவங்க வெளியில போகும்போது அழகா இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. எல்லார் முன்னாடியும் நம்மளும் அழகா இருக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட ஒரே மனப்பான்மை. பெண்கள் அழகா இருக்கணும்னா முதல்ல அவங்க ஹெல்த்தியா இருக்கணும். ஹெல்த்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா அழகு தானே வந்து, அழகு வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பொதுவா எல்லாரும் அழகா இருக்கணும்ன்றதுதான் எல்லாரோட ஆசையாவும் இருக்கும். பொதுவா ஸ்கின்ஸ் எல்லாம் ரெண்டு வகை இருக்கும், ஒன்னு ஆயிலி ஸ்கின், ஒன்னு ட்ரை ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னா அதாவது முகம் ரொம்ப வழுவழுப்பா இருக்கும். அதாவது ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஃபீல் பண்ற ஒரே விஷயம்னா ஃபேஸ் ரொம்ப வழுவழுப்பா இருக்கு, மேக்கப் போட்டா நிக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் ஃபீல். சோ அப்படி ஆயிலி ஸ்கின்ஸ் இருக்கிறவங்க லோஷன்ஸ் நிறைய அப்ளை பண்ணா ஆயிலி ஸ்கின்ஸ் குறையும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய பிம்பிள்ஸ் எல்லாம் கூட வருது அப்படின்னு ஃபீல் பண்ண, அப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஏஜிங் ஃபேக்டர் இருக்கவே இருக்காது. அதனால மட்டும் இல்லைங்க, நம்ம வெளியில போயிட்டு வரோம், நிறைய டஸ்ட் அதெல்லாம் வருது. வெளியில ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாவது போயிட்டு வரோம், மேக்கப் நிறைய போடுறோம், அதனால அப்படியே வந்து தூங்குறோம். தூங்கிட்டு மறுநாள் காலையில வரைக்கும் அந்த மேக்கப் அப்படியே இருந்தா முகம் என்ன ஆகுறது? அதனால நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்ல மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியோ நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு அப்புறமா ஃபேஸை வாஷ் பண்ணும்போது ஃபேஸ் வாஷ் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அது உடம்புக்கு ரொம்ப கெடுதல். அதனாலயும் நிறைய பிம்பிள்ஸ் வருது. அதனால நல்லா அரைச்ச கடலை மாவு எடுத்து முகத்துக்கு பூசினீங்கன்னா கண்டிப்பா பிம்பிள்ஸ் போயிடுங்க. அதே மாதிரி ஸ்கின் டார்க்கா இருக்கிறவங்களுக்கும் கஸ்தூரி மஞ்சள் எடுத்து முகத்துல பூசினா கண்டிப்பா டார்க்னஸ் குறையும். இதெல்லாம் இப்போ ஆயிலி ஸ்கின்காக. இப்போ நம்ம ட்ரை ஸ்கின் பாக்குறோம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நிறைய சொரசொரப்பு அதெல்லாம் நிறைய வருது அப்படின்றாங்க. சொரசொரப்பு போகிறதுக்கு நிறைய மாய்ஸ்சரைசர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. மாய்ஸ்சரைசர்ஸ் மட்டும் இல்லங்க, ஆலிவ் ஆயில், கோகோனட் ஆயில் இதெல்லாம் அப்ளை பண்ணா கூட அந்த ட்ரைனஸ் அப்படியே குறைஞ்சிரும். ட்ரைனஸ் பொதுவா பனிக்காலத்துல தான் வரும். சோ அதனால அந்த டைம்ல நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ட்ரைனஸ் குறையும். இப்போ அடுத்ததா அன்வான்ட் ஹேர்ஸ் பத்தி. நிறைய கேர்ள்ஸ் அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கிறதுனால ஃபீல் பண்ணு, அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கிறதுனால எல்லாரும் லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க. நேச்சுரல் பொருள்ஸ் நம்ம ஊர்ல இவ்வளோ இருக்கும் போது அப்புறம் எதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்றீங்க? மஞ்சள், மஞ்சள் எடுத்து பூசினாலே அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் போயிடும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தாங்க பியூனிக் அப்படின்னு ஒரு கல் இருக்கு, அந்த கல் அப்படியே சொர சொரப்பா இருக்கும். அதை எடுத்து அன்வான்ட் ஹேர்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் தேய்ச்சா அன்வான்ட் ஹேர்ஸ் அப்படியே நீங்கிடும்னு சொல்றான். டெய்லி அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் ஆகுது நம்ம ஃபேஸ்ல சன்லைட் பண்ணுங்க. ஆனா இப்போ பெண்கள் ஸ்கார்ஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டிக்கிறாங்க. ஸ்கார்ஃப் கட்டலாம், தப்பு இல்ல, ஆனா காட்டன் கிளாத்ல கண்டிப்பா ஸ்கார்ஃப் கட்டணும். ஏன்னா ஸ்வெட் ஆகும் போது காட்டன் கிளாத் அந்த ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணிக்கும், அதனால பிம்பிள்ஸ் வராம தடுக்கும். சிந்தட்டிக் கிளாத்ஸ்ல கட்டினா ஸ்கின் கேன்சர் வர கூட வாய்ப்பு இருக்குங்க. இப்போ கேர்ள்ஸ் எல்லாரும் பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. பிம்பிள்ஸ் எதனால வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் ஃபார்ம் ஆயிடுதுங்க. அந்த கொலஸ்ட்ரால் அப்படியே வேர்வை மூலமா வெளியில வரும்போது அது அப்படியே தேங்கி நின்னு கொப்புல மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, அதான் பிம்பிள். பிம்பிள்ஸ் வந்ததுனா அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. பிம்பிள்ஸ் வந்ததுனா ஃபர்ஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் என்னன்னா பிம்பிள்ஸ் மேல நகம் படாம பாத்துக்கோங்க. ஏன்னா நகம் பட்டதுன்னா அது அப்படியே ஃபேஸ் ஃபுல்லா பரவும். நீங்க டெய்லி சாப்பிடுற பொருள்ல கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிறதுனாலதான் பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதனால இந்த கொழுப்பு சத்து இருக்கிற பொருள் அதாவது சாக்லேட், ஐஸ்கிரீம், கர்ட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண. பல பேருக்கு பிம்பிள்ஸ் அப்படியே பெரிய கட்டி மாதிரி ஆகி பெரிய ப்ராப்ளம் வருது. அதுக்கு நீங்க பச்சரிசியோட கொஞ்சம் மஞ்சளை சேர்த்து நல்லா கிளறி அந்த கட்டி மேல வச்சுட்டு காலையில எழுந்து பாயில்டு வாட்டர்ல நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கட்டி போயிடும். நல்லா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் ரெகுலரா பைத்த மாவு யூஸ். இப்போ நிறைய பேருக்கு பிளாக் ஹெட்ஸ் வருது. பொதுவா எல்லாருக்கும் மூக்கு மேல பிளாக் ஹெட்ஸ் வருவாங்க. அது போகணும்னா நல்லா பாயில்டு வாட்டர்ல மஞ்சளை போட்டு ஆவி புடிச்சிங்கன்னா நீரெல்லாம் வெளியில வந்து பிளாக் ஹெட்ஸ் போயிடும். அப்புறம் இந்த கெமிக்கல்ஸ் இருக்கிற பவுடர்ஸ், கிரீம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த பால்ல இருக்கிற ஏடை எடுத்து முகத்துல அப்ளை பண்ணீங்கன்னா முகம் கண்டிப்பா ஷைனிங் ஆகும். நீங்க டெய்லி சாப்பிட்ற சாப்பாடுல கண்டிப்பா கிரீன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும். அப்புறம் ஒரு நாளைக்கு 8 டம்ளர் தண்ணியாவது நீங்க குடிக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், டார்க் சர்க்கிள்ஸ். நிறைய பேருக்கு கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும், அது முகத்துக்கே ஒரு குறையா இருக்கு. டார்க் சர்க்கிள்ஸ் போனா முதல்ல நல்லா தூங்குங்க. இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் குறைய பொட்டேட்டோஸ நல்லா வெட்டி அதுல வர ஈரப்பசையும் அந்த டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கிற இடத்துல தடவுனீங்கன்னா கண்டிப்பா போயிடும். சரி நேர்களே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களை இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம்.
3: தேங்க்யூ ஐஸ்வர்யா, நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். என்ன லிசனர்ஸ், ஐஸ்வர்யா சொன்ன டிப்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குல்ல, உங்களை இன்னுமா அழகா இருக்கும் நம்புறேன். அடுத்த செக்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் பிரேக். என் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: குடிக்க கொஞ்சம் தண்ணி இருந்தா தாங்கல.
5: இல்லங்க, காலி ஆயிடுச்சு.
1: பரவாயில்லங்க,
5: ட்ரெயின் ஸ்டேஷன்ல தானே நிக்குது. நான் வேணா வாட்டர் பாட்டில் தரேன், தண்ணி குடிச்சுக்கிறீங்களா?
1: சரி கொடுங்க.
5: பவித்ரா, ட்ரெயின் மூவ் ஆக போகுது, சீக்கிரம் வா.
1: பாரு, இந்த பசங்க பொறுப்பே இல்லாம டேப் க்ளோஸ் பண்ணாம போறாங்க.
6: தண்ணீரை சேமிப்போம், வருங்காலத்தை காப்போம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அடுத்ததா நம்மளோட சாய் பிரியா சமையல் மற்றும் காய்கறிகளுக்கான சில டிப்ஸ் கொடுக்க வராங்க. சரி, எங்களுக்காக சில குக்கரி டிப்ஸ் சொல்லுங்க.
1: புளிக்காத தயிருக்கு நாம என்னலாம் செய்யலாம்? தயிர் உறைய வைக்கும் போது மண் சட்டியை பயன்படுத்தலாம். தயிர் கெட்டியாகவும் இருக்கும், புளிக்காமலும் இருக்கும். அதிக சுவையோடு பஜ்ஜி செய்வது எப்படி? பஜ்ஜி செய்யும் போது 2 பூண்டு பற்கள் தட்டி போட்டு சிறிதளவு ஜீரகத்தையும் பொடித்து சேர்த்து பஜ்ஜி செய்தால் சுவை அதிகரிப்பதோடு வயிற்று கோளாறு நோ சான்ஸ். காய்கறி சட்னி செய்வது எப்படி? கேரட், நூக்கோல், பீட்ரூட் இப்படி காய்கறிகள் மீந்து விட்டா அதை பொடியா நறுக்கி

0: வதக்கி சிறிதளவு எண்ணெயில் வதக்கி ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு உப்பு புளி சேர்த்து சட்னியாக அரைக்கலாம். நிறைய பேர் மிளகாத்தூள் அரைப்பீங்க, அந்த மிளகாத்தூள் கொஞ்ச நாள்லயே வாசனை குறைஞ்சிரும். வாசனை குறையாத மிளகாய் தூள் எப்படி செய்யலாம்? அரைத்து வைத்துள்ள மிளகாய் தூள் மற்றும் சாம்பார் தூளுக்கு சிறிதளவு கல் உப்பு போட்டு வைத்தா வாசனை குறையாம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சீக்கிரம் கெடாம புளி சாதம் செய்யணுமா? லஞ்சுக்கு புளியோதரை செய்து வைத்தால் சில நேரத்துல சீக்கிரமே கெட்டு போயிடும். அதுக்கு சிறிதளவு சுக்கை பொடித்து சேர்த்து புளிசாதம் செஞ்சா சீக்கிரமே கெடாது. சரி நேயர்களே, இது வரைக்கும் நீங்க சமையல் குறிப்புகள்லாம் கேட்டீங்க. இப்ப நம்ம பச்சை காய்கறிகள்லாம் எப்படி பராமரிக்கலாம்னு கேட்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி போன்றவற்றை ட்ரேல போட்டு வைக்காம ஒரு பிளாஸ்டிக் டப்பால போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா ஒரு மாதம் ஆனாலும் காஞ்சி போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும். வாழைக்காயை ஈரமில்லாத ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இறுக்கமா கட்டி ஃப்ரிட்ஜ்ல வைத்து விட்டா ஒரு வாரம் ஆனாலும் பழுக்காம இருக்குங்க. தேங்காயை உடைச்சதும் கண் உள்ள பாகத்தை முதல்ல யூஸ் பண்ணிடுங்க, ஏன்னா அந்த பகுதி தான் சீக்கிரமாவே கெட்டு போயிடும். ஃப்ரிட்ஜ்ல கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வைக்கும் பொழுது ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர்ல வச்சோம்னா 10 நாட்கள் ஆனாலும் கெடாம இருக்கும். அவரைக்காயை வைக்கும் பிளாஸ்டிக் கவர்ல 2 பச்சை மிளகாய் போட்டு வச்சீங்கன்னா எறும்பு வராம இருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய், மாங்காய் போன்ற காய்கறிகளை நறுக்க இரும்பு அருவாமனையை யூஸ் பண்ணாம ஸ்டீல் கத்தியை உபயோகித்தால் காய்கறிகள் சீக்கிரமாவே கருத்து போகாம இருக்கும். கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாம் கட் பண்ண உடனே தண்ணில போட்டு வச்சீங்கன்னா சீக்கிரமாவே கருக்காம இருக்கும். பூண்டில் ஒரு பல்லு கெட்டு போனா கூட மொத்த பூண்டுமே கெட்டு போயிடுங்க. அதனால பூண்டை வாங்கினோடனே அதை ஒவ்வொன்றா உதிர்த்து வச்சுட்டு நல்லா காத்தாட போட்டு வச்சிங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். நிறைய பேர் பூண்டு தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. நீங்க என்ன பண்ணலாம்னா, பூண்டை வந்து அடுப்புல நல்லா போட்டு வதக்கிட்டு ஒரு டப்பால போட்டு மூடிட்டு அதை நல்லா உலுக்கி எடுத்தீங்கன்னா பூண்டு தோல்லாம் ஈஸியா வெளியில வந்துடும். சுரக்காயை வந்து நம்ம கூட்டு அந்த மாதிரி பொரியல் செய்யலாம் பயன்படுத்துவோம். ஆனா அந்த தோல்லாம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஆனா சுரக்காயோட தோல்ல கூட நம்ம தொகையில் அரைக்கலாம். சுரக்காயோட தோலை வந்து நல்லா எடுத்து அதை மிக்சியில போட்டு பருப்பு சுரக்காய் தொகையில அரைக்கிறதுக்கு நம்ம சுரக்காய் தோல், பருப்பு, மிளகாய், உப்பு இதெல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சிட்டு அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். என்ன நேயர்களே, நான் சொன்ன குக்கரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்க வீட்டுல பயன்படுத்தி பாருங்க. எந்த காய்கறியும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு காய்கறிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா ஒரு காய்கறியாவது தினமும் சாப்பிடணும். மீண்டும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சாய் பிரியா.
1: என்ன நேயர்களே, கேட்டீங்களா, சாய் பிரியா நமக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. அந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே லிசனர்ஸ், இப்போ நம்ம சின்ன ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போலாம். Until then, stay tuning to MOP சமுதாய வானொலி 107.8.
2: காலை 5 மணிக்கு
3: அம்மா பால்,
2: காலை 8 மணிக்கு
3: அம்மு பேக்ல புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தியா? ஆ சரி, பத்திரமா பார்த்து போயிட்டு வானா.
4: பை மா.
3: பை.
2: காலை 10 மணிக்கு
4: மிஸ் உஷா, can I have you in the cabin?
3: Yes sir, coming.
2: மாலை 6 மணிக்கு
3: ஸ்கூல்ல எப்படி போச்சு? ஹோம்வொர்க் எல்லாம் கொடுத்திருக்காங்களா? பண்ணுங்க, கடகடன்னு ஹோம்வொர்க் பண்ணோம்னா.
2: இரவு 8 மணிக்கு
3: சரி, தோசை சுடட்டா? நானு
2: நான் வேணா தோசை மாவு வாங்கிட்டட்டாமா?
3: வேண்டாங்க, நான் வந்து மாவு அரைச்சிட்டேன் நேத்தே. நானு
2: இரவு 10:30 மணிக்கு
3: சரி, சீக்கிரமா தூங்கணும்னா குட் நைட். நான் அம்மா நாளைக்கு ஆபீஸ் போனும்.
5: குட் நைட் மா.
6: இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போற அம்மாக்கள் எல்லாருமே சூப்பர் மாம்ஸா தான் இருக்கணும். ஆபீஸையும் சரி வீட்டையும் சரி சரி சமமா வச்சுக்கணும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இப்ப இருக்க காலகட்டத்துல எப்பவுமே முன்னெச்சரிக்கையா இருக்கணும். அப்போதுதான் எதிர்பாராமல ஏற்படும் நிலைமைய நம்ம இந்த காலத்து பெண்கள் சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன விஷயங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம மற்றவங்களை நம்பியே வாழக்கூடாது. அப்போதான் நம்ம யாரோட உதவியும் இல்லாம தானே எந்த நிலைமையுமே சமாளிக்க முடியும். இப்ப பெண்களுக்காக சில டிப்ஸ் சொல்ல வராங்க ஆஜே பவித்ரா.
7: எல்லாருக்கும் வணக்கம் நேர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சில ஜெனரல் டிப்ஸ் தரலான்னு வந்திருக்கேன். முக்கியமா வீட்டுல இருக்க பெண்கள் நான் சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் தெளிவா கேளுங்க. எப்பயுமே அவசர தேவைக்கு போலீஸ் இல்லைன்னா தீயணைப்பு அவங்களுடைய நம்பர்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போதான் நம்ம உடனடியாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவும் சுலபமாக இருக்கும். அதனால் அவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்பயுமே நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய செல்ஃபோனில் எல்லாரோடைய நம்பரும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். நம்மளுக்கு அவசரத்துக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நம்பர்லாம் நம்ம ஃபோனில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் இல்லைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் ஃபோனில் மட்டும் இல்லை நீங்களும் மனப்படமாக வச்சுருக்கணும். ஏன்னா சில டைம் நம்ம செல்ஃபோன் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடலாம், பேட்டரி தீர்ந்து போயிடலாம். அதனால நம்ம எப்பயுமே சில பேருடைய நம்பர் முக்கியமான நம்பர் உடனே கூப்பிட்டா வருவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே அவங்க நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், சில பேரோட வீட்டுக்கெல்லாம் ஏன் நம்ம வீட்டுக்கு கூட ரெகுலராக சில பேர் வருவாங்க, தெரிஞ்சவங்க வருவாங்க இல்லைன்னா தெரியாத யாராவது ஒருத்தர் கூட வருவாங்க. வந்த உடனே அவங்கள வீட்டில் உட்கார வச்சு நம்மளுக்கு உபசரிப்புலாம் கொடுக்கக்கூடாது. தெரியாதவங்கன்னா அவங்க வீட்டு வாசலோட பேசி அனுப்பிச்சிடணும். முக்கியமாக அந்த வீட்டில் வந்து சில பொருட்கள்லாம் விற்கணும், இதை வாங்கிக்கோன்னு கேட்டு இப்போ கேட்க வருவாங்க. அவங்களெல்லாம் சீக்கிரமாக உள்ளே விட்டுக்கூடாது. அவங்களெல்லாம் நம்ம என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அவங்கள வாசலோடய நிறுத்தி பேசி அனுப்பிச்சிடணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் வேணால் அவங்கள கூப்பிட்டு பேசலாம், ஆனால் தெரியாதவங்களாக இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டில் ஏதாவது பொருள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயரமான இடத்துக்கு எடுக்கணும், சேர் போட்டு எடுக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்து நிறைந்த வேலை. வேணும்னா ரொம்ப அவசரம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் யாராவது இருந்தால் அவங்கள ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு கூட நம்ம அந்த வேலையெல்லாம் செய்யலாம். முக்கியமாக சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, எல்லாமே நாமளே செய்கிற மாதிரி வரணும். இப்போ சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேஸ் சிலிண்டர் வருது அப்படின்னா அதை நாமளே வாங்க வச்சுக்கிறது எப்படி அப்படின்னு கற்றுக்கணும். இல்லைனா கேன் வாங்க போகிறோம், தண்ணி தீர்ந்து போச்சு வாங்கணும் அப்படின்னா நாமளே கடையில் போய் கேட்டு வாங்கிட்டு வரணும். தேவையில்லாமல் நம்ம மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதெல்லாம் முக்கியமாக வீட்டில் பெண்கள் இருப்பாங்க இல்லைன்னா அவங்க வீட்டில் அவங்களோட குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்குலாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் கேஸ் கூட எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். வீட்டில் யாராவது வந்திருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே கதவு திறந்து வெளியே போய் பார்க்கக்கூடாது. கொஞ்ச நேரம் வெளியே நின்று யார் வந்திருக்காங்கன்னு ஜன்னல் வழியாக பார்க்கலாம். பார்த்து தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கதவை திறக்கணும். தெரியாத நபராக இருந்தால் அவங்கள அப்படியே பேசி அனுப்புறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி நேயர்களே, நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். இப்போ நான் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வெள்ளரிக்காயை நல்லா நறுக்கி அதோடைய சாற்றை வந்து பன்னீரில் வந்து கலந்து அதை 10 நிமிஷம் வரைக்கும் முகத்தில் பூசி காய வச்சா நம்மளுடைய முகம் ரொம்பவும் பளபளப்பாக ஆகும். கொஞ்சம் ஆனிரமாக இருக்கவங்க எலுமிச்சை சாற்றோட கொஞ்சம் ஒரு சொட்டு தேன் கலந்து முகத்தில் பூசிட்டு குளிர்ந்த நீரில் கழுவுனா முகம் பளபளப்பாக ஆகும். பெண்களோட கால்லாம் ரொம்ப உறுதியாக இருக்கணும் அப்படின்னா தினமும் நம்ம நடைப்பயிற்சி செய்யணும். அப்படி செஞ்சால் நம்மளுடைய கால்கள்லாம் ரொம்ப உறுதியோடு இருக்கும். நம்ம சைக்கிளிங் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கால்கள் ரொம்ப உறுதியாகும். கிழங்கில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் சேப்பங்கிழங்கில் இருக்க நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மூல நோய் உட்பட பல நோய்களுக்கு முடிவு காட்டும் மருத்துவ குணம் நிறையவே அதுல இருக்கு. குடல் புண்கள் எல்லாம் சீக்கிரமாவே அது குணப்படுத்திடும். தோலில் ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கும். தோல் சுருக்கம், தோல் அலர்ஜி இதெல்லாம் வர்றது எல்லாத்தையுமே நீக்கும். அப்புறம் இதுல கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு, அதனால எலும்புகள்லாம் ரொம்பவே வலுப்படுத்துகிறது. வைட்டமின் இ அப்புறம் கே இதெல்லாம் இருக்கிறதுனால நரம்பு மண்டலம் அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தடுக்குது. இந்த கிழங்கை சாப்பிட்றதுனால மலைச்சிக்கல் வராமல் இருக்கவும் இது உதவும். அப்புறம் இந்த சேப்பங்கிழங்கில் பொட்டாசிய சத்து இருக்கு, அதனால ரத்த ஓட்டத்தை வந்து இது ரொம்ப சீராகவே வச்சிருக்கும். இந்த கிழங்கு சர்க்கரை சத்து கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் டயபிட்டிஸ் உள்ளவங்க இதை சாப்பிட்றதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நான் சொல்ல சில ஜென்ரல் டிப்ஸ்லாம் உங்களுக்கு உண்மையாகவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய டிப்ஸோட உங்களை மீண்டும் சந்திக்க ஆவலோட இருக்கேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அஜய் பவித்ரா.
1: ரொம்ப தேங்க்யூ பவித்ரா, நீங்க சொன்ன டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்ல, நம்ம நேயர்களும் அதை கண்டிப்பா செஞ்சு பார்ப்பாங்க. இன்னும் லிசனர்ஸ், பவித்ரா சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இன்னொரு நல்ல டிப்ஸோட நாங்க எல்லாரும் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். Until then it's signing off, அஜய் டீம், சௌமியா, லட்சுமி,
5: பவித்ரா,
8: ஐஸ்வர்யா,
9: சாய் பிரியா.
1: Until then stay tuning to MOP Community Radio 107.8. Bye bye.
10: உங்க வீட்ல ஃபேன், லைட்டு எல்லாமே ஆன் ஆக விட்டு கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? தேவையில்லாத நேரத்துல சுவிட்சஸ் ஆஃப் பண்ணுங்க, எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணுங்க. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓ.

0: ஹாய் ஹாய் ஹாய் வணக்கம், நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
1: Ever wonder what to recycle?
2: Bottles, cans, crayons, paper, foil and glass.
1: Ever wonder why recycle?
2: To help the world, of course.
1: Ever wonder who can recycle?
2: Everyone.
1: Ever wonder where to recycle?
2: Everywhere.
1: No matter what,
2: where, who and why, just recycle. It's worth a try.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
4: மாடமில்லை மாளிகையில்லை ராகம் மாயாமாளவ கௌளரா.

0: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
1: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப பெருமையா சொல்லலாம், எப்போதுமே ஹெல்மெட் போட்டுதான் வண்டியில போடும். அது மட்டும் இல்லாம பைக்ல போகும்போது போன் பேசாத, இதெல்லாம் சொல்லும், கண்டிப்பா சொல்லும். இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா
2: குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

0: 블리에뚜.
1: வணக்கம் சென்னை. இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஸ்ரீதர். நான் எம்ஓபி ஸ்கூல்ல 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு பூஞ்சோலை நிகழ்ச்சிக்காக நானும் என் கூட படிக்கிற மாணவர்கள் சரோ, திவ்யா, சாருமதி, கிஷோர், பிருந்தா, ரசியா, விஷாலி எம்ஓபி ரேடியோவுக்கு வந்திருக்கோம். ஒரு டிராமா போட போறோம். டிராமாவோட தலைப்பு என்ன தெரியுமா? சிறு சேமிப்பின் சிறப்பு. டிராமா நடிக்க நாங்க ரெடி. இதை கேட்க நீங்க ரெடியா? காட்சி ஒன்று. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடிக்கும் கதாபாத்திரங்கள் பரிமளமாக சுந்தரி. சுந்தரி அக்கா, சுந்தரி அக்கா,
2: நீயா உள்ளவ? என்ன விசேஷம்?
1: ஒரு செலவுக்கு 500 ரூபாய் தான் கொடுங்கக்கா.
2: 500? அப்பா அடி, 500க்கு எங்க போறது? 500க்கு என்ன செலவு?
1: எங்க பிள்ளைகளே ஊர் திருவிழா பார்க்க கூட்டிட்டு போனோம்க்கா.
2: ஏண்டி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத. என் புருஷன் மாதந்தோறும் 5000 தான் சம்பாதிக்கிறாரு. நாங்க செலவு பண்ணலையா?
1: உனக்கு என்னடி பெரிய செலவு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கார் வந்தோன்னு பணம் கொடுத்துறேன்க்கா. பிள்ளைகள் ஆசைப்படுறதுக்கா தான்க்கா.
2: திருவிழாக்கு போகாம இருக்க முடியாதா? நாங்க என்ன போகவா செய்யறோம்? நம்ம ஊர் திருவிழா வந்தா போக வேண்டியதுதான்.
1: கரெக்டா தந்துடுறேன்க்கா. எக்கா எக்கா
2: தருவ? நீயா தருவ? தெரு முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்க, நீ எப்படி தருவ?
1: உனக்கு தர முடியாது. பேசாம போயிட்டு வா.
2: தெருவுல போறது வர்றது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பிள்ளைங்களை கழுதையா ஆக்கி வச்சிருக்க.
1: எக்கா எக்கா
0: காட்சி இரண்டு. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடுக்கும் கதாபாத்திரங்கள் கஸ்தூரியும் பரிமளமும்.
2: என்னம்மா, பணம் கிடைச்சதா?
1: அடி மட்டும்தான் தன் கிடைக்கல. எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க.
2: அப்படித்தான் பேசுவாங்க. மற்றவங்க எல்லாரும் கரெக்டா இருக்காங்க, நீங்க தான் இப்படி ஊதாரியா இருக்கிறீங்க.
1: நான் என்ன எப்படி இருக்கேன்? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரி மாரி பேசுறியே.
2: ஆமாமா, அப்பா பணம் அனுப்புறாங்க, அவ்வளவையும் 10 நாள்ல செலவு பண்றீங்க.
1: என்ன, வீட்டுக்கு தானே செலவு பண்ணிக்கிறேன்.
2: தங்கச்சியும் தம்பியும் பள்ளிக்கு போகும்போது ஆளுக்கு 10 ரூபாய் கொடுக்கணுமா? அது தேவையா? மிட்டாய் வாங்க 2 ரூபாய் கொடுத்தா போதாதா?
1: இது ஒரு செலவாடி.
2: செலவு தான், செலவு தான். பிள்ளைங்க கெட்டு போக காரணம் நாம் கொடுக்கிற காசு தான் காரணம்.
1: விலைவாசி ஏறி போயிடுச்சுல.
2: விலைவாசி ஏறனா நாம தான் கணக்கா இருக்கணும்.
1: நீ வாய மூடி, இனிமே நீயே செலவு பண்ணிக்க.
2: இனி அப்பா பணம் வந்ததுன்னா என் கிட்ட கொடுங்க, அப்புறமா பாக்கலாம்.
0: காட்சி மூன்று. காட்சி நடைபெறும் இடம் போஸ்ட் ஆபீஸ். நடிக்கும் கதாபாத்திரங்கள் பிரபா, கஸ்தூரி.
3: கஸ்தூரி, கஸ்தூரி.
2: ஓ அக்கா, உள்ள வாங்க அக்கா.
3: எதுக்காக வர சொன்ன?
2: அக்கா, நீங்க ஆதி பணம் வசூல் பண்றதா கேள்விப்பட்டேனே.
3: ஆமா, இப்ப என்ன?
2: நானா ஆதி பணம் கட்டணும்?
3: அது சரிப்படாது. உங்க அம்மா வளங்க கட்ட மாட்டாங்க. புறமா அபராதம் கட்டணும். உங்க அம்மா என்னென்ன ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்காங்க.
2: அக்கா, நான் கட்டுறேன்க்கா, அதுக்காக தான் உங்களை வர சொன்னேன்.
3: அப்படியா? பரவாயில்ல, நீ ஏதாச்சும் வேலை செய்யா?
2: இல்லக்கா, ஸ்கூல்ல படிக்கும் போது டீச்சருங்க சிக்கனமாக இருக்க சொல்லி தந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தா நல்லா பலன் கிடைக்கிறது, உண்மையா தான்க்கா?
3: ஆமா அடி, ஏதாச்சும் ஒருத்தகையை மாதந்தோறும் மஞ்சள் செலுத்து வந்தா 60 மாதம் கழித்து வட்டி முதலமா ஒரு பெருந்தகை கிடைக்கும். சரி, கையில் எவ்வளவு வச்சிருக்க?
2: 1000 ரூபாய்.
3: பரவாயில்ல, இனி சேமம்தான்.
1: என்னடி கஸ்தூரி, 1000 2000 நீயும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லம்மா, அப்பா அனுப்புற 5000 சிக்கனமாக செலவு பண்ணா மாதம் முழுக்க 1000 ரூபாய் பிடிச்சேனா தான் இந்த பணம்.
3: அக்கா, உங்க மகள் கஸ்தூரி மாதந்தோறும் சிறு சேமிப்பில் 1000 ரூபாய் போடுறா.
1: எனக்கு இந்த ஞானம் இல்லாமல் போச்சு. இருந்திருந்தா எவ்வளவோ பணம் சேர்த்திருக்கலாம்.
3: அதை இப்ப பேசி என்ன செய்ய? பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, ஒரு காசு பேணும் போது இரு காசு சேரும்.
2: ஆமாக்கா, நான் பள்ளியில படிக்கும் போது பாடத்துல ஔவையார் பாட்டின் நல்வழி பாடலை இப்படி பாடியிருக்காங்க.
3: சரி, அட்வைஸை உங்க அம்மா கிட்ட நல்லா சொல்லி வை.
2: வருமானத்துக்கு மேல செலவு பண்ணா மானம் போய் மரியாதை போய் கள்ளன் தீயவன் என்று எல்லாரும் பேசுவாங்க.
3: இன்னொரு விஷயம்
2: என்னக்கா,
3: நீ கட்டுற பணத்தில் இருந்து அவசரத்துக்கு கடன் வாங்கலாம், அப்புறமா சேர்த்து கட்டலாம்.
2: இவ்வளவு சலுகை இருக்கா?
3: ஆமா அம்மா. சரி, இரண்டு நாள் கழிச்சு நானே பாஸ்புக் கொண்டு வரேன்.
2: சரிக்கா, பாய் பாய்.
3: பாய்.
0: காட்சி நாலு. காட்சி நடைபெறும் இடம் வீடு. நடிக்கும் கதாபாத்திரங்கள் தந்தை, தம்பி, கஸ்தூரி, பரிமளம்.
1: என்ன வீட்டை பார்த்தா அதிசயமா இருக்கு. சோபா, கட்டில், டிவி, என்னடி இதெல்லாம் எதுவும் கடனுக்கு வாங்கிட்டியா?
4: உங்க மூத்த மகளே கேளுங்க.
1: கஸ்தூரி, நீ எதுவும் வேலைக்கு போறியா? வீட்டுல சமையல் தானே பண்ணிக்கிட்டு இருக்க?
2: இல்லப்பா, வீடு வீடா போய் ஆதி பணம் வசூல் பண்றேன்.
1: அதுதான பார்த்தேன், உங்க அம்மா ஒரு ஊதாரி அனுப்புற பணம் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தெரு தெருவா கடன் வாங்குவா. நீ என்னன்னா ஆடி பிடிக்கிறியாக்கும்.
2: இல்லப்பா, முதல்ல நானும் ஒரு அக்கா கிட்ட ஆடி பணம் கட்டிட்டு வந்தேன். நாம சும்மா தானே இருக்கோம், நாம இந்த வேலை செய்தா என்ன என்று யோசித்தேன். அப்புறமா சிறு சேமிப்பின் சிறப்பை பற்றி சொன்னேன்.
1: ஓட ஓட விரட்டுவாங்களே.
2: அதுதான் இல்லப்பா, 50 பேருக்கு மேல 1000 ரூபாய் தராங்க, அதுல எனக்கும் கமிஷன் கிடைக்கும்.
1: என் பொண்ணுனா என் பொண்ணுதான். நான் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும்.
4: என்னது? அப்படி என்ன விஷயம்?
1: என் தங்கச்சி பையன் போஸ்ட் மாஸ்டரா இருக்கான்ல, அவனுக்கு நம்ம கஸ்தூரிய கேட்டாங்க. எப்படி உன் யோசனை?
4: கஸ்தூரியை ஒரு வாழ்த்து கேட்கலாம். இந்த காலத்துல கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பணமும் நகையும் ரொம்ப தேவையே.
1: அந்த கவலை அதுக்கு. நானும் ஊர்ல 4-5 ஆதி கட்டிட்டு வர கஸ்தூரி கல்யாணத்துக்காகவே சேமிச்சு வைத்தேன். மொத்தம் 5 லட்சம் சேரும்.
2: கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்?
1: இல்லம்மா, வயது ஏறுதுல, இப்பதான் சரியான நேரம்.
2: உங்க விருப்பம் பா, யாரிடமோ கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்ல. சிறு சேமிப்பு பணம் இருக்கு.
5: அப்பா கேளுங்கள், அம்மா தினமும் தர 10 ரூபாய் எங்க டீச்சர் பிடுங்கிட்டு விட்டா வாங்க 2 ரூபாய் தான் தராங்க.
1: அப்படியா? பரிமளம் கேட்டியா? நீ 10 ரூபாய் கொடுத்தா அப்படித்தான் செய்வாங்க.
4: எதுக்காக டீச்சர் இந்த மாதிரி பண்றாங்க? இப்பவே போறேன்.
2: அம்மா டீச்சர் புக்கு கொடுத்தாங்கம்மா.
1: கொண்டாடி படி.
2: அம்மா இதுவும் சிறு சேமிப்பு புக் தான். நீங்க 10 ரூபாய் கொடுக்கறத மிஸ் வாங்கிக்கிட்டு சந்தேகாக்கு 8 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிட்டாய் வாங்க 2 ரூபாய் கொடுத்தாங்க. கொஞ்ச நாளா 5 ரூபாய் கொடுத்தேன்,
5: அதுலயும் 3 ரூபாய் வாங்கிக்கிட்டாங்க.
1: டிப்பாவி, மிட்டாய் வாங்க 1000 கணக்கா கொடுத்திருக்கியா? ஆஹா, நம்ம ஒட்டுமொத்த குடும்பமே சிறு சேமிப்புல சிகரம் தொட்டாச்சு.
2: சில இடத்துல அப்படிதான் எழுதி போட்டிருப்பாங்க. சிக்கனம் வீட்டை காக்கும், சேமிப்பு நாட்டை காக்கும், சிறு துளி பெருவெல்லாம்.
1: சிறு சேமிப்பில் சேமிக்க பழகினாதானே நம் கஸ்தூரி கல்யாணத்தையே ஜாம் ஜாம் நடத்த போறோம்.

என்ன மக்களே, சிறு சேமிப்பின் சிறப்பு டிராமா கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? எம்ஓபி வானொலிக்காக இந்த டிராமாவை தயாரிச்சு வழங்கியது எம்ஓபி வைஷ்ணவ் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளான சரோ, திவ்யா, சாருமதி, விஷாலி, பிருந்தா, ரசியா, ஸ்ரீதர். அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட வொர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி.
2: ரெடியூஸ் பெல்லி, வொர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
4: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான்.

0: ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி வந்திருக்கீங்க.
1: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. நந்தினி, இண்டிபெண்டன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவர்ஸ் டே, யோகா டே, டீச்சர்ஸ் டேன்னு பல தினங்களை நம்ம கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 22 உனக்கு என்ன டேன்னு தெரியுமா?
0: நம்ம ஊரோட பிறந்தநாளை மறக்க முடியுமா? ஆமாங்க, ஆகஸ்ட் 22 நம்ம சென்னை

0: சரி ஹாப்பி பர்த்டே எல்லாம் இருக்கட்டும், எதனால ஆகஸ்ட் 22 கொண்டாடுறோம் உனக்கு தெரியுமா?
1: சென்னை பொண்ணு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது, எனக்கு தெரியாதா? அது என்ன அப்படின்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கிட்ட இருந்து நம்ம நிலத்தை நம்ம திருப்பியும் ஆகஸ்ட் 22, 1639 அதாவது 1639 வருஷம் நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அதனாலதான் அன்னைக்கு வந்து சென்னை டே கொண்டாடுறோம். இது கூட தெரியாதா எனக்கு?
0: சூப்பரா சொன்ன. இன்னும் பல விஷயம் சென்னை பத்தி தெரிஞ்சுக்க கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே நந்தினி.
0: நான் உங்க சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி.

0: ஊரு சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் இது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் என்னோட ஊரு அண்ட் ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் பெஸ்ட்.
4: ஐ லவ் சென்னை.
5: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் an awesome place for education and there are many other amazing stuff. You just can't stop talking about Chennai and I would settle down this city forever. I love Chennai.
3: சென்னை தான் தெரியுமா?
6: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
7: I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namat Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged. And if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி, பீச் சுண்டல், சவுக்கியாப்பேட்டை ஜில்லேபி, ரோடு கடை இட்லி, பாய் கடை பிரியாணி, பெசன் நகர் ஜிகிரி தந்தா, ஜில்லுன்னு குல்ஃபி, இதெல்லாம் தனித்தனியா சாப்பிடறதுக்கு வெவ்வேற ஊர் இருக்கு. ஆனா எல்லாமே சாப்பிடறதுக்கு ஒரே ஊர் நம்ம சென்னை மட்டுமே.
1: நம்ம சென்னை சான்ஸே இல்ல. சென்னை வாசி ஒருத்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பத்தி சொல்றாங்க, கேப்போம்.
2: ஹலோ, என் பேரு மதுமிதா. நான் வந்து 25 இயர்ஸாக சென்னையில் இருக்கேன். சென்னை அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு வந்து ஃபுட் தான் ஞாபகம் வரும். ஃபுட் அப்படின்னாவே ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு வேர்டு ஃபுட். ஸோ ஃபுட் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய சாப்பாடு தோணும். ஒரு சில பேருக்கு வெஜிடேரியன், ஒரு சில பேருக்கு நான் வெஜிடேரியன், அந்த மாதிரி நிறைய சாப்பாடு அவங்களுக்கு தோணும். ஸோ அதனால் வந்து ஃபுட்டை யாராலையும் வந்து மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. ஸோ ஃபுட் வந்து எல்லாருக்குமே முக்கியம், எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். எல்லாருக்குமே அவங்க பிடிச்சதுனாவோ அந்த ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்லாம். ஒரு காசு, ஒரு பொருள் யாராவது ஒரு மனுஷாளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போதும் போதும்னு சொல்லவே மாட்டாங்க, அவங்க வேணும் வேணும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இதுவே நம்ம ஏதாவது ஒரு சாப்பாடை கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாயிலேருந்து போதும் அப்படின்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக வரும். அது வந்து சாப்பாடு, அதாவது ஃபுட் மூலமா தான் வரும். அந்த காலத்துலேயே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் அப்படின்னா நியூ வுட்லேண்ட்ஸ் ஹோட்டல் தான். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த சன்னா பட்டூரா ப்ளஸ் சோலாபுரி, அது ரெண்டுமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு ஃபுட்டாக இருக்கும். அந்த சன்னா பட்டூரா வந்து டேஸ்டியாக மட்டும் இருக்காது, ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூரில் விகட விலாஸ்ன்ற ஹோட்டலில் இட்லி, சாம்பார், வடை, பொங்கல் இது எல்லாமே நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம நாட்டு மட்டும் இல்லை, அதர் கண்ட்ரீஸ் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஃபுட் கல்ச்சர் டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து ரொம்ப அதிகமான ஃபுட் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து நான் நிறைய சாப்பிட்ருக்கேன். அதில் வந்து ஒன்று நியூ வுட்லேண்ட்ஸ், புகாரி. புகாரி பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே ஒரு ஃபேமஸான ஹோட்டல், நான் வெஜிடேரியனில் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல். ஸ்பெஷலாக அவங்க செய்கிற அந்த சிக்கன் 65ன்றது வந்து அவங்க தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அந்த ரெசிபியை. அது வந்து ஒரு மாசு

0: கிளாஸ் ஹிட்டான ஒரு ரெசிபியாக இருந்தது. சிக்கன் 65 சாப்பிடும்போதெல்லாம் வந்து எனக்கு வந்து லைக் அதை சாப்பிடும்போதே வந்து எனக்கு இன்னும் நிறைய சாப்பிட்ணும் நிறைய சாப்பிட்ணுன்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். அண்ட் ஹாரியில் சமோசா வித் டீ ரொம்ப நல்லாயிருக்கும். அது அது வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட். அப்படியே இன்னி வரைக்கும் வந்து எனக்கு அப்படியே நாக்கில் வந்து அந்த டேஸ்ட் வந்து ஊறிக்கிட்டே இருக்குது. லைக் மறுபடியும் அதை சாப்பிட முடியாதான்னு ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போவும் எனக்கு. இப்போ சென்னையில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் பாரம்பரியம் தாங்க. ஏன்னா வந்து தமிழ்நாட்டோட பழைய ட்ரெடிஷ்னல் மசாலா ஃபுட்ஸ் எல்லாமே, செட்டிநாடு மசாலா ஃபுட்ஸ் எல்லாமே அங்கே கிடைக்குது. பிரியாணி அவங்க சான்ஸே இல்லைங்க. எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட பிரியாணி வந்து நான் மறுபடியும் இப்போ சாப்பிட்ட மாதிரியே இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டில், பாரம்பரியம் ரெஸ்டாரண்ட்டில். அண்ட் புகாரி, தலப்பாக்கட்டி, காரைக்குடி இது மூணு ரெஸ்டாரண்ட்மே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரியாணி ஸ்டைல்ஸ் இருக்குது. அந்த மூணு பிரியாணியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃப்ரூட்ஸ் ஜூஸஸ் அப்படின்லாம் சொல்லும்போது சென்னையில் இருக்கிற ஒரு மிக க்ரியேட்டிவ் பாயிண்டே வந்து ஃப்ரூட் ஷாப் ஆன் க்ரீம்ஸ் ரோட் தாங்க. அதில் இருக்கிற எனக்கு ஒரு ஆப்பிள் பேஸ்ட்ரினான்றது எனக்கு ஃபேவரட் ஜூஸ் அது. ஸோ ரொம்ப ரொம்ப அந்த ஜூஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய ஃப்ரூட் ஜூஸர் ஷாப்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, பட் ஆனால் சென்னையில் ஹைலைட்டே வந்து ஃப்ரூட் ஷாப் ஆன் க்ரீம்ஸ் ரோட் தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய மால்ஸில் இருக்கிற, சினிமா ஹால்ஸில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் அண்ட் சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஒரு பிளேஸ் தான். அண்ட் இளநீர் இன்னும் வந்து சென்னையில் ஃபேமஸாகவே இருக்குது. என்ன தான் வந்து நம்ம வந்து ஆப்பிள் மில்க் ஷேக் இந்த மில்க் ஷேக் குடித்தாலும் எனக்கு வந்து எப்பயுமே ஃபேவரட்டாக இருக்கிறது இளநீர் தாங்க. ஏன்னா அது வந்து உடம்பை ரொம்ப கூலாக வச்சுக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இளநீர். அண்ட் பழைய ஜூஸஸ்லாம் கூட இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வருது. லைக் மதுரையில் இருக்கிற ஜிகர் தண்டா கூட இப்போ சென்னையில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. இப்போது ரீசெண்டாக நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜிகர் தண்டா வந்து முருகன் இட்லி ஷாப்பில் நான் சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஜூஸ். அண்ட் என்னோட சஜஷன்ஸ் வந்து லைக் எந்த ரெஸ்டாரண்ட் வேணால் உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் எங்கே வேணால் போங்க, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே சாப்பிடுங்க. பட் ஆனால் வந்து ஹெல்த்தியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க.
1: மதுமிதா, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பற்றி இவ்வளோ நேரம் பேசலேருந்து எனக்கு செம்ம பசி வந்துச்சு ஸ்ருதி.
2: எனக்கும் தான் வந்துச்சு. ஆனால் கேளு, சென்னையோட சாப்பாடு இவ்வளோ தெரிஞ்ச லெவலுக்கு சென்னையோட வரலாறு தெரிஞ்சிருக்குமா?
1: கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசுலேருந்தே பிறந்து வளர்ந்து எல்லாம் சென்னை தானே, அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா என்ன?
2: சொல்ல முடியாது. இனி சென்னை ரொம்ப பிஸி சிட்டி இல்லையா?
1: ஆமாமா, ரொம்ப பிஸி சிட்டி.
2: சரி, இப்ப மொக்க போட்ட நிறுத்திட்டு இத சொல்லு, சென்னைன்னு எப்ப பேர் வந்ததுனாவது தெரியுமா?
1: பேரு பேரு பேரு A+B2 1996 கரெக்டா?
2: கரெக்ட். ஆனா சென்னை சென்னையோட முத பேர் இல்ல. சென்னைக்கு முன்னாடி இருந்த பேரு மெட்ராஸ். அது எங்கேருந்தே வந்ததுன்னா, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து செட்டில் ஆகிறதுக்காக மெட்ராஸப்பட்டினம்னு ஒரு ஏரியாவை சூஸ் பண்ணி செட்டில் ஆக இருந்தாங்க. அந்த மெட்ராஸப்பட்டினம்ல இருந்து வந்ததுதான் நம்ம மெட்ராஸ்.
1: ஓ, ஓகே ஓகே. அப்படியா?
2: எனக்கு என் பாட்டி சொல்லிருக்காங்க.
1: ஆமாமா, எனக்கு பாட்டி நிறைய வடை சுட்டிருக்காங்க.
2: ஐயோ, நான் சொல்றது கேளு.
1: ஓகே ஓகே.
2: இப்போ இருக்கிற ட்ரிப்ளிகேன், மயிலாப்பூர், திருவான்மியூர் மற்றும் திருவற்றியூர் நகரங்கள் எல்லாம் பழைய மன்னர்கள், பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள், விஜயநகரத்து மன்னர்கள் கூட ஆண்டிருக்காங்க. அந்த இடத்துல ஆழ்வார்கள்லாம் வந்து 7th century-ல் இருந்து 9th century வரைக்கும் டிவோஷனல் போயம்ஸ் லைக் நிறைய பக்தி பாடல்களை கம்போஸ் பண்ணி பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மயிலாப்பூர்ல ஒரு பெரிய கோயில் இருக்கு தெரியுமா உனக்கு?
1: ஆமா ஆமா, அவங்க புளியோதரை கூட ஃபேமஸ். கபாலீஸ்வரர் கோயில்.
2: அந்த கோயில கட்டினது யாருன்னு தெரியுமா?
1: யாரு? கொத்தனாரா தான் இருப்பாரு.
2: ஐயோ, அதை கட்டினது பல்லவ மன்னர் ஒருவர்.
1: பாரா, சும்மா சுத்தி இவ்ளோ தெரிஞ்சிருக்கவனுக்கு நீ ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி போ.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சென்னை பத்தி கேட்டுட்டே இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்சை லவர் மீ ஆர்ஜே நந்தினி.
2: மீ சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி ஆன் MOP சமுதாய வானொலி 107.8.
3: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்னை போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
4: குடிக்காத இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே.
3: புலிகளின் வாழ்க்கை மனசுல யோசி இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் புழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே, மறக்காதே இனி எனம் குடிக்காதே, ராசா சிகரெட்டை குடிக்காதே.
4: குடிக்கலையா? இனிமே குடிக்கலையா? நிலைக்கணுமையா? உயிரை நிலைக்கணுமையா? பொழைக்கணுமையா? குடும்பம் பொழைக்கணுமையா?
5: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
1: MOP 107.8 FM. Stay tuned. Stay tuned. Stay tuned.
2: வெல்கம் பேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நம்ம சென்னை சான்ஜேல வித் மீ ஆர்ஜே நந்தினி
3: அண்ட் மீ ஆர்ஜே ஸ்ருதி ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: சென்னை பத்தி பல ஃபேக்ட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா சென்னையை பத்தி பல பாடல்கள் இருக்கு தெரியும்ல, அதுல இருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.
3: நம்ம சென்னை சான்ஸ்ல வித் மீ சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி
2: வித் மீ ஆர்ஜே நந்தினி
3: ஆன் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: சென்னையை பத்தி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எனக்கு டக்குன்னு உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சென்னையை பத்தி. கேட்கவா?
1: I am waiting.
0: Okay, okay. You wait. நான் கேட்கிறேன். இப்போ நம்ம சென்னையில் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங் இருக்குல்ல, ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங், அது எதுக்காக கட்டினாங்கன்னு தெரியுமா?
1: அழகுக்காக கட்டியிருப்பாங்களோ.
0: ஐயோ அறிவாளி, அழகுக்கு இல்ல, வியாபாரத்துக்காக கட்டினது ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங்.
1: அப்படியா?
0: அப்படித்தான்.
1: நந்தினி, சென்னையில் இருக்கிற ஒரு பில்டிங்னா என்ன பில்டிங் சொல்லுவ?
0: எல்ஐசி பில்டிங்.
1: அதோட பெருமை என்னன்னு நான் சொல்லட்டா?
0: சொல் சொல் சொல் சொல்.
1: 1959 ஆண்டுல கட்டப்பட்ட பில்டிங்லயே அதுதான் டாலஸ்ட் பில்டிங். அதுல 15 ஃப்ளோர்ஸ் இருக்கு. அப்போ கட்டின காலத்துல அதை விட பெரிய பில்டிங்கே இல்லையாமா?
0: ஆமாமா, அந்த காலத்துல கூட ஏதாவது சென்னையை கட்டணும் அப்படின்னா ரெண்டு இடம் தான் கட்டுறாங்க, ஒன்னு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்னு வந்து எல்ஐசி பில்டிங்.
1: சரி, ரயில்வே ஸ்டேஷன் சொன்னோன்னே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒயிட் கலர்ல ஒரு பில்டிங் இருக்கும், அது உனக்கு என்னன்னு தெரியுமா?
0: ஆமா, தாஜ்மஹால் மாதிரியே கட்டிருப்பாங்க. ரிப்பன் பில்டிங்.
1: அதுக்கு ஏன் ரிப்பன் பில்டிங்னு பேரு தெரியுமா?
0: ரிப்பன் வச்சு கட்டிருப்பாங்களோ.
1: ஐயோ ஐயோ, லார்ட் ரிப்பன் ஒருத்தர் இருந்தாராம் அப்போ, கவர்னர் ஜெனரலா. அவர் பின்னாடி வச்ச பேரு தான் இந்த ரிப்பன் பில்டிங்.
0: ஓகே ஸ்ருதி, கோபம்னானே உனக்கு என்ன ஞாபகம் வருது?
1: ஐயா நாத்தம்.
0: ஐயோ அம்மா, அது இப்பதாமா அப்படி இருக்கா? ஆனா அந்த காலத்துல அது எவ்வளவு ஒரு பெரிய ரிவர் தெரியுமா? பீப்புள் வந்து நிறைய டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்க்குலாம் அதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர், அதுக்கு மேல ஒரு பிரிட்ஜ் இருக்கு தெரியுமா? அந்த பிரிட்ஜ் பேர் சொல்லு பாப்போம்.
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீயே சொல்லு.
0: அந்த பிரிட்ஜ் பேரு நேப்பியர் பிரிட்ஜ். 1839 பிரான்சிஸ் நேப்பியர்னு சொல்லிட்டு ஒருத்தர் நம்ம சென்னைக்கு வந்திருந்தாரு. அவர் ஒரு நாள் கோவம் ரிவர்ல போட்ல போய்கிட்டு இருக்கும் போது அவரை மக்கள் அந்த ரிவரை கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு ரொம்ப மனசு இறங்கி அவர் பிரிட்ஜ் கட்டணும்னு ஆசைப்பட்டார். அப்படி கட்டின பிரிட்ஜ் தான் அந்த நேப்பியர் பிரிட்ஜ்.
1: சரி சரி, இவ்ளோ நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்ற, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்.
0: தாராளமா கேளு.
1: என்னோட கசின்ஸ் எல்லாம் அடுத்த வாரம் என் வீட்டுக்கு வராங்கப்பா, அவங்கள சென்னை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. எங்கெல்லாம் கூட்டிட்டு போறது?
0: அட, நம்ம சத்தியம் இருக்கு, விஜிபி, எம்ஜிஎம், குயின்ஸ்லாண்ட், பிர்லா பிளானட்டோரியம், கிண்டி பார்க், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் போது நீயே வந்து இவ்வளவு குழம்பிக்கிறே.
1: இவ்வளவு இடம் இருக்கு, நம்ம சென்னை சான்ஸே இல்ல.
0: கரெக்ட் தான், சான்ஸே இல்ல.

0: ஊர் சென்னை சான்ஸே இல்லைங்க. ஐ லவ் யூ சென்னை.
1: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா? சென்னை தான் பெஸ்ட். ஐ லவ் சென்னை.
2: சென்னை தான் என்னோட ஊரு. அண்ட் ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் பெஸ்ட்.
4: ஐ லவ் சென்னை.
5: ஸ்பீக்கிங் ஆஃப் சென்னை, இட்ஸ் அன் ஆசம் பிளேஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் தேர் ஆர் மெனி அதர் அமேசிங் ஸ்டஃப். யூ ஜஸ்ட் கான்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் சென்னை அண்ட் ஐ வுட் செட்டில் டவுன் திஸ் சிட்டி ஃபார் எவர். ஐ லவ் சென்னை.
3: சென்னை தான் தெரியுமா?
6: சொர்க்கமே என்றாலும் அது நம்ம சென்னை போல வருமா?
7: Chennai is the best.
8: Chennai is the best. I've been in Chennai when it was called Madras to the outside world 25 years ago. And coming back to Chennai, I see a lot of changes are taking place and are still taking place. But the one thing I find is unchanged, and the slogan Namad Chennai Chans Ile, I think represents that, is that the warmth and the spirit of the people is unchanged, and if anything, I would say that Chennai lives through the spirit of the people, and that's why we're so happy to be here.

0: அதான் பத்தில பேசணும். டைம் போடவே தெரியல ஸ்ருதி.
1: ஆமா நந்தினி, நம்ம சென்னைக்கு 376th பர்த்டே வந்தாச்சு. இந்த மெட்ராஸ் டே செலிப்ரேஷனை முன்னிட்டு நம்ம சென்னைய பத்தின பல சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தெரியாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும். இன்னும் மேலும் மேலும் வர எபிசோட்ஸ்ல சென்னைய பத்தி நம்ம நிறைய பேச போறோம். நம்ம சென்னை சான்ஸே இல்ல. வித் மீ ஆர்ஜே சென்னை பொண்ணு ஸ்ருதி,
0: வித் மீ ஆர்ஜே நந்தினி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது
2: You are listening to MOP Community Radio 107.8 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதான செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். கேளுங்க, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPயின் சமுதாய வானொலி 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: பிப்ரவரி மாதம் 13 தேதி அன்று ஆண்டுதோறும் உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. வானொலி மீது மக்களுக்குள்ள காதலையும் பற்றையும் வெளிப்படுத்துவதற்காக இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
0: நவம்பர் மாதம் 3 தேதி 2011 ஆண்டு யுனெஸ்கோவின் 36th பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் முயற்சியால் இந்த தினம் உலக வானொலி தினமாக அறிவிக்கப்பட்டது.
2: செலிப்ரேட் வேர்ல்ட் ரேடியோ டே வித் MOPCRS 107.8 FM. ஹலோ லிஸ்னர்ஸ், டியூன் இன் டு MOPCRS 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட், டு செலிப்ரேட் தி ஜாய் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் ரேடியோ டே ஆன் 13th February 2017. A day to remember the unique power of radio to touch life and bring people together across every corner of the globe.
3: MOP Samudayak Radio Station 107.8 FM, Hamara Samuday, Hamara Gaurav, 13 February 2017 par Khushi aur Vishwa Radio Divas ke Virasat Jashn manate hue aapka swagat karte hain.
2: A review of the World Radio Day over the past years. In 2012, in honor of the first edition of World Radio Day in 2012, Lifeline Energy, Frontline SMS, SOAS Radio and Empower House hosted a seminar in London. In 2012, in Barcelona, Spain, a public event organized by College of Telecommunications Engineering of Catalonia was held on 21st Feb 2012 to commence the World Radio Day. The event was organized with the help of the Government of Catalonia. Bangladesh NGOs Network for Radio and Communication has started advocacy process on observing the first World Radio Day on 13th Feb 2012 in collaboration with Public Service Broadcasting.
4: In 2013, celebrations were extremely covered in news and social media worldwide. UNESCO staff gave 75 media interviews and 130 registered events took place that reached over 150 million listeners worldwide. In February 2013, World Radio Day became the top 10 global trending topic on Twitter throughout the day. The World Radio Day website received over 90,000 page views in January and February 2013. In 2014, the theme was Gender Equality and Women Empowerment in Radio, proposed by UNESCO. Its sub-theme included sensitizing radio station owners, executives, journalists and government to develop gender-related policies and strategies for radio, eliminating stereotypes and promoting multidimensional Portugal in radio, building radio skills for youth, radio production with a focus on girls as producers, hosts, reporters, promoting safety of women radio journalists.

0: You're all listening to MOP Community Radio 107.8. MOP வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே.
1: You are listening to MOP Vaishnav Community Radio Service 107.8 FM.
2: Stay tuned.
3: வணக்கம் சென்னை, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே திவ்யா. நம்ம கூட சுதர்சனா இருக்காங்க, அவங்களும் எம்ஓபி தான் படிக்கிறாங்க, அவங்க விஸ்காம் பண்றாங்க. அவங்க கிட்ட நம்ம பாப் சிங்கிங்க பத்தி கேட்கலாம். அவங்க பேஷன் எதுனால பாப் சிங்கிங்ல இருக்கு, அதோட அவங்க இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் சுதர்சனா, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க உங்களை பத்தி.
4: என்னை பத்தி? ஓகே. Hello everyone, my name is Sudarshana. I am from first year Viscom and moreover I'm very happy that I got an opportunity here and today I'm here. So yeah, thank you. And RJ Divya, you're doing very nice. And yeah, I'm very much into pop singing. Yes, it's true. எனக்கு பாப் பாடுறது ரொம்ப பிடிக்கும். இது வந்து இங்கிலீஷ் சாங்ஸ் நான் பாடுவேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப நிறையா வந்துச்சு. 8th ஸ்டாண்டர்டில் தான் நான் ரொம்ப இப்படி பாப் பைத்தியமாக அப்படி இருந்தேன் ஒரு காலத்தில். பட் அதுக்கு முன்னாடியே 5th 6th அது இட் ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இன் மை ஸ்கூல் வாஸ் அட் லைக் ஐ வாஸ் 7th grade. And ella school students munadi paada vachanga. I was so happy. And adlende it just like grew. And yeah, so and the first part na paadnadu vandu by Miley Cyrus, Party in the USA nu oru part. So yeah.
3: Neenga endha school padichinga?
4: Na the Ashram Matriculation School endu varen. It's an awesome school. I love my school. Na chinna vayasulende anga dhaan padichit iruken. So yeah.
3: நீங்க ஸ்கூல்ல பாடின சாங் இங்க எங்களுக்காக ஒரே ஒரு வாட்டி.
4: Yeah, sure. Of course. My pleasure.
5: I hopped to the plane at LAX with a dream in the cardigan. Welcome to the land of fame access. Am I gonna fit in? I jumped to the cab, here I am for the first time. Look into my right hand, I see the Hollywood sign. This is all so crazy. Everybody seems so famous. My time is starting and I'm feeling kind of homesick. Too much pressure and I'm nervous. Cause I'm the taxi man.
4: எப்படி இருக்கு?
3: Superb.
4: Oh my god.
3: செம்மையா பாடுறீங்க.
4: பட் இன்ட்ரோ சாங் நான் கொடுக்கணும்னா வேற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து Phineas and Ferb-ங்கிற ஒரு
3: ஃபேமஸான ஒரு
4: கார்ட்டூன். Yes, yeah, yeah. I love that cartoon. சின்ன வயசுல இருந்தே அதை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் அதுதான். ஸோ அதில் வந்து Phineas, Ferb, Candace-னு ஒருத்தர் இருப்பாங்க. கேண்டிஸ் வந்து பிக் சிஸ்டராக இருப்பாங்க. பட் அது ஒரிஜினல் வாய்ஸ் வந்து ஆஷ்லி டிஸ்டேலோடது. அவங்க வந்து சில பாட்டுலாம் அதிலே பாடுவாங்க அந்த சீரியல்லே. இட்ஸ் லைக் அ கார்ட்டூன். ஸோ yeah, so and adula vandu enakku romba pidicha paattu vandu it's called like gitchi gitchi goo. Okay, and adu vandu like it's very peppy, it's very full of life, it just makes you happy. Okay,
3: then go with
4: so
3: it,
4: yeah, sure. Ladies and gentlemen, the Ferbettes. I'm Phineas and this is Ferb and we're gonna sing a song. Down chicka bam bam.

0: Bow bow, that's what my baby says. Bow bow bow, and my heart starts pumping. Getcha getcha goo up, I'm never gonna stop. Getcha getcha goo means that I got it.
1: Superb. Oh, thank you. உங்களோட இந்த பாப் சிங்கிங் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்லுங்கள.
0: ஓகே,
1: இது வந்து இவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு பாப் சிங்கிங்னா?
0: எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லைக் ஷீ ஸ்டார்டட் சிங்கிங், அண்ட் எனக்கு அதை பார்த்ததுலேருந்து வா சூப்பராக இருக்கு, இவ்வளோ கூட நல்லா பாட முடியும் வெஸ்டர்ன் சாங். அப்போ தான் இன்ட்ரடக்ஷன், அதுக்கு முன்னாடி தமிழ் பாட்டு அதை நான் கேட்டேன்.

0: இருந்தேன். அண்ட் அது வந்து எப்படின்னா ஹானா மொண்டானான்னு ஒரு சீரீஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து அவள் பாட்டு பாடுவா. ஸோ அது வந்து அதை பாடினா நல்லா இருக்கே நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த மாதிரி ஹானா மொண்டானா, மாலி சைரஸ், செலினா கோமஸ், டெமி லோவாட்டோ அப்படியே ஃபுல்லாக லைக் டிஸ்னி அப்படியும் அப்புறம் பிக் சிங்கர்ஸ் அப்படியும் போனேன். அப்படியே ஒன் இஃப் யூ ஸ்டார்ட் டு நோ அபவுட் லைக் ஒன் பர்சன் யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் எவ்ரி ஒன் இந்த சென்சேஷன். ஸோ யா, அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் அப்படி வந்துச்சு. அப்படி தான் நான் பாட ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எனக்கு பார்பி சாங்ஸ் பிடிக்கும். பார்பி பார்பி மூவிஸ் இருக்குது, தி ஐலாண்ட் பிரின்சஸ்ன்னு ஒரு படம் இருக்குது, அதுலேருந்து தான் லைக் அதில் வந்து ஒரு பாட்டு இருக்கும் லைக் வேர் இஸ் த லேண்ட் ஐ கேம் ஃப்ரம்னு ஒரு பாட்டு இருக்கும், அப்புறம் சன் கோஸ் டவுன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதெல்லாம் மெலோடியஸ் சாங்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவோம். அதை கேட்டாலே அதான் அந்த விஷுவல்ஸ்லாம் பார்த்தாலே பார்பி டால் அந்த சீனரி அதெல்லாம் பார்க்கும்போது யூ ஜஸ்ட் கெட் இன் டு யூனோ யுவர் ஓன் இமேஜினேட்டிவ் வேர்ல்ட். அண்ட் த சாங் ரியலி பூஸ்ட்ஸ் அப் யூ அண்ட் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ தட் ரியலி காட் மீ யூனோ into this. So yeah,
1: okay fine. உங்களுக்கு இத பத்தி நிறைய சொல்லி உங்களுக்கு இதல இன்ட்ரஸ்ட் கொண்டு வந்த உங்க फ्रेंड्स ஓட நேம் அவங்க கூட இந்த மொமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்றீங்களா?
0: இது एक्चुअली நான் ஒரு தடவை YouTubeல போனப்பவே லைக் फ्रेंड्स னு சொல்லணும் இல்ல லைக் when you just type Miley Cyrus you get all her songs. So yeah, there was a friend, she was me, she was the one.
1: What's her name?
0: Her name was Ananya. She used to sing also. I used to sing also and yeah, so that's how it got up. And moreover, I check out into the internet and
1: okay, unga talent pop singer ah neenga irukkiradhu da abindrathu theriyudhu, but unga other talents la enna nu solunga.
0: Okay, other talents, na vandu music mattum illa enakku vandu drawing romba pidikum. Adu yeah, drawing romba pidikum, pencil shading adha romba எனக்கு ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணுறேன். அதில் அப்படியே நான் வரைஞ்சேன்னா அப்படியே நான் அப்படியே போயிடுவேன் அதுலேயே.
1: அப்போ உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா இல்லை பாப் சிங்கிங் ரொம்ப பிடிக்கும்?
0: ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: என்ன திங் ஏதாவது ஒன்று?
0: இல்லை இல்லை இல்லை இல்லை, அதோட நான் சேர்த்து இன்னொன்று சொல்லுவேன், எனக்கு டான்ஸிங்கும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிடுவேன்.
1: சூப்பர்.
0: டான்ஸும் பண்ணுவேன், டிராயிங்கும் பண்ணுவேன், சிங்கிங்கும் பண்ணுவேன்.
1: இப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தமிழ் சாங் அப்படி இப்படி ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் அதுலேயே போயிட்டுருக்காங்க. பட் இப்போ பாப் சிங்கிங் அப்படின்ற ஒரு ட்ராக் உங்களுக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க, ஏன் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது? எல்லாருமே தமிழ் சாங்னு போயிட்டுருக்கும் போது தமிழ்லேயே இப்போ நிறைய சாங்ஸ் வந்துடுச்சு, செம்ம ஃபங்கியாக ஃப்ரீக்கியாக செம்மையாக சாங்ஸ் போயிட்டுருக்கு, பட் பாப் சிங்கிங்னு நீங்கள் ஏன் சூஸ் பண்ணீங்க அந்த ட்ராக்?
0: ஓகே, மியூசிக்ங்கிறது லைக் யூனோ இட்ஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ், இட் டசன்ட் பிலாங் டு ஜஸ்ட் திஸ் லாங்குவேஜ் ஆர் தட் லாங்குவேஜ் ஒரு ஒன் பர்டிகுலர் கண்டிஷன். மியூசிக் இஸ் யூனிவர்சல். ஸோ இங்கிலீஷாக இருந்தால் என்ன, தமிழாக இருந்தால் என்ன, எவ்ரி திங் இஸ் லைக் யூனோ இஃப் யூ ஹாவ் இஃப் யூ ரிலேட் டு இட் வென் யுவர் சோல் ரியலி கனெக்ட்ஸ் வித் இட் யுவர் மைண்ட் எவ்ரி திங். நம்ம வந்து லைக் சில இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ்லாம் கேட்கும் போது சே வீணா ஃப்ளூட் அப்படிலாம் சில அப்படி அமைதியாக கேட்டுட்டுமே இருந்தோம்னா வென் ஆர் பா லைக் யூனோ நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து கண்ணில் தண்ணி வரும், ரைட்? யா. ஸோ அது வந்து எப்போ நடக்குதுன்னா லைக் வென் யுவர் சோல் யுவர் மைண்ட் வென் யூ அந்த அந்த ஃப்ரீக்குவென்சி அவங்க இது வந்து அதோட ரிலேட் ஆகும்போது யூ ஃபீல் கனெக்டட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று பிடிக்கும். சில பேருக்கு மெலோடியஸாக பிடிக்கும், சில பேருக்கு டக்கர டக்கர டக்கர டக்கர டப்பாங்குத்து அந்த மாதிரி பிடிக்கும், சில பேருக்கு வெஸ்டர்ன் சாங்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ வென் யுவர் சோல் ரியலி மேட்சஸ் வித் இட், வென் யூ ரியலி மேட்ச் வித் இட், வென் யூ கனெக்ட் வித் இட், யூ ஃபீல் கம்ப்ளீட்லி இன் டு இட். ஸோ தட்ஸ் ஹவ். ஸோ மியூசிக் டஸ் நாட் பிலாங் டு லைக் ஒன் திங். ஸோ இட்ஸ் இங்கிலீஷ், தமிழ், வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் ஆல் மியூசிக்.
1: யா, தட்ஸ் குட். ஓகே, இப்போது ப்ரெசண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்டர் இப்போது வெளியெல்லாம் நீங்கள் போயிட்டு பாப் சிங்கிங் அப்படின்னு சொன்னால் அவங்கள எல்லோரும் கலாய்க்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எப்போது யாரும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக கலாய்ப்பாங்க. தமிழ் சாங்ஸ் நம்ம ஒழுங்காக பாடினாலே கலாய்ப்பாங்க. அப்போ பாப் சிங்கிங்லாம் நம்ம பாடும்போது எப்படி அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நீங்கள் அப்படி அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க?
0: ஓகே, அது வந்து எல்லாருக்குமே இருக்கும் தான். லைக் ஒரு தமிழ் பஞ்சில் போய் நம்ம இப்படி லாலாலான்னு பாடினோன்னா டெஃபினெட்லி இதில் ஃபீல் ஆட் அனுது. பட் ஒன்ஸ் யூ ரியலி பிலீவ் இன் யுவர் செல்ஃப், பிலீவ் இன் தட் மியூசிக் அண்ட் புட் யுவர் ஹார்ட் இன் டு இட் அண்ட் டெலிவர் இட் வெரி குட், ஐ மீன் லைக் ஃப்ரம் யுவர் ஹார்ட், தேர் மைட் பி யூனோ அந்த 100 பீப்புளில் தேர் மைட் பி அட்லீஸ்ட் ஒன் ஓர் டூ ஹூ கேன் யூனோ என்ஜாய் தட். அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் இட் வில் பி லைக் தட், பட் வென் யூ ப்ரொசீட் இன் யுவர் வே அண்ட் வென் ஒன்ஸ் யூ பர்ஃபார்ம் அண்ட் வென் யூ ரியலி லிவ் இட் அப், லிவ் தட் சாங், எவ்ரி ஒன் வில் கெட் கரெக்டட் வித் இட், மோஸ்ட் ஆஃப் தெம் ஃபார் ஷோர். ஸோ யா, ஸோ அதனால அந்த மாதிரி லைக் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால இட் டசன்ட் மீன் ஃபஸ்ட் அப்படி தான் இருக்கும் இல்லையா, பட் வென் இட் கோஸ் ஆன் இட் பிகம்ஸ் நார்மல். வென் ஒன்ஸ் பீப்புள் ரிலேட் டு யூ அண்ட் த சாங், வென் தே ஸ்டார்ட் என்ஜாயிங், அஃப்கோர்ஸ் வி ஸ்டார்ட் என்ஜாயிங் சிங்கிங் ரைட், வி என்ஜாய் அண்ட் சிங் அண்ட் வி லிவ் இட் அப் அண்ட் இஃப் வி என்ஜாய் தே என்ஜாய் இட். ஸோ யா யா, ஸோ யா தட்ஸ்.
1: பீப்புள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது எப்படி இருக்கும், can you accept it or yaar thittanum thonuma
0: chacha apdi illa, it's not like I'm open to comments, I'm open to whatever that will definitely you know enhance our skills, we'll get to know better of what we lack in, so that will really you know like help us. Always happiness will just you know you won't know what you lack in, so adanalu vandu when once you face like when you get down like you know down to earth, when you have that earthly comments only you'll understand, oh I lack in this, they don't like this, oh okay. But if that person is really worthy, if it has a genuine reason, then definitely it's we should be open to let our ears wide and listen to that comment so that we can improve from that and improve in our next song. So yeah, that's how it is.
1: That's very good actually. Nama positive ah nama epume irundha nama evlo exposure veliyandu vandalo you have to go with it.
0: Amma
1: yeah, that's really great. That's really great. Okay, or chinna break appro paakalam.
0: Okay, thank you.

0: put your hands up, for we are here. Give me an M. M. Give me an O. O. Give me a P. P. Together. M. O. P. M. O. P. Nuthier. Puliet.
1: Hi, this is Ganesh Venkatraman here, and you're listening to MOP Community Radio Service 107.8. Keep listening.
2: Welcome back to the show. நம்ம இப்ப சுதர்ஷனா கூட இருக்கோம். அவங்க பாப் சிங்கிங் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய என்னென்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க சுதர்ஷனா, யாரு உங்களோட ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன், யாரை பத்தி இன்ஸ்பயர் ஆயினுங்க ரொம்ப?
3: Inspirations abdina solnona, it doesn't belong to one solo artist and everything, it belongs to everything, like be it band members, be it solo artists, be it male, female. I, you know, music, yeah, that's how I said, music is not just like, you know, I love band members like Coldplay, he's like amazing, and then Linkin Park, Evanescence, it has a female lead singer, avangala vandu apdi samma getta paduvanga, adala apdi ketale you will just go into a different world, and yeah, so that's how adu vandu enak Black Eyed Peas romba pidikum, Florence and the Machine, yeah, so apdi da enak band members na adu pidikum, solo artists na like be it all the Disney members, Miley, Selena, Demi, Jonas Brothers, avanga kuda pidikum. Band members la innor thanga kuda irukanga, One Directioner, I am a, yeah, One Directioner. I'm a One Directioner for sure. So yeah, so that's for band members. And solo artist, I really love the female singer called Dido. அவங்க பாடுறது வந்து அவ்வளோ வந்து இனிமையாக இருக்கும் அப்படி கேட்கும் போது, லைக் யூனோ, இஃப் ஐ பர்சனலி ஃபீல் வெரி கனெக்டட் டு தட் சாங். இட்ஸ் கால்ட் டோன்ட் லீவ் ஹோம்.
2: ப்ளீஸ் அது கொஞ்சம் பாடுறீங்களா?
3: ஓ, அந்த பாட்டா? ஓகே, I mean, lyrics more than that. Fine, okay. But let me complete, yeah. Hello. Dido pudikum, Shakira pudikum, Selena Gomez pudikum, Adele romba pudikum, Rolling in the Deep in oru part super ah irukum, Taylor Swift avanga kuda pudikum, Katy Perry romba pudikum, yeah, so andha mari nare per pudikum, and yeah, so Okay, edha oru song engalukaga, edha oru songla vandu enoda first inspiration ale paadren, Disney Hannah Montana, Miley Cyrus paadna oru paattu, it's called Kesara, it's Q U E, but it's pronounced as K, it means whatever happens in life, go with it, no, you have to go with it, it's true, but I'm sorry about that Divya, but whatever happens, it's all right, I'll be okay, whatever life throws my way, you wish I'd be hurt, but I'm free as a bird. That should be our motto, and that will definitely bring your life it'll upbring your life, and you'll experience happiness. So yeah, this is how the song goes, it's called Kesara, and yeah, here it goes.

0: So yeah, that's the song. It's sung with Miley Cyrus. Yeah.
1: Good.
0: Thank you.
2: Next, and, பிடிச்ச சாங்ஸ் வேற ஏதாவது.
0: ஓகே ஷோர்.
2: ரொம்ப பெப்பியா அந்த மாதிரி சாங்ஸ். இதில் ரொம்ப ஒரே மாதிரி போக வேணாம், ஏதாவது கொஞ்சம் பெப்பியா அந்த மாதிரி.
0: பெப்பியா, ஓகே ஃபைன். ஸோ மெலோடி சாங்ஸும் இருக்கு, பெப்பியும் இருக்கு, எதுவும் யூ வாண்டியா ஷோ. ஸோ திஸ் ஐ செட் ரைட், அன் ஆர்டிஸ்ட் கால் ஷக்கீரா, ஷீ இஸ் வேர்ல்ட் ஃபேமஸ், ஷீ இஸ் அன் அமேசிங் டான்சர், ஷீ இஸ் அன் அமேசிங் சிங்கர். ஐ லவ் ஹர் பர்சனாலிட்டி, ஷீ இஸ் வெரி சிம்பிள், வெரி டவுன் டு அர்த். இட்ஸ் வெரி ஹார்ட் டு யூனோ ஃபைண்ட் அ find a person like that too, who has so much talents, and she handles the fame and everything, but deep down she's very, you know, good. And yeah, you can see that in her face itself. It's she's like a very warm person. So yeah, the next song is called Wakka Wakka.
2: Very famous one.
0: Yeah, Wakka Wakka, it's the football song. It was an official football song sung by her, and I love that song, and
2: everyone loves it.
0: Yeah, here it goes. Okay.

0: ஆப்ரிக்கா.
1: குட், லாஸ்ட்டாக ஒரே ஒரு க்வெஸ்டின், எம்ஓபி எதுக்கு சேர்ந்தீங்க? ஏதாவது இப்போ பாப் சிங்கிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எம்ஓபினா இதுதான் சேரணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டோடு சேர்ந்தீங்களா, இல்லை ஓகே ஃபைன் பெஸ்ட் காலேஜ்னு சொல்கிறாங்க அப்படின்றனால ஈஸியாக?
2: வெல், ஃபர்ஸ்ட் ஆஃப் I am so blessed to actually have joined here. It's an amazing college. Everyone here are very, you know, I'm sure I should use this term, are very blessed to be here and to be, you know, one person in that. I feel very happy. All my classmates, they're very warm. My teachers, they're so warm, sweet, and everyone, you know. It's like very, it's somehow, if there are many people in this world, okay, each one has their own life and they go in different paths, right? And but for us, for me, you, we the teachers, everyone, the teachers, the staffs, the students, everyone, to actually have an opportunity here, a time period for me, 3 years, so-called 3 years, is like so like what I'm trying to say is it's already decided somewhere, I think, like the God. So I'm very blessed that God had put me here in this college. So yeah.
1: ஓகே, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ சிதர்ஸ்னா,
2: இட்ஸ் மை ப்ளஷர்,
1: எல்லாத்து பத்தியும் சொன்னதுக்கு தேங்க்யூ சோ மச். செம்ம ஜோவியலா பேசினது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க, போய் நீங்க பண்ற எக்ஸ்பிரஷன் எனக்கு தெரியுது, பட் ஃபைன். ஐ தேங்க் மை ஆர்ஜே திவ்யா, ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். யா, ஷி வாஸ் வெரி குட்.
1: தேங்க்யூ சோ மச்.
2: அண்ட் யா, சோ That's it. Thank you.
1: Okay, thank you so much. Thank you. நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸ்டே டியூன் டு 107.8. திஸ் இஸ் ஆர்ஜே திவ்யா சைனிங் ஆஃப். தேங்க்யூ
2: வித் சுதர்ஷனா, 107.8 CRS. கீப் ஆன் லிசனிங்.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பங்கு காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை, பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையும் இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிஜி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் ஒண்ணு கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசி எல்லாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஏய் ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம்,
1: நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும் இல்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: வச்சு டாக்டர் நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர், என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்டேன்?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க கிருமி எல்லாம் வயிற்றுக்குள்ள இப்ப இதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லணும்ப்பா உனக்கு, இப்ப நீ இரும்புனல, இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்புனா என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க கிருமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: அதனால
2: செருப்பு போடாம போறீங்களா? செருப்பு போடாம போனீங்கன்னா ரோட்ல இருக்க கல்லு எல்லாம் கால்ல குத்தோல முள்ளு எல்லாம் குத்திக்கிச்சுன்னா ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம்

0: அங்க ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்கு, அங்க போயிட்டு வர.
1: சரிடா.
2: சோ நேயர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேயர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட்லயே இருங்க, வந்துகிட்டே இருக்கேம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முளை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முளை பூ 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முளை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினம்னால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லாம வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க, நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: சாரிம்மா இருங்க, நான் தொடர சொல்றேன்.
0: ஐயோ நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடர சொல்றேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்திருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போறோம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல இருந்து வரும்போது. ஐயோ எங்க விழுந்ததுன்னு தெரியலையே.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணிய வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம், ரிசர்வாயர்ஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்டு வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டர் நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகும். சோ

0: ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாய்.
0: என்ன சௌமியா, ஆச்சரியமா இருக்கு. மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான்தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீன?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் நம்ம பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?
1: அம்மா, கணக்கு டீச்சர் ஆயிடுச்சுட்டாங்கம்மா.
2: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுனே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
3: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
3: பிப்ரவரி மாதம் 13 அன்று ஆண்டுதோறும் உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. வானொலி மீது மக்களுக்குள்ள காதலையும் பற்றையும் வெளிப்படுத்துவதற்காக இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
2: நவம்பர் மாதம் 3 2011 யுனெஸ்கோவின் 36th பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் முயற்சியால் இந்த தினம் உலக வானொலி தினமாக அறிவிக்கப்பட்டது.
3: செலிப்ரேட் வேர்ல்ட் ரேடியோ டே வித் MOPCRS 107.8 FM. ஹலோ லிஸ்னர்ஸ், டியூன் இன் டு MOPCRS 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட், டு செலிப்ரேட் தி ஜாய் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் ரேடியோ டே ஆன் 13th February 2017. A day to remember the unique power of radio to touch life and bring people together across every corner of the globe.
4: MOP Samudayak Radio Station 107.8 FM, Hamara Samuday, Hamara Gaurav, 13 February 2017 par Khushi aur Vishwa Radio Divas ke Virasat Jashn manate hue aapka swagat karte hain.
3: A review of the World Radio Day over the past years. In 2012, in honor of the first edition of World

0: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக.
1: தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து சந்திக்கிற நேரம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறவங்க வந்து இனிய உதயம் அப்படிங்கிற தொண்டு நிறுவனத்திலிருந்து, அதாவது என்ஜிஓ, அதோடைய உரிமையாளர், அதாவது அதை தொடங்கினவங்க வந்து திருமதி கோமலா. இவங்க வந்து நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, இவங்களால எத்தனை பேர் வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நம்ம இவங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: ஓகே, உங்களை பார்த்தா ரொம்ப இளம் வயதாக இருக்குது. ஸோ எப்படி உங்களுக்கு வந்து இந்த தொண்டு நிறுவனம் தொடங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது?
2: தொண்டு நிறுவனம்ன்றதை விட மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஃபஸ்ட் இருந்துச்சு. அதாவது முன்னாடி என்னென்னா, நம்மளால் ஒரு நாலு பேரை வந்து ஒரு நல்ல விதத்தில் கொண்டுட்டு வரணுன்ற ஒரு ஆசை இருந்தது. அதை அடிப்படையாக வச்சு மோஸ்ட்லி நிறைய எம்ஜிஆர் படம்லாம் நான் சின்ன வயசில் நிறைய படங்கள் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது நாடு உனக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு நீ என்ன செய்தாய் அப்படின்ற ஒரு பாடலில் வரும். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நாம் பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்றத விட வாழ்ந்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அதனால் இந்த இனிய உதயன்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை நானும் என் தங்கச்சும் சேர்ந்து ஆரம்பித்து, குழந்தைகளை எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, எந்த ஆண்டு ஆரம்பிச்சிங்க?
2: 2004 ஜனவரி மாதம் ஆரம்பிச்சு.
1: ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் வீட்லேயும் சரி, இல்லை உங்கள் நண்பர்கள் மத்தியிலையும் அதுக்கு எந்த மாதிரி வரவேற்பு இருந்தது?
2: இல்லை, சாதாரணமாக நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப ஆக்டிவ் பர்சன், ரொம்ப இறக்கமானவர். ஈவன் நான் லஞ்சு கட்டி கொடுத்தா கூட வந்து யாராவது கேட்குறாங்க, ரொம்ப ஏழையாக இருக்காங்க, சாப்பாடு போடுங்கன்னு சொன்னால் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்துட்டு கூட வருவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் சிஎஸ்ஐஎம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் நான் இருந்தது, சென்டர் ஃபார் சோஷியல் இனிஷியேட்டிவ் அண்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது. அங்கே 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ்க்காக நான் ஜாயின் பண்ணோம். சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்,
1: என்ஜிஓ பற்றி நான் படிக்கிறேன்.
2: ஸோ அது 1 இயர் கோர்ஸ் பண்ணும்போது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணோடனே என்னோட சிஸ்டரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இயர் முடித்தோம். சிஎஸ்ஐஎம்ல வந்து செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் நாங்கள். ஸோ அந்த கோர்ஸே 1 இயருக்கே அனுப்பும் போதே நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆர்வத்தை பார்த்துட்டு இன்னும் என்ஜிஓ ரன் பண்ணுறதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க ஃபேமிலியில் எல்லோருமே, அம்மா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, தங்கச்சி ஹஸ்பண்ட், எங்கள் ஹஸ்பண்ட், என்னுடைய குழந்தைங்க எல்லாருமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இவ்வளோ நல்லா செய்ய முடியுது.
1: ஒரு என்ஜிஓன்னு தொடங்கின உடனேயே என்ன துறையில் வந்து நம்ம வந்து அதை வந்து நீங்கள் கொண்டு போகலாம்? ஏன்னா பல துறைகள் இருக்குது, பலர் இப்போ சமுதாயத்தில் வந்து பல டிஃப்ரெண்ட் ஹெல்ப் வந்து பப்ளிக்கு தேவைப்படுது. அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்த துறை எது?
2: ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப குழந்தை மாதிரி சின்னவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் யோசிக்கும் போது நிறைய இடத்துல சர்வே பண்ணும்போது என்ன இருந்துச்சுன்னா, 5 விளையாது 50 விளையாதுன்ற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ அப்படிலாம் யோசித்து பார்க்கும்போது குழந்தைகள் மத்தியில் வேலை செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அடிப்படையில் வந்து நம்ம சரி பண்ணிட்டா மேலே வரும்போது வந்து அந்த எண்ணங்கள்லாம் வந்து நல்ல விதமாக வளரும் அப்படின்றதுக்காக நாங்கள் அடிப்படையாக குழந்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி குழந்தைகளை திங்க் பண்ணும்போது கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது எஜுகேஷன். நம்ம கல்வின்ற ஒரு கண்ணை கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், மற்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். மற்றவங்ககிட்ட எதுவும் கேட்கணும்னு அவசியம் இருக்காது. அதே போல் வந்து கல்வி தரும்போது வந்து நமக்கு ரொம்ப சுவர் மாதிரி இருக்குது. நம்மளுடைய ஹெல்த்து அடிப்படையாக நல்லா இருந்தால் தான், நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கல்விக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களால காட்ட முடியும் அப்படின்றதுனால ஹெல்த்தும் எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டும் ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்கிட்ட வேலை செய்கிறோம். ஆவடி ஏரியாவில், ஆவடி பிளாக் கிட்ட இருக்கிற வில்லேஜ், ஸ்லம் ஏரியாஸ், ரெண்டுத்திலுமே பண்ணிட்டோம்.
1: ஓகே, அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான சேவைகளை செய்யலான்னு தேர்ந்தெடுத்திருக்கீங்க?
2: என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த ஏரியாக்குள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற கவுன்சிலர் வந்து, நாங்கள் வெளியில தான் நிறைய சர்வே பண்ணிட்டு இருந்தோம், எதுக்காக எந்த ஏரியா எடுக்கலாம், என்ன மாதிரி எந்த ஏரியா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளுக்கு நீடி உள்ள பிளேஸில் பண்ணாதான் எதுவுமே வந்து நம்மளுடைய பண்ணுற ஒர்க்கு வேல்யூவாக இருக்கும். அப்படி பண்ணும்போது எங்ககிட்ட சர்வேக்கு பதில் கொடுத்ததில் அந்த ஒரு கோணாம்பிடேன்ற ஒரு வில்லேஜில் கவுன்சிலராக இருந்தவங்க, அவங்க எங்களை இன்வைட் பண்ணாங்க, மேடம் எங்கள் ஏரியாவில் வந்து ஸ்கூல் 8வது வரைக்கும் தான் இருக்குது, நீங்கள் அந்த ஏரியாவில் குழந்தைங்க வந்து நிறைய 8வதுக்கு அப்புறம் வெளியில் போதிருந்தால் அம்பத்தூர் இல்லை திருமலை வேலையில் ஆவடி வரணும், பொம்பளை பிள்ளைகள் நிறைய பேர் போக மாட்டேங்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான ஒரு வேல்யூவான எஜுகேஷன் வந்து இல்லை, நீங்கள் இங்கே வந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எங்களை அவங்களே இன்வைட் பண்ணி அவங்களே ஒரு பிளேஸ் ஃப்ரீயாக கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ 15 குழந்தைங்களை வந்து அந்த ஏரியா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கோணாம்பேடு நகராட்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நாங்கள் கேட்டு அந்த டீச்சர்ஸ் எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்க, சரியாக ஸ்கூலுக்கு வராத ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கிற பிள்ளைங்க, சிங்கிள் பேரண்ட்ஸ் சில்ட்ரன் அந்த மாதிரி கொடுத்தாங்க. நாங்கள் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க வீட்டில் போய் பேசி அவங்க பேரண்ட்ஸோட இது பண்ணும்போது பேரண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு 15 சில்ட்ரன் வச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்.
1: ஓகே, அந்த குழந்தைங்களுக்கு என்ன கல்வி வந்து ஸ்கூலில் போய் படிச்சிருவாங்க, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது அந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு?
2: இப்போ வந்து குழந்தைங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து யூனிஃபார்மோடு போக மாட்டாங்க, ரெகுலராக போக மாட்டாங்க, அதே மாதிரி ஆஃப் டே விட்டாங்கன்னா எங்கேயாவது ஓடி போயிடுவாங்க, இன்டர்வல் டைமில் போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு படிப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத சொல்லி நாங்கள் அவங்களுக்கு ஈவினிங் கிளாஸஸில் என்ன பண்ணுறோன்னா வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு எங்களுடைய ப்ராஜெக்ட். அது 2004 நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த எஜுகேஷன் என்னன்னா ஈவினிங் ப்ரேயர் டைமில் ஒவ்வொரு நிமிஷமும் தினமொரு திருக்குறள், தினமொரு பாடல், தினமொரு செய்தி, தினமொரு சேவை, தினமொரு கதை, தினமொரு குரல் அப்படின்ற மாதிரி தினம் தினம் அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷம் தினமொரு நிமிடம் அப்படின்னா யோகா அந்த ஒரு நிமிஷம் அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ப்ரேயரில் சொல்லி வச்சு அவங்களுக்கு அந்த கான்செப்ட் படிப்போட இன்ட்ரெஸ்ட், படிப்புனா வெறும் புத்தகத்தை எடுத்து அந்த மாதிரி கூட இல்லாமல் அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட ஒரு விளையாட்டு தனமாக ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம்.
1: ஸோ தினசரி வந்து இந்த குழந்தைகள் வந்து உங்கள் இடத்துக்கு வருவாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்படிதானே?
2: ஈவினிங்ல வருவாங்க. ஈவினிங் வந்து 5:00 இருந்து 8:00 வரைக்கும். சாட்டர்டே மட்டும் வந்து அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவங்களோட என்ன டேலண்ட்காக பண்றோம் அப்போ ஃபுல் டே இருக்கும். இப்போ ஸ்கூல் இருந்ததுன்னா வந்து மதியத்து மேல இருக்கும், ஸ்கூல் இல்லைன்னா ஃபுல் டே அன்னைக்கு இருக்கும்.
1: ஓகே, ஸோ 15 குழந்தைகளோட ஆரம்பிச்ச உங்களோட சேவை அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் விரிவாச்சு?
2: ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் விஷயமா தான் குழந்தைங்கள வந்து 15 குழந்தைங்கள ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அங்கே பிளேஸ் போதில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேடம் எங்கள் குழந்தைங்கள சேர்த்துங்க, என்னுடைய இவனுக்கு அப்பா இல்லை, அந்த குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து நானும் என் சிஸ்டரை மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தது வந்து, அதுக்கப்புறம் செகண்ட் இயரே 70 சில்ட்ரன் வந்துட்டாங்க. அந்த 70 சில்ட்ரன் நாங்கள் அதுக்கப்புறம் தான் ஸ்டாஃப் எல்லாரும் அரேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளேஸ்ல ரெண்ட் கொடுத்து பெரிய இடமா எடுத்து ரெண்ட் கொடுத்து அங்கே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈவினிங் வந்து சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டும் கொடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போதே சில குழந்தைங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்க, ஒரு அசதியாக தெரிவாங்க, சாப்பிடலன்னு சொல்லுவாங்க, அம்மா வீட்டில் இல்லை சமைக்க முடியும் அந்த மாதிரி. அந்த பிள்ளைங்களுக்கு அவங்கள டாக்டர் வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டிய நியூட்ரிஷன் என்ன சத்து கம்மியாதுன்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி டெய்லி வந்து நியூட்ரிஷன் ஃபுட்டும் இப்போ கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ எங்களுடைய ஈவினிங் வேல்யூ பேஸ்ட் ஸ்டூடெண்ட் சென்டரில் மட்டும் ஒவ்வொரு இயரும் 150 சில்ட்ரன் கிட்டக்க வர 150 சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வில்லேஜில் மட்டும் எடுத்து நாங்கள் வந்து அந்த வில்லேஜ் சுற்றி இருக்கிற 5 வில்லேஜஸும் அங்கே கவர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று SS ஷைனிங் ஸ்டார் அப்படின்றது ஆவடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் அவே ஒரு ஸ்லம் ஏரியா ஆனந்த் நகர்ன்றது, அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எடுக்கிறோம். அங்கே வந்து 30 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ மொத்தம் டோட்டலாக 150 சில்ட்ரன் வந்து சப்ளிமெண்ட்ரி எஜுகேஷன்ல இருக்காங்க.
1: அதாவது அந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் அதாவது அவங்களுக்கு படிப்பை தவிர படிப்புகளோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லி கொடுக்குற அந்த இது. எந்தெந்த மாதிரி விஷயங்கள்ல குழந்தைகள் வந்து தேக்கமா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஒரு குழந்தைங்களுக்கு படிக்கும்போதே என்னன்னா நாம எதையும் நோக்கி படிக்கிறோம், நம்ம பின்னாடி என்னவா வரப்போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மாதிரி வந்து குழந்தைங்கள யோசிக்கிறது. ஈவன் 6th வர பிள்ளைங்க கூட வந்து நாங்கள் இப்போ எடுக்கிற குழந்தைங்க வந்து அந்த சரியாக படிக்க மாட்டாங்க, 8th இருந்தால் கூட ஆகிய காங்காட்சா கூட அவ்வளோ தெரியவே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிற குழந்தைங்க எதிர்காலத்தில் என்னவா வளரப்போகிறோன்ற ஒரு கோல் இல்லாமே வருவாங்க. ஸோ கோல் நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்ம அதை நோக்கி பயணம் போகும்போது அந்த படிகளில் வந்து நல்ல ஸ்டெப் வந்து எடுத்து இன்னும் ஒரு ஆர்வத்தோடு நம்ம சந்தோஷமாக பண்ண முடியும். ஸோ இந்த குழந்தைங்க அதில் ஒரு விஷயமா இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம அம்மா கேட்கல, எதுவும் சொல்லித்தரல, நாம் எப்படி பண்ணுறது, நம்மளுக்கு விருப்பம் இல்லை, அந்த எண்ணத்தை வந்து அவங்க அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வேணும் இல்லையா? ஸோ அந்த மோட்டிவேஷனாக வந்து தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது
1: ஸோ இது குழந்தைகளோடு மட்டுமே நின்றுடுதா இல்லை அவங்க பெற்றோர்களுக்கும் உங்களுடைய தனி கவனம் தேவைப்படுதா?
2: கண்டிப்பாக. அதே மாதிரி எம்ஜிஆர் படத்துலேருந்தான் நான் அதை நிறைய சொல்வேன். ஏன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லையா, அவன் நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவதும் அன்னை வளர்ப்பது இல்லைன்னு சொல்கிறான் இல்லையா. ஏன்னா குழந்தைங்க வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான இது பொம்மை மண் மாதிரி, அது அழகா சிலையா வடிவமைக்கிறதும் இல்ல அதை வந்து ஒரு நசுக்கி போடுறதும் நம்ம பெற்றோர்கள் கையில தான் இருக்கு.
1: முக்கியமா அவங்களுடைய மனம் அந்த ஆட்டிடியூட் வளர்றதுக்கு தாய் வந்து ஒரு பெரும் பங்கு வகிக்கிறாங்கன்னு சொன்னா,
2: தாய் தானே முதல் குழந்தைக்கு முதல் ஆசான, முதல் ஃப்ரெண்டும் அவங்கதான், முதல் ஆசான அவங்கதான், எல்லாமே தாய் தான் இருக்காங்க. சோ அதனால கண்டிப்பா அம்மா அப்பாங்களுக்காக நாங்க என்ன பண்றோம்னா பேரண்ட்ஸ் கிளப் அப்படின்னு ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம்.
1: உங்க சென்டர்ல வர்ற இந்த குழந்தைகளுக்கு உடைய பெற்றோர்கள் வச்சு
2: எவ்ரி மந்த் வந்து ஒவ்வொரு மாசமும் தேர்ட் சாட்டர்டே அன்னைக்கு அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும். அந்த டைம்ல வெளியில இருந்து வேற யாராவது ரிசர்வ் பர்சன் இன்வைட் பண்ணுவோம். இன்வைட் பண்ணி குழந்தைங்களோட எப்படி பழகணும், குழந்தைங்கள்ட்ட வந்து எப்படி பழக கூடாது, குழந்தைங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, எப்படி நீங்க குழந்தைங்களோட அப்ரோச் பண்ணணும், அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுடைய ஹெல்த் ப்ராப்ளம், அதுவும் அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு அவங்களுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். பேரண்ட்ஸ்க்கும் வந்து லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்த்துக்காக அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், அந்த ஹெல்த் சப்போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம்.
1: இந்த இந்த மாதிரி வந்து இந்த பள்ளிக்கு அப்புறம் அவங்க படிச்சுட்டு இருக்கிறதுல வந்து அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளோட மன மாற்றத்தையோ இல்லை அவங்க பள்ளியில் போய் அவங்க நல்லா ஷைன் ஆகிறாங்க முன்னைக்கும் இப்போக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு ஸ்கூல்லேருந்தும் சரி பெற்றோர்கள்ட்டேருந்தும் சரி இல்லை சமுதாயத்திட்டேருந்துமே சரி?
2: நல்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கு. இனியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா சொல்லலாம். என்னன்னா எயிட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் வந்து நாங்க அங்க கவர்ம் அவங்க இருக்கிற தலைவர்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசி இன்னைக்கு லாஸ்ட் இயர் தான் அப்கிரேட் ஆயிடுச்சு டென்த் வரைக்கும். அப்படி டென்த் வரைக்கும் அப்கிரேட் ஆயிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள டீச்சர்ஸ் எல்லாம் கம்மியா இருக்காங்கிறதுனால நாங்க இனியோதயம் மூலமாவே ஒரு டீச்சர்ஸ் உள்ள அப்ரோச் பண்றதுக்கு குழந்தைங்க மத்தியில இருந்து என்னன்னா குழந்தைங்களே இனியோகத்துல வந்து கேட்டாங்க, மேடம் எங்களுக்கு வந்து டென்த்ல வந்து டீச்சர்ஸ் இல்ல, ஒன் மந்த் ஆயிடுச்சு, நீங்க எங்களுடைய எங்களுக்கு வந்து உள்ள கிளாஸ் எடுக்க சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு.

0: கொடுக்குறோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்கள் இது பண்ணோம், இங்கே ஒரு நிறுவனம் சப்போர்ட் பண்ணாங்க, அதுக்கு ஸ்பான்சர் எங்களுக்கு 150, எங்களுடைய 150 சில்ட்ரனுக்கும் பெனிஃபிட் ஆகிட்டு, இது இல்லாமல் கம்யூனிட்டி சில்ட்ரனுக்கும் நாங்கள் கொடுத்தோம். மொத்தம் நீங்கள் 400 குழந்தைகள் வந்து எஜுகேஷன் சப்போர்ட் கொடுத்தோம். லாஸ்ட் 12th அன்னைக்கு நடந்துச்சு அந்த ப்ரோக்ராம்.
1: என்னென்ன கொடுக்குறீங்க? யூனிஃபார்ம்ஸ்,
0: யூனிஃபார்ம், அவங்களுக்கு நோட்டு, பென், பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பென் பென்சில், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், பேக் கொடுக்கும்.
1: ஓகே, பள்ளிக்கு செல்ல வேண்டிய எல்லா உபகரணங்களும் கொடுக்குறீங்க. ஓகே சரி, நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு சொன்னீங்க, அடுத்தது வந்து பெற்றோர்களுக்கு சொன்னீங்க. இந்த வளர் இளம் பருவத்தில் இருக்கிற பெண்கள், அதாவது 10th 12th அப்படி இருக்கிற பெண்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா, அதாவது வந்து ஒரு வெக்கேஷன் ட்ரைனிங் கற்றுக்கிற மாதிரியோ, இல்லை வந்து ஒரு என்டர்பிரினர்ஷிப்போ அந்த மாதிரி ஏதாவது வந்து கைட் பண்ணுறீங்களா?
0: கண்டிப்பாக மேடம், நாங்கள் வந்து குழந்தைங்களுக்கு சொன்னதுலேயே வந்து இன்னும் ரெண்டு விஷயம் பண்ணுறோம். அது ஒன்று வந்து குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் பேஸில் பண்ணுறோம், குழந்தைங்களை பார்ட்டிசிபேஷன், அவங்களுடைய ரைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, வளர்வதற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை, அந்த மாதிரி. அதில் வந்து ஃபோர்த் இது வந்து பங்கேற்பிற்கான உரிமைன்னு ஒன்று இருக்கு. அந்த பங்கேற்புக்கான உரிமைன்றது வந்து குழந்தைகள் சங்கங்கள், குழந்தைகள் பார்லிமெண்ட், அதுக்கு உருவாக்கி ஒரு 500 குழந்தைகள் வந்து எங்களுடைய இனிய உதயம் குழந்தைகள் இயக்கம் அப்படின்னு நாங்கள் வச்சிருக்கோம். அதில் 500 குழந்தைங்க கிட்ட இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு கோடைக்கால பயிற்சி முகாம் அப்படின்னு நடத்தி அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்களோட இன்ன டேலண்ட்ல என்னென்ன அவங்களுக்கு திறமைகள் இருக்கும், எல்லாருக்குமே திறமைகள் இருக்கு, அந்த திறமைகள் வெளிக்கொணத்துக்கான நிறைய அவங்களுக்கு ஆக்டிவிட்டிஸும் கொடுத்துட்டு இருக்கோம். கெப்பாசிட்டி பில்டிங், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுக்குறோம்.
1: அந்த மாதிரி சமீபத்தில் செஞ்ச ஏதாவது ஒரு இவெண்ட் சொல்ல முடியுமா?
0: இப்போ லேட்டஸ்டா 25th அன்னைக்கு, லாஸ்ட் மந்த் 25th 7th அன்னைக்கு திருவிக்கா பார்க் இருக்கு இல்லைங்களா, அது சென்னை நகர்ல, அதுக்குள்ள அங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல், எங்களுடைய இனிய ஊதியம் குழந்தைங்க எல்லாரும் இணைஞ்சு 420 குழந்தைங்க கலந்துட்டாங்க அந்த இதுல. அவங்களுக்கு டிராயிங் காம்படிஷன், பேச்சு போட்டி அதெல்லாம் நடத்திட்டு அன்னைக்கே வந்து பிரைஸ் கிஃப்ட் எல்லாமே வந்து அந்த சென்னாய் நகர் கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல, திருவிக்கா பார்க் பக்கத்துலயே இருக்கு, அந்த ஸ்கூல்ல வச்சு ப்ரோக்ராம் பண்ணுவோம் அன்னைக்கு. இது வந்து இனிய உதயம் இகாம்வெல்ன்ற ஒரு நிறுவனம், சேத்தான் ஒரு மூணு பேரும் எனர்ஜி பண்ணுவோம்.
1: ஓகே, ஸோ குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டதுக்காக அப்பப்போ இந்த மாதிரி ஒரு இவெண்ட் போட்டிகள்லாம் நடத்திருக்கீங்க. இப்போ வந்து நிறைய இடங்கள்ல வந்து என்டர்பிரினர்ஷிப்பை வந்து டெவலப் பண்றதுக்காக வந்து பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த டெய்லரிங் கிளாஸஸ், எம்ப்ராய்டரி, சமையலில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சமையல் கலை பயிற்சிகள், இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் யாருக்காவது அந்த உங்கள் குரூப்பில் இருக்கிற சில்ட்ரனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்கள வந்து இந்த மாதிரி என்டர்பிரினர்ஷிப்பில் மோட்டிவேட் பண்ணியிருக்கீங்களா?
0: இல்லை, குழந்தைகள் பார்க்க போனால் நாங்கள் அதை அவங்களை வந்து எஜுகேஷன் அந்த அந்த ஒரு ஃபீல்டில் அவங்களுக்கு அந்த இன்ன டேலண்ட் இது பண்றதுக்கு அந்த கிராஃப்ட்ஸ் ஒர்க் அதெல்லாம் சொல்லி கொடுத்துரும். பட் அது வந்து என்டர்பிரினரா மாத்தல நாங்க, பட் யூத்துங்களுக்காக நாங்க ஒர்க் பண்றோம். அவங்களுக்கு என்னன்னா கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ், மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், அந்த 6 மந்த் டிப்ளமோ கோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்படியே ரீட்டைல் செக்டர்ஸ்ல ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டு.
1: இது வந்து எந்த ஸ்லம்ல இருந்து வர்றவங்களுக்கு?
0: நம்ம ஸ்லம்ல இருந்து ரூரல்ல இருந்து
1: வர. அது எந்த ஏரியால பண்றீங்க?
0: ஆவடி மெயின்லயே பண்றோம் நாங்க, ஆவடி ஏரியால மெயின்லயே இருக்கு ஆஃபீஸ்.
1: நீங்க கொடுக்குற அந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து அங்கீகாரம், கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்டதா?
0: பிளஸ் இன்னும் நாங்கள் கவர்மெண்ட் ரெகக்னைசேஷன் வாங்கலை, பட் இனிய உதயம் வந்து நாங்களே சிக்னேச்சர் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் தரும். 6 மந்த்ன்றதுனால அது வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க 6 மந்த்னாவே. இது வந்து ஸ்மைல் ஃபவுண்டேஷன் டெல்லியில் ஒரு நிறுவனம் இருக்காங்க, அவங்களுடைய பார்ட்னராக நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓகே, ஸோ அப்போ அந்த எத்தனை பேர், எத்தனை இளைஞர்கள் இந்த மாதிரி வந்து பயிற்சி பெற்று நல்ல வேலையில் அமர்ந்திருக்காங்க?
0: 1 இயருக்கு நாங்கள் வந்து 80 ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றுறோம். அது வந்து 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ இது வரைக்கும் 83 பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம் நாங்கள். இங்கே ரீட்டைல் செக்டர்ஸில் ஸ்பென்சரில் இருக்காங்க, வெஸ்டர்ன்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்பென்சரில்
1: சேல்ஸில் இருக்காங்க.
0: ஆமாம், சேல்ஸில் இருக்காங்க. அந்த கம்ப்யூட்டர் டேட்டா என்ட்ரியில், பாரத் மேட்ரிமோனியல், அந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க.
1: இது இந்த பயிற்சிகள் எல்லாம் இலவசம் தான் இல்லையா?
0: இல்லை, மினிமம் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறோம். 6 மந்த் கோர்ஸ் இல்லையா, அதனால மினிமம் ஃபீஸ் அவங்கள்ட்ட டோக்கன் ஃபீஸ் மாதிரி 500 ரூபீஸ், இல்லையாச்சும் 700 ரூபீஸ். அதுவும் கொஞ்சம் டிசேபிள் பர்சன் முடியல அப்படின்னா, ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து டோட்டலி ஃப்ரீ.
1: ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து பல ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, அதாவது வந்து ஈவினிங்ஸ் அந்த சத்து உணவுகள் கொடுக்குறீங்க, அப்புறம் யூனிஃபார்ம்ஸு, இதுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங்க்கு வந்து என்ன மாதிரியான சோர்ஸை வந்து நம்பி இருக்கீங்க?
0: என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணும்போது நானும் என் சிஸ்டரும் வந்து ஒரு ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை புக் எழுதியிருக்கோம். அதுல முழுக்க முழுக்க தன்னம்பிக்கை வளர்வதற்கான ஒரு கவிதைகள்.
1: நீங்க ஒரு கவிஞர், அப்போ உங்களுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க.
0: நான் கவிதையை அந்த புக்கை சேல்ஸ் பண்ணி

0: அதுலேருந்து வர ஃபண்ட் எடுத்து தான் இது பண்ணோம். ஒரு ஒரு டைம் ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன், இப்போ இணைந்து நாமன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணாங்க, அதில் 99 66 இந்த மாதிரி சேவை செய்கிற இளைஞர்களும் 33 ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்களே அவங்கள மிங்கில் பண்ணுற மாதிரி அப்துல் கலாம் சார் தான் அதை இனாகிரல் பண்ணார் பொள்ளாச்சியில். அந்த டைமில் மஃபாய் பாண்டியராஜன் சார் இருக்காங்களே அவங்க நல்லா தெரிஞ்சவங்க, அவங்க வந்து உடனே நீ ஏதாவது ஒரு கவிதை எழுதி சார்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்ணார். அப்புறம் என்ன பண்றது தெரியல, அந்த பேப்பர் பேனா எல்லாமே இல்லை மீட்டிங்ல இது பண்ணும்போது, அப்புறம் உடனே ஒரு கவிதை எழுதி எடுத்துட்டு போனேன். அப்போ அப்துல் கலாம் சார் கொடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், கவிதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அது அந்த விஷயம் அவங்களும் நானும் வர மாதிரி அந்த போட்டோகிராஃபர் அப்பயே போட்டோ எடுத்துக்கிட்டார். என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்துல் கலாம் சார் பாப்பு நினைச்சிட்டு இருந்தோம், ஸோ இப்பயே பாத்துக்குவோம். அதுக்கு பாண்டியராஜன் சார் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கவிதை எழுதணும்னு சொல்லும்போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்.
1: ஓகே, ஸோ உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பை வந்து வெளியிட்டு அது அதன் மூலம் வர்ற அந்த பணம் திரட்டி அதன் மூலமாக தான் இந்த நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு என்ஜிஓக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணீங்க. ஸோ தொடர்ந்து என்ன மாதிரியான ஸ்பான்சர்ஸ் ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சிது?
0: அதுக்கப்புறம் 52 ரோட்ரி கிளப்புடைய சப்போர்ட்டில் வந்து நாங்கள் பாப்பா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 63 குழந்தைங்களுக்கு ரெகுலராக ஃபுட்டு 1 இயர் அந்த இது கொடுத்துட்டு இருக்கோம்.
1: அது என்ன பாப்பா ப்ராஜெக்ட்னா அது என்னது அதை பற்றி சொல்லுங்கள்.
0: 0 to 5 இயர்ஸில் இருக்கிற குழந்தைங்க மால் நியூட்ரிஷன் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் இருக்கணும் ரிடியூஸ் பண்ணணுன்றதுக்காக குழந்தைங்களுக்கு ரெகுலராக வந்து முட்டை பால் பிஸ்கெட்டு வாழைப்பழம் அந்த இது வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் குழந்தைங்களுக்கு. ஃபர்ஸ்ட் 6 மந்த் முடிஞ்சு டாக்டர் செக் பண்ணி முடிச்சுட்டாங்க. அடுத்த 6 மந்த் வந்து அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த 63 குழந்தைங்களுக்கு. நம்ம ஹெல்த் செக்ரட்டரி சுப்ரா சார் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இனாகிரல் பண்ணாங்க அந்த ப்ரோக்ராம்க்கு. இது வந்து ரோட்டரி கிளப் அந்த சப்போர்ட் மூலமா நடந்திருக்கு. அண்ட் ஆல்சோ சியோசான் ஒரு நிறுவனம் இருக்காங்க, அவங்களா வந்து கைடன்ஸ் சப்போர்ட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ என்னோட படிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், பட் எல்லாமே வந்து லோக்கல் தான், லோக்கல்ல இருந்து வர்றது தான். இப்ப நம்மகிட்ட படிச்சுட்டு போற இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப ரீட்டைல் செக்டர்ஸ் நம்ம வேலை வாங்கி தரோம், அவங்களுக்கே நல்லா தெரியுது நம்ம என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றன்றது. தேர் ஆல்சோ சப்போர்ட்.
1: ஸோ இந்த மாதிரி வந்து இந்த உணவெல்லாம் கொடுக்குறப்போ உங்களுக்கு பப்ளிக் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? அவங்க உணவு இப்போது பிறந்த நாள் இல்லை வந்து மனநாள் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி வர்ற பப்ளிக்குக்கு அந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கா, இன்னொருத்தருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நம்ம நல்லா இருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஆர்வம் எல்லாம் எப்படி இருக்கு?
0: ஓகே, ஒரு 30% அந்த அளவில் இருக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. என்னன்னா இப்போ நாங்கள் முட்டை பால் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதுலேயே பெனிஃபிட் ஆகிற ஒரு பேரண்ட் வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு நம்மளுடைய இதுலேருந்து வெளியில் போகிற குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு லஞ்சு நாங்கள் அவங்களுடைய பர்த்டேக்கு லஞ்சு அந்த இது கொடுத்துருக்காங்க. சில வெளியில் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் நம்மளுடைய நம்பர் நல்லா தெரியும், ஃபோன் பண்ணிட்டு அவங்களே கொண்டுட்டு வந்து தருவாங்க சாப்பாடு. நாங்கள் செஞ்சு எடுத்துட்டு வரோம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க, இல்லை நீங்களே இங்கே செஞ்சு போட்டுடலாம் அந்த இடத்துலேயே நம்மளுடைய பிளேஸ்க்கே வந்து அவங்களே அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து சமைச்சு அவங்க கையிலேயே குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறதும் இருக்காங்க.
1: ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேரில் ஆரம்பித்த உங்களுடைய அந்த திட்டம், அதாவது கல்வி கல்விக்கு சப்போர்ட் பண்ணணும், கல்வி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த அது கல்வி சம்பந்தமான பிற படிப்புகளில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆரம்பித்த அந்த திட்டம் வந்து இப்போ எத்தனை குழந்தைகளோடு நிற்குது மேடம்? இப்போ
0: இன்னைக்கு நியர்லி 550 சில்ட்ரன் இருக்காங்க. நம்மளுடைய வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் சம்மர் கேம்ப் ப்ரோக்ராம் பாப்பா அந்த இது அண்ட் ஆல்சோ சைல்டு பார்ட்டிசிபேஷன் ப்ரோக்ராம் எல்லாமே நினைச்சு நியர்லி இனிய உதயம் மட்டும் 550 சில்ட்ரன் இருக்காங்க. இது இல்லாமல் நாங்கள் அந்த குழந்தைகள் பங்கேற்பு சொன்னோம் இல்லையா, அது ஒரு பெரிய நெட்வொர்க் தமிழ்நாடு அளவில், அதில் திருவள்ளூருடைய கன்வீனராக நாங்கள் இனிய உதயம் இருக்கு.
1: ஸோ நம்ம பார்லிமெண்ட் சைல்டு பார்லிமெண்ட்
0: இது FCMRP அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரிக்கான ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க்கில் வந்து நாம கன்வீனராக இருக்கோம், நமக்கு கீழே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இன்னொரு 7 நிறுவனங்கள் இணைஞ்சிருக்காங்க, அந்த குழந்தைங்களை இந்த இதில் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கே எப்படியோ ஒரு 4000 சில்ட்ரன் கிட்டக்க அந்த நெட்ஒர்க்கில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வராங்க. இனிய உதயம் டைரக்ட்லி வந்து 500 to 550 சில்ட்ரன் வந்து இதில் பெனிஃபிட்ஸ்.
1: ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பலர் வந்து நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் போய் வேலைக்கு போயிருக்காங்க, பல குழந்தைகள் நல்ல மார்க், அவங்களே டீச்சர்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்வால்மெண்ட் இருந்திருக்கு. பட் இதோடைய நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவது வந்து சில சமயங்களில் வந்து குழந்தைகள் வந்து நம்ம சொல்கிறத கேட்காமலோ இல்லை வந்து பெற்றோர்கள் ஏதாவது நம்ம மேலே அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா?
0: கண்டிப்பா, ஏன்னா இது அடலசன்ஸ் ஏஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் வரும்போது குழந்தைங்க அப்படியே சின்ன வயசுலேருந்து நல்லா பக்காவாக கொஞ்சம் அப்படியே வர பிள்ளைங்க வந்து அந்த ஏஜ் வரும்போது கொஞ்சம் ஓரளவு ஒரு மாற்றம் வருது. எல்லாமே நாம தான், யாராவது திட்டினாலோ இல்ல நல்லதே நம்ம அட்வைஸ் பண்ணா கூட வந்து அதை எந்த அளவுல புரிஞ்சுக்கிறாங்கன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு அந்த மாதிரி சொல்லும்போது. பட் இது வரைக்கும் எங்கிட்ட பேரண்ட்ஸ் வந்து எதுவும் கேட்டது இல்ல. பேரண்ட்ஸ்னா நீங்க நல்லா சொல்லி கொடுங்க மேடம், நல்லா பண்ணுங்க, நாங்க எதுவும் கேட்க மாட்டோம், இவங்க வந்து உங்க குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட முழு எதிர்த்துறோம். பட் சில்ட்ரன் கிட்ட வந்து அந்த எப்படியும் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஏஜ் வரும்போது ஒரு மாற்றங்கள் வந்து என்ன மிஸ்ஸுங்க, இப்ப நாம போனா ஓகே அக்கா வராங்க அது ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இல்லக்கா அப்படின்னு சொல்லி கம்மி. இப்ப டீச்சர்ஸ்ங்க அப்ரோச் பண்ணும்போது டீச்சர்ஸ் கிட்ட ஏதாவது கேட்பாங்க, நீங்க ஏன் சொல்றீங்க, நீங்க எது கேக்குறீங்க, செய்ய மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு இதுவா பேசுவாங்க அப்படின்றது.
1: அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்போம்,
0: கவுன்சிலிங் நம்ம கவுன்சிலிங் பண்ணுவோம். அவங்க ரொம்ப செல்லமா நான் அதாவது கோமா திட்டேன்னு வச்சுங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க அவங்க, அதுவும் கொஞ்சம் கஷ்டம். அந்த மாதிரி சில பிள்ளைங்க இருந்திருக்காங்க, நம்ம நல்லதுக்கு சொன்னா கூட வந்து நாங்க கிளாஸ்க்கு வர மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படியே ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. சோ நம்ம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி மறுபடியும் அந்த பிள்ளைங்களை அழைச்சிட்டு வரணும். சோ அப்படி இருக்கும்போது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் மனசு கஷ்டம் வரும் குழந்தைங்களுக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அதை திட்டம் அடிக்க
1: அவங்க போக்கிலே போய் நம்ம
0: போயிட்டு அவங்கள பிடிக்கிறோம்.
1: இப்போ உங்க இதுல படிச்சது எந்த குழந்தையாவது வந்து நல்ல மார்க் இவ்வளோ அதிகமா வாங்கியிருக்காங்க, ரெக்கார்ட் ப்ரூஃப் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது குழந்தைகள் தனித்திறமையாளர்கள்?
0: ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா லாஸ்ட் இயர் தான் டென்த்து வந்து அப்கிரேட் ஆச்சு இல்லையா. ஆனா ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து 422 மார்க் ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான். 422 மார்க்ன்றது, ஏன்னா ஒரு கிராமத்துல இருந்து அப்கிரேட் ஆயிட்டு ஒரு ஸ்கூல் வந்தது, அது ரிசல்ட் வந்து 60% இருந்தது, அது கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு. மத்தபடி ஒரு வெளியில போயிட்டு, ஆனா எங்க குழந்தைங்க ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ்ல நாங்க கல்ச்சுரல் டீம் வச்சிருக்கோம், ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ்ல பண்ணும் போதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்திருக்காங்க ப்ரோக்ராம்ல.
1: இனிய உதயத்துல இருந்து சென்ற குழந்தைகள் வந்து அந்த போட்டிகள் எல்லாம் முதல் மாணவர்களை வெற்றி பெற்று.
0: ஜாக் டிவின்னு ஒண்ணு இருக்கு ஆவடியில, அங்க அவங்க அந்த கல்ச்சுரல் அந்த ப்ரோக்ராம் பண்ணும் போது அதெல்லாம் கலந்துட்டு நிறைய பிரைஸ் எல்லாமே
1: வாங்கிட்டாங்க. சோ அவங்களுடைய தன்னம்பிக்கை நிச்சயமா வளரும் அதனால. ஸோ இதுக்குள்ள ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு அப்புறம் வந்து பெண்கள் அப்புறம் வந்து யூத்துக்குன்னு இப்படி பல கிளைகளாக வந்து பரவிட்டு இருக்கிறவங்க இனிய உதயம் தொலைநோக்கு திட்டங்களை என்ன வச்சிருக்கீங்க?
0: என்னுடைய எங்களுடைய விஷன் வந்து என்னன்னா இனிய உதயம் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியாக வரணுன்றது தான். கண்டிப்பா ஒரு நாளைக்கு வருவோம், நாங்க இப்பதான் ஸ்டெப் எடுத்திருக்கோம். இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஷார்ட் பீரியட்ல வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். நாங்க இருக்கிற இடமே வந்து வாடகைக்கு இருந்தோம் சொன்னோம் இல்லையா, அந்த இடமே இப்ப இனிய உதயம் சொந்தமா, இது சொந்தம் மீன்ஸ் ரோட்டரி கிளப் வாங்கி எங்களுக்கு தான் எங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. சோ அந்த இடம் இப்ப பில்டிங் கட்டினாங்கன்னா நாங்க ஒரு மாடல் ஸ்கூலா ஒன்னு உருவாக்கணும் அப்படின்றது இப்போ ஷார்ட் டைம் பீரியடா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு காலேஜ் அந்த லெவல வரணுன்றதா.
1: இப்ப எத்தனை ஆசிரியர்கள் உங்ககிட்ட தனித்திறமையாளர்களாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பல்கலைக்கழகமாக வந்து இந்த குழந்தைகளுக்காக தொடங்கணும் அப்படிங்கறது உங்களுடைய எதிர்கால கனவு அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் மீப்படணும் அப்படிங்கறது எம்ஓபி சமுதாய வானொலி மூலமா வாழ்த்திட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம். அந்த எம்ஓவி வைஷ்ணவ் காலேஜுடைய கம்யூனிட்டி சென்டர் எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
1: ஓகே, இதுவரைக்கும் இனிய உதயத்துடைய உரிமையாளர் திருமதி கோமலா மேடம் அவங்கள வந்து இப்போ சந்தித்தோம். அவங்க வந்து பல குழந்தைகளுக்கு வந்து இந்த வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக சொன்னாங்க. ஸோ உங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது சமுதாய தொண்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய ஸ்டுடியோவில் வந்து உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கலாம். ஸோ உங்கள் இதை கேட்டுட்ருக்கிற பலருக்கும் வந்து இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து அது நிச்சயமாக தூண்டுறதுக்கு உதவும் அப்படின்னு நம்புகிறோம்.
2: அதுக்கான
1: முயற்சி
2: தான் இந்த MOP Community Radio 107.8 அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. ஆமாம், நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. அழகாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போவுமே லைஃப்பில். மற்றவர்களை சிரிக்கவை, நீயும் சிரித்துக்கொண்டே இரு.
3: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: Do you have that 8-year-old girl cleaning your table? Do you have that 10-year-old boy doing your laundry? Or do you have that 9-year-old kid making you chai?
1: To all the ignorant scholars, if you really want to promote education, then don't encourage child labor.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நமது சமுதாயம்,
5: நமது வானொலி,
6: நமது

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பிஇ பட்டம் பெற்று, ஐஐடி மெட்ராஸில் எம் டெக் மற்றும் பிஹெச்டி பட்டம் பெற்று, சிங்கப்பூரில் உள்ள நான்செங் பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேட் ஃபெலோஷிப் பட்டம் பெற்று, தற்போது சென்னை பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராக பணிபுரியும் ப்ரொஃபசர் எஸ் கௌரி எம்ஓபி வைணவ கல்லூரிக்கு வருகை தந்த வேளையில் நமது எம்ஓபி சமுதாய வானொலிக்கு அளித்த சிறிய நேர்காணலை கேட்போம் நேயர்களே.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்மா.
2: எம்ஓபி சமுதாய வானொலி வந்து 2005 பணிபுரிந்து வந்துட்டு இருக்கோம் சார். பெண்கள், குழந்தைகள் இவங்களுடைய நலம் சார்ந்த எல்லா விஷயங்களும் ப்ரோக்ராம்ஸ் மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம் சார். நீங்க சிஆர்எஸ்ல இதுக்கு முன்னாடியே இணைந்திருக்கீங்க, பணிபுரிந்திருக்கீங்க, அதாவது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்றதா சொல்லியிருந்தீங்க சார்.
3: வணக்கம்மா. இந்த எம்ஓபிஸ் கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வாயிலாக நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ அண்ணாசியார் இயக்குனராக ஏறக்குறைய 7 இருந்திருக்கேன். நான் பேசிக்கலாக மெக்கானிக்கல் ப்ரொஃபஸர். இருந்தாலும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது என்னோடய பேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூழல் அங்கே இருந்ததாக தெரிஞ்சது. அதனால் அந்த அண்ணாசியார் 90.4 மெகாஹெட்ஸ் மூலமாக பல நிகழ்ச்சிகளை அங்கிருந்த சுற்றி இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சேவையாக செஞ்சோம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, அங்கே பக்கத்தில் இருக்க அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். எப்படி தடுப்பது, புற்றுநோய் வராமல் தடுப்பது என்பதற்காக நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதை கேட்டுட்டு மறைந்த டாக்டர் சாந்தா அவர்களே அந்த இயக்குனர் பேராசிரியரை பார்க்கணும் அப்படின்னாங்க. நான், மேடம் நீங்கள் வர வேணாம், நானே நேராக வரேன்னு சொல்லி அவங்க நேராக போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அடுத்து நான் இந்த டவுன் ட்ராடன், அதாவது சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்க மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு கம்யூனிட்டி ரேடியோட ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அந்த வகையில் இந்த கோட்டூரில் ஜிப்சி காலனின்னு இருக்குது, அதாவது குருவிக்காரன்னு சொல்லுவாங்க, நறுக்கிறோன்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பேக்வர்ட் கம்யூனிட்டி. அவங்கள அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. ஆனால் அது எப்படி போராடுறது என்னங்கிறது தெரியாத ஒரு சூழலை தான் இன்னமும் இருக்காங்க. அவங்கள நேராக சந்தித்து அங்கே உள்ள இளைஞர்களையும் அந்த இளம்பெண்களையும் கூப்பிட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களோட நேரடியாக பேசணும். அதில் அந்த இளம்பெண் அந்த பெண்களும் சரி, சில தாய்மார்களும் சரி, நாங்கள் வரோன்னு சொல்லி வந்து அவங்களோட பிரச்சனைகள், ஹெல்த் இஷ்யூ, மற்றபடி படிப்பு எப்படி படிக்க, என்ன எந்த அளவுக்கு படிக்கணும், என்னென்ன கேட்கணுங்கிறதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமை பண்ணோம். அதில் 2 நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ஆர்ஜே ரேடியோ ஜாக்கியாக பண்ணி அவங்க ரேடியோ ஜாக்கி மூலமாக பேசும்போது சொல்லிட்டோம், முதல்ல உங்கள் அவங்கவுங்க அந்த காலனியில் இருக்கவங்களுக்கு ரேடியோவில் ட்யூன் பண்ணுவேன். ஏன்னா அந்த குறிகாரங்க எப்பவுமே டிரான்ஸ்டர் வச்சுருப்பாங்க. அதாவது குறிகாரம் ஒரு அடையாளம் வந்து ஒரு காலத்தில் டிரான்சிஸ்டர் தான். அதை கேட்டு கேட்கணும்போது அவங்க இவங்களோட குரலை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். எப்பல நீ அங்கேருந்து பேசுகிற எங்களுக்கு கேட்குற பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெருமிதமாக இருந்தது அப்படி சொன்னோம். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அடுத்து நாங்கள் பண்ணது இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதாவது பைனரி கம்யூனிட்டி அப்படிங்கிறது, அவர் 10 தானே பைனரி, அதை வச்சு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள், திருநம்பிகள் சொல்லக்கூடியவங்களாம் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்க எப்படி சமுதாயத்தில் பிறந்த வீட்டிலேயே அவங்க ஒதுக்கப்பட்டிருக்காங்க, இந்த சமுதாயம் எப்படி அவங்களை ஏற்றுக்கிட்டது, அதெல்லாம் பேசி ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது எதிர்பாராத விதமாக அந்த ப்ரோக்ராமை நாங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அனுப்பிச்சு கொடுத்ததில் அதுதான் எங்களுக்கு ஒரு முதல் பரிசு கிடைச்சிது. அதே போல் அடுத்தது மகளிர் நேரம் நலம்பெருவாய் தோழி, அது மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணி அது 2 அது மாதிரியாக மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ராட்காஸ்டிங்கில் ஒரு பரிசு கிடைச்சிது. பரிசுக்காக பண்ணலை, அது தோணாக வந்தது. அந்த வகையில் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பணி செய்யக்கூடிய ஒரு பல நல்ல வழிகளில் இந்த சமுதாய வானொலி ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது தான் என்னோடய

0: அந்த வகையில் இந்த எம்ஓபி கல்லூரியில் உள்ள இந்த கம்யூனிட்டி ரேடியோ 107.8 ஒரு நல்ல முறையில் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் மற்றும் இங்கே சுற்றி இருக்கிற பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரு நல்ல சேவை செய்து அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி முதியோர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு அடிக்ஷன் வந்திருக்கு. அது பேர் நோமோஃபோபியா, அதாவது நோ மொபைல் ஃபோபியா. இந்த மொபைல் இல்லைன்னா என்ன ஆகுது, ஒரு வாழ்க்கை இல்லாத மாதிரி ஆகிடுது. நோமோஃபோபியாங்கிறது காலையில் எழுந்திரிச்சோன்னே அது பார்க்கலைன்னா வெளியே ஓடாத மாதிரி சில பேருக்கு, ராத்திரி படுக்கும்போது வச்சுட்டே படுக்கிறாங்க, தூக்கம் இல்லை, உடல்லாம் போகுது. அதாவது ஃபோனை கண்டுபிடிச்சதே பேசுகிறதுக்காக, ஆனால் இன்றைக்கி ஃபோனை வச்சுட்டு யாருமே யாரும் பேசிக்கிறது இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் அனௌன்ஸில் இருக்கும்போது சொல்லுவேன், இந்த அனௌன்ஸ் சைட் கேட்டு கோட்டுருபுரத்துலேருந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் போவாங்க, கேர்ள்ஸு ஆட்டோவிலே பஸ்ஸில் நடந்து போகும்போது ஃபோனை பார்த்துட்டே போவாங்க. நான் சொல்ல இப்போ தான் அந்த பொண்ணுங்க குனிஞ்சுதலை நிமிராமல் போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் இது வந்து எங்கே போய் முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி இதுக்கு டி அடிக்ஷன் பண்ணுறதுக்கு சைக்காலஜிஸ்ட் வந்து நிறையா சிகிச்சையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நோமோஃபோபியா குறையணும், அப்போ தான் அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் இளைய சமுதாயம் வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணை சமுதாயமாக வளரும். ஏன்னா இன்றைக்கி இது தவிர்க்க முடியாத ஒன்று, நல்ல விஷயங்கள் வருது, இந்த உள்ளங்கையிலே உலகம் இருக்குது இல்லைங்களா. பட் அது எந்த வகையில் அதை முறையாக பயன்படுத்துங்கிறத முறையாக சொல்லணும், அது பள்ளியிலேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த வானொலி பலதரப்பட்ட இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கணும். அதுதான் என்னுடைய
1: உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல நேரம் ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் அளித்ததற்காக எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே கேத்ரின். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே விஜயசாலினி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? பேரை கேட்டாலே சும்மா அதிர்றது இல்ல. இந்த டயலாக் ஏத்த மாதிரி இவரோட பேரை சொன்னாலே அவ்வளோ கிரேஸ். இவரோட பேரை சொன்னாலே வா, அவரா, அவரோட ஷோ கேப்பீங்களா, அவர் கூட பேசியிருக்கீங்களா, நான் அவரோட பெரிய ஃபேன்னு ஹைப்பர் ஆகிடுவாங்க இவரோட ஃபேன்ஸ். அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அவரோட குரல். நானும் அவரோட குரலுக்கு டை ஹார்ட் ஃபேன். அந்த அற்புதமான குரலுக்கு சொந்தமான லவ் குரு தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார்.
1: வணக்கம் ஷாலினி.
0: எம்ஓபி சமுதாய வானொலி சார்பா முதல்ல என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு இப்பதான் சமீபத்துல கல்யாணம் ஆகிருக்கு.
1: நன்றி.
0: லவ் குருக்கு அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா?
1: கம்ப்ளீட் அரேஞ்ச் மேரேஜ்.
0: ஓகே. நீங்க எப்படி ரேடியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க? சின்ன வயசுல மைக்ல பேசின எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா?
1: ரேடியோக்கு வந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளும் அதெல்லாம் சொல்லிடணும். பேசிக்கலா நான் வந்து ஒரு டீச்சர். பிளஸ் டூ முடிச்சுட்டு நான் வந்து ஸ்கூல்ல கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கோஆர்டினேட்டர் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்பிலேருந்தே மீடியானா பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே டீச்சர்ஸ் எல்லாருமே எல்லா காம்படிஷன்ஸ்லையும் மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ பேச்சு போட்டி, கவிதை, கட்டுரைன்னு எதையும் விட மாட்டேன். அதனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்தது மீடியாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ரெண்டாவது எனக்கு சினிமாவில் பயங்கர இன்ட்ரெஸ்ட். பட் எனக்கு அசிஸ்டன்ட் டிரெக்டர் ஆகி ரொம்ப அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த படத்துலலாம் வேற நிறையா காட்டிட்டாங்கல்ல, ஈர துணியெல்லாம் வயிற்றில் கட்டிட்டு படுத்துருக்கணும்னு. ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது. ஸோ சினிமாவில் என்ட்ரு ஆகிறதுக்கு ரேடியோ ஒரு பேக் கேட் என்ட்ரியாக இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நிறைய ஆர்ஜிஸ் எல்லாம் வந்து விஜேவா ஹீரோவெல்லாம் மாறிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ தாட் எனக்கு டிரெக்ஷனுக்கு கொஞ்சம் இப்படி போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரூட்டுன்னு சொல்லிட்டு தான் ரேடியோக்குள்ளார ட்ரை பண்ணேன். ஸோ அப்படிதான் என்ட்ரி ஆரம்பிச்சது.
0: இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? லவ் குரு ஷோ எத்தனை வருஷமா பண்றீங்க? எத்தனை எபிசோட் பண்ணிருக்கீங்க?
1: இந்த ரேடியோல என்ட்ரி ஆகி இது வந்து என்னோட 8th வருஷம். ஸோ 2007 இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் லவ் குரு ஷோ பண்ண ஆரம்பிச்சு 4 ஆகுது. கிட்டத்தட்ட 4 சாட்டர்டேஸ் இல்லாம மீதமுள்ள எல்லா நாட்களுமே ஷோ பண்ணியிருக்கேன். ஒரு 300 எபிசோட்ஸ் வீதம்னு வச்சுக்கிட்டா ஒரு 1000 1200 எபிசோட்ஸ் பண்ணியிருப்பேன்.
0: வாவ். அதுல இருந்து ஒரு டச்சிங் ஸ்டோரி இல்ல மெமரபிள் ஸ்டோரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா?
1: ஆக்சுவலா இந்த லவ் குரு ஷோ ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது ஒரு ஸ்லோ பேஸ்ல தான் போயிட்டு இருந்தது. ஒரு லைஃப் ஸ்டோரி தான் வந்து இந்த ஷோ மேல ஒரு கிரெடிபிலிட்டி அதிகப்படுத்திருந்துன்னு சொல்லலாம். என்னன்னா ஜீவிதான் சொல்லிட்டு ஒருத்தங்களுடைய ஸ்டோரி, அது வந்து வைரலா நிறைய ஷேர் ஆச்சு. இன்னைக்கு வாட்ஸ்அப் எல்லாம் இப்ப லாஸ்ட் ஒரு 1 தான் அதிகமா பூம் ஆயிருக்கு. வாட்ஸ்அப் இல்ல, அப்போதைக்கு சவுண்ட் கிளவுட்லயும் மத்த சோசியல் மீடியா நெட்ஒர்க்கிங் சைட்ஸ்லயும் ஷேர் ஆன ஸ்டோரி அது. தான் லவ் பண்ண ஒரு பையன்கிட்டே இருந்து தனக்கு வந்த ஒரு டிசீஸை மறைச்சு சினிமா மாதிரியே இருக்கும் கேட்கறதுக்கு, தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த பையனை விட்டு அந்த பொண்ணு பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 தனிமையில இருந்து அந்த பையன் இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பையன் அவனோட லைஃப்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆன் ஏ ஃபைன் டே இன்னொரு 90 நம்ம சாக போறோம்னு தெரியும் போது அந்த பொண்ணு ரேடியோல பேசினாங்க. அந்த மாதிரி நான் அவன் கிட்ட உண்மையை சொல்லலை, ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னா ஒருவேளை நான் அவன் கூடவே இருந்து அவன் கடைசி வரைக்கும் நான் லவ் பண்ணிட்டு அவன் லவராகவே நான் செத்துருந்தேன்னா என்ன நினச்சிட்டு அவன் லைஃப் அவன் வீணாக்கிட்டு இருந்திருப்பான். அதனால இன்டென்ஷனலாகவே அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அவனை காயப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டு அவனை விட்டு நான் பிரிஞ்சு வந்தேன். பட் இன்னைக்கு நான் அவனை ஒரே ஒரு தடவை சாகிறதுக்கு முன்னாடி அவனை பார்க்கணும்னு தோணுதுன்னு அவங்க சொல்ல இந்த ஸ்டோரி அவன் நேரம் போச்சு. அண்ட் ரேடியோவில் நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய பேர் அந்த பொண்ணுக்கு மெடிக்கலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. எனக்கு சென்னைக்குள்ளார ரேடியோ மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தின, எனக்கே நம்பிக்கை ஏற்படுத்தின ஒரு ஷோ அது. ஏன்னா சென்னை மாதிரியான ஒரு ஊரில் வந்து மக்கள் ரொம்ப மெக்கானிக்கல் ஆகிட்டாங்க. இங்கே வந்து அடுத்தவங்க பிரச்சனையை பற்றி யாருக்கும் கவலை இல்லைன்னா சொல்லும்போது ரேடியோவில் கேட்ட ஒரு ஷோ வந்து மதித்து அது யாராக இருக்கும்னு தேடி அந்த பொண்ணுக்கு நாங்கள் ஏதாவது மெடிக்கலி ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணுறதுக்கு ஒருத்தர்லாம் திருப்பதி போயிட்டு சரவண பவனில் கேஷியராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து திருப்பதிக்கு நடந்தே போய் சாமி கும்பிட்டு பிரசாதம்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரேடியோ மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஷோ ஒன்ஸ் ஆன் ஏர் போச்சு, அதன் மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. சேவ் என்ன ரொம்ப அதுல ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோட இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு மெடிக்கலி நாங்க மட்டும் இல்ல அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மூலமா நிறைய நல்ல உள்ளங்கள்லாம் சேர்ந்து சென்னையுடைய ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி இன்னைக்கு ஷீ இஸ் சேஃப். ஸோ தட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி அண்ட் என்னோட லைஃபோட மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியாவும்
0: அதுதான்.
1: கண்டிப்பா
0: உங்களோட இந்த சக்சஸ்க்கு ஆப்வியஸ்லி உங்க வாய்ஸ் தான் காரணம். அதுதான் உங்களோட பிளஸ். காட்ஸ் கிஃப்ட் ஆர் நேச்சர்ஸ் கிஃப்ட், வாட் எவர் இட் இஸ், அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஐஸ்கிரீம், ஐஸ் வாட்டர்லாம் எடுத்துப்பீங்களா? பாருங்க, எனக்கு கூட இப்ப தொண்டை கட்டிருக்கு, வாய்ஸே மாறி போச்சு. ஒரு 10 days ஷோ சேவ் பண்ணல, இன்னைக்குதான் ஏதோ கொஞ்சம் சமாளிச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த டைம்ல எப்படி ஷோ பண்ணுவீங்க?
1: இல்ல, ஆக்சுவலா அந்த வாய்ஸ்ங்கிறத வந்து மெயின்டைன் பண்றதெல்லாம் இல்ல, இதை வந்து சும்மா சொல்றது இல்ல. நான் வந்து நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பேன், எனக்கு வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல எது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் பண்ற கேரக்டர் தான். ஸோ எனக்கு நீ கோல்டாக இருந்தாலும் நான் கோல்டோடையே பேசுவேன். ரேடியோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம வந்து உண்மையாக நம்ம அப்படியே ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேலே அந்த நம்பகத்தன்மைன்னு கொஞ்சம் கூடும். இன்னைக்கு எனக்கு கோல்டு, நான் வந்து இந்த கோல்டோட ஷோ பண்ணுறேன்னு சொல்லி நான் ஒரு சில நாட்கள் ஷோ பண்ணும்போது, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எங்கள் ஆஃபீஸ் கீழே ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில் கொண்டுட்டு வந்து யாரோ ஒருத்தங்க இந்த சுக்கு மிளகு இதெல்லாம் போட்ட அந்த பவுடர், ஓகே, அவங்களும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க ஒரு கேங், இந்த மாதிரி அண்ணா ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி. கீழே இருந்து டீ கடையிலேருந்து மேலே பால் வருது, பால் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மீதம் உள்ளதை ஒரு பாக்கெட்ல எடுத்துட்டு வராங்க. யாருன்னா யாருன்னு சொல்ல வேணான்னு சொன்னாங்க, உங்கள்ட்ட கொடுக்க மட்டும் சொன்னாங்க சார் அப்படின்னு. ஸோ நம்ம ரேடியோவில் அன்னைக்கு வந்து நான் இல்லை, எனக்கு நீ கோல்டு நான் லீவ் எடுத்திருந்தாலோ அல்லது என்னோட பழைய ஷோஸ் எதையாவது நான் ரிப்பீட் பண்ணியிருந்தாலோ அன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு முடியலைங்கிறத நான் சொல்லாமல் இருந்திருப்பேன். பட் இப்படிப்பட்ட ஒரு அன்பு எனக்கு கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ அதனால நான் எதையுமே இது பண்றது இல்லை. எனக்கு உடம்பு முடியல அப்படின்னா உடம்பு முடியலன்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு எனக்கு ஷோ பண்ற மூட் இல்லைன்னா நான் அதையுமே சொல்லிடுவேன், இன்னைக்கு எனக்கு ஷோ பண்ற மூட் இல்லை, அதனால இந்த இன்னைக்கு நீங்க கேட்க போற இந்த ஸ்டோரி வந்து ஒரு 2 months முன்னாடி உங்களோட லைஃப்ல நடந்தது அப்படின்னு சொல்லி நான் ரிப்பீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஒரு ஜெனியூனிட்டி இருக்கணும்னு
0: அப்படின்னு ரேடியோல நாம நாமளா இருக்கணும்,
1: தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே,
0: ஃபேமஸாக இருக்கிறதுக்கும் ஃபேவரட்டாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. யார் வேணால் ஃபேமஸ் ஆக முடியும், பட் ஃபேமஸ் ஆகிறவங்க எல்லாரும் ஃபேவரட் ஆக முடியாது. நீங்கள் பல ஆயிரக்கணக்கான லிசனர்ஸோடு ஃபேவரட் ஆச்சே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு?
1: இல்லை, எனக்கு இதில் தெரியல. 2 விஷயம் என்னென்னா, ரேடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி ஒவ்வொரு நாள் ஷோ பண்ணும்போதும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் யாராவது ஒரு லிசனராவது வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, உங்கள் பேர் என்ன, உங்கள் ஷோ என்ன அப்படின்லாம். ஸோ அவங்க அன்றைக்கி தான் முதன் முதல்ல நம்மளை கேட்டிருக்கலாம். 4 வருஷமாக நம்ம ஷோ பண்ணுறோம், நம்மளை நிறைய பேர் கேட்குறாங்க, நம்ம நிறைய பேருக்கு ஃபேவரேட்டாக இருக்கும், ஃபேமஸாக இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி என்னென்னா, ரேடியோவில் வந்து தினசரி நம்மளை புதுசு புதுசாக பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒரு 10 பேர் நம்மளை புதுசாக கேட்டாலும் அந்த 10 பேருக்கு அன்னைக்கு நம்ம வந்து டே 1 பழகிற மாதிரி தான். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம 100 செஞ்சுரி அடிச்சிருக்கலாம், ஒரு 10,000 ரன்னை கிராஸ் பண்ணியிருக்கலாம், பட் அதெல்லாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் இன்றைக்கி தான் உங்கள் ஷோ ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்ன நானே ஒரு கூட்டு போட்டு அடக்கி வச்சுக்குவேன், ஓகே நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் போகல. ஏன்னா டெய்லி, ஏன்னா சென்னையோட பாப்புலேஷன் டெய்லி எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி ரேடியோ பாப்புலேஷனும் டெய்லி கேட்குறவங்க அதிகமாகிட்டே போகிறாங்க. நம்மளை எல்லாருக்குமே தெரியுங்கிற ஒரு ஃபீலோட நான் என்றைக்கெல்லாம் ஷோ பண்ணுறோம், அன்றைக்கெலாம் ஒரு 5 பேராவது என்கிட்ட வந்து, ஆமாம் உங்கள் பேர் என்ன, உங்கள் இந்த ஷோ வந்து 9 மணிலேருந்து 10 மணி தானே அப்படிங்குவாங்க, இல்லைங்க 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அப்படியா நான் இன்னைக்கு தான் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அது தோணலை. பட் என்ன ஒரே ஒரு விஷயம் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே சோகம், சந்தோஷம், காதல் இந்த மாதிரியான உணர்வு எல்லாமே எல்லாருக்குமே பொதுவான ஒரு உணர்வு. நான் அழுற விஷயம் நீங்களும் அழுவீங்க, அது ஒன்று தான் மேபி அவங்களுடைய ஒரு ஃபேவரேட்டான ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். எங்கேயோ நான் பேசுகிற வார்த்தை யாரோ ஒரு மூலையில் எங்கேயோ ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஆறுதலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை தவிர வேற எதுவும் பெருசாக
0: பண்ணலாம். நிறையவே அழுதுருக்காங்க கேட்டு,
1: நிறைய அழுதுருக்கீங்க அப்படின்னா வேற ஏதோ இருக்குது.
0: நீங்க ஷோல பேசுற மாதிரி தான் ரியல் லைஃப்லயும் பேசுவீங்களா, இல்ல ரெண்டும் வேற வேற மாதிரி இருக்குமா? உங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் தான் ஷோலயும் பிரதிபலிக்குதா?
1: சத்தியமா கிடையாது. அது என்னன்னா, அது எப்படின்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் என்கிட்டயே கேட்டுட்டாங்க, நீங்க நேர்ல பேசும்போது எங்களால கண்டுபிடிக்க முடியல, பட் ஒரு சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. அது 9 மணி ஆனா அது தானா வந்து வாய்ஸ் அப்படி மாறிடுதா? இல்ல 2 விஷயம், ஒன்னு வந்து என்னன்னா, நம்ம ஷேர் பண்ற அந்த ஃபீலிங்ஸ்க்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்னா சில சமயம் சில விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கும். நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ்லாம் மாடுலேட் பண்ணேன், இதுக்காக இப்படி இருக்கணும், மிமிக்ரிங்கிற டோனுக்கு போக மாட்டேன், ஏன்னா மிமிக்ரிக்கும் மாடுலேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மாடுலேட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு தோணுச்சு, அந்த டைம் பேண்ட் அந்த மூடில் அந்த ஒரு ஸ்டுடியோவில் போய் உட்காரும்போது ஒருத்தங்களோட லைஃப்பை பற்றி ஷேர் பண்ணுறோங்கிற போது நம்மளே அறியாமல் நம்மளோட வாய்ஸ் ஏதோ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. மற்றபடி வீட்டிலலாம் அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னா எங்கள் அம்மாவே திட்டுவாங்க, வர வர உனக்கு என்ன, நீ என்ன ஷோ பண்ணுறியா வீட்டில், நீ என் புள்ளடா, ஒழுங்காக என்கிட்ட பேசுகிற மாதிரி பேசு அப்படின்னு. ஸோ அதனால் தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் ரொம்ப ஜாலியான ஒரு பையன் தான், பட் லைஃப்ல எல்லாரும் மாதிரி நமக்கும் சில கஷ்ட நஷ்டங்கள், அடிகள், காயங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயங்களை பத்தி பேசும்போது நேச்சுரலா அந்த எமோஷன் நமக்குள்ளே வந்துருது, அவ்வளவுதான்.
0: இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ் லவ்வை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி பாக்குறாங்க? ரொம்ப விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிறாங்களா இல்ல சீரியஸா எடுத்துக்கிறாங்களா?
1: இல்லை, இதில் வந்து 2 விதமான கருத்து இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சூசைட் ரேட் வந்து நிறைய குறைஞ்சிருச்சுங்கிறது வந்து ஒரு ரீசனா நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து யாருமே வந்து லவ்வை வந்து சீரியஸாக எடுத்துக்கிறதுல, யாராவது லவ் பண்ணுறவங்களுக்காக சூசைட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு, லவ்வர் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்களான்னு கேட்டால், அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறத நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ சூசைட் பண்ணிக்கிறதுனால மட்டுமே போன ஜென்ரேஷனில் நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கிறதுனால அந்த லவ் ட்ரூவாக இருந்ததுன்னு அர்த்தம் கிடையாது. அன்னைக்கு ரொம்ப எமோஷனலாக லவ்வை பார்த்தோம், இன்னைக்கு கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், அவ்வளோதான். இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு வந்து நம்ம இதயம் இதயம்னு இதயத்தையே கை காட்டிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வெறும்னா ஒரு பிளட்டை பம்ப் பண்ணுற ஒரு மெஷின் தான் இது, மற்றது எல்லாமே மூளை தான் டிசைட் பண்ணுதுன்னு. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறோம். இதனால வந்து லவ்வுடைய அந்த கிரெடிபிலிட்டி குறைஞ்சிருச்சா, இல்லை இதனால வந்து காதலுடைய நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சானா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டெப்த் இல்லை. ஒரு அம்மா பையனுக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு டைல்யூட் ஆயிருக்கு, ஒரு அக்கா தம்பிக்கு இடையிலான ரிலேஷன்ஷிப் டைல்யூட் ஆயிருக்கு, எல்லாமே டைல்யூட் ஆகும். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுடைய லாயல்ட்டி டைல்யூட் ஆயிருக்கு. எல்லாமே குறையும் பொழுது லவ்வர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அந்த லவ்ல வந்து கொஞ்சம் லேஸாக அதை எடுத்துக்கிறதுக்கு பழகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி இது வந்து லவ்ல மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து அந்த நம்பகத்தன்மை போயிடுச்சு அப்படின்னா எல்லா இடங்கள்லையுமே போயிருக்குது. அது காதல் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஜென்ரேஷன்லையுமே நம்ம எப்படி லவ் பண்ணணும் நீங்கள் யாருமே எஜுகேட் பண்ண வேண்டியதில்லை, எல்லாருக்குமே தெரியும். காதலிக்கவும் தெரியும், காயப்படவும் தெரியும், அந்த காயத்துக்கு மருந்து போட்டுக்கவும் தெரியும், மீட் எடுக்கவும் தெரியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து.
0: உங்கள் நிகழ்ச்சிக்கு நிறைய லெட்டர்ஸ் இமெயில்ஸ்லாம் வரும், அதில் யாராச்சும் ரொம்ப எமோஷ்னலாக எழுதியிருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஐ மீன் ரொம்ப டிப்ரெஸ்டா பிகாஸ் ஆஃப் லவ் ஃபெயிலியர், சூசைட் தாட், அந்த மாதிரி எழுதியிருந்தா கால் பண்ணி பேசுவீங்களா உங்ககிட்ட?
1: ஆமாம், நிறைய பேசியிருக்கோம். அண்ட் இந்த ஷோவில் வந்து எனக்கு முதல்ல ஒரு திருப்தி என்னென்னா, நிறைய நாட்கள் வந்து நான் ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணியிருக்கேன் லேட் நைட். ஆப்வியஸாக இப்போ மேரேஜ் ஆனதுனால இப்போதைக்கு அந்த மாதிரியானது இல்லை, நான் இப்போ ஷிஃப்ட் டைமிங்ஸே மாற்றிட்டேன். பட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் 1:00 ஷோ முடிச்சுன்னா நான் ஒரு 3:00 வரைக்கும்லாம் 2 hours அடிஷ்னலாக, நான் சொல்கிறது நைட் 1:00 அப்புறம் உட்காந்துலாம் நான் ஃபோன் கால்ஸ் பேசியிருக்கேன். சூசைட்லேருந்து நிறைய பேரை ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோம், கண் கூட பார்த்து கூப்பிட்டு பேசி. பை லவ் குருங்கிற அந்த மாஸ்க் பின்னாடி இருக்கிறதுனால யாரையும் மீட் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸையும் தாண்டி ஒரு சில பேரை நேரில் கூப்பிட்டு பேசினாதான் சரியா இருக்கும்னு தோணும். ஒரு சில பேரை ஃபோன்லேயே பேசி அவங்கள மீட் எடுத்துடலான்னு தோணும். நிறைய பேரை வந்து சூசைட்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கோங்கிறத வந்து என்னால் ஷூராக சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னா, நேராக ஷோவில் பேசுவாங்க, பேசும்போது அழுதுருக்காங்க, இந்த மாதிரி லைஃப்பில் ஹோப்பே இல்லைன்னு சொன்னவங்கலாம் அடுத்த ஒரு 6 months வந்து நான் வந்து இப்போ ஹோப்ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம மட்டுமே அதுக்கு ரீசன் கிடையாது, அதுதான் நான் திரும்ப சொல்லுவேன். அவங்க என்கிட்ட வந்து தேங்க் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, நான் ஒரு டூல் தான். அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடந்திருக்கும். நம்ம அந்த ஒரே ஒரு வாரத்தை சும்மா ஒரு போகிறபோது அப்படி லைட்டாக நம்ம ஒரு டைவர்ஷன் கொடுத்துருந்துருப்போம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது, சையத் அண்ட் பிரியான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி வந்து வாட்ஸ்அப்பில் நிறையா ஷேர் ஆச்சு. அந்த பையன் வந்து இந்த பிப்ரவரி 14 நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னான். அந்த பையனை அந்த பிப்ரவரி 14 அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சேவ் பண்ணியாச்சு. அதே பையன் அடுத்த ஜான்வரி 1st அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 31st அன்னைக்கு என் லைஃப்பில் புதுசாக ஒரு பொண்ணு இருக்கா, என் லைஃப் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ அப்படின்னா நம்மளோட வேலை அந்த ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க லைஃப்பில் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது, அதுதான் ரேடியோட ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்.
0: உங்க ஷோ கேட்கும் போது நிறைய காலர்ஸ் பேசுறத கேட்டிருக்க, நிறைய பேர் உங்க ஷோ கேட்டு நீங்க பேசுனதை கேட்டு சூசைட் தாட்ல இருந்து வெளியில வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன என்ன ரீசன் அப்படின்னா, எனக்குமே லைஃப்ல வந்து நிறைய அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம், அதாவது சூசைட் தாட்ஸ்னு இல்லை, ஏன்டா இவங்கெல்லாம் சூசைட் எல்லாம் பண்றாங்க, இவங்களை அந்த ஒரு நிமிஷம் யாராவது ஒருத்தங்க அவங்க பக்கத்துல இருந்து பேசியிருந்தா சேவ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். நான் மறுபடியும் தான் சொல்லுவேன், ரேடியோவில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உண்டு, நம்மளோட வேலை வந்து பேசுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம். அதை தாண்டி இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நம்ம பேசுற அந்த வார்த்தையே போயிட்டு, ஏன்னா நான் போயிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க ஸ்பாட்ல போய் உட்காந்து அவங்க பக்கத்துல உட்காந்து பேசி கமான் என்ன உங்க பிரச்சனைன்னு சொல்லுங்கன்னு கேட்குற அளவுக்கு டைமும் இல்லை, அண்ட் நிறைய பேருக்கு பிரச்சனையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பேசுகிற ஒரு வார்த்தை யாரோ ஒருத்தங்களுக்காக பேசுறது ஒரு 100 பேருக்கு அப்ளை ஆகுது, அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் அந்த மாதிரியான ஒரு தாட்லேருந்து வெளியில் வந்தாங்கனாலுமே அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் நான் நினைப்பேன். லைஃப்பில் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ டாக்டர் ஆகி ஒரு சில உயிர்களை காப்பாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குமான்னு கிடைக்கல ஆப்வியஸாக. ஸோ அதனால் ரேடியோ மூலமாக யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு மூலையில் சின்னதாக ஒரு சூசைட் தாட்லேருந்து வெளியில் வந்துட்டாங்கனாலும் அதுதான் அந்த ஷோவோட பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன்.
0: மற்றவங்களோட ஸ்டோரியை அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து, அவங்களோட மனநிலையிலிருந்து அவங்க சொல்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி உருக்கமாக சொல்றீங்க, இது எப்படி?
1: நிறைய லவ் பண்ணியிருக்கேன், நிறைய காயப்பட்டிருக்கேன். அண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தங்களோட லைஃப்பை சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், முதல்ல அந்த ஸ்டோரியை நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லி பார்ப்பேன். ஒரு சில ஸ்டோரிஸ்லாம் சொல்லும்போது எனக்கே தெரியாமல் எனக்கே கண்ணெலாம் கலங்கி நானே அழுதுருவேன். அப்படி நான் அழுது ஒரு ஷோ பண்ணேன் அப்படின்னா அந்த ஷோ வந்து கண்டிப்பாக நிறைய பேரை போய் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா நானே அதை சொல்ல முடியல அப்படின்னா அதை கேட்குறவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சில நேரங்களில் நானே கொஞ்சம் அதில் சொல்ல முடியாத விஷயங்கள் இல்லை சொன்னால் ரொம்ப காயப்படுற விஷயங்கள் இருந்ததுன்னா நானே கொஞ்சம் செட்டலாக குறைச்சிக்குவேன். வேணாம் இது இது ஏன்னா ஒரு பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்தது. எப்போ ஷோ கேட்டாலும் ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது, அழுகையாகவே இருக்குது அப்படின்னு ஒரு லெவலுக்கு மேலே எனக்கே இது எப்படி ஆச்சுன்னா கொஞ்சம் டிப்ரெஸ்ட் ஃபீல் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேருடைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி எனக்கே ஒரு மாதிரி இன்னைக்கு யாரோட ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்ல போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்காகவே நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன், உண்மையாகவே சில ஸ்டோரிஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸை கிரியேட் பண்ணேன். லைக் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், அவங்க லைஃப்ல இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. பட் அப்படி சொல்லும் போது பாத்தீங்கன்னா எகைன் என்னால அந்த ரியாலிட்டியோட மேட்ச் பண்ண முடியல.
0: அது உங்களோட கிரியேட்டிவ் ஸ்டோரியா?
1: இல்ல, நான் சொல்றது எல்லாமே ரியல் ஸ்டோரிஸ். அவங்க கிட்டே கேட்க ஆரம்பிச்சேன், எவ்வளோ நாளைக்கு தாங்க நானும் இப்படியே இருக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உணர்ந்துகிட்ட வரைக்கும் என்னென்னா, நம்ம லவ்வில் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு யாருமே தேவைப்பட மாட்டாங்க. அப்போதைக்கு நம்ம ரெண்டு பேருமே போதும் அப்படிங்கிற ஃபீலில் தான் எல்லோரும் இருப்போம். என்றைக்கு பிரச்சனை வருதோ அன்றைக்கி தான் அங்கே மூணாவது ஆள் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க, இல்லை யாராவது ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லணும்னு தோணும். ஸோ அப் யோசித்தேன், சரி ஓகே இது ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயமாக இருக்கிற வரைக்கும் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க, இதில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு ஒரு மன வருத்தம் வரும்போது தான் நம்மளை தேடி வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட எமோஷன்ஸ்க்கு ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இது நம்ம லைஃப்பில் நடந்திருந்தா நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அப்படி ஃபீல் பண்ணி சொல்லணும்னு தான் சொல்ல ஆரம்பித்தேன். அதனால நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது அந்த எமோஷனில் நம்ம சொல்லும்போது. அது நம்மளோட பர்சனலாகவும் நம்மளோட இன்னர் பர்சனாலிட்டியை அது வந்து அஃபெக்ட் பண்ணுற விஷயங்கள் என் லைஃப்லேயே நடந்திருக்கு.
0: அந்த மாதிரி சிமிலரான விஷயம் ஏதாவது உங்க லைஃப்ல நடந்தது நீங்க யோசிப்பீங்களா?
1: நடக்கும். அவங்க யாராவது ஒருத்தங்க ஏதாவது போற போக்குல ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க சொன்ன விஷயம் அப்படியே நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். நம்ம மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை பல பேர் நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாங்க.
0: நீங்க நான் ஷோ கேட்கும் போது அந்த ஸ்டோரிக்கும் எடுக்கும் சம்மந்தம் இருக்காது, அந்த ஸ்டோரியில நடந்த மாதிரி அதாவது ஏதாவது ஒரு லைன் என்னோட லைஃப்ல வரும், அப்ப அது அதோட ரிலேட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும்.
1: கண்டிப்பா இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு நான் சஜஸ்ட் பண்ற பல விஷயங்கள் வந்து லைஃப்ல நான் பண்ண தப்புதான், இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து அது ஒரு டூலா நான் எடுத்துக்கிறது.
0: இந்த மாதிரி ஒரு ஷோ ஃபியூச்சர்ல நானோ இல்ல என்ன மாதிரி ஆர்ஜே ஸ்டூடெண்ட்ஸோ எஃப்எம்ல பண்ண வாய்ப்பு கிடைச்சாலோ இல்ல இப்படி ஒரு ஷோ பண்ணணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க?
1: நீங்க ஒட்டுமொத்த ஊருக்கோ இல்ல உலகத்துக்கோ பேசுறதா நினைச்சு பேச வேணாம், ஒரே ஒரு நபர்கிட்ட பேசுறதா நினைச்சு பேசுங்க.

0: அண்ட் அவங்களோட லைஃபை உங்களோட லைஃபாக உங்களால் உள்வாங்கிட்டு அவங்களோட அந்த உணர்வுகளை உங்களோட உணர்வுகளாக கடத்தி பேச முடியும்னா தாராளமாக பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷனில் ஒரு ப்ரொடியூசரோ இல்லை வேறு யாரோ ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட் மூலமாக பண்ணுற ஷோஸ் இல்லை, இதுக்கு நாம தான் நமக்கு சப்போர்ட், நம்முடைய உணர்வுகள் தான் நமக்கான சப்போர்ட். ஸோ அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் யாருக்கெல்லாம் ஈஸியாக ஒரு விஷயத்தை கேட்டவுடனே எமோட் ஆக முடியுதோ, யாருக்கெல்லாம் மற்றவங்களுடைய ஒரு கஷ்டத்தை பார்த்தவொடனே கண் கலங்குதோ அவங்களாம் இந்த ஷோ பண்ணுறதுக்கு ரொம்ப தகுதியானவங்கன்னு
1: சொல்லுவாங்க. எமோஷனல் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க இந்த ஷோ
0: இருக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ட்ராமாட்டிக்காக பண்ணோம்னா அது உண்மையாக இருக்காது.
1: உங்களை எல்லாருக்கும் லவ் குருவாக தான் தெரியும், என்னைக்காவது உங்க ரியல் நேம் ரியல் ஐடென்டிட்டி யாருக்கும் தெரியலையேன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: நிறைய ஃபீலிங் இருக்கு. அண்ட் அது எப்படின்னா ஆரம்ப மீடியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போதுமே வந்து சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்க்கறது இல்லை, இதுல புகழ் அந்த பெருமை அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். பட் ஒரு சில நேரங்களில் நினைச்சுக்குவேன் என்ன அப்படின்னா, நம்ம இதுல ரியாலிட்டி நம்ம யாரு அப்படின்னு நம்ம இதுல தெரியப்படுத்தும் பொழுது ஒருவேளை அவங்க நம்ம கிட்ட பேசுற அந்த ஒரு இன்டிமசி, அவங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், அதுல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஸ்கிரீனிங் வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. நம்ம யாருனே தெரியாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இருக்கலாம். அதனால இந்த ஷோவுடைய சக்சஸ்க்காக நான் அதை ஒரு விலையா கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், மத்தபடி வேற எதுவும் இல்ல.
1: உங்க ஷோல நிறைய அட்வைஸ் குடுக்கறீங்க, அந்த அட்வைஸ உங்க ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணிருக்கீங்களா?
0: நான் பண்ண தப்பு தான் மத்தவங்களுக்கு அட்வைஸா நான் கொடுக்கறேன் பண்ணாதீங்க அப்படின்னு, அதனால அது எல்லாமே என் லைஃப்ல நடந்ததுதான்.
1: ஓகே, சோ உங்க எக்ஸ்பீரியன்சஸ் தான் நீங்க அட்வைஸா சொல்றீங்க?
0: ஆமா, ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்னு மட்டும் இல்ல, இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ஜேர்னியில் ஒரு 10,000 மெயில்ஸ்க்கு மேலே இண்டிவிஜுவல் ஸ்டோரிஸாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 10,000 மெயிலில் நான் ரேடியோவில் போர்ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 1,000-1,500 மெயில்ஸாக தான் இருக்கும். மீதம் எல்லாத்துக்குமே நான் பர்சனலாக தான் அவங்கக்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ பேர்கிட்ட பேசும்போது ஒவ்வொருத்தவங்க மேக்ஸிமம் ஒரு 10 விஷயத்துக்குள்ளார தான் காதலில் அந்த சண்டைகள் அந்த இது வரும். ஒன்று பையனுக்கும் பொண்ணுக்கு இடையில பிரச்சனை இருக்கும், இல்லை பையனுடைய அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை பொண்ணோட அம்மா அப்பா ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை இந்த சைடில் ஒரு ஃப்ரெண்டு இல்லை அந்த சைடில் ஒரு ஃப்ரெண்டு, பொசசிவ்னஸ், ஈகோ, இந்த மாதிரி ஒரு 10 விஷயத்துக்குள்ளார எல்லா பிரச்சனையும் நம்ம அடைக்கலாம். ஸோ இதில் நான் அவங்க கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும் எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கேற்ற மாதிரி சஜஷன்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இது என்னோட லைஃப்லேருந்து எடுத்த பாடம்னு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு வார்த்தை நம்ம அட்வைஸாக சொன்னோம்னாலும் அதுக்கு காரணம் அந்த அட்வைஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவ்வளோ நாளாக மெயில் பண்ண அத்தனை பேருக்குமே அந்த கிரெடிட் போகணும். ஏன்னா நிறைய பேர் என்ன மாதிரியே என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க, நான் லைஃப்பில் இந்த தப்பு பண்ணிட்டேன், இதை அவங்க பண்ண வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ அதுவே ஒரு ஜெனியூனான ஃபீலிங்காக எனக்கு படும். ஏன்னா நம்ம லைஃப்பில் ஒன்று பட்டுடும், அதை வந்து இன்னொருத்தவங்க படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேருந்தும் எடுத்துக்கிட்ட அட்வைசஸ் தான் நம்ம கொடுக்கறது.
1: உங்களை ஆர்ஜேவா எல்லாருக்கும் தெரியும், பட் நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா நேஷனல் அவார்ட் வாங்கின பாண்டிராஜ் சார் கூட கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
0: ஆக்சுவலா சினிமா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட்னாலதான் நான் சென்னை வந்தேன். நான் வந்த உடனே போயிட்டு அவர்கிட்டதான் நின்னேன், ஏன்னா எனக்கு ரேடியோல இப்போ நீங்க என்ன இன்டர்வியூ பண்ண மாதிரி நான் அவர் ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணி அப்படிதான் அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாரு. ஸோ அப்பையிலேருந்தே ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக டச்சில் இருந்துகிட்டே இருந்தோம். ஸோ சென்னை வந்த உடனே அவரை போயிட்டு பார்த்தேன், பார்த்தோடனே அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுற சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அதில் ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் எழுதினேன். ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட் மூவியில். அதுக்கப்புறம் இது நம்ம அதில் டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் இருந்தேன். பேசிக்கலாக எனக்கு என்னோடய ஸ்கில் வந்து ரைட்டிங் தான். ஸோ அதனால் இப்போது அடுத்தடுத்த சாரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு ரைட்டராக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டருக்கான ஸ்பேஸ் வந்து சினிமாவில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். டிரெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனியாக, இப்போ ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரைட்டர் தனியாக இருப்பாங்க, ஸ்க்ரீன் பிளேக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, பட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா
1: ரைட்டராக இருக்காங்களா இங்கே?
0: ஆமாம், இங்கே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்காங்க. அப்படி இல்லாமல் ஒரு ரைட்டருக்கான ஒரு ஸ்பேஸ், ஒரு சுஜாதா சார் மாதிரி, ஒரு பாலகுமாரன் ஒரு நேரத்தில் ஒரு டாமினேட் பண்ண மாதிரி, அந்த காலத்துலலாம் கதைக்குன்னு தனியாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அண்ட் டைலாக்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும், அந்த ஸ்பேஸை நம்ம ஃபில் பண்ணணுங்கிற ஒரு தாட் உண்டு. பட் அல்டிமேட் ஆசை வந்து டிரெக்ஷன் தான். ஸோ அதுக்கான முயற்சியில் இப்போ இருக்கேன்.
1: நீங்கள் எழுதின டைலாக்ல ஏதாவது ஒரு பாப்புலர் டைலாக்?
0: அந்த படத்தில் நிறைய காமெடி பஞ்சஸ் தான் எழுதணும். அந்த கெடிபில்லா கில்லாடி ரங்காவில் வந்து சிவகார்த்திகேயன் போர்ஷனுக்கான நிறைய பஞ்சஸ் எழுதினேன். சூரிக்கு எழுதின ஒரு டைலாக் வந்து ஆக்சுவலாக நிறைய கிளாப்ஸ் வந்தது. என்னென்னா அவரோட அவங்க ஒய்ஃப் வந்து காலையில் கிளம்பும்போது பைக் எட்டி உதச்சி கிளம்புடா அப்படிங்குவாங்க. அப்போ சூரி சொல்லுவார், இப்போல்லாம் பொண்ணுங்களுக்கு புருஷனை வந்து டார்லிங்கை சுருக்கி டா டான்னு கூப்பிட்றதே ஃபேஷன் ஆகி போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பஞ்சஸ் எழுதணும். அப்புறம் ஆக்சுவலாக அதில் சிவகார்த்திகேயனுக்கான ஒரு மேனரிசம்கான ஒரு இதுவே என்னென்னா, அவர் பேர் வந்து பட்டமுருகன் இருக்கும். ஸோ அவர் வந்து பட்டமுருகா பட்டையை கலப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக என்னென்னா பஞ்சஸ் தான் ஃபுல்லாக, த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா படமே ஃபுல் ஆஃப் பஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ டிரெக்டர் வந்து நிறைய வெர்ஷன் எழுதிட்டார், ஒரு 2-3 வெர்ஷன் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அதை இம்ப்ரூவைசேஷன் பண்ணோம், கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவைசேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ இது நம்மளோட டிஸ்கஷனோட வந்துட்டேன். தென் அகெயின் இப்போ ஹைக்கு பசங்க டூல கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கேன்.
1: ஓகே, நிறைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைலாக்ஸ்லாம் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்க. இந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டைலாக் எழுதணும்னா அவங்களுக்கும் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பை நேச்சர் அவங்களோட கேரக்டரில் இருக்கணுமா? உங்களுக்கு அந்த மாதிரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கேரக்டர் இருக்கா அவங்களுக்கு உங்களோட நேச்சரில்?
0: இல்லை, நேச்சுரலாகவே நான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன். என்னன்னா இந்த ஷோ பண்ணதுனால நமக்கே அறியாமல் நம்மளே அறியாமல் ஒரு இறுக்கமான ஒரு ஃபீல் வந்துருச்சு. பட் மற்றபடி நான் இப்போது ஆக்சுவலாக ஸ்கிரிப்ட் வச்சுட்டு நான் ட்ரை பண்ணுறதே பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிவகார்த்திகேயன், சந்தானம் இந்த மாதிரி தான் கதை சொல்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன். அண்ட் ஆல்ரெடி சந்தானம் பார்த்து கதை சொல்லியிருக்கேன். சந்தானம் சார் வந்து ஸ்டோரிலாம் கேட்டார், பட் அவர் இப்போது பேய் படம் பண்ணுற ஒரு மூடில் இருக்கிறாரு. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மளோட ஸ்கிரிப்ட் வந்து பெண்டிங்கில் இருக்கு. பட் படம்னு பண்ணனா ஜாலியாக நல்லா கலகலங்கிற மாதிரி ஒரு படம் தான் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஸோ அதனால் ஒருவேளை என்னோட நான் பேச வேண்டியதெல்லாம் ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: மேபி ரொம்ப நல்ல விஷயம் அது. ஆர்ஜே டைரக்டர், இது ரெண்டு தவிர வேற என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஃபியூச்சரில் புதுசாக ஏதாச்சும் பண்ணுற ஐடியா இருக்கா?
0: ஆர்ஜே டிரெக்ஷன் இது தவிர அப்படின்னா இல்லை, இது ரெண்டு மட்டும் தான் இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். இது ரெண்டுமே முதல்ல ஒழுங்காக பண்ணலங்கிறதுனால இதை கொஞ்ச நாள் ஒழுங்காக பண்ணலாங்கிற ஒரு தாட் இருக்கு. அண்ட் மேபி எது பண்ணாலும் ரிலேட்டட் வித் பிரிண்ட் ப்ராட்காஸ்ட் அண்ட் இந்த டெலிவிஷன் மீடியா நோக்கி தான் இருக்கும். தட்ஸ் இட், இப்போதைக்கு இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எழுதுவேன், எழுதுனதெல்லாம் சேர்த்து புக்காக போடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் நிறைய கவிஞர்கள் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டார்ச்சர் நம்ம பண்ண வேணாங்கிறதுனால அமைதியா இருக்கேன், வேற எதுவும் கிடையாது.
1: நீங்க கவிதை புக்கு ஷோரா போடலாம்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன்,
0: பட் நான் போட்டா நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, அதனால நான் ஃபீல் பண்ணாம இருக்கேன்.
1: மீடியா ஸ்டூடெண்ட்ஸ், மீடியா ஃபீல்ட் சூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மீடியா ஃபீல்டில் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் பண்ணுறது எப்படி, எஸ்பெஷலி கேர்ள்ஸ்?
0: இன்றைக்கி வந்து முதல்ல மீடியாக்குள்ளார நிறைய பெண்கள் வராங்க அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா மீடியாக்குள்ளார எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இன்றைக்கி இல்லாமல் மாறிட்டு இருக்குது. அண்ட் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. நிறைய காலேஜில் பார்த்தீங்கன்னா மாஸ் மீடியா அண்ட் விஷுவல் கம்யூனிகேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்க்குலாம் சீட் கிடைக்கிறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு போட்டி போட்டுலாம் வந்து அடிச்சு பிடிச்சி இடம் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இன்றைக்கி ஓப்பனிங்ஸும் நிறையா இருக்குது, ரேடியோவாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், அண்ட் அதெல்லாத்தையும் தாண்டி டிஜிட்டல் மீடியம் ஒன்று வந்திருக்கு. இன்றைக்கி டிஜிட்டலில் நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்களே ட்ரை பண்ணலாம், அதை எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், என்னென்னா மற்றவங்க மாதிரி நாம் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு யூனிக் ஃபீல் இருக்கிற எல்லோரும் வர வேண்டிய ஒரு ஃபீல்டுனா அது மீடியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லார மாதிரியும் நாமளும் ஒரு கோர்ஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம வேறு மாதிரி ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கெத்தா சொல்லிக்கலாம். அண்ட் இந்த ப்ரொஃபஷனும் அந்த மாதிரி தான். நான் ரேடியோ பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னென்னா ரேடியோவில் யாராவது வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நான் ஃபஸ்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 2 கோடி பேர் இருக்கிற ஒரு சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரேடியோ ஸ்டேஷன் இருக்குது. 10 ரேடியோ ஸ்டேஷனுக்கு 50 ஆர்ஜிஸ் தான் இருக்காங்க. அப்படின்னா ஒரு 2 கோடி பேரில் 50 பேருக்கு மட்டுமே கிடைக்கிற ஒரு சான்ஸ். ஆனால் இந்த 2 கோடி பேரில் ஒரு 10 லட்சம் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 2 லட்சம் டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ நாம் வந்து கோடியில் ஒருத்தங்க, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான். இட் அப்ளைஸ் ஃபார் எவ்ரி ஒன், லைக் ரேடியோவாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், எனி ஃபீல்டு. ஸோ நாம் ரொம்ப தனித்துவமானவங்க அப்படின்னு நம்புகிற ஒவ்வொருத்தவங்களும் வர வேண்டிய துறை மீடியா. அண்ட் ஆல் தி பெஸ்ட். இதில் நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய வளர்ச்சி இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாள் வேலை முடிச்சுட்டு போகும்போது நமக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தோடு வேலை பார்க்கணும். அண்ட் வேலையை வேலையாகவே நினைக்காம ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டெப் இன் டு மீடியான்னு தான் நான் சொல்லுவேன்.
1: ஓகே, முன்னாடியெல்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இன்ஜினியரிங் டாக்டர்னு மட்டுமே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஸ்காம், நிறைய பேர் எடுக்கிறாங்க, விஸ்காம் எடுக்கிறாங்க. எங்கள் காலேஜில் கூட விஸ்காம், எலக்ட்ரானிக் மீடியா இதெல்லாம் நியூவாக நிறைய பேர் வந்து சேர்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் தான் இல்லையா?
0: கண்டிப்பாக நல்ல விஷயம். அண்ட் நான் அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். என்னென்னா எத்தனையோ டிரெக்டர்ஸ் வந்து இன்றைக்கி உருவாகி இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து விஸ்காமோ இல்லை வந்து ஒரு மாஸ் மீடியாவோ படிக்காமல் வந்திருக்காங்க. எத்தனையோ ரிப்போர்ட்டர்ஸ், ஜேர்னலிஸ்ட்லாம் உருவாகிருக்காங்க, எத்தனையோ எழுத்தாளர்கள் உருவாகியிருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா இந்த காலேஜ்குள்ளார நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட்டாக அகடமிக்காக உங்களை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஃபீல்டில் இறங்கி ஒவ்வொருத்தவங்களையும் படிங்கன்னு நான் சொல்லுவேன். சின்ன சின்ன விஷயங்களையும் எப்போ நம்மளோட துறை வந்து மீடியா அப்படின்னு சொல்லி முடிவாயிடுச்சு, அது என்னவாக வேணாலும் இருக்கலாம், பிரிண்டாக இருக்கலாம், ப்ராட்காஸ்டிங்காக இருக்கலாம், டெலிகாஸ்டிங்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அன்னையிலேருந்து நீங்கள் எப்போதும் இருக்கிறத விட எனக்கு கொஞ்சம் அலர்ட்னஸ். ஏன்னா நமக்கு என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா மாஸ் மீடியா, மீடியா விஸ்கம் அப்படின்னாலே ஒரு கெத்து, ஜாலி பண்ணுற பசங்க, ஓ எதுவுமே ஒத்து வரலையா இதில் போகலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாமல் இதுதான் வந்து மற்ற எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மூவி வந்து ஒரு ஒரு ஒருத்தங்களை ஒரு பெரிய ஒரு ஜென்ரேஷனை இம்பாக்ட் பண்ணுது. ஆனால் இன்னொரு வகையில் கேட்டோம்னா இன்றைக்கி என்ன நடக்குதோ அதுதான் மூவியில் காட்டுறோம்னு சொல்கிறோம். ஆனால் மூவியில் காட்டுறத பார்த்து தான் நிறைய பேர் இம்பாக்ட் ஆகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு வலிமையான ஒரு ஒரு மீடியம் இது. அப்படிப்பட்ட ஒரு மீடியம் எடுக்க போற நாம கொஞ்சம் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன கருத்து.
1: இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சிக்கு எம்ஓபி சமுதாய வானொலியில பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ. அண்ட் எம்ஓபி சமுதாய வானொலி
1: 104.8
0: ஓகே, நன்றி எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னும் பல உயரங்களை தொடணும், இந்த மாதிரி நிறைய ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சிகள் பண்ணணும். அண்ட் இந்த கம்யூனிட்டி ரேடியோவில் கிடைக்கக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மை வந்து ஒரு கம்யூனிட்டி ரேடியோ அப்படிங்கிறத தாண்டி இதில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் இதிலேருந்து நிறைய பேர் ரேடியோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ணுற வரைக்கும் ரேடியோவில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இறைவனும் இயற்கையும் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விஷ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் அ லாட்,
1: நன்றி,
0: தேங்க்யூ. வணக்கம், நான் லவ்குரு, எம்ஓபி கல்லூரியின் 107.8 சமுதாய வானொலிக்காக. நிறைய நிகழ்ச்சியில் நான் சொன்ன வார்த்தையை தான் இங்கே திரும்ப நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்கள் உங்களுடைய காதலன்னு இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே தோல்வி அடைந்தால் அந்த தோல்விக்காக எக்காரணம் கொண்டும் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. மனசுடைதல் அப்படின்னா அதற்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகருவோம் அப்படின்னு தெரியும். அந்த வார்த்தையை கூட நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா நம்முடைய உலகத்தில் யாரோ ஒருத்தங்க நம்மளை நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைக்கும் போது நாம் நினச்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்மளை மட்டுமே உலகமாக நினைக்கிற யாரோ ஒருத்தங்க சீக்கிரமாகவே நம்முடைய உலகத்துக்கு வரப்போகிறாங்கிறது தான். காதலை பொறுத்த மட்டில் சிறந்த பழிவாங்கல் வாழ்ந்து காட்டுவது. எதுக்காக நான் பழிவாங்கணும், பழிவாங்கிறதுக்காக வாழ்ந்து காட்டணுமா? இல்லை, நீங்கள் வாழ்ந்து காட்டினீங்கனாலே போதும், அதை விட மிக சிறந்த பழிவாங்கல் வேற ஒரு விஷயம் இருக்க முடியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் மனசு விட்டுறாதீங்க. உங்களை சுற்றி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு அம்மா அப்பாவை கொடுத்துருக்காங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்ஸ் தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸை கொடுத்து ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வச்சுருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இந்த உலகத்தில் உங்களுக்காக யாரோ ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினப்பை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு நெகட்டிவான தாட்ஸும் உங்களுக்குள்ளார வராது. இது ஒரு நண்பனாக உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.

0: ஹாய் லிசனர்ஸ், நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். யூ லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ அவர் கம்யூனிட்டி ஆஃப் ப்ரைட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டிரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்த நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்காரு, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிபணிந்து கையாளுறது இல்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போதான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி

சமூகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது, புது சமூகத்தில் வந்து இயங்கும் போது, நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: இந்த சென்னையில் சென்னை மாநகரில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பல கல்லூரிகள் மிக சிறப்பான முறையில் மாணவர்களுக்கு கல்வியை போதித்து தரமான ஒரு கல்வியை வழங்கி அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல வழியை காட்டுகின்ற கல்லூரிகளாக பல இருக்கின்றன. அவற்றில் பல கல்லூரிகளை குறிப்பிட்டு சொல்லலாம், சிலவற்றை மேம்பாடாக சொல்லலாம். அந்த சிலவற்றிலும் ஒன்றிரண்டை நான் உறுதியாக சொல்லுவேன், இது சிறந்த கல்லூரி என்று. அந்த ஒன்றிரண்டு கல்லூரிகளிலே இந்த எம்ஓபி வைஷ்ணவா மகளிர் கல்லூரி ஒரு மிகச்சிறந்த கல்லூரியாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த இங்குள்ள அமைப்பு, கட்டமைப்பு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கிளாஸ் ரூம், இந்த வகுப்பறைகள் மற்றும் இங்கு ஒரு ஈடுபாடும் ஒரு தங்களையே அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ள ஆசிரியைகள், ஆசிரிய பெருமக்கள், இந்த கல்லூரி முதல்வர், இதனுடைய நிர்வாகம், அவருடைய குறிக்கோள், இந்த கல்லூரியில் இதன் மூலம் வருகின்ற அந்த ஃபினான்ஸ், அந்த ஃபண்ட், அந்த பணத்தை எவ்வாறு மறுபடியும் இந்த கல்லூரிக்கே செலவழிக்க வேண்டும், இந்த கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற பல வகையிலே இந்த கல்லூரி நிர்வாகம் மிகச்சிறப்பாக செயல்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த கல்லூரி முதல்வர் பேராசிரியர் லலிதா பாலகிருஷ்ணன் இந்த சிண்டிகேட் மெம்பர், அதாவது ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்தின் பல இயங்கும் முறைகளுக்கும் பலவிதமான கருத்துக்களுக்கும் பல விஷயங்களுக்கும் அவர் இந்த ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக தன்னால் இயன்ற நல்ல கருத்துக்களையும் பணிகளையும் செய்து வருகிறார். எனவே நான் அவரை எப்பொழுதும் பாராட்ட தயங்குவதில்லை. அந்த வகையில் இந்த கல்லூரியை நான் முதன் முதலாக பார்த்த பொழுது வியந்து போனேன். அப்பொழுதே சொன்னேன், நான் ஜெர்மனியிலே பணிபுரிந்த பொழுது அங்கிருந்த வகுப்பறைகள், அங்கிருந்த அந்த பிளாக் போர்டு, அதாவது அந்த கிரீன் போர்டு, பிளாக் போர்டு, மற்ற கிளாஸ் ரூம், இந்த டிசிப்ளின், கிளீன்னஸ், இதெல்லாம் வந்து மறுபடியும் இந்த கல்லூரியில் தான் நான் பார்க்குறேங்கிறத ஒரு மகிழ்வான ஒரு முறையில் நான் சொல்றேன்.

சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. ஹாய் குட்டீஸ், நான் உங்கள் அஸ்வினி. உங்களுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல வந்திருக்கேன். எல்லாரும் சமத்தா உட்காருங்க பாப்பா ரேடியோ கிட்ட வந்துட்டு. சரி, நான் சொல்ல போற கதை பேர் என்ன தெரியுமா? நம்பினோர் கெடுவதில்லை. கங்கை கரையை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோம்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் ஒரு சின்ன கதை சொல்லவா? கங்கை கரையில வந்து ஒரு ஓரமா ஒரு பண்டிதர் உட்கார்ந்துட்டு இருக்கறா. அச்சோ, பண்டிதர்னா ஒரு கடவுளுடைய பெருமைகளை பத்தி சொல்றவர். அவர் வந்து பண்டிதர் உட்காந்துட்டு கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோன்றாரு. அது இதுன்னு அந்த கங்கை கரையோடைய பெருமைய பத்தி பேசிட்டு இருக்காராம். அதை கேட்டு எல்லா மக்களும் சூழ்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்மளுடைய சிவனும் பார்வதியும் மேல இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களாம். சிவனும் பார்வதியும் கீழே நடக்கிற ஒவ்வொரு காட்சியும் உட்காந்து உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. பார்வதி கேக்குறாங்களாம், கீழே எல்லாருமே இப்படி கங்கை கரையில குளிச்சா பாவம் போவோம்னா அப்ப எல்லாருமே சொர்க்கத்துல வந்து இருப்பாங்கல்ல, அப்ப இடமே இருக்காது சொர்க்கத்துல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிவன் வந்து எல்லாருமே வந்து சொர்க்கத்துல வர முடியாது, அதை நம்பி குளிக்கிறாங்க பத்தியா அந்த பாவம் போகும்னு நம்புறாங்கல்ல, அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துல இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பார்வதிக்கு உடனே சந்தேகம், யார் நம்பரா யார் நம்பலன்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி உடனே சிவனும் சொல்றாரு, சரி வா, நீயும் நானும் ஒரு தாத்தா பாட்டியா கீழே போய் ஒரு சின்ன டிராமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிவன் சொல்றாரா. அவருடைய திருவிளையாடல இதுவும் ஒண்ணு. கீழே வந்து என்ன பண்றாரு, சிவனும் பார்வதியும் கீழே போறாங்க பூலோகத்துக்கு. கீழே என்ன, கங்கை கரைக்கு போயிட்டு தாத்தா பாட்டியாரு, தாத்தா வந்து சிவன், பாட்டி வந்து பார்வதி. போ, தாத்தா பாட்டி வந்து என்ன பண்றாங்கன்னா கங்கை கரையில போய் குளிக்கிறதுக்கு போறாங்களாம். அப்போ பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க, தாத்தா போய் குளிக்கிறதுக்கு போறாரு. அப்ப தாத்தா வந்து கங்கை கரையில அடிச்சுட்டு போயிடுறாராம். அப்ப பாட்டி என்ன பண்ணுவாங்க, தாத்தா போறாரு காப்பாத்தணும் இல்லையா, அதனால கத்துவாங்க, யாராவது காப்பாத்துங்க, என் புருஷனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி பாட்டி கத்திட்டே இருந்தாங்களாம். கத்தின உடனே பார்த்தவொடனே உன்ன உங்களை மாதிரி ஒரு நாலஞ்சு பேர், உங்க அம்மா அப்பா மாதிரி நாலு பேர் வந்து எல்லாரும் வந்து என்ன பண்ணோம், உதவி கேட்கறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ அந்த கதை சொன்னாருன்னு சொன்னல ஒரு பண்டிதர், அவர் வந்து வராரு. பண்டிதர் போய் அந்த தாத்தாவை காப்பாத்துறதுக்காக போறாரு. அப்ப பாட்டி சொல்றாங்க, நீங்க அவரை போய் காப்பாத்தணும்னா நீங்க எந்த பாவமும் செஞ்சிருக்க கூடாது, அப்பதான் அவரை காப்பாத்த முடியும், இல்லைன்னா அவரை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த பண்டிதருக்கே அவர் மேல நம்பிக்கை இல்லை, நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோம், அவரை போய் நம்ம எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே நின்றுறாரு. தாத்தாவும் அங்கேயே இருக்காரு, பாட்டியும் கத்திட்டே இருக்காங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அங்க இருக்க எல்லாரும் வந்து என்ன பண்றாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் உதவி செய்ய வராங்க, ஆனா இந்த பாட்டி சொல்ற ஒரு காரணத்தினால யாராலுமே ஹெல்ப் பண்ண கூட முடியாம இருக்காங்க. அப்போ வந்து உங்களை மாதிரி ஒரு இளம் சிங்கம் ஒன்று வருதான். அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்றாங்க, என் புருஷன் தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டாரு, யாராவது அவரை போய் காப்பாத்தணும், ஆனா ஒண்ணு, எந்த பாவமும் செய்யாம இருந்தாதான் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உடனே அந்த இளஞ்சிங்கம், உங்களை மாதிரி ஒரு குழந்தை, ஒரு பையன் என்ன சொன்னானா, இப்பதான் இந்த பண்டிதர் பேசினதை நான் கேட்டேன், எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் இந்த கங்கை கரையில குளிச்சா எல்லா பாவமும் போயிடும் சொன்னாங்க, அதனால இப்ப நான் போய் அந்த கங்கை கரையில முழுகி எழுந்துக்கிறேன், என் பாவெல்லாம் போயிடும், அதுக்கப்புறம் நான் போய் உங்க புருஷனை காப்பாத்தி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். உடனே என்ன பண்றான் அந்த பையன், போயிட்டு தண்ணியில முழுகி நனைஞ்சிட்டு வந்துட்டு என் பாவெல்லாம் போச்சுன்னு சொல்லிட்டு இப்ப போய் என் தாத்தாவை போய் காப்பாத்தி கொண்டு வந்தானான். அந்த தாத்தா பாட்டி யாரு, தாத்தா வந்து சிவபெருமான், பாட்டி வந்து பார்வதி. உடனே என்ன பண்றாங்க, அந்த பையனுக்கு காட்சி தராங்க. ஏ, அவன் நம்பனா கங்கை கரையில குளிச்சா பாவம் போகும்னு சொன்னதை அவன் நம்பனா, ஆனா மீதி யாரும் நம்பல, புராணம் படிச்ச பண்டிதரே நம்பல, ஆனா அந்த பையன் மட்டும்தான் நம்பனா. அப்போ அந்த பையனுக்கு அந்த சிவபெருமானும் அந்த பார்வதி தேவியும் காட்சி தந்தாங்க. காட்சி தந்தாங்கன்னா முன்னாடி வந்து நின்னாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இந்த கங்கை கரையில நம்பி குளிச்சனால, புராணத்தை நம்பினதுனால நீ வந்து சொர்க்கத்தையே அடைவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து இவனும் சரின்னு சொல்லி சந்தோஷமா இருந்தான். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்பனா மட்டும்தான் எல்லாமே நல்லதா நடக்கும், உன்னை நீ நம்பணும், எந்த பாவமும் செய்யலைன்னு சொல்லிட்டு
அப்போ சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி, நீ நம்பி இந்த கங்கை கரையில குளிச்சனால உன்னுடைய பாவம் எல்லாம் போகி நீ சொர்க்கத்தையே போய் அடைவா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சிவனும் பார்வதியும் அங்கிருந்து மறைஞ்சிடறாங்க. குட்டீஸ், இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உங்களை நீங்க நம்பணும், நம்பனாதான் எல்லாமே நல்லதா நடக்கும். இப்போ ஏதாவது ஒன்னு செய்யணும், ஏதோ ஒரு காம்படிஷன்ல போய் சேரீங்கன்னா இது நம்ம டெய்லி நடக்கிற விஷயம், அது வந்து புராண கதை மாதிரி. ஸோ புராண கதை வந்து உங்க வாழ்க்கையில சம்மந்தப்படுத்தி பாருங்க. இப்போ ஏதோ ஒரு போட்டி இருக்குன்னா போய் அதுல பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்து நம்மளால முடியும், நம்மளால சாதிக்க முடியும், நம்ம ஜெயிப்போன்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. ஸோ அதனால வந்து உங்களை நீங்க முதல்ல நம்புங்க. நம்புறவங்க வந்து என்னைக்குமே கெடுவதில்லை. ஸோ நம்பினோர் கெடுவதில்லைன்னு சொல்லி உங்கள் அஸ்வினி விடை பெறுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: Hi listeners, நாங்கள் மியூசிக் டைரக்டர் ராஜ். You're listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOP CRS 107.8.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: நமது சமுதாயம்,
1: நமது வானொலி,
2: நமது பெருமை.
3: அனைவருக்கும் வணக்கம். குட்டி ரேவதி பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலிக்காக பேசுறேன். 107.8. பெண்கள் மீதான பாலியல் வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா ஊடகங்களையும் நம்ம தினமும் பார்க்குற விஷயம் ஆயிடுச்சு. ஆனால் அது இன்னைக்கு நேற்று தான் இருக்குன்னு இல்லை, எப்போவுமே வீட்லேயும் கல்லூரிகள்லேயும் பணியிடங்கள்லேயும் பொது இடங்கள்லையும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனால் ரெண்டு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேச விரும்புகிறேன். ஒன்று, பெண்கள் வந்து காலை மாலை இரவு எல்லா நேரங்களையும் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. ஸோ இதை எப்படி கையாள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் மொழி தான் ரொம்ப தயங்கி கூச்சப்பட்டு அச்சப்பட்டு நடந்து போகிற பெண்களை இயல்பாகவே சீண்டும் மனோபாவம் ஆண்கள்கிட்ட இருக்குது. அதனால் பெண்கள் வந்து துணிவான உடல் மொழியை வந்து கையாளணும்னு நினைக்கிறேன். இதை தான் பெரியார் சொல்லியிருக்கார், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு, சுயமரியாதை. சுயமரியாதை இருக்கிற பெண்கள் வந்து தங்கள் உடலையும் தங்களுடைய மனோபாவத்தையும் எந்த வகையிலையும் மற்றவர்களுக்கு அடிப்பணிந்து கையாளுறதில்லை. அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன். நானும் வேலை முடிந்த இரவுகளில் வீட்டுக்கு திரும்பும்போது இரவு ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், ஆனால் வாகனங்களில் போகும்போது அந்த பெண் எப்படி நடந்துக்கிறா, எப்படி தயங்குறா அப்படிங்கிறத வந்து அப்பொழுது கடந்து செல்லும் ஆண்கள் நோட்டம் இடுறத நான் பார்த்துருக்கேன். அதை பொறுத்து தான் அவங்க வந்து சீன்றது இல்லை நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்றது பொறுத்து. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மனமாற்றம், ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற மனமாற்றம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். அதை குறிப்பாக வந்து தாய் ரோலில் இருக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். தாயின்னொன்னே அம்மா தான் இந்த பொறுப்பை எடுத்துக்கணுமா, அப்பா இந்த பொறுப்பை எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்பாவும் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆண் பதவியை தான் எடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த கட்டத்தில் ஒரு தாய் வந்து தன் வீட்டில் இருக்கிற மகன் மகள்கிட்ட வந்து பாலியல் விஷயங்கள் குறித்து எப்படி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்து தான் பின் நாட்களில் மகன் மகள்கள் மாறுறாங்க. குறிப்பாக மகன்கிட்ட வந்து ஒரு பெண்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு அடிப்படையான விஷயங்களை வீட்டிலே சொல்லி கொடுக்கும்போது பின் நாட்கள்லேயோ இல்லை வெளியிலேயோ அவன் எந்த பெண்ணிட்டையும் தவறாக நடந்து கொள்வதே இல்லை. இந்த பொறுப்பை வந்து முழுக்க முழுக்க தாய்மார்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அப்போதான் வந்து நாளைக்கு தன் மகள் வந்து வெளி உலகத்தில் போய் வேறு வேலைகளில் ஈடுபடும் பொழுது பொது சமூகத்தில் வந்து இயங்கும் போது நம்ம இதே பாதுகாப்பை சமூகத்திலேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த வேலை வந்து வீட்டில் தொடங்கி ஆகணும், குறிப்பாக தாயிட்ட தொடங்கி ஆகணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலியினுடைய சமூக கருத்துக்களை, சமூக நிகழ்ச்சிகளை 107.8.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.
1: பிப்ரவரி மாதம் 13 தேதி அன்று ஆண்டுதோறும் உலக வானொலி தினம் கொண்டாடப்படுகிறது. வானொலி மீது மக்களுக்குள்ள காதலையும் பற்றையும் வெளிப்படுத்துவதற்காக இந்நாள் கொண்டாடப்படுகிறது.
0: நவம்பர் மாதம் 3 தேதி 2011 யுனெஸ்கோவின் 36th பொதுக்குழு கூட்டத்தில் ஸ்பெயின் நாட்டின் முயற்சியால் இந்த தினம் உலக வானொலி தினமாக அறிவிக்கப்பட்டது.
2: செலிப்ரேட் வேர்ல்ட் ரேடியோ டே வித் MOPCRS 107.8 FM. ஹலோ லிஸ்னர்ஸ், டியூன் இன் டு MOPCRS 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட், டு செலிப்ரேட் தி ஜாய் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் வேர்ல்ட் ரேடியோ டே ஆன் 13th February 2017. A day to remember the unique power of radio to touch life and bring people together across every corner of the globe.
3: MOP Samudayak Radio Station 107.8 FM, Hamara Samuday, Hamara Gaurav, 13 February 2017 par Khushi aur Vishwa Radio Divas ke Virasat Jashn manate hue aapka swagat karte hain.
2: A review of the World Radio Day over the past years. In 2012, in honor of the first edition of World Radio Day in 2012, Lifeline Energy, Frontline SMS, SOAS Radio and Empower House hosted a seminar in London. In 2012, in Barcelona, Spain, a public event organized by College of Telecommunications Engineering of Catalonia was held on 21st Feb 2012 to commence the World Radio Day. The event was organized with the help of the Government of Catalonia. Bangladesh NGOs Network for Radio and Communication has started advocacy process on observing the first World Radio Day on 13th Feb 2012 in collaboration with Public Service Broadcasting.
4: In 2013, celebrations were extremely covered in news and social media worldwide. UNESCO staff gave 75 media interviews and 130 registered events took place that reached over 150 million listeners worldwide. In February 2013, World Radio Day became the top 10 global trending topic on Twitter throughout the day. The World Radio Day website received over 90,000 page views in January and February 2013. In 2014, the theme was Gender Equality and Women Empowerment in Radio, proposed by UNESCO. Its sub-theme included sensitizing radio station owners, executives, journalists and government to develop gender-related policies and strategies for radio, eliminating stereotypes and promoting multidimensional Portugal in radio, building radio skills for youth, radio production with a focus on girls as producers, hosts, reporters, promoting safety of women radio journalists.
5: In 2015, the theme was Youth and Radio, with the goal of increasing the participation of young people in radio. The sub-themes of the day were Celebrating Radio, showcasing the power of radio as a medium, by youth for youth, highlighting the contribution of young people as creator of radio content and improving their participation. Safety as Security, building awareness of the risk faced by international freelancers and fixers, especially in humanitarian and disaster zone. The theme for World Radio Day 2016 is Radio in Times of Emergency and Disaster. Start one question. And the theme for 2017 edition of World Radio Day is Radio is You. Celebrate World Radio Day with MOPCRS 107.8 FM, our community, our pride, to celebrate the joy and heritage of World Radio Day on 13th February 2017.
6: Happy World Radio Day.
7: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Maduraganangal Maduraganangal Maduraganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகா

கேளுங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.